0: மரியாதை வச்சிருக்கு. வெளிச்சாமி சீக்கிரமா போய் தாலியை கட்டு.
1: மாமா
2: சாமி போயிருச்சா?
0: எல்லா சாமியும் போயிருச்சு. சாமி
3: வேலுச்சாமி அடிச்சு அடியில ஆத்தா ஓடி போயிடுச்சு. ஆனா அது போறதுக்கு முன்னால நான் முதல் மந்திரி ஆவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு அது போதும்.
1: என்ன இதுக்கு இந்த நேரத்துல கூட்டு வந்தீங்க?
4: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஓம் பழச நாங்கள மாட்டேன், ஏன் பழச நீ கிளறத. நீ கட்சியில வந்து சேர்ந்ததே பணத்தை சுட்டுறதுக்காத்த. ஏற்கனவே தலைவர்த்த 10-15 சுருட்டிட்ட, ஆக மீதி இருக்கிறது 50. இப்பதான் கணக்கு பார்த்த. நீ 25 எடுத்துக்கிற, நான் 25 சுருட்டிக்கிறேன்.
1: ஐயோ அது தலைவர் கொடுத்த அன்பளிப்பு. நானா எடுத்தா கையாடல் செஞ்சதா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க.
4: போலீஸா? நான் யாரு? செயலாளர் கண்ணே, என்ன மீறி வந்துருமா? இங்க பாரு பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்துக்கிட்டு கிளம்பு.
1: 25 எனக்கு கொடுத்தா எதை வேணா விட்டுட்டு போயிடுவேன்.
4: நீ எதையும் விட வேணா, பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்து கிளம்பு. டேய் காத்த வராயா, என்னையா நாயின்னு சொன்ன? நாளை உனது கச்சு உடையும் நாள்.
2: தலைவர் அந்த பொருளாளர் பிரியாவை காணோம். எங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். தலைவா கஜானா காலி 10 பைசா கொடுக்கறதெல்லாம் எம்டி. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாம் உங்களால தலைவரே அவ சரியான போத்துண்டி. இந்த மாதிரி பல இடத்துல மோசடி பண்ணிருக்கா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். தலைவரே டம்ளின் பண்ண நம்மளதே அவமானா. தலைவரால கட்சிக்கே கெட்டவர்.
4: என்னடா சொன்ன? அப்ளிக்கு முன்னாடி அதுவும் தொண்டருக்கு முன்னாடி ஒரு செயலாளரே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. கைய நீட்டலன்னு அடிக்க முடியாதுடா. அதனால கட்சியை உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு இதுன்னு தேங்காயா? அந்த வீண் வெச்சல வேணா, உடைச்சது உடைச்சதுதான். டேய் நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சவன். அதுக்கு மூல காரணமே நான் தான். இந்த வீண் வார்த்தையில வேணா, தொண்டர்கள் கையை தூக்கட்டும், உங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு எத்தனை பேர்னு. யோ தலைவர் பக்கம் யார் யார் கை தூக்குறது? டே உங்க பக்கம் அஞ்சே பேரு, என் பக்கம் நிறைய பேரு. அதனால இன்னைல இருந்து உங்க கட்சி காச்சே கா, என் கட்சி தீவிர காச்சே கா, தீ காச்சே கா.
3: கட்சி கூட ஏத்துறானுங்களா? ஏத்தட்டும். எப்படி ஏத்துறானுங்க நான் பாக்குறேன்.
4: இன்று தீ காச்சே கா கொடியேற்றும் நாள். எதிர்கட்சியில் தலைவர் தான் கொடியேற்றுவார், சுயநலவாதி. ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல, தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும். கை தட்டுங்கய்யா.
3: அவனுக்கு ஏத்த தெரியாது.
4: அதனால கட்சியின் மூத்த தலைவர் நாலு பேர் வாங்க, கொடியேத்துங்க.

0: வாங்கயா, கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு சந்தா வசூலிக்கிறீங்க, பின்ன கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு நாங்க சந்தா கொடுக்கணுமா?
1: என்னையா இவ்வளவு பெரிய துண்டு? யாரு கேட்டு போட்டோ?
0: இப்ப போட்டு யாரு கேட்டியா போட்டு இருக்கான்?
1: உங்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஜனங்கள் லெட்டர் போட்டாங்க.
0: இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் ஜனங்கள் லெட்டர் போட்டுதான் ஆரம்பிச்சானுங்களா?
1: சரி, ஆரம்பிச்சீங்க, அப்புறம் பிரிக்கிறீங்க?
0: கட்சி இருந்தா பிரியணுமியா? இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு? செதர்கா ரேஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன போலீஸ் நீ?
1: யோ, வா ஜெயிலுக்கு, உனக்கு அதான் லாய்க்கு, உன்னை அங்க வச்சு பேசிக்கிறேன்.
0: நான் எங்கு வேண்டுமானாலும் வர தயார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஜெயிலிருந்து திரும்பி வந்த பிறகு என் வீட்டு வாசலே செக்யூரிட்டியாக இருப்பாய் என்பதை திடமாக மனதிலே வைத்துக் கொள்.
2: விடுங்க தலைவரே, உங்க தகுதிக்கு உங்கள்ட்ட போய் பேசிட்டு மீண்டும் நம் இணைந்தே செயல்படுவோம்.
0: இப்பவே நாம இணைஞ்சுதான்டா செயல்படுறோம்
2: தலைவர்.
0: பாத்தியா, நாங்க சொல்லியா நீங்க சொல்றீங்க? நீங்க வாழ்க சொல்லிய பழக்கப்பட்டுட்டீங்க ஐயா. அண்ணன் காத்தவராயன்
3: வாழ்க,
0: அண்ணன் காத்தவராயன்
3: வாழ்க.
4: அமைதி, அமைதி, அமைதி.
0: எங்க சின்னமாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கு உங்கள் அனைவரையும் எங்கள் காசேகா கட்சி வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறது.
5: காத்தவராய் நம்ம வீட்டுலதான் தோட்டக்காரனா இருந்தான், இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான்.
6: தோட்டக்காரன் கட்சி தலைவனா எப்படி மாறினா? ஆச்சரியமா இருக்கு.
0: ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவனாகும் போது உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா? ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா?
5: பொண்ணுக்கு ஆட தெரியுமா?
0: ஏன், பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த போறியா? இப்பதான் டிவிய ஓபன் பண்ணாலே ஸ்டார் டிவி, சன் டிவி, எம் டிவி, தம் டிவி ஆடுறாங்களே, பாத்துட்டு போ. 1948 ல இருந்து இதே ஃபார்முலாவா? க்வெஸ்டின மாத்து.
7: யார் யாரு மின்னல் இருந்து வந்து பாரு.
0: மை டியர் பீப்பிள், வே கோ. Thank you.

0: என்ன
1: தெரியல, நான் தான் காத்தவராய.
2: பாவி தோட்டக்கார பையன் உனக்கு இவ்வளவு திமுறா?
0: எஸ், இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் வேஷம் போடுறாங்க. வாழ்க்கையில பணக்காரன் தான் ஆக முடியல. பணக்கார வேஷம் போட்டு பாக்கலாம்னு பார்த்தேன். இந்த டிரெஸ்ஸுக்கு ஒரு 50, இந்த காருக்கு ஒரு 250, இந்த நாய்க்கு ஒரு 50, மொத்தம் 350 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களேடா.
3: சரி, வேஷம் போட்ட வெத்தினோட குடுத்து எங்களை எதுக்கே ஏமாத்தின?
0: நான் போட்டேன், நீங்க பொறுக்குனீங்க. பணம்னா இப்படி கிடந்து அலையறீங்களே.
4: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
5: ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இப்ப என்னடி பண்றது?
6: கேர்ள், you want ticket?
5: நாங்க பிளாக்ல டிக்கெட் வாங்கதில்ல.
6: No, it is original white ticket. 10 rupees ticket, 10 rupees.
2: என்ன அவன் 10 ரூபாய் டிக்கெட் கஷ்டப்பட்டு 20 ரூபாய் வித்துட்டு இருக்கான். நீங்க 10 ரூபாய் டிக்கெட் அதே விலைக்கு வித்தா என்ன அர்த்தம்?
6: அதெல்லாம் ஒரு டெக்னிக் மா. டெக்னிக் வாட்டு? இதே 10 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய்க்கு வித்து காட்டுறேன்.
2: அது எப்படி?
6: அது அப்படித்தான். பாரு, பாய் சார் கமிங். குறுக்க பேசாம கவனி. ஏ டிக்கெட்,
2: 10 ரூபாய் டிக்கெட் தான் வேணும் இருக்கா? ஆர்டினரி வேணுமா சூப்பர் டீலக்ஸ் வேணுமா? அது என்ன சூப்பர் டீலக்ஸ் இருக்கே? எங்க கையில ஏவரிசில ஒன்னும் மூணு அஞ்சு ஏழு டிக்கெட் இருக்கு. அதே வரிசையில ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆல் எங்கேல் சூப்பர் ஃபிகர் உட்கார்ந்து இருக்குது. தியேட்டர் புல்லு டேக் இட் என்ஜாய் விக்ஸ் பேப்பர் ஆப். நீங்க சார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல.
7: நீங்க எத்
0: இரு இந்த வர.
7: சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கல, நான் ஒரு நார்த் இந்தியன். என் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டுக்காரவங்க.
8: ஓ, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா?
7: சோ, ரெண்டு பேர். ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன்.
8: அப்ப இன்னொருத்தர்
7: நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேட்ஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்.
8: அவர் பேர்
7: என்னன்னு
0: சொல்ல முடியுமா? குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய் மித்லால் ஸ்டேட் சொல்லிட்டு ஒரு டிரெஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த டிரெஸ் கழட்டி நான் எரிக்க விட மாட்டேன்.
8: என்ன கும்பல?
9: என்ன
0: தாமுவா கையெழுத்து போட்டு தாமுவா குடுத்து வந்த மனுவுக்கு நாலு நாளைக்கு மட்டும் தண்ணி அனுப்பிட்டு நிறுத்தினாருலாம். தாமு,
8: எங்க ஆபீசர் எங்க தெருக்கியா தண்ணி நாடி வரல?
0: என்ன கேள்வி கேட்டுட்டு விட்டு கலாய்ப்பா? எப்படி பாரு, ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கு.
8: என்ன பிரச்சனை?
10: யாருப்பா இந்த ஜென்டில்மேன்? இவர் தான்ப்பா ஏய் ஜெயினா, ஜூனியர் இன்ஜினியர். இவன் தான் இன்ஜினியரா?
8: என்ன
0: பேசு? சம்மர் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் டீசல் மாதிரி யூஸ் பண்ணணும். ஐயோ, சிந்துதே சிந்துதே சிந்துதே.
7: ஹலோ, ஒரு பை மினிஸ் உங்களால பேச மாதிரி முடியுமா?
0: ஏண்டா, இங்கிலீஷ்
7: இங்கிலீஷ் புக்கா இங்கிலீஷ்? This is too much.
8: Damu, இந்த நாய் எங்க இருந்து போச்சு? இல்லனா வெட்டு குடி தாய் போடு.
2: இங்க உனக்கு இவருக்கு ஆகாதல. இங்க நிக்காத இடத்து காலி பண்ணு.
7: Damu, he too.
8: என்னடா he too three two னு?
3: யா, என்னைய மேல தண்ணி ஊத்த.
8: அம்மா, அடுத்த வாரத்துல இருந்து எண்ணெய் அடிக்கறமா?
3: எத்தனை தடவை சொல்றது?
7: யா,
3: கொஞ்சமா மண்டல ஏற
7: வேண்டாம்.
3: ஒண்ணு சொந்த புத்தி இருக்குனா, இல்ல சொல்புத்தியாவது இருக்குனா, ரெண்டு எல்லாமே சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சா கொஞ்சமா பொறுப்பு வாண்டா. என்ன வேலை மாட்டா கிளம்பிட்டு வர? ஆமா, இவங்களுக்கு வந்து புலம்புனாங்க. சுதந்திரத்துக்கு அரிசி இல்ல, போட்டுக்கிறது துணி இல்லன்னு தண்ணி வலைனா இவங்க போய் காப்பிட சாப்பிட்டு கேட்கறது விட்டுட்டு ஏன் பிள்ளை எல்லாருமே சேர்ந்து அனுப்பி விட்டு தகரா பண்ண வச்சு வந்துட்டா அங்க இருந்து மக்கனையா குடத்து தூக்கிட்டு
2: கொலை. மாமி, நான் புடிச்சுறேன்.
3: கேட்காதடா, தண்ணி ஆபீஸ் போய் தகரா பண்ணியா?
8: தகராறு மாமி, ஆர்ஜுமெண்ட் பண்ணி நாய் தட்டு சொல்லி போராடி தண்ணி கொடுத்துருக்கேன்.
3: நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்ன உன்னதான தேடி வருவாங்க.
7: அத விடுங்க, தூண்டி விடுறவங்க தூண்டி விட்டா
8: மீன் மாட்டோ. டேய் மண்டவோடு பட்டனா போட்டுறனே.
7: அடே
8: சாரி,
3: என்ன ஒன்னாலதான்டா இந்த கரையும் கூட சேர்ந்து சுத்தாத சுத்தாதுன்னு உனக்கு எத்தனை தரம் சொல்றது? இவன் சின்ன பிள்ளையில சேர்த்தியா இல்ல வளர்ந்த ஆளு சேர்த்தியா? பம்புறான் பாரு, கோழி பிடிக்கிற மாதிரி.
8: உன் புள்ள என்னைக்குமே நியாயம் இல்லாத விஷயத்தை இறங்க மாட்டான்.
7: பாரஸ்ட் மினிஸ்டர் அசோசியேட்டட் பாட்டியா டெரல் பட
8: நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம்
7: காட்டேன். நாளையில கூட வந்தா நான் வெளியே வர மாட்டேன். ஒரு பேப்பரோட மதிப்பு தெரியுதா? அவ்வளவையா ஒரு மாம்பழத்தை டீசெண்டா சாப்பிட தெரியுதா? நீ எவ்வளவு டீசெண்டா சாப்பிடுற? நாமளும் பிளாக்ல டிக்கெட் வைக்கோம்.
2: தெரிஞ்ச விஷயம்
7: தான். வெளியில வந்தா எவ்வளவு டீசெண்டா சீன்ஸ் பட்டு போடுறேன். நான் எவ்வளவு டீசெண்டா சட்டை போடுறேன்?
2: ஆமா,
7: அந்த அளவு கட்டன் போட்டு லுங்கி மஞ்ச சொக்கா, நோ கல்ச்சர்.
8: டேய் சில்பான், அளவோட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாய, எங்கே டிரெஸ் வாடகை வாங்கிட்டு போட்டிருக்க? இந்த நாள் துணி துவச்சு ஒரு வாரம் இருக்கும் போட்டு இருக்கு, கிட்ட வராதுங்க, நாத்த அடிக்குது.
2: ரொம்ப சுத்தம். அண்ணா ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க.
8: எதுக்கு சோப்பாங்களா?
2: ஒரு போன் பண்ணோம்.
8: யாருக்கு?
2: கார்பரேஷன் தான். இப்படி திறந்து கிடக்குற யாராவது பார்க்க முடியல வந்துச்சா என்ன இருக்கு?
8: இப்ப உனக்கு இதை மூடணும், அவ்வளவுதானே?
2: ஆமா
8: பாரு, இவனை தூக்கி போட்டு மூடு. இவன் சும்மா தான் இருக்கா?
2: விடுங்கண்ணா.
8: ஒரு ரெண்டு ரூபாய் இருக்கிறது உனக்கு பிடிக்காத. அட விக்கி,
7: ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல.
8: ஏண்டா?
7: உங்களுக்கு டீசன் பத்தல.
8: அப்படிங்களா? அடே எங்க அப்பா எவ்வளவு பெரிய குடி.
7: எங்க
8: பாரு, இங்க டீசன் கேட்டியல, இப்படி அப்போ
7: இப்படி
2: அப்படி என்னது பிக்கல் அப்படின்னா ஊருகா? என்னது ஊறுகாயா?
8: ஏன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கலையா?
2: ஃபைனான்ஸ் டைட்.
8: ஃபைனான்ஸ் டைட்டா? என்ன ஒரு 1.5 லட்சம் இருக்குமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்? 21 ரூபா கொடுத்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி கொடுக்க முடியல? என்ன எதுக்கு நீ தண்ணி அடிக்க கூப்பிட்ட? எனக்கு தண்ணி வேண்டாம்.
2: அப்ப அந்த கிளாஸ் கூட
8: சும்மா சும்மா சொல்லும்.
7: என்ன பண்றீங்க?
8: ஒரு 10 ரூபாய் அவன் நாளைக்கு எடுப்பான். பாத்து போலீஸ்
7: மாட்டிக்கிச்சு.
8: போலீஸ்கார் தேங்க்யூ. No change. Welcome.
11: ராகம் பாட்டெல்லாம் பாட வந்தால்
8: என்னப்ப வண்டி ஆப்பன்ட்ட
10: சத்தம் போடாத. மாமி முடிச்சிடும், முடிச்சிருச்சு. டென்ஷன்
8: என்னது? சில்வர் சீஸ் டாலின் மாதிரி பேசுற.
10: சத்தம் போடாம திணல் போய் பார்த்துங்க.
8: ராமு
10: கேக்கட்ட.
8: ஐயோ இது கத்துறது இல்லப்பா, பேசுறது. கத்துறது என்ன? என்ன கேட்காது, அங்க கேளு. கால்வாயில வண்டி வச்சுட்டியா? கத்தாம என்ன பண்றது? சத்தம் போறாம கத்துற.
10: தெரியாம செஞ்சுட்டேன். அதுக்கு என்ன சொல்றது?
8: நெக்ஸ்ட் டைம் தெரிஞ்சா ஏத்துறேன்னு
10: சொல்லு. சாரி சாரி. ஆமா, நீங்க யாரு? தெருவுக்கு புதுசா இருக்கு.
2: நாங்க முனிய வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாட்கள்.
10: முனியே பாவம், மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அவனுக்கு நீங்க கஷ்டா?
8: இவன் கெஸ்டா. இந்த மொட்டை மண்டைய வஸ்துப்பா செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை
10: ஓடி எங்க இருக்கிறான் சேது?
8: அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா.
10: நான் பேசிட்டு இருக்கேன்.
8: அவங்க எல்லாம் என்னமா பேச்சு? பன்னாட பையன் மூஞ்சிய காய துப்பிடு. மாமா
10: லுக்மே, நாளை காலையில் 5 மணிக்கு பஸ் ஒழுங்கா பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிடணும், புரிஞ்சுதா?
8: ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன். இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. இந்த பானை
10: பானை
8: பின்னது பூனையா?
10: கெட்டம்
8: கெட்டம்

0: பாவமும் நானே, தூங்கும் என்னை துன்புறுத்தானே.
1: என் தப்பு தப்ப பாரு.
0: ஐயோ, கோட்டை வாங்கி புல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு குடிச்சிட்டு தூக்கூடாம அவசுறானே அம்மா.
1: Excuse me.
0: Why?
1: You no interest? You sleep.
0: Thank you. நான் அசைந்தால் நீ மட்டும்தான் அசைவேன், வேற யாருமே அசைய மாட்டாங்க.
1: நோ இன்ட்ரெஸ்ட், நோ டாக், ஐ டாக்.
0: ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுப்பாங்க. இவன் விட மாட்டாயா? இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ.
2: நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதாவும் தூக்கமும் பெரிதா. அல்லவா என்னோடு பாட வந்ததொரு பாடும் பாட்டை இனி மூட வந்ததொரு பாடு.
0: ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க, எங்கிட்ட மாட்டினே ஆம்புலன்ஸ் தான். அவ விட்டு ஜூடே டிக்கெட் குடுத்துட்டு போங்கடா.
3: அதான் வாங்கிட்டோம்ல.
0: பணம் குடுக்கறா?
3: ஆ, மணியாடல வரணும். வாங்கிக்க.
0: என்னது மணியாடல வருமா?
3: படத்துக்கு வரியா? வேஸ்ட்.
0: இவனுங்களை சமாளிக்கணும்னா சாமுக்கு தந்தி கொடுத்து ஆகணும்.
4: அம்மா,
0: ஏன் நான் பிச்சை எடுக்க மாதிரி கேக்குறேன்? டொனேஷன் தான் கேக்குறேன். கண்ணியமா கேளு.
4: இருங்க, நான் கேக்குறேன்.
0: எப்படி
4: மேடம்?
0: மேடம் வந்துட்டாங்க. எங்க ஏஜ்?
5: என்னப்பா எலெக்ஷனா? கூட்டமா வந்திருக்கீங்க, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க?
0: அப்படி கேளு, அப்படி கேளு. உன்ன சொல்லி குத்தமில்ல, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க.
3: பாட்டி, நம்ம தெரு முண்டகண்ணியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நண்பரோட வசூல் வைக்கிறோம். உங்களால முடிஞ்சது கொடுங்க.
5: இருவாரு
6: பாபா. என்ன பாபா வசூல் பண்றியா?
3: இந்த பாரு, இந்த பாபா நோவாண்ட வேலை எங்கிட்ட வச்சுக்காத. பிச்சு புடம் பிச்சு. நீ மன வந்த வந்த போய் லைன்ல நின்னு போ போ போ போ.
6: என்ன பாபா திருவிழாக்கு வசூல் பண்றேன் பணம் தரலான்னு வந்தோம், வேட்டி அடிக்கிறியே.
4: பணமா? குடு குடு குடு குடு.
3: சும்மா இந்த படம் எனக்கு வேண்டாம். அப்பா வாங்கிற போ போ போ. வேல்யூபிள் மணி.
4: டேக் இட் ப்ளீஸ். நீ எங்க கேக்கு? வந்து
3: என்ன சொன்னே? இப்ப நீ
4: வாங்கின பிரெஞ்சில சொன்னே.
3: இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? டேய், நோட் சொல்லுடா.
6: பாபா வரட்டா?
3: இவனும் வர வேண்டாம். போ போ.
4: இந்த இந்தாங்க 10 ரூபீஸ்.
3: முதல்ல இந்த நோட்டை துவச்சி இஸ்திரி போடு.
7: என்னப்பா வசூலா?
3: ஆமாங்க, கோயில் திருவிழா, வசூலுக்கு வந்திருக்கோம்.
7: டொனேஷனா? டெய்லி டிஸ்டர்பன்ஸ். இந்தாங்க 2 ரூபீஸ்.
3: குடுக்கறது 2 ரூபா, அது என்ன 2 ரூபீஸ் இங்கிலீஷ்.
7: சாரி,
3: உங்க பேர் வேணுங்க? 2 ரூபாய்க்கெல்லாம் பேர் எழுதணுமா? கணக்குக்கு ஒரு பேர் வேணும்ல.
0: சரி, எவனோ ஒரு ஒன்று எழுதிக்க.
3: அங்க சும்மா இருக்கீங்களா? உங்க பேர் என்னங்க?
4: ஞானக்கண்ணா. சார், இந்த நோட்டீஸ்.
0: 2 ரூபாய்க்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகும்? டேய் கண்ணாடி, போன வருஷம் நான் வசூல் பண்றப்போ பேரெல்லாம் கேட்டு எழுதலையே, இந்த வருஷம் ஏன் தாமு பேர் கேட்டு எழுதுறான்?
4: போன வருஷம் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு, அதனாலதான் இந்த வருஷம் பேரை எழுதி தாமு வசூல் பண்றாப்ல.
0: இது பெரிய திருப்பதி தேவஸ்தான வசூல், இதுல ஊழல் பண்ணிட்டாங்க. குடுத்தாம்பா டொனேஷன் 2 ரூபா. இந்த மாதிரி நானெல்லாம் பிச்சை எடுத்தா 5 ரூபா தான் தேரும். இதுல ஊழல் பண்றாங்களா? டேய், இவன் பேர் கேட்டு எழுதுறது ஏதோ மேட்டர் இருக்குடா. என்னங்க இது? கட்சின் இருந்தா பிரியத்தான் செய்ய, இப்ப பிரிஞ்சுக்கு வாங்க, அப்புறம் சேர்ந்துக்கு வாங்க. இதுல என்ன எந்த கோஷ்டினா நான் என்னங்க சொல்றது?
8: அப்படி இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு அந்த கோஷ்டில இருக்கணும், இல்ல இந்த கோஷ்டில இருக்கணும். நீங்க இந்த கோஷ்டி
0: கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கட்சியில் இல்லீங்களே.
8: கட்சியில இருந்து பரவாயில்லங்க, கோஷ்டியில் இருக்கலாம் இல்லையா?
0: இருக்கலாம் தான், நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்லையே.
8: என்னங்க சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல?
0: இருக்கு.
8: அது இந்த கோஷ்டில
0: 50 வயசாவுக்கு அவச்சரை வாங்கி கொடுத்துட்டு கோஷ்டி கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா?
4: புரியாது.
0: இத பார்த்தா எக்ஸசைஸ் மாதிரி தெரியலடா.
4: நீங்க இன்னும் பக்குவப்படல நினைக்கிறேன்.
0: நான்
4: எஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா
0: இருக்கு. என்னது கண்டா விட்டு
6: எக்ஸசைஸ் பண்ணுனா இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கணும்னு
0: அப்படின்னு நாய் சொல்லிச்சா? பாரு, பண்ணி தவிடுது இந்த மாதிரி திங்குது. இதுக்கு எதுக்கு எக்ஸசைஸ்? நீ எதுக்கு எக்ஸசைஸ் பண்ற?
6: நான் முந்தி எப்பவோ குண்டா இருந்ததை வச்சுக்கிட்டு தாமு என்ன குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் இன்னும் இழைக்கலாம்னு விக்கி கிட்ட ஐடியா கேட்டேன்.
0: இதுக்கு மேல நினைச்சீங்கன்னா எலும்புதான் தெரியும், நாய் கண்டா விடாது, கடிச்சு வச்சிடும். உடம்பு எடைக்கிறதுக்கு நீ முதல்ல எக்ஸசைஸ் பண்றா.
4: நோ, திஸ் டூ மச். ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க.
0: குருசாமியா? யாரு?
4: ஐ அம்
0: குருசாமி, குப்சாமி, கண்சாமி, மாரிசாமி, எல்லா சாமி சப்பு சப்புனா போடுவேன். ஒன்பது தடவை ரெண்டு பதினஞ்சு தடவை கக்கூஸ் போறா இவன் குருசாமியா? எடுத்து பிளாஸ்க்கு மண்டி வச்சு பின்னாடி.

0: வாட் கிரவுட், என்ன நடக்குன விஷயம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: சேதுன அந்த கம்பத்துல ரொம்ப நேரமா காது வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்னதான் கேக்குதுன்னு யாருக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறது.
0: இல்ல நான் கேட்டு சொல்றேன். ஹலோ, கொஞ்சம் பேக். ஹலோ, ஒண்ணும் கேட்கலையே.
2: நானே நாலு மணி நேரமா காதை வச்சிட்டு இருக்கேன், எனக்கே ஒண்ணும் கேட்கல. இப்ப வந்து காதை வச்சு ஒண்ணும் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கம்பத்துல காதை வச்சா கரண்ட் போற சத்தம் கேட்கும்னு எவனோ ஒருத்தர் சொன்னானு நானே ஏமாந்து நிக்கிறேன். இதுல இடையில நீரடா கார் டாக்கிங்.
3: உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா.
2: சார், இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க?
3: வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன்.
2: அது ஒரு வேலையாடா?
0: புரியல.
2: என்ன செங்கல் பட்டு போற அளவுக்கு ஓட்ட
0: போட்டியடா?
2: ஒவ்வொரு தடவை கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. இரடி ஒரு நாளைக்கு பெட்ரோல் ஊத்தி குறைச்சிடுறேன்.

0: தமு அப்படியே அமைச்சர் மாதிரி இருக்க, இரு ஒரு மாலை வாங்கிட்டு
1: தமு தமு வெயிட்பா. என்னப்பா இது அமெரிக்கா ஒயிட் பில்டிங் மாதிரி வந்திருக்கிற?
2: பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்.
1: ஓ சேஞ்சா கிளப்புமா
2: தமு? எப்போ அழகா வாய் நிறைய மம்மி தானே கூப்பிடுவேன். இனிமையான தமிழ் இருக்கும்போது எதுக்காக இங்கிலீஷ்?
1: சரியாக சொன்னீர்கள் ஐயா, நம் தமிழ் தனித்தமிழ் தாய் தமிழ் தங்கத்தமிழ் இருக்கும் பொழுது எதற்காக நாம் வெளியின் மொழியை கூப்பிட வேண்டும்? அம்மா
3: என்னப்பா என் தாமு வாயுது, என்னப்பா இப்படி மாறி வந்திருக்க?
2: ஆமாமா மாறணும் நினைச்சேன், மாறிட்டேன்.
1: ஆமாமா சில நேரங்களில் சில மாற்றங்கள் சேஞ்சஸ்.
2: இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டோமா, இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவு பண்ணட்டுமா? அது மட்டும் இல்லமா இந்த பைக் கூட அடங்க வச்சு ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கமா.
3: என்னால் நம்பவே முடியலப்பா, நீயா இவ்வளவு பொறுப்பா பேசுற? இத்தனை நாளா நான் சொல்லி கேட்கவே மாட்டேன்னுட்டு, இப்ப யாருப்பா உன்னை இப்படி மாத்துனது?
1: என்னப்பா இது, இன்னைக்கு ஆள் ஆளுக்கு வித்தியாசமா வர்றீங்க?
3: என்னப்பாடுறாங்களே
1: சில நேரங்களில் சில மாற்றங்கள். இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ் தெரிய
2: மாட்டேங்குது.
1: வேற
2: இந்த மாதிரி பண்ண ஒரு கஷ்டமர் நம்ம கடைக்கு வர
1: மாட்டேன். இந்த மாதிரி கஷ்டமரே வேண்டாம்.
4: வர்றதே லேட்டு, இதுல வண்டி வேற,
2: வேலைக்கு வர டைம்.

0: நீங்க வேற ட்ரையல் பார்த்து வாங்க, போங்க போங்க.
1: இந்த வண்டியை ட்ரையல் பாக்குறதா?
2: ஐயோங்க அப்பா, ஸ்டார்டிங் ட்ரபிள் வேற.
1: சரி வந்தா
0: திருப்பி போயிட்டு வாங்க.
1: பின்னாலே ஒரு வண்டி எடுத்து வாப்பா, அப்பதான் நான் வர முடியும். தாமோ தாமோ, என்னடா அது? மாரியம் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு பிடிச்சி நிக்கிறீங்க.
3: என்னடா
4: தரையில
3: வச்சு மூஞ்ச தேய்ச்சு மாத்தி காட்டுறா.
4: சுற்றுறா.

0: உங்களுக்கு என்ன சார் வேணும்?
1: என்ன தெரியல, நான் தம்பிக்கு.
0: ஏ கருமாண்டி, என்னடா பேசுறோம்?
1: ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசுறோம். இப்ப நான் சாதாரண இல்ல, என்ன
0: போட்டோ பாக்கறேன்னு சொல்லிட்டு இருக்க, தெளிவா சொல்ற.
1: நினைக்கல
0: என்னிக்கு
1: ஹலோ, அடி ரொம்ப பட்டுச்சோ?
0: ஏண்டா பரதேசி நாயே, நான் பாட்டுக்கு செவனேன் இருந்தேன், என் கிட்ட வந்து பாம் அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்படி என்ன தொட்டில் கட்டி படுக்க வச்சியாடா?
1: எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம்.
0: ஆமா, இவரு கட்டபொம்மன் பேர, இவருக்கு வீர வரலாறு வேற. மூடி எடுத்துறா நாயா. ஐயோ ஐயோ ஐயோ,
2: என்னாச்சு?
0: ரொம்ப நேரமா எங்க விடுறதுன்னு தெரியல. இந்த கீழே பீங்கான் வச்சிருப்பாங்களே, அதை கொஞ்சம் எடுத்துறீங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாக்குமூலம் கொடு.
0: என்னது வாக்குமூலமா?
2: சாகிறதுக்கு முன்னாடி நீ மரண வாக்குமூலம் கொடுத்தா அதை வச்சு இதுல சம்பந்தப்பட்டவங்க நல்லா பிடிச்சிருவோம்.
0: என்னது மரண வாக்குமூலமா? அட பாவீங்களா, முடிவே கட்டிட்டீங்களா? இதுல சம்பந்தப்பட்ட நாய் பாரு ஜூஸ சப்பி சப்பி குடிக்குது.
2: அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அதான் ஜூஸ் சாப்பிடறாரு. நீயும் அப்ரூவர் ஆயிட்டா ஜூஸ் தருவோம், பால் தருவோம், பழம் தருவோம்.
0: ஏயா, நீங்க குடுக்குற ஜூஸ் பால் பழத்துக்காக நான் அப்ரூவ் வாங்கணுமா? அது தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத நாய். சிங்க ஸ்ரீக்கு எல்லாம் அப்ரூவ் ஆகு, அதோட லிஸ்ட்ல என்ன சேர்த்துட்டீங்களா?
2: கேட்ட கேள்விக்கு பதில்
0: இன்னும் நீ கேள்வியே கேட்கலையா?
2: என்ன நடந்துச்சு?
0: பலாந்து பலாந்து நடந்து போச்சுப்பா. நான் செட்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பைசன் தான் வந்தது.
1: ஹலோ, அவங்க அதை கேட்கல.
0: பின்ன நீ திங்கிற சாத்து கொடிவா கேட்டாங்க?
1: வேதாரணத்துக்கு அனுப்பி சொல்லி நான் வெடி ஒன்று கொடுத்தனே, அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதத்தையும் கேட்கறாங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைக்கீங்க? டேல் டேல்.
0: அட பாவி, எப்பாவது ஒரு நாளைக்கு அனுபவிப்பேன்னு சொன்னியே, அது இதானாடா?
1: இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொன்னா தண்டனை கிடையாது.
0: இதுக்கு மேல எனக்கு என்ன தண்டனை வேண்டியிருக்கு? எனக்கு பாவம் தெரியாது, பூமம் தெரியாது. போகியா
2: சார்? நீ சடமன் சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கலாம்.
0: ஐயோ அம்மா, டார்ச்சரா? போலீஸ்கார் போலீஸ்கார், தீபாவளி கூட நான் பட்டாசு வெடிச்சது இல்ல போலீஸ்கார். இந்த பத்த வச்சா போரி போரியா வந்து படீர்னு வெடிக்குமே, அதான போலீஸ்கார் பட்டாசு?
2: சார், இஸ் ஆக்டிங்.
0: ஆக்டிங்கா? இல்லைங்க போலீஸ்கார், இதை அவுத்துடுங்க, உண்மையை சொல்லிடுற போலீஸ்கார்.
2: ரிமூவ் தி லாக்.
0: எந்திரிச்சு உட்காரலாங்களா? உண்மையை சொல்லிடுறேன். கீழே இறங்கலாங்களா? உண்மையை சொல்லிடுறேன். வாக்குமூலம் எழுதிக்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஒரு கொலை பண்ணிட்டேன்னு எழுதிக்கியா?

நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்து பாடல். கரும்பு வில்லை ஆயுதமாக கொண்டவன் யார் என்றால் மன்மதன் என்று பதில் சொல்வார்கள். ஆனால் இந்த ஆயுதத்தை வங்காளத்தில் முருகப்பெருமான் வைத்துள்ளார். இங்குள்ள விக்கிரகங்கள் சிலவற்றில் முருகன் கரும்பு வில்லேந்தி இருப்பதை காண முடிகிறது. படங்களிலும் இவ்வாறே வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை முருகனுக்கு வேல் முக்கிய ஆயுதமாக இருக்கிறது. ஏனெனில் முருகன் போர்க்கோலம் பூண்டு சூரனை சம்ஹரித்த இடம் என்பதால் தன் அன்னையான சக்தியிடம் வேல் வாங்கி சென்றார். சக்தி தேவியே அந்த வேலில் சக்தியாக அமர்ந்தாள். எனவே இங்கு வேலுக்கு முக்கியத்துவம். தஞ்சாவூர் அருகிலுள்ள திருவையாறு ஐயாரப்பர் கோவில் முருகன் சன்னதியில் முருகன் வில்லுடன் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவிக்கு பல பெயர்கள் உண்டு. உமாதேவி என்பது பிரபலமான பெயர். இவளை சங்கரி என்றும் அழைப்பர். சிவனுக்கு சங்கரன் என்ற பெயரும் உண்டு என்பதால் அவரது மனைவியான பார்வதியை சங்கரி என்கிறோம். அவரை சம்பு என்றும் அழைப்பது உண்டு. எனவே அவரது மனைவிக்கு சாம்பவி என்று பெயர் இருந்தது. இனி பாடலை கேட்போமா?

செப்பு சிலைகளின் முக்கியத்துவம். கோவில்களில் உற்சவர் சிலைகளை விழாக்காலங்களில் சப்பரத்தில் எடுத்து வருவர். இவை பெரும்பாலும் செப்பு சிலைகளாகவே இருக்கும். பஞ்சலோக சிலைகளை விட செம்பே அதிகம் இருக்கும். மின்சாரத்தை பாய்ச்சும் திறன் படைத்த உலோகம் தாமிரம் என்னும் செம்பு. கோவிலுக்கு வராத மக்களும் இறையருளை பெற வேண்டும் என்பதற்காக விழாக்காலங்களில் இறைவன் வீதி உலா வருவார். அப்பொழுது இறைவனின் அருள் எங்கும் பாய வேண்டும் என்பதற்காகவே தாமிரத்தால் விக்கிரகங்கள் செய்யப்பட்டன. முக்தி மண்டபத்தலம், இது எங்கே இருக்கிறது? விநாயகரின் வாகனம் மூஞ்சூறு. ஆனால் அவர் சிங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பதை காண வேண்டுமென்றால் நாகப்பட்டினம் காயாரோகேணேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சக்தி பீட்டங்களில் ஒன்றான இங்கு அம்மனுக்கு நீலாயதாட்சி என்று பெயர். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்பதோடு நாகை நீலாயதாட்சியையும் சேர்த்து சொல்வது வழக்கு. தேவாரம் பாடிய சுந்தரர் காயாரோகணேஸ்வரரின் அருள் பெற்று பொன், பொருள், நவமணிகள், திருவாபரணங்கள், பட்டு, குதிரை, உடைவாள் ஆகிய அனைத்தும் பெற்றாராம். இங்கு ஐந்து முக விநாயகருக்கு சன்னதி இருப்பது சிறப்பு. பொதுவாக ஐந்து முக விநாயகரின் ஐந்து முகங்களும் வரிசையாகவே இருக்கும். ஆனால் இங்கு நான்கு முகங்கள் வரிசையாகவும் அதற்கு மேலே ஒரு முகமும் இருப்பது மாறுபாடான ஒன்றாகும். இவரை வழிபட்டால் தைரியம் உண்டாகும். கைலாயம், காசி போன்ற புண்ணிய தலங்களை வழிபட்ட பலனை தரும் முக்தி மண்டபம் இக்கோவிலில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். ஆண்டவரிடம் பேரம் வேண்டாம், நீர் எனக்கு இன்னின்ன காரியங்களை நிறைவேற்றி வைத்தால் நான் உமக்கு இன்னின்ன காணிக்கை தருகிறேன் என்ற ரீதியிலேயே பெரும்பாலோனரின் ஜெபம் அமைகிறது. இங்கிலாந்து ராணி ஒரு வியாபாரியை அழைத்தார். நீர் என் தூதுவராக சில விஷயங்களுக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றார். நான் இங்கு இல்லாவிட்டால் என் வியாபாரத்தை பார்த்து கொள்ள ஆள் இல்லையே என்றார் வியாபாரி. அந்த பணியை நான் பார்த்து கொள்கிறேன், கவலை வேண்டாம் என்றார் ராணி. வியாபாரியும் அப்படியே செய்தார். ஊர் திரும்பியதும் தான் இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார். இதே போலத்தான் இயேசுநாதரும் நமக்கு நல்லனவற்றை அள்ளி தருகிறார். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். தேவனின் வார்த்தை நாம் கேட்டு நடப்போம். இணைந்திருங்கள், ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்கலாம்.

ஒரு சலவை தொழிலாளி நான்கைந்து கழுதைகளையும் அவை பொதி சுமந்து செல்லும் போது ஒழுங்குபடுத்த ஒரு நாயையும் வளர்த்தார். அந்த நாய் மீது அவருக்கு பிரியம் அதிகம். நாயும் அவரை நக்கி விளையாடும். இதை பார்த்த கழுதைக்கு பொறாமை வந்துவிட்டது. இந்த எஜமானனுக்கு என்ன ஓரவஞ்சனை, நாம் இவ்வளவு பொதி சுமந்தும் நம்மிடம் என்றாவது குஞ்சியிருக்கிறானா இவன் என எண்ணியது. தன் அன்பை தானே சென்று வெளிப்படுத்த எண்ணி எஜமானன் மீது காலை தூக்கி போட்டு இஷ்டம் போல ஆடியது. அவரது உடல் புண்ணாகிவிட்டது. கோபத்தில் கழுதையை உதைத்து தள்ளிவிட்டார். அருகில் இருந்தவர்கள் கழுதைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக கருதி கட்டி வைத்து அடித்தனர். இப்பொழுது கழுதையின் உடம்பெல்லாம் புண். எதெது உண்மையோ, எதெது யோக்கியமோ, எதெது நியாயமோ, எது எது தூய்மையோ, எது எது அன்பிற்கு உரியதோ, எது எது நற்கீர்த்தியோ, எது எது பண்பு ஒழுக்கமோ, எது எது போற்றுதலுக்கு உரியதோ, அவற்றை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்கிறது பைபிள். தகுதிக்கு மீறிய செயல்கள் ஆபத்தை தரும் என்பதே இன்றைய சிந்தனையாக நாம் கொள்ள வேண்டும். ஒரு பாடல்

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல். காரணமின்றி எதுவும் நடப்பது இல்லை. இவர் செல்வச் சிறப்புடன் வாழ்கிறார். நமக்கு அல்லாஹ் எதையும் தருவதில்லை. இவருக்கு படிப்பு நன்றாக வருகிறது. நமக்கு தலையில் எதுவும் ஏற மறுக்கிறது. இப்படி அடுத்தவர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் உலகம் இது. இத்தகைய ஒப்பீடு கூடாது என்கிறார் நபிகள் நாயகம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அதன் அளவு முறையுடன் தான் படைக்கப்பட்டுள்ளது. புத்தி கூர்மையாக இருப்பதும் புத்தி குறைவாக இருப்பதும் கூட என்று அவர் சொல்கிறார். சிலருக்கு புத்திசாலித்தனம் இல்லை என்றால் அதற்கு கூட ஏதோ ஒரு காரணத்தால் தான். அல்லாஹ் ஒருவரை அப்படி படைத்திருக்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டுமே தவிர அதிகம் படைத்தவர்கள் புத்திசாலி அல்லாதவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது. மனிதன் தனக்கு அல்லாஹ் தந்துள்ள விஷயங்களுடன் திருப்தி கொள்ள வேண்டும். மனிதனுக்கு உரிய நன்மை அல்லாஹ்வுக்குரிய விதியின் மீது, அதாவது இறைவன் தனக்கு தந்துள்ளவற்றின் மீது திருப்தி அடைவதாகும். மனிதனுக்குரிய தீமை அல்லாவிடம் நன்மையை வேண்டுவது ஆகும். இவரை போல எனக்கும் வேண்டும் என ஆசையுள்ள மனதுடனோ பொறாமையுடனோ இறைவனை வேண்டுதல் இன்னும் மனிதருக்குரிய தீமை அல்லாஹ்வுடைய விதியை கொண்டு அதிருப்தி அமைவதாகும். இந்த விதியை மாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா என அண்ணல் நாயகத்தை கேட்டால், துஆ பிரார்த்தனையை விட வேறு எதுவும் விதியை மாற்ற முடியாது என்று சொல்கிறார். ஆம், நாம் அன்றாடம் இறைவனை தொழுவோம். அவன் தரும் இன்பத் துன்பங்களை ஏற்போம். அவற்றை இனிமையான முகத்துடன் அனுபவித்து வந்தாலே கருணையுள்ள இறைவன் நம் துன்பங்களை குறைக்க வழி செய்வார். இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்.

கெட்டவர் என்றால் யார் என ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்டால், பிறர் பணத்தை அபகரிப்பவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், கொலைகாரர்கள், மோசடிக்காரர்கள், பெண்களை ஏமாற்றுபவர்கள் என்று பதிலளிப்பீர்கள். ஆனால் நாயகம் இந்த பட்டியலில் இன்னும் சிலரையும் சேர்க்கிறார். சுவைமிக்க பானங்கள் அருந்துபவர்கள், சுவைமிக்க உணவு வகைகள் உண்பவர்கள், விதவிதமான ஆடைகள் அணிபவர்கள், அளவுக்கு அதிகமாக பேசுபவர்கள், சுகபோகத்திலேயே ஆழ்ந்து கிடப்பவர்கள் ஆகியோரும் கெட்டவர்களே என்று அண்ணலார் கூறுகிறார். உலகத்தில் எத்தனையோ ஏழைகள் ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் கிடக்க அவர்களையெல்லாம் மறந்துவிட்டு மேற்கண்டவற்றை செய்து கொண்டு இருப்பவர்கள் சுயநலவாதிகள் ஆகின்றனர். எனவேதான் நாயகம் அவர்கள் இது விஷயத்தில் கடுமை காட்டுகிறார். கெட்டவர்கள் வரிசையில் கடன் வாங்கிய நபர்களையும் நாயகம் அவர்கள் சேர்த்துள்ளார். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், ஆனால் உங்களுடைய கடன்களை மன்னிக்கப்படுவது இல்லை. இப்பொழுதுதான் ஜிப்ரயீல் அவர்கள் இதனை என்னிடம் சொல்லி சென்றார்கள் என்கிறார். வங்கிகளில் கடன் வாங்கி ஏமாற்றிய பட்டியலில் உள்ளவர்கள் இறைவனிடம் மன்னிப்பு பெற முடியாது என்பதை உணர்ந்தால் சரிதான். இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலை கேட்கலாம்.

இது எம்டிஆர் எஃப்எம். உலகத் தமிழர்கள் இணைந்திருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி உங்களுடன் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இது எம்டிஆர் நேரம் பகுதி. முதலாவதாக நமது சிந்தனைக்கு, துணிந்த நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது தம்பி. வாழ்த்துகிறார் வீரத்துறவி. துணிவுடன் நில்லுங்கள், முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களின் தற்போதைய நிலை குறித்த எண்ணம் சிறிதும் வேண்டாம். லட்சியத்தை உறுதியாக பற்றி கொண்டு கடமையில் ஈடுபடுங்கள், வெற்றி பெறுவீர்கள். முழு பொறுப்பையும் உங்கள் தோள் மீது சுமத்தி கொண்டு பணியாற்றுங்கள். உங்களுக்கான விதியை வகுத்து தொடர் வெற்றிக்கு வழிவகுத்திடுங்கள். உலகம் பெரிய உடற்பயிற்சி கூடம். அதில் நம்மை வலிமை உள்ளவர்களாக ஆக்கவே மனிதர்களாக நாம் மண்ணில் பிறந்திருக்கிறோம். அரிய செயல்கள் அனைத்தும் பெரிய இடையூறுகளை முறியடித்த பின்னரே சாத்தியமாகிக் கொண்டிருக்கின்றன. அதனால் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவசியமானவை. எதை மண்ணில் விதைத்தோமோ அதையே அறுவடை செய்ய முடியும். நமது விதியை நாமே வகுத்துக் கொள்கிறோம். செயலில் மட்டுமல்லாமல் மனதாலும் நல்லதை சிந்தியுங்கள். முகத்தில் புன்னகையும் பேச்சில் இனிமையும் கொண்டிருங்கள். குழந்தையின் கள்ளம் கபடமற்ற தன்மையோடு செயலாற்றுங்கள். அகந்தையை அறவே ஒழித்து விடுங்கள். நீங்கள் நாய்க்கு ஒரு பிடி சோறு போட்டாலும் அந்த நாயை கடவுளாக எண்ணி வழிபடுங்கள். கடவுளே உலகிலுள்ள எல்லா உயிர்களுமாக இருக்கிறார். நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றதை மனதில் அடிக்கடி சிந்தியுங்கள். இதன் மூலம் நீங்கள் ஒளி பெற்றவராக திகழ்வீர்கள். தன்னம்பிக்கை மனிதனுக்கு மிக மிக அடிப்படையானது. தன்னை நம்பாதவன் கடவுள் மீது பக்தி இல்லாத நாத்திகனை போன்றவன். மனிதன் எதை நினைத்து கொண்டிருக்கிறானோ அதுவாகவே மாறிவிடும் சக்தி படைத்தவன். வலிமையுடையவன் என நினைத்தால் நிச்சயம் வலிமை படைத்தவனாக முடியும். நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்ற மன உறுதி ஒருவனுக்கு இருந்தால் அவனிடம் பாம்பின் விஷம் கூட சக்தி அற்றதாக போய்விடும். பிறருக்கு செய்யும் எளிய சேவை கூட உங்களுக்கு பேராற்றலை உண்டாக்கும். நாளடைவில் உங்கள் மனம் சிங்கத்திற்கு நிகரான வலிமை பெற்றுவிடும். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்பவர்கள். மற்ற அனைவரும் வாழ்க்கையை வீணாக கழித்து கொண்டிருப்பவர்கள். பாமர மனிதனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதே ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கம். உண்மை எங்கே அழைத்து சென்றாலும் அதை பின்பற்றி செல்லுங்கள். கோழையாகவும் வேஷதாரியாகவும் இருந்து விடாதீர்கள். அடக்கப்படாத மனம் மனிதனை கீழ் நோக்கி இழுத்து செல்கிறது. அடக்கப்பட்ட மனமோ பாதுகாப்பு அளிப்பதோடு சுதந்திரமாக வாழ வழி செய்கிறது. ஒரு இனிய பாடலை கேட்கலாமே.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். தகவல் அறியும் நேரம் இது. ஒரு விமானம் ஒரு ஊருக்கு பறக்கிறது. கிட்டத்தட்ட 200 பேர் அதில் பயணம் செய்கின்றனர். நடுவானில் திடீரென ஒரு மிரட்டலான சப்தம் விமானத்திற்குள் ஏற்பட்டது. பயணிகள் அதிர்ந்தனர். இது என்ன தெரியுமா? பயணி ஒருவர் விட்ட மிகப்பெரிய ஏப்பம் தான் அது. ஏப்பம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஓசையோடு வெளிவரும். மிதமான ஓசையும் உண்டு, மிரள வைக்கும் ஓசையும் உண்டு. சில பேர் ஏப்பம் விடுவது அடுத்த நபருக்கு கூட கேட்காது. இங்கிலாந்தைச் சேர்ந்த பால்கன் என்பவர் 2009 109.9 டெசிபல் ஓசையில் பலமாக ஏப்பம் விட்டது உலக சாதனையாக இருக்கிறது. இவர் எழுப்பிய சப்தம் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடும்பொழுது எழுப்பும் சப்தத்தை விட அதிகம். அடப்பாவிகளா, எதுலதான் சாதனை படைக்கிறதுன்னு இல்லையான்னு உங்க மனசுல ஓடுறது இங்க புரியுதுங்க. ஏப்பம், வாய்வு, கேஸ், இவை எல்லாமே இயற்கையானதுதான். ஏப்பத்தை மருத்துவ பாஷையில் எரக்டேஷன் என்பார்கள். ஏப்பத்தின் காற்றுதான் வெளிவருகிறது. அந்த காற்று எப்படியெல்லாம் உள்ளே போகிறது தெரியுமா? நாள் முழுக்க அன்றாட செய்கைகளில் நாம் காற்றை குடிக்கிறோம். இரவில் வாயை திறந்தபடி தூங்கும் போது காற்றை குடிக்கிறோம். பகலில் வேக வேகமாக பேசும்போது காற்றை விழுங்குகிறோம். சாப்பிடும்போது காற்றும் சேர்ந்தே உள்ளே போகிறது. சூயிங்கத்தை வெறும் வாயில் போட்டு மெல்லும் போது, ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கும் போது, அவசரமாக உணவை அள்ளி வாய்க்குள் திணிக்கும் போது, தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் போது எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ காற்றை சேர்த்துத்தான் குடிக்கிறோம். அது வயிற்றுநுள் போய் சேர்ந்து கடைசியில் வாயுவாக, ஏப்பமாக, வாய் வழியாக வெளிவருகிறது. நன்றாக சாப்பிட்டு முடித்த பின் வரும் ஏப்பம் இருக்கிறதே, அது மிகவும் சுகமானது. திருப்தியாக சாப்பிட்டோம் என்ற சந்தோஷத்தையும், செரிமானத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்ற திருப்தியையும் மனதுக்கு தரும். சிலருக்கு சாப்பிட்டவுடன் ஏப்பம் வரவில்லை என்றால் திக்குமுக்காடி போய்விடுவர். ஐயோ, வயிறு கல்லு மாதிரி இருக்கே, நெஞ்சு கனமா இருக்கே, ஒரு ஏப்பம் வந்துட்டா நல்லா இருக்கும் போல இருக்கே, வரமாட்டேங்குதே, சோடா கொண்டு வா, ஓம வாட்டர் கொண்டு வா என்று ஊரையே கூட்டி விடுவர். மனிதர்களைப் போல தாவரங்களும் மட்டும் சாப்பிடும் விலங்குகளும் ஏப்பம் விடுவது உண்டு. அவை வெளிவிடும் ஏப்பத்தில் மீத்தேன் வாயு இருக்கும். இது விஷத்தன்மை வாய்ந்தது. நீங்கள் என்ன மாதிரியான காற்றை குடித்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் ஏப்பத்தில் என்ன விதமான கேஸ் வெளிவருகிறது என்பது தெரிய வரும். நீங்கள் சோடா மற்றும் கார்பனேட்டட் குளிர்பானங்கள் குடித்திருந்தீர்கள் ஆனால் உங்களது ஏப்பத்தில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளிவரும். நீங்கள் வெளிக்காற்றை குடித்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஏப்பத்தில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இரண்டும் சேர்ந்தே வெளிவரும். சாப்பிட்ட பின் அல்லது 4 தடவை ஏப்பம் வந்தால் அது ஒரு பொருட்டு அல்ல. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 6 முதல் 20 தடவை ஏப்பம் விடுவது உண்டு. இதை நினைத்தும் பயப்பட தேவையில்லை. பெரியவர்களை விட குழந்தைகள் நிறைய தடவை ஏப்பம் விடுவர். காரணம், அவர்கள் நிறைய காற்றை அவர்கள் அறியாமலேயே விழுங்குகின்றனர். அவர்கள் நேராக உட்காருவது இல்லை என்பதால் அவர்களுக்கு காற்றை வெளியேற்ற தெரியாது. வீட்டில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளுடன் விளையாடுகிறோம் என்று நினைத்து சின்ன குழந்தைகளை வேகமாக ஓடும் ஃபேன் எதிரே நிற்க வைப்பர். காற்று குழந்தையின் முகத்தில் படும் பொழுது அதை சமாளிக்க முடியாமல் திணறுவர். இந்த விளையாட்டு விஷயம் அல்ல, கவனிக்கத்தகுந்தது. குழந்தைகள் சரியான அனுபவம் இல்லாததால் அதிக அளவு காற்றை குடித்து விடுவர். அதனால் குழந்தைகளுக்கு பால் கொடுத்து முடித்தவுடன் தோளில் போட்டு முதுகில் தட்டி தடவியும் கொடுக்கிறோம். அச்சமயம் வாயு வயிற்றின் மேல் பகுதிக்கு வந்து வாய் வழியாக வெளியேறும். அப்பொழுது குழந்தையின் நெஞ்சிலிருந்து கடக் என்ற ஒரு சப்தம் வரும். அதன் பின் தான், அப்பாடா இப்பத்தான் பால் இறங்கிச்சு என்ற நிம்மதி பெருமூச்சு விடுவர் தாய்மார்கள். வயிற்றினுள் போய் சேர்ந்த காற்று வாய் வழியாகவோ ஆசன வழியாகவோ வெளிவந்துதான் ஆக வேண்டும். மேல் வழியாகவோ கீழ் வழியாகவோ ஒரு நாளைக்கு 10 முதல் 20 தடவை காற்று இயற்கையாகவே வெளியேறிக் கொண்டு இருக்கும். இது கவலைக்குரியது அல்ல. சிலர் இதை அசௌகரியமாகவும் அசிங்கமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர்.
கடைசியாக பித்தப்பையில் பிரச்சனை, வயிற்றில் புண் இருந்தால் ஏப்பம் வருவது அதிகமாகும். சில நேரம் ஏப்பம் அதிகமாக இருந்தால் அந்த நபருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கிறது, இதயத்தில் ஏதோ பிரச்சனை என்று கூட கருதலாம். இணைந்திருங்கள், இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேண்டாம் இவை அவை அஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும், கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும், நகை அஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும், நல்கூர்ந்தார் இல் வரவும், பூத்தலில் பூவாமை நன்று. இதெல்லாம் இப்படியாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் அவ்வப்பொழுது எதற்காகவாவது வருத்தப்படுகிறோம். அப்படிப்பட்டவற்றை பட்டியல் இடுகிறார் நீதி நிற விளக்கம் நூலை இயற்றியுள்ள குமர குருபர சுவாமிகள். 5 வயது வரை பேசாமல் இருந்து தாய் தந்தையரால் திருச்செந்தூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே இறைவன் சன்னதியில் கந்தர் கலிவெண்பா பாடிய அருட்கவி அவர். 4 விஷயங்களை அவர் பட்டியலிட்டு அவை இருப்பதை விட இல்லாமல் போவதே மேல் என்கிறார். அவை பற்றி அவற்றுக்கு அவ்வளவு சலிப்பு. முதல் விஷயம், நன்றாக கல்வி கற்றவர்கள் மேடையில் ஏறியதும் சபையோரை கண்டு உடம்பு நடுங்கி சொல்ல விரும்பியதை சொல்ல வேண்டியதை சொல்லாமற் போவது. 2வது, கல்வியறிவு இல்லாமல் மேடை ஏறி அவையடக்கம் இல்லாமல் கண்டபடி பேசுவது. 3வது, கொடுத்தால் குறைந்து போகுமோ என்று பயந்து யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் கருமிகளாகவே வாழும் பணக்காரர்கள். 4வது, ஏழைகளின் விருந்தோம்பல் ஆசை. இவை 4 இருப்பதை விட இல்லாமற் போவதே மேல் என்பது குமரகுருவரர் கருத்து. உண்மைதான், இந்த 4 நாம் அப்படியே ஒப்புக்கொண்டாக வேண்டும். கற்றதை சரிவர எடுத்து சொல்ல தெரியாவிட்டால் கற்றதனால் பயனில்லை. கல்லாமலேயே மேடைகளில் உளர்வது என்பது அநாகரீகம். தானும் சாப்பிடாமல் பிறரும் கொடுக்காமல் வாழும் கருமிகள் எவ்வளவு பணக்காரர்கள் ஆயினும் அவர்களால் சமுதாயத்திற்கு பயனும் இல்லை, அவர்களுக்கும் செல்வத்தினால் பயன் இல்லை. அதுபோலவே ஏழைகளின் ஆசைகளும் ஒரு வரம்புக்குள்ளேயே இருந்தாக வேண்டும். அதிக ஆசை அவர்களது வாழ்க்கையை பாழ்படுத்திவிடும். அடக்கமே அறிவு. முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கற்றனும் என்று களியற்க சிற்றுளியார் கல்லும் தகரும், தகரா கனங்குழாய் கொல்லுலை கூடத்தினால். கல்வி சிலருக்கு செருக்கை ஏற்படுத்துகிறது. படித்துவிட்டோம் என்ற கர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. ஓரளவு அது இருக்க வேண்டியதுதான் என்று சொல்பவர்களும் உண்டு. அதன் பெயர் வித்யா கர்வம். ஆனால் அதிகம் படிக்க படிக்க முற்றிய நிற்கதிர் போல பணிவும் வேண்டும், அகந்தை கூடாது. ஏனென்றால் எவ்வளவு படித்தாலும் மேலும் படிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. அதனால்தான் குமரகுருவரர் முற்றும் உணர்ந்தவர் இல்லை என்கிறார். முற்றும் உணர முடியாத பொழுது முழுதும் கற்றுவிட்டோம் என்று சொல்லிவிடவும் முடியாது. அப்படி சொல்லி மகிழ்ந்து திரியாதீர்கள் என்று சொல்லும் குமரகுருபர சுவாமிகள் அதற்கு இங்கே ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். அது மனித இயல்புகளை நன்றாக எடுத்து காட்டுகிறது. அறிவின் சிறு பொறி போதும் வெற்றி பெற பெரிய மலையை கூட சிறிய உளி தகர்த்துவிடும் என்பது போல. ஆனால் குழாயை என்ன செய்வது? கொல்லன் பட்டறையில் போட்டு காய்ச்சி தீட்ட வேண்டியதுதான். சிலர் எவ்வளவு அறிவிருந்தாலும் பயன்பட மாட்டார்கள், பயன் பெறவும் மாட்டார்கள். வேறு சிலரோ இருக்கும் அறிவை வைத்து கொண்டு வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகவே படிப்பு மட்டுமோ பட்டங்களோ போதாது. எவ்வளவு படித்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, படித்தது எது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் பெரிது. சிற்றுளியார் கல்லும் தகரும் என்பது ஒரு புறம், அதே சிற்றுளியார் கல்லை சிற்பமாக்கவும் முடியும் என்பது வேறு ஒரு பரிமாணம். சிற்றுளி அறிவு என்றால் சிற்பி அதை பயன்படுத்தக்கூடியவன். அறிவு வலிமையானது, வளமானது என்றாலும் அதன் பயன் அதனை பாங்காக பயன்படுத்துபவனின் குணத்தை பொறுத்தது. கல்வியினால் அகந்தை மிகுந்து கழிப்பவன் வெற்றி பெறமாட்டான். வெற்றி என்பது அறிவை பற்றி சொல்லிக் கொள்வதில் இல்லை, பயன்படுத்துவதில்தான் இருக்கிறது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். இப்பொழுது ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இன்றைய ஆரோக்கிய சமையல் பகுதியில் பழச்சாறுகளில் துளசி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் துளசி ஜூஸ் என்னென்ன தேவை? துளசி இலை 50 கிராம், தேன் 50 மில்லி, தண்ணீர் 50 மில்லி. எப்படி செய்வது? துளசி இலையை தண்ணீரில் நன்கு கழுவ வேண்டும். துளசி இலையுடன் தேனையும் தண்ணீரையும் சேர்த்து இதை நன்றாக அரைத்து சாறு வடிகட்டவும். ஜூஸை அரை வெப்பநிலையில் வைத்து பரிமாறலாம். அதே போல நெல்லிக்காய் 70 கிராம், தேன் 50 மில்லி, தண்ணீர் 50 மில்லி. நெல்லிக்காயை தண்ணீரில் நன்காக கழுவவும். நெல்லிக்காயை நறுக்கி அதனுடன் தேன் மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைத்து சாறு பிழிந்து எடுக்கவும். இதையும் இந்த ஜூஸையும் அரை வெப்பநிலையில் பரிமாறலாம். அருகம்புல் ஜூஸ். அருகம்புல் 50 கிராம், தேன் 50 மில்லி, தண்ணீர் 50 மில்லி. அருகம்புல்லை தண்ணீரில் நன்றாக கழுவவும். அதனுடன் தேன் மற்றும் தண்ணீர் சேர்த்து அரைத்து சாறு பிழிந்து எடுக்கவும். இதையும் அரை வெப்பநிலையில் பரிமாறலாம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம்.
1: இது இவள் காதல், ஏக்கம், தவிப்பு, இவைகளிலெல்லாம் தேன் சுட்ட தேன் சுட்ட மனசுக்குள் அவனுக்கு மகரந்த காடு வளர்த்திருந்தாளா?

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். உலகெங்கும் வாழ் தமிழர்களின் இணைய வானொலி இது. இனிய வானொலி தொடர்வது ஆலய தரிசனம். திருவையாறு பஞ்சநதிக்கரையில் பொங்கல். தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவையாறு ஐயாரப்பன் கோவில். இதன் தெற்கு கோபுரத்திற்கு அருகிலுள்ள புஷ்ப மண்டப காவிரி படித்துறை இயற்கை எழில் கொஞ்சும் சூழலோடு திகழ்கிறது. சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, கங்கா தீர்த்தம், பாலாறு, நந்திவாய்நுரை தீர்த்தமாகிய நந்தி தீர்த்தம் ஆகிய 5 கலப்பதால் ஐயாறு எனும் திருப்பெயர் இத்தலத்திற்கு அமைந்தது. இதனால் இத்தலத்தை பஞ்சநதம் என்றும் அழைப்பர். காசிக்கு சமமாக கருதப்படும் தலங்கள் 6. அவை திருவெண்காடு, திருவையாறு, மாயூரம், திருவிடைமருதூர், திருச்சாய்க்காடு, திருவாஞ்சியம் ஆகும். இவற்றுள் திருவையாறு சப்தஸ்தான திருத்தலங்களுள் ஒன்று என்ற பெருமையும் கொண்டது. மற்றவை திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்தானம் ஆகும். திருவையாறு திருத்தலத்தில் ஐயாரப்பர் ஆலயத்திற்கு தெற்கு கோபுரவாசலுக்கு நேரே சுவாமி தீர்த்தத்திற்கு உகந்ததான காவிரி படித்துறை அமைந்துள்ளது. இந்த காவிரி நதியில் நீராடுவதை அப்பர் சுவாமிகள் வெகுவாக சிறப்பித்துள்ளார். புஷ்ப மண்டப படித்துறை என்ற இத்துறையில் நீராடும் பக்தர்களை ஐயாரப்பர் பெரும் செல்வந்தர்களாக மாற்றுவார் என்பது அப்பரின் வாக்கு. புண்ணியம் அளித்தலில் காசிக்கு வீசம் அதிகம் என்று சொல்லப்படுவதால் இத்தல படித்துறையில் மார்கழி மாதம் கடைசி நாளன்று காவிரி அன்னை இங்கு தங்கி ஐயாரப்பரை வழிபட்டு மறுநாள் தைப்பிறப்பன்று வருணனை அடைந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. எனவே பெண்கள் இன்றும் மார்கழி கடைசி நாளன்று இரவு இங்கு தங்கி ஐயாரப்பரை வழிபட்டு தை முதல் தேதியன்று இந்த படித்துறையில் பொங்கல் தயாரித்து காவிரி அன்னைக்கு மங்களப் பொருட்களுடன் படைத்து வழிபடுகிறார்கள். இதனால் சுமங்கலி பாக்கியம் நீடிப்பதுடன் தங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. காவிரி நதி ஓடும் இந்த புஷ்ப படித்துறையில் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் நீராடினால் உடல் நலம் வளம் பெறும். மேலும் மாசி மாத மகம் நட்சத்திரத்தன்றும் சித்திரை பௌர்ணமி அன்றும் ஐப்பசி துலாஸ்நானம் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளிலும் குறிப்பாக கார்த்திகை கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு நீராடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. காசிக்கு சமமான திருத்தலமாக இத்தலம் கருதப்படுவதாலும் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் தெற்கு கோபுரவாசலில் தனி சன்னதியில் யமனை தன் காலடியில் வீழ்த்தி அமுக்கியிருக்கும் ஆட்கொண்டாரின் பார்வை இப்படித்துறையை பார்த்த வண்ணமாய் இருப்பதாலும் இங்கு நீராடினால் யம பயம் நீங்கும். அதனால் இங்கு பகல் இரவு என்று பாராமல் எந்த நேரத்திலும் நீராடலாம் என்றும் கூறப்படுகிறது. காசி மணிகர்ணிகா கங்கை படித்துறையைப் போல முக்தி தரும் படித்துறையாக கருதப்படுவதால் இங்கு மறைந்த முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் செலுத்துவதற்கு இப்படித்துறையின் அருகில் வசதிகள் உள்ளன. காசியைப் போன்றே இறப்போருக்கு இறுதி மூச்சு விடும்போது இறைவன் தாரக மந்திரம் உபதேசம் செய்வதாக நம்பப்படுவதால் இந்த திருவையாறு தலமும் பஞ்ச தீர்த்தமான காவிரியும் மிகவும் போற்றப்படுகிறது. இணைந்திருங்கள், இது NTR FM.

உலகிலேயே யோகசாலியார். சுகபோகத்தில் திளைத்த மன்னன் வீரசேனன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் தான் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஒரு நாள் வீரசேனனை காண ராஜகுரு வந்திருந்தார். அவரிடம் வீரசேனன், குருவே, என்னை விட உலகில் சுகபோகம் அனுபவிப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏளனமாக கேட்டான். மன்னனின் மமதையை உணர்ந்த ராஜகுரு, ஏன் இல்லை, நம் நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறாரே என்றார். அப்படியா, யார் அது, நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்றான் மன்னன். இருவரும் தேரில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட இடத்தில் ராஜகுரு தேரில் இருந்து இறங்கி நடந்தார். வீரசேனனும் பின்தொடர்ந்தான். வெயில் கடுமையை பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் அங்கே வயலில் உழுது கொண்டிருந்தார். அவரை சுட்டி காட்டிய ராஜகுரு, மன்னா, உன்னை விட சுகம் அனுபவிப்பவர் இந்த விவசாயிதான் என்றார். வெயிலில் காயும் இவரா எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்றும் ஒன்றும் புரியாமல் வீரசேனன் விழித்தான். அவனது விழிப்பை ரசித்த ராஜகுரு, உழைப்பின் அருமை அறிந்த இவருக்கு வேளா வேளைக்கு நன்றாக பசிக்கும். குடிப்பது கூழ் என்றாலும் ருசியாக இருக்கும். இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும். எவனொருவன் பகலில் உழைத்து இரவில் நிம்மதியாக தூங்குகிறானோ அவனே உலகை அனுபவிக்கின்றான் என்றார். வீரசேனன் அன்று முதல் கர்வத்தை விட்டான். மக்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி அலைந்து திரைந்து நிறைவேற்றினான். இன்றைய எம்டிஆர் நேரம் உங்களின் பெஸ்ட் சாய்ஸாக இருந்ததா? கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள் உறவுகளே. அனுப்ப வேண்டிய மின் அஞ்சல் முகவரி mtrfm247@gmail.com. மீண்டும் ஒரு புதிய தொகுப்போடு உங்களை உங்களுடன் காற்றலையில் இணைய காத்திருக்கும் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்திலிருந்து. இது உலக தமிழர்களின் உன்னத வானொலி, இசை பிரியர்களின் இனிய வானொலி, பல்சுவை விரும்பிகளின் விருப்பமான வானொலி. என்றும் உங்கள் எம்டிஆர் வானொலி. இணைந்தே இருங்கள். இனிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காற்றலையில் வலம் வருகிறது.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா அம்பம்பாய், என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

இனி பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் வேட்டைக்காரன் என்ற படத்தில் பி. சுசீலா பாடிய இந்த பாடல்.

பொதிகை தென்றால் தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. படம் நேற்று இன்று நாளை.

நாளாம் நாளாம் திருநாளாம் என்கிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசிலா. படம் காதலிக்க நேரமில்லை.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. இனி நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பி. சுசீலா பாடியது, படம் வெண்ணிற ஆடை.

காற்று வரும் காலம் ஒன்று என்கிறார்கள் பி.பி. சீனிவாஸ், எஸ். ஜானகி. படம் நானும் மனிதன்தான்.

காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்கிறார் டி எம் சௌந்தரராஜன். படம் கலங்கரை விளக்கம்.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் காற்று வந்தால் தலை சாயும் என்கிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. படம் காத்திருந்த கண்கள்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உங்கும் கடலோசை என்கிறார் வாணி ஜெயராம். படம் மீனவன் நண்பன்.

தவிக்குது தயங்குது ஒரு மனது என்கிறார்கள் ஜெயச்சந்திரன் எஸ்பி சைலஜா படம் நதியை தேடி வந்த கடல்.

புதிய தென்றல் கொண்டு வரும். அடுத்த பாடல், ஆழக்கடலில் தேடிய முத்து ஆசை சுகத்தில் தோன்றிய முட்டு என்கிறார் மலேசியா வாசுதேவன். எஸ் ஜானகி, படம் சட்டம் என் கையில்.

0: கஷ்டப்படும்
1: என்றல் வந்து என்னை தோடும் என்கிறார் கே ஜே ஜேசுதாஸ். படம் தென்றலே என்னை தொடு.

0: பாடும் பெண்.
1: இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சம். மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மோதிதமில் எம்டிஆர் வானலையில் இசைப்பாடும் இனிய இந்த வேலைதனில் இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்றும் இனிய இசை கொண்ட மனம் எங்கும் மகிழ்ச்சியை தர காத்திருக்கிறது இசைக்குள் கவிதை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் இணைந்திருப்போம் இசை கேட்டு மொன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியோடு.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக சிந்தனை சிறகுகளை விரிக்க காற்றலையில் காத்திருக்கிறார் ஹிஷாம் அவர்கள். செவிமடுப்போம் சிந்தனைகளுக்கு.
1: என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். நண்பர்களே, இந்த இடர் காலத்தால் பல நண்பர்கள் அதிக மன அழுத்தங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். இன்னும் பலர் தங்களுடைய மன வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வியாபாரத்தில் தொடர்ந்த சரிவுகள், இன்னும் ஒரு பக்கம் தொழிலில் கேள்விக்குறியான நிலை, இப்படி பல பிரச்சனைகள். தங்களுடைய எதிர்காலத்தை எப்படி முன்னோக்கி நகர்த்துவது என்பது பற்றி அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடங்கி போய்விட்டதாக எண்ணுகிறார்கள். அடுத்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு பயமும் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. நண்பர்களே, எதுவுமே வாழ்க்கையில் கடந்து போய்விடும் என்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எதை நோக்கியும் நாம் போராடுவதற்கு நமக்கு முதலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை காத்துக்கொள்வதன் மூலமாக தோல்விகள் எத்தனை வந்தாலும், சரிவுகள் எத்தனை வந்தாலும் நாம் மீண்டு எழ முடியும், மீண்டு நாம் மிகப்பெரிய பலத்தோடு எழும்ப முடியும். அதே போல எந்த இடத்தில் இருந்தோமோ அதை விட மிக உயரமான ஒரு இடத்தை தொட முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்பியாக வேண்டும். ஒரு நல்ல ஜென் தத்துவ கதையும், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன செய்யலாம் என்கிற 5 ஆலோசனைகளையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஜென் குரு தன்னுடைய 2 சீடர்களையும் அழைத்து கொண்டு ஒரு மாலை பொழுதொன்றிலே கடற்கரைக்கு செல்கிறார். அங்கு கடற்கரையின் அழகை எல்லோருமாக சேர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் எழும்பி வரக்கூடிய அந்த அலையின் அழகை அவர்கள் ரசிக்கிறார்கள். நீண்ட நேரம் ரசித்துக் கொண்டிருந்த போது குரு தன்னுடைய முதலாவது சீடனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது என்று. அப்போது முதலாவது சீடன் குருவை பார்த்து சொல்கிறார், திரும்ப திரும்ப வந்து மோதும் இந்த அலைகளில் நான் விடாமுயற்சியை காண்கிறேன் குருவே என்றார். இரண்டாவது சீடனிடமும் குரு கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது என்று. இரண்டாவது சீடன் சொல்கிறான், துயரங்கள் கஷ்டங்களைப் போல அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து மோதினாலும் கரைகளைப் போல உறுதியாக நின்றால் அது விலகி போய்விடும் என்றார். குரு இருவரையும் பார்த்து சொல்கிறார், வாழ்க்கையிலும் இது போல சில நேரம் அலைகளைப் போலவும் சில நேரம் கரைகளைப் போலவும் நாம் இருந்துவிட வேண்டும் என்று. நண்பர்களே, இப்போது மக்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தங்கள் வீடுகளுக்குள் இருந்தவாறு இந்த கொடிய நோய் பரவுவதை தடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் எந்த ஒரு கட்டத்திலும் நமது மன வலிமையை இழந்துவிடக்கூடாது, மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிவிடக் கூடாது. இவ்வாறான ஒரு தருணத்திலே நாம் என்ன செய்யலாம் வீட்டில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில்? முதலாவதாக வீட்டை சுத்தப்படுத்தலாம். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மன வலிமையை இழக்குகிறோம் என்பதை நாம் புரிகிற போது, அல்லது சவால்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பது தெரியும் போது, வீட்டில் ஒரு சுத்தமான தெளிவான ஒரு சூழ்நிலை இருந்தால் நமது சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். உதாரணமாக நாம் வீட்டிலிருந்து பணியாற்றுகிறோம் என்றால், நாம் வீட்டில் பணியாற்றக்கூடிய மேசையில் தேவையற்ற பொருட்களால் நிரப்பி வைத்து குப்பைகள் நிரம்பி இருக்கும் போது அங்கே நாம் பணியாற்றுவதும் சிரமமாக இருக்கும். அவ்வாறான ஒரு கட்டத்திலே நாம் தெளிவாக சிந்திப்பதும் பெரும் சவாலுக்குரியதாக மாறிவிடும் நண்பர்களே. ஆகவே வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்யலாம். நமது மேசையை சுத்தப்படுத்தலாம், நாம் ஓய்வெடுக்கக்கூடிய அறைகளை சுத்தப்படுத்தலாம். இது போல சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் நமது மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரும், மன அழுத்தத்தையும் குறைப்பதற்கு வழிவகுக்கும். இரண்டாவது விஷயம், சின்ன சின்ன காரியங்களை செய்யலாம். அவ்வாறான சின்ன விஷயங்களில் நமது அவதானத்தை செலுத்தலாம். 10 Minutes to Happiness என்கிற புத்தகம் சாண்டி மேன் எழுதியது. அதிகமாக பாசிட்டிவ் சைக்காலஜியை பற்றி வலியுறுத்தப்பட்ட ஒரு புத்தகமும் கூட. அதிலும் அவர் சொல்லுகிற விஷயம் இதுதான், சின்ன சின்ன காரியங்களில் நாம் அதிகமாக அவதானம் செலுத்தும் போது நமக்குள் மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படும். அதுவும் இவ்வாறான காலப்பகுதிகளில் நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அது நமக்கு உதவக்கூடும். உதாரணமாக ஒரு சமையலை முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரு ரெசிபியை புதிதாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். அல்லது ஒரு குட்டி கவிதை எழுதலாம். இதே போல நீங்கள் என்றோ ஒரு இடை நடுவே விட்ட ஒரு கட்டுரையை தொடரலாம். ஒரு பிளாகராக நீங்கள் இருந்தால் மீண்டும் எழுதுவதற்கு ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு சின்ன முயற்சியை எடுப்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடும். அடுத்து 3வது விஷயம் நண்பர்களே, நீங்கள் நீண்ட காலமாக வாசிக்க ஆர்வத்தோடு எடுத்து அப்படியே அடுக்கி வைத்த ஒரு புத்தகத்தை தூசு தட்டி மீண்டும் தயார்படுத்தி எடுங்கள். அந்த நல்ல புத்தகத்தை நீங்கள் மீண்டும் வாசிக்க போகிறீர்கள். அந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு ஏற்படும், புதிய சிந்தனைகள் பிறக்கும், ஒரு ஆக்கத்திறன் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, இந்த காலம் நிறைவு பெறும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். நான்காவது விஷயம், குடும்பத்தோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யுங்கள். அவர்களோடு விளையாடுங்கள், சந்தோஷமாக பொழுதை கழியுங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைகளோடு. இத்தனை காலமும் வேலை வீடு என்று ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருந்த நீங்கள் இப்பொழுது முழுமையாக எந்த விதமான அழுத்தங்களும் இன்றி, எந்த பரபரப்பான ஒரு சூழலும் இல்லாத ஒரு தருணத்தில் முழு மனதோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் கால நேரத்தை கழிக்கலாம். அடுத்து ஐந்தாவது விஷயம், நீண்ட நாட்களாக தொடர்பு கொண்டு பேச முடியாமல் போன நண்பர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் ஒவ்வொருவருடனும் நீங்கள் பேசுங்கள். நண்பர்களே, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அவர்கள் பல நாடுகளில் இருக்கலாம், பல ஊர்களில் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய புதிய தொழில் முயற்சிகள், வித்தியாசமான தொழில் முயற்சிகள் பற்றி உங்களோடு பேசுவார்கள். இதன் மூலமாக புதிய சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். பல புதிய தொடர்புகளுக்கு அது வழிவகுக்க கூடும். ஆகவே வீட்டில் இருந்தவாறு இந்த ஐந்து விஷயங்களை முயற்சி செய்யுங்கள். அதை விடவும் நீங்கள் அறிந்த விஷயங்களை நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, செய்ய நினைத்திருந்தேன் ஆனால் நேரம்தான் கை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் இருந்து எத்தனையோ காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆகவே அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற பயத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இப்போது இந்த தருணத்திலே என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி மாத்திரம் சிந்திப்போம். அரசாங்கங்களும் சுகாதார நிறுவனங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த கொடிய நோய் பரவுதலை தடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நண்பர்களே, நாம் ஒரு வகையான பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த காலங்களை கழிக்காமல் முக்கியமாக அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு முடிந்த அளவுக்கு தகவல்களை தெரிந்து கொள்வோம். அதிகமாக அல்ல, தேவையான அளவுக்கு உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்வோம். இந்த நோய் பற்றி, அது பரவுகிற விதங்கள் பற்றி, அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுகிற விதங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. ஒவ்வொரு அழிவிலும் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி உண்டு என்று ஒரு பழமொழி உண்டு நண்பர்களே. ஆக இந்த சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த படமும் எனக்கு அதை உணர்த்தியது. ஒவ்வொரு கெடுதியிலும் நன்மைகள் நிச்சயமாக நமக்கும் இந்த உலகத்துக்கும் இயற்கைக்கும் கிடைக்கப் போகிறது. இந்த கொடிய நோய் பரவலினால் பல பேர் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்காக ஆறுதல் வேண்டியும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பிரார்த்திக்க மறந்துவிடக் கூடாது.
0: சிந்தனை இலை வழங்கி சென்றார் ஹிஷாம் அவர்கள். இனிய சிந்தனைகளை தொட்டு தொடர்கிறது இசைக்குள் கவிதை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் முதலில் பொது அறிவு வினா. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? விடை பாடலை தொடர்ந்து முதலாவதாக ஒலிக்கவிருக்கிறது தூங்காதே தம்பி தூங்காதே திரையில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியன் படிய பாடல். ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் இங்கே அனைவரும்

ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். அன்னையின் நினைவுகளை சுமந்து சென்றது பாடல். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? பாமீர் முடிச்சி என்பதாகும். இனி அடுத்த வினா, உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எது? விடை பாடலுக்கு முடிவில். இனி கேட்போம் தனுஷ் எஸ் ஜானகி குரல்களில் வேலையில்லா பட்டதாரி படப்பாடல். உயிர்கள் மட்டுமல்ல உயிரெழுத்துக்கள் உருவானதற்கு

நாம் இணைந்திருக்கின்றோம் மத்திய தமிழ் MTR வானொலியோடு. அன்னையின் மேன்மையை தாங்கிய பாடல்கள் ஒலிவலம் வரும் வேலைதனில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? அதற்கான விடை ரஷ்யா. உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எது கேட்டிருந்தோம், அதற்கான விடை ரஷ்யா. இனி அடுத்த வினா, உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? விடை பாடலுக்கு முடிவில் இனி அடுத்து கேட்போம். வியாபாரி பட பாடல். ஹரிஹரனுடன் இணைகிறார்கள் குழுவினர்கள். தாய் என்பவள் தாகம் என்றால் நதி ஆவாள், சோகம் என்றால் மடி ஆவாள், தேவை என்றால் தந்தை ஆவாள். அவள் தேவை என்னவென்றால் விந்தையாவாள், அவள் தேவை என்னவென்றால் விந்தையாவாள்.

அன்னையின் அன்பில் விளைந்த மனசு அவளின் பிரிவால் இயங்கும் இயக்கங்களை சொல்லி எப்படி புரிய வைப்பது? அனுபவமே வாழ்க்கை. இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா என்பது சரியான விடையாகும். இனி அடுத்த வினா, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? விடை பாடலுக்கு நிறைவில். இனி கேட்போம் கே ஜே ஏசுதாஸ் குரலில் ராம் பட பாடல். அன்னை அவளின் அரவணைப்பு கிடைக்க பெற்றால் விண்ணை முட்டும் இடியானாலும் கண்ணுக்கு முட்டும் கணத்தில் கரைந்துவிடும்.

இசையால் மனதை நிரப்பிக் கொண்டிருப்பது மதி தமிழியம் டி ஆர் வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது அன்னையின் வண்ணமிகு எண்ணங்களை கொண்ட மனங்களின் எண்ணச்சாரல். மனசுக்குள் தேங்கி கிடக்கும் வற்றாத அன்னையின் நினைவுகள். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? சீனா என்பது சரியான விடையாகும். அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? விடை பாடலுக்கு நிறைவில் இனி கேட்போம் விஜய் ஆண்டனியின் குரலில் பிச்சைக்காரன் பட பாடல். வார்த்தைகளை இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு அன்னையாவாள்.

சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், இவற்றின் சங்கமமே அன்னை. இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில். இசை கேட்டு பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? இந்தோனேஷியா என்பது சரியான விடை. இந்தோனேஷியா. இனி அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீவு எது? உலகின் மிகப்பெரிய தீவு எது? விடை பாடலுக்கு நினைவில் இனி கேட்போம் எஸ் பி பாலசுப்ரமணியன் குரலில் உழைப்பாளி பட பாடல். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும் என்றால் அது அன்னையிடம் மட்டுமே.

என் முகம் காணும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே, என்னை நேசித்த ஒரே இதயம் என் அன்னை. இசை கேட்டு இணைந்திருக்கின்ற மத்திய தமிழ் MTR வானலையில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து என்பது சரியான விடை. கிரீன்லாந்து. இனி அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? விடைப்பாடலை தொடர்ந்து இனி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பட பாடல் அளிக்கவிருக்கிறது. பாடலை பாட கேக்கே. உருவம் அறியாத கருவிலும் என்னை காதல் செய்தவளே, உன்னை பற்றி எழுதாமல் நான் எழுதும் எழுத்துக்கள் தான் கவிதையாகுமோ?

இசைத்தேரில் நம்ம இழுத்துச் செல்வது இசைக்குள் கவிதை நிகழ்ச்சி. அன்னையின் வண்ணமிகு எண்ணங்களுடன் ஒலிக்கிறது. பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீப கற்பம் எது? உலகின் மிகப்பெரிய தீப கற்பம் எது? அரேபியா என்பதாகும். அடுத்த வினா, உலகின் பெரிய கடல் எது? உலகின் மிகப்பெரிய கடல் எது? பாடலுக்கு பின் விடையறிய காத்திருங்கள். இனி சிந்துநதிப்பூ படப்பாடல். பாடலை பாட ஒன்னி மேனன். நான் பார்த்த முதல் பெண் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் பிடித்த முதல் விரல் நீ,

0: காற்றோடு இசை வசந்தம், இனிய ராங்க கொண்ட பாடல்கள், மனதோடு அன்பின் முகவரி கூறும் வேலைதனில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகின் மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் பெருங்கடலாகும். பசிபிக் பெருங்கடலாகும். அடுத்து வினா, உலகின் மிகப்பெரிய ஏரி எது? உலகின் மிகப்பெரிய ஏரி எது என்பதாகும். இனி கேட்போம் வலிமை பட பாடல். பாடலை பாட ஸ்ரீராம். உன்னை நினைக்காத நாள் ஏது? என் உலகமே நீதானே. அப்படி இருக்க எப்படி என்னை பிரிந்தாய்?
1: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.

நாம் இணைந்திருக்கின்ற மதியத்தமிழ் எம்டிஆர் வானொலியில் இசைக்குள் கவி நிகழ்ச்சிக்காக அன்னையின் புகழ் பாடும் பிள்ளை ராகங்கள் காற்றோடு கவி பாடிக் கொண்டிருக்கிறது. பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய ஏரி எது, உலகின் மிகப்பெரிய ஏரி எது, காஸ்பியன் கடல், காஸ்பியன் கடலாகும். ரஷ்யா, ஈரான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான் மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகளை நான்கு புறமும் எல்லைகளாக கொண்டு அமைந்துள்ளது காஸ்பியன் கடல். கடலை போன்று அலையும் எல்லையற்ற நீர்பரப்பையும் உப்பு நீரையும் கொண்டதால் கடல் என்று சொல்லப்பட்டாலும் ஓர் ஏரிதான் இந்த காஸ்பியன் கடலாகும். இனி உலகின் மிகப்பெரிய தண்ணீர் நன்னீர் ஏரி எது, உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விடை சுப்ரியர் ஏரி, சுப்ரியர் ஏரியாகும். இனி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கவிருக்கின்றோம் பாண்டி படப்பாடல். பாடலை பாட தேவா அவர்கள். ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என்னுள் நிறையாய் நிலைத்துவிட்ட உறவே, உன் என்ன சுவடுகள் மனதில் ஏங்கி தவிக்கிறது, என்னை விட்டு எங்கே சென்றாய்?

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இனிய அன்னையின் என்ன அலைகளை மீட்டும் வண்ணமிகு கவிகானங்கள் காற்றலையில் கலந்து சென்றது ஒன்றியல் தமிழ் MTR வானொலியில். இதுவரையிலும் இசை கேட்டு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி தற்பொழுது விடைபெற்றுச் செல்லும் என்று உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோவைத்திலிருந்து மீண்டும் இனிய இசை கொண்ட பாடல்களுடன் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை காத்திருங்கள் உறவுகளே.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு குரல் காலம். ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ SP பாலசுப்ரமணியம் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கான மழை பொழியும் நமது MTRFM வழங்கும் ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நிழல்கள் என்ற படத்திலிருந்து பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டின பிரவேசம் என்ற படத்தில் இருந்து வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் ஓர் இரவு என்ற படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவே ஒரு சங்கீதம் என்ற படத்திலிருந்து எடுத்து வச்ச பாலும் விரிச்சி வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது என்ற இணைய பாடல்.

ஒரு குரல் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முள்ளும் மலரும் என்ற படத்திலிருந்து ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு இனி கவலை இல்லை என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவெல்லாம் நித்யா என்ற படத்திலிருந்து பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து அரச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே என்ற இணைய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் என்ற படத்திலிருந்து வனமெல்லாம் செண்பகப்பூ வானெல்லாம் குங்குமப்பூ என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்றலே என்னை தொடு என்ற படத்திலிருந்து கவிதை பாடும் குயிலே குயிலே இனி வசந்தமே என்ற இனிய பாடல்.

ஒரு குரல் கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உதய கீதம் என்ற படத்தில் இருந்து சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் என்ற இணைய பாடல். ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு வாசல் என்ற படத்திலிருந்து பச்சைமல பூவு நீ உச்சி மல தேனு குத்தங்கோரை ஏது நீ நந்தவன தேரு என்ற இணைய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஹரிச்சந்திரா என்ற படத்திலிருந்து நாடோடி பாட்டு பாட தந்தன தந்தன தாளம் என்ற இனிய பாடல்

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு குரல் காலம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ SP பாலசுப்ரமணியம் பாடிய சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிபரப்ப இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் பிடிக்காது என்று கூறி காதல் சொல்லவா என்ற திரைப்படத்தில் தனக்கு பிடித்த பாடலாக கேட்கின்றார் அருள் மோகன் இங்கிலாந்தில் இருந்து.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டு மத்திய மகனம் ஹட்டலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடல்தான். பாடலும் குடும்பம் ஒரு கோவில் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவரைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடலை இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி தந்திருக்கின்றார். ஏதோ ஒரு நதியில் என்ற முதல் வரி என்ன தவம் செய்தீன் என்ற திரைப்படுத்து பாடலாக

பச்சை கிளி இங்கு என் தோளில் தொத்தும் கிளி, என் வீட்டு பச்சை கிளி இங்கு என் தோளில் தொத்தும் கிளி. இடமிருந்து வலமிருந்து என்னோடு வட்டமிடும் வண்ணக்கிளி, இடமிருந்து வலமிருந்து என்னோடு வட்ட

இவர்களை தொடர்ந்து ஒரு பாடல் கனடா மண்ணின் மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்த பாடல் வாடா மல்லிக்காரி என்று பாடுகின்றது கோழி கூபுது திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்தான். மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படத்து பாடலை தெளிவுபடுத்தி தந்த வேளையில் மரகர மேகம் சிந்தும் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து வரும் பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி, உங்கள் பாடலை கேட்போமா? ஏ நெஞ்சுக்குழி தொட்டு போகிறா என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடலின் முதல் வரி. அலையே அலையே என்று தொடர்ந்து பாடும் அந்த பாடல் பராசக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நீங்கள் பாட வைத்த வேளையிலே மீண்டும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடலை பாட வைக்கின்றார். ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலிருந்து உயிரில் விளையும் உதார பூவே என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடலையும் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தியின் பாடலாக கேட்போம். ஹோ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற வரிதான் முதல் வரி. என்னருகில் நீ இருந்தால் திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அங்கே கேட்போம் அந்த பாடலையும் இந்த திரைப்படத்திலிருந்து.

தொடரும் பாடல்கள் எங்கள் நீண்ட கால உறவு தொடர்ந்து எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா பாடு தென்றலே புதுமனம் வந்தது என்று நில்லிக்கனி என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். உன்னை தொட்ட தென்றல் என்ற வரி முதல் வரி, தலை வாசல் என்ற திரைப்படம் தருகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

அடுத்து வரும் பாடலும் தொடர்பாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் வரிசையிலே நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கீரி தரும் பாடல் பயணம் திரைப்படுத்து பாடலை தெரிவு செய்து தருகின்றீர்கள். ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற வரியை முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, பாடிக்கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை நாங்களும் கேட்டு மகளும் திசை எங்கும் இசை பரப்பி வரும் பாடலாக கேட்டு மகிழ்கின்றோம். திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே சர்வதேச நேயர் விருப்பமாக அடுத்து வரும் பாடல் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அன்றும் இன்றும் என்று கேட்டாலும் தவிர்க்க முடியாமல் கேட்கும் ஒரு தத்துவ பாடல் மயக்கமா கலக்கமா என்று வரி கொண்ட பாடல் தான். சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கிறீர்கள். இன்றைக்கு 1962 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக இன்று கேட்டு மகிழ்வோம்.

அடுத்தவரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தந்திருக்கின்றார். பிரியமானவளே என்ற திரைப்படத்து பாடலை ஜூன் ஜூலை மாதத்தில் என்று கேட்கின்றார் இன்று அந்த பாடலை.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் விடமாட்டார், என்னவளும் ஒரு பாடலை தருகின்றார். அந்தோனி என்று இன்று ஈழத் தமிழர்களினால் தயாரிக்கப்பட்ட சிறந்த ஓர் திரைப்படத்து பாடல் முட்டுவிட்ட புதுமலரே என்று வரியெடுத்து பாடுகின்றது. என்னவள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவ இசைனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து என்னை தேடும் மேகம் என்று கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரமும் கெட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தீனான பாடல்களை கேட்ட மகிழ்ச்சியில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றலைந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நீர் நிறத்துக்கான முதல் பாடல் கன்னி அவள் நாணுகிறாள் என்ற முதல் வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இசைக்க வேண்டும் என்று தங்க கலசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். நீண்டகால உறவு அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் கேட்கும் எப்பொழுதும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்பார்கள், நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது இந்த பாடல்.

ஒழித்து வரும் நீய நேரத்தை அலங்கரிக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்புடன் வணக்கமும் வாழ்த்தும் கூறி கேட்டிருக்கின்றார்கள். திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள். வீர அபிமன்யு திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்ட பாடல். பார்த்தேன் ரசித்தேன் என்று இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மாமணி பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயாவும் இணைந்து குரல் கொடுக்கும் இந்த பாடலை சோமஸ்கந்தன் அவர்களோடு இணைந்து மருதூர ரகுராம் மற்றும் உறவினர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: தொடரும் பாடலை சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் கேட்கும் இனிமையான பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போல ஆடலாம் பாடலாம் என்ற பாடல்தான். இந்த பாடலை வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வரைந்துவிட மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுக்க இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்று ஆவலோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஒருவர் மீது ஒரு

இந்த பாடலோடு இணைந்து இன்னுமோர் பாடல், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி கிடைத்தால் எல்லாமே உனக்குள்ளே என்ற பாடல். அற்புதமான பல்லவி அல்லவா. நெஞ்சுக்கு நீதி, நான்கு கில்லாடிகள் திரைப்படுத்த பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் வளமை போல தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்க வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் நேயர் நேரம் என்ற பகுதியிலே காதுக்கினிய கீதங்கள் திக்கும் திக்கட்டும் திசை பரப்பி இசையோடு பாடுகின்றது.

இசை கூட்டி மகிழ்ச்சி கொடுக்கும் இனிமையான பாடல்களை தொடுத்துவிடும் வேளையிலே அடுத்த பாடலை தொடுத்து விட்டிருக்கார் யாமிருக்க பயமேன் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்கள். வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார் அவர்களும் கிருஷ்ணகிரியில் இருந்து கனகராஜ் இருவரும் இணைந்து இவரோடு கேட்கும் அந்த பாடல் எங்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பழைய திரைப்படம் பால் குடம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் முழு நிலவின் திருமுகம் என்று ஆரம்பித்து வரி உண்டு பாடி முழுவதையும் தருகின்றது. கேட்போமா?

வரும் பாடல்கள் வழமை போல ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் இரண்டு தடவை ஒலித்திருக்கின்றன சில வித்தியாசங்களோடு. அதை கூர்ந்து கவனித்து எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் 1984 ஆண்டு பாடிய இசையரசியின் குரலே ஒலித்த ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு என்ற வரி கொண்ட வல்லவியை தொடர்ந்து பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் கே அனுசியா கிருஷ்ணன் மற்றும் அவரது அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், உறவுகளும் நண்பர்களும்

உறவுகள் கேட்கும் இந்த பாடல் மீண்டும் ஒரு தடவை வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் தான் என்று முன்பே கூறியிருந்தேன். ஒரே திரைப்படம் என்று இப்பொழுது பாடும் பாடலை பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி ஜெயச்சந்திரன் ஐயா தன்னுடைய குரலிலே பாடுகின்றார். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி பூலாடுது என்று. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனம் கே எஸ் கிருஷ்ணன் தன்னுடைய உலகத் தமிழர் நண்பர்களோடும் உறவுகளோடும் கேட்டு மகளும் இந்த வேளையில் எங்களையும் கூர்ந்து அந்த பாடலின் பேதத்தை உணரும் வண்ணம் தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளோடு உறவாக காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார் ரவிச்சந்திரன் ஒரு பாடலை. ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி மனமுருகி நின்றே நடி என்ற பல்லவி தொடர்ந்து பாட வைக்கும் ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பூவரசன் என்று 1996 ஆண்டு திரைக்கு வந்த பாடலாக

0: கோழி கூவுது என்ற திரைப்படத்து பாடல் பூவே இளைய பூவே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றோம் நாங்கள் அனைவரும் என்று தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும், வளமை போல அவர்களோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் எனது பாடலும் வந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று அடடா அடடா அடைமலைடா என்ற ஒரு பாடலை பையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்க எழுதி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள். அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம்.

இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில்தான் சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற ஒரு பாடலை உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றார். சிலுவை சந்தனராஜ் அவர்களே, இதோ உங்கள் பாடலையும் நாங்கள் இணையவும் கேட்டு மகிழ்வோம்.

மட்டும் இனிமையான ஒரு பாடல். புத்தம் புது மலரி என்ற முதல் வரி கொண்டு அமராவதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ், நீங்கள் அனுப்பிய பாடல்.

0: வைத்தேன்.
1: பாடல்களையும் கேட்ட வேளையிலே பொட்டல முட்டாளே என்ற ஒரு வரிகொண்ட பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடியிருந்தது அல்லவா? அந்த பாடலை இன்று காட்டலையில் கேட்க வேண்டும் என்று வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு முன்னிகள் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோஜ் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றோடு காற்றாக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும் வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களை என கழித்து உங்கள் முன் நிறுத்தி வைத்து அந்த இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை முதல் கூறிக்கொண்டு உங்களோடு என்னை உரையாட வைத்து இந்த நிலையில் இருக்க வைத்து என் தாய் தமிழே, உன்னை தலை வணங்கி மார்பு நிமித்தி கையை நெற்றியிலே வைத்து ஒரு வணக்கம் வைத்து முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்களை உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு வணக்கம். வருக வருக வருக. வளமை போல் என்றும் அறிவன் கிழமை அல்லவா? அறிவன் கிழமை என்றால் புதன்கிழமை பொக்கிசம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக பொக்கிஷத்திலிருந்து பல பெட்டிகளை சுமந்து கொண்டு வந்தேன். அவர்கள் 30 பெட்டிகள் தான் உங்களுக்கு உகந்தது என்று கூறி தந்திருக்கின்றார்கள். கொண்டு வந்து அடுக்கி வைத்து விட்டேன். நான் பொக்கிஷத்தை திறந்து உங்களுக்கு புள்ளிகளை வழங்கி உங்கள் வேகம் விவேகமான அற்புதத்தை காண்பதற்கு உலகளாக இருக்கும் நேயர்களும் ஆயத்தமாக இருக்கின்றோம். வரவேண்டியது நீங்கள் தான். வளமை போன்று 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கம்தான் என்றும் இருக்கின்றது. அந்த ஒரு இலக்கத்தில் தான் நீங்கள் முண்டி அடித்து கொண்டு ஓடி வந்து இடத்தை பிடித்து உங்கள் பதிலை கொடுக்க வேண்டும். இதுதான் போட்டி. வேகம் விவேகம் எங்கள் சிந்தையில் உதித்துள்ள கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு இத்தனை பதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உபயோகிக்கின்றோம். எண்ணிக்கை காண முடியாத அளவு வார்த்தைகளை பிறந்த நாளிலிருந்து இதுவரை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். ஒருவரோடு ஒருவர் அளவலாவிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் எண்ண கருத்துக்களை வெளியே பிரதிபலித்து கொண்டிருக்கின்றோம். உலக இயல்புகளை எடுத்து இயம்புவதற்கு கூட இந்த வார்த்தை தான் மிகவும் முக்கியம். அந்த வார்த்தையில் வரும் பதங்கள், அதிலும் என் தாய் மொழி உலக மொழிகளிலே மிகவும் முதுமொழியாக இருக்கும் மொழிகளில் முதன்மொழியாக எழுத்து இலக்கிய இலக்கண வகையோடு அமைந்துள்ள மொழி தமிழ் ஒன்றே தான் என்று அறிஞர்கள் ஆராய்விலே கூறியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழை நாங்கள் அழிந்துவிடப் போகாமல், அழித்து விட முடியாமல், மருவி வந்து அருகி போகும் அந்த நிலையை கண்டு உருகி இருக்கும் இந்த உள்ளங்கள் அத்தனையும் மீண்டும் மெருகேற்றும் வகையிலே எங்கள் தமிழை உபயோகிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வருவோம். எங்களுக்கு தெரிந்த தெரியாத பல பதங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தமிழிலே பொதிந்திருக்கின்றன. அவை பொக்கிஷமாக புதைந்திருக்கின்றன. அவற்றை தோண்டி வெளியே எடுத்துக்கொண்டு அறிவு என்ற ஆயுதத்தை கொண்டு நாங்கள் திறந்து அதை கொண்டு வர வேண்டும். ஒரு சிலரின் கருத்து மிகவும் கடினமான பதமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பொக்கிஷத்தில் கலந்து கொள்வது என்று. சரி, உங்களால் எழுந்து நடக்க முடியாது, பேச முடியாது, உண்ண முடியாத நிலையிலும் உங்கள் உணவு வேண்டி இருக்கின்றது அல்லவா? உடம்புக்கு தெம்பு கொடுப்பதற்கு, பலம் கொடுப்பதற்கு. அதற்காக எப்படியாவது மென்று தின்ன முடியாது விட்டாலும், முழுங்கி உண்ண முடியாது விட்டாலும், நீராகாரமாவது நாங்கள் உட்கொண்டு எங்கள் உடலை தேற்றி உணர்வை ஊட்டி நடமாட முயற்சிக்கின்றோம். அதே போன்றுதான் தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நாங்கள் தெரிந்து கொண்டு தான் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையிலே தெரிந்த உங்கள் மொழிகளை திடீரென்று நீங்கள் நினைந்து கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். புள்ளி பெறுவது ஒரு பக்கம் இருக்க, உங்கள் பெருமையை, உங்கள் திறமையை நீங்களே உங்களை பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். சிந்திக்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்கும் பொழுது அந்த பதங்களை உங்களால் கண்டுகொள்ள முடியும். அடுத்தது, மற்றவர்கள் பேசும் பொழுதும் நாங்கள் பேசும் பொழுதும் நாங்கள் என்ன பேசுகின்றோம், என்ன மொழியை பிரயோகிக்கின்றோம், தமிழ் மொழியை, தமிழிலே என்னென்ன பதங்களை உபயோகிக்கின்றோம் என்பதை என்ன மூதாதையரிலிருந்து கற்றுக்கொண்டு வரலாம். அடுத்து, இன்னும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தாய்மொழி தமிழ் அல்ல, மொழிகள் வித்தியாசமாக இருக்கின்றது. அவர்களுடைய பேச்சு வழக்கிலே ஒரு விடயத்துக்கு பல கருத்துக்களோடு வருகின்ற பதங்களை அவர்கள் உபயோகிக்கலாம். ஆனால் பொதுவாக ஊடகங்களில் வந்து நாங்கள் பழகும் பொழுது, இன்னொருவருடைய பேசும் பொழுது, அயலவர்களுடன் பேசும் பொழுது அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், என்ன மொழியை கூறுகிறார், என்ன வார்த்தையை கூறுகின்றார்கள், அதற்கு என்ன பதம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து நாங்கள் அனுசரிக்க வேண்டும். இந்த பொக்கிஷத்திலே எந்த விதமான மறைவு ஒளிவும் இல்லாமல் எங்களுடைய திறமையை சோதிக்கவென்றல்ல, நாங்கள் எங்களுடைய வளமையை கொண்டு வருவதற்காகத்தான், பழமையை கொண்டு வருவதற்காகத்தான், எங்களுடைய பழம் பெரும் தமிழை நாங்கள் அரசு மூலமாக அரங்கேற்றி ஆடம்பரம் செய்யப்படும் என்று அல்ல, நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கிலே அதை நாங்கள் பேசிக்கொள்வோம். அதை எங்கள் சந்ததியினர்கள் அதை உட்கொண்டு அதை உள்வாங்கும் பொழுது அவருக்கும் அந்த கருத்தை நாங்கள் பரிமாறிக்கொண்டு அவர்களுக்கும் தெரிய வைக்கலாம். எங்களால் தமிழுக்கு ஆற்றும் தொண்டு இதுதான், நாங்கள் பேசுவதை தமிழில் பேசிக்கொண்டோமே ஆனால் அதுவே பெரும் தொண்டாகும். பெரிய மேடை போட்டு பிரசங்கங்கள் செய்து பெரிய அவைகளிலே வந்து பேச்சு திறமையை கொண்டு வந்து வல்லமையுடன் பேசி காட்டுவது அல்ல, சாதாரணமாக நாங்கள் வீட்டிலே பேசும் பொழுது அன்றெல்லாம் ஒரு பதம் வந்து பல் துலக்குதல், இது வந்து சாதாரணமான எங்களோட பேச்சு தமிழ் தான், எங்கள் வீட்டிலே நாங்கள் செய்கிற தொழில் தானே. அதே போன்றுதான் இன்றும் வருகின்றது, நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, எங்கள் கனடா நாட்டின் பல மாநிலங்கள் உண்டு. சில மாநிலங்கள் உஷ்ணத்தினால் வெப்பத்தினால் பாதிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையிலே இந்த மாகாணங்களிலே ஒன்று எங்களுடைய தமிழ் நேயர் நேரத்திலும் விடுமுறை விருப்பத்திலும் இப்போது அண்மையிலே வந்து இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் சாந்தினி, அவ போன்று இன்னும் சிலர் இருக்கும் அந்த மாநிலமான அல்பர்டா மாநிலம் என்று கூறப்படுவது, இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் என்று கூறப்படும் காட்டு தீ பரவுவது அதிகம் அங்கே உண்டு. அங்கே நிறைய காடுகள் இருக்கின்றன, காட்டு வன வளம் பொருந்திய மாநிலம். அது மட்டுமில்லாமல் அங்கே ஆழத்திலே எரிபொருள் இருக்கின்றன, எரிபொருள் உற்பத்தி நிலையமும் அங்கு பெரிதாக இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதையொட்டி வாழ்கின்றார்கள். பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் வனம் காடு இருக்கின்றது. கடந்த மாதம் அங்கு ஆரம்பித்த தீ நீண்ட நாட்களாக எரிந்து எரிந்து எரிந்து வந்து பல லட்சம் ஏக்கர்களை அழித்திருக்கின்றன, வனங்களை அழித்திருக்கின்றது, கமங்களை அழித்திருக்கின்றன. பல்லாயிரம் கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக வந்திருக்கின்றார்கள். அந்த மாநிலம் இல்லாட்டால் இன்னொரு மாநிலம் என்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அசௌகரியங்கள் இருந்தாலும் அவர்கள் உயிர் சேதமின்றி வந்துவிட்டார்கள். பல அதாவது கமங்கள் விவசாய பகுதிகள் அழிந்திருக்கின்றன, தொழிற்சாலைகள் பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒரு அவர நிலையிலே நான் அடிக்கடி கூறுவேன், இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது என்று. இவர்கள் எவ்வளவு விஞ்ஞான வசதி கொண்டு அரபியல் சாதனங்களை கொண்டு அந்த தீயை அணைப்பதற்கு, தீயணைப்பு படை அவை இவை என்றெல்லாம் ஆகாய மார்க்கமாக சென்று கூட தண்ணீரை ஊற்றியிருக்கின்றார்கள். பெரிய விமானத்திலே பெரும் டேங்கிகளை ஏற்றி கொண்டு சென்று அங்கிருந்து கொட்டி இருக்கின்றார்கள். இரும்பிலும் அது பரவிக்கொண்டே இருந்திருக்கின்றது. கடைசியில் இயற்கை மழையாக பொழிந்து அந்த வெப்பத்தை தணித்து இப்போ ஓரளவு குறைந்திருக்கின்றது. இந்த செய்தியை உங்களோட பரவிக்கொண்டு இந்த பொக்கிஷத்துக்கு 30 பொக்கிஷ பெட்டிகளை கொண்டு வந்திருக்கின்றேன். நாங்கள் சாதாரணமாக எங்கள் மத்தியில் உலாவுகின்ற, நாங்கள் பேசுகின்ற, நாங்கள் பழகுகின்ற, நாங்கள் செய்கின்ற செய்கைகளை குறிப்பதை கூடிய பொருட்களோடு சம்பந்தப்பட்ட பதங்கள் தான் அவை. மிகவும் இலகாக இருக்கும், ஆனால் சிந்தித்து செயலாற்றினால் சிறப்பாக நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பொக்கிஷம் ஆரம்பிக்கின்றது. 2023 ஆண்டு 6வது மாதம் 7ஆம் நாள் இன்றைய பொக்கிஷத்தில் யார் முதலிடம் பெறுகின்றார்கள், யார் அதிக புள்ளிகளை சேர்க்கின்றார்கள், வேகம் விவேகம் என்று யார் வந்து விரைவாக இணைந்து கொள்ளுகின்றார்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெகபர்சாதிக் அவர்களே, நீங்கள் விரைவாக ஓடி வந்து முதலில் இணைய வேண்டும் என்று ஆதங்கத்தோடு ஓடி வந்தீர்கள். ஓடி வாருங்கள், இணையுங்கள். யார் சொல்வதோ யார் சொல்வதோ முதலில் என்று எதிர்பார்க்கின்றோம். இது முன்றில் தமிழ் வானொலியின் பொக்கிஷம்.

0: வணக்கம் வணக்கம் ஜகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக், தாங்கள் மீராமா நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்கு எனது செல்ல கிளிகள், பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நான் இப்பொழுது கூறிய செய்திகள் அத்தனையும் கேட்டீர்களா?
1: நிச்சயமா கேட்டையா, அனைத்தையும் கேட்டையா.
0: அந்த அல்பர்டா நகர் தீயை பற்றி நீங்களே ஏதாவது செய்திகளை பார்த்தீர்களா?
1: இல்ல, காட்டு தீ வந்து பல நாடுகள்ல அதே மாதிரி வந்து அடிக்கடி செய்திகள்லாம் வந்துட்டு தான் இருக்கு.
0: இல்ல, இந்த அல்பர்டா நகரில் நடந்ததை பற்றி ஏதாவது செய்தி அறிந்தீர்களா, இல்ல உங்கள் நண்பர்கள் உங்களோட?
1: இல்ல இல்ல, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். மற்றபடி விஷயம்
0: சும்மா தேவையற்றபடியங்களை தொட்டு தொட்டு பகிர்ந்து விடுவார்கள் பலர். நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் மாநிலத்தில் எங்கள் வீட்டை சுற்றி இந்த புகை சென்று கொண்டிருக்கின்றது. வெளியே சென்றால் அந்த மனம் ஒரு அந்த இரும்பு வயர், எலக்ட்ரிக் வயர்கள் எரிந்தால் ஒரு மனம், அப்படியான ஒரு ஒரு மனம் வந்து கொண்டிருக்கும். இத்தனையோ ஆயிரக்கணக்கான மயிலழுக்கங்கால்
1: உள்ள
0: அதுல அமெரிக்க பகுதியிலே பெரும் தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நேற்று நான் வெளியே செல்லும் வேண்டிய அலுவலர் உங்களோட ஒத்துழைப்புடன் நான் சென்று சரியாக முடித்து கொண்டு வந்தேன். அந்த வழியின் இளைய மகள் இப்போ செய்தி அனுப்பியிருந்தால், அப்பா முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள், உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு கூடாது, நீங்கள் இந்த சுவாசிக்க கூடாது, இந்த
1: நிச்சயமையா அந்த புகையை சுவாசிக்க கூடாது
0: என்று சொல்லி அறிவித்தனால் நல்ல காலமங்களுக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை. சார், இன்று பொக்கிஷத்துக்கு வந்துவிட்டோம். இனிமையாக செய்தியை பகிர்ந்து கொண்டோம். உங்களோடு பகிர்ந்ததன் நோக்கம் அனைவரும் அறியட்டும் என்பதற்காகத்தான். சார், இன்று 1 to 30 பெட்டி வரையும் இருக்கின்றது ஜெகபர் சாதிக். உங்களுக்கு முதன் முதல் வந்தவங்களுக்கு எத்தனை, 30 திரட்டுமா அல்லது 1 வேணுமா?
1: 1 மட்டும் போகையா?
0: சரி, அது எந்த பெட்டியாக இருக்கும் அந்த 1?
1: இலக்கம் எண் 9.
0: நீங்கள் 9? 9.
1: ஆமாய்யா. ஆமாய்யா, நீங்கள் நான் பிறந்த தேதி அதனாலயா.
0: நாளை மறுநாள் அல்லவா? 9.
1: ஆமாய்யா ஆமாய்யா ஆமாய்யா.
0: அம்மாவுடன் பிறந்த நாளும் உங்களுடைய பிறந்த நாளும் ஒரே நாளில்?
1: ஆமாய்யா.
0: வாழ்த்துக்கள்.
1: ஆமாய்யா ஆமாய்யா.
0: சிறப்பு ஜெகபதி, சிறப்பு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
1: நன்றி.
0: எல்லோரும் பின்பு வாழ்த்துவோம். இது பிறந்த நாள்.
1: நிச்சயமாய்யா,
0: நன்றி. உங்களுடைய 9 இலக்கத்தை அழகாக முதன் முதல் எடுத்து உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து முன்னணியில் வைத்துவிட்டேன். அழகான ஒரு பெட்டி, அதை நான் தொட்டு பார்த்து திறக்கப் போகின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சி சு. திறவுகோல் விட்டு திருவிட்டேன், திறந்து விட்டது அழகாக. அடேங்க அப்பா, என்னால் அடக்க முடியாத ஒரு பதம் ஐயா. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அது வந்து நீரோடு சம்பந்தப்பட்டது. நீரோடு சம்பந்தப்பட்டது. அது வர வேண்டும் என்று எதிர்பார்த்து நாங்கள் விரும்புவதும் உண்டு, வந்துவிட்டதே என்று கலங்குவதும் உண்டு. அந்த பதம் எதுவாக இருக்கலாம்? நீரோடு சம்பந்தப்பட்டது, 4 எழுத்துக்களை கொண்டது. அங்கதான் தாத்தா கிட்ட நெருங்கிட்டீங்க, தாத்தா குருவாள் அல்லவா? அதே போன்று என்ன மறுத்தடவை கேரள மாநிலத்திலே மலையாள மொழியிலே அந்த நீர் சம்பந்தமான தண்ணீரை இப்படி கூறுவார்கள். பிடித்து விட்டீர்களா? நேரம் எடுக்கின்றது. அவகாசம் கொடுக்கின்றேன். முதல் முதலில் இணைந்தவர் அல்லவா, 2 புள்ளிகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன.
1: ஆமாய்யா,
0: உங்களிடத்தில் உங்கள் வீட்டில் இப்பொழுதும் இருக்கின்றது. அண்மையிலேயே உங்கள் இடத்திலே வந்தவை கண்டிருப்பீர்கள். ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கண்டீர்கள் நாகப்பட்டினத்திற்கு கூட.
1: மின்னல்
0: நீரோடு சம்பந்தப்பட்டது என்று
1: சொல்றேன்.
0: உங்களை
1: அதாவது
0: சின்ன பதம் ஐயா, நாங்கள் அடிக்கடி பாவிப்பது. சரி, நன்றி. அடுத்து வந்து விட்டார் எங்களோட வீரவன், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களோட வெற்றி குதிரை கோவையூர் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக. இரண்டு நேர வணக்கத்தையும் பரிமாறிக்கொண்டு ஐக்கியமாகவும் காற்றலையில் நீங்கள் எப்படி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி, உங்களுடைய பணிநிலைகள் எப்படி, இன்று போட்டி எப்படி செல்ல போகின்றது? சுமார் உத்தேசம் எத்தனை புள்ளிகளை எடுப்பதாக எண்ணம்? எல்லாம் 30 வட்டியும் அப்படியே இருக்கின்ற ஒரு வட்டியை மட்டும்தான் திறந்து விட்டுட்டு போயிருக்கிறார்கள். உங்களுக்கு இலகுவாக கூறுவதற்கு சொன்னால் ஒரு புள்ளி, சொல்லாமல் வேறு பட்டிக்கு போனால் ரெண்டு புள்ளி.
2: ஒரு புள்ளி நிச்சயம்.
0: அப்ப குறுங்க, அது எதுவாக இருக்கு? 9 இலக்கத்தை பட்டி அவர் திறந்திருந்தார், குறுங்க.
2: அதைத்தான் நான் திறக்க பார்த்தேன், அவர்
0: திறந்துட்டாரு.
2: வெள்ளம் ஐயா.
0: வெள்ளம், சரியான பதில். அவர் சொன்னார் வான் மழை என்று, அங்கேதான் நிற்கிறீர்கள் என்று அப்புறம் மின்னலுக்கு போய்விட்டார். வெள்ளம், வெள்ளம் என்றுதானே கேரள நாட்டிலே தண்ணீரை கூறுவார்கள். கெட்டி காரணம் இல்லவா நீங்கள். உங்களுக்கு அந்த ஒரு புள்ளி, இரண்டு புள்ளியை ஒன்றை குறைத்து ஒரு புள்ளியை தருகிறீர்கள். அவர் தானே திறந்தவர். சரி, ஆரம்பம் கை விசேஷம் 1 போட்டு விட்டு 9 சென்று விட்டது. இப்பொழுது உங்கள் விளையாட்டை ஆரம்பியுங்கள், உங்கள் வேட்டையை தொடங்குங்கள். புள்ளி வேட்டை
2: எண் 18
0: கூட்டி தொகை 9 தானே ஐயா. வாழ்த்துக்களுக்கு. நாகப்பனுடைய பெயர்களை பட்டியை பதிந்து கொண்டு வந்து நான் வைத்துவிட்டு ஓம் நமச்சிவாய என்று கூறி சம்பவ மகாதேவா என்று திருகுகோலை வைத்து திறந்து பார்த்தால் அங்கே உங்களுக்காக கொஞ்சம் கூட்டி 6 எழுத்துக்களிலே ஒரு பதம் இருக்கின்றது. சரியா? அந்த 6 பதமும் எங்களை மக்களைத்தான் குறைத்து கூறுகின்றது. மக்களாகப்பட்ட உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்குள்ளே 2 இனம் இருக்கின்றது. அந்த 2 இனமாக பல வகையில் பிரிக்கின்றார்கள். அதிலே படிப்பு படிப்பின்மை என்ற வகையில் பிரிக்கப்பட்ட ஒரு வகை 6 எழுத்துக்களிலே அழைக்கப்படும் ஒரு பதம் மக்கள் உள்ளே. புரிகிறதா நான் கூறுவது? இல்ல, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் போன்று படிப்பு அறிவுகளை வைத்து பிரித்திருக்கிறார்கள். சரியா? இதுக்கு மேல் உரிக்க முடியாது இந்த பழத்தை, இவ்வளவுதான் உரிக்க முடியும். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது, சிந்தித்து கூறலாம். அடுத்த குதிரை
2: பன்மையில தான் வரும்.
0: ஒருவரை குறிப்பதா இல்ல. அதில்
2: 6
0: எழுத்துக்களை கொண்டது பன்மையில் வருகின்றது. நீ
2: பாமரர்கள்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதில், சிறப்பு. படித்தவர்கள் பாமரர்கள் என்று 2 வகையாக பிரித்திருக்கின்றார்கள். சரியான பதிலை தந்து 1.5 புள்ளியை தர, இல்லை 2 புள்ளியை தருகின்றேன். உங்களுக்கு மாரடைப்பு வர வேண்டாம்.
2: எடுத்தோன்னே மாத்தி சொன்னா தெரிஞ்சு போயிடும்.
0: சிறப்பான தரவுகளை நான் சுருக்கமாக மூடி மறைத்து கொண்டு வந்து கூறியதை நீங்கள் தெளிவாக கொண்டு வந்த உலகில் படித்தவர்கள் பாமரர்கள் என்று 2 பிரித்து வைத்திருக்கின்றார்கள் தானே. அது நாங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது, அடுத்தவர்களுக்கு தான் தெரியும். அதனால் தான் எங்களுள் என்று கூறிவிட்டேன். பாமரர்கள், இது சாதாரணமா நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தானே?
2: ஆமா.
0: வாழ்த்துக்கள். அப்படி என்றால் நீங்கள் 2 பெட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றீர்கள். திறந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விரும்பிய பெட்டியை.
2: வேற என்ன? 27 தான் ஐயா.
0: 9 வருது அங்கே. 27. சரி,
2: 9 முடிச்சிருந்தான்.
0: 9 அலுவல கொடுத்துருவோம் முதல், இல்லையா? சரி, மீண்டும் ஆகா ஆகா நாகப்பன் அவர்கள், அடுத்த பெட்டியையும் எடுத்து வருகின்றேன், கொண்டு வருகின்றேன், வைத்து விட்டேன். சந்தோஷம் சமாச்சாரம் தெரிய வேண்டும். என்ன பதம் இங்கே? திறந்துகொள், திறப்புகோலே திறந்துடு. சி சு திறந்து விட்டது. அங்கே 1, 2, 3, 4, 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் குறிப்பது பாரத காலத்தில் இருந்து, பாரதம் வந்த காலத்திலிருந்து, அன்றைய பண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இது நடந்து கொண்டிருக்கின்றது மக்களிடையே. ஒரு விடயத்தை செய்ய வேண்டுமென்றால் இதை செய்வார்கள். அது வார்த்தையாலையும் செய்வார்கள், பொருள்கள் கூட வைத்து செய்வார்கள். 5 எழுத்துக்களை கொண்டது. இன்று போட்டியிலே பங்கு பெற்று நான் முதல் வெற்றி எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருவார்கள். எப்படி ஓட்ட போட்டிகளிலே நான் தான் முந்துவேன் என்று சொல்லிக்கொண்டு ஓடுவார்கள், வந்து விடுவார்கள் அந்த களத்திற்கு. பாட்டு சவாரியிலே பாடல்கள் எந்த பாடல் முந்தும் என்று பாருங்கள். அதை அந்த நேரத்திலே குதிரை சவாரி நடக்கின்ற காலத்திலே இப்பொழுது நடக்கின்றது. மக்கள் பணம் கட்டும் பொழுது எந்த குதிரை வெல்லும் என்று உறுதி ஒருதர் இப்படி செய்வார்கள். மகாபாரதத்தில் இந்த பெரிய தர்மரே இதை செய்தார். கங்கணத்தை மாற்றியில கங்கணம் அல்ல, கங்கணம் எனக்கு பொருந்தவில்லை. என்னிடம் இருப்பது இன்னும் ஒரு பதமா இருக்கின்றது. கங்கணம் இல்லை, அது பொருந்தவில்லை. அப்படித்தான் நன்று.
2: அது நீங்க சொல்றது சரியா கேட்டா கங்கணம் தான் வர்ற மாதிரி இருக்கு.
0: சரி, இன்னொரு நீங்கள் சரியானு நீங்கள் தீர்மானித்தால் அது பொருந்தவில்லையே.
2: இல்ல, அது பொருந்தல. கரெக்டான பதில யோசனை செய்து வருகிறேன்.
0: யோசனை என்னையா? ஒரு தடவை மாத்தி யோசிங்கள். ஒரு தடவை தானே கங்கணம் கூறினீர்கள், இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கின்றதே, மாத்தி
2: ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: என்ன கூறுங்கள், உங்களுக்கு தான் 2 புள்ளி காத்து கொண்டிருக்கின்றது.
2: கங்கணத்துக்கு வேற பொருள் வந்து
0: கங்கணம் வார்த்தையால் செய்வது.
2: ஆமா, பொருளை வைத்து செய்வாங்க.
0: அதைத்தான்
2: சூதாட்டம்.
0: இல்லையா, ஓட்ட போட்டி சூதாட்டமா? இல்லத்தானே, விட்டு விட்டீர்கள். ஆனால் அதுதான் பொருள். அதுக்கு இன்னொரு பதம் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். அடுத்த முறை வரும்பொழுது கொண்டு
2: வாருங்கள்.
0: இணைந்த வைக்க நன்றி. வந்ததுக்கு புள்ளிகள் சேர்த்திருக்கிறீர்கள். இந்த 2 புள்ளியை மீண்டும் நீங்கள் கூறினால் உங்களுக்கு தான் சார்.
2: சொல்றேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தலைவர் வணக்கம். தலைவர் ராஜ்குமார் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? ராஜ்குமார், நாங்கள் நலமாக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நலம் தானே? அம்மா எல்லோரும்
1: நல்லா இருக்கீங்களா?
0: வாழ்த்துக்கள்.
1: அம்மா நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கும். உங்களோட தாயார் இப்பொழுது கொஞ்சம் தேறி இருக்கின்றாரா? ராஜ்குமார், நாங்கள் கொஞ்சம்
1: மீண்டும் கத்திரி ஆரம்பிச்சிருச்சுங்க. கத்திரி வெயில் அந்த அளவுக்கு இருக்குதுங்க.
0: கத்தரி வெயில் வராது விட்டால் ஒரு விடியம் தலைவரை நீங்கள் உணர்வீர்கள். இப்படி கத்தரி வெயிலும் பங்குனி அக்னி நாளும் இல்லை என்றால் எங்களுக்கு மழை கிடையாது, சரிதானே? இந்த வெப்பத்தினால் தான், இந்த வெப்பம் மேலிருந்து ஆவியாகி கடலிலே இருக்கின்ற நீர் ஆவியாகி, மரங்களிலே பூமியிலே இருக்க நீர் ஆவியாகி மேலெழுந்து திரண்டு மழையாக திரும்பி வரும். வெப்பம் இல்லை என்றால் மழை இல்லைத்தான். அதெல்லாம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் ராஜ்குமார். இப்பொழுது எங்களுடைய வேறு விடயத்தில் இருக்கின்றோம், புள்ளிகளை சேர்க்கும் படலத்தில் இருக்கின்றோம். உங்கள் நாகப்பன் அவர்கள் ஒரு பெட்டியை திறந்தார். 27 நம்ம
3: இளைஞர்
0: என்ன பொருளாக இருக்கும்? நீங்கள் துக்குறுங்கள் அந்த பதத்தை, அவர் பாதியை கூறவிட்டார், மீதியை சரியாக கூறவில்லை.
3: ஐயா பந்தயம்,
0: வாழ்த்துக்கள். சரியான பதம் பந்தயம் என்பது. பந்தயம் என்று கங்கணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கங்கணம் நாங்கள்,
3: நீங்க ஒரு
0: சொல்லுங்க,
3: ஒரு குறிப்பு கொடுத்தீங்க நீங்க, குதிரைன்னு சொன்னீங்க, நான் புடிச்சிட்டேன், குதிரையோட சம்மந்தப்பட்டதை புடிச்சிட்டேன்.
0: பந்தயம் ஓட்ட போட்டியில முதலாவதா வந்து பந்தயம், பந்தயம் அடுத்தது அந்த குதிரையிலே பந்தயம் கட்டுவார்கள். பாரதத்திலே தர்மரே தன்னுடைய பகடை விளையாட்டுக்கு பந்தயமாக தன் சகோதரர்கள் மனைவியை எல்லாம் வைத்தார் அல்லவா? பந்தயம், பந்தயம் பணம் பொருளோடு சம்பது. கங்கணம் வந்து திட சங்கல்பம், நான் வெல்லுவேன் என்று என்னை நான் கூறிக்கொள்வது, என்னை நான் வைப்பதுதான் கங்கணம். பந்தயம் வந்து இன்னொரு ஒரு பொருளை அல்லது பணத்தை அல்லது ஒரு இன்னொரு உயிரை பணயம், பந்தயம் வைக்கிறது. பணயம் என்று பணயம்
3: என்று
0: பணயம் என்று ஒன்று இருக்கின்றது, அது நான் கழுத்து, இது பந்தயம். இன்றும் நாங்கள் சதுரங்க விளையாட்டு போட்டி பந்தயத்தில் வென்றார் என்றுதானே வருகின்றது. பந்தயம், வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்களுக்கு கை விசேஷமாக நாமோ என்று ஒரு புள்ளியை தந்துவிட்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு
3: நன்றியா, நன்றியா.
0: இரண்டு பெட்டிகள் உங்களுக்காக இருக்கின்றது. முதல் பெட்டியை தாருங்கள். முதல் பெட்டி சரியாக சொன்னால் இரண்டாவது பெட்டியும் திறக்கலாம்.
3: ஐந்து
0: ஐந்து
3: ஐந்து
0: பெட்டி இலக்கம் 5 தருகின்றேன். கொண்டு வருகின்றேன் அழகான பெட்டி. ராஜ்குமார் உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், பொறுப்பு நீங்கள் தான். பெட்டி உடைந்தாலும் நகர்ந்தாலும் சேதமடைந்தாலும்
3: பார்த்தல்லாங்க.
0: திறப்போம். சம்புவோ மகாதேவா, திறந்து விட்டதையா இலகுவாக 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம்.
3: சரிங்கய்யா,
0: இங்கு என்னிடம் இருக்கின்ற பதம் பூக்களினால் செய்யப்பட்ட ஒன்றை குறிக்கின்றது. பூக்களினால் செய்யப்பட்டது, அது இப்ப ஒரு திரைப்பட பாடலே பூக்கள் இல்லாமல் தொடர்ந்து என்பதை உறுத்தும் வகையிலே 1000 ரூபாய் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றிலே இந்த பதம் வருகின்றது. 1000 ரூபாய் படத்திலே, அதாவது தொடர்ந்து என்பதைத்தான், தொடர்ந்து என்பதை குறிக்கும் பதமும் வருகிறது. என்னிடம் இருக்கிறது மாலையிலே வந்தது ஒன்று, மாலை அதாவது அது பூக்களினால செய்யப்பட்டதில் ஒன்று வந்து இப்படி கூறுவார்கள். 3 எழுத்துக்கள், அழகான சோடனைகளுக்கெல்லாம் செய்வார்கள்.
3: ஆரம்
0: அல்ல, ஆரம் அல்ல. நெருங்குகிறீர்கள். ஒரு தடவை முயற்சித்து இன்னொரு பதம் இருக்கின்றது. தண்ணீர் சுடுவதென்ன, அந்த பாடல் தெரியுமா? தண்ணீர் சுடுவதென்ன, தண்ணீர் சுடுவது
3: என்ன?
0: பச்சை கிளி முத்து
3: சரம்,
0: சரம், சரம் என்பது பூக்களினாலே தொடுத்து கட்டப்பட்டு கொண்டு போவதை சரம். அதை வளைத்து கட்டிவிட்டால் மாலை. தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்மேனி தழுவுவது போல் அந்த பாடல் அதுல இருக்குது. தண்ணீர்
3: சுடுவதென்ன,
0: சரஞ்சரமாய். வாழ்த்துக்கள், 2 புள்ளிகள். சரம் என்பது எங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒன்று. ஆலயங்களிலும் நல்ல காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் இந்த சரம் போடுவார்கள். சரம், பூக்களை ஒன்றொன்றாக நீட்டு முடிவில்லாமல் செல்வது சரம். வட்டமாக கடுத்து வட்டமாக கட்டிவிட்டால் மாலை, முடிந்து கட்டிவிட்டால் முடிவில்லாதது சரம் என்ற, சரம் என்ற சரியான பதில் கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதல் பெட்டியில் 2 புள்ளிகளை நீங்களும் பெற்று விட்டீர்கள். இரண்டாவது பெட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
3: நன்றியா,
0: நன்றி.
3: 7 எண்ணிக்கை, எண் 7
0: ஏழாவது இலக்கத்துக்கு செல்கின்றேன். 7வது இலக்கத்தையும் ராஜ்குமார் உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து விட்டேன். 7வது இலக்க பெட்டியை கொண்டு வந்து அண்ட காகசும் அபூ காகசும் திறந்து விட்டதையா பெட்டி உங்களுக்காக. அங்கே 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்தை காண்கின்றேன். இது எங்கள் வாழ்க்கையில் மாசம் ஒரு தடவை நாங்கள் காணக்கூடிய ஒன்று. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இதை நன்றாக காணலாம், நாங்கள் பார்க்கலாம். பெரிய மிருதம் இருந்ததெல்லாம் இதை இது ஒரு நாள் நட்சத்திர கோள்களோடு சம்பந்தப்பட்டது. நாள் நட்சத்திர கோள்களின் வரிசையில் உள்ளது, அதனுடைய சேர்க்கையினால் அதனுடைய நடத்தையினால் வந்து கொண்டிருப்பது, அதனுடைய இயக்கத்தினால் நாங்கள் காணக்கூடியது. மாதம் ஒரு தடவை தான் அதை காணலாம், ஆனால் அதாவது பார்க்கலாம், அதை நாங்கள் பார்க்கலாம். நான்கு எழுத்துக்கள்,
3: ஐயா நான்கு எழுத்து.
0: இரவு பகல் அட்டமி நவமி சதமி தசம் என்றெல்லாம் அப்படி வருகின்ற ஒரு கோள்களின் சேர்க்கையினால், கோள்களின் அசைவினால் ஏற்படுகின்ற ஒரு காலம், ஒரு இதை திதியாக நாங்கள் வைத்து வணங்கி அதற்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாம் செய்வோம். புனிதமானது. இந்த நாள் ஆடி மாதத்திலே வந்தால் பெரும் மதிப்பு இருக்கின்றது, எல்லோரும் அதை கொண்டாடுவார்கள், ஒரு புனிதமாக நடத்தி கொள்வார்கள். அதிலும் ஆண்களுக்கு ஆண்கள் விரதம் இருப்பார்கள்.
3: ஐயா சரியா இருக்கான்னு தெரியல, பஞ்சமி,
0: பஞ்சமியை பார்க்க முடியுமா உங்களால்? ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது உங்களுக்கு, ஒரு தடவை தானே முயற்சித்தீர்கள், இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள். சரி, இன்னும் தரவு தருகிறது. இரவு நேரத்தில் வரும் பார்க்கவும் முடியாது, பார்க்கலாம், அதை பார்க்கலாம், எல்லாவற்றையும் அது மறைத்து விடும், மற்றவர்களை மற்றவற்றை பார்க்க முடியாது. இப்பொழுது கூறுங்கள்.

0: சரிங்க, அடுத்த நேருக்கு
1: நன்றி நன்றி. ரெண்டு புள்ளிகளை பற்றி இரண்டாவது பட்டியை தொடர்ந்து இரண்டாவது பட்டியை விட்டு செல்கின்றீர்கள். பார்ப்போம் போர் யாரம்பிருக்கின்றார்கள். வந்துவிட்டார் அடுத்தவர். நன்றி ராஜ்குமார் அவர்களே, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வந்து விட்டீர்களா?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
2: அந்த பதம் சொல்லிட்டாங்களா ஐயா?
1: ஆமா ராஜ்குமார் சொன்னார். நீங்கள் சொல்ல போகின்றீர்களா? குறுங்கள் கேட்போம்.
2: அமாவாசை.
1: அமாவாசை என்பது சரியான பதம். நீங்கள் தந்து ஒரு புள்ளியே பெற்றீர்கள். உங்கள் பட்டியில் ஒரு பதத்தை அவர் கூறிவிட்டார். அது நீங்கள் கங்கணம் என்று கூறினீர்கள் அல்லவா, அது பந்தயம் என்பது சரியானது. பந்தயம் சரியா. அமாவாசை நாங்கள் பார்க்கலாம், மற்றவற்றை பார்க்க முடியாது, மறைத்துவிடும். இரவிலே வரும், மாசத்தில் ஒரு தடவை வரும். அதை இப்போ ஒரு பெரிய புனிதமான நாளாக நாங்கள் விரதங்கள் இருக்கும். குறிப்பாக ஆண்கள் தந்தைக்காக விரதம் இருக்கும் காலம் ஆடி அமாவாசை. சரியா? வாழ்த்துக்கள். அமாவாசை சரியான பதம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நாங்கள் நாலு அந்தம் கூறுகின்ற பதங்கள் தான். சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பட்டியும் முடிந்தது, மற்றொரு பட்டியும் வாருங்கள். புதிய பட்டிக்கு போவோம்.
2: புதிய பத்தி என் ஒன்று
1: ஒன்று வந்துவிட்டார். நீ ஆரம்பத்தில் முதலாவது மகன் அல்லவா, சாரி நாகப்பனுடைய பெயரிலே பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். கொண்டு வருவோம். ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவரணம் சதர்புஜம் திறந்துடு சீ சு நமகா என்றால் திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருளை காட்டுகின்றது. ஒரு பொருள் என்றதை கூறுவதை விட, சரி இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்றால், நன்றியுள்ள தாவரம் பிடித்து விட்டீர்கள். இது நன்றியுள்ள தாவரம். ஆமாம், தாவர வகைகளில் ஒன்று. அதுக்கு நான் உங்களுக்கு குறிப்பாக ஒன்றை தருகிறேன். நன்றியுள்ள தாவரம் ஔவையாருடைய பாடலில் கூட இருக்கின்றது. உங்கள் கோவை மாநகரில் இது இந்த மரம் இருக்கின்றதோ எனக்கு தெரியாது தானே, கோவை மாநகரத்தை பற்றி.
2: நன்றி உள்ள தாவர வகைகளில் ஒன்று
1: ஒன்று
2: யோசிக்க.
1: சாதாரணமா சொன்னால் இரண்டு புள்ளி அல்லவா, அதனால் கொஞ்சம் திறமை இருக்கத்தான். இந்த மரங்களுக்குள்ளே உள்ளதுதான் அது. உங்கள் உங்கள் வீட்டில் இல்லாத விட்டாலும் வயலில் இருக்கும், வீதியோரங்களில் இருக்கும்.
2: என்ன
1: நன்றியை செய்கின்றது எங்களுக்கு? நாங்கள் நீர் ஊற்றி வளர்ப்பது. வேம்பு நீர் ஊற்ற தேவையில்லை, அது ஊன்றி விட்டால் தென்பாட்டிலே வளரும். இந்த மரத்துக்கு நாங்கள் கவனமாக பிள்ளை போன்று அதை பராமரிப்போம். அந்த நன்றியை மறவாமல் அது எங்களுக்கு நன்றியை திருப்பி செலுத்தும்.
2: தென்னை.
1: வாழ்த்துக்கள். பிடித்து விட்டார் கெட்டிக்காரன். இரண்டு புள்ளிகளை பெற்றுவிடும். தலையாலே தான் தருவதால் என்று அந்த ஔவையார் பாடலில் இருக்கின்றதல்ல, நாங்கள் நீரை காலால் நிலத்திலே ஊற்றி காலாலே பெற்றதை தலையாலே தருகின்றது. அது நீர் ஊற்றி வளர்த்து பெற வரும். வாழ்த்துக்கள். மீண்டும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னும் ஒரு பெட்டி இருக்கின்றன உங்களுக்கு திறப்பதற்கு. அப்படித்தானே? கணக்கு வைத்திருப்பதிலே கட்டிக்காரன் எனக்கு அம்மாவும் கூறியிருக்க. கணக்கிலே கட்டிக்காரன், கணக்காளர் அல்ல. இரண்டு ஒன்றொன்றாக செல்ல போகின்றார். இரண்டாவது பட்டியில் நாகப்பன் உங்கள் தலையிலே சுமத்தப்படுகின்றது. நான் கொண்டு வந்து வைத்து விட்டேன். கையை தட்டி அதுக்கு அரவாரம் செய்து பூஜை எல்லாம் பண்ணி சுரந்திர சிவாகா என்று தீபம் காட்டி திறவுகோலை போட்டபடியால் அது திறந்து விட்டது ஐயா. ஒரு புனிதமானது ஐயா, அதனால் தான் இவ்வளவு புனிதம். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஆலயங்களிலே உள்ள ஒரு மரம். இந்த மரம் உள்ளேயும் இருக்கும், வெளியேயும் இருக்கலாம். கொஞ்சம் பிரபல்யமான ஆலயங்களில் மிகவும் பிரபல்யமாக கொண்டாடப்படும் அது, இந்த மரத்தை. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
2: அது மரம்னே முடியும் இல்லையா?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் நீங்கள் பிடித்து விட்டீர்கள்.
0: கொடிமரம்.
1: வாழ்த்துக்கள், பிடித்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த இரண்டு புள்ளிகளுக்கு நீங்கள் தயாராகி இரண்டு புள்ளிகளை தொடர்ந்து நீங்கள் இரண்டு இரண்டு நான்கு புள்ளிகளை எடுப்பதற்கு இரண்டு பெட்டிகளை திறந்து கடினப்பட்டு கடினமாக உழைத்தபடியால் என்ன வேண்டும்? கட்டாயம் செல்லும். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் ஐயா. கொடிமரம், கொடிமரம் சில ஆலயங்களில் உள்ளே இருக்கும், சிலது வெளியே இருக்கும். இதைய பூமரங்கள் எல்லாம் எத்தனை இருந்தாலும் இந்த மரம் புனிதமானது, பூஜிப்பது போற்றுவது கொடி மரம் என்று கூறப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்த வரை கொடுப்போம் இடத்தை. அடுத்து என்னுடைய மகள் ரேவதி அழைத்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் ரேவதி, நீங்கள் பெற வேண்டும் அம்மா. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். நேரம் 12 மணி. நண்பகலை தாண்டி 9 நிமிடங்களையும் கூட்டி 12 மணி 9 நிமிடமாக காட்டும் இந்த வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:39 நிமிடம் என்று கூறுகின்றது. இந்த வேளையில் ரேவதி நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும் யார் சொல்வதோ என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் பெட்டிகளுக்கான பதில்களை.

0: சென்ற பதங்கள் மிகவும் சுலபமான பதங்கள். வெள்ளம், பந்தயம், பாமரர்கள், அமாவாசை, தென்னை, கொடிமரம். இந்த பதங்கள் நாங்கள் வாழ்க்கையிலே உபயோகிக்கின்ற பதம் தானே. வந்துவிட்டான் மகள் ரேவதி. வணக்கம், வணக்கம் ரேவதி. வணக்கம் அம்மா. மகளே வணக்கம். ரேவதி
1: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம், வணக்கம்.
1: வரம்ப்பா,
0: வாருங்கள் வாருங்கள்.
1: வானொலி வானொலியை
0: நிறுத்தி விட்டு
1: அப்பா, எவ்வளவு நேரம் காத்திருக்கேன்ப்பா.
0: அதுதானே அம்மா,
1: எனக்கு வர வர
0: எல்லாம் தெரிகிறது. கோபம் வருது, இன்னும் எல்லாம் வந்து தொடுக்கிறாங்களே, என்னை கூற விடுகிறாங்களே, நான் புள்ளி பெற வேண்டுமே
1: இன்று
0: நான் புள்ளி இதுல வெல்ல வேண்டும் என்று பந்தயம் பிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இல்லையா?
1: நாலாவது
0: உறவா வருகிறீர்கள். சரி, வந்தீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இப்பொழுது நீங்கள் எந்த பெட்டியை திறக்க போகின்றீர்கள்?
1: எனக்கு எல்லாம் இதுவரைக்கும் ரொம்ப நல்லா நீங்க தரவு குடுத்தீங்கப்பா. தோலையே உரிச்சு குடுத்தீங்க, வாழைப்பழ தோலையே.
0: என்ன செய்வது அம்மா,
1: அந்த மாதிரி எனக்கும் கிடைக்கும்.
0: எல்லாரும் பிள்ளைகள் தானே, உங்களுக்கும் அப்படித்தான். ஆண்களுக்கு அப்படி செய்தால் பெண் பிள்ளைகளுக்கும் உதவி செய்வேன் தானே. அப்ப பெண் பிள்ளைகள் ரெண்டா விருப்பம் தானே. சரி, எந்த இலக்கு பெட்டி மகளுக்கு வேண்டும்?
1: எனக்கு ஏழு பா, ராசியானது.
0: உங்களுக்கு ஏழா? நல்ல வேலை, ஏழு அரை வரை ஏழிலே நின்று சரியா. ஏழாவது இலக்கப்பட்டி, ஏழாவது இலக்கப்பட்டி தானே அம்மா. தலைவர் வந்து திறந்து நாகப்பன் அவர்கள் பதவி உரிவிட்டார். அமாவாசை என்ற.
1: ஓகே ஓகே, அப்படியா? சரி அப்பா, சரி. எல்லாம் கேட்டுதா இருக்கேன். ஏழு நானே. சரி அப்பா, மூன்று.
0: மூன்றாவது, ஆஹா, நல்லது. நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தீர்கள், வந்து விட்டீர்கள். எடுக்க வேண்டும் என்று உங்கள் பெயரில் பதிவு செய்கின்றேன். முதலில் கொண்டு வருகின்றேன், பெட்டியை வைக்கின்றேன். அதை கொண்டு வந்து மூன்றாவது இலக்கம், மூன்றாவது இலக்கத்தை கொண்டு வந்து கைதட்டி பார்த்தேன், திறக்கவில்லை. ஆகும் அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சீசு. திறந்து விட்டது அம்மா, டம் என்று திறந்து விட்டது. சரி, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கு காணப்படுகின்றது. இது எங்கள் உணர்வுகளிலே ஒன்று. நினைமாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் என்றெல்லாம் மனதிலே உள்ள உணர்வுகள், அதை கூறுவது அந்த பதம். ஆனால் இது நிறைவேறுவது நிறைவேறதாது எங்களுடைய பலாபலன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். உரித்து விட்டு இருக்கு வாழைப்பழம், விழுங்குங்கள், முண்டி விழுங்குங்கள். பாலம், பாலம் அமைத்து ஒரு பாடல் இருக்கு.
1: என்ன
0: பாடல் அம்மா அது?
1: எண்ணங்களாலே பாலம் அமைத்து பகலும் நடக்கவா
0: கெட்டிக்காரி. அன்பு மகள் கெட்டிக்காரி, ரெண்டு புள்ளிகளை ஒரே அடியாக பெற்றுவிட்டால் பாத்தீங்களா, உங்களோட எண்ணம் என்று வெல்ல வேண்டும் என்று இல்லையா? சரி, இலகுமாக குறிவிட்டேனும் அப்படின்னு ஆண் பிள்ளைகள் வந்து எனக்கு இந்த முறைப்பாடு செய்வாங்களோ? இல்லை இல்லை, எண்ணம் சரியான பதம், கெட்டிக்காரி என்ற மகள். இங்க அடுத்த என்ன பதம் வேணும் ரேவதி உங்களுக்கு?
1: எனக்கு ஐந்து அப்பா.
0: ஐந்து தானே அம்மா. தண்ணீர் சுடுவது என்ன சரம் சரமாய்
1: அதுவும் அவ்வளவு நல்லா சொன்னீங்க அப்பா. தண்ணீர் சுடுவது என்ன சொன்னீங்க, அப்புறம் அன்னச்சரம் முத்து பச்சை கிளி சொன்னீங்க.
0: முத்து என்னன்னு உடனே உடனே முடித்து விட்டார் கட்டிக்காரன். ஆமா, அதே போன்று நீங்களும்
1: நாலு. எனக்கு நாலு.
0: இது நாலு அம்மா. நான் கொண்டு மரியாதையாக எடுத்து கொண்டு வருகின்றேன், கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன அறியாமல் இந்த மரியாதை வருகிறது. அது பெட்டியை தூக்கி கொண்டு வரும் பொழுது மிகவும் பத்திரமாக கொண்டு வந்து வைக்கின்றேன். இதிலே நான் அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சிசு சொன்னேன், திறக்கவில்லை. ஓம் நமோ நாராயணா என்று சொன்னேன், திறந்து விட்டது அம்மா. அதனால் அது ஒரு புனிதமான பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று பார்த்தால், இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பெண்ணின் பெயர், புனிதமான ஒரு பெண்ணின் பெயர் அங்கே காணப்படுகின்றது. சரியா? இரண்டு எழுத்துக்களை கேட்டு, இவ வந்து மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசத்திலே உள்ளவர்.
1: ரெண்டுத்திலுமே இருக்காங்களா? மகாபாரதத்திலயும்
0: நான் போன்ற என்றுதான் கூறினேன், இருக்கிறது ரெண்டு. அதே போன்ற மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசத்திலே வந்த ஒரு பெண், அது ராமாயணம் தான். சரி, ராமாயணத்துல
1: சரி, சீதை. சீதை
0: சரியா சொல்லுவீர்களா? வேற ரெண்டு இடத்துல போற பெயர்கள் இல்லையா ராமாயணத்திலே? புனிதமான பெயர் இல்ல என்ன?
1: புனிதம்
0: ஓய்வு பெற்று வரணும். பெண் குழந்தையிலவா நீங்க நன்றாக ஓய்வெடுத்து கதை. சீதை என்பது சரியான பதம்.
1: அனுப்பிட்டீங்க
0: என்னையா போட்டி பலமாக இருக்கிறது என்று பெட்டிகள் ஒன்றும் கூறுவதற்கு பெட்டிகளை காணவில்லை போல் தெரிகின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் கொண்டு வரங்கள் புது பெட்டி எடுப்போம். பெட்டி போன 30 பெட்டி இல்லவா
2: இருக்கு.
0: ஆமா, அவ குறிவிட்டா ஒன்று வந்து அவ சொன்னது சீதை, அடுத்தது என்ன கூறுனா இன்னும் ஒரு எண்ணம்,
2: முதல்ல சொன்னது எண்ணம்,
0: எண்ணம் முதல் மூன்றாவது நான்காவது பெட்டி சீதை என்று குறிவிட்டார். சரியாக சொல்லி இருக்கின்றார். என்ன குறப்போ எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: பெட்டி ஆறு.
0: ஆறாவது பெட்டி. ஓ, இது வந்து
2: வரிசையா ஒண்ணுனா முடிச்சிட வேண்டியது.
0: அது ஒரு ஒரு கரை காண வேணும் அல்லவா? நல்ல விளையாட்டு. சரி, நாகப்பனுடைய பெயரிலே 15 கொண்டு வருகின்றேன். சுக்கலாம் பலதரம் சசிவர்ணம் சதர்பூஜம் அண்ட காகசும் அபுகாசும் பயந்து பயந்து திறக்க வேண்டியா இருக்கு. திறந்துடு சிசு, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. இது ஒரு உயிரினத்தின் தொழிலையும் உயிரற்ற இனத்தின் தொழிலையும் குறிக்கின்றது. அது செல்லும் விதத்தை குறிக்கின்றது. நான்கு எழுத்தை கொண்டது. ஒரு உயிரினம் செல்லும் வகையும் இப்படித்தான், ஒரு உயிரற்றது ஒன்று செல்லும் வழியும் இப்படித்தான் இருக்கும். சில வேளை நீங்கள் எதுவும் ஒரு சொல்ல முடியாத எப்படி சொல்றது என்று தெரியாமலும் இந்த செயலை செய்வீர்கள். அடுத்த பெண்களும் ஆண்களை கண்டுவிட்டால் அப்படி போவார்கள். அப்படி நான்கு எழுத்துக்களை கொண்டது. ஒரு உயிரினம் போவதும் இப்படித்தான், உயிரற்ற ஒன்று போவதும் இப்படித்தான். பெண்கள் கூட இதை இப்படித்தான் நடந்து போவார்கள். இப்படி அவர்கள் நடப்பார்கள், நடக்கும்போது இப்படி நடப்பார்கள். கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் ஏதாவது ஒன்றை கேட்டால் பேசும் பொழுதும் இப்படி இப்படித்தான் செய்து பேசுவார்கள். அம்மாவிடம் நீங்கள் இதையும் நேரடியாக கூறுவீர்கள். அப்பாவிடம் பேசும்போது கொஞ்சம் அதாவது இது வந்து நேர் அற்றது என்றதை குறிக்கின்றது. ஒரு நேரானது அல்ல. இப்பொழுது இன்னும் புரியும் என்று எண்ணுகிறேன்.
2: அதுக்கு சரியான பதம் சரியா தெரியல.
0: சரி,
2: போனல்னு சொல்லுங்க.
0: அதைத்தான் அதைத்தான் அதைத்தான் நீங்கள் இன்னொரு பதம் இருக்கின்றது. இப்ப பாம்பு எப்படி செல்லும், நதி எப்படி ஓடும், பெண்கள் எப்படி நடப்பார்கள், ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர் எப்படி பேசுவார்கள் என்பதை குறிக்கும் பதம். இப்ப இன்னும் தெளிவாக
2: கூறியிருக்கின்றேன்.
0: வளைந்து நான் கழுத்து தான், அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. வளைந்த விட இன்னும் ஒன்று இருக்கின்றது. பெண்களை குறிக்கின்றோம், பாம்பு அப்படி போவும். அந்த நீங்க சொன்னதுதான், இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. நாங்கள் பேச்சு வழக்கில் இருக்கின்றது நாகப்பன். அந்த இறுதி ரெண்டும் சரி, இறுதி ரெண்டு எழுத்தும் சரி, முதல் ரெண்டு எழுத்தை மாத்தினால் சரியா வரும்.
2: சரி சொல்லி பாக்குறேன். வளையல் ஐயா?
0: இல்ல ஐயா, வளையல் இல்ல, வளையல் வராது. நீங்க சொன்னதுதான். சரி, மீண்டும் வர போறீங்களா? ஒரு சந்தர்ப்பம் தருகிறீங்க, அங்கதான் நிக்கிறீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கிறேன் உங்களுக்கு. நல்ல உள்ளதான நீங்கள், என்ன புள்ளிகளை எனக்கு வியாபாரத்தை. இப்ப எப்படி இருந்தா, அந்த வாடிக்கைக்காரர் வந்தாலேயே நன்றாக கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளருக்கு வியாபாரி அந்த கொசுறு கொடுப்பாரு, தெரியுமோ? கொசுறு கொஞ்சம், அது போல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன் நான். இப்ப நீங்க வளைந்து, நீங்கள் வளைந்து சொன்னீர்கள் அல்லவா? வளைந்து வளைந்து என்பதில் இறுதி இரண்டு எழுத்தும் சரி, அந்த முதல் ரெண்டு எழுத்தும் மாத்தி விடுங்கள். அதுதான் அந்த பதம். ஐயோ, அற்புதமான பதம்.
2: சரி, டக்குன்னு வர மாட்டேங்குது ஐயா, யோசனை.
0: அதுக்கு என்ன சொன்னா, புடரியிலே வலது கையினாலே ரெண்டு

0: பாடல்களையும் நினைத்து கொண்டு பாருங்கள். வந்து பங்கு பெற்றவர்கள் ஒரு தடவை அழைத்தாலும் அவருக்கு புள்ளிகள் உண்டு. கிருஷ்ணன், நீங்கள் ரெண்டு மூன்று தடவை அழைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வலைத்தளம் ஏற்கனவே கொஞ்சம் மெலிந்த வலைத்தளமாக தெரிகின்றது. வந்துவிட்டால் மகள் ரேவதி. வணக்கம் ரேவதி, கொண்டு பாருங்கள் ரேவதி. அம்மா நீங்க வந்து விட்டீங்கள் ரேவதி. சரியான பதம் கட்டிக்காரி, கட்டிக்காரி நெளிந்து நெளிந்து
1: நெளிந்து
0: நிறுத்தினு சொல்ல உடனே நெளிந்து நெளிந்து கூறிவிட்டீர்கள் தான். கட்டிக்காரி ஒரு பள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. நெளிந்து பாம்பு நெளிந்து நெளிந்துதான் போகும். வளை வளை வென்றது அப்படி சுற்றி வளைத்து வருவதைத்தான் வளை வென்று கூறுவார்கள். நெளி வென்றது ஒரு சுட்டு நெளித்து போடுவது, நெளித்து நெளிந்து போகும். நதி என்ன செய்யும்? நெளிந்து நெளிந்துதான் ஓடும், நீராக ஓடாது. பெண்கள் எப்படி நடப்பார்கள்? இடுப்பை நெளித்து நெளித்து வளைத்து நடப்பார்கள். அது ஆண்கள் மத்தியில் என்றால் சரியா? நீங்கள் அம்மாவிடம் நேரடியாக சொல்லிட்டு அப்பாவிடம் எதுவும் சொல்றேன், கொஞ்சம் நெளிஞ்சு நெளிஞ்சு தானே செல்வீர்கள் இல்லையா? நேரடியாக
1: சொல்றேன்.
0: நெளிந்து நெளிந்து என்பது எங்கள் வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான். சரி, இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது பெட்டி திறப்பதற்கு. ஒரு பெட்டியை திறந்து ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். கட்டிக்காரி
1: எட்டு. அப்பா எட்டு
0: எட்டு. ஆஹா, எட்டு என்றது நல்ல இலக்கமா அம்மா?
1: அதெல்லாம் தெரியலப்பா.
0: அதெல்லாம் தெரியாது,
1: எல்லாமே புனிதமான.
0: இது எல்லாம் புனிதமானது.
1: நாளே கோலும் நலிந்தோர்க்கு இல்லை.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் வலி, நீங்கள் வலிந்தோர். கட்டுக்கார், நான் சென்று எடுத்துக்கொண்டு வருகின்றேன். நம்ம அந்த பெட்டியை கொண்டு வந்து கவனமாக வைக்கின்றேன். ஓம் சிவாய நம சம்போ மகாதேவா. திறந்துடு சிசு என்று திறந்தேன், திறந்து விட்டது அம்மா. அங்கே ஒரு நான்கு எழுத்தை கொண்டு ஒரு பதம் எங்கள் வாழ்வை குறிப்பது. எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு அத்தியாவசியமான சரியான சிறப்பான மாற்ற முடியாத ஒரு விடயத்தை கூறுவது அது. இது எங்கள் வாழ்வில் உயிரினங்கள் அத்தனைக்கும் மாறாமல் கிடைக்கும் ஒரு வரம். வரம் என்றால் நல்ல தீயதுக்கும் இருக்குமா? எதம்மா
1: சொல்லிட்டீங்களா? தரவெல்லாம்
0: இது போதாதாமா? விளக்கம் பெறவில்லை. ஒரு எங்கள் வாழ்க்கையிலே உயிர், அதாவது உயிரினம், எல்லா உயிரினங்களுக்கும் இது உண்டு. இது இல்லாத உயிரினம் இறப்பு. சரியான பதத்தை தந்து சரியான பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். எனக்கு சொல்லாமல் தான் சொன்னேன்னு எனக்கு அந்த சொல்லை முழுமையாக சொல்லவில்லை. இறப்பு என்பது சரியான பதம் அம்மா, சரியான பதம். இது உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனைக்கும் நியதி அம்மா. இது ஒரு வரம் அம்மா. பிறப்பும் இறப்பும் எங்கள் வரம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் ஒரு பெட்டியை திறக்க நீங்கள் அனுமதி பெறுகின்றீர்கள். அதுதானே வந்து விட்டது. உங்களால் சொல்ல முடியும் அந்த சொல்ல, ஏனென்றால் அது பெரிய பார்க்கவே பெரிய பெட்டியாக இருக்கின்றது. நான் சொன்ன உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன் ரேவதி. உங்களுடைய பெயர்லே நல்ல பெரிய பெட்டியா தான், திக்கு முக்காடி தான் கொண்டு வந்து வைக்கிறேன். அப்பா சரி, திறப்போம். சந்தோஷம் சம்போ மகாதேவா சுக்கலாம் பலதரம் அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சீசு. திறந்து விட்டதம்மா. பின்னாம் பெரிய பதமம்மா, பின்னாம் பெரிய பொருளம்மா. ஒன்பது எழுத்துக்களை கொண்டது மகளே, ஒன்பது எழுத்துக்களை கொண்டு. அப்பாடா கூறலாம், உடனே கூறலாம். ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. நான் மீண்டும் எண்ணி பார்த்தேன், ஒன்பது எழுத்துக்களை கொண்ட பதம் இது. ஒரு ஆரம்ப காலத்திலே முன்னோர்கள் தூர பயணங்களுக்கு சமுத்திரத்திலே போவதற்காக உபயோகிக்கப்பட்ட ஒரு வாகனம். அந்த ஆதி காலத்திலே அந்த பாவித்த வாகனம் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது அண்மையிலே. முருகளை பிடிக்க வேண்டும் அந்த பதத்தை.
1: நான் சொல்றப்பா வர யோஜனை பண்றேன். ஒன்பது எழுத்தா அப்பா. ஆதி காலத்துல.

0: ஆதிகாலத்துல அப்பதான் இயந்திரங்கள் இல்லை அப்பொழுது.
1: ஆனா தண்ணியில தான் ஓடுமாப்பா இது,
0: தண்ணியில நம்ம அதை ஓடும். ஆனால் தரையிலேவே தான் உற்பத்தி ஆகும்.
1: தரையில தான்
0: உற்பத்தி ஆகும், தண்ணியில வச்சு உற்பத்தி ஆக முடியாது. அதை நாகப்பனுக்கு தெரிந்து
1: கடக்க பயன்படுது.
0: பயணத்துக்கு உதவியதம்மா, தூர தேசங்களுக்கு இதற்கொண்டுதான் பயணம் செய்தார்கள்.
1: அந்த மாலுமி அவரு இருங்க, சரி,
0: படகு
1: சவாரியும் கிடையாது. சரி அப்பா, நானு திரும்ப தான் போனோம் போல. நான் பாடல் சொல்றேன். சக்கரம், சக்கரம் படத்துல நீயே ஒரு நேரம் சொல்லு, நினைத்து பார்த்து முடிவை சொல்லு.
0: நீ ஒரு பதில சொல்லு நாங்கள் கேட்கிறோம்.
1: நான் விடைபெற்ற உடனே மண்டையில இடத்துக்கு ஏல குட்டிக்க
0: போறேன். அழைப்பு துண்டிக்கப்படும். இப்படி கிடைக்குது இல்லையா, விடுகிறீர்கள் இல்லையா? அங்கே கொண்டு வாருங்கள் நாகப்பன், நீங்கள் கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, அம்மா சொல்லவில்லை. சிந்திச்சு போட்டு தொட்டு பார்த்து போட போறா, விட்டுட்டு போயிட்டா.
2: அது பாய்மர கப்பல் ஐயா.
0: அதுதானே சரியான பதம். அவ கப்பல் என்று பிடித்தா பாய்மர கப்பலை சொல்ல மறந்து விட்டார். உங்களுக்கு ஒரு புள்ளி தருகின்றேன் கெட்டிக்காரன்.
2: ஒன்பது சொன்னா உடனே சொல்லலாம்.
0: நான் சொன்னேன் அவ அம்மா, அடியோ ஒன்பது எழுத்தான உங்களுக்கு ஒன்பது எழுத்துடா சொல்ல, நான் உடனே உங்களை நினைத்தேன். சரி, இப்பொழுது 11வது பெட்டிக்கு போவோமா இல்ல வேற பெட்டிக்கு போவோமா?
2: இல்ல இல்ல, வேற பெட்டிக்கு தான் போகணும் ஐயா, ராசி இல்ல.
0: அப்ப என்ன இலக்கத்துக்கு போவோம்? பின்னாடி வைத்திருக்கின்றார்கள், என்னவென்று தெரியவில்லை. உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், தூக்கி தருகின்றார்கள், கொண்டு வருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். கும்பிட்டு மண்டாடி சந்தோஷமாக இதை திறந்து விட வேண்டும் என்று திறந்து சிசு என்று திறவுகோலை போட்டேன், திறந்து விட்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பெயர் அதற்குள்ளே இருக்கின்றது. அது ஒரு நபரை குறிக்கிறது, ஆணை குறிக்கின்றது. இந்த ஆண் எங்களுடைய புராணங்களிலே வருகின்றார், புராணத்திலே உள்ள பெயர். ஆனால் அது இன்று மக்கள் மத்தியிலே உலாவுகின்றது பெயர், மக்களுக்கு சூட்டுகிறார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இவருக்கும் ராஜ ரிஷிக்கும் பொருத்தமானது அந்த முனிவருக்கு, அந்த முனிவரால் அருளப்பட்டவர். முனிவரால் இவருக்கு அருள் செய்ய முயற்சிக்கப்பட்டவர். அவனுக்காக பிரத்யேகமாக பல படைப்புகளை உருவாக்கிவிட்டவர். இதை நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவோம். நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும், முயற்சி செய்யும் பொழுது இப்படி சொல்லுவோம், பிரயத்தனம் என்று இவனை அங்கே வைத்து சொல்லுவோம். அவன் செய்தது போல நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்பதும் விடா முயற்சிக்கு பிடித்த பிடிவாதமா நான் பிடித்ததை செய்ய வேண்டும் என்று உள்ளவனை குறிக்கும் பெயர்.
2: கடவுளின் பெயர் ஐயா?
0: கடவுள் இல்லையா, அவன் கடவுள் அல்ல. கடவுள் பக்தி உள்ள கடவுள் பக்தி அவனுக்கு அவருக்கு அதுகளை கூற முடியாது, கடவுள் பக்தி என்று கூற முடியாது. சரி, இன்னும் சுருக்கமாக கூறுகிறேன் நாகப்பன். இந்த எங்கள் வாழ்க்கையின் முடிவிலே நாங்கள் சொர்க்கம் நரகம் என்று ஒன்றை நம்பிக்கை இருக்கின்றோம் இல்லையா? நாங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் எங்களுடைய பேராசை, அதற்காக நாங்கள் செய்ய வேண்டியதை செய்கின்றோம், தப்பாகவும் செய்கின்றோம். இவன் அதை நினைத்து செய்தவன், அதற்கு அந்த முனிவர் உதவி செய்தவர் இவருக்கு. ஆனால் போக முடியவில்லை இவருக்கு, அதற்காக வேறு ஒரு உலகத்தையே படைத்து விட்டார் அவர், அந்த முனிவர். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பெயர் உண்டு, அவனுடைய பெயர் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அந்த பெயர் உண்டு. முனிவருடைய பெயர் அல்ல, முனிவரால் ரட்சிக்கப்பட்டவன் அவன். இவனுக்காக முனிவர் பெரும் உதவியை செய்தவர். ஆனால் இவன் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றவன் நான் அடைய முடியவில்லை. அவனுக்காக வேறு ஒரு உலகத்தை, சொர்க்க உலகத்தை அந்த முனிவர் படைத்து விட்டார். இது பிராணங்களிலே உண்டு. இவனுடைய பெயர் இன்றும் உலாவுகின்றது மக்கள் மத்தியிலே. மக்களுக்கு சூட்டுகிறார்கள் பெயரை. ஆனால் உதாரணமாக இப்போ நீங்கள் செய்யாததெல்லாம் செய்து எவ்வளோ முயற்சி செய்கிறீர்கள், அதற்கு உதாரணமாக இவன் பெயரை சொல்லுவார்கள். முயற்சி பெற்றவர், முயற்சியிலே திறமசாலி. மடக்கி விட்டதோ?
2: சரியா, நான் சொல்லி பாக்குறேன், ஐந்து எழுத்துல வரல. சரி, யோசனை செய்து வருகிறேன்.
0: என்ன பாடலை நீங்கள் என்று கேட்க விரும்பி இந்த பாடல் மீண்டும்
2: அந்த ஒரு பாட்டு, மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே.
0: அந்த பாடல் வேணும் என்று வாழ்த்துக்களைய. மெல்லப்போ மெல்லப்போ,
2: அது காவல்காரன் நினைக்கிறேன். காவல்காரன்,
0: அது
2: படத்து பேர் தெரியாது.
0: மெல்லப்போ மெல்லவா சரியாக இருக்கு. மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே, நல்ல பாடல், விருப்பமான பாடல். உங்களுக்கு பரப்பப்படும். இந்த பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா அல்லது மீண்டும் பெற விட்டீர்களா? நல்லது. இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் வர இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகப்பன், உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. எங்கே கிருஷ்ணன் ஓடி வாருங்கள். இது சந்தர்ப்பம், உங்களுக்கு இதுதான், ஓடி வாருங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி. கிருஷ்ணன் இது மூன்றாம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது ரோஜா வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
3: வணக்கம்.
0: தூக்கத்தால் நம்பியாயிட்டா? எப்படி இருக்கிறீர்கள்? அப்பா நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, மனம் வருகின்றது. அதனால் நான் வழியே செல்லவில்லை, என்னாலும் திறக்கவில்லை. எங்களுடைய வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்குதம்மா, மந்தமாக இருக்கின்றது, காற்றோட்டமும் இருக்கின்றது. சரி, அப்படி நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள்.
3: நலமா இருக்கிறப்பா. நாகப்பன் சொல்லிட்டாரா?
0: இல்லையே, அவர் உங்களைத்தான் சொல்லுவார் என்று சொல்லி விட்டுட்டு போறார் அம்மா.
3: அவர்
0: சொன்ன சொல்லுங்கதன் சொர்க்கம் போக முயற்சி செய்து விஸ்வாமித்திரர் அவருக்காக உதவி செய்து முடியாமல் வேறு உலகத்தை படுத்தார். அதனால் நாங்கள் பகீரத முயற்சி அப்பா நான் செய்தேன், சரிவரவில்லை என்று கூறுவார்கள். இப்பொழுதும் பகீரதன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ரோஜா, வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு ஒரு பெட்டி இருக்கின்றது, திரவங்க. உங்களுக்கு இரண்டு பெட்டி இருக்கின்றது. முதல் பெட்டி திரவங்கள். சுக்கலாம் பலதரம் நமோ நாராயண நமக திறந்து விட்டதம்மா. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் விலை உயர்ந்த ரத்தினங்களுக்குள்ளே ஒரு பெயர், சரியா? இதை நாங்கள் இதுவரை காணவில்லை. எத்தனையோ ரத்தினங்கள் கற்களை கண்டுபிட்டோம், இதை காணவில்லை. இந்த கற்களின் பெயரோடு எங்களுடைய நேயர், உங்களுடைய நல்ல நண்பர், இப்பொழுது உங்கள் அயலிலே இருப்பவருக்கு அந்த பெயர் உண்டு. அந்த பெயர் உண்டு. நவரத்னங்களுக்குள்ளே ஒன்றாக கூறப்படுவது, நாங்கள் அதை பார்க்கவில்லை. அந்த பெயரை கொண்ட ஒரு நண்பர், எங்கள் வானொலி நேயர், உங்களுடைய நல்ல நண்பர், இப்பொழுது ஈழ திருநாட்டில் உங்கள் அயலில் இருப்பவர். இதுக்கு இதை விட உறுதி நான் உருக்கு இதை விட உரித்து தர முடியாத வாழை பழத்தை. அது ரேவதி எப்போன்னு பார்த்தோம், அப்பா நல்லதா தாங்கப்பா என்றெல்லாம் கூறி விடுவார் அல்லவா? நாகமணி. நீங்க பார்த்துருக்கிறீர்களா மனித உருவத்திலாம்? நாகமணி ராஜாவல்ல, எங்களுடைய நண்பர், எங்களுடைய உறவினர். நாகமணி என்பது சரியானது. இந்த நாகமணியை நாங்கள் உண்மையிலே கண்ணாலே காண்பதில்லை. புராணங்களிலே, இதிகாசங்களிலே, வரலாற்றிலே கூறப்படும். ஆனால் அது இருக்கின்றது. நல்ல நாகம் என்று கூறப்படும் ஒரு நாகத்தின் தலையிலே விளைந்து வருகின்ற ஒரு மணி, ஒளி மிகுந்தது. அந்த நாகம் நன்றாக வளர்ந்த பின்பு, இது முத்தி வந்த பின்பு, வெளியே இறை தேட பகலிலே செல்லாது, இரவிலே வந்து அதை வெளியே எடுத்து ஒரு இடத்துல வைத்துவிட்டு அந்த ஒளியிலே அதை இறை தேடுமாம். இறை தேடும் பொழுது அந்த ஒளியிலே ஏதாவது நிழல் பட்டால் உடனே பறந்து வந்து கொத்தி விடுமாம். நாகமணி தன்னுடைய மணியை உயிர் போகும் வரை காத்து கொண்டிருப்பது நாகமணி என்றும் எங்களுடைய எங்களுடைய அரசி எலிசபெத் அம்மா அவர்கள் அவ காலமாகிவிட்டு அவனுடைய முடியிலே இருக்கென்று கூறுகின்றார்கள் இருக்கென்று கூறுகின்றார்கள் நாகமணி. சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள் கட்டிக்காரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு பெட்டியை திறந்தால் நீங்கள் கூறுவிட்டு ஓய்வு வரலாம்.
3: 29
0: ஆகா 29 கொண்டு வருவோம். உங்கள் பெயர்லே பதிவு செய்து விட்டேன் சார். ஓடி சென்று நான் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து விரைவாக வைத்து விட்டேன். கைதட்டிகளையும் திறக்கவில்லை. நமோ நாராயண சொன்னேன் திறக்கவில்லை. சுக்கலாம் பலதரம் சுக்கவில்லை. ஆதி மூலமே நமச்சிவாயவே நாகதம் நமச்சிவாயவே நம நாதன் நான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது மின்னஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்றவுடன் திறந்து விட்டது. அங்கே இரண்டு எழுத்திலே ஒரு பதம் தோன்றுகின்றதம்மா. அந்த அந்த இரண்டு எழுத்தும் இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முக்கியமான ஒன்று. இந்த உலகத்திலே எந்த உயிர் தோன்றும் என்றாலும் இது வேண்டும். இது இல்லாமல் தோன்ற முடியாது. பொருள் என்று கூறினேன் அம்மா. அது ஒரு பொருள் என்றுதான் நாங்கள் அதை கருத வேண்டும். தாய் என்பது ஆமா தாய் நல்ல பொருள் தான் அது. ஆனால் அது இங்கே பொருந்தவில்லை. தாய்க்கும் அவ தாயாக வேண்டி வருவதென்றாலும் இந்த இது வேண்டும். ரெண்டு எழுத்து தான். நல்ல சுகமான சொல்லு. உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனையும் தாயின் வயிற்றில் வருவதற்கும் இது வேண்டும். கரு. வாழ்த்துக்கள். சிறப்பாக இரண்டாவது பதிலையும் கூறி ரெண்டு மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று அன்பு மகள் சரியா களைப்படைந்து விட்டார்.
3: நீங்கள்
0: இது நீங்களம்மா நாகப்பரவோட கணக்குல கட்டிக்காரியா இருக்கிறீர்கள். அடேங்க அப்பா எப்படி கட்டினு அஞ்சு புள்ளிகள் உங்களுக்கு கட்டிக்காரி. வாழ்த்துக்களம்மா. நீங்கள் வந்து நாகமணி கரு என்ற ரெண்டு பதத்தை இருந்தோம். இது எங்கள் வாழ்க்கையிலே உள்ள பதங்கள். நாங்கள் சுற்றுச்சூழலே நாங்கள் பேசிக்கொள்வது எங்களுக்கு தெரிந்தபடி எங்களை தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். வாழ்த்துக்களம்மா. பகீரதன் என்ற சிறந்த பதனையும் தந்தீர்கள். வாழ்த்துக்கள். சென்று பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வருகின்றார்? அடுத்த உறவு கிருஷ்ணன். நீங்கள் வரவில்லை. மீண்டும் வர வேண்டும் கிருஷ்ணன். ரோஜா பாடல் கூறவில்லை. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் நன்றாக உரித்து வைத்தோம். அவன் முழுங்கி விட்டு செல்கின்ற பகீரதன் கண்டுபிடித்தான் நீங்க கொண்டு வருகின்ற எனக்கு தெரியும். பகீரதன் என்று சரியான பதம் தந்து அதற்கு பின்பு ரெண்டு பதங்கள் அவர் ரெண்டும் நாகமணி என்று ஒன்று கரு என்ற இன்னும் ஒன்று இரண்டு பதங்களையும் தந்து விட்டார். இப்பொழுது நீங்கள் திரவங்கள் பெட்டி கீழிருந்து மேலா மேலிருந்து கீழா இடையிலேயா? இடையிலா
2: 28
0: சார். 28 நான் சென்று கொண்டு வருகின்றேன். நாகப்பன் அவருடைய கிடைத்த பெட்டி அற்புதமான பெட்டி. அந்த காகசம் அபு காகசம் திறந்துட்டு சீசு தம் டிம் டோம் திறந்து விட்டது. அதிலே ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மிகவும் புனிதமான பதமாக இருக்கின்றது. இது ஆலயங்களிலே உண்டு. ஐந்து எழுத்துக்களை கொண்டது இல்லை ஆறு எழுத்து ஆறு எழுத்துக்களை கொண்டது. கூறுங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்டது.
2: ஆறு எழுத்துக்களை கொண்டது ஆலயங்களில் இருக்கக்கூடியதா?
0: ஆலயங்களில் இருக்கின்றது. அதிலேயும் சைவ ஆலயங்களிலே தான் உண்டு. எங்களுடைய இந்து மத ஆலயங்களிலே கண்டிப்பாக இருக்கும்.
2: சைவ மத ஆலயங்கள்
0: இருக்கக்கூடிய இந்து மத ஆலயங்களே நிச்சயம். அது இல்லாமல் ஆலயம் இல்லை.
2: இந்து மத ஆலயத்துல மட்டும்தான் இருக்கும்.
0: இருக்காது. இது இருக்காது.
2: மூலஸ்தானம் வராது.
0: இல்ல இல்ல இது ஒரு உருவமாக இருக்கும். வழிபாட்டுக்குரிய உருவமாக இருக்கும்.
2: வழிபாட்டுக்குரிய
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. எங்கள் கிருஷ்ண நபர்களை எதிர்பார்க்கிறேன், அவர் பலம் தடவை அழைக்கின்றார், அவருடைய இணைப்பு எனக்கு வந்து சேருதில்லை. நான் நினைக்கிறேன் அவருடைய வலைத்தளம் சற்று இணைப்பு கிடைப்பது அரிது போல் தெரியும். நாங்கள் பேசி முடித்து எத்தனை நிமிடத்தின் பின் அந்த அந்த வலைத்தளம் அம்மாவுடன் பேசி மாற்றி கொடுக்க வேண்டும் அவருக்கு இணைய வழி. கிருஷ்ண அவர்களே நீங்கள் வர வேண்டும், முயற்சியுங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கண்டா கலையகத்தின் தொழிலுறப்பாகும் பொக்கிஷம் நிகழ்வில் கலந்து கொள்கின்றோம். நேரம் 12:41. எங்களுக்கு இங்கு அநேக பெட்டிகள் இன்னும் காவல் இருக்கின்றன. நிகழ்ச்சியை சரியானது கொண்டு வர வேண்டும். எங்கள் காலநிலை சற்று இருள் சூழ்ந்து வருகின்றது. காரணம் என்னவென அறியேன், அவர்கள் கூறவில்லை, அது தானாக நடக்கிறது. மரங்களின் செடிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. புகை மண்டலம் லேசாக தெரிகின்றது. சாளரத்தை திறந்தால் மனம் லேசாக வீசுகின்றது தான். ஆனால் காலையிலிருந்து கதிரவனுடைய கரம் வெளியே வரவில்லை, இப்பொழுது இருண்டு கொண்டு செல்கின்றது என்று தெரியவில்லை. எங்கே கொண்டு பாருங்கள், எங்கே கிருஷ்ணன் இவ்வளவு நேரம் இடைவெளி விட்டிருக்கின்றோம், நீங்கள் அழைக்கவில்லை இன்னும். உங்களுடைய அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய இணையதளம் தான் ஏதோ சற்று உங்களுக்கு ஒவ்வாதவனவாக இருக்கின்றது. இந்த அடுத்து ரேவதி வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வருகிறேன் அப்பா.
0: வாருங்கள் வாருங்கள். நீயே ஒரு கேரம் சொல்லு
1: அப்பா. அது நந்தி தேவரா?
0: நந்தி தேவர். எத்தனை எழுத்தம்மா வருகிறது நந்தி தேவருக்கு?
1: நந்தி தேவாயர் ஆறு எழுத்து.
0: அப்படியா? நந்தி தேவர் ஆறு எழுத்து. சரியா? நான் என்னடம் அப்படி இருக்க இல்லையே. நந்தி தேவர் மட்டும்தான் இருக்கின்றாரா அம்மா? அவர் அங்க உள்ளுக்கு அவர் வெளியே இருப்பார். என்ன இவர் எங்கும் இருப்பார்?
1: வெளியில இருப்பாரு.
0: இவர் உள்ளும் இருப்பார், வெளியே உள்ளுக்கும் இருப்பார், வெளியிலும் இருப்பார். இவரை இப்படி கூறுவோம். எந்த ஆலயத்திலும் ஒவ்வொரு விதத்திலே பேர்கள் உண்டு. ஆனால் அவரை இப்படியான ஒரு பதத்திலே தான் எல்லோரும் கூறுவார்கள். இந்த வழிபாட்டு முறையிலே ஒன்று எங்கள் வழிபாடுகளுக்கு உரியவர். எங்கள் இந்து மதத்திலே இந்த வழிபாட்டு முறையை இப்படி கூறுவார்கள். ரேவதி.
1: அப்பா இருக்கம்பா.
0: நந்தி தேவரை விட
1: நான் வேற பெட்டி திறக்கிறேன்பா.
0: அப்படியா? சரி, வேற யாரும் திறந்து. சரி, கொண்டு பாருங்களேன். என்ன பெட்டி கொண்டு வர போகிறீர்கள்?
1: 26.
0: ஆஹா ஆஹா, 26 வரிசையாக திறக்கிற அளவே மேலிருந்து கீழ்களிலிருந்து மேலன்று. வணக்கம் வணக்கம். சரி, இது ரேவதிக்கான பெட்டியை தாருங்கள். கொண்டு வந்து விட்டேன். நம்பர் இலக்கம் 26 கொண்டு வந்து வைத்து விட்டேன். மிகவும் புனிதமானது, சந்தோஷமானது, தரமானது, பெருமதியான ஒரு பொருளின் பெயர். மந்திரம் சொல்லாமலே திறந்து விட்டதம்மா. இது வந்து மங்களமான வைபவங்களுக்கு ஒருவர் ஒருவர் பரிமாறிக்கொள்ளுவதற்காக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பொருள். இந்த பொருளை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அந்த பொருள் வெறும் பொருளாக வெறுமையாக கொடுக்க மாட்டார்கள். அதிலே சில பொருட்களை வைத்து கொடுப்பார்கள். அதற்கு உபயோகிக்கப்படுவது இப்போ சில்வர் பித்தளை இதிலெல்லாம் இருக்கின்றது. இரும்பிலே தகட்டிலே இல்லை இந்த இடத்துல இந்த நேரத்தில். மருவி வந்து விட்டது. எல்லாரும் அதை ஆங்கிலத்திலே கூற பழிக்கிட்டார்கள், அல்ல தமிழிலே கூறுகின்றார்கள். தமிழிலே மூன்று எழுத்திலே கூறுவார்கள். சரி, குறிப்பாக எல்லா உலோகத்திலும் இருக்கம்மா. வெங்கலம், பித்தளை, சில்வர், எவர் சில்வரில் மட்டும்தான் இருக்கின்றது. தகரத்தில் தகட்டிலே இல்லை. உங்களை நான் குறிப்பாக இங்கே கொண்டு செல்கின்றேன். நான் பம்பள பிள்ளைகளை நீங்கள். சரி, இந்த பொருள் நிச்சயமாக திருமண வைபவத்தில் நிச்சய தாம்பூலத்துக்கு உபயோகிக்கப்படுவது. நிச்சய தாம்பூலத்திலே இது உபயோகிக்கப்படும் கண்டிப்பாக. ஆலயங்களிலே, பூசைகள், வீட்டிலே நடக்கின்ற பெரிய வைபவங்கள், உணவுகளை எல்லாம் வைத்து படைப்பதற்கெல்லாம் இதை வைத்திருப்பார்கள் இதே. ஆனால் புனிதமாக அந்த இடத்திலே நிச்சயதாம்பூலம் நடைபெறுகிற இடத்திலே நிச்சயதார்த்தத்துக்கு உபயோகப்படுகின்றது. இது முன்பு ஒரு தடவை புதையல்லே வந்திருக்கின்றது. பக்ஷத்தில் அல்ல, புதையலில் வந்திருக்கின்றது.
1: என்ன
0: இப்படி குழப்புதேனம்மா? சே, என்னிடமும் கொடுப்போம்.
1: நிச்சயதார்த்தம் போதும் அப்படி
0: அது மிகவும் முக்கியமான பொருள். அந்த பொருள் நிச்சயத்துவம்பூலத்துக்கே அத்தியாவசியமான ஒரு பொருள்.
1: அடுத்தவர்கள்
0: தாம்பூலம் தான், தாம்பூலம் வந்து வெத்தலை பாக்கு அதுகள் தானே. ஏன்னா அதை வைத்து
1: என்ன,
0: ஆமா அது அதற்கு உதவி, அது அதற்கும் உபயோகிக்கப்படுவது தான். இதுக்கும் இங்கே உரிக்கலாமா, பழம் பிஞ்சு விழுந்துவோம்.
1: சரியப்பா, அதற்கு
0: உபயோகப்படுறதுதான்.
1: வெள்ளி வெள்ளி வெங்கலம் அப்படி
0: சொன்னீங்க,
1: குத்துவிளக்கு
0: ரெண்டு மூணு தடவை கூறினபடியால் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டி வந்து தாம்பாளம் தாம்பூல தட்டு என்று கூறுவார்கள். தாம்பாளம் என்ற எங்களோட பரம்பரையாக உள்ள சரியான பதம், புனிதமான பதம் தாம்பாளம். தாம்பாளத்தில் வச்சு இயந்திராங்க, தாம்பாளத்தில் வைத்து கொடுத்தார்களப்பா, தாம்பாளில் வைத்து தருகிறார்களப்பா தாம்பாளம். அப்படி என்ன, நீங்க
1: அதைதான்ப்பா மாத்திக்கிறாங்க ஒத்திருக்கு ஒத்துரு. நீங்க சொன்ன உடனேதான் இப்ப கண்ணு முன்னாடி வருது.
0: உங்களுக்கு முன்னாலே நடந்ததுதானே அந்த தாம்பாளம் தாம்பாளம் எப்ப மாற்ற போகிறார்கள் தாமதிக்காம அவையா அடி அடி பார்த்துருப்பீர்களா? அப்ப அடுத்த பெட்டிக்கு போவோம். அடுத்த பெட்டி
1: நூறு பெட்டி திறக்கலாமா?
0: ஆமா திறவுங்க திறவுங்க.
1: 25 தரஞ்சாச்சப்பா?
0: இல்ல இல்ல, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சார் ரேவதியின் பெயர், அற்புதமான ஒரு பெட்டி போல் தெரிகின்றது, கொண்டு வருகின்றேன். ஆஹா ஆஹா, சந்தோஷம் சந்தோஷம், சந்தர்ப்பம் சரியாக வந்திருக்கிறது. சுவாஹா திறந்து விட்டது. 7 எழுத்துக்களை கொண்ட பதம் அம்மா, 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அது நல்ல அற்புதமான சுவையான பழம். அமைதியாகிவிட்டீர்கள். இது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு 7 எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் ஒரு நல்ல சுவையான பழத்தை கூறுகின்றது. பழம் மாம்பழம் பலாப்பழம் போன்று இது ஒரு பழம். இந்த பதத்துக்குரிய பழம் எது?
1: எண்ணி பார்த்து நின்ற 8 வருது.
0: 7 வரந்தா நல்லம்மா, இல்ல 8 வரலாம். நீங்கள் கூறுவது சிலபடி அப்படி பொருது, இடையிலேயே ஒரு எழுத்த போடுவது எங்க கூறுங்கள் என்னன்னு பார்ப்போம்.
1: அன்னாசி பழம்.
0: அன்னாசி பழம் அல்ல,
1: இப்ப வரும்
0: அல்ல. இதுக்கு நீங்கள் வேணுமென்றால் 8 எழுத்து ஆக்கலாம். அந்த உப்ப போட்டால் வரலாம். அப்படி ஒரு ஒரு உயிர் எழுத்து, உயிர்
1: உயிர் செய்து
0: இல்ல, அதுக்குள்ள போட்டா சில போல அதுவும் சரியா வரும். இல்லாமலும் இல்லாமலும் சொல்லலாம், சேர்த்தும் சொல்லலாம். சேர்த்து சொல்லுங்க, ஒரு தடவை முயற்சியுங்கள். எழுத்து பொருந்தினாலும் பழம் பொருந்தவில்லை என்னடா. மீண்டும் பெற வேண்டும், மீண்டும் பெற வேண்டும். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம். ராஜ்குமாரும் கிருஷ்ணனும் அழைத்தீர்கள், உங்கள் இணைப்பு கிடைக்கவில்லை. வணக்கம் வணக்கம்.
4: மீண்டும் வணக்கம் ஐயா. பழம் 7 எழுத்தா ஐயா?
0: 7 பெறும் 8 பெறும். 7 கூறலாம்.
4: அன்னாசி பழம்.
0: அன்னாசி பழம்.
4: அன்னாசி பழம்
0: அவ கூறினாதான் அது வெட்டி சாப்பிட கஷ்டமா இருக்கிறது. அது அல்ல, இது ஒரு சின்ன பழம். அவ கொய்யா பழமும் கூறிவிட்டா. பொருந்தவில்லை. வெட்டி சாப்பிடலான எந்த இது மட்டும் வெட்டலாம், கடித்து வாய்க்க போட்டு முடிஞ்சு சாப்பிடலாம் ஐயா. இந்த பழம் ஒரு பிரசித்தி பெற்ற பழம், இந்த உலக தமிழர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்வர்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய பிரபல்யமான பழம்.
4: ஏழு எழுத்துக்கள்,
0: ஏழும் பெறலாம் எட்டும் பெறலாம்,
4: ஏழும் வரலாம் எட்டும். திரைப்பட பாடல்கள்
0: வந்திருக்காங்க, அழகாக வந்திருக்கின்றது.
4: இழந்த பழம்,
0: வாழ்த்துக்கள். இழந்த பழம், இழந்த பழம், இது எல்லாரையும் சரி என்று கூறியிருந்தா கூறியிருப்பீர்கள், நான் அதை கூறவில்லை. இழந்த பழம், இழந்த பழம் எட்டிலே வரும், இழந்த பழம் என்றால் ஏழிலே இருக்கும். சரியான பதிலை கூறினபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பெட்டியை திரவுங்கள்.
4: 24 ஐயா,
0: 24 உங்கள் பெயரிலே நாகப்பன் கொண்டு வருகின்றேன், கொண்டு வருவோம், கொண்டு வந்து வைத்து விட்டேன் உங்கள் பெயரிலே. கையை தட்டி பார்த்தேன், அது திறக்கப்பட மாட்டேன் என்று கூறுகின்றதும் அண்ட காகசம் அபு காகசம் திறந்தடு சிசு என்று மீண்டும் கை தட்டுனேன், திறந்து விட்டது. எல்லாம் உங்கள் கையிலே தான் இருக்குது, வாயிலே பலன் இல்லை. அதை திறந்து விட்டால், அந்த பெட்டி திறந்து விட்டது தான், அதிலே மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் எனக்கு காணப்படுகின்றது. மூன்று எழுத்துக்களை கொண்டு இந்த பதம் கைகள் கால்கள் உள்ள உயிரினம் அத்தனையிலும் இருக்கின்றது. கைகால் உள்ள உயிரினங்களில் இருக்கின்றது. மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், கையுள்ளதவை தானே, கைகால் உள்ளவை. பறவைகளுக்கு கால் கால் உண்டு, இவை இருக்காது என்று நினைக்கின்றேன். மனிதர்கள் மிருகங்களில் இருக்கின்றது ஐயா. ஆனால் கணிக்கப்படுவது மனிதர்களே தான். மூன்று எழுத்துக்களை கொண்டு
4: ரெண்டு இருக்கு, மூணு எழுத்துங்கிறதுனால
0: ரெண்டு மூன்று எழுத்து. ஆமா, மூன்று எழுத்து இருக்கு.
4: மூன்று எழுத்துங்கிறதுனால ரெண்டு இருக்கு, ரெண்டையும் ஒன்னு மாதிரி ஒன்னு சொல்லிட வேண்டியதுதான்.
0: கூறுங்க.
4: ஃபர்ஸ்ட் நகம்.
0: என்னய்யா
4: நகம்?
0: நகம் என்பது பொருந்தவில்லை.
4: அப்ப விரல்
0: பொருந்தவில்லை.
4: கையில இருக்குதுங்கிறது
0: அதான் பொருந்தவில்லை. இரண்டும் பொருந்தவில்லை, மீண்டும் பெற வேண்டும் ஐயா நீங்கள். உங்களுக்கு வேற தாமதமாகின்றது போல இருக்கின்றது உங்கள் வலைத்தளம். நீங்கள் ஒரு தடவை வேறு ஒரு தளத்துக்கு, வேறு ஒரு ஒரு வழி செய்யத்தன்மை. நாங்கள் பேசுவது உங்களிடம் வேற தாமதமாகிறது, அதை கேட்டு நீங்கள் அழைக்கும் பொழுது எங்களுக்கு வேற தாமதமாகிறது. அதனால தான் உங்களோட இணைப்பு எனக்கு கிடைக்க சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது. கிருஷ்ணன் அழையுங்கள் மீண்டும். இந்த இடைவெளி நேரம் நீங்கள் அழைக்க வேண்டிய நேரம். நீங்கள் அழைக்கின்றீர்கள், உங்களுடைய அழைப்பு இங்கே வருவதற்கு தாமதமாகின்றது. என்ன செய்யலாம்? உங்களுடைய வேறு ஒரு இணையதளம் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். பாடலை கேட்கின்ற வேறு எத்தனையோ வழி இருக்கிறது. மொன்றியல் தமிழ் வானொலிக்கு MTR FM 247 என்று இருக்கின்றது. அதுக்கு நண்பர் கூட பேசி அந்த தளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள். அல்லது நீங்களாம் முயற்சி பண்ணி பார்க்கணும். பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் தமிழ் வானொலி என்ற இதிலே. இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது பார்த்தீர்களா? அடுத்த வேண்டாம் உடனே எங்கே ராஜ்குமார் உங்களுடைய அழைப்பை பார்ப்போம். வேற பாருங்கள், அடுத்த உறவுகள் வர வேண்டும். ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம், வணக்கம். எங்கே அந்த பொருளை கொண்டு வருவீர்களா? இந்த அந்த பதத்தை, 24வது பெட்டியின் பதத்தை.
4: சிவனாலயத்தில் இருக்கத்தானுங்கய்யா?
0: எல்லா ஆலயத்திலும் இருக்கின்றது. அதை அவரும் கூறவில்லை தான், நீங்கள் கூறலாம். கொண்டு வாருங்கள். எல்லா அதோ எல்லா ஆலயங்களிலும், சைவ ஆலயங்களிலும் இருக்கின்றது ஐயா. எங்களோட வழிபாட்டு முறையே அதுதான்.
4: நான்கு எழுத்து,
0: ஆறு எழுத்து. அது ஒரு பெட்டி இருக்கின்றது. இன்னும் ஒரு பெட்டி, நாகப்பன் திறந்த பெட்டி. மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் விரல்கள் கையிலே இருக்கின்றது. நவகிரகம் நவகிரகம் என்பது வருகின்றது, பொருந்தவில்லையே. சென்று விட்டது.
5: ஓ சரிங்க,
0: இருக்கின்றது. கொண்டு வருகிற அற்புதமான ஒரு பதம் போல் தெரிகின்றது. ஏனென்றால் படம் எனக்கு காட்சியை தருகின்றது. ராஜ்குமாருடைய பெயர்களை பதிகிறேன், தர்மபுரி தலைவருடைய பெயர்களை பதிந்தாய்த்து கொண்டு வந்து அண்டகாகசம் அபூ காகசம் திறந்தது சிசு என்று பார்த்தால் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள். இது நாங்கள் உபயோகிப்பது குறைவு, ஆனால் இதுதான் அதன் சரியான பொருள். உபயோகத்தில் இருக்கின்றது இந்த பொருள், அதற்கு வேறு பெயர்களே அழைக்கின்றோம். அன்றாடம் நாங்கள் அதை உபயோகிக்கின்றோம். ஆனால் அதற்கு இந்த பெயர் தான் சரியான தமிழ் பெயர் என்று கூறுகின்றார்கள்.
5: சரிங்க,
0: நீங்கள் தலை செய்யும் பொழுது அங்க என்ன செய்கிறீர்கள்? அதுக்கு உபயோகிக்கப்படுகிற ஒரு பொருளே ஒன்று, அதற்கு இப்படி ஒரு பெயர் உண்டு.
5: மூன்று எழுத்து?
0: நான்கு எழுத்து.
5: நான்கு எழுத்து.
0: நீங்க அலங்காரம் செய்யும் பொழுது பார்த்து தான் அலங்காரம் செய்வீர்கள். அதை இப்படி அதற்கு இப்படி ஒரு பெயர் இருக்கின்றது. செய்யலாமாம், அதை பார்த்து நாங்க செய்வோம்.
5: கண்ணாடி?
0: அதற்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு. கௌஷிகாவுக்கு தெரியும், அநேகமாக அவர்கள் படித்திருப்பார். அவர்கள் ஆண்டு இந்த வகுப்புல படித்திருப்பார். நீங்களும் படித்ததை மறந்து விட்டீர்கள். நானும் படித்திருக்கின்ற உபயோகிப்பதில்லை அந்த சொல்லை. ஆனால் அந்த பெயரிலே ஒரு பத்திரிகை உண்டு இந்தியாவிலே.
5: கண்ணாடி. சரிங்க, அந்த இதுக்கு ஒண்ணு சொல்லிட்டீங்களா ஐயா?
0: எதுக்கு ஐயா?
5: கையில இருக்கிறது.
0: கையில இருக்கிறது.
5: கைரேகை.
0: வாழ்த்துக்கள், சரியான பதில் கைரேகை. அங்க எங்களுடைய நாகப்பன் நகத்தை சொன்னால் விரலை சொன்னார். கையில இருக்குன்னு சொன்னீர்களே என்று கையில கைரேகை இருந்தது. நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டியை திறந்து சொல்லாதபடியால் உங்களுக்கு பெட்டி தந்து விட்டேன் தானே. மீண்டும் வருத்தம். அடுத்த பொருள் அந்த ஆலயத்தில் இருக்கிறது நவகிரகம் சொன்னீர்கள்.
5: நவகிரகம்
0: அது ஒரு இடத்துல தானே இருக்கும். இது ஆலயத்துக்கு உள்ளே மூலஸ்தானத்திலும் இருக்கும், பக்கத்துல இருக்கும், வழி சுற்று பிரகாரத்திலும் இருக்கும், கோபுரத்தில் கூட இருக்கும். சொன்னால ஒரு புள்ளி.
5: ஐயா பரவாயில்லைங்க. ஒன்று ஏழு வருது. ஆறு தான் கேக்குறீங்க.
0: ஆறு தான் தெரியும்.
5: கலசன், கோபுர கலசன் சொல்லாம வராது. சரிங்க, விடைபெறுகிறேன் ஐயா.
0: மீண்டும் பாருங்க. நன்றி. வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. ராஜ்குமார், நீங்கள் பாடல் கூறவில்லையே. ராஜ்குமார் சென்று விட்டார், மீண்டும் வருவார். இப்பொழுது வருவது யாராக இருக்கலாம்? மூன்றாவது வானொலி 24 மணி சிலர். நீங்கள் தொலைபேசியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அது கூடாத பழக்கம். அழைத்தால் அழைத்து வைத்துக் கொண்டிருப்பது அழகில்லை போல் தெரிகின்றது. இப்பொழுது ஈழத்திரு நாட்டிலிருந்து ரோஜா அவர்கள் அழைக்கின்றார். இங்கே ரோஜா, வணக்கம். வணக்கம் ரோஜா. வணக்கம் வணக்கம். முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடாவிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு மணியை தாண்டி ஒரு நிமிடத்தையும் காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் 10:31 நிமிடம் என்று காட்டுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி பொக்கிஷம் நிகழ்விலே நீங்கள் இணைந்து புள்ளிகளை சேர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். எங்கே வர வேண்டும் வேண்டும் அழைக்கின்றார். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. நாகப்பன் வணக்கம். வணக்கம். கையிலே இருந்தது ஐயா விட்டுட்டீர்கள் ஐயா. ரேகை பொருந்தாது. மத்திய ரேகை, பூமத்திய ரேகை, மகர ரேகை, எத்தனை ரேகைகள் இருக்கின்றன. இது கை கை ரேகை. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த ஆலயங்களுக்குள்ளே
6: கையிலையும் காலையும் இருக்கும்னு சொன்ன உடனே நானு விரல் நகம்னு சொல்லிட்டு
0: இருக்குதானே ஐயா. கால ரேகை இருக்குதானே, காலில இருக்கு. உங்கள் காலை தூக்கி பாருங்கள், அதுல ரேகை இருக்கின்றது. ஆனால் உபயோகப்படுவது கை என்றுதானே கூறினான். கை ரேகை சரியா. சுக்கட்டிக்காரன் எங்கே அந்த பதம் கூறுவீர்களா? 28வது நீங்கள் திறந்தபட்டி ஆலயங்கள்ல இருப்பது.
6: நான் திறந்ததும் கை ரேகை சொல்லிட்டார் அவரு.
0: அதுக்கு முதல்ல ஒன்று திறந்து 28 ஆலயங்கள் சைவ ஆலயங்கள்ல
6: இருக்கு.
0: ஆமா ஆமா, அது கூறவில்லை.
6: அது கோபுரத்துல இருக்கும் ஐயா.
0: எல்லா இடமும் இருக்கும் ஐயா, அங்கேயும் இருக்கும். ஆனா புனிதமாக உள்ளேயும் உள்ள கோவில் ஆலயங்களுக்குள்ளே இருக்கும், வெளியேயும் இருக்கின்றது ஐயா.
6: அது ஆறு எழுத்துங்கிற போது யோசனை பண்ணேன் ஐயா. சரி, நான் புதுப்பேட்டி தொடக்கிறேன் ஐயா.
0: அதை கூறவில்லை. நீங்கள் இரண்டாவது தடவையும் வந்திருக்கின்றீர்கள். புதுப்பட்டியை உங்களை நம்பி எப்படி தாரது. சரி, கொண்டு வாருங்கள். என்ன பட்டியை தருவோம்?
6: 16.
0: ஆகா, 16. சரி சரி, 16 நாகப்பன் அவருடைய பெயரிலே திறந்து கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அங்கே கையை தட்டித்தான் அதை திறக்கின்றேன். கைகாவலாக மந்திரத்தையும் சொல்லுவோம். கண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சீசு. சரி, 3 எழுத்துக்களை கொண்ட பதம் ஐயா. மீண்டும் வருகின்றது. 3 எழுத்துக்களை கொண்ட பதம். நீண்ட எழுத்து என்ற தான் உடனே கூறி விடுவீர்களே. இது இந்த இடம் எங்கள் உடம்பிலே உள்ள ஒன்றுதான். எங்களுடைய உடலில் உள்ள நோய்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு வைத்தியரனால் பாவிக்கப்படும் இடம், பரிசோதித்து பார்க்கும் ஒரு இடம் வைத்தியர்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது.
6: உடலினுடைய ஒரு பாகம்.
0: ஆமாம் ஆமாம், உடல் எங்கள் உடலிலே தான் இருக்கின்றது நாகப்பன். வைத்தியர்
6: நெஞ்சு
0: பொருந்தவில்லை. அதையும் பார்ப்பார்கள், அதையும் உபயோகிப்பார்கள் தான். ஆனால் அதை நெஞ்சை இல்லை, அது பொருந்தவில்லை. நெஞ்சு பொறுக்குதில்லை, ஏன் நெஞ்சு பொருந்தவில்லை.
6: அடுத்து வேற இது வந்து பாக்குறதுக்கு பயன்படுத்துறது வந்து ஒரு 3 எழுத்து. முதுகு
0: பொருந்தவில்லை. நீங்கள் இருங்கள், இன்னும் ஒரு பதம் இருக்கிறது சொல்லாமல். ராஜ்குமார் அந்த 19வது பட்டி. கண்ணாடியின் மறுபெயர்.
6: கண்ணாடியின் மறுபெயர் பிம்பம்.
0: அது பிம்பம் அல்லவோ, அந்த கண்ணாடியினுடைய மறுபெயர். கண்ணாடிக்கு உள்ளே தோன்றுவதுதான் பிம்பம். கண்ணாடி என்ற பொருளை இப்படியும் கூட இந்த பெயரிலே உங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பத்திரிகை கூட உண்டு. ஒரு தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சிக்கு பெயரும் வைத்திருக்கின்றார்கள்.
6: பாவைன்னு வரும்.
0: பாவையா? பாவை என்றது கண்ணாடி இல்லையே. நான் நேரடியாக சொல்லிவிட்டேன், கண்ணாடியின் மறுபெயர் ஐயா.
6: கண்ணாடியின்
0: பாவை கண்ணாடி பொருள் தானே. அது பாவை பொம்மை அப்படி சொல்ற பாவை. பாவை அது இல்லை, அது பொருந்தவில்லை. சொல்லுங்கள், பொருட்களை பதங்களை கொண்டு வாருங்கள். கெட்டிக்கார், இத்தனை பதங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது.
6: யோசனை
0: செய்து வாருங்கள். அடுத்த ராஜ்குமார், நீங்கள் பாடல் கூறவில்லை, கூற வேண்டும். வந்து விட்டார் ராஜ்குமார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் ஐயா. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார்.
5: ஐயா நாகப்பன் ஐயா சொல்லிட்டாருங்களா ஐயா பதில?
0: எதுக்கு உங்களோட பதில் கூறவில்லை, கண்ணாடிக்கு மறுபெயர் கூறவில்லை. ஆலயத்துக்குள்ளே
5: கண்ணாடிக்கு வந்து
0: பொருந்தவில்லை, அதுவும் பொருந்தவில்லை. மற்ற நீங்க பாடல் பாடல் கூறவில்லை ராஜ்குமார்.
5: ஐயா படம் சண்டி வீரன் அலுங்குறேன் குலுங்குறேன்,
0: அலுங்குறேன் குலுங்குறேன், நல்ல பாடல் ஐயா அலுங்குறேன் குலுங்குறேன்.
5: நன்றியா
0: அலுங்குறேன். நீங்க அலுங்கி இருக்கிறீங்களா? முடியவில்லை. இப்ப சொல்லாமல் இருக்கின்ற உங்களுடைய 19வது கண்ணாடி என்பதன் மறுபெயர், அடுத்தது இந்த ஆலயத்துக்குள்ளேயும் வெளியேயும் இருக்கின்றது ஒன்று நாங்கள் வழிபாட்டுக்கு உரியது. சரி இப்பொழுது நீங்கள் பட்டிய திரவுங்கள்.
5: சரிங்கய்யா. ஐயா என்னங்கய்யா உன்ன திறக்க வேண்டிய பெட்டி சொல்லிடுங்க, நீங்க சொன்னா ஆமோதிக்கிறேன்.
0: 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 11. இதுவும் ஒரு அற்புதமான பதமாகத்தான் இருக்கும். ஏன்னா இலக்கம் 2 1 அல்லவா? 11 ராஜ்குமார் பெயர் பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து வைத்து விட்டு.
5: ஐயா ஐயா ஒரு ஒரு ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இவரு நாகப்பன் ஐயா சொல்லலதானுங்க மூன்று எழுத்து?
0: எது ஐயா அத கையில உள்ளதா?
5: இல்ல இல்ல
0: அது நீங்க
5: மருத்துவர்கள் பரிசோதிக்கிறது.
0: ஓ அது சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கட்டி காரணம் ஐயா கொண்டு வாருங்க சொல்லுங்க.
5: நாக்கு.
0: ஓ வைத்தியர்கள் பாப்பவர் என்ன நாக்கை பாப்பாரு? அது என்னடா வில்லி ஐயா, அது பொருந்த மருத்துவர்கள் இதை பார்ப்பதில்லை, உலகத்தில் உள்ள மருத்துவர்கள் இதை பார்ப்பார்கள், மருத்துவர்கள் பார்ப்பார்கள் ஐயா. சரி இது முடியவில்லை உங்களுக்கு, நீங்கள் பட்டியலை தர உங்கள் பாவமா இருக்கின்றது.
5: சரி 11
0: வந்து விட்டீர்கள். 11 நான் சென்று எடுத்து வந்து வைத்து விட்டேன் முதலிலேயே, இப்பொழுதுதான் திறக்க போகணும். அண்ட காகசம் அபூ காகசம் திறந்தது, சிசு திறந்து விட்டது, மெதுவாகத்தான் திறக்கின்றது, முற்றாக திறந்து விட்டது. அங்கே 6 எழுத்துக்களிலே ஒரு பதம் காணப்படுகின்றது. இந்த பதம் எதை கூறுவதென்றால், இந்த உலகத்திலே உள்ளவர்கள் ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு, ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு, அந்த தெய்வத்தை இப்படி கூறுவார்கள். அது எந்த தெய்வம்? ஒவ்வொருதருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு, அதை இப்படித்தான் கூறுவார்கள் அந்த தெய்வத்தை.
5: குலதெய்வம்.
0: வாழ்த்துக்கள் குலதெய்வம் ராஜ்குமார். நீங்கள் குலதெய்வம் ராஜகோபால் சென்று குலதெய்வம் ராஜ்குமார் என்று வந்து விட்டு வந்து வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: 1 2 கொள்ளி சிறப்பாக எடுத்து விட்டார். அப்படின்னா இன்னொரு பட்டியை தரவும் உங்களேன்.
5: அடுத்தது சொல்லுங்க. 12
0: சரி 12 தருகின்றேன், தந்து விட்டேன் உங்களுக்காக, எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன், திறக்க போகின்றேன். அண்ட காகசம் அபு காகசம் திறந்தெடுத்து சிசு திறந்து விட்டது பற்றி பார்க்கின்றேன். 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த உலகத்தில் வாழுகின்ற உயிர் இனங்கள் அத்தனையும் நிலை நிற்பதற்காக உதவும் ஒரு இடம், ஒரு இடத்தை குறிக்கின்றது. 2 எழுத்து. இந்த உலகின் கண் தோன்றுகின்ற உயிர்கள் அத்தனையும் இருக்கின்ற இடம்
5: பூமி.
0: 2 எழுத்து தான். ஆனால் அது அது அல்ல என்னிடம் இருக்கும் பதம்.
5: உயிரினங்கள் அனைத்தும்,
0: உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறதுக்காக பொருந்தக்கூடிய ஒரு இடம்.
5: புவி.
0: புவி நல்ல பதம். பூமி புவி என்று அழைக்கிறீர்கள், ஆனால் அதுவும் அல்ல என்னிடம் இருப்பது.
5: 2 எழுத்து.
0: உங்களுக்கு கிடையாது என்ன? 2 தடவை முயற்சித்து விட்டீர்கள், ஓய்வு பெற்று மீண்டும் ஓய்வு பெற்று மீண்டும் பெற வேண்டும். மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கடையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் உறவுகள் கலந்து புள்ளிகளை சேர்த்து வெற்றியிட்ட முயற்சி கொண்டு பகீரத முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொக்கிஷம் நிகழ்விலே யார் சொல்வதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டோம்.

0: அழைக்கும் உறவுகள் பகிர்ந்த முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இணைப்புகள் தொடர்ந்து வரும். ஒரே நேரத்தில் இருவர் மூவர் அழைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த இணைப்பு எனக்கு இணைக்க கடினம்தான். இருப்பினும் அது உங்களுடைய பிழையில் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அழையுங்கள், மீண்டும் வெற்றி கிடைக்கும். வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ரோஜா.
1: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ரோஜா. ரோஜா பாடல் கூறவில்லை, என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
1: எனக்கு பாடல் நான் பதில சொல்லிட்டேன்.
0: சரி சரி சரி, இப்ப என்ன பதில் கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள்.
1: அந்த கண்ணாடிக்கு தலவாடி.
0: களவாடி அல்ல, பிறந்தவில்லை. இன்னும் ஒரு பதம் இருக்கு,
1: கை நாடி.
0: அடுத்து அது அது சரி, கை நாடி. எந்த எல்லா வைத்தியர்களும் வந்து எங்கடம் பார்க்க கை நாடி பிடித்து பார்ப்பார்கள் அல்லவா? கை நாடி என்பது சரியான பதம். அதை கூறி ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டு கை நாடி
1: என்ற.
0: அடுத்து விக்கிரகம் என்பதும் சரியான பதம். பாருங்கள், எத்தனையோ கூறுகிறார்கள், அதை கூறுகிறார்கள் இல்லையோ. வரும் விக்கிரகம் நீண்ட நேரமாக சொல்லப்படாமல் இருந்த பதில் விக்கிரகம். சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கை நாடி, விக்கிரகம். அந்த கண்ணாடியின் இன்னொரு பெயர் இருக்கணுமா? எங்களுடைய இங்கு நீங்கள் வாழ்ந்த காலத்திலே எங்கள் டிவிஐ திரை எங்களோட தொலைக்காட்சியிலே இது ஒரு நிகழ்ச்சியின் தலைப்பு பெயராகவும் இருந்தது. பிபிசியில் இருக்கின்றது. இந்தியாவிலே சில தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்ச்சி இந்த பெயரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, அடுத்தது இன்னும் சொல்லப்படாமல் இருக்கின்றதா ஏதாவது? கை நாடி சொல்லிவிட்டீர்கள், விக்கிரகம்
1: சொல்லிவிட்டீர்கள்,
0: கணக்க இருக்கின்றதம்மா. இப்பொழுது இந்த கண்ணாடிக்கு நீங்கள் கூறவில்லை, கை நாடி நல்ல ஒரு பதத்தை தந்தீர்கள். சரி, கொண்டு பாருங்கள். என்ன இலக்கப்பட்டி வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு நீங்க இலக்கத்தை சொல்லுங்க.
0: 13 14 தாம்பாளம் சரியா வந்து விட்டது. இப்பொழுது இருக்கிறதம்மா 13 14 17 20 21 22 23. இந்த நேரத்துல ஒரு விண்ணப்பம்மா, எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு தளம் கொடுக்க வேண்டும். நாங்கள் என்ன, அவர் இப்பொழுது பாவிக்கின்ற உபயோகிக்கின்ற தளம். நாங்கள் பேசி எத்தனையோ நிமிடம் செல்லுகிறது அவருக்கு செல்ல, அவர் அழைத்தால் இங்கே வருவதற்கும் தாமதிக்கிறார், அவர் இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார் போன்ற அவர் இணைப்பு சரியான தாமதமாக வருகிறது. ஒரு தளம் அவருக்கு அனுப்பி அவர் உதவி செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பட்டியை திரும்பங்களம்மா உத்தியோகபூர்வமாக.
1: எனக்கு 21 21.
0: உங்களோட விருப்பமானதா அம்மா அது? வாழ்த்துக்கள். சரி, ரோஜாவின் பெயரில் 21வது இலக்கத்தை திறந்து விட்டோம். 21வது இலக்கம் நான் கொண்டு சென்று எடுத்துக்கொண்டு வருகின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்திட சீசு விட்டது மகளே சிரிக்கிறாள் என்ற மகள். சரி, அதை திறந்தவுடன் பார்த்தால் மகளே, மூன்று எழுத்துக்களை கண்ட ஒரு அற்புதமான ஒரு உணவு. இது அற்புதமான சிறப்பான சிறப்பான ஒரு உணவம்மா. நீங்கள் தயாரிப்பீர்கள், அடிக்கடி தயாரிப்பீர்கள். குறிப்பாக பூஜை நாள்கள், சரஸ்வதி பூஜை தினங்களில் செய்வோம். மூன்று எழுத்துக்களை கண்ட ஒரு பண்டம், படையலுக்குரியது. ஆஹா, அளவோடு சாப்பிடுங்களா பாண்டனை பேசுவீர்கள். என்னது மூன்று எழுத்துக்கள்? அவள். அவள் தான், அவள் என்றது சரியான பதிலை தந்து விட்டீர்கள். சரஸ்வதி பூஜை என்ன குறிப்பாக பிடித்து விட்டீர்கள். நான் நேரத்தை கருதி விரைவாக இன்னொரு பெட்டியை திறப்பீர்கள் நீங்கள். முன்னாலே வைத்திருக்கப்பட்டிருக்குது அப்படியே அந்த பெட்டிகள். உங்கள் பெயரில் பதிவு செய்து அதை உத்தியோகபூர்வமாக கொண்டு வந்து திறக்கின்றேன். சுக்கலாம் பலதரம் சசிவண்ணம் சதுப்பூஜம் திறந்திட சீசு ஓம் நமோ நம நாராயண சுவாகா. வந்து விட்டதம்மா, திறந்து விட்டதம்மா. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் விலங்குகளை வைத்து பராமரிக்கப்படும் ஒரு இடம். அதிலேயும் குறிப்பாக அவசரப்பட வேண்டாம், குறிப்பாக கூறுகின்றேன். விலங்குகளிலே குதிரைகள், குரங்குகள், கழுதைகள், இப்படி மாடுகள், ஆடுகள் என்றெல்லாம் வைக்கும் இடங்களுக்கு ஒவ்வொரு இடம் இருக்கின்றது. அந்த ஒரு பெயரிலே அழைக்கப்படுகின்றது. இது மாடுகளை வைத்து பராமரிக்கப்படும் இடம்.
1: எத்தனை எழுத்து?
0: நான்கு எழுத்துக்களை கொண்டது. சொன்னால் இரண்டு புள்ளி.
1: மாடுகளை வைத்து பராமரிக்கும். மாடுகளை ரெண்டு தரம் சொல்லலாமா பதில்?
0: ரெண்டு தரம் முயற்சிக்கலாம், ரெண்டு தரம் முயற்சிக்கலாம்.
1: நான்கு எழுத்து இல்லையா?
0: அங்க பிடிச்சு விட்டீர்கள், கிரிட்டிகாரை கொண்டு வாருங்கள். அவள் தான் மூன்று எழுது, அவளுடனே இனிப்பண்ணோட சொல்லிவிட்டீர்கள். அப்பாவுக்கு அளவா தருவீர்கள், உடனே பிடித்து விட்டாள் கிரிட்டிகாரை. இது வந்து நீங்கள் கூறலாம், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்று மிருகங்களுக்கும் அவர் இடம் இருக்கம்மா, அந்த இடத்தை எப்படி கூறுவாங்க? சரியா? இது நான்கு எழுத்துக்களை கொண்டது, அற்புதமான ஒரு பதம், புனிதமானது. சொன்னால் ரெண்டு புள்ளி.
1: அதான் விட சொல்லாம இருக்கிறேன், ரெண்டு தரம் முயற்சிக்கலாம்.
0: ரெண்டு நேரம் பிடிக்க கூடாது, மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். பாடல் அது சொல்ல, அது கடைசியில சொல்லுறேன். ஒரு 50 புள்ளி வேறம்மா. நீங்க பாடலை கூறுங்கள்.
1: எனக்கு கோமாதா என் குலமாதா அந்த பாட்டு.
0: எங்க அப்பா உடனே அந்த பாடலை கேட்டு விட்டு, கோமாதா என் குலமாதா. சரி, அடுத்த பெட்டிக்கு இல்ல, ரெண்டு பெட்டி திறந்து விட்டீர்கள் தானே?
1: வானொலி 24 மணி நேர சமூச்சபை
0: பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம் என்ற பொக்கிஷம் மிகவும் சுவாரஸ்யமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்புடன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருடைய இணைப்பும் கிடைக்கும் பொழுது கிருஷ்ணன் அவர்களுடைய இணைப்பு தான் எனக்கு கிடைக்கவில்லை, அதால் கொஞ்சம் கவலையாக இருக்கின்றது. அவருக்கு ஏதோ மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றோம் அவருக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையில் அடுத்த உருவாக வர இருப்பது யாராக இருக்கலாம், ஒருவர் அப்படியே அழைத்து வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மக்களே. அடுத்த உருவாக யார் வருகின்றார்? நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. தொழுவோம்
0: தொழுவோம், நாங்கள் எல்லோரும் சென்று ஆலயம் தொழுவோம். தொழுவோம் சரியான பதில், அதை ரோஜா கூறி புள்ளியை பெற்றுவிட்டார். தொழுவோம் சரியான பதில், கெட்டிக்காரன் சரியான பதில், சரியான பதில். சரி, இப்ப நீங்கள் அந்த கண்ணாடிக்கு ஏதாவது தட்டுப்பட்டதா?
2: கண்ணாடிக்கு வந்து என்ன நிலை ஆடி,
0: அதுவும் பொருந்தவில்லை. இங்கே அந்த சொல்லாமல் இருந்த ஆலயத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பது விக்கிரகம். நீங்களுடைய வழிபாடு விக்கிரக வழிபாடு தானே, விக்கிரகம் என்பது சரியான பதில். அதை ரோஜா அவர்கள் கூறியிருந்தார். அடுத்தது ஒன்று கூறியிருந்தாரே, இன்னும் ஒன்று சொல்லாமல் இருந்ததை எதுவாக இருக்கும் என்றால் நாடி, கை நாடி என்பது. வைத்தியர்கள் தொட்டுப்ப, நீங்கள் எல்லா இடத்தையும் தொட்டு பார்த்தீங்க, கை நாடியை பிடித்து பார்க்கவில்லையா? நாடி பிடித்து பார்க்கணும்னு கை நாடி. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், சிறப்புகள். இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம்.
2: 20 ஐயா.
0: 20 வந்து விட்டோம். சரி, 20 கொண்டு சென்று எடுப்போம். நாகப்பன் அவர்களே, 20 எடுத்துக் கொள்வோம். 20 எடுக்க சென்று பார்க்கின்றேன், கொண்டு வருகின்றேன், பெட்டியை வைக்கின்றேன். ஓம் சுவாய நமக, திறந்துவிடு சிசு சம்போ மகாதேவ. திறந்து விட்டது. திறந்து விட்டால் அதற்குள்ளே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் எனக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. அந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதம் எங்களுடைய வரலாறை கூடுவது. எங்களுடைய வரலாறு, பிறப்பின் வரலாறு, பிறப்புக்குத்தான், எங்களோட பிறவிக்குத்தான் இந்த பதம் முக்கியமாக உபயோகப்படுகின்றது.

0: ஆலய வழிபாட்டில் கூட நாங்கள் இதை கடைபிடிப்போம், இது முறை என்று கடைபிடிப்போம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஆலய வழிபாட்டிலையும் நாங்கள் இப்படி கொண்டாடி கொண்டு வரும் ஒரு முறை உண்டு இருக்கின்றது. அடுத்தது இது வந்து முக்கியமாக எங்களுடைய மரபு, எங்களுடைய மரபை குறிப்பது. ஐயா மரபு எதை குறிக்கின்றது? சந்ததிகள் அதுகளை இல்லாத இந்த கருத்து கூறும். ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது இந்த பெயர்ல.
1: திரைப்படம் இருக்கு,
0: திரைப்படமும் வந்திருக்கின்றது நாகப்பன்.

0: சரி, யோசனை செய்து
1: வருகிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம், தலைவர் வந்திருந்தார். தலைவர் உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அப்படியே வைத்துக் கொண்டு மீண்டும் பெற முடியாதானே. சரி, எங்கே அடுத்த உறவை பார்ப்போம். அடுத்த உறவு யாராக இருக்கின்றார்? அழைத்து விட்டு ராஜ்குமார் வருகின்றார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. அவர் சொல்றாருங்களா, நாகப்பனையா சொல்றாருங்களா?
1: நாகப்பனையா சொல்லவில்லை. அதற்கு முன்பு ரோஜா வந்து பதவிகள் தந்தார். அந்த ஆலயங்களிலே உள்ளது விக்கிரகம்.
2: ஐயா பத்தியா, நவகிரகம்
1: நவகிரகம் நான் கூறினேன் தானே. நவ விக்கிரகம் உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும், தொலைவில் இருக்கும், கோபுரத்தில் கூட விக்கிரகங்களை வச்சிருக்கின்றார். சரி, அடுத்தது வந்து அந்த வைத்தியர் பார்ப்பது வந்து கை நாடி.
2: ஐயா நான் நாடிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப கை நாடி, அப்ப
1: கால் நாடியில கை நாடியை தானே பிடித்து பார்ப்பார்கள். அந்த கண்ணாடியினுடைய மரபேரை கொண்டு வர முடியுமா?
2: ஐயா ஆடிப்பாவை.
1: ஆடிப்பாவை என்ற ஒன்று இல்லையா ஐயா? ஆடிப்பாவை என்று கண்ணாடியை கூறுவதில்லை. கண்ணாடிக்குள் வருகின்ற பிம்பமான ஒரு பாவை, அதைத்தான் ஆடிப்பாவை என்று கூறுவார்கள். கண்ணாடி, நாங்கள் முகம் பார்க்கிற கண்ணாடியை துல்லியமாக தானே அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து தருகின்றது. கண்ணாடியை பிடித்து பார்த்தா தெரியும் தானே. நாடியை விட கண்ணாடி இறந்த என்று கூறுவார்கள் இல்லையா? சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம் மீண்டும் வந்தபடியா.
2: சரிங்க, இவரு சொல்லிட்டாருங்களா ஐயா, அந்த இது கேட்டீங்களே பாரம்பரியம்.
1: ஆமா ஆமா, அதுக்கு எப்படி இருக்கு? ஒரு திரைப்படம் வந்தது உங்களுக்கு தெரியும், கூறுங்கள். இதுல பாட்டு கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள்.
2: பரம்பரை
1: ஆழ்த்துக்கள், சிறப்பு பரம்பரை. சரியான பதிலை கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய ராஜா.
2: பரம்பரை பரம்பரையா, நாங்க தான் பரிவட்டம் கட்டுவோம்.
1: பரம்பரை சோழ பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, பரம்பரை மரபு, மரபினை குறிப்பது இல்ல, மரபு வழியாக வருவது. சரி
2: ஐயா, ஏதோ ஒரு பெட்டி சொல்லுங்க, ஆமோதிக்கிறேன். நீங்க சொல்ற பெட்டி நான் திறக்கிறேன்.
1: சரி, இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பெட்டி விற்பனைக்காக இருப்பது 17வது இலக்க பெட்டி 22 23. நேரமும் நெருங்கி
2: 17
1: அந்த பகுதியை 13 இருக்கின்றது. நான் மறந்துவிடுவேன். 17 கேட்டிருக்கீர்கள், 17 கூட மாற்றக்கூடாதான் இருந்தாலும் மாற்றி விட்டீர்கள் தான். உங்களுடைய பேர்ல பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். 12 எல்லாம் உங்கள் இருக்கின்றது. சரி, அந்த பெட்டியை கொண்டு வந்தால், 13வது இலக்கை கொண்டு வந்தால், இது வந்து பகலிலும் இரவிலும் பார்க்கக்கூடிய ஒரு ஒன்று.
2: சரிங்க,
1: நாங்கள் தொட்டு பார்க்கவே இல்லாது, ஆனா ஒரு சிலர் தொட்டு பார்த்தேன்னு கூறுகிறார்கள். அது அது அல்ல முக்கியம். இது பகல் நேரத்திலும் வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன பெயர்? அந்த அந்த அது வந்து எண்ணுவோம். 1 2 3 4 5 6 எழுத்துக்களை கொண்டது. திரைப்படமும் வந்திருக்கின்றது. அநேகமாக இரவிலேதான் வரும், பகலிலும் வருகிறது ஐயா. இதை பற்றி அன்னொரு நாள் கதம்பத்திலே என் மகள் மீரா பேசி இருக்கின்றார். தான் கண்டுவிட்டேன் இப்படி வந்தது உண்மையாண்டெல்லாம் போய் கேட்டிருந்தார்.
2: பகலில்
1: அதான் பாடல் இருக்கின்றது. பாடல் இருக்கின்றது.

0: படம் வந்தது.
1: ஏழு எழுத்துங்கய்யா? ஏழு ஏழு
0: இல்லை
1: ஏழு
0: இல்லை ராஜ்குமார், ஆறு எழுத்துக்களை கொண்டது ஐயா.
1: ஆறு. நட்சத்திரம் ஏழு எழுத்து. ஏ தவறா சொல்றீங்களா ஐயா?
0: நட்சத்திரம் பிறந்தவில்லை, ஆறு எழுத்து தான் தெரியும். அது அல்ல,
1: நட்சத்திரம் இல்ல,
0: அதை பார்க்க முடியாதா நீ? பகல்ல
1: பகல்ல பார்க்க முடியாது.
0: இது பகல்ல சில காலத்தில், கோடை காலத்தில் பகல் நேரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நீங்களும் பார்த்திருக்கின்றீர்கள். திரைப்படமும் வந்திருக்கின்றது, பாடல்களிலேயும் இந்த பதம் வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு தடவை முயற்சிக்கலாம் நீங்கள்.
1: சரிங்க, அடுத்த நேரம் கொள்கிறேன். உங்களுக்கு
0: நன்றி ராஜ்குமார், நன்றி ராஜ்குமார். நீதி நியதிகளை சரியாக கடைபிடிக்கின்றீர்கள். அடுத்து ஒரு பகையார் ரோஜா பெறுகின்றார். வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
2: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். என்ன கூறுங்கள்?
2: ராஜ்குமார் சொல்லிப்பட்டாரா?
0: சொல்லவில்லை தலைவர், உங்களை கண்டுபிட்டுட்டு போகின்றார்.
2: பகலிலே ஒரு நிலவினை கண்டேன்.
0: பகல் நிலவு உங்களுக்கு தெரிந்து விட்டேன். உங்களை பத்தியே இதுல வந்து நீங்க ஒரு தடவை என்னை ஆஸ்பத்திரி வைத்தியசாலையிலிருந்து கொண்டு வரும்பொழுது கண்டுபிட்டு கேட்டீர்கள் தான். அப்ப இப்படி இருக்குது இந்த நேரத்தில். பகல் நிலவு என்பது, பகல் நிலவு என்பது சரியான பதில். ராஜ்குமார் பாதியை பிடித்தார், பாதியை விட்டு விட்டார். பகல் நிலவு என்ற பதத்தை தந்திருக்கு கட்டிக்காரு. எங்கே ரோஜாவின் பெயர்ல தான் போட வேணும் புள்ளி. சரி, உங்களுக்கு ஒரு பாதி புள்ளி.
2: அந்த கண்ணாடிக்கு போனப்போ தெரியலையப்பா, உதவி செய்யலாம்.
0: இங்கே எங்கள் டிவியில அது ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது. பிபிசியில எல்லாம் ஒரு நிகழ்ச்சியின் பெயர் இருக்கின்றது, பத்திரிகை அப்படி பெயர் இருக்கின்றது. சரி, ஒரு உதவி செய்யலாம். கானாவிலே ஆரம்பிக்கும். இல்ல, கானா வரியிலே ககரத்திலே ஆரம்பிக்கும். நீங்கள் கேள்வி கேட்டால் அது ஒரு பதிலாக எடுத்துக் கொள்ளப்படும். ககரம்
2: கானா
0: வரிசையிலே ஒரு எழுத்துல துவங்குறது. கானா காவன் நக்கி நக்கி என்னன்ற வரிசையிலே ஒரு எழுத்துல வருகின்றது. ஒரு அப்படி ஒரு உதவி செய்யலாம். அற்புதமான ஒரு பதம் அம்மா, இது தமிழ்ல உள்ள ஒரு நல்ல ஒரு பதம். இதுல வந்து லண்டன் பிபிசி வானொலியில் ஒரு நிகழ்வு, அங்கிருந்து வர ஒளிக்காட்சியில, இந்தியாவில் இருக்கிற ஒளிக்காட்சியில வந்தது. எங்களுடைய கனடாவில் டிவிஐ நிகழ்வு, எங்களுடைய டிவிஐ ஒளிக்காட்சியில தொலைக்காட்சியில வந்த நிகழ்ச்சி அம்மா. அதுல வந்திருந்தோடனே எல்லாம் ஆய்வுகள் செய்து கூறுவார்கள். வலைத்தளத்திலே ஃபேஸ்புக்கிலே ஒருவர் இதை செய்து கொண்டிருந்தார். முகநூலிலே நல்லதொரு பதம், நல்லதொரு பதம். நாங்கள் படிக்கிற காலத்தில் படித்த பதம் தான். ஆனால் அது எல்லோருக்கும் தெரியும், அதிகமாக உபயோகிக்கிறார்கள் இல்லை. கண்ணாடி என்றால் உபயோகிக்கிறோம். கண்ணாடி என்றால் என்ன? வெளிச்சமாக காட்டிக்கொள்ளு, வெளிப்படையாக காட்டுது. நாங்கள் ஒரு கயிறு ஒன்றை வைத்திருந்தால் அப்படியே உண்மையாக காட்டும். அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது அம்மா. குறுங்கள், பிள்ளைக்கு தெரியும். சரியான பதில், அதுதான் சரியான பதில். குவியம், கெட்டிக்காரி, கெட்டிக்காரி ரோஜா. குவியம் என்பது சரியான பதில், மிகவும் பிரபல்யமான பதம். ஊடகங்கள் எல்லாம் கூறுவார்கள், பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கின்றது, தொலைக்காட்சியில எல்லாம் வந்திருக்கின்றது. நாங்கள் படிக்கும் போது படிச்சு குவியம் என்பது சரியான பதில். சரி, பெட்டி திறக்கலாம் ஏதாவது நான் பார்ப்பேன், சொல்லாமல் இருக்கிறதா என்று பார்க்கின்றேன். ஏதாவது ஓரளவெல்லாம் சொல்லி கொண்டு வந்து விட்டார்கள், எல்லாம் சொல்லியாச்சு. சரி, இப்பொழுது சொல்லாமல் இருப்பது எது என்றால், ராஜ்குமார் திறந்த 12வது இலக்க பெட்டி ஒன்று கூறப்படவில்லை இன்னும் அம்மா. இந்த உலகத்தில உயிர்கள், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு இடம். பூமி என்றார்கள், புவி என்றார்கள். அது நல்ல பதம் தான், ஆனால் பிறந்தவர்கள் இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. படகோட்டி திரைப்படத்திலே ஒரு பாடலிலே முதல் பதமாக வருகின்றது. படகோட்டி திரைப்படத்தில் குறிப்பாக சொன்னான். இன்னும் புதிய படத்தில் இருக்கின்றது அந்த பதம், அண்மையிலே வந்த திரைப்படத்து பாடல் ஒன்றில் இருக்கின்றது. இப்பொழுது ராஜ்குமார் பிடித்திருப்பார், நாகப்பெரும் பிடித்திருப்பார் அந்த பதத்தை.
2: படகோட்டி படம் என்று சொன்னோன்னு
0: அதுல வருதம்மா ஒரு பாட்டு, அன்றைக்கு
2: இருவர் பாடின பாட்டாப்பா,
0: அதெல்லாம் சொல்ல முடியாதம்மா. சரி, ஒருவர் தான், ஒருவர் பாடின பாட்டு தான், ஒருவர் பாடின பாட்டு தான்,
2: ஒருவர் தரை
0: தரை என்பது சரியான பதில். கட்டிக்காரி உதவியோடு நீங்கள் சொன்னபடியால் உங்களுக்கு புள்ளி, ஒரு புள்ளிதான் தரப்படும். தரை என்பது சரி, அவர்கள் பூமி என்றார்கள் சரியான பதம், புவி என்றார்கள் சரியான சொல்லுத்தான், புவி பூமி, தரை தரை என்பது சரியா, தரை தரை மேல் பிறக்க வைத்தான். இப்பொழுது வர பாடல் தரை மீது என்ற ஒரு பாட்டு இருக்கு, தரை என்று இருக்குண்டா, தரை என்பது நல்ல, இதெல்லாம் நாங்கள் பாவிக்கிற பதங்கள் தானே அம்மா, எங்கள் எங்கள் சொந்த பதங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டியை திறக்கலாம். பெட்டி இருப்பது 22, 17, 22, 23
2: 23
0: உங்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கின்றது, வாழ்க்கை நிறைப்பட நடத்தி கொண்டு போவதற்கு இது தேவை அம்மா. வாரம் இருங்கள், நான் கூறுகின்றேன். உங்களோட பெயரில் பதிவு செய்து பெட்டியை முதல் எடுக்க வேண்டும். பெட்டியை கொண்டு வந்து வைக்கின்றேன். அப்பா கொண்டு வந்து வைத்தாய்த்து களைப்பாரலாம் என்று பார்த்தேன், முடியவில்லை. ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அண்ட காகசம் அபு காகசம் திருந்துடு சி சு எங்க சிரிக்க இல்லை. சரி சரி கட்டிக்காரி, இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மகளே. அநேகமாக இது அதாவது இந்த தொழிற்சாலைகளில், அலுவலகங்களில், பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் இது அவர்களுடைய காரியாலயத்திலே கவனமாக வைத்திருக்கப்படுவது. அங்குள்ள நடைமுறைகள், போக்குவரத்து எல்லாவற்றையும் அப்படியே பக்குவமாக பதிவாக வைத்திருப்பார்கள். இப்பொழுது வலைத்தளத்தில் எங்களுடைய கணனியிலேயும் அது ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதிலே தான் நாங்கள் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் வைப்போம், எங்களுடைய பதிவுகளை எல்லாம். இரண்டு எழுத்துக்கள்.
2: அது ஆங்கிலத்தில் தான் வருது.
0: ஆங்கிலத்திலே தான் அது நாங்கள் கூறுவோம், அதைத்தானே சொல்லுகிறேன். ஏனைய மொழிகள் வந்து, ஏனைய மொழிகள் வந்து எங்கள் மொழியை மருகச் செய்து அருகச் செய்து விட்டார்கள். அதனால் தான் உருகுகிறோம் நாங்கள், ஐயோ எங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்று.
2: ரெண்டு எழுத்து என்ன?
0: ரெண்டு எழுத்து. இதிலே நாகப்பன் பேர் போனவர்,
2: நாகப்பன் பேர்
0: போன, நாகப்பனுக்கு பொருத்தமானது. ஆண்டாள் காலத்து, ஆண்டாள் காலத்து என்னமா,
2: வரி
0: வரியா? இல்லை இல்லை, நாகப்பனுக்கு வரி, அது வரி, அது அவருடைய தொழில் அல்லவா? இல்லை, ஆண்டாள் காலத்தில் கூட அவர் பாடிய பாடல்களை இப்படி கூறுவார்கள். இன்டர்நெட் வந்ததல்ல. என்னம்மா உங்களுக்கு தெரியவில்லை, எனக்கே சொல்லி தருவீர்கள். அதில் வையுங்கள், இதில் வையுங்க, இந்த இந்த நிகழ்ச்சி இதில் அதில் வையுங்கள் சொல்லுவீர்கள், இன்னதில் உண்டை வையுங்கன்னு சொல்லி. அதற்கு தமிழ் பெயர். ஆங்கிலத்தில் இருக்குன்னு கூறினீர்கள், ஆனால் அதில் தமிழ் பெயர் என்ன? இது தெரியாதா? தெரியும், பிள்ளைக்கு தெரியும்,
2: ஆங்கிலத்து தெரியும், அதான் சொல்கிறேன்ப்பா.
0: அது தமிழ்லே சொல்ல வேணுமாம்மா, இது தமிழ் நிகழ்ச்சி தானேடா, தமிழைத்தானே நாங்கள். சில சமயம் நான் பேசுவது கேட்கவில்லையா? கேட்கின்றது
2: என்ன?
0: நன்றாக கூறுங்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. நேரம் அதிகமடக்கக்கூடாது மகளே, அடுத்தவர்களுக்கு சம்பந்தம்.
2: நான்
0: கொண்டு வந்து பாதையில விட்டு போகின்றீர்களா? சென்று வா மகளே, சென்று வா. மீண்டும் எங்க அடுத்த உறவு யாராக இருக்கலாம், அவர் வர வேண்டும். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது நாகப்பன் ஓடி வந்து அதை கூற முடியும், அவரால் முடியும், இது உங்களால் முடியும், உங்கள் எல்லோராலும் முடியும். இந்த குவியம் என்பது அற்புதமான ஒரு தமிழ் பதம், கண்ணாடிக்கு வருகின்ற பதம். சரி, முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ரேவதி வந்து விட்டாள். மகளே ரேவதி, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். வணக்கம். என்னம்மா கூறுங்கள்?
3: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் அம்மா. கலைத்து
3: விட்டீங்க. சாவி
0: சாவியா அம்மா? சாவி என்று, சாவி என்பது திறவுகோல் தான்.
3: நாகப்பன் கடைசியா பூட்டின்னு சாவி தானே?
0: இல்லையம்மா, நீங்க நாகப்பன் இன்னும் வேறு மாதிரி யோசிக்கலாம். தனியா அவ வந்து பாரி என்றா நீங்கள் சாவி என்று, அதை விட அவரிடம் இருக்கின்றது அது. அந்த சொல் அவருக்கு மிகவும் பொருத்தமானது, நான் அடிக்கடி உபயோகிப்பேன். சரி, நீங்கள் உங்களோட கணனியிலே பணிபுரியும் பொழுது சில தகவல்களை சேகரித்து இங்கே வைப்பீர்கள். ஆங்கிலத்தில் மகள்
3: சொன்ன,
0: இல்லம்மா மகள் சொன்ன, ஆங்கிலத்தில் சொன்ன அவருக்கு தமிழ் என்ன? அலுவலகங்கள்ல இருக்கும், பெரிய காரியாலயங்கள்ல இருக்கும், அரசாங்க நடவடிக்கை முறைகளில் அவற்றை சேமித்து வைப்பது என்று கூறினேன். நிறைப்படுத்தி நிறைப்படுத்தி கவனமாக வைப்பதற்கு பாவிக்கும். இப்பொழுது நீங்கள் கணனியிலே கொண்டு போய் சேகரித்து வைக்கிறீர்கள் பல விடயங்களை. நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு பாடலை அதை எடுத்து அதை கொண்டு உங்களுக்கு ஒரு இடத்தை எடுத்து அதுக்குள்ள வைப்பீர்கள்.
3: எனக்கு மூன்று எழுத்து வருதப்பா.
0: என்ன எழுத்து? மூன்று எழுத்து இல்லை, இது ரெண்டு எழுத்துலாம் கிடக்கு. என்ன
3: பதிவு?
0: இல்ல, அது பதிவு என்பது ரெஜிஸ்டர். நீங்கள் பதிவு செய்வது, பக்குவமாக பாதுகாப்பாய் வைப்பது, பாதுகாப்பு அகவைப்பது. நாகப்பனுக்கு பொருத்தமான சொல்லம்மா என்று சொல்லு. நான் உபயோகிப்பேன், அடிக்கடி வானொலியிலே சொல்லுவேன். நாகப்பனை எப்படி சொல்லுவேன்?
3: கணக்கு நம்ம இது சொல்லுவீங்க, கணக்கு கெட்டிக்கு.
0: நான் அது நான் ஒரு அது அது எப்போ அது இருந்துட்டு தான் கூறுவேன். யாரையும் நாங்கள் அப்படி முழுமையாக கூற முடியாது. கணக்கு சரியாக போடுவார்கள் என்று உலகத்தில் மிக அரிது ஆட்கள் அது அல்ல.
3: ஆசைப்படும்
0: பொழுது நான் உங்களுக்கு அந்த பெட்டியை தருகிறேன் அம்மா. மிகவும் கடினப்பட்டு தான் அதை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். அண்ட காகசம் அபூ காகசம் திறந்துடு சீசு டுமார் திறந்து விடாது. புகையெல்லாம் பறக்குதம்மா அதுகளால், அவ்வளவு வேகமானது. சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுத்துக்களை கொண்ட பதம். சரி, 17வது இலக்கம் 4 எழுத்து தானம்மா, இதுக்கு 8 எழுத்தா இருக்கின்றது. இது ஒரு மிருகம், ஆனால் உயிரற்றது. நடனங்களுக்கு எல்லாம் உபயோகிப்பார்கள். ஒரு உயிரை உயிரற்றதாக நடனங்களுக்கு உபயோகிப்பார்கள். ஒரு நடனமே இருக்கின்றது இதுக்கு. ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. அந்த திரைப்படத்தில் எங்கள் வாலி அவர்கள் நடித்தும் இருக்கின்றார்கள்.
3: இப்பொழுது
0: இருப்பது ஆனால் அந்த சரி 14 செல்வோம். இது 17 செல்கின்றோம். ரேவதியின் பேரில் 17 இறுதிப்பட்டி இரண்டு புள்ளிகளோடு என்னிடம் மெருகின்றது. இதில் ஒரு ரெண்டு புள்ளியும் போகின்றதா இல்லை விட்டு ஒரு புள்ளியாக போகின்றதா தெரியவில்லை. ஓம் சுக்லாம் பலதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் அண்ட காகஜும் அபு காகஜும் திறந்துடு சம்போ மகாதேவா வந்துவிட்டது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த 4 எழுத்துக்களும் குறிப்பாக மிருகங்கள், மனிதர்களிடம் உண்டு. ஆனால் இங்கே என்னிடம் இருக்கிற பதம் தலையிலே உண்டு, தலைப்பகுதியிலே, சுருக்கமாக கூறுவது தலைப்பகுதியிலே இருக்கின்ற பதம் பொருள் ஒன்று, நான்கு எழுத்தை கிளை கொண்டது.
3: அதாவது தலைக்கு உள் பக்கமா இருக்குமா?
0: நான் தலையிலே என்றால் வெளியாலே தானே, தலை உள்ளே என்று கூறவில்லை. தலை உள்ளே இருப்பது இல்லாத தெரியாது, எனக்கு இருக்கோ உங்களுக்கு இருக்கோ தெரியாது, தலை உள்ளே இருக்கோ தெரியாது. தலைக்குள்ள தலைக்குள்ள இருந்தால் இப்ப உங்களுக்கு தலைக்கு வெளியே இருக்கவே தெரியும். நான்கு எழுத்துக்களை கொண்டது.
3: பின்னாடி இருக்குமாப்பா, தலை பின்னாடி
0: சொல்லல, தலையிலே இருக்கும்.
3: தலையிலே இருக்கும்,
0: உரிக்கிறது ஒரு அளவு தானே அம்மா, உரிக்கலாம், அளவு மீறி உரிச்சால் அதெல்லாம் பிஞ்சு போயிடும். கண்டுபிடித்து விட்டார். நான்கு எழுத்துக்கள்.
3: அதான்ப்பா, ஊ ரோமாயும், ரோமம்
0: ஊ ரோ ரோமம் இல்ல இடம் இருக்கின்றது, தலைக்கு வெளியே தலையிலே இருக்கின்றது. அதுலயே இந்த மகள் கேக்குறாள், முன்னுக்கு இருக்குமா பின்னுக்கு இருக்குமா புடரியில இருக்குமா? கட்டி காரியம்மா, தலை முடி. இப்ப மற்றது இப்ப கால் முடி கை முடி என்று கூற மாட்டோம், தலை முடி. வேறு முடிகள் பல இடங்களிலே, மிருகங்கள் பறவைகளிலே இருக்கு, தலையில இருப்பது தானே அது தலை முடி என்று கூறும். அற்புதமான பதம். கெட்டிக்காரி இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டாள். வாழ்த்துக்கள் மகளுக்கு, வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. கெட்டிக்காரி
3: அப்பா, அப்பா ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன்ப்பா. ஒரு தடவை பொக்கிஷம் போது சாமியை கொண்டாந்து வெளியில இதுல வைப்பாங்க, அது என்னதப்பா?
0: சப்பரம் என்றது அது ஒரு வேறு ஒரு பொருள். சப்பரம், அந்த சப்பரத்தை செய்வது சகடை என்றதான் இழுத்து செல்வது. சப்பரத்தை நீங்கள் இழுப்பதில் சப்பரத்தை இழுக்க முடியாது. சப்பரத்தை வைத்து சகடையிலே வைத்து சிங்க இன்று வேட்டை திருவிழாண்ட வேட்டைக்குரிய வாகனங்களை எல்லாத்தையும் காவி கொண்டு வந்து சகடைகளிலே தான் வைப்பாரு. சகடை
3: தான்
0: சக்கரம், சகடைக்கு சக்கரம் வராது. உங்க வண்டி என்று சிலர் இழுத்து செல்வது வண்டி என்று கூறினார்கள். அது சில இடங்களிலே கிராமங்களிலே அதை கூற உண்மையான சரியான பொருள் சகடை. சகடை வேறு, சப்பரம் வேறு, தேர் வேறு. கவனித்துக் கொள்ளுங்கள், சகடை வேறு, சப்பரம் வேறு, வேறு தேர் வேறு, ரதம் வேறு. ரதம் தானாக சுத்தி வச்சு இழுத்து கொண்டு போகலாம், அதிலே சுவாமியை வைத்து தேர் திருவிழா என்று செய்வார்கள். அது வந்து ரதம். அடுத்து ரதம் என்பது அன்று மாலை அரசர்கள் செல்வது ரதம், தானாக சென்று. அடுத்தது அது தனி ஒரு உருவம். சப்பரம் என்பது அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்திலே சுவாமியை வைத்து அதை அப்படியே இழுத்து கொண்டு வர. சக்கரத்துக்கு சில்லுக்கள் இல்லை, சக்கரம் இல்லை சப்பரத்துக்கு. சகடை என்று ஒன்று, சகடை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சகடை தான் இதை தூக்கி வைத்து கொண்டு மக்கள் சகடையை பிடித்து இழுக்க சுவாமி அப்படியே வந்து கொண்டிருக்கும். அடுத்த இப்போ பாம்பு திருவிழா, சிங்க திருவிழா, பறவை திருவிழா, கருடவா என்று அந்த வாகனத்திலே சுவாமியை வைத்து கொண்டு வந்து தோளிலே வைத்து சுமந்து கொண்டு போவார்கள், அல்லது சகடையிலே வைத்து இழுத்து கொண்டு போவார்கள். சகடை என்று கூறுவார்.
3: எல்லாம்
0: பட்டியெல்லாம் முடிஞ்சது.
3: ஒன்னே இருக்கப்பா.
0: எது அந்த வைத்து கொண்டு
3: ஏதோ
0: சொல்லாமல் இருக்கிறது, அது சொல்ல போகிறேன். நீங்கள் சொல்லுவீங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். முடிவுக்கு கொண்டு
3: வரலாம்.
0: வணக்கம். நன்றியம்மா. கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் ஒரு தடவை காற்றலைக்கு வர வேண்டும், நான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அழைப்பில் ஏதோ உங்களுடைய தொலைபேசி தொடர்பில் பல சிக்கல்கள் இருக்கின்றது. இப்பொழுது நேரம் கிடைக்கின்றது, உங்களுக்காக நான் தாமதிக்கின்றேன். ஒரு தடவை நீங்கள் அழையுங்கள், உங்களோடு பேச எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இதுவரை நேரமும் ஜெகபிரசாதி கையா அவர்கள் ஆரம்பித்து வைத்து, அவரை தொடர்ந்து நாகப்பன், அதை தொடர்ந்து அவரை தொடர்ந்து ராஜ்குமார் வந்தார். அதன் பின்பு இரண்டு தாரகைகள் வந்தார்கள். ரேவதி என்ற தாரகையும் ரோஜா என்ற தாரகையும் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். பாடல்களையும் தந்தார்கள். அற்புதமாக விளையாடி புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக வந்த புள்ளிகள் எத்தனையாக இருக்கும்? எல்லோருமாக இணைந்து 44 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். மொத்தம் 60 புள்ளிகள் கொண்ட 30% மொத்தமாக 44 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஆய்வேரம். சிலர் பெட்டி திறந்தவுடன் 2 புள்ளிகளை பெற்று இருக்கின்றார்கள். சிலர் அதே 2 புள்ளியை வேறு ஒருவர் வந்து கூறும்போது 1 புள்ளியாக வந்து கிடைத்திருக்கின்றார். அதனால்தான் இந்த தொகை குறைகின்றது. இப்பொழுது கிருஷ்ணன், உங்களுடைய வரவை எதிர்ப்பு என்ன காரணம்? உங்களுடைய அழைப்பு இன்று பல தடவை என்னுடைய தொலைபேசியில் காண்பிக்கப்பட்டது, ஆனால் நான் இணைப்பு கொடுக்க முடியாமல் இருக்கின்றது, என்ன காரணம்? கிருஷ்ணன், அன்றும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது உங்களோட குறைபாடுகளை கூறினீர்கள். இந்த பதங்கள் அத்தனையும் உங்களுக்கு தெரிந்த பதம், ஆனால் 30 தெரிந்திருக்க வேண்டும் என்று இல்லைத்தானே? இன்னும் 3 பதமோ 4 பதம் தெரிந்தவர்களும் இருக்கின்றார்கள். கிருஷ்ணன் வந்து இப்பொழுதுதான் நினைக்கிறேன், அவருடைய என்னுடைய செய்தி அவரிடம் செல்ல நேரம் எடுக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? அடைத்தவர்கள் வருகின்ற இந்த 30 பெட்டிக்கும் 60 புள்ளிகள் இன்று என்னை பொறுத்தவரை இந்த 60 புள்ளிகளும் உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு சரி, இப்ப நான் கூறினதில்ல, எத்தனை பதில்களை நீங்கள் ஆயத்தமா வைத்துக் கொண்டு ஓடி வந்தீர்கள் கூறுவதற்கு? எத்தனை பதில்கள் கூறுங்கள்?
4: 10 பதில்
0: என்றால் ஒரே அடியா கூறினால் 20 புள்ளிகள், ஒற்றையா கூறினா கூட 10 புள்ளிகள் உங்களுக்கு. என்னென்ன பதங்களை நீங்கள் அறிந்த இந்த நாங்கள் கூறின இத்தனை 30 பதங்களுக்குள்ளையும் என்னென்ன பதங்கள் உங்களுக்கு தெரிந்த பதங்களாக இருந்தது கூறுங்கள்.
4: ஒரு நிமிஷம்,
0: கெட்டிக்காரன் கொண்டு வாருங்கள். அது எனக்கு தெரியும், நீங்கள் நன்றாக நல்ல ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள். என்னென்ன பதங்களாக இருக்கும்?
4: வெள்ளம், ஆரம்பத்துல வந்து
0: வெள்ளம் வெள்ளம் வெள்ளம் என்ற தண்ணீர். ஓகே, அடுத்து
4: பந்தயம், சரம், அமாவாசை, கொடிமரம், குவியம், சீதை.
0: குவியம், குவியம் கிருஷ்ணனுக்கே தெரிந்திருக்கிறது. கெட்டிக்காரன் குரங்கள்,
4: அது அம்மா வந்து சொல்லிட்டாங்க.
0: ஆமா, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் கேட்டுக்கொண்டிருக்கீங்களே எனக்கு தெரியும். நான் இப்பொழுது புலம் விவரமாக கூறியிருந்தேன், உங்களுடைய இணையதளம் எங்களுடைய அழைப்போ அல்லது எங்களுடைய ஒலி உங்களுக்கு தாமதித்து தான் வர சில தளங்கள் அப்படி இருக்கின்றது ஐயா. இங்கே என்னுடைய வீட்டிலே கரையகத்திலே 3 வானொலி கேட்போம். 3 வானொலியிலேயும் வந்து 3 வித்தியாசமான நேரத்தில் தான் அது வந்து விழுகின்ற 3 தளம் அங்கே இருக்கின்றது. அந்த இணையதளம் இருக்குல்ல ஐயா? இல்லை இல்லை, பங்கு பெற்ற பங்கு பெற்றவனு சுவாரஸ்யமாக இருங்கள். இது எல்லாம் தெரிந்த பதங்கள் உங்கள் வாழ்க்கையில சம்மந்தம். குவியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கெட்டிக்காரன்
4: பாத்து தொழுவம்
0: தொழுவம் பாத்தீங்களா?
4: பாத்தீங்களா
0: வந்து
4: திருசங்கன்னு நினைச்சேன் நானு.
0: ஆஹா, திருசங்க சொர்க்கம் அது பகிரதம் தானே? பகிரதம்
4: தானே?
0: திருசங்கு சொர்க்கம் அவர் நினைத்துக் கொண்டிருந்த திருசங்கு என்பவர் சொர்க்கம் போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தது. பகிரதம் முயற்சி பண்ணினவர் இல்லையா? நல்ல சரித்திரம்
4: வந்து சரித்திரம். கரு எழுத்து நல்லா இருந்தது.
0: கரு பாட்டுக்கு பாடலே கூட வந்து 37-40-50 பாடல்களை தருகிறீர்கள் விரைவாக. அது உங்களுக்கு சந்தர்ப்பம்
4: கிடையாது.
0: இது புள்ளி
4: 61
0: 37
4: பாடல் தான் பதிவானது.
0: அது அப்படி அதே வந்து அது காரியம் இல்லை. பாடல் இது வந்து புள்ளிகள். அப்ப யார் வருகிறார்களோ குறிப்பிட்ட புள்ளி எடுத்துக்கொண்டு வருவதெல்லாம் கிடையாது. இன்று வந்து எனக்கு சரியாக கவலையா போயிடுச்சு. நல்ல ஒரு நேரம் இருக்கு. சரி, உங்களுக்கு இவ்வளவு சொல்லுங்க. இந்த பதவி 23 பெட்டி திறந்து விட்டு சென்றார்கள் ஒருவரும் கூறவில்லை. அதை நீங்கள் கூறினால் உங்களுக்கு இரண்டு புள்ளி கிடைக்கும். இந்த நாங்கள் கணனியில் எல்லாம் சேர்த்து வைப்போம், அலுவலகங்களில் எல்லாம் நாங்கள் விடயங்களை சேர்த்து வைக்கிறது ஒன்றும் தமிழ்லே அதை எப்படி கூறுவது? அலுவலகங்களிலே இப்ப நீங்கள் கூட உங்களுடைய பொருட்களை பக்குவமாக சேர்த்து வைப்பது, ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நீங்கள் உறுதிகள் ஆவணங்களை செய்து சேர்த்து வைக்கிற ஒரு இடம், ஒரு ஒரு அதை எப்படி கூறுவது? தஸ்தாவேஜுகளை எல்லாம் ஒன்று ஒரு இடத்துல கவனமாக சேகரித்து வைப்பதற்கு ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது, அதை இப்ப கணினியிலே வைத்திருக்கின்றார்கள். ஆங்கிலத்திலே தான் அதை கூறுகிறார்கள். நிறைப்படுத்தி நிரல்படுத்தி கவனமாக பக்குவப்படுத்தி வைக்கிறது. இதை இரண்டு எழுத்துக்களால் அழைப்பது. அந்த எழுத்து எங்களுடைய நாகப்பனுக்கு அந்த எழுத்து பொருந்துகிறது. நான் அடிக்கடி அவரை கூறுவேன். அங்க குடியுங்கள் பார்ப்போம். நாகப்பனை நான் அழைப்பது எப்படி? தானாக வந்த சந்தனம் என்று கூறுவேன். அதே போன்று அவருக்கு இன்னும் ஒன்று கூறுவேன். இப்ப உங்களை நான் கூறும் பொழுது திருபுவனம் கிருஷ்ணன் என்று கூறுகின்றேன். அதே போன்று அவரை கூறுவேன். நான் எது
4: கோபம்,
0: அதுதான் அங்க எப்படி கோவை,
4: கோபம்
0: கோவைப்படுத்தி வைத்து ஃபைல் என்பதை கோவை என்றுதானே ஐயா தமிழில் கூறுவார்கள். கணனியிலே கோவை நாகப்பன் அவர்கள் என்று கூறுவேன் அல்லவா. கோவை, கோவை என்று தமிழிலே கூறுவது ஃபைல். அங்கே கணனியிலெல்லாம் ஃபைல் பண்ணி வைப்பதை கோவை. அங்கே பாடசாலை அலுவலகங்களும் பெரிய அலமாரி இதுக்குள்ளே எல்லாம் கட்டுக்கட்டாக அமைத்து அதுக்குள்ள ஒவ்வொரு கோவைகள் இருக்கும், ஒவ்வொரு ஃபைல். வைத்தியரிடம் சென்றுவன்னால் எங்களுடைய வைத்திய எல்லாவற்றையும் கோவைப்படுத்தி வைப்பார். கோவை என்பது ஃபைல் என்பது தமிழ். தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு ரெண்டு புள்ளி தருகின்றேன். எனக்கு உங்களை உடனடியோட கூட எனக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவு தூரம் நீங்கள் சேர்த்து வைத்திருந்து எல்லாம் கோவைப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள், ஃபைல் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். இத்தனையும் அதை இலக்கம் பண்ணுறது சரி.
4: செயல்பாட்டு கூட எழுதிடுவேன், எழுதி வச்சுதான்
0: கெட்டிக்காரன். நான் அன்று நீங்கள் என்னோட பேசும்பொழுது சில இதுகள் கூறினீர்கள், அதுக்கேற்ற மாதிரி பொருட்களையும் சொற்களை தயாரித்து கொண்டு வந்து இத்தனை சொற்களும் உங்களுக்கு தெரிந்த பதங்கள் தான். தலையாலே தான் தருவது தென்னை தானே, கொடிமரம். சரி, உங்களுக்கு ஒரு பாடல் தர இருக்கின்ற, என்ன பாடல் வேணும் கிருஷ்ணா?
4: எனக்கு உத்தம புத்திரன்.
0: அதுல என்ன பாடல்?
4: அன்பே அனுதே அருங்கனியே.
0: அன்றும் கேட்டீர்கள் இந்த பாடல், அன்பே அமுதே அருங்கனியே. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், உண்மையான பாடல். அந்த அந்த பாடல் ஐயா நேற்று உங்களுக்கு கொடுத்த பாடல் நேயர் விருப்பத்திலே குத்தால குத்தால என்னென்ன பாட்டு?
4: அடி குத்தால நந்தவனா சுத்தாத இன்பமனா.
0: நான் தேடாத அந்த வரியிலே பாடல் இருக்கும்னு தேடினால் ஒரு பாடலும் இல்லை. பின்பு இடை பாடல் வந்து அடுத்து அந்த திரைப்படத்தை பாடலை தந்திருக்கிறார்கள். அந்த தொகையாரா, இதை சொல்ல தொகையாரா அல்லது விருத்தம் என்று கூறுவார்கள். இதை சில பாடல்களில் தருவதில்லை, சில பாடல்கள்
4: தருவதில்லை.
0: அப்ப பாடலை தான், பாடலை மட்டும் குறித்திருந்தால் வரும். இப்ப பாருங்க, இந்த பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது என்ற பாடலை முதல்ல என்னது? முதலைகள் வந்து பானைகளை உருட்டுவது, அது இருக்கு. அதை அது சில பாடல்ல இருக்கின்றது, சில பாடல்ல இல்லை. அதே போன்று முதல் வருகின்ற வரிகள் விருத்தம் அல்ல தொகையாரா என்றால் தளங்களிலே தரமாட்டார்கள், பாடலைத்தான் தரும். அப்படி பாடலை
4: சக்கரவர்த்தி எழுதியிருந்தேன் ஐயா, நீங்க அந்த பாடல் போடல. சீர்மேவும் குருவரம் சிந்து குருவாக்கிலும் சிறமி இது வைத்து பறக்க விடும். அது என்ன சிஷன் அந்த வரிகள் கொண்டு பாடுவாரு
0: எந்த திரைப்படத்தில்? சக்கரவர்த்தி திருமகள். சில பாடல்கள் ஐயா அதுகள் வராது ஐயா, சில பாடல்கள் அது தேடித்திருந்து நான் ரெண்டு மூன்று நாட்கள். இப்போ உங்களுக்கு இந்த பாடல் எடுக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேல் பிடித்தது. ஆனாலும் அந்த பாடலை கண்டுபிடிக்க கொண்டு பார்த்தால் அது முன் தளத்திலே இருக்கிறது, பாடலின் முதல் வரி இருக்கின்றது, தொகையாரா அந்த விருத்தம் இல்லை. பின்பு உங்களிடம் கண்டு நீங்கள் அனுப்பி வைத்த போது அதிலேயும் வந்து முதல் வந்ததிலே 5 பாடல்கள் இருக்கிறது, 5வது பாடலை முதல் வரியே காணவில்லை. பின்பு ஒரு பாடலை தந்திருக்கிறார்கள், அந்த அது தெரிந்தவர். அதனால் தேடி தெரிய வேண்டும். கடிகாரம் நீங்கள் இப்போ உங்களுடைய இணையதளம் பல தளங்கள் இருக்கின்றது ஐயா. MTR FM நீங்கள் இப்பொழுது வைத்திருப்பது
4: ஒரு புள்ளியாவது கிடைச்சிருக்கோம்.
0: இல்ல நீங்கள்
4: பதிலாவது சொல்லி
0: இல்ல உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் தந்திருக்கிறேன் கடிகாரன். நீங்கள் வந்து இதை கூறினபடியால் கோவை என்பது சரியான பதில் ஒருத்தரும் கூறவில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து ஏன்னா நீங்கள் இவ்வளவு பதங்களை தெரிந்து நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற தளம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கவில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கிராஸ் பண்ணுது எனக்கு தெரியுது. நான் பேச நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கும் நீங்கள் இன்னும் பல தளம் இருக்கிறது. மொன்றியால் தமிழ் வானொலி MTR FM 247247 என்றதை அழுத்தினாலும் அது ஒரு தளம் வரும். அதை விட MTR FM ரேடியோ என்று அமர்த்தினால் வரும். கூகுளிலே வரும். ஃபேஸ்புக்கிலே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதை விட உங்கள் நண்பர்கள் அனுப்பி வைப்பார்கள். உங்களுக்கு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு அந்த தளங்கள் பல அனுப்பி வைப்பார்கள். அதில் ஒன்றை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதிலே கேட்கலாம். சில தளங்கள் தாமதித்து வருகின்றது அலையில். என்னுடைய வீட்டிலே மூன்று வானொலியை கேட்கின்றோன். ஒன்று நான் பேசுவது, நானும் பேச அது தானே அங்கே பேர வந்த வானொலியில். இன்னும் ஒன்று நான் பேசி முடிந்ததன் பின். இப்போ நான் பேசி முடிந்ததன் பின் என்ற வதனம் முடிந்தது பின் அங்கே சொல்லும் நான் பேச முடிந்ததன் பின். இன்னும் ஒன்று வருகின்றது ஒரு நிமிடம் இருக்கு. இன்னும் ஒரு தளம் இருக்கிறது ஒரு நிமிடம் பிடிக்கின்றது. அப்படி தளங்கள் நான் பேசும்போது நீங்களும்
4: அதிகமா தர முடியல.
0: இப்ப என்னவென்றால் இப்பொழுதே கவனியுங்கள். நான் பேசும்போது நீங்கள் பேசுவதை எனக்கு கேட்கிறது என்ன. நான் முதல் பேசிய பதிலுக்கு பதில் தருகிறீர்கள். நீங்கள் தருவார்கள் இடைவெளிக்கு பின்பு நான் எடுக்கிறது தடைப்படுகிறது அங்கே. அதனால் நீங்கள் வேறு வலைத்தளம் மாற்ற வேண்டும். தொலைபேசியை மாற்றுவதில்ல, தளத்தை மாற்றவேண்டும். கேட்க மொன்றியால் மொன்றியல் தமிழ் வானொலி என்ற தளத்தை நீங்கள் வேறு ஒன்றிலே மாற்ற வேண்டும். அதற்கு நாங்கள் பேசி எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது முடிவுக்கு வருவோம். நன்றி கிருஷ்ணன் அவர்களை இணைந்து உங்களை நான் இணைத்து விட்டேன். ஏனென்றால் நீங்கள் இணைந்து கொண்டிருந்தது ஆவலோடு இணைத்து விட்டேன். பதிலும் தந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் பொக்கிஷத்தில் நீங்கள் திடீரென்று வரக்கூடிய மாதிரி அதற்கு தளத்தை கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்வோம். சரியா? வாழ்த்துக்கள். நன்றி கெட்டிக்காரன். கெட்டிக்காரன் கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 2 மணியை எட்டி பிடிக்கின்றது. காற்றலை எங்களுக்கு இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து சற்று தெளிவாக இருக்கின்றது. ஆனால் அல்பர்டா நகரத்தின் அந்த பிரதி தாக்கம் இங்கே எல்லா மாநிலத்துக்கும் பரவிக்கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நன்றி. இந்த வேளையிலே அற்புதமாக வந்து விளையாடி சென்றவர்கள் தந்த புள்ளிகளை கூற இருக்கின்றேன். எங்கள் நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்திருந்தார். அவர் தொழுகை போன்ற பல சம்பவங்கள் இருக்கிறதால் அவர் மீண்டும் பெற முடியவில்லை போல் இருக்கின்றது. அவருக்கு புள்ளிகள் ஒன்றும் கிடைக்கவில்லை தான். இருப்பினும் அவர் எங்களோடு பங்கு கொண்டிருந்தார். அவர் பாடல் தர வேண்டும். அவர் அடுத்ததாக வந்து இணைந்தார் எங்கள் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் இன்று என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை தான். இருப்பினும் அவர் 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் என்று மொத்தம் கெட்டிக்காரன். அடுத்து ராஜ்குமார் அவர்கள் வந்தார். அவரும் வந்து விளையாடி 7 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் கெட்டிக்காரன். அடுத்து ரேவதி அவர்கள் வந்திருந்தார்கள். ரேவதி அவர்கள் வந்து 14 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். ரேவதி நம்புகிறீர்களா உங்களுக்கு 14 புள்ளி என்று? கெட்டிக்காரை கெட்டிக்காரு 14 இல்லை 13 போல் தெரிகின்றது. 13 புள்ளிகளை மாமன்னிக்க வேண்டும். 13 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்து வேறு யார் யாரும் வரவில்லை போல் இருக்கின்றார். ரோஜா வந்திருக்கிறான். ரோஜாவும் வந்திருக்கின்றான். ரோஜா வந்து 2-3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். கெட்டிக்காரை கெட்டிக்காரை சொல்லக்கூடாத பதில்கள் எல்லாத்தையும் சொல்லி போட்டு மொத்தம் 14 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் ரோஜா. இன்று ரோஜா முதலாவது, ரேவதி இரண்டாவது, மூன்றாவது நாகப்பன் அவர்கள், நான்காவது ராஜ்குமார் அவர்கள், 5வது கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார். ஜெகபர் சாதிக்கர் மீண்டும் வந்திருந்தார். அவர் இரண்டாவதாகவோ இல்லை முதலாவதாகவோ வந்திருக்கலாம். ஏன்னா அவர் அதற்கு வரவில்லை. இந்த இணையதளம் உங்களுக்கு தாமதமாக வருபவர்கள் எங்களோடு பேசலாம் அல்லது நண்பர்களோடு பேசி அதை சீர்திருத்தி கொள்ளுங்கள். இன்று பங்கு பற்றி மொத்தம் 46 புள்ளிகளை எல்லோரும் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாகப்பன் அவர்களுக்கு இன்று என்னவோ தெரியவில்லை. அவர் சரியா விட்டு கொடுத்திருக்கிறார். மற்ற அழைப்புகளை அவர் எடுக்கவில்லை, விட்டு கொடுத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. ரேவதி அவர்களை நான் வாழ்த்துகிறேன் என்று இன்றைய தினம். ரேவதி கெட்டிக்காரை வந்து கேட்டு கேட்டு பதில்களை கூறியிருக்கின்றீர்கள். மொத்தமாக நாங்கள் 30 பெட்டிகளை கொண்டு வந்தோம். 30 பெட்டிகளிலும் முறையே தென்னை, கொடிமரம், எண்ணம், சீதை சரம் நெளிந்து அமாவாசை இறப்பு வெள்ளம் பாய்மரக்கப்பல் குலதெய்வம் தரை பகல் நிலவு தொழுவம் பகீரதன் கை நாடி தலைமுடி பாமரர்கள் குவியம் பரம்பரை அவ்வல் பொய்க்கால் குதிரை கோவை கைரேகை எலந்தப்பழம் இலந்தப்பழம் என்று ஏ என்றும் கூறலாம் இ என்று இலந்தப்பழம் என்றும் கூறலாம். ஆனால் இலந்தப்பழம் தான் சரியான பதம். இலந்தப்பழம் இலந்தப்பழம் இலந்ததான் சரியாக வருவது. இசை ஓசைக்காக ஏ என்று வந்தது. இலந்தை பழம் ஈனாவில் ஆரம்பிக்கிற இலந்தை என்ற மரத்திலிருந்து கிடைக்கும் பழம் இலந்தை பழம். சில பெண்களின் மேனி அழகை இலந்த பழத்தில் புழு மாதிரி என்று கூறுவார். இலந்தை பழத்திற்குள்ளே புழு இருப்பது. அந்த புழு வந்து அந்த இலந்தை பழத்தை விட நிறமானது, அழகான நிறம். மஞ்சளும் இல்லை வெள்ளையும் இல்லை, அது அது அதை கூற முடியாது. அந்த புழுவினுடைய கலர் அது அதை அந்த நிறத்தை ஒப்பிடுவார்கள் பெண்களுக்கு அழகிய மேனி நிறம் என்பதற்கு. ஈன இலந்தை தான் இலக்கியங்களில் இருக்கிறது இலந்தை பழம். அடுத்தது தாம்பாளம் பந்தயம் விக்கிரகம் கரு நாகமணி. இந்த 30 பதங்களை இன்று நாங்கள் தமிழிலே மீட்டி பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு அற்புதமான அழகான சிறப்பான இனிமையான பதங்கள் எங்கள் தமிழில் இருக்கின்றதை எண்ணி நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு இவற்றை கண்டுகொண்டோம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நானும் களைத்து விட்டேன் என்றுதான் கூற வேண்டும். எப்படித்தான் ஓடினாலும் துள்ளினாலும் உரத்து பேசினாலும் இருந்தாலும் கிழவன் கிழவன் தானே இல்லையா? ஆனால் அனுபவம் இருக்கு, அனுபவம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அந்த பதவியை பெறுவதற்கு உழைக்க வேண்டும் நன்றாக இல்லையா? வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய தினம் உங்களுக்கு நேர் நேரம் இருக்கின்றது, சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருங்கள். காலநிலையும் வாழ்வியலும் எங்களை வருத்தும் வருந்தாமல் வாழ்வு இல்லை. வருந்தினாலும் நிறைவாக நாங்கள் மகிழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே எங்கள் நாகப்பன் அவர்களுடைய பாட்டும் பதமும் கூறினது. கவலை இல்லாத உள்ளம் அமைதியான உலகம் இந்த இரண்டும் தான் எங்களுக்கு தேவை. அற்புதமான ஒரு பாட்டும் பதமும் எங்களுக்கு நிறைப்பாடுள்ள அறநிறைகளை போதித்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் அதுவும் ஒன்று. எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய பங்கு பற்றிய என் அன்பு நீ நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி கேட்டுக்கொண்டு இந்த உறவுகளுக்கு நன்றி கூறி நிச்சயமாக நீங்கள் வாருங்கள். ஒரு பதமாவது வந்து கூறுங்கள், ஒரு பாடலை கொண்டு வந்து கேளுங்கள். உங்களுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். இது உங்கள் தளம், உங்கள் நிகழ்வு, உங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும், உங்கள் குரல் வெளியே பெற வேண்டும். வந்து எல்லா நிகழ்வுகளும் பங்கு பெற்ற வேண்டும். அன்பு உறவுகள் உங்களோடு எல்லோருடன் பேச நான் ஆவலோடு இருக்கின்றேன். இறைவர் அந்த வரத்தை தந்திருக்கின்றார் எங்கள் எல்லோருக்கும். ஒருவரோடு ஒருவர் உள்ளன்போடு பழகிக்கொள்வது, தெரிந்ததை தெரியாமல் தெரியாததை தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த ஊடகம் உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். இது என் மகள் அன்பால் வளர்த்த ஒரு வானொலி, அன்பால் வளர்த்த ஒரு ஸ்தாபனம், ஒரு குடையின் கீழ் நாங்கள் எல்லோரும் நிழல் காய்கின்றோம். வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவா, உலகில் வாழும் அத்தனை உறவுகள் உயிர்களும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தங்களினால் எந்த அல்லலும் ஏற்படாது, அனுகூலமாக இருக்க வேண்டும். மனித நேயம் அறம் தலைக்க எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறி நெறிப்படுத்த வேண்டும். எங்கள் புலன்வழி எங்களை செல்ல விடாமல் ஒரு நிலைப்படுத்தி உன் நினைவோடு அறத்தில் வாழ வழிவகிக்க வேண்டும் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்போடு உங்கள் அனைவரோடும் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று பொக்கிஷம் நிகழ்வு 2023 ஆறாவது மாதம் 7 நாள் இனிது நிறைவேறியது. நிறைவேறுவதற்கு வந்து ஒத்துழைத்த நேயர்களுக்கும் ஒத்துழைத்து இணைந்து கொண்ட உறவுகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றியும் வாழ்த்துக்களும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறான். என்ன இன்றைக்கு நிகழ்ச்சி வருமா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு கொண்டிருந்தீங்களா? இல்லை, நிகழ்ச்சி வரத்தான் இருந்தது, ஆனால் ஒரு சின்ன தடங்கள் வந்ததினால் நிகழ்ச்சி காற்றலையில் எடுத்து வர தடங்கி விட்டது என்று சொல்லலாம். இன்று தேதி சரியாக 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:48, கனடிய நேரம் சரியாக 2:17. அன்பு உறவுகள், இன்றைய நிகழ்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியும். கதம்பத்தில் கவிதைகள் சொல்லவா? இது ஒரு இந்த நிகழ்ச்சி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கவிதைகள் சொல்லவா. அப்படி உங்களுக்கும் பிடிக்க வேண்டும். என்னென்றால், நீங்கள் என்ன ஒரு விடயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் வராது. சும்மா ஒரு பூவை பார்த்தாலும் சரி, அல்லது யாரே ஒரு ஆளை பார்த்தாலும் சரி, ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, சரி கறக்க வேண்டாம், சாப்பிட்ற சாப்பாடை இலையில் நீங்கள் அந்த சாப்பாடை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கவிதை வரும், ஒரு வரி வரும். அதுக்காக அதுதான் கவிதை. அதை நயத்தோடு வாசித்தால் அது ஒரு கவிதை. அப்படி உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் பேசும் பேச்சே அது உங்களுக்கு ஒரு கவிதை தான். அதை உங்களுக்கு எல்லோரும் எல்லா மனிதனுக்கும் அது புரிவதில்லை. சே, கவிதையண்டா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மெல்ல மெல்ல அப்படி ஒவ்வொரு வரியையும் நீங்கள் ரசித்து ரசித்து ரசித்து அதற்கு பின்பு தான் பெரிய கவிஞனாக மாறுவது. என்ன, இயற்கையை கண்டால் அதை உள்வாங்கி அதில் இருப்பது போல. கவிதைக்கு முதல் அழகு என்னவென்றால் பொய் என்று சொல்லுவார்கள். அதை விட கவிதை எப்படி வருமென்றால், நீங்கள் இப்போ நீங்கள் பூவை பெட்டி கவிதை எழுத போகிறீங்கன்னா, அந்த பூவுக்கு பக்கத்தில் பூவை பெட்டி, பூவை மாதிரியே பூவுன்ற இடத்துல நீங்கள் போயிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பூவை பெட்டி எழுதலாம். அதுதான் கவிதை. அப்போ தான் கவிதை வரும். நான் இன்றைக்கு ஒரு நல்ல பாடல் எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த பாட்டுக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் கவிதை, அழகிய கவிதை கொண்டு வாரீங்கன்ட்டு. நீங்கள் படித்து சுவைத்த கவிதையும் நீங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் எழுதிய கவிதைகளும் கொண்டு வரலாம், நான் தருகிற பாட்டுக்கு நீங்கள் கவிதை எடுத்து வரலாம். சுவாரஸ்யமாக வாருங்கள், ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம் முதலில். சரியா, அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து காட்டிலையில் வருகிறது கவிதைகள் சொல்லவா கதம்பம் நிகழ்ச்சியில்.

நேரம் சரியாக 11:53 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் 2:23. இன்று கதம்பம், அதாவது இந்த கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அடே, தமிழ்வாணன் இன்றைக்கு வந்துட்டார் பாருங்கள். அவர் தண்டை கிளாஸை விட்டுட்டு எங்கட கிளாஸுக்கு வந்துட்டார். கவிதை என்றோன்னே தமிழ்வாணன், உங்களுக்கு ஒரு வணக்கம். வடலூர் ஆனந்தன், உங்களுக்கு ஒரு வணக்கம். சந்திரராஜ் மாமா, உங்களுக்கு ஒரு வணக்கம். மூண்டே மூண்டு பசங்களுக்கு மட்டும்தான் இந்த கவிதையில் பிடிச்சிருக்கு பாருங்கள், ஓடி வந்துட்டார்கள். சரி, நான் ஒரு கவிதை எழுதுவதற்கு நான் ஒரு பாடல் தரப்போகிறேன். அந்த பாடல் உண்மையாக ஒரு சிறந்த பாடல். அதுக்கு முன்பாக எங்களுடைய பாடலில் எங்களுடைய கவிதைகள் சொல்லவா,

கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நான் தரப்போகும் பாடல் இது. காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் என்ன விலை அழகே என்ற பாடலுக்கு நீங்கள் கவிதை கொண்டு வர வேண்டும். பாடலை முதலில் முழுமையாக கேட்போம். ஒரு அழகிய பாடல், அது இனிமையான பாடல். அழகிய என்று நாங்கள் பார்க்கல, அழகாண்டு, ஆனால் அதில் காட்சி அழகு என்று சொல்லலாம். இனிமையான பாடல், அதாவது பெண்ணின் அழகை எப்படியெல்லாம் ஆண்கள் வர்ணிக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த வர்ணனையாலேயே சில பெண்கள் அப்படியே படாரென்று விழுந்துடுறார்கள் ஆண்களுடைய அழகான பேச்சில். அதெல்லாம் சும்மா தான் வர்ணிக்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் இப்போ பெண்கள் எல்லாம் ஸ்மார்ட் அவர்கள். இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும்போது எங்களுக்கு உண்மையாக நன்றாகவே இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, கேட்க ஆசையாக இருக்கிறது. எங்கே பார்க்கலாம் இந்த பாடலை முதலில் கேட்போம். இந்த பாடலுக்குரிய கவிதை நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த பாடலை கேட்டு இந்த பாடலுக்குரிய கவிதை நீங்கள் எழுதி கொண்டு வர முடிந்தால் கொண்டு வாருங்கள். அல்ல, இதுக்கு எடுத்து வரக்கூடியதாக நீங்கள் படித்ததில் சுவைத்ததை கொண்டு வரலாம். அல்லாவிட்டால் நீங்கள் வேறு எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் நீங்கள் படித்த சுவைத்ததை கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் எழுதிய கவிதையை கொண்டு வரலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த பாடலுக்குரிய கவிதையை கொண்டு வந்தால் விசேஷமானது என்று நான் சொல்லுகிறேன். என்ன வில்லை அழகே, பெண்களின் அழகை பார்த்த உடனே இந்த பாட்டு தான் எல்லா ஆண்களுக்கும் வரும். சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் என்று சொல்லுகிறாரண்டா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அங்கே பாக்கெட்டில் காசு இருக்காது அவர்கிட்ட, உண்மையாக ஒரு டீ குடிக்க கூட காசு இருக்காது. ஆனால் என்னை அவ்வளவு தூரம் அவருடைய அழகிலே மயங்கி அந்த வார்த்தையை சொல்லி விடுவார். இதுதான் ஆண்களின் தன்மை என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடலை எடுத்து வரலாம்.

எங்கே இந்த பாடலுக்கு நீங்கள் கவிதை கொண்டு வாருங்கள். இந்த பாடலுக்கு முடிந்த அளவு இந்த பாடலுக்கு நீங்கள் 4 வரி இல்லை 6 வரி 8 வரியும் கொண்டுடலாம், கொண்டு வாருங்கள். அழகிய பாடல், மீண்டும் மீண்டும் அழகிய அழகி என்று வருகிறது ஏனென்றால் அழகு அழகுன்ற அந்த பாடலுடைய காட்சி அமைப்பை பார்க்கிறேன் நான். சரி, இனிமையான பாடல். இந்த பாடலுக்குரிய கவிதை என்னவென்று பார்க்கலாம், நீங்கள் கொண்டு பாருங்கள். எடுத்து வருபவர்கள் அழைக்கலாம். பலர் இப்பொழுது பாடலை நான் ஒளிபரப்பவில்லை, நான் ஆ என்று கூட சொல்லவில்லை, ஆனால் அழைப்பை அழைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம், என்னடா நிகழ்ச்சியே தொடங்கவில்லை, அழைப்புகள் வருகிறதே, அப்போ இது என்னவா இருக்கும் என்று ஒரு சின்ன சிந்தனை வந்துவிட்டது. ஒரு பயமும் வந்துட்டுது, அட நான் எடுத்து வர்றது எங்கள் முதலே லீக் ஆகிட்டு அந்த க்வெஷ்சன் பேப்பரெல்லாம் லீக் ஆகுமில்ல, அப்படி யாராவது களவெடுத்து கொடுத்துட்டாங்களோ என்று யோசித்தேன். அப்படி கொடுக்க முடியாது, ஏனென்றால் என்னுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எப்பொழுதும் என் மனதுக்குள் தான் இருக்கும், நான் எழுதி வைப்பது இல்லை. அது எனக்கு ஒரு பழக்கம், இதில் வந்திருந்து ஆரம்பிக்கும் போது தான் அது என் மனதுக்குள் இருந்து வழிபடும். அதனால் இங்கே எழுதி வச்சு யாரும் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்க, பாவம் அப்பாவை கல்லன் ஆக்கக்கூடாது, என்னை எடுத்து கொடுத்துட்டாருண்டு, அதனால் தான் சொன்னேன். ஆனால் அதுக்கடையில் நீங்கள் அழைச்சி கொண்டிருக்கிறீங்கள், என்ன பேசுவதுக்கு அழைக்கிறீர்கள் என்றது தான் எனக்கு தெரியவில்லை. முதல்ல நிகழ்ச்சியை கேட்க வேண்டும், என்ன சொல்லுகிறேன் என்று கேட்க வேண்டும், பாடல் ஒளிபரப்பி இந்த பாடல் ஒன்று தரப்போகிறேன் என்று சொல்லுகிறேன், பாடலை கேட்ட பின்பு அதுக்கு வரிகள் அமைக்க வேண்டும், அதன் பின்பு நீங்கள் இணைந்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தால் நீங்கள் அடிக்கிறீர்கள், எனக்கு உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியம். ஒருவேளை என் மேல் இருக்கும் அன்பில் அடிக்க அழைப்புகளை விடுத்து கொண்டு வருகிறீர்களா என்றது தான். இப்போ அடுத்தது நான் அதை அந்த கோட்டுக்குள்ளே போயிட்டேன், அந்த லைனில் போயிட்டேன். ஏனண்டா சும்மா என் மனதை போட்டு குழப்பக்கூடாது தானே. இப்போ நீங்கள் இந்த விலைக்கு ஒரு கவி கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். சரியா?

நேரம் சரியாக 12:08. என்ன அழைத்து 5 பேரும் இப்போ திருப்பி அழைக்காமல் இருக்கிறீங்க, என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி வாங்க, சரி நீங்கள் எழுதாவிட்டாலும் பரவாயில்லை வாங்க. நான் அப்படி சொன்னது காரணம் என்னென்றால், நிகழ்ச்சியை சற்று உற்று நோக்கி கேட்ட பின்பு இணைந்து கொண்டால் அதுக்குரிய மாதிரி நன்றாக இருக்கும். பின்பு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் போது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அப்போ இந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சிக்கு இந்த பாடலுக்குரிய கவிதையை நீங்கள் எடுத்து வாருங்கள். இப்போ என்னவென்றால், அட பெண்ணை வர்ணிக்கிற பாட்டை மட்டும் அம்மா கொண்டு வந்துட்டாவே, எப்பவும் பெண்களையே பெருசாக ஆண்கள் வர்ணிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி ஆண்களுக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுக்குறீங்களே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆணை வர்ணிக்கிற ஒரு பாட்டு ஒன்று இப்போ நான் எடுத்து வரப்போகிறேன். இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு பாடல், எனக்கு பிடிக்கும், உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். என்ற ஆண்கள் பாவம் இல்லை, தங்களை யாருமே வர்ணித்து சொல்லவில்லையே தங்கள் அழகை என்று யோசிப்பார்கள் அல்லவா பாவம். அவர்களுக்காகவும் ஒரு பாடல், பழைய பாடலாக இருந்தாலும் நல்ல ஒரு பாடல். அந்த பாடலை கேட்போம்.

அருமையான பாடல், உண்மையா நல்ல ஒரு பாடல். அதை என்னென்றால், ரெண்டு ஒரு ஆண் பெண்ணை வர்ணிக்கும் தன்மையும் ஒரு பெண் ஆணை வர்ணிக்கும் தன்மையிலையும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் கேட்டு பார்த்துருக்கலாம். அந்த என்ன விலை அழகே, ஆணை என்ன செய்கிறாரென்றால் பெண்ணுடைய அழகை மட்டுமே, வெளி அழகை மட்டுமே ரசித்து கொண்டு போகிறார் அவர் சொல்லி சொல்லி. அது வேணுமெண்டா நீங்கள் விட்டு கேளுங்க. ஆனால் இங்கே பெண் என்ன செய்கிறாள் என்றால், அவருடைய செயல்பாடு கலைகளில் மற்றது அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவு மட்டுமல்ல அவருடைய செயல்பாடை ரசிக்கிறாள் என்று தான் சொல்லலாம். அதுதான் உண்மையான அழகு. ஒருவருடைய குணம், அகத்தின் அழகு, இதைத்தான் நாங்கள் அழகென்று சொல்லுவோம். ஆனால் ஆண்கள் கூடுதலாக பெண்களுடைய வெளி அழகு தோற்றத்தை தான் விரும்புவார்கள். இது எல்லா ஆண்களுக்கும் இப்போ கோபம் வரப்போகுது. இப்போ எங்களுடைய வகுப்பறையில் யார், லெனின், அவர் ஒரு பெரிய கவிஞர். அவரை யாரை பார்த்து வருக வருக புலவரி என்று போட்டுக்கான்னு தெரியல. அதுக்கு வர மாமா அங்கே எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே மாமா. அவர் யாரை புலவர்ன்னு சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு சொல்லுங்க மாமா. சரி, எங்கே பார்க்கலாம். பயமில்லாமல் வாங்க, வரிகளோடு காற்றலையில் எடுத்து வாங்க. இன்னொரு தடவை என்ன விலை அழகிய பாடலை கேட்போமா? அந்த பாடல் கேட்க கேட்க சலிக்காத ஒரு பாடல். ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்கினோடனே இந்த பாடலை, இந்த வந்தா இந்த பாடல் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு இந்த பாடல் தான் சொல்லுகிறார்கள் உடனே. அது அன்பின் நிமித்தமும் அழகு நீதான் என்று சொல்லும் ஆண்கள் இருக்கிறார்கள். அழகையே ரசிக்கிற ஆண்கள் அந்த பாடலை கொண்டு ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் ரசித்த வண்ணம் சொல்லும் தன்மையும் இருக்கிறது. இந்த பாடலை கேட்போம்.

இந்த பாடல் ஒளிபரப்பாகும் போது நிறுத்த முடியாது என்று நீங்கள் இருக்க வேண்டாம். முதலில் ஒரு தடவை அது முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிறுத்தவில்லை. காற்றடைக்கு வாருங்கள். அடுத்தடுத்து அழைத்தவர்கள் யாருமே வரவில்லை. அப்போ நான் நினைக்கிறேன் இப்போ தான் அவர்கள் எழுத தொடங்கி இருக்கிறார்கள்னு நினைக்கிறேன். அழைத்தவர்கள் எல்லோரையும் எனக்கு தெரிகிறது. பார்ப்போம், நீங்கள் கவிதையோடு வாருங்கள். சரியா? அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119237 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போ நேரடியாக இணைகிறதென்றால் உங்களுக்கு மிக செலவு ஆகும் என்று நான் சொல்லுகிறேன்.

எங்க பயம் இல்லாம யாராவது முதல்ல பூனைக்கு மணி கட்டுங்க பார்க்கலாம். என்ன யோசிச்சு கொண்டிருக்கேன், முதல் நான் அந்த பாடலை ஒளிபரப்பி என்ன என்ற விடயத்தை சொல்ல முதலே அழைத்தவர்கள் இப்போ வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னவென்று தெரியல, பயந்துட்டீங்களோ தெரியாது, பரவாயில்ல, வாங்க வாங்க என்னென்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். கவிதையோடு தான் வரவணும் மண்டியில் வந்தால் இங்கே காற்றலைக்கு வந்தாலே உங்களுக்கு கவிதை வந்துவிடும், வாங்கோ பேசலாம்.

0: நற்காற்றலை இணைந்து கொள்ளும், அதாவது வீரத்தோடு இணைந்து கொள்ளும் வீர ஆண்மகனை யாருன்னு பார்க்கலாம். கவிதை சொல்கிறதுக்கு வீரத்தோடு இணைஞ்ச ஒரு வீர மகனை பார்க்கலாம், ஆண்மகன் என்று சொல்லணும். வணக்கம் லோகிதா.
1: வணக்கம் வீரக்கா, வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? ஓ, வெள்ளி என்ன மறக்கறியா? அதில் மாற்றமே இல்லை, மறக்கறி. சரி, அப்போ என்னென்னா இல்லை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெள்ளியில் மறக்கறியா தான் இருப்போம் நாங்கள், இல்லை? கண்டிப்பாக. பழம் பழம் வயிறு காயக்கு நேரத உங்களுக்கு துணிவு, பால் இருக்குது அங்க, அந்த துணிவுல சொல்லி எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் நான் வரையில, அடுத்த நாள் எல்லாரும் எல்லா புத்தகம் சட்டி முட்டி எல்லாத்தையும் மூடி கட்டி வச்சுட்டு ஹையாவா இருக்கிறீங்க இல்ல? சாப்பிடாம இருக்கலாதானே? என்ன தெரியுதா, என்ன தெரியுதான்னு பாருங்க. அதுல என்ன தெரிய வேணுமே உங்களுக்கு, என்ன தெரியாதவங்களுக்கு யாரும் இல்லையே. ஜோக் அடிக்க முடியாம இருக்கேன்னு பொருவாரம் பாக்குற நீங்க நினைக்கிறீங்கன்னு என்ன உங்களோட நினைப்பு வீடியோ கால் ஆக மாட்டேன். அப்ப சும்மா ஒரு போனை நீங்க தப்புறதுக்கு இந்த போனை காட்டுறீங்க என்ன ஒரு சாட்டு. அது நீங்க இல்ல, நீங்க இயர்போன் போட்டா நீங்க பேசுறீங்க, காது கிட்ட வச்சா தட்டுப்படும் எப்படியும் வீடியோ. இது எப்ப நடந்தது இது? கலைச்செல்விக்கு வீடியோ நீங்க நீங்க நீங்க பேசுற ஒண்ணும் வழியில போயிடலோ, இதான் நல்ல காலம். இப்பதான் போகுது
2: நல்ல காலம்.
0: உடனே நான் சிரிச்சேதான், நான் சிரிச்சேதான் போயிருக்கேன். போங்க, சுவாரஸ்யம் போயிருதாட உங்களோட கலவெல்லாம் வெளியில போயில உண்மையிலேயே. சந்தனராஜ் மாமா, நான் கண்டிட்டேன், ஆளி இப்ப உயர்த்திட்டேன், உடனே அழிக்கிறார். ஆளி உயர்த்திட்டேன் நான், என்ன உள்ள நேரம் அவருடைய பேச்சில் நான் மட்டும் பேசிக்கிறேன். என்னடா இந்த லூசு, நேற்று நிகழ்ச்சிக்கு வர இல்ல, இன்றைக்கு வந்த லூசு தனியா பேசுறது என்ன நடந்ததுன்னு யோசிச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, நன்றி மாமா. பாத்தீங்களா உங்களோட கதைய கேட்கல துடிப்பிலே ஓடி வந்துட்டேன். உங்களை பத்தி தான் இப்ப ஒரு சின்ன ஒரு கதை போகுது.
2: லோகிதன் தான்
0: சொல்ல போறார் பாருங்க, அத கேட்டுட்டு நீங்க அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க லோகிதன், என்ன நடந்தேன்?
2: இல்ல என் போன் மன்னிச்சு கொள்ளுங்கோ, என்னால நான் யாருக்குமே வீடியோ கால் எடுக்கிற இல்ல, என்ன கேட்காம என் போன் வீடியோ கால் எடுக்குது. இப்படித்தான் ஒரு பயணம். என்னக்கா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்றைக்கு ஞாபகம் இருக்கா நான் அன்றைக்கு ஒரு வீடியோ கால் உங்களுக்கு வந்தது எந்த போன்ல இருந்து?
0: தெரியலையேக்கா,
2: மறைக்காது செல்வியக்கா. என்னன்னு கேட்டாக்கா உண்மையா நான் கோயில்ல நின்றேன்
0: என்னன்றது மனுஷி என்ன சந்தேகப்பட போகுது, மனுஷி என்ன பிள்ளையா விளங்க போகுது, எனக்கு பயத்துல கொண்டு எடுத்து தட்டி பார்க்க வாரான் பார்க்க வாரான் அந்த பயம் உண்டு.
2: அப்பதான் நான் பார்த்தேன் அவவும் மோட்ட காட்டுல சுவத்தத்தான் காட்டினா, சுத்தி வர நாலு சுவரம் தான் சுத்தி வர காட்டி கொண்டிருந்தா. அப்ப எனக்கு நல்லதா போயிட்டு நானும் மேலுக்கு தூக்கி நான் மேலுக்கு இந்த
0: இவன் மரத்தின் அடிய காட்டிக்கொண்டு
2: இல்லக்கா மர உச்சியத்தனக்கா காட்டிருந்தான் எனக்கு பயந்தான் ஆனா இங்க பாருங்க இன்றைக்கு குட்டை அதுவும் காட்டலையில குட்டை உடைக்க விட்டுதீங்க. அவருக்கு தெரியாதான் ஆறு எடுத்தண்டு
0: இந்த வீடியோ பிரச்சனை இண்டையோட நிக்கணும் லோகிதாக்கு. அல்லாட்டி இது நடக்கிறது வேற வர ஃபாருக்கும் இணைச்சிடறோம். முதல்ல அவர்களுடைய இதை கேட்கலாம். ஃபாருக் ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. சரியா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த சுவைதா அங்கேயும் சுவைதா அங்கேயும் நான் பாருக்கூட கவிதையை கேட்கறேன். சுவைதா வணக்கம். சுவைதா
3: வணக்கம். இனிய காலை நேர வந்தனம் அனைவருக்கும்.
0: இனிய காலை
3: நேரவர்கள் அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும்,
0: அப்ப சிரிப்பவர்களுக்கு
3: யாவருக்குமே
0: சொல்லி போட்டு அவன் இந்த குழுவில் இப்ப ஒரு நிமிஷம் தாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் தரணும். எங்கே ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக்.
4: எனக்கு
0: கோபம் வந்துட்டு, யாரும் வரையலையாண்டு. உடனே ஒரு ஆண் அழகு சொல்லுகிற ஒரு பாடலை எடுத்து வச்சு எல்லா ஒரு கடுமை காரசாரமான கவிதையை எழுதுறேன். அதுக்கு அதுக்குள்ள இல்ல சுவேதா, மற்றது சுவைகா, மற்றது எங்களுடைய லோகிதா கலைச்செல்வியும் இணைஞ்சு கொண்டாங்க. அவங்க எங்க அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. நீங்க நீங்க ஒவ்வொருத்தரா சுவைதா நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க.
4: அடுத்த
0: லோகிதா.
2: இனிய மதிய வணக்கம் ஃபாரூக், அஸ்ஸலாமு அலைக்கும்.
4: மதிய வணக்கம், வாலைக்கும் அஸ்ஸலாம்.
0: அடுத்தது கலைச்செல்வி அம்மா.
5: மதிய வணக்கம் ஃபாரூக்.
4: மதிய வணக்கம் கலைச்செல்வி அம்மா. எங்க நாட்டுடைய பாடகி கலைச்செல்வி அம்மா ஞாபகம் தான்.
0: நிச்சயமா நிச்சயமா, அவதான் எங்களை போன வருடம் விட்டு பிரிந்து விட்டாவே. அது என்னைக்கு நினைவு விட்டாலே நிகழ்ச்சி செய்ய.
5: யாரு?
0: கலைச்செல்வி என்று. கலைச்செல்வி என்று நாட்டுப்புற பாடகி. நான் வேணுமென அந்த பாடலை இன்று எடுத்து வருகிறேன் பாருங்கள். எங்கள் காற்றலையில் மிகவும் நெருங்கிய அன்பு உறவு, எந்த நேரமும் வாயார அழைத்த வண்ணம் காற்றலையில் தான் வந்து பேசுவார் இரவு பகலாக. அவர் கொரோனா தொற்றால் சென்ற வருடம் சிறிய வயது தான், 35 வயசு தான் அவருக்கு.
5: எந்த நாடு?
0: இந்தியாவை சேர்ந்தவர் அவர்.
5: இப்போது ஃபாரூக் எந்த ஊரை சேர்ந்தவர்? இந்த நாட்டு
0: இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இப்பொழுது இவர் இருப்பது வந்து சவுதி அரேபியாவில். இவர் மன்னராக போட்டிருக்காங்க. இவர் தான் ஆட்சி. காதல் மன்னனா போட்டிருக்காரு. ஆட்சி வந்து காதல் மன்னன் சைட்ல தான் போட்டிருக்கு. வேற சும்மா இல்ல. இவர் நாட்டு ஆள போக இல்ல, காதலத்தான் ஆள போய் இல்ல இல்ல, காதல மட்டும்தான் ஆளு. வேற இவர் காதல மட்டும்தான் ஆளு. மற்றது இவர் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் கடை குட்டி சிங்கம். அந்த கடைசி இந்த சின்ன குட்டி சிங்கம், அந்த எந்த இப்ப மிருகமோ அல்லாட்டி மனிதர்களையோ எது வேண்டாலும் குட்டியா கடைசியா பிறக்கிற குட்டி சரியான குழப்படி செய்யும், தெரியுமா உங்களுக்கு? சரியா குழப்படி செய்யும், சொல்வழி கேட்காம. அதே மாதிரிதான் இவர் அடக்கவே முடியாது. அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து போட்டு போட்டேன்னு சொல்லிடுவார் முதலாவது. இப்ப சொன்ன பாருங்க, அவருக்கு ஒரு நல்ல பட்டம் மன்னன் என்று கொடுக்க சவுதி அரேபியா இல்ல, நான் காதல் மன்னன். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி என்ன. இப்ப இப்ப மட்டக்களப்புல காதல் மன்னன் வந்து எங்கட லோகிதா. நீங்க நம்பாம இருக்கிறீங்களா? அவர் எதுக்கா வீடியோ போடுறேன்? அவர் எல்லாம் காதலோட தான் அந்த வீடியோ போடுறது.
5: நயன்தாரா
2: அந்த ரேஞ்சில இருக்க சொன்னாலும் காரியம் லேட்டு கொள்றதுக்கு நம்மட மூஞ்சிக்கு.
0: லோகிதா லோகிதா என்ன தாரா, என்ன தாரா வேணும் உங்களுக்கு? என்ன தாரா இல்ல இன்னொருக்கா சொல்லுங்க ஐயா, என்ன தாரா உங்களுக்கு? பக்கத்துல பாருங்க சேற்று குளம் இருக்கும், அதுக்கு ரெண்டு மூணு தாரா நிக்குதாண்டு. சுத்தி பாருங்க, சுத்தி பாருங்க.
2: பெரிய குளத்துக்குலாம் வசிக்கிறேன் நான், அதை விட சில்லித்தாள வாங்க நிறைய கிடக்குதாக்கா இங்க.
0: அப்ப பேர் என்ன? அப்ப இவ சொல்றது சரி, தாராதான். சரியா? சரி, இப்ப நாங்க ஃபாரூக் கூட கவிதையை கேட்போம். கேட்டுட்டு அவர் வேலையில் இருப்பார். ஃபாரூக், எங்கே உங்களோட கவிதையை கொண்டு
4: வாங்க.
0: இது இப்ப நீங்க என்ன வில்லை அழகைக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க அந்த பாடலுக்கு? சரி, எடுத்து வாங்க.
4: உன் நீல கண்கள் நான் கண்டு நின்றேன், உன் நீல கண்கள் நான் கண்டு நின்றேன், ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன், ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன். வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ, நூலில் செய்த சேலையோ நடந்து வந்த சோலையோ, நூலில் செய்த சேலையோ நடந்து வந்த சோலையோ.
0: கடைக்குட்டிச்சிங்க பாருங்க, அங்கால வரமாட்டேன். சேலையில வந்து நின்று சேலையை பிடிச்சோன்னு சொல்றாங்க, அங்கால வரமாட்டேதம்மா, அங்கால வரமாட்டேதான் விடங்க இல்லையே.
4: வெப்பம் வெப்பம்
0: வெப்பம்
4: படாத சிற்பம், உன்னை நான் கண்டால்
0: வெப்பம்,
4: நீதானே ஆனந்த தெப்பம். அவ்வளவுதாமா.
0: ஓ, நீ நீ நீ என்ன கடைசி என்னையா சொன்னீங்க? ஆனந்த தெப்பம் என்னத்துக்கு வருது? நீதானே ஆனந்த
4: தெப்பம்
0: பாருங்க. அந்த பெண்களை பார்த்து எப்படி எல்லாம் வர்ணிக்க ஆசைப்படுகிறார்கள். அட கடவுளே,
4: அதான் உண்மை.
0: அந்த அந்த
4: எல்லா பாடலுமே அப்படிதான்.
0: சரி, நீங்க நீங்க சொல்ற இந்த பெண் எங்க இருக்கிற? மனசுல இருக்கிறாரா? இல்ல, இப்ப நான் ஏன் கேட்டேன்டா, எங்களுக்கு ஸ்னோ கொட்டுற நேரம் அவன் இந்த பக்கம் வந்தாண்டா கொஞ்சம் வெப்பமா இருக்கும்.
4: அதுக்குதான்
0: அப்ப இப்ப இந்த கவிதை திருப்பி வருமா உங்களுக்கு? சரி, எங்க எடுத்து வாங்க.
4: நீளங்கள் நான் கண்டு நின்றேன், உன் கண்ணின் நீளங்கள் நான் கண்டு நின்றேன், ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன்.
0: இப்ப செயலியோட நின்றது,
4: அதாவது உன் கண்ணின் நீளங்கள் நான் கண்டு நின்றேன், ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன். வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ, வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ, பூவில் நெய்த சோலையோ நடந்து வந்த சோலையோ, புலிகள் படாத சிற்பம், உன்னை கண்டால் எனக்கு வெப்பம், நீதானே ஆனந்த செப்பம்.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் சொன்னதையே திருப்பி சொல்றீங்க. நான் உண்மையா நல்ல அருமை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: என்ன
0: பாட்டு? என்ன
4: பாட்டு? உயிரே அந்த பாட்டு. ஒரு படம் உயிரின் உயிரே, சூர்யா பாட்டு. உயிரின் உயிரே அப்படின்னு ஒரு பாட்டு.
0: உயிரின் உயிரே, உயிரே. சரி சரி, கஜினியா? என்ன கஜினி? கஜினி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் கவிதையை சொல்லி விட்டு போயிட்டார் பாருங்க. அவர் ரசிச்சதை உண்மையா என்ன விலை அழகே அந்த பாடலுக்கு அவர் எடுத்து வந்து விட்டார். சிற்பம் சொப்பம் வெப்பம் மண்டு. இப்ப நீங்க லோகிதா? சரி, லோகிதா வாங்க. இப்ப நீங்க, நான் நினைக்கிறேன் சுஹைதா நீங்க கவிதையோட வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா சுஹைதா?
2: ஆமா,
5: நான் சும்மா ஒரு கவிதையோட வந்திருக்கிறேன். இப்ப நீங்க பாடல்
6: அது கேட்க வேண்டிய உங்கள் முன் நிகழ்ச்சி.
0: அது அந்த பாடல்
6: ஒரு கவிதையுடன் தான் வந்திருக்கிறேன்.
0: நீங்க சும்மா உங்களுடைய
6: கொடுத்தீர்கள். ஆமா ஆமா
0: சரி. அது வந்து
6: என்ன பாடல் கொடுத்திருந்தீர்கள்?
0: என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், அது தருவேன், அழகை கண்டு வியந்து போகிறேன். அந்த
6: பாட்டாங்க
0: இப்ப உங்களோட கவிதை எடுத்துவாங்க. எடுத்து வாங்க வாசிங்க.
6: வாசிக்கிறேன். மலரு முன்னே மடிந்த மொட்டு ஆயிஷா. அண்மையில் ஒரு சிறுமி கடத்தப்பட்டு இருந்தால் அவளுக்காக எழுதியது. விடியலும் விலைவாசி பட்டியலும் விடியும் போது திசை திருப்பியது சிறுமியின் மரணம். விடியலும் விலைவாசி பட்டியலில் விடியும் போது திசை திருப்பியது சிறுமியின் மரணம். காடையரின் கைவரிசை கலங்க வைத்த பொழுதாகி ஒவ்வொரு விடியலும் இனிவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாய். ஒவ்வொரு விடியலும் இனிவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாய். பெற்றோரின் கவனக்குறைவு, பெண் பிள்ளைகள் என்ன, ஆண் பிள்ளைகள் வளர்ப்பில் கூட அக்கறை காட்டுங்கள். பெற்றோரின் கவனக்குறைவு, ஆண் பிள்ளைகள் என்ன, பெண் பிள்ளைகள் வளர்ப்பில் கூட அக்கறை காட்டுங்கள். கொரோனாவின் பிடியில் மீளவில்லை இன்னும், கொரோனாவின் பிடியில் மீளவில்லை இன்னும், டெங்குவும் அம்மை நோயும் அதிகமாய் பாதித்து மண்ணெண்ணைக்கும் டீசலுக்கும் பெற்றோருக்குமாய் பெற்றோரும் பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கதியாய் நிற்கையிலே, மண்ணெண்ணைக்கும் டீசலுக்கும் பெற்றோருக்குமாய் பெற்றோரும் பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கதியாய் நிற்கையிலே, இத்தனையும் பெரிதல்லவென ஒட்டுமொத்த மக்களையுமே துயரத்தில் ஆழ்த்தியது குழந்தை எரிப்பு இன்னும் நீங்கவில்லை இதயம் விட்டு. இத்தனையும் பெரிதல்லவென ஒட்டுமொத்தமாய் மக்களையுமே துயரத்தில் ஆழ்த்தியது குழந்தை எரிப்பு இன்னும் நீங்கவில்லை இதயம் விட்டு. இது மட்டுமா அடுக்கி கொண்டே போகலாம். குழந்தை தொடக்கம் குமர்கள் கூட வக்கிர புத்தியால் வஞ்சித்து வதைத்து புதைத்து பதைக்க துடிக்க மண்ணறக்கி அனுப்பிய பாவிகளே. இது மட்டுமா அடுக்கி கொண்டே போகலாம். குழந்தை தொடக்கம் குமரிகள் கூட வக்கிர புத்தியால் வஞ்சித்து வதைத்து புதைத்து பதைக்க துடிக்க மண்ணறைக்கு அனுப்பிய பாவிகளே. அப்பாவிகளை அல்லவா அப்பாவிகளை அல்லவா அழித்தீர்கள். பாதையோர சிறுமிகளே நீங்களும் பத்திரம், பாதையோர சிறுமிகளே நீங்களும் பத்திரம். ஏன், எதற்காக, எப்படி என கேள்விகள் எழுந்தாலும் இப்படியும் இருக்கலாமோ என சந்தேகம் எழத்தானே செய்கிறது. ஏன், எதற்காக, எப்படி என கேள்விகள் எழுந்தாலும் இப்படியும் இருக்கலாமோ என சந்தேகங்கள் எழத்தானே செய்கிறது. பணம் பதவி அந்தஸ்து என உயர பறக்க நினைக்கையிலே பாவம் இந்த பரிதாப மரணங்கள். பணம் பதவி அந்தஸ்து என உயர பறக்கையிலே பாவம் இந்த பரிதாப மரணங்கள். குற்றமே செய்ய தெரியாத குழந்தை இவள், குற்றமே செய்ய தெரியாத குழந்தை இவள் என்ன பாவம் செய்திருப்பாள். குறைகளை மறைப்போம், விமர்சனம் தவிப்போம், மரணம் நம்மையும் விட்டுடாது பிரார்த்திப்போம். ஆண்டவனின் நாட்டத்தை யார் அறிவார், ஆண்டவனின் நாட்டத்தை யார் அறிவார். புறப்பும் இறப்பும் இடையில் வாழ்வும் ஆட்சியும் ஆட்சியும் அக்கிரமங்களும் அவனன்று அசையாத எதுவுமே. இருந்தும் இறைவா ஏந்துகிறோம் இருகரமேந்தி, இருந்தும் இறைவா ஏந்துகிறோம் இருகரமேந்தி, இன்னுமோ ராயிஷாவுக்கு வேண்டாமே இவ்வளப்பு செய்த பிள்ளை பொறுத்தருள்வாய் பிரார்த்தனைகள். நன்றி.
0: அருமை உண்மையா அந்த கவிதையை கேட்க எங்களுக்கு. அது இந்த குழந்தை மட்டும் இல்லை, பல சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு பல அடுத்தடுத்து இப்போ இங்கே ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அதெல்லாம் கேட்க
6: நிறைய வவுனியாவில் ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளையை கொண்டு போனார்கள், கட்டினார்கள்.
0: ஆமா
6: நிறையவே
0: உண்மைதான்.
6: இன்னைக்கு
2: இன்னைக்கு அட்டன்ல ஒரு பிள்ளையும் யாழ்ப்பாணத்துல ரெண்டு பிள்ளைகள் மாமா, அதுல அதுல ஒரு சொக்கர் இருக்கிறான் அந்த வேத வாகனத்துல, அதுகளை கண்ணு அது இதெல்லாம் இதுகள்லாம் எடுத்துக்கிட்டு போறதுக்கு
5: கட்டிக்கிறாங்க.
0: இன்னொருவருடைய உயிரை மாய்த்து கொள்வதா வறுமைக்காக?
5: அதுதான், ஆனா சரியாக தெரியவில்லை. இனி எல்லாரும் ஒரே நேரத்தில் கடத்தப்படும் போது சந்தேகிக்க வேண்டிய ஒன்றுதான்.
0: நிச்சயம்தான், உண்மை உண்மையிலேயே மிக கவலையாக இருக்கிறது. அது கரைச்செல்வி அம்மா உங்கள்ட்ட சுவேதா, நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க.
5: புதிய பாடலா பழைய? கண்கள் இரண்டும் உன்னை கண்டு பேசுமோ?
0: கண்கள் இரண்டும் இனி உம்மை கண்டு பேசுமோ? அதானே
5: கொண்டு சேர்த்துமோ? கண்கள் பரந்தேனும்
0: செய்தி சொல்ல யாரும் தூது சொல்லலானே? கண்கள் இரண்டும் உன்னை கண்டு பேசுமோ?
2: சூப்பர் அக்கா, சூப்பர்ல.

0: சுமா. நல்ல பாட்டு இல்லையா? அப்ப இந்த காலத்துல
1: மலை போலே காணதே சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் தோடு சொல்லும்
0: இல்ல. மற்றது இந்த காலத்துல அந்த ஒரு வரி பாட முடியாது. கணையாளி இங்கே மனவாளனங்கே இந்த கணையாளியே இல்ல, கஷ்டம் வந்துட்டுதப்பா. அதனால மனவாளனை மட்டும் கூப்பிடலாம். நல்ல ஒரு பாடல் என்ன, அருமையான பாடல். நல்ல நல்ல பாடலை கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பாடல் காற்றிலைக்கு வரப்போகுது. இந்த காற்றில சில நேரம் ஒரு பாடல் அடிக்கடி வரும், சில நேரத்தில் சில பாடல்கள் வராது. இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்தது நல்ல ஒரு பாடல். முதல் இப்போ இந்த பாடல பெண் குரல் யார் யாருன்னு சொல்லுங்க. ஒன்று சுவைதா பாடினீங்க, நான் பாடினோன்னு இல்லையா?
2: நானும் நீங்களும்.
0: ஐயோ, அடுத்தது கலைக்கல்வி அம்மா பாடினா இன்னொரு பெண்ணும் பாடி இருக்கிறார் பாருங்க. இதுக்குள்ள
1: உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் நின்று உண்மை கண்டு பேசுமோ.
3: லோகிதா நீ சண்டை
0: பாருங்க.
1: உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் நின்று உண்மை கண்டு பேசுமோ.
0: இது இது இது சுவைகா, இது சுவைகா, இது லோகித மீரா. லோகித மீரா பாடி இருக்கிறான் முதல்ல. மீரா
2: பாட்டு.
0: சரி, இப்ப கலைச்செல்வி அம்மா நீங்க கவிதை வச்சிருக்கீங்களா? யாரு சுகைதா, நீங்க அந்த என்ன விலை அழகிக்கு ஒரு கவிதை, குட்டி கவிதை கொண்டு வாங்க. சரியா, எடுக்க எழுத வேணும். அப்படி எங்க எங்க கலைச்செல்வி அம்மா உங்கள்ட்ட கவிதை இருக்குமா?
3: கவிதை வச்சிருக்கல்ல. கவிதை இல்ல, நான் ஒரு ஒரு தத்துவ பாடல் உண்டு.
0: பாட போறீங்களா? பாடுங்க. இது கவிதை நிகழ்ச்சி என்னும் பரவாயில்ல, பாட விட்டா இந்த பிடிக்கல உங்களை. எங்க
1: சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும், சிந்தையும் செயலாய் மாறி மாறி வரும் மானிடன் வாழ்வினிலே. மோசடி பாதையிலே காசினை பேச்சாலும் பாசமுடன் புகழ் பாடி பல பேரும் வரவேற்பார். பாசமில்லாமல்

வனம் தெளியே திரியும் பறவை மிருகமெல்லாம் வயிற்று பசியே மறுப்பதில்லையே மனதிலே சிறந்தவர்.

0: மனம் நொந்தால் அழுகை வரும். நன்றி நன்றி.
1: அருமை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கலைச்செல்வி அம்மா? உங்களுக்கு
0: எனக்கா
1: உங்களுக்கு
0: என்ன படம் ஞாபகம் இல்ல? பூ பறிக்கும் நேரத்திலே போனதம்மா அந்த படம்.
1: படம் என்ன? படம்
0: என்ன? எடுத்து போவதை பார்த்துக்கம்மா பூ பூ. இது என்ன படம் எனக்கு?
1: படம் படம் சொல்லுங்க. நீங்க சொல்ற சில பாடல்கள் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது நான் பிறக்க முதல் வந்த பாட்டாகும் என்ன?
0: இதே தமிழ் படத்தில்
1: இதே
0: அந்த பாடல் எல்லாம் நடுத்தர பாடலுமா? அது நடுத்தர பாடல்
1: சொல்லுங்க. இதே தாமரையில
0: யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா? கடலோடு நதி கூட காயம் என் கண்ணீர் காயாதம்மா. அந்த பாடல் தாருங்க.
1: யாரோடு யார் என்ற
0: கேள்வி
1: கேள்வி சரியா இருக்கணும். வரி அண்டைக்கு ஒரு நாள் அந்த வரி நானும் தேடு தேடு தேடி பக்கத்து வீட்டை ஓடி பின் வீட்டை ஓடி இப்போ இந்த நான் அடுத்த இடப்பக்கம் இருக்கிற வீட்டை ஓடி முன் வீட்டை ஓடி நான் கடைசி
2: தெரியுங்களா?
1: ஓ பாட்டு தாங்க. என்ன பாட்டு?
2: என்ன விலை அழகி என்று கேட்டிருந்த அந்த பாடலுக்கு ஏற்றதாக கேப்டன் மகள் திரைப்படத்தில் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடி ஏதோ இருக்கிறது.
1: அது என்ன ஐயா உண்மையிலேயே அவரும் பாடுறாரு? அது என்ன என்னத்தை அவர் சொன்னார்ன்றதுதான் இது இதுகர காலமும் நான் ஏங்கி தவிக்கிறது. சொல்லுங்க. ஒரு
2: சங்கு கழுத்தை ஆசி மணிகள் தடவுகின்றதே அதுவா தடவுகின்றதே அதுவா. அவக்கா அவனுக்கே தெரியாதாக்கா அவனும் தேடுறான் நான் என்ன என்ன தேடுறான் பாரு கொஞ்சம். அதுதான் அழகிட உச்சமாக இருக்குதாக்கா.
1: கண்டுபிடிக்க
2: இன்னும் கண்டுபிடிக்கலக்கா. என்ன அவன் அந்த மதனோ ரதியோ மங்கையா என்னண்டு ரதியா ஊர்வசியா மேனகையா என்று தெரியாத அளவுல அவன் திண்டாடுறான் அந்த அவள் காதலிதான். அவள் அழக
1: ஒவ்வொன்றும் ஆனா அப்படி என்ன இருக்க போகுது? எந்த பெண்ணிலும் இல்லாததொன்று என்ன இருக்குன்னா அது எனக்குண்டா தெரியல. அந்த ஆனா ஒன்றே
2: ஒன்று அழக அதைத்தான் அவ்வளவு அழகன்னு சொல்றான். அவ்வளவு அழகு இருக்குது எனக்கே கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அங்கு கழுத்த பாசி மணி போகுதுன்னா அதுவும் அழகா அந்த அழகா
1: அது இல்ல அது என்ன இல்ல இல்ல பாருங்க. அவன் ஒவ்வொன்றையும் சொல்ற ஒவ்வொன்றும் எல்லா பெண்களிலும் இருக்கு. இது எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்றை தான் இவன் தேடுறான் அதுல
2: இல்ல.
1: ஆனா சொன்னதவனும் எல்லா பெண்ணிலும் இருக்கே இல்ல இருக்கே அவ கொம்பு ஒன்றுதான் இல்ல. அது அவக்கு இருந்திருந்தா சொல்லி இருக்கலாம்.
2: சொன்ன விலைக்கும் வாங்க
1: வருங்க.
2: நான் எழுதிட்டேன் குறையா தான் இருக்கா நிறைவா இல்லை என்றால் சொற்ப நேரத்துக்குள்ள எழுதுறதுக்காக வந்தது. தோகை மயிலா ஆடி கோடி ராகம் பாடி வசந்தத்தை நாடி வைகையில் நீராடி உன் உயிரோடு போராடி இந்திரலோகமாய் எண்ணியபடி ஏங்குகிறேன் அடி உன் அழகை நாடி என்ன விலை என்று கூறு சிபி சக்கரவர்த்தியாய் ஆகுகிறேன் உன் திருவடியில் அதிகரிக்கும் விலைவாசி அகிலத்தை ஆண்டாலும் அன்னம் தண்ணி உண்ணாமல் உன் அழகுக்காய் விலை தருவேன் உன்னோடு நான் வாழ என்ன விலை என்று கூறு என்னை நானே அருகின்றேன் கோவை பழமோ எண்ணுகின்றேன் செவ்விதல் என்று அறிகின்றேன் என்ன விலை என்று கூறு எண்ணிய விலை நான் தாரேன். பாராட்டிருங்க
1: சரி நீங்க சொல்லுங்க.
2: தோகை மயிலாய் ஆடி தோடிரதாகம் பாடி வசந்தத்தை நாடி வைகையில் நீராடி உன் உயிரோடு போராடி இந்திரலோகமாய் எண்ணியபடி ஏங்குகிறேன் அடி உன் அழகை நாடி என்ன விலை என்று கூறு சிவி சக்கரவர்த்தியாய் ஆகிறேன் உன் திருவடியில் அதிகரிக்கும் விலைவாசி அகிலத்தை ஆண்டாலும் அண்ணன் தண்ணி உண்ணாமல் உன் அழகுக்காய் விலை தருவேன் உன்னோடு நான் வாழ என்ன விலை என்று கூறு என்னை நானே தருகின்றேன் கொவ்வை பழமோ எண்ணுகின்றேன் செவ்விதல் என்று அறிகின்றேன் என்ன விலை என்று கூறு எண்ணிய விலை நான் தாரேன் அப்படியே வருதாக்கா அவரோட தலைமுடி எல்லாம் பற்றி ஒன்றா ஒன்றா எழுதுறதுக்குதான் பிளான் பண்ணினேன் இனி நேரமும் ஒரு
1: பக்கம் பேப்பரும் முடிஞ்சு போச்சு இல்ல
2: இல்ல பெண்ணும் பேப்பரும் இருக்குதாக்கா எனக்குரிய நேரம் கை கொடுக்கல அடுத்த இடத்துல
1: போன் கை கொடுக்க
2: இடத்துல
1: நிக்கிறேன்
2: ஒரு பக்கம் கை கொடுக்கல இல்லாடி நான் கொஞ்சம் அக்கா நான் வெஜிடபிள் அதை எழுதி போட்டு தருவேன் சொன்னாலும் கை கொடுக்காது சந்தர்ப்பத்தில் நன்றி
1: மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம் பேந்த ஒரு கவிதையோட அவங்க கலைச்சொல்லி அம்மா நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி காற்றில இணைந்து கொள்ளும் அன்பு உறவு வணக்கம் சேவூர் செல்வகுமார் வாங்க நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைப்புக்கு வருகிறீங்க வாங்க செல்வகுமார்
3: நல்லா இருக்கீங்களா
1: நான் நல்லா இருக்கிறேன் நேற்று தான் உங்களை நான் சிந்தித்தேன் உங்களையும் உங்களுடைய குழந்தைகள் மனைவி நினைவு நீங்கள் இப்பொழுது அழைக்கும் போது நான் அதை ஆச்சரியப்படுகிறேன் ஏனென்றால் நேற்று நான் உங்களை பற்றி சிந்தித்தேன் உங்களுடைய குழந்தைகள் பேசிய பேச்சு அவர்களுடைய அந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் சிந்தித்தேன் இன்றைக்கு நீங்கள் அழைக்கிறீங்க அது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது இல்லையா எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார் நீங்க
3: நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
1: நான் நல்லா இருக்கேன் மனைவி பிள்ளைகள் கூட்டிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க
3: எல்லாம் நல்லா இருக்காங்க மனைவி ராஜேஸ்வரி சந்தியா கிருஷ்ணா எல்லாரும்
1: சந்தியா கிருஷ்ணா அவர்களுடைய சொல்லுங்க
3: நாங்களும் நீண்ட நாட்களாக சரி கால் பண்ணணும்ட்டு டைம் இருக்கிறதுனால போன் பண்ண முடியல
1: நிச்சயமா இப்ப இந்த காலம் இந்த காலகட்டத்துல அந்த நோய் வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில முடக்கி விட்டு விட்டது இல்லையா
3: இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி
1: ஐயோ நாங்க மறக்கவே மாட்டோம் சேவூர் செல்வகுமார் உண்மையிலேயே அந்த நீங்கள் எல்லோரும் வந்து பேசிய பேச்சும் அந்த இனிமையான கம்பீரமான பேச்சு உங்களோட குழந்தைகளோட சுவையான மழலை

0: பேசினதெல்லாம் ஞாபகம் வந்தது எனக்கு.
1: பச்சை கிளையா பறந்து எப்பவும் அந்த ஞாபகமும் அன்பும் மாறாது சேவூர் செல்வகுமார். அது கடைசி மட்டம். மனிதனாக பிறந்தால் அன்பு என்ற ஒன்று எப்பவும் தான். அது எவ்வளவு தான் எவ்வளவு தான் நீங்கள் பாருங்கள், ஒரு இரண்டு பகைவர்களுக்கிடையே முன்னால் வந்து நீங்கள் ஒரு அந்த பகைவனாக இருப்பவனிடம் நீங்கள் அழுது பாருங்கள், இறங்கி விடுவான். உண்மையிலேயே அந்த அன்பு என்ற ஒன்று மனிதனிடையே இருக்கிறது உள்ளுக்குள்ள. அதை வழிகாட்டாமல் சும்மா நாங்கள்
0: ஒரு விரோதியிடம் போயிட்டு நம்ம நிற்கும் போது நம்மள பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம அவனை பார்த்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அடிக்கிறதே நிறுத்திடுவாங்க.
1: ஆனா ஆனா ஒன்று சொல்றேன் செல்வகுமார், எங்கட தாயகத்துல போற கொஞ்ச நாளைக்கு முதல் விழுந்தது இல்ல அடி, அவங்க நிறுத்தேல் அழுது அழுதுன்னு நிறுத்தேல். இப்ப நடந்தது இல்ல, இப்ப அந்த குழப்பம் எல்லாம் செய்தது என்று சொல்லி அந்த ஜெயில இருந்து வந்தவர்கள் ஏதோ செய்ததுன்னு சொல்லி அடித்தார்கள் இல்ல, பிடிச்சு வச்சு. அப்ப அவர்களை அந்த அடியை அவர்கள் நிறுத்தவில்லை, ஏன்னா அவர்கள் செய்தது கொடூரமான விடயம். அப்ப அதனால அவளை அழுதும் விடவில்லை அவர்கள். அடி விழுந்தது எங்களுக்கு இரக்கமா இருந்தது, அட ஏன் இப்படி செய்கிறார்கள், என்ன செய்தாலும் மனிதன் இல்லவா, அந்த வழி இருக்கும். நீங்க அந்த பாட்டு கேட்டீங்களா, என்ன விலை அழகே பாடல்?
0: எனக்கு வந்து நீங்க நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த கவிதை நிகழ்ச்சியே, நான் உங்களுக்கு கவிதை வரும் தானே, வராதா?
0: கவிதை வரும், வராது.
1: எடுத்து வாங்க, எடுத்து வாங்க செல்வகுமார். நீங்க
0: ஒரு சில வார்த்தைகள் மட்டும்
1: எடுத்து வாங்க, எடுத்து வாங்க ஒரு சில வார்த்தைகள் இருந்தாலும் எடுத்து வாங்க.
2: குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்தது தவறு செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. குறைகளே இல்லாத குடும்பத்தில் தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் யாரும் பிறக்கவில்லை, கவலையை விடு.
1: சூப்பர், நல்ல உண்மையா, நல்ல ஒரு கவிதை உண்மையிலே. என்ன பாட்டு சொன்னீங்க நீங்க செல்வகுமார்?
0: படம் பேர் ஞாபகம் இருந்தது, மறந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறும், அந்த பாட்டு வர
1: நீங்க நல்லா இருக்கணும். சரி, இப்ப உங்களோட பக்கத்து
0: பாட்டு கேட்டதுனால நானு இன்னொரு பாட்டு நினைச்சிருந்தேன்.
1: என்ன பாட்டு?
0: எங்க வீட்டு பிள்ளையில இருந்து மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு. அதாவது யாரு எது பகையானாலும் ஒருத்தருக்கு உதவுறதுக்குன்னு கடவுள்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா,
1: இருக்க வேண்டும் நிச்சயமா இருக்கிறது.
0: அந்த பாடல் வந்து என்ன, அந்த பாட்டு இந்த பாட்டை கூட போட்டுருவோம்.
1: பகை அந்த மலருக்கு தென்றல் நல்லா இருக்கும், அதை எடுத்து வருகிறேன், மிகவும் பிடிக்கும்.
0: போட்டுருவோம். காரணம் என்னன்னா, அதாவது ஒருத்தர் வந்து நம்பி நம்ம இருந்துட்டே இருந்தா கூட அவன் கை விட்டுட்டா கூட நம்ம துணைக்கா கடவுள் ஒருத்தர் இருப்பார், அவ்வளவுதான். கடவுளை நம்பினவர்
1: கைவிடப்பட மாட்டார் இல்லையா. கடவுள் என்பது அன்பு, அன்புதான், அன்புதான் கடவுள்.
0: அவங்க கடவுள் கைவிட மாட்டார்,
1: மாட்டார், மாட்டார். நன்றி.
0: கல்லையே நினைத்து நம்ம வழிபட்டாலும் அந்த கல்லும் ஒரு நாள் நம்மளுக்கு கடவுளா தான் தெரியும்.
1: தெரியும்
0: நாங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சி வெயில், அதாவது சூரியன் வந்து உச்சத்துல வர இடம் வேலூர்.
1: வேலூர்,
0: ஆமா, வேலூர், ஆரணி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சம்மர் டைம்ல வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கும். சாதாரண குளிர் அந்த குளிர் நாட்கள் வரும் இல்லீங்களா, அந்த டைம் பனி டைம் பனி நாள்ல வந்தா கூட இங்க கொஞ்சம் வெப்பம் அதிகமா தான்,
1: வெப்பம் அதிகமா இருக்கும்.
0: ஆமா ஆமா, சாதாரண மழை டைம் நம்ம மார்கழி மாசம் எல்லாம் வந்தா கூட
1: வீட்டுல

0: ஏசி இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, நீங்க போட்டிருப்பீங்க.
1: ஏசி வேணாம்னு சொல்லிட்டாங்க.
0: அது அந்த கொரோனா வாலியா
1: ஏசி? இல்ல இல்ல, அவன் லைக் இல்ல. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏசி வேணாம், ஃபேன் காத்தே நல்லா இருக்கும் அப்படின்னு. சில இடத்துல போக சொல்ல அது அது வந்து என்ன சொல்றதுங்க, பிடிக்கல அவங்களுக்கு, தலைவலி வந்துருக்கு.
0: தலைவலி சில பேருக்கு வரும் அந்த ஏசில
1: இருந்தா. இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இப்போ ஹோட்டல் இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா ஏசி போட்டுருப்பாங்க, கூடவே அந்த ரூம் ஸ்ப்ரேயும் போட்டுருன்றாங்க இல்லைங்களா,
0: தலைவலி வரும்.
1: அந்த ஆமா அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவலி வந்துடும், அதனால ஏசி
0: வேண்டாம்
1: வெறுப்பாயிடும்.
0: நல்லது செல்வகுமார், நன்றி நன்றி நீங்க வந்து பேசியதுக்கு. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, செல்ல குட்டிகளை நான் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா?
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. மனைவியையும் கேட்டேன்,
1: அவரையும் என்னன்ற இந்த பாடலோடு இணைத்துக் கொள்கிறேன் நண்பர்கள் வந்து. வாழ்மதல் சுக்கரன், சுக்கரன் சுக்கரன், விஜய் சுக்கரனும் ராஜீவ்காந்தி.
0: மற்றது எங்கட பாரிவள்ளலுக்கு திருமணம் வந்து கேள்விப்பட்டிருந்தேன், அனுப்பி இருந்தார்.
1: எனக்கும் பத்திரிகை வச்சிட்டு போயிருக்காரு, நானும்
0: நிச்சயமா எனக்கும் பத்திரிகை அனுப்பி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள், நல்ல வாழ்த்து. அவருடைய மனமார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்களை மொன்றியல் தமிழ் வானொலி அவருக்கு அளிக்கிறது. என் அன்பு உறவுகள் எல்லோரும் வாழ்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர் ஒரு அறிவிப்பாளராக இங்கே இருந்திருக்கிறார், அன்பு உறவாக இருந்திருக்கிறார். மற்ற எப்பவும்
1: சுக்கரன், ராஜீவ்காந்தி, பாரிவள்ளல் மூணு பேரும் இணைந்து நடத்தின காலம்லாம் வந்து ரொம்ப பொன்னான காலம்.
0: நிச்சயமா உண்மைதான் உண்மைதான். மற்றது அவர்களுடைய வாழ்வு,
1: அவங்க நிகழ்ச்சி கேக்கறதுக்குனே நிறைய பேர் வந்து டைம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க.
0: நிச்சயம் உண்மைதான்,
1: அந்த அளவுக்கு நல்லா இருக்கு.
0: ஆமா, அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு கொள்ளுங்க, தெரிவிச்சு கொடுங்க. மீராம்மா
1: வீட்டுக்கே வந்து பத்திரிகை கொண்டாருங்க, வாங்க கண்டிப்பா.
0: நல்லது, நன்றி நன்றி செல்வகுமார் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 1:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் காற்றலையில். நீங்கள் இணைந்து கொள்ளலாம், எல்லோருடைய பாடல்கள் இருக்கிறது. கவிதை கொண்டு வர சொன்னேன், என்ன விலை அழகே. எல்லோருக்கும் பெண்களை வர்ணிக்க தெரிகிறது, அதுக்கு கவிதை கொண்டு வரத்தான் கஷ்டமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் ஒவ்வொருவருடைய பாடலையும் முதல் எடுத்து வரலாம்.

முதல் பாடலாக காற்றலைக்கு வருகிற அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பாடல் போகிறது என்று அதை முடியும் கட்டத்தில் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களுடைய கவிதைகளை எடுத்து வரலாம். இந்த பாடலுக்கு மிக அருமையாக கவிதைகளை நீங்கள் எழுதலாம். ஏன் நீங்கள் எழுதாமல் இருக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள்னு தெரியவில்லை, பார்க்கலாம். சரி, முதலில் லோகிதா, உங்களுடைய எந்த பெண்ணிலும் இல்லாததொன்று கேட்போம் அந்த பாடலை. நானும் இந்த பாடலை உற்று நோக்கிறேன்.

0: யாரோ
1: கலைச்செழியமா நீங்கள் கேட்ட பாடல் காட்சலைக்கு வந்தது. அடுத்த பாடல் ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல் இதாகத்தான் இருக்கும். பாடலை எடுத்து வருகிறேன், கேட்போம். சந்தேகமாகவும் இருக்கிறது, பார்க்கலாம்.

சொன்னது கஜினி என்று சொல்லியிருந்தேன் அல்லவா, அப்போ இது வந்து காக்க காக்க திரைப்படத்தில் என்று நினைக்கிறேன். அது எப்படி ஒருவேளை நீங்கள் படத்தை எப்படி சொன்னீங்களா, இல்லை அப்படி ஒரு படத்தில் இருக்குதா? எல்லாம் குழப்பமாக இருக்கிறதே. சரி, இருந்தாலும் இந்த பாடலை கேட்போம் நாங்கள், சரியா?

அருமையான பாடல்ல. நல்ல காலம், நாம் பிள்ளை விட்டுருந்தா கொஞ்சம் பயந்து பயந்தான் இருந்தேன் இந்த பாட்டு இது சரியான பாட்டான்ட்டு. பார்த்தா அவர் தான் பிள்ளை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டாரு, படத்தை மாற்றி சொல்லிட்டாரு, சரியான பாட்டை எடுத்துட்டேன். எல்லாம் கடவுள் செயலன்னு தான் சொல்ல வேணும். அடுத்த பாடல் இப்படியே கடவுளில் படிய போடலாம். அடுத்த பாடல் எங்களுடைய சுயேதா நீங்கள் கேட்ட பாடல், நல்ல ஒரு பாடல். கற்போம் பாடலை. பாடல் இவ்வளவு

இப்போ வருகிற அந்த பாடல் நாங்கள் யூடியூப்பில் எடுக்கிறதுனால அது அந்த இனிமை இல்லாமல் இருக்கிறது, சற்று சத்தமாக பார்க்கலாம்.

அருமையான பாடல் உமியா. அந்த பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு சலிக்காத ஒரு பாடல். கேட்க கேட்க அந்த பாடலில் சோகம் இருப்பினும் அந்த பாடல் எங்கள் மனதை எல்லாம் கொள்ளை கொண்டு வைத்திருக்கிறது என்றால் அந்த வரிகள் அத்தனையும் முத்தான வரிகள். அடுத்து எங்களுடைய சேவூர் சிவக்குமார், செல்வகுமார் மணிக்கோன், சேவூரிலிருந்து செல்வகுமார் கேட்ட பாடல் மலருக்கு தென்றல் பகையானால். பாடலை எடுத்து வரலாம்.

0: அருமையான இனிமையான கேட்க நல்ல வரிகள் பொருந்திய இந்த பாடல் பெண்களுக்குரிய அந்த சோகத்தோடே உள்ளாந்தமாக எல்லோருக்கும் புரியக்கூடியதாக வரிகளை அமைத்து பாடலை அமைத்து விட்டார்கள். இப்படி எத்தனை திறந்தான் பெண்கள் கத்தி கத்தி பாடினாலும் ஆண்களுக்கு எங்கே இதை புரிய போது. எங்கள் வணக்கம், ஒருத்தர் இணைகிறார் யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு அன்பு உறவு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா கலை செல்வி, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அன்பு உறவு, புதிய உறவு இணைகிறார் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், காற்றிலையில் இருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ஆனந்தகுமார்.
0: ஓ, ஆனந்தகுமார், நீங்க இன்னொரு நம்பர்ல வந்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியவே இல்லையே.
1: இல்ல, இந்த ஒரு நம்பர் தான் மெயினா இருக்கு. அந்த நம்பர் தான் இதா வச்சிருக்கேன்.
0: ஓ,
1: மெயின் நம்பர்.
0: சரி சரி சரி. எப்படி இருக்கீங்க ஆனந்தகுமார்?
1: நல்லா
0: இருக்கீங்களா? நீங்க ஒரு ஆள் தான் என்ன அக்கா அக்கான்னு எழுதி கொண்டிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு.
1: அப்படியா? எனக்கு எப்படி போடணும்?
0: எங்களுடைய கொஞ்ச நாள் தான். இப்ப என்ன எப்படி கூப்பிடணும் அவர் கேக்குறார். அவர் இவர் மட்டும்தான் என்ன நல்ல வாஞ்சியோட அழகா அக்கான்னு கூப்பிடுறா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்ன தமாஷா பேசுறது, அது உங்களுக்கு புரியும் தானே? நீங்க அண்டை பேசி இருக்கீங்க இல்ல எங்களோட, இல்லையா? கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் இவங்க பேசுவாங்க. ராஜா, என்ன சத்தம் போடாம இருக்கிறீங்க? அக்காண்டு கூப்பிட்டதுக்கு பொறாமையா இருக்கிறீங்க போல இருக்கு.
2: அதனால நல்லவனா காட்டிக்கிறதுக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு. மௌனமா இருந்து
0: என்ன சொல்லிட்டா? அப்படி அப்படி என்ன சொல்லிட்டாவ?
2: எனக்கும்
0: பிடிக்கும்.
2: பேருக்கு பொருத்தம் இல்லாதனால அந்த பேரை நான் மாத்திட்டேன். முதல்ல போற ஒரு தோசம் இருக்குது.
0: என்ன தோசம்? சந்தோஷம்.
2: அதுக்கு பேர் தான்
0: சந்தோஷம்.
2: இல்ல, சந்தோஷம்.
0: சந்தோஷம். கல்யாணம் கட்டணும்னா அந்த தோஷம் உங்களுக்கு போயிரும். சந்தோஷம்
2: போயிரும். போயிரும் ஆண்களுக்கு. ஆண்களுக்கு ஆண்களுக்கு
1: போயிரும். அது எல்லாத்துக்குமே போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: அது எல்லாருக்கும்
2: எல்லாத்துக்குமே.
0: அதான் நாங்க கல்யாணமே கட்டியல. தோஷம் போகாம இருக்கோம். இது எப்படி கதை சொல்லியம்மா சிரிக்காம இருக்கிறீங்க?
3: நல்ல செய்வோம். நல்ல செய்யறதுனால
0: இல்ல யாட்ட பக்கம் சத்தம் அந்த அது கிளிக் கிளிக் அண்டு
3: வணக்கம் வணக்கம் மன்னிக்கணும் சொல்லாம கொள்ளாம போய்விட்டேன்.
0: அல்ல பரவாயில்ல, யாருக்கு யாருட பக்கம் சத்தம் அந்த கிளிக் கிளிக் அண்டு? ஆனந்தகுமார் உங்களோட பக்கமா?
1: இல்ல என்கிட்ட இல்லம்மா, என்கிட்ட நான் எதுவுமே என்கிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்கு, மொபைல் தான் கேக்குறேன், மொபைல் தான் பேசுறேன், வேற என்கிட்ட ரேடியோ கிடையாது.
0: ரேடியோ கிடையாது. அப்ப இப்ப நின்றுடுச்சு. இல்ல கலைச்செல்வி அம்மா இருக்கா, நீங்க மெயில் போடுங்க, உனக்கு பாக்கலாம். அங்கே இருந்து தான் வந்திருக்கு அம்மா உங்களோட பக்கம். ஏதோ நினைக்கிறேன் ஃபேனை போட்டிருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? இல்லையே, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, ஆ இதை கண்டுபிடிக்கிறது நான் எனக்கு நேரம் போயிடும். சுகைந்தா நீங்கள் கவிதையோட வந்திருக்கிறீங்க தானே?
3: இல்ல மன்னிக்கிறேன், கவிதை அதுக்குள்ள விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க திடீர்னு, அதான் சொல்லாம நான் உங்கள்கிட்ட வச்சுட்டு போயிட்டேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, அது பரவாயில்ல. இப்ப ஆனந்தகுமார் சொல்றாரு தன்னுடைய சந்தோஷம் எல்லாம் போயிட்டு, அப்படித்தானே சொன்னீங்க ஆனந்தகுமார்?
1: ஆமா, சந்தோஷமும் இருக்கு, சில சமயத்துல கஷ்டமும் இருக்கு.
0: என்ன இருக்காது அடுத்தது ரெண்டாவது?
1: இல்ல கஷ்டமும் இருக்குங்கிறேன், நம்ம அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: சரி, அப்ப ஒரு யாருடைய பக்கம் ராஜா உங்க பக்கமா அந்த கிளிக் கிளிக்னு கேக்குறது?
2: இல்லையா, நானும் போன்ல தான் பேசுறேன், எனக்கு அந்த பட்டன் அமைக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு கம்ப்யூட்டர் தானே?
0: அதானே, அது கலைச்செல்வியம்மா நீங்க ஒரு கமெண்ட் போட்டுருங்க உங்களோட பக்கம் போட்டீங்களா? சரி போடுங்க, அது போட்டவன் என்னண்டு கதைச்சா அதான். சரி இப்ப சரி இல்லையே, எனக்கு
2: இல்ல சத்தம் போடாங்க, இல்ல மேடம் சத்தம் போடாங்க சொல்லணும்.
0: ஓ சத்தம்
2: மாறிட்டா? ஆமா
0: சத்தம்
2: மியூட் போட்டுட்டு, நான் மியூட் போட்டுட்டேன்னு சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க
0: பக்கத்து வீட்டுல எல்லாம் வான்மதி இல்ல இல்லையா? யாருமே இல்ல, நான் உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன். சரியா? நன்றி நன்றி ஆனந்தகுமார், நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி ஆனந்தகுமார்.
0: அண்ணா உங்களுக்கு நன்றி,
2: உங்களோட பேசினது அண்ணா மகிழ்ச்சி. ஆனந்தகுமார் உங்களோட பேசினது மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: நன்றி. நீங்க நீங்க எந்த ஊர்னா எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் இலங்கையில இருக்கிறேன், கொழும்பு.
0: ஸ்ரீலங்காவில இருக்காரு.
2: நன்றி
0: நல்லா பேசுறாரு பாத்தீங்களா, நல்ல இனிமையா நல்ல கம்பீரமா பேசும்போது ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிறது இல்ல உங்களுக்கு, இருந்ததா? என்ன ஒரு மாதிரி இழுக்கிறீங்க, யாராவது சொல்லுங்கப்பா வாய் திறந்து இருந்தது நல்லா.
3: அழகா பேசினாரு,
0: அழகா
3: பேசினாரு.
0: அந்த கிச்சு கிச்சு சத்தம் தான் இன்னொரு தடவை இன்னொரு அன்பு உறவை சந்திச்சுட்டு, நான் கெட்ட பையன், நான் குட்ட பையன், நான் கெட்ட பையன், ஒருத்தர் வந்துருக்காரு பாருங்க. வணக்கம் லேனியன். லேனியன்
4: வணக்கம். புலவரே வணக்கம்.
0: யார பார்த்து புலவர்ன்றீங்க நீங்க? நான் சொன்னா தான் நாங்க உகண்ட ஆக்களை எல்லாம் கூட்டிட்டு வராங்களே இவங்க, அதனால இப்ப நான் கவிதையை விட்டுட்டேன். இந்த கவிதை கொண்டு வரேன்.
4: காற்றலையில் உள்ள அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்மா.
0: வணக்கமே அங்க சொல்லுங்க எல்லாரும். வணக்கம் ராஜா, வணக்கம் சுகைதா, வணக்கம்
4: லெனின். லெனின் வணக்கம்.
3: வணக்கம்.
0: என்னண்டு யார் தம்பி சொன்னது இப்ப இவரை பார்த்து? இந்த கலை கலைச்செல்வி, நீங்க எல்லாரையும் பார்த்து தம்பி சொல்றீங்க, இவர் உங்களோட கூட வயது கூட, நீங்க ஒரு பக்கத்தால்
4: என்ன
0: என்னவில்லை அழகி என்ற பாடலுக்கு கொஞ்சம் அப்படியே ஒட்டி போற மாதிரி ஒரு கவிதை. என்னவில்லை அழகி சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், என்ன விலை என்றாலும் தருவேன். அந்த
2: பாட்டுக்கு
0: சும்மா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, நான் அழகு என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன். சொல்லுங்க ஐயா, உங்களோட கவிதையை சொல்லுங்க.
4: கவிதை சொல்றேம்மா.
0: சொல்லுங்க.
4: பார் அழகு, பார்க்கும் விழி அழகு, பார்ப்பதெல்லாம் அழகு, இருள் அழகு, அதிலே ஒரு துளி ஒளி அழகு, மலை அழகு, ஆங்கே மழையலை அழகு, ஆண் அழகு, அவன் கொண்ட ஆண்மை அழகு, பெண்மை அழகு, அவள் ஈனும் தாய்மை அழகு, மொழி அழகு, செந்தமிழாயின் அது ஒன்றோ அழகு, உண்மை அழகு, பொதுநல பொய்யும் அழகு, பிறப்பு அழகு, பிறர்க்கெனின் இறப்பும் அழகு, திருமணம் அழகு, மனமிரண்டும் ஒன்றாயின் இல்லறம் அழகு, துன்பம் நீங்கும் துறவரம் அழகு, மானம் காக்கும் மரம் அழகு, மகுடம் கொண்ட சிரம் அழகு, வாரி வழங்கும் கரம் அழகு, மனம் அழகு எனின் யாவும் பேரழகு. அம்மா அவ்வளவுதான் எழுதியிருக்காரு அவரு. மீண்டும் ஒரு முறையாமா? பார் அழகு, பார்க்கும் விழி அழகு, பார்ப்பதெல்லாம் அழகு, இருள் அழகு, அதிலே ஒரு துளி ஒளி அழகு, மலை அழகு, ஆங்கே பொழியும் மழை அழகு, சிலை அழகு, சிற்பியின் கலை அழகு, ஆண் அழகு, அவன் கொண்ட ஆண்மை அழகு, பெண்மை அழகு, அவள் ஈனும் தாய்மை அழகு, மொழி அழகு, செந்தமிழாயின் அது ஒன்றோ அழகு, உண்மை அழகு, பொதுநல பொய்யும் அழகு, பிறப்பு அழகு, பிறர்க்கெனின் இறப்பும் அழகு, திருமணம் அழகு, மனமிரண்டும் ஒன்றாயின் இல்லறம் அழகு, துன்பம் நீக்கும் துறவரம் அழகு, மானம் காக்கும் மரம் அழகு, மகுடம் கொண்ட சிரம் அழகு, வாரி வழங்கும் கரம் அழகு, மனம் அழகு எனின் யாவும் பேரழகு. அவ்வளவுதான் எழுதியிருக்காரு அவரு.
2: நீங்கள் கவிதை கூறிய மிகவும் அழகு, மிகவும் அழகாக
0: இருந்தது.
4: நன்றி வந்து நீங்க கூகுள் பேஜுக்கு தானே நன்றி
2: சொல்லணும். இல்ல அப்படி இல்ல, அந்த சொல்லும் கவிதை சொல்லுற முறையில தான் அந்த கவிதை அழகு இருக்குது. நீங்க அந்த ரசிச்ச அந்த சந்தத்தோட சொன்னீங்க, அழகா இருந்தது. நல்ல கவிதை, நல்ல கவிதை. கூகுளுக்கு இல்ல, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா கூகுள் நான் தேடாத விஷயத்த நீங்க தானே தேடி தந்திருக்கிறீங்க எங்களுக்கு. கூகுள்ல இருந்தாலும் அதை தேடி தந்தது நீங்க, பகிர்ந்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
4: ஆமாங்க, சரி நன்றி.
0: சொக்கி போனேன், நான் சொக்கிட்டேன். நான் சொக்கிட்டேன்னு யாரோ ஓடிட்டாங்க போல இருக்கு.
4: யாருன்னு தெரியல.
0: யாருன்னு தெரியலையே. ஆ சரி. ஹலோ ஹலோ, உண்மையா நல்லா இருக்குது, சூப்பர். உண்மையா நல்ல கவிதை, நிதானமாக வாய்ச்சிங்க, சுட்டாலும் அருமையாக கொண்டு வந்தீங்க. உண்மையில என்ன என்ன அழகுன்னு இன்றைக்கு தான் நான் நீங்கள் கொண்ட கவிதையிலேருந்து கண்டுபிடிச்சேன். இவ்வளோ நாள் நான் எல்லா இடம் போய் வாரேன். உண்மை தானே ராஜா, இவர் கொண்ட கவிதையில எல்லாம் சுவேதா, நீங்க சுவேதா
4: திரைப்படம் பெயர் வந்து காதல் ஜாதி.
0: காதல் ஜாதி, விஜய் விஜயகாந்த் நடித்த படம் அது.
4: இல்லமா அந்த படம் ரிலீஸே ஆகலமா?
0: இல்ல இல்ல, இந்த படம்
4: விஜயகாந்த். ஏழை ஜாதி
0: என்ன
4: மறந்தாலும் உன்னை மறக்கலன்னு ஒரு பாடல் இருக்குமா?
0: என்ன
2: மறந்தாலும்
4: இல்ல இல்ல இல்ல, அந்த பாடல் இல்ல. இந்த பாடல் அதிகமா யாரும் கேட்டிருக்க
0: மாட்டீங்க.
4: யார் பக்கமா சவுண்ட் அதிகமா?
0: நானே கேண்டீன்ல நிக்கிறீங்க ராஜா, நீங்க கேண்டீன்ல?
2: இல்ல இல்ல, கேண்டீன்ல இல்ல.
0: என்னை மறந்தாலும், என்னை மறந்தாலும்,
4: என்ன மறந்தாலும் உன்னை மறக்க மனம் கூடுதில்லை. நார்மா,
0: ஓ, உன்னை மறக்க மனம் கூடுதில்லை.
4: ஆமாமா,
0: மனம் கூடுதில்லை.
4: ஆமாமா, இதுல வந்து ரெண்டு ஜென்ஸ் வாய்ஸ் இருக்கும், ஃபெமில வாய்ஸ் இருக்கும்மா. எனக்கு ஃபெமில வாய்ஸ் கொடுங்கமா.
0: ஃபெமில வாய்ஸ் வேணும். எப்போ பார்த்தாலும் நீங்க பெண்கள்ட வாய்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, என்னது?
4: பெண்கள் வாய்ஸ் தானமா கேக்க இனிமையா இருக்கும்.
0: அப்படியா? அப்படியா?
4: ஆமாமா,
2: மனைவி
4: திட்டப்ப ரொம்ப ரசிச்சு கேப்பமா.
0: சூப்பர் சூப்பர்,
4: அதுல பழகிட்டு.
0: இப்படி யாராவது சொல்லி இருக்கீங்களா?
2: எல்லாத்துக்கும் பொய் பேச வராது. எனக்கு பொய் பேச சுத்தமா வராது.
0: பொய் பேச சுத்தமா வராது. இல்ல, இவர் பொய் பேசல, மனைவி பேசிக்க அவர் அப்படி ரசிச்சு ரசிச்சு அந்த சொல்றார். பெண்கள்ட குரல் நல்ல மண்டு.
3: இப்படித்தானே நான் எப்படி சொல்றது என்ன தெரியுமா?
0: போறீங்களா? நல்லா இருக்கும்.
4: அவர்
0: கவிதை கொண்டு வந்தா இப்ப நான் இப்ப 5 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடிக்கிறேன். அவர்கிட்ட
4: கவிதையோட குரலே கவிதைதான்.
0: நான் சரியா? சரி,
2: பயண கைதின்னு சொன்னா வாழ்க்கையில பிடிபட்ட நாங்களும் சரி அதை விடுவோம்.
0: சரி உங்களோட கவிதைய பாப்போம்.
2: உங்களோட தலைப்பு என்ன விலை அழகி?
0: ஆமா
2: தலைப்பு என்ன விலை அழகி? என்னை விலை கொடுத்தாலும் உன்னை வாங்க முடியும். கண்ணுக்கு கண்ணாக நாணி வைப்பேன், உயிருக்கு உயிராய் உழையிடுவேன். அன்பே நீ சொல் என்ன விலை? என்னை விலை கொடுத்தேனும் உன்னை வாங்க நான் தயார். ஆனால் ஒன்று, உன் விலையில் எனக்கான சீதனத்தை கழித்து விட்டு கூறிவிடு. அன்பே என்ன விலை அழகி? என்ன விலை?
0: ஆட்டா சீதனத்தையும் கொண்டு வந்துட்டாங்கப்பா. தேவையா? அவன காசனே இல்ல, அவன காசனே சீதனத்தை கழிக்கிறார் பாருங்க.
2: என்ன விலை அழகி? என்னை விலை கொடுத்தேனும் உன்னை வாங்க முடியும். கண்ணுக்கு கண்ணாக நான் இருப்பேன், உயிருக்கு உயிராய் உழையிடுவேன். அன்பே சொல் நீ என்ன விலை? என்னை விலை கொடுத்தேனும் உன்னை வாங்க நான் தயார். ஆனால் ஒன்று, உன் விலையில் எனக்கான சீதன தொகையை கழித்து விட்டு கோரிவிடு. அன்பி என்ன விலை அழகி? என்ன விலை?
0: அப்பா சூப்பர் நல்லா இருக்கு. ஓஹோ நல்ல கவிதை, நல்ல இனி இல்லையே.
2: ஐயோ
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடடா இப்படி ஒரு கவிதை நான் கேட்கவே இல்லை. நல்லா இருக்கு உண்மை. நடக்கிறது வரையா, அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க. ஆஹாஹா நல்ல ஒரு உயிர் துடிப்பு இல்லாம சொல்லுங்க. இல்ல உண்மையா நல்ல
2: இருக்குது
0: இது.
2: எனக்கு ஒரு 1,00,000 தந்தா இவரோட விலை சொல்லுவாங்க, 50,000 சொல்லுவாங்க.
0: ஒரு லட்சமா இருந்தால் அவ தருவா 50,000 கழிச்சு போட்டு நீங்க 50,000 குடுக்கறீங்க, அதானே?
2: இல்ல என்ன விலை அழகின்னு அவங்கள தானே கேக்குறோம்.
0: ஓ அதுதான்
2: கேக்குறோம்,
0: அதுதான்.
2: அரிய ராசாத்தி நீ எவ்வளவு விலை அப்படின்ட்டு அவர் சொல்றா, தான் வந்து ஒரு 1,00,000 அப்படின்ட்டு. அப்ப உங்களோட அப்பர் வந்து ஒரு 2,00,000 தாரா உனக்காக சீதனம். அப்ப 1,00,000 உனக்கு வச்சுக்கிட்டு மிச்ச 1,00,000 மட்டும் எனக்கு தான் பிடிச்சி
0: பத்து லட்சம் வந்துச்சோ அதுல இருந்து எல்லாம் லட்சமா தான்.

0: என்ன
1: கவி திரும்ப அழகா இருந்தீங்கன்னா உங்க குரலும் நல்லா இருந்தீங்கன்னா.
2: இப்ப எது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கவிதையா விட்ட குரலா?
1: ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்குமா?
2: நீங்களும் நல்லா இருக்குங்க, மூண்டாவது
0: சூப்பர்.
2: அதனால நீங்க பாக்காம இருக்கிறது நல்லா. சரி சரி ராஜா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு
0: நீங்க சொன்ன அந்த பாட்டே நல்ல பாட்டு தான்.
2: அது இப்ப ரெண்டு தரம் போட்டுட்டேன், அதை விட வேற.
0: அப்போ
3: ராஜா ஒரு பாட்டு கேட்கு, எனக்கு நீங்க கேக்குற பாடல் எனக்கு தெரியும், தெரியுமா?
0: என்ன பாட்டாக்கா?
3: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி.
0: அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆபீஸ்ல நிக்கிறேன். அது மாலை மயங்கும் வேலையில் தான் அந்த பாட்டு வரும். தண்ணி தொட்டி இப்ப ஆபீஸ் தானே இருக்கிறோம்,
3: அதனால வேலாதுன்னா
0: அதனால இந்த பாட்டை படிப்போம். வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்தது அவளது மந்திர கண்கள் சந்திர சூரியனானதோ, கண்டே நழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது மனசு, பின்னால் அனுபவம் புதுசு புதுசு அவட்டாக கொலுசொலி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை.
2: சூப்பர் பாட்டு.
0: அதை தொலைத்து நான் தேடவில்லை.
2: கேட்டுட்டு போறீங்களா?
0: மீராவோட கவிதையும் கேட்டு நீங்க ஒரேடியா போகணுமா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல
2: சரி எடுத்து வர்றேன். சரியா, என்ன விலை அழகே, அதுதான் என்ன விலை அழகே. குணம் என்னும் குன்றா குலமாதர் இருக்கையில், குணம் என்னும் குன்றா குலமாதர் இருக்கையில் அழகுக்கு விலை கேட்கும் ஆண் குலமே. குணம் என்னும் குன்றா குலமாதர் இருக்கையில் அழகுக்கு விலை கேட்கும் ஆண் குலமே. அழகுக்கு விலை கூற யாராலும் யாரேனும் இங்கே உண்டோ, அழகுக்கு விலை கூற யாரேனும் இங்கே உண்டோ, அழகும் குணமும் சிறந்ததாயின், அழகும் குணமும் சிறந்ததாயின், அழகு இல்லாவிடில் அங்கே குணமே அதிசிறந்ததாகும். அழகு இல்லாவிடிலும் அங்கே குணமே அதிசிறந்ததாகும். கவிதை முடிஞ்சது. இந்த கவிதை ஓடுறவங்க ஓடுங்களா? எங்க யார் யார் ஓட போறீங்க?
0: ஓடி ஓடி வருஷ கணக்கா ஆச்சு, இப்பதான் ஓட சொல்றீங்க. ஓடி முடிஞ்சிருச்சு. நல்ல கவிதை, நல்ல கவிதை.
2: உண்மையிலேயே லெனின் ஓடிட்டார். சொல்லுங்க, எது என்ன? அதுல
0: இல்ல அந்த குணத்தை இணைச்சிருந்தீங்க நல்லது. அழகுங்கிறது வந்து குணத்தோட சம்பந்தப்படுத்தி தான் சொல்லணும்.
2: குணமே அதி சிறந்ததாக அந்த அழகு என்பது குணத்துல தான் இருக்கு.
0: குணத்துல தான் இருக்கு. மறுபடியும் கேள்வி கேட்டீங்களா, அழகுக்கு

0: அந்த அவனோட விலை சொல்ல முடியுமான்ட்டு.
1: நிச்சயமா
0: தன்னோட காதலியோ இல்லடி துணையோ அப்படி ரசிக்கணும்.
1: அதான்
0: பாட்டு இருக்குது, நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் தடவு விங்கதே அதுவா, தடவு விங்கதே அதுவா, ஒவ்வொரு வார்த்தை முடிக்கும் போது புன்னகை செய்வாய் அதுவா அதுவா. அது என்ன லியோனி வந்து இது அழகா சொல்லியிருப்பாரு, நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் தவழுகின்றதே அதுவா. நெற்றி பரப்பில் யாருக்கு கூந்த முடி தவளும் அது பரண்ட தலையினகத்தாலும் அசிங்கமானதையும் அழகா பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது உதடு கடிக்கும் அந்த ஓட்டப்பல் பல் வந்து இது சரியில்லை உடல் அதையும் அதை அழகா சொல்றாரு. அப்படியே இந்த ரசனை வந்து அப்படி அழகா ரசிக்கணும், எதுவா இருந்தாலும் எது செஞ்சா இதுதான் அழகு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு என்னோட கவிதைக்கு நீங்க சொன்னீங்க இதுதான் கவிதை இதுதான் அழகு, அந்த மாதிரி இவரு ரசிச்சா வாழ்க்கை அழகா இருக்கும். அந்த அவர் சொன்னாரு லெனின் சொன்ன கவிதையும் அந்த அந்த அழகு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அல்ல இந்த அழகையும் எப்படி ரசிக்கலாம்னு சொன்னாரு. சிரத்துக்கு அந்த மகுடம் சிரசுக்கு மகுடம் அழகு, அந்த அக்கி கொடுக்கக்குள்ள கரம் அழகு அழகா இருந்தது. அந்த சொன்னாரு சிற தலைக்கு வந்து கிரீடம் கிரீடம் அழகு, அள்ளி கொடுக்கும் பொழுது கை அழகு கரம் அழகு சிரமழகா. அந்த கிரீடம் இருக்கும் பொழுது சிரம் அழகு, அள்ளி கொடுக்கும் பொழுது கரம்
1: அழகு. கவிதை கவிதை சொல்ல வாங்கன்னா யாருமே வர்றதுக்கு பயப்படுறாங்க, அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. ஏதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல, ஏதாவது ரெண்டு வரிய அள்ளி தெளிச்சிட்டு.
0: ரெண்டு வரியதான் சுகேதா கவிதையில மாமேதை
1: வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தா. ஆனா நல்ல கவிதைகள் அவ கொண்டு வருவா, ரசிக்கக்கூடியதா இருக்கிறது. சரி, அவக்கு கவிதை வேற கலையக்காக்கு
0: கலையக்காக்கும் பாட்டு நல்லா வரும், பாட்டுக்கு பாட்டு வச்சிங்கன்னா அவங்க வின்
1: பண்ணிடுவாங்க. உங்களுடைய என்ன படம் அது நீங்க கேட்ட பாடல் ராஜா?
0: படம் தெரியாது.
1: படம் தெரியாதா?
0: படம் சரியா ஞாபகத்தில். அக்கா தெரியுமா கலை கலையக்காக தெரியுமா? தெரியல தெரியல
1: இல்லை அவருக்கு தெரியாது.
2: என்ன பாடல்?
1: வானில் இருந்து வானவில் ஒன்று. அதை நான் எடுத்து வர்றேன், நான் எடுத்து வர்றேன். சரி, நல்லது. ஆனா கவிதைக்கு பயந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்ன கவிதை கவிதைக்கு கூப்பிட்டேன். சரி, எங்களுடைய சந்தனராஜ் மாமா
0: வானில் இருந்து
1: சந்தனராஜ் மாமா முடிச்சுக்கலாம். இல்லைங்க அப்படி இல்லைங்க.
0: வானவில் ஒன்று ஒன்று
1: மாமா வணிச்சுக்கலாம். இல்லைங்க அவர் அழைப்புக்கு வருகிறார். ஏதோ ஒரு கவிதையோட வாரர் மாமா பார்க்கலாம்.
0: என்ன படம்?
1: படம் தெரியல, நீங்க தான் கண்டுபிடிங்க.
0: மாமா வணிச்சுக்கலாம்.
1: மாமா வணிக்கலாம். மாமா சொல்லுவார் உடனே. உண்மையிலேயே மாமா உடனே சொல்லுவார். அவர் அழைப்புக்கு வந்த
0: உன்னை கூட எண்ணெய் தருகிறேன், உன்னை கூட எண்ணெய் தருவேன். 2000 ஆம் ஆண்டு வெளிவந்த பாடல். ஹரிஹரன் பாடியது. எஸ் ஏ ராஜ்குமார் இசை.
1: நாளையிலேருந்து இந்த கவிதை நேர்ச்சியை நீங்க எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன் அடுத்த கிழமை.
0: ஐயோ
1: என்ன ஐயோ, இல்ல இதெல்லாம் டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சவங்க எடுத்து வர்றது நல்லது இல்ல. வணக்கம் மாமா. மாமா
3: வணக்கம். வணக்கம்மா
1: சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம். மாமா கலைச்செல்விக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. எங்களுடைய ஸ்ரீ நாக
0: வணக்கம் மாமா.
1: எங்கடமா
0: சில இலங்கை எழுபுறப்பு கூட்டம் தவணத்துல அப்படி ஒரு இருக்குது. வணக்கம் மாமா. வணக்கம் மர மக்களா. வானொலி மாமா.
1: அதெல்லாம் அந்த வானொலியே கேட்டு வளர்ந்தவங்க தானுவங்க தெரியுமா?
0: அப்ப அவருக்கு தெரியுமா அந்த வணக்கத்தோட அர்த்தம் தெரியும். வணக்கம் மாமா.
3: நிச்சயமா எல்லாருக்கும் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.
3: நிச்சயமா இந்த வானொலியோட இணைஞ்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
1: பாத்தீங்களா?
0: கண்டிப்பா உண்மை இல்ல, இது ஒரு குடும்ப வானொலி, நல்லா சந்தோஷமா உண்மை அன்போட எல்லாம் பழகிறோம், நல்லா இருக்குது. உள்ள தூய்மையோட எல்லாமே பழகிறோம், அந்த பரிமாறிக்கிறோம், அதுதான் அந்த அழகா இருக்குது.
1: நிச்சயமா. சரி, இப்ப எங்க மாமாட குரல், மாமாட குரல்ல கேட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. எங்க
0: மாமாட பேசுங்க, பாடுங்க
1: மாமா, கூட பாட்டு சொல்லுங்க மாமா. நீங்க மாமா கூட பாட்டு சொல்லுங்க.
3: கேக்குதா?
1: இல்ல இல்ல மாமா, உங்களோட ஏதோ உங்களோட போன்ல ஏதோ சம்திங் ராங் பாருங்க. இல்ல மாமாவுடைய தொலைபேசியில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. சரி, இந்த சத்தம் தான் யாரோட சத்தம் தெரியல எனக்கு.
0: அந்த சத்தம் இப்போ இப்போ இப்போ என் பக்கத்துல வந்து இப்போ வந்தது தான், என் பக்கத்துல வந்து.
1: ஓகே ஓகே,
0: இப்போ மட்டும் தான் வந்தது.
1: ஓகே ஓகே, சரி சரி. என்ன செய்றீங்களா நீங்க?
0: மாமா இந்தியாவா?
1: இல்ல வர்றாரு அவர்.
0: மாமா இந்தியாவா?
1: ஓ மாமா இந்தியா, சிதம்பரத்தை சார்ந்தவர். அங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறார் இந்தியாவோட. அங்கே போய் எங்களை நாங்கள் போன போன போது மாமா வீட்டுக்கெல்லாம் போய் வந்தோம் நாங்கள்.
0: மாமா லைன்ல இல்லாட்டி ஒரு பாட்டு படிக்கலாம்.
1: ஆ சரி, அவர் வரும் வரையும் ஒரு பாட்டு படிங்க நீங்க.
0: மாமா ரோம்பண்ணக்கடு, ஆமா சொல்லிக்கடு, அவ்வளோதான் பாட்டு படிச்சு.
1: மாமா இதுக்கு தன்னாலே அவர் அவர் வரும் வரையும் நீங்க பாட்டு பாடுங்களா கொண்டு பார்த்தேன்னா?
0: இல்ல இல்ல இல்ல, அப்புறம் இப்ப மாமா கவிதையோட வர மாட்டாரு, கல்லு கல்ல கொண்டுதான் வருவாரு.
1: மாமா சொல்லுங்க. மாமா நீங்க மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய இணைப்பு நினைக்கலாம். மாமாவோட போன் நம்பர் தான், போன் ஏதோ ஒரு விடயமாக இருக்கிறது, என்னன்னு தெரியவில்லை, சரியாக வரவில்லை. இப்ப எல்லாம் அந்த நெட்வொர்க் சரியா இல்லை இல்லையா? எல்லோருக்கும் மிக தெளிவில்லாமல் இருக்கிறது. சரி, அப்ப நாங்கள் பாடலை எடுத்து வருவோம். உங்களுடைய பாடல் நல்ல ஒரு பாடல் தான், எடுத்து வருவோம். எடுத்து வருவோமா ராஜா? ராஜா அங்கே போயிட்டீங்களா?
0: இல்லை நான் நிற்கிறேன்.
1: ஓகே, நீங்க நிற்கிறீங்க. ஆனா மாமாவுக்கு தான் இன்னும் இணைப்பு கிடைக்கவில்லை, அவர் ஒரு கவிதையோடு வந்திருப்பாரு. நீங்க அப்படி ஒரு பாட்டு பாடு, பாட்டை பாட மாமா ஓடிட்டாருங்க பாருங்க.
0: அவர் எழுதாத கவிதை, அவர் எழுத அவர் எழுதின கவிதையை நான் படிச்சேன். அவர் எழுதின கவிதையை நான் படிச்சேன், விளங்குதா? அவர் எழுதினது மகள் என்ற கவிதை, அதை நான் படிச்சேன். மாமா பொண்ண கொடுத்து
1: யார் எழுதின கவிதை அது?
0: அவர் எழுதினது. இதெல்லாம் ஏ ஜோக்.
1: ஓ ஆ சரி சரி, அப்ப நாங்கள் பாடலை எடுத்து வருவோம் ராஜா, ஒரு ஒருவருடைய பாடலை.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: முதல் நாங்கள்
0: விடைபெறுவோம் லெனின் பாடல். ரெண்டு பாடல் இருக்கு, சொன்ன மாதிரி உயிர் பிரிந்தாலும் முனை பிரியாத வர இல்ல, அந்த ஒண்ணு இருக்குது. இன்னொரு அவர் சொல்லக்குள்ள ஞாபகம் வந்தது,
1: அப்படி ஒன்று இருக்கு.
0: பொண்ண மறக்கவில்லையே,
1: அப்படி ஒரு பாட்டு இல்லையா?
0: எனக்கு வேற எதுவும் தேவையில்லையே.
1: சரி, இப்ப மாமா வந்துட்டேன், இப்ப சொல்லுங்க. இப்ப இப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த பாட்டு, மாமா இவர் ஒரு பாட்டு பாடினார் மாமா, நீங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு பாப்போம். அங்க பாடுங்க ஐயா, ராஜா பாடுங்க.
0: இலங்கையோட காலநிலை சரியில்லை, குரலும் கரகரக்குது.
1: மாமா உன் பொண்ண கூடாமாமா பாட்டு செய்துட்டு அனுப்பியிருக்கேன், கால் பண்ணி பார்த்தேன், நீங்க எடுக்கல. ஓகே, ஐயோ அடுத்த ரெண்டாவது கிளிப். ஓகே
0: திரும்ப போயிட்டாரு பாத்தீங்களா.
1: ஒரு நிமிஷம் இல்லைங்க. சரி, அப்புறம் ராஜா நாங்கள் விடை பெற்று மாமாவை பேச வச்சு
0: பாருங்க. மாமா
1: சரி சரி,
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மாமா இப்ப பேசுங்க, மாமா இப்ப பேசுங்க. மாமா இல்ல, உங்களோட குரல் வரவே இல்லை. இப்ப பேசுங்க மாமா.
3: தெரியும் இல்லையா?
1: ஆ இப்பதாங்க, இப்பதாங்க வருது மாமா. அடடா. ஆ சரி, எங்க கவிதையை சொல்லுங்க மாமா.
3: ம் சரி.
1: பாப்போம். அவரது மாமா உன் பொண்ணை கொண்டு பாடிட்டு போயிட்டார்.
3: விலை மதிப்பில்லா உன்னை விலை பேசி வீதி எங்கும் விற்பனை செய்ய எத்தனைக்கும் அத்தனை பேரிடமும் உச்சரிக்கும் உறுதியில்லா வார்த்தை இதனை உன்னிப்பாய் கவனித்துப்பார். அத்தனையும் வித்தை என உலகையே மயக்கும் ஒருவரிடம் மட்டும் மங்கி விடாதே, ஒருபோதும் மங்கி விடாதே. அழகே
1: இன்னொரு தடவை சொல்லுங்க மாமா.
3: விலை மதிப்பில்லா உன்னை விலை பேசி வீதி எங்கும் விற்பனை செய்ய எத்தனைக்கும் அத்தனை பேரிடமும் உச்சரிக்கும் உறுதியில்லா வார்த்தை இதனை உன்னிப்பாய் கவனித்துப்பார். அத்தனையும் வித்தை என உலகையே மயக்கும் நீ ஒருவரிடம் மட்டும் மங்கி விடாதே, ஒருபோதும் மங்கி விடாதே.
1: என்ன பாட்டு வரும் மாமா?
3: பாடல் வந்து அழகி அழகி தேவதை அப்படிங்கிற பாடல்.
1: அது என்ன படம்? அது
3: என்ன படம் தெரியல.
1: கமலஹாசனுடைய படம்.
3: ஆமா, கமலஹாசனுடைய படம். ஆமா ஆமா ஆமா. சரிம்மா, நன்றி நன்றிமா. அனைவரும் சிறப்பா வாசித்தார்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிமா,
3: சரி பிஸியா இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. நன்றி நன்றிமா.
1: அருமையான பாடல் லெனின், உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

லெனின், உங்களுடைய பாடல் இவ்வளவு சோகமா இருக்கிறது. சும்மாவே எனக்கு நித்திர தூக்கமா இருக்கிறது, இன்றைக்கு கொஞ்சம் இயலாம. நீங்க பார்த்தா இவ்வளவு ஒரு சோகத்தை இதுல, இந்த பாடல்ல அப்படி என்ன ரசிச்சீங்க? அந்த சோகத்தை ரசிச்சீங்களா, அந்த வரிகளை ரசிச்சிங்களா தெரியல. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடலன்னு பார்க்கலாம். கையில் யார் பாடல் சிக்கிறதோ அவருடைய பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. எங்களுடைய ஆனந்தகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ஆனந்தகுமார் கேட்டிருந்தார் கோயம்புத்தூரிலிருந்து. அடுத்த பாடல் காட்சிலைக்கு வருகிறது எங்களுடைய சந்தனராஜ் மாமா உங்களுடைய பாடல். அதுக்கு முன்பாக ராஜாவுடைய பாடல் காட்சிலைக்கு வர வேண்டும். ராஜா உங்களுடைய பாடல், ஸ்ரீ நாகவாணி ராஜா உங்களுடைய பாடல் காட்சிலைக்கு வருகிறது.

சரியாக 2:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. மாமா, உங்களுடைய பாடலும் ஒரு நல்ல பாடல் தான். அப்படி அதாவது நல்ல ஒரு பாடல் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீங்க. சரி, எனக்கு ஒரு பாடலை எடுத்து வந்து இன்னும் ஒரு கவிதையை எடுத்து வரலாம். எனக்கு விருப்பமான ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. நேரம் சரியாக இப்பொழுது 5:10, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 2:40 நிமிடங்கள்.

இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு ஒரு கவிதை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் எம்ஐ லோஷன் அவர்கள். ஒரு கவிதை அருமையாக, இந்த காலகட்டத்துக்கு உகந்த ஒரு கவிதை அவர் தன்னுடைய படைப்பாக எடுத்து வந்திருக்கிறார். அதை பார்க்க அதிசயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய எண்ணத்தில் இது தோன்றி இருக்கிறது என்றால், இங்கே அப்பொழுது இலங்கையில் வாழும் மக்களுக்கு இப்போ இந்த அழகு தான் கணிப்பிட தெரிகிறது. உண்மையிலேயே இவற்றையெல்லாம் கணிப்பிட்டு பார்த்து தான் பெண்கள் அழகை கூட இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள் இல்லை. அந்த அழகை பார்க்கும்போது கூட இந்த அழகு தான் வந்து முன்னுக்கு நிற்கிறது என்றால், உணவு கூட பஞ்சம் வந்து விட்டது அல்லவா, எப்படி மற்ற அழகை ரசிக்க முடியும்? அவர் எடுத்து வந்த கவிதை என்ன விலை அழகே என்ற கவிதையை பார்க்கலாம். எம்ஐ லோஷன் அவர்களுடைய கவிதை. என்ன விலை அழகே, அது பெட்ரோலை விட பெரிதா. என்ன விலை அழகே, அது பெட்ரோலை விட பெரிதா. எரிவாயுவையும் எகிறுமா என்று கேட்டிருக்கிறார். எரிவாயுவையும் எகிறுமா, மரக்கறி மண்ணெண்ணெயையும் மிஞ்சுமா, மரக்கறி மண்ணெண்ணெயையும் மிஞ்சுமா, அரிசி விலையை விட அதிகமா, அரிசி விலையை விட அதிகமா. நேருக்கு நேர் உன்னை பார்க்கிறேன், நேருக்கு நேர் உன்னை பார்க்கிறேன், டாலரின் விலையை அண்ணாந்து பார்க்கிறேன், டாலரின் விலையை அண்ணாந்து பார்க்கிறேன், யூரோவின் விலையை யூகித்து பார்க்கிறேன், யூரோவின் விலையை யூகித்து பார்க்கிறேன். என்ன விலை கொடுத்தும், என்ன விலை கொடுத்தும் அழகே உன்னை வாங்கினாலும், என்ன விலை கொடுத்தும் அழகே உன்னை வாங்கினாலும், இதையெல்லாம் வாங்க எங்கே நான் போவேன், என்ன விலை கொடுத்தும் அழகே உன்னை வாங்கினாலும், இதையெல்லாம் வாங்க எங்கே நான் போவேன். பரிதாபமாக இருக்கிறது கவிதை, இருந்தாலும் யதார்த்தமான கவிதை. என்ன செய்வது, அப்படி ஒரு அழகிய அழகை விலை கொடுத்து வாங்கியும் அந்த அழகுக்கு உணவு படைக்க முடியாமல் வாழ வைக்க முடியாமல் தவிக்கும் எம்ஐ லோஷன் அவர்களுடைய கவிதை உண்மையாக சிறப்பாகவே இருக்கிறது. அவர் கேட்டிருக்கும் அவர் விருப்ப பாடல் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அது வேறு பாருங்கள். அதையும் அப்படி தான் சொல்கிறார். அதையும் சொல்லிவிட்டு விலைவாசியன் சொன்னால் எப்படி எவள் கிட்ட போகிறாள், நல்லா தான் இருக்குது இந்த கவிதை என்று சொல்லி போட்டு என் விருப்ப பாடலுக்கு பின்பாக லோஷன் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். முதலில் என் விருப்ப பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்கே எனது பாடலை நான் விட்டுவிட்டேனோ, லோஷன்ற கவிதையிலே என்ற பாடல் பாடிய பாடலையும் விட்டுவிட்டேன் பாருங்கள். சரி, பாடலை எடுத்து வரலாம். லோஷனுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். ஒரு நிமிடம்

அருமையான பாடல் ஓஷன், உங்களுடைய கவிதைக்கு ஏற்ற பாடல். உண்மையாக உங்களுடைய கவிதை சிறப்பான கவிதை, நல்ல ஒரு கவிதை கேட்க. அது இந்த காலகட்டத்துக்கு, அதுவும் எங்களுடைய தாயகத்தில் இலங்கைக்கு ஏற்ற ஒரு கவிதை. அங்கே இருக்கும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்படி ஒரு கவிதையை தான் இந்த நாட்களில் எழுத ஆரம்பிப்பான் என்பது நன்றாக தெரிகிறது. அங்கே இருக்கும் கஷ்டங்கள் எங்களுக்கும் புரிகிறது, என்ன செய்வது என்று தான் தெரியவில்லை. மக்களை நினைக்கும் போது ஒரு மனதில் ஒரு சோகம்தான் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பமான பாடல் காற்றலைக்கு வருகிறது. முதலெடுத்த பாடல் எங்கேயோ ஓடிடுச்சு என்ற என்னென்றே தெரியல. இன்னும் ஒரு பாடல் எடுத்திருக்கிறேன், எடுத்து வரலாம்.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் கதம்பம் நிகழ்ச்சியில் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாடலோடு அடுத்து உங்களுடைய புலனத்தில் எழுதப்பட்ட நேர் விருப்பம் நீங்கள் எழுதிய பாடல்கள் காற்றலைக்கு வரும். அதை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும் என்று சொல்லிக்கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உறவுகளும் வாழ வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: இன்றைக்கண்டு பார்த்து நான் நேற்று கச்சேரிக்கு போனபடியா எனக்கு கூட குரல் சரியில்லை. அல்லாடி நானே ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன் இல்ல. இளவரசி, நான் அன்றைக்கு ஒரு விடையை உங்களுக்கு சொன்னேன். எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய பெயரை அப்படியே பட்டியலா எழுதி கொண்டு வாங்கோ, எத்தனை பேர் கடமையாட்டுகிறாரு பாக்குறதுக்கு. முதல்ல சிந்தனை செல்வன், மீரா, அதை தொடர்ந்து எல்லா அறிவிப்பாளருடைய பெயரையும் எங்களுடைய அனுசாத்து பிரம்மா, ஜனனி ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாருடைய பெயரையும் அப்படியே தெரிந்த பெயர்களை நீங்கள் எழுதி பாருங்கள், எத்தனை அறிவிப்பாளர்கள் கடமையாற்றுகிறார்கள் என்று. கமலன் பாரதிக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்னும் பேசிக்கொண்டிருக்கும், இங்கே காற்றலையில் வந்து எங்களோடு உறவாடி பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், இனி எத்தனை பேர் இப்படி அறிவிப்பு துறையில் வரப்போகிறீர்களோ தெரியவில்லை. எங்கிருந்தாலும் இந்த கலையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் அது உச்சத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டும், வளர வேண்டும். நன்றாக அறிவிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அழகாக பேசுகிறீர்கள். உங்களுடைய அழகான நா வளைந்து கொடுக்கிறது என்றுதான் சொல்லலாம். அது மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடுறதுக்கு யாரும் வராட்டி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன். இப்போ இந்த நீங்கள் எல்லாம் துக்கப்படக்கூடாது. எல்லாரும் பேர்ந்து நீங்கள் துக்கப்படுவீங்க. அடடா, நாங்கள் பாடுறது கிடையாது, நீங்கள் பாடிட்டீங்கம்மா என்று சொல்லி துக்கப்படக்கூடாது. சரியா? அதான் சொன்னேன், நேற்று ஒரு கச்சேரிக்கு போனபடியா குரல் வளமெல்லாம் எனக்கு சரியில்லை, இருந்தாலும் பாடும் ஒரு பாடலாம் உடைய அந்த பாட்டை ஒருக்கா எடுத்து வரலாம், அப்போ தான் எல்லாரும் ஓடி வருவீங்க.

0: இந்த பாட்டு எடுத்தோன்னு தான் பாருங்க, ஓடி வந்திருக்காங்க பாக்கலாம். முதல்ல முத்து பதித்து ஒரு அன்பு உறவு வந்திருக்காரு பாக்கலாம். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: யாராவது லைனுக்கு வந்தாங்களா?
0: யாரும் வர்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது, அதுதான் யோசிக்கிறேன். பாருங்க, நீங்க வரணும்னு போட்டிக்கு பாட, நான் பாடலன்னு நீங்க போட்டிக்கு பாட வந்துடுங்க பாருங்க.
1: நான் வராம இருக்க கூடாது இல்ல?
0: அதானே பாடிடணும் இல்ல? எங்கயோ வெளியில நிக்கிறீங்க போல இருக்குது. மியூசிக்கும் போடுறது.
1: ஆமா, இங்க நாகப்பட்டினம் இல்ல, நாகப்பட்டினம் வந்தேன்.
0: பேர் வந்து முத்துவேல், சரியா? சரி, முத்துல ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச முத்து என்று தொடங்குற ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க
1: உடனே பாடிடவா?
0: ரெண்டு வரி.
1: முத்து நகையே உன்னை நான் அறிவேன்.
0: சரி,
1: மறுபடியும் பாடுறேன். வந்துட்டாங்க.
0: முத்து நகை எங்கேயோ போன இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பாடுகொண்டு ஓடி வந்தாருங்க. சரி, இப்ப என்ன அவர் இணைஞ்சு பாடட்டும். எங்களுடைய ரேவடி அம்மா நீங்க இணைந்து கொண்டீங்க ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் தான். ஏனென்றால் அவர் கொஞ்சம் விடுபட்டு கொண்டார், தன்னுடைய ஏதோ ஒரு விடயமாக வந்தவர் அவர்களை காணவில்லை என்று பாடலான்னு பாருங்க. எப்பக்குள்ள அந்த அந்த டைம் சரி செய்துறாங்க. அந்த அந்த உண்மை அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுகிறார் பாருங்க, உண்மையாக. அழைப்புக்கு வாங்க. நான் இந்த பாடலோடு பாடலை இசையை நிறுத்தி உங்களை பாட்டுக்கு எடுத்து வரலாம். இது இந்த டைட்டில் சாங் தான். இந்த ஆடலுடன் பாடலும் சேர்ந்து என்று வருகிற இந்த பாடல்

இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜெயபிரசாதிக்கண்ணா, நீங்க விசப்பரிச்சு ஒன்றை வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் நேற்று கச்சேரிக்கு போய் எனக்கு தான் சற்று குரல் வளம் நல்லா இல்லை, பாடி பாடி களைச்சி போச்சுன்னு சொன்னேன். ஆனா பாடுங்கம்மாண்டு போட்டிருக்கீங்க. சரி, நான் பாடி இப்ப நீங்க எல்லாம் பாடாம விட்டுருவீங்கன்னு தான் நான் பாடாம இருக்கேன். ரேவதி அம்மா, நீங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜவேல், நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு. உண்மையிலேயே மிக சீக்கிரமாக ராஜவேலுக்கு இந்த இணைப்புக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அவர் இருந்தா எனக்கு கவலை இருக்காது, அடிக்கடி பாடிடுவாரல்ல. சரி, பார்க்கலாம். இங்க ரேவதியம்மா, நீங்க ஓடி வாங்க பாடலை பாடுறதுக்கு.

0: வணக்கம் பாருங்க, எல்லாரும் சத்தம் போடாம இருக்கீங்க. நான் பாட போறேன் பாருங்க. நான் பாட,
1: நீங்க நேத்து கச்சேரி போனீங்களா?
0: கச்சேரி போனேன். உண்மையாவே நாங்க ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்தது, ஒன்றரை ஒரு மணித்தியால ஓட்டம் எங்களுடைய மொன்ட்ரியல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இதுக்கு. அப்ப எங்களை அழைப்பு விடுத்திருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்பாக நாங்கள் இங்கிருந்து அங்கு போக ஒரு மணித்தியாலம் தான் ஒரு எங்களுக்கு போகிற நேரம். ஆனா நேற்று நாங்க போனது வந்து மூன்று மணித்தியாலத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்கிருந்து போறதுக்கு. ஏனென்றா இந்த பனிப்பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது, பெருந்தெரு எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மெதுவாக எல்லாம் லைனாவே போய்கொண்டிருந்தது, ஓடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம். போய் அங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இரவு 2 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பணும். அங்க அப்ப பாட்டு போட்டி எல்லாம் நடந்தது அங்க, பொங்கல் விழாண்டு குழந்தைகளுடைய. இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் எங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க சொன்னாங்க. எங்களை நாங்க பாடுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க. இல்ல 700 பேர்,
1: நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றது?
0: 700 பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல.
1: பிள்ளையாருக்கு
0: வைப்போம் உள்ளுக்கு உள்ளிடன் வச்சு மாவால கொழுக்கட்டை, அது இருந்தது. மற்றது சீனி அரிய தரம், அந்த அரிசி மாலை சீனி எல்லாம் போட்டு ஒரு ஒரு சின்ன பலகாரம் செய்வாங்க. அதால எரிஞ்சா உண்மையா நோகும் கொஞ்சம் அடிபட்டா அது. அடுத்தது வடை இருந்துச்சு. மற்றது ஒரு கேக் துண்டு இருந்துச்சு, அது வந்து வெஜிடேரியன் கேக் தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி
1: வச்சிருந்தாங்க.
0: நீங்க என்ன பாட சொல்லி, ஒரு ஒரு உண்மையான மாடு, மாடு ஒரு பசு கொண்டு செய்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான மாடு இல்ல, அது அது ஆர்டிபிஷியல் இது. ஆனா பெரிய பசு, அந்த உயிர் இல்லாத பசு கூட ஓடி வந்து முட்டி இருக்குங்க. நான் பாடி இருந்தேன்.
1: நீங்க
0: என்னடா என்ன பாட சொல்றீங்க? எல்லாரோட கையிலயும் அந்த பேக்ல இருந்தது இல்ல சிட்டுண்டி, அதை பார்த்து அதை பாத்துட்டு தாங்க நான் ஸ்டேஜ் ஏறேன்ல. ஏதோ ஒன்று எரிஞ்சிருவாங்கல்ல. சரி, நீங்க இப்ப
1: ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தோம்.
0: நீங்களமா?
1: ஆமா, ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம்.
0: இன்னைக்கு
1: ரிசப்ஷன், ஒரே பஃபேல சாப்பிடவே வயிறு இல்ல.
0: இல்ல,
1: ஆமா, அவ்வளவு ஐட்டம்ஸ்
0: இருந்தது.
1: ஆமா,
0: நான் இங்கிருந்து அங்க இந்தியா வந்த போது ஒரு முதல் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனேன். அப்ப முதல் கோயிலுக்கு, கோயில் இல்லாத குருவாயூரப்பர் கோயிலுக்கு, அதுக்கப்புறம் அடுத்த விசிட் வந்து ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பு உறவுகள் நேர்கள் தான் கூட்டிட்டு போய், நாங்க அன்பு உறவுகள் எல்லாரும் புடைசூழ எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாணத்துல பெரிய மண்டபம், அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா அந்த மண்டபத்துல ஒவ்வொரு பூத் போட்டு ஒவ்வொரு சாப்பாடு, இதுல இட்லி, அதுல தோசை பேர்ந்த, அதுல ஐஸ்கிரீம் பேர்ந்த, அங்கால உப்புமா அங்கால, அப்படியே சுத்தி நடந்து கொண்டு வாங்கி தட்டை கொண்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியா தண்ணியும் தண்டு அதுல அந்த பிளேட்டை வச்சிட்டு வரணும். அப்ப அது நல்லா இருந்தது, ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு அது. என்னடா இங்க எல்லாம் புஃபேல ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு நாங்களாவே எடுக்க விட்டு அது. ஆனா அவங்க அங்கேனா அவங்க போடுறாங்க, ஒவ்வொரு பூத்துக்கும் போகணும். அப்ப சன நெரிசல் குறைவு, விருப்பமான

0: அதுல போய் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, அவ்வளவு பேரும் அங்காங்க சாப்பிட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஒரு தடங்கள் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க எல்லாரும். நல்லா
1: இருந்தது
0: அப்படித்தான் நான் உங்களுக்கு இல்ல.
1: ஆமா, நம்மளே எடுத்து போட்டும் போது நம்மளுக்கு என்ன ஒண்ணா
0: தேவையான பூத்துல போய் வாங்கி அதுல அவங்கள்ட்ட கேட்டு இதை மட்டும் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடலாம். நிச்சயம் நல்லா இருந்தது. சரி, இப்ப நீங்க பாடணும், நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்தா பாட முடியாம. சரியா, என்ன பாடு?
1: ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பாடுறதுக்கு ஓடி வந்துட்டேன்.
0: சரி சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடாம எங்க பாடுங்க.
1: பட்டு பட்டு நான் பாட்டு பாட போறேன். டிவா நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறினேனா. நானே நானா யாரோ தானா, மெல்ல மெல்ல மாறி தன்னை.

ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் எதிர்ப்பு மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம் சரணம் நானே நானா யாரோதானா மெல்ல மெல்ல திரையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே உறவில் கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே மனது பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம்

0: மெல்ல மெல்ல மாறினேன் மேடம். ஓகேவா?
1: மெல்ல மெல்ல மாறினேனா மாறினேனா.
0: ஆமா, என்னோட பேரனும் சேர்ந்து பாடிட்டான்.
1: எத்தனை வயது அவருக்கு?
0: அவனுக்கு 4.
1: 4 வயது. இந்த நேரம் தான் அவர்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் பின்பற்றி கொள்ளுவார்கள். அதே மாதிரி இப்ப எல்லாம் வந்து இசையில இந்த கலையில எல்லாம் நீங்கள் ஈடுபாடு எடுத்து கொடுத்தா அவங்க அதை பின்பற்றி செல்வார்கள் இல்லையா? அருமையா பாடுனீங்க. நானே நானா நல்ல அருமையா பாடுனீங்க. அப்ப இப்ப இந்த ஐஸ்கிரீம் அணியாம போப்போ, நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதுதான் இப்ப நான்
0: சாப்பிட்டுட்டேன். அதை விடலையே.
1: அப்ப
0: அதெல்லாம் விடுற கதையே கிடையாது, சாப்பிட்டாச்சு.
1: ஒரு வகைக்கு சில நேரம் எங்களுக்கு கோல்டு வந்தா இங்க ஒரு அன்பு உறவு சொல்லி இருந்த அந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எடுக்கா சில நேரம் இல்லாம போகும் சொல்லி இருந்தா. நல்லா
0: பாடுனீங்க.
1: நன்றி
0: நன்றி.
1: சரி, எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அழைப்புக்கு யாரோ அடிக்கடி வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வரதராஜன், வரதராஜன் ஓடியாங்க, நல்லா பாடுவீங்க நீங்க. உங்களோட பாட்டை நாங்க கேட்கணும். ஒவ்வொரு உறவும் அன்பு உறவும் பாட பாடத்தான் நானும் பாட்டு பாட பழகி கொண்டு வருகிறேன். எங்கே வணக்கம் வரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கங்களுடன் விடுமலை. வணக்கம் வரதராஜன் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: உற்சாகமான அடிவாங்காத இரவு வணக்கத்தோடு வரதராஜன்.
2: ஆமங்களம்.
1: நல்லா இருக்கிறீங்களா? நேற்றுதான் நான் நீங்க வந்திருக்கீங்க, ஒரு அன்புறவு பேசிக் கொண்டிருந்தார். அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தேன், அதுக்கிடையே நீங்க அவங்க காணும் போதும் போதும் நீங்க பேசினா காணும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தூங்கிட்டீங்க.
2: அப்படித்தானே?
1: ஏன் இந்த வருஷத்துலயும் அடி வாங்குவாரு நீங்க தூங்கிட்டீங்க, அப்படித்தானே? உங்களுடைய பாடலை கேட்கல, பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேணாம். எங்க பாக்கலாம்?
2: ஆமங்களம்.
1: எங்க என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?

0: அது சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது பேச்சு வந்ததோ என்னமோ தெரியல, பாக்கலாம் வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அருமை ஊதக்காற்று வீசையில. அடுத்த வரி என்னங்க? அந்த காத்து வீசைக்கு தான் குயில் கூவும். குயிலே குயில. அப்புறம் அடுத்த வரிகள் என்ன?
1: தாயம் தாயும் கொஞ்சம்
0: போட்டு பாடிடலாம் இல்லையா? மறுநாளும் பரவாயில்ல, போட்டு பாடி. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க.
1: நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டினது அன்றும் என்றும் சொல்லினது நீ எழுது நான் எழுது பிறந்தது பேரெழுத நெஞ்சில் ஊறு பாட்டினதே மேகத்திலே பாடலினே நிலா காலமெல்லாம் தீருவது.

0: நீ பெற்ற பின்னையும் மேகமும் சோகமும் உன்னை போலையே நேரமிது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டிலிது. அவ்வளவுதான் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். பேந்த என்ன, அந்த படித்த ரெண்டு பாட்டும் இரவு எல்லாருக்கும் தூங்குறதுக்கு மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் தூங்கிருங்கப்பா, பாட இனி பாட வேணா, உடனே தூங்கிருங்க. எங்க இப்படி பாடி எல்லாரும் நீங்க இவ்வளவு சாஃப்டா அமைதியா நல்ல ஒரு பாட்டை இப்படி அழகா பாடி விட எல்லாரும் சரி நல்ல பாட்டா இருக்கு அப்படியே கேட்டு தூங்கிட போறாங்க. நல்லா
0: பாடுவாங்க,
1: இனிமையாக பாடுனீங்க. மீண்டும் இப்ப இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாடு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதி கொள்ளணும் சரியா?
0: கண்டிப்பா வர்றேன் மேடம், கண்டிப்பா வர்றேன்.
1: நன்றி நன்றி நன்றி வரதராஜன், நன்றி நன்றி
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே நீங்க பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 647-874-6415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வரணும். எங்க பாக்கலாம், அடுத்த யாராவது பயம் இல்லாம பாடுவதற்கு வருபவர்கள் யார் என்றதை பார்க்கலாம். பாட இப்ப தமிழன் பாரதி ராஜவேல் முழுமையாக ஒரு பாட்டை நீங்க பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல வைங்க, நான் அதை பிளே பண்ணும், அப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி கொள்கிறேன். ஏண்டா அப்படி ஏண்டா உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாடுவதற்கு, ஏண்டா வந்து பாட முடியாவிட்டாலும் நீங்க அப்படி பாடி வச்சிருங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு, இந்த பாடுவோர் பாடலாம் வந்தா இப்படித்தான், உங்களையெல்லாம் தட்டி கொடுத்து மெல்ல பாட சொல்லி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தான் கேட்போமா? இந்த பாட எடுத்து வந்தா தான் இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாட வருவீங்க.

பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5141923729. நான் இப்பொழுது ராஜவேலுக்கும் சொல்லியிருந்தேன், பாடலை நீங்கள் அப்படியே பாடி பதிவு செய்து இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிவு செய்து விடுங்க, நான் அதை எடுத்து வருவேன் இப்பொழுது பாடுவது சொல்லி. இப்பொழுது தமிழன் பாரதி பதிவில் வைத்திருக்கிறார், அவருடைய பதிவை என்ன என்று கேட்டு பார்க்கலாம். இப்ப உடனே, ஏனென்றால் அவர்களுக்கு காட்டிலுக்கு நேரடியாக வர முடியாத நிலையினால் தான் பதிவு செய்ய சொல்லுகிறேன். அதுக்காக எல்லாரும் பதிவு செய்து வச்சிடாங்கப்பா. இப்பொழுது தமிழன் பாரதி, உங்களுடைய பதிவை நாங்கள் கேட்கலாம்.

0: என்ன நடந்தது?
1: வணக்கம். உங்கள் தமிழன் பாரத்.
0: என்ன நடந்தது? நீங்களோட சத்தம்.
1: மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள்
0: உங்களுடைய சத்தம் வர மறக்கிறது, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம், எதுக்கு என்னோட தடவை அதை எடுத்து வரலாம். உங்களுடைய பதிவை
1: காற்றுக்கென் வேலி. மகிழ்ச்சி அம்மா, வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி, தர்மபுரியிலிருந்து. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ளம் தங்கக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்கு ஏது. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும்போது.

இன்று கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கென்ன தட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கென்ன தட்டுப்பாடு, காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை.

0: கண்டேன் சீர்கொண்டு வா சொந்தமே என்றுதான் பெண்மை கொண்டேன் பிள்ளை பெற்று பிள்ளையானேன் பேசி பேசி கிள்ளையானேன் பிள்ளை பெற்று பிள்ளையானேன் பேசி பேசி கிள்ளையானேன் கோவில் விட்டு கோவில் போவேன் குற்றம் என்னை சுயேற்றுக் கொள்வேன் கோவில் விட்டு கோவில் போவேன் குற்றம் என்னை ஏற்றுக் கொள்வேன் காற்றுக்கின்னு வேலி கடலுக்கின்னு மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை வெள்ளம்
1: அம்மா வணக்கம் நிகழ்ச்சிக்கு நான் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன் எப்படி இருக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தான் அந்த குரல் சற்று கொஞ்சம் இதா இருக்கு ஒரு முதல் ஒரு படப்படுத்து முதல் முதலா நிறைய வானொலிகள்ல நான் வந்து பேசியிருக்கேன் ஆனா என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல முதல் முதலா நம்ம எம்டிஆர் வானொலியில பேசும்பொழுது நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றுட்டேன் என்ன ஆகுமோ ஏதாகுமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏனென்றால் நான் ஒரு நேரா நான் பேசும்போது நிறைய பேசியிருக்கேன் ஒரு ஆர்ஜேவை போல அதாவது அறிவிப்பாளரை போல பேசுவேன் நிறைய அறிவிப்பாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க என்ன நாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க நீங்க ஆர்ஜாவா நாங்க ஆர்ஜாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆனா இப்போ முதல் முறை நான் நம்ம நிலையத்துல ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற இது அறிவிக்கப்பட்டு நான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு படப்பிடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கதான் செய்யுது இருந்தாலும் துடிப்போடு நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில துடிப்போட நான் வருவேன் நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் அப்படின்றது ஏன்னா எனக்கு கடவுள் உண்மை அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால எதையும் செய்வேன் சொல்லுவேன் சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று நான் இந்த நேரத்தில் நம்ம நேர்கள் குறிப்பாக சொல்லணும்னா நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி மீரம்மா ஐயா அவங்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்தும் சொல்றேன் அனைவருக்கும் குறிப்பா இளவரசுக்கு என் மனமார்ந்த நன்றி பாராட்டுகள் நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு பார்த்தேன் முதல் இந்த தோணி வந்து கடல்ல தனிமையா பயணமாயிருக்குது ஒரு துடுப்பு தான் நான் மட்டும்தான் அதில் பயணிச்சுட்டு இருக்கேன் அதனால இனி வரும் நாட்கள்ல உற்சாக துடுப்புகள் என் நேய அன்பு உறவுகள் என்னோடு கூட பயணிப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையில வருகிறேன் உங்களோடு வானொலியில் மகிழ்ச்சி அம்மா நன்றி
2: நன்றி தமிழன் பாரதி என்னவென்றால் நீங்கள் பதிவு செய்து வைத்ததை நான் இப்பொழுது ஒளிபரப்பிலிருந்து இப்பொழுதுதான் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய பயணம் எப்பொழுதும் சிறக்கட்டும் நீங்கள் தனிமையாக ஒரு துடுப்போடு போக வேண்டாம் நீங்க இந்த காட்டிலேயில நீங்க காலடி எடுத்து வச்சு இந்த கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கால் வச்சிட்டீங்கல்ல துடுப்புகள் நிறைய உங்களை அப்படியே நீங்க உங்களை அப்படியே ராசா மாதிரி இருத்தி நாங்க கொண்டு போயிருக்கோம் உங்களை சூழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அருமையா பாடுறீங்க சூப்பர் காட்டுக்கு என்ன வேணி அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பாடல எடுத்திருக்கிறீங்க கடலுக்கு என்ன மூடி என்று பாடியிருந்தீங்க நன்றாக பாடுறீங்க இன்னும் நீங்கள் பாடி நிறைய அதாவது பயம் இல்லாமல் பேச பாட உங்களுக்கு பயம் இருக்காது சும்மா நீங்க அந்த ஒரு ஒரு கூச்சத்தோடு அதை மெல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் தாராளமாக நீங்கள் உங்களுடைய பாடுவது, பாடும் செயல்பாடு மற்றும் பேசுவது, அறிவிப்புத்துறை நேர்களோடு எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து வரலாம். இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு. நீங்கள் கலை என்றும் பாதையில் பயணிக்க சரியான இடம் என்று சொல்லிக்கொண்டு வளர வேண்டும் சிகரம் போல் என்று வாழ்த்தி கொண்டு அருமையாக பாடுறீங்க. என்ன அன்பு உறவுகளே, நாங்கள் தமிழன் பாரதி பாட தொடங்கணும்னு எல்லாரும் சத்தம் போடாமல் இருக்கிறீங்க. மற்ற எங்களுடைய உறவுகள் யார் எல்லாரும் ஏன் இதுக்கு பாடாமல் நீங்கள் இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சரி, சீக்கிரமாக உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க. சரியாக 12 மணிக்கு பாடுவோர் பாடலான்னு நிகழ்ச்சி நிறைவு பெற்றுவிடும் பெற்றுவிடும். எத்தனை பாடல் வந்தாலும் இது போல ஒரு பாடல் இனி வரும் ஆண்டு ஜெயவர் சாதிக்கண்ணா கேட்டுக்க எந்த பாடல் என்ன சொல்லிக்கிறீங்க? எங்களுடைய தமிழன் பாரதி பாடிய பாடலா? சரி, கலம்பம் அசத்தலாக பாடலோடு ஆடலோடும் கேட்டு அட்டாசமாக இருக்கு, நன்றி என்று போட்டுக்க ராஜவேல். எங்கள் ராஜவேல், நான் வேலையில் இல்லை உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்க, அதனால தான் நீங்கள் பதிவு செய்ய முடியல. சரி சரி சரி, அழைப்புக்கு அன்பு உறவுகள் வர வேண்டும். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும்.

இன்று தமிழன் பாரதி பேசிய அந்த பேச்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அது அவர் பேசிய அந்த பேச்சில் ஒரு படத்துல ஒரு நடிகர் பேசிய ஒரு வரி, என்னவோ தெரியல ஏதோ தெரியல என்று சொன்னார்ல, அந்த வரி ஒரு நடிகர் பேசிய அந்த வரி எந்த படத்துல யார் அப்படி பேசியிருப்பார் என்று நீங்க சொல்லணும். அந்த வரிய என்னமோ தெரியல, எனக்கு என்னமோ தெரியல, ஏதோ தெரியல என்ற வரி வந்ததல்ல, அது ஒரு படத்துல வந்தது. ஒரு பாட்டு பாடல் வரும் முன்பாக இல்ல, பாடலுக்குள்ள வந்தது. அது எந்த பாடல் என்று நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க கெட்டிக்காரு. பாக்கலாம் யார் அந்த கெட்டிக்காரன்னு பாக்கலாம். அவர் சொல்லி இருந்தார், என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்ற அந்த வரிகளை சொல்லி இருந்தார். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், அந்த வரி ஒரு பாடலுக்குள்ள வந்தது. அந்த பாட்டாக இல்லை, ஒரு நடிகர் பேசியிருப்பார். எங்கே அது, என்ன எந்த படம் என்ன பாடல் என்றதை நீங்க சொல்லிட்டா பார்க்கலாம். கெட்டிக்காரன் எப்படி டெஸ்ட் வச்சாச்சு உங்களுக்கு?

0: அடடடா கண்ணன் வாங்க பாட வாங்க. ஆஹா, இன்றைக்கு தானுங்க அவர் கேட்டிருக்காரு. கண்ணன் எங்க பாக்கலாம், அந்த பாட்டை வந்து நீங்க பாடி காட்டணும். அது என்ன பாட்டு? சரியா என்னடா நீங்க பொய்க்கும் சொல்லலாம் தானே. குணா படத்துல கமலன்னு நீங்க சொல்லலாம். காட்டலைக்கு வாங்க, வந்து நீங்க அதை பாடி காட்டுனா தான் நாங்க அது உண்மையுன்னு நம்புவோம். எங்க பாக்கலாம். அதுக்கு முன்பாக காட்டலையில இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி
1: என்ன பாட்டு ப்ரோக்ராம் பாடுறோம்?
0: பாடுவோர் பாடலாம். உங்களை பாட வைக்க போறோம் இப்ப நாங்க. பாருங்க பேச்சு வராட்டி பாட்டு நல்லா வரும். சில பேர் நல்லா பாடுவாங்க, நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது?
1: அஞ்சு வருஷத்துக்குள்ள கேட்டேன்.
0: நல்லது. மீண்டும்
1: குணாபடத்துல குணாபடத்துல கமலஹாசன் பாடினது
0: எங்க பாக்கலாம்? அது என்ன அவர் சொல்லி இருப்பார்? எங்க
1: என்னவோ
0: தெரியல. என்ன பாட்டு? என்ன பாட்டு
1: அது? அவருக்கு அவருக்கு பாடம் தெரியும். அது நல்ல என்ன புள்ளி இருப்பாங்க, என்ன புள்ளி வேஷம் போட்டு கமலஹாசன் பாருங்க.
0: அது அவருக்கு பாடினவருக்கு தெரியும். நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, என்னன்னு பாக்கலாம். யாரு வந்து பாடி காட்டுறாங்கன்னு பாக்கலாம். ரெண்டாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, பாட வரணும். சரியா, வந்து பாடுங்க. நன்றி. கட்டிகாரா நீங்க சொல்லணும். சுகன்யா, எங்களுடைய சந்திரசேகர் சுகன்யா, நீங்க கூட அப்படித்தான் எழுதியிருக்கீங்க. ஓ, நீங்க பாட்டையும் எழுதியிருக்கீங்களா? கண்மணி அன்படம். அது அந்த பாட்டை வந்து அந்த வரியை மட்டும் நீங்க பாடி காட்டணும். மறுபடியும் போட்டு காட்டுங்க என்று சொல்லியிருக்கிறார் ரேவதி அம்மா. சரி, எங்க வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம் சொல்லுங்க. எப்படி கண்ணன் இருக்கிறீங்க? ஏன் கண்ணன், அன்றைக்கு உங்களை அழைச்சி அழைச்சி நாங்க எத்தனை கண்ணன் பாட்டு எடுத்து வந்தோம், அவ்வளவும் உங்களை காதல கேட்க இல்லையா கண்ணன் உங்களுக்கு?
2: கேட்க முடியல மேடம். அன்னைக்கு அடுத்த நாள் மெசேஜ் பார்த்தா அதோட அத்தனை பாட்டு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம்
0: எவ்வளவு பாட்டு நாங்க எல்லாம் உருகி உருகி பாடினமே உங்களுக்கு கேட்க இல்லையா கண்ணன்? இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
2: உடனே ஓடி வந்திருப்பேன்.
0: ஓடி வந்திருப்பீங்க. சரி, என்ன பக்கத்துல நாகலிங்கம் பேசுற?
2: ரெண்டரா இருக்காரு.
0: என்ன செய்யற?
2: ரெண்டரா இருக்க.
0: யாருக்காங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா?
2: ஃப்ரெண்ட் அங்க தான் கத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதானே கேட்டிங்க?
0: நாகலிங்கம்.
2: நாகலிங்கம்
0: யார் கத்திட்டு இருக்காங்க?
2: அது யாரு?
0: அதான் பக்கத்துல கேட்டு, பக்கத்துல கேட்டுச்சே. என்ன ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது உங்களோட? நீங்க பேசும்போது ஒரு எதிரொலி மாதிரி. இப்ப இல்ல, இப்ப இல்ல. நாகலிங்கத்தை தெரியாதா உங்களுக்கு பேர்?
2: தெரியாதுங்களே.
0: அங்க ஒரு சத்தம் ஒண்ணு போட்டாரு. நாளைக்கு அடுத்த வீட்டுல இருக்காரு. வேற யாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? உங்க சொன்ன நீங்க எனக்கு காது கேக்க. யார் இருக்கிறது? ஏங்க ஊ, யாரு கண்ணன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது?
2: கண்ணன் யாரும் இல்ல மேடம், நான் மட்டும் தான்
0: இருக்கேன். அப்ப பேரு? அதுக்குனே அது ஒரு சின்ன கேப்புகளை அனுப்பிடுங்க பாருங்க. டக்கண்டு ஓடு ஓடு ஓடு, இப்படிதான் சொன்னீங்க. ஓடு ஓடு ஓடு, அவங்க கண்டுபிடிக்க போறாங்க. ஓடு ஓடு, நான் பாடிட்டு வரேன். அதுக்குள்ள அனுப்பிட்டீங்கல்ல. சரி, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம். அத நீங்க பாடி காட்டுங்க பாக்கலாம்.
2: அதான் கண்மணி அன்போட காவலன் நான் நான் எழுதும் மடல் இல்ல கடதாசி
0: கண்மணி
2: லெட்டர்
0: லெட்டர். கண்மணி அன்போட காதலன் கடிதமே. அப்புறம்
2: பாட்டாவே பாடிட்டீங்களா? அப்ப இப்ப கண்மணி சொன்னதுல இப்ப பொன்மணி பாடுக்குங்க. பொன்மணி, உன் வீட்டுல சவிக்கமா? நான் இங்க சவிக்கம்.
0: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை அப்படியே அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வார்த்தை தடுமாறு.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் கவிதை,
0: கவிதை
2: பாடுங்க முழுசா.
0: சரி, நான் பாடிட்டேன், அடுத்த வரியே சொல்லுங்க. அடுத்த என்ன?
2: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவறதில்ல. இது எழுதிக்கிங்க, இடையில இடையில மானத்தேனே பொன்மான் எல்லாம் போட்டுக்கணும்.
0: உண்டான காயம் எங்க தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்து மேனி தாங்காது சிந்தேனே.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது.
0: அதை எப்படி அடுத்தது எடுக்கிறது வருது இல்ல. என் காயம் எந்த காயம் இங்கு தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. அதா வரும் இல்ல. இது மனிதர் இது மனிதன்
2: காதல் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே, நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனிலேயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? அபிராமி ராமியே அபிராமியே, சுப்பலாலி லாலியே அபிராமியே.
0: ஆஹா, சூப்பர் கண்ணன், நல்லா இருந்தது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் அதாவது கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க, பாடுனருக்கு தெரியும் கேளுங்க. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இளவரசு சுகன்யா, எங்களை சுகன்யா, சந்திரசேகர் சுகன்யா, மற்றது ராஜவேலும் கண்டுபிடிச்சிருக்கான் நினைக்கிறேன். எங்க ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு,
2: எனக்கு
0: என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? அதை நீங்க சொல்லி அந்த வரி நல்லா இருக்குது. நீங்க நீங்க அதாவது பக்கத்துல அந்த ஒத்து ஒத்து ஊதுவாங்க தெரியுமா, அந்த நாதஸ்வரத்துக்கு பக்கத்துல அப்படியே நீங்க சொல்லி முடிச்சு நீங்க பாட வேணும்னு சொல்லிட்டீங்க. நீங்க பாடுங்க முழுசா ஒரு பாட்டு பாருங்க. எங்க பாக்கலாம் நீண்ட நாள்.
2: என்ன பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எது ப்ரிப்பேர் இல்லாம வந்துட்டேன், சொல்லுங்க.
0: என்ன பாட்டு
2: சொல்ற பாட்டு பாடுறேன்
0: கண்ணனுக்கு? என்ன பாட்டு? நல்ல ஒரு காதல் பாட்டு பாருங்க பாக்கலாம்.
2: சின்ன
0: பிள்ளைகிட்ட காதல் பாட்டு கேக்குறீங்க நீங்க? அதே இப்பதான் அந்த காதலை பத்தி என்னன்னு பாக்குறதுக்கு பாடுங்க மாமா கேக்கலான்னு கேக்குது. நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்க. காதல்ல நீங்க தானே மாமா, நல்ல காதலை பத்தி சொல்லுங்க. நீங்க பாடுங்க மாமா, எங்க பாருங்க. ஒரு குட்டி ஒரு குட்டி குழந்தை அப்படிதாங்க, மாமா மாமா பாடுங்க மாமா, ஒரு ஒரு காதல் பாட்டு பாடுங்க மாமா, அப்பதான் மாமா நானும் அதை கத்துக்கலாம். பாடுங்க.
2: சரியா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே மனதை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொன்பதே. உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இன்ப சீதனும். அதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா

0: எனக்கு வானம் கையில் எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன், நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன், உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. அவ்வளவுதான் தெரியும் மேடம்.
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, பாருங்க பாட சொன்னா கண்மணி காதல நான் எழுது கடிதம்ன்ற காதல் கடிதம் வந்ததா வந்ததா வந்தோன்னு நான் சொல்றேன்னு பாடுறேன் பாருங்க. எப்படி அந்த டீச் பண்ணி கொடுக்கறேன், இப்படித்தான் கடிதம் கொண்டு வந்தா நீங்க துள்ளி அதையும் கையில கொண்டு ஓடி திரியணும், மறைச்சு மறைச்சு படிச்சு படிச்சு படிச்சு. அப்ப உங்களுக்கு நான் யாருக்கும் கேட்காம கேக்குறேன், உங்களுக்கு யாருங்க முதல் கடிதம் கொடுத்தது அதை சொல்லுங்க.
0: எனக்குங்களா, என்னோட காதலி.
1: காதலி தாங்க, அது காதலியோட பேரு தான் கேட்டேன். காதலியா இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாம
0: இருக்கேன்.
1: இல்ல உங்களுக்கு யாரண்டு நாங்க யாரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க, அதுதான் கேட்டேன். பேர
0: இப்ப பேர சொல்ல முடியாது மேடம், இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்துருச்சு, இனிமேல
1: இனி சென்னை
0: சொல்ல முடியாது.
1: சொன்ன பேர் சாப்பாடு கிடைக்காது.
0: சாப்பாடு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது நிறைய பேர் கேட்டுப்பாங்க.
1: பாயும் தலானையும் பாயும் தலையணையும் கொண்டு வெளியில போன நீங்க அப்படித்தானே.
0: அதாவது
1: முதல் நுழைவாசல்ல போன உடனே அந்த கரையோட.
0: ஆமா ஆமா,
1: அதாவது அந்த கதவுக்கு நீங்க கீப்பரா படுத்திருக்கீங்க. அது யாரு கள்ளன் வரா
0: அந்த தாண்டிதான் உள்ள போன. ஆமா
1: சரி, அதண்டாலும் குடுத்திருக்கா அதுல படப்பா என்று விட்டு இருக்காங்க. இப்ப இந்த இதுவே பேரை சொன்னா நீங்க இப்ப இந்த முத்தத்துக்கு தான்
0: போகணும்,
1: முற்றாம இல்ல கேட்டுக்கு வழியால அப்படித்தானே. என்ன செய்தாலும் வீட்டுக்கு மேல நீங்க வாங்கியா சொன்னா இல்ல எப்படின்னா, எப்படித்தான் நீ என்ன திரத்தி விட்டாலும் எப்படித்தான் என்ன போவோம்னு சொன்னாலும் நான் பாரு உனக்கு அங்க உன்னை விட உயரத்துல படுத்திருக்கேன்னு சொல்லலாம் இல்ல நீங்க. நல்லா பாடுவீங்க கண்ணன், சூப்பரா பாடுவீங்க. அடுத்தடுத்து வந்து பாடுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு நீங்க நல்லா பாடுவீங்க, தயார் பண்ணிட்டு பாடுங்க சரியா. பழைய படி பாடு பாடுவோர் நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் இல்ல, நாங்க முயற்சி செய்து.
0: இரவு வருதுங்களா?
1: இந்த நேரம் தான் வரும், 9 மணிக்கு வரும். இன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பாளர் எங்களோட சேர்ந்து கொண்ட
0: அறிவிப்பு கேட்கல, அவர் பேசினதை இப்ப ரெக்கார்டிங் போட்டீங்களா? அதத்தான் கேட்டேன், டைம் இல்ல இப்ப கேட்க, நிகழ்ச்சி கேட்க முடியறது இல்ல. கொஞ்சம் ஈவினிங் 5 மணிக்கு போல கேப்பேன், அப்புறம் மத்த டைம்ல கேட்க வாய்ப்பு இல்ல, அதனால இடையில இடையில நைட்டு ஆனா கேக்குறேன், அப்படியே ஹெட்போனை போட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு கேட்டுட்டு. அதுல ஒரு சில நிகழ்ச்சி புது நிகழ்ச்சி வந்தா பாப்பேன்
1: நான். மெல்ல மெல்ல என்னுடைய குழந்தைகளுக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு சூப்பு தறி கொடுப்பேன் கையில, அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டில் கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு எங்கய்யா வாயில எங்க அதை நீங்க சுவைச்சு கொண்டு உங்களுக்கு இல்ல இல்ல சூப்பு தறிய குடுக்கறது இல்ல, கையில சூப்பு தறி நான் வச்சுக்கொண்டு அந்த வண்டில தள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்றேன், அதுதான் என் விருப்பம். அவர் அப்படியே ஒரு புரோகிராம் தள்ளி கொண்டு வந்தோம்னா சூப்பு தறி கையில குடுத்துருவான். அதுக்கு பிறகு எனக்கு அந்த குழந்தை சொல்லு, எனக்கு நீங்க இத அவ்வளவு தூரத்துல வச்சு ஏமாத்தி தந்தீங்கல்ல, எனக்கு அந்த அந்த இனிப்பே வேணாம் என்னட்டு கடை கடன் பேச தொடங்கிடுவேன்.
0: அவர் பேசுறப்ப நல்லா குரல் நல்லா குரல் இருக்கு, நல்லாவும் பேசுறாரு, நல்லா நல்லா எல்லா நல்லா ஆர்ஜியவா
1: வந்துருவேன்.
0: அவர நிகழ்ச்சி தனி நல்லா கொடுப்பாருன்னு எனக்கே நம்பிக்கை இருக்கு.
1: அடுத்த அடுத்த காதல் இளவரசன் வாராருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. காதல் இளவரசன்
0: வணக்கம். வணக்கம்,
1: யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணன். இவர் யாருண்டு
0: இளவரசன்? இளவரசு தான். வணக்கம்.
1: ஏங்க இளவரசு வந்து இளவரசுக்கு பெயர், நாங்க இளவரசன் எங்க குரூப்புக்கு வச்சிருக்கிறது இன்னொரு இளவரசன். எங்க அவரோட குரலை நீங்க
0: கேட்டு இருக்கோம். நம்ம நம்ம இவரு என்ன ஊர் வர மாட்டீங்களே.
1: யாரு
0: தர்மபுரி? அவர் பேர் என்ன?
1: அவர் ராஜா அங்க தர்மபுரி
0: ராஜா. ராஜா தானே சொல்றீங்க?
1: என்னங்க ராஜா போய் இளவரசு ஆக்கிட்டீங்க? அவருக்கு வயசு போய் தலைமுடியெல்லாம் நிறைச்சு இப்ப பத்தாதுக்கு அவருக்கு ஆய விடுறாங்க இப்ப வீட்டுல.
0: அப்ப திருப்புக்குழி
1: விஜயகுமார்.
0: அவரு விஜயகுமார்.
1: அவர் விஜயன். அவர் வீரன். விஜயன். அவரை இதுல வந்து நீங்க சேர்க்கறீங்க. எங்க இளவரசு?
0: அப்ப இளவரசு. அப்ப இளவரசு.
2: இளவரசு ராத்திரி வணக்கம்ங்க.
0: வணக்கம் வணக்கம்.
2: ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம்.
0: வணக்கம். இரவு வணக்கம்.
2: நல்லா பாடுங்க. பாட்டு
1: நாங்க எல்லாரும் பேசி பாக்குறோம். ஆனா அவர் தான் சரியா அதை உன்னிப்பா உன்னிப்பா கேட்டு பாத்துருக்காரு. அக்கா என்ன பேசுறாரு?
2: அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த அகராதியில டிக்ஷனரியிலே இல்ல. எப்படித்தான் போறாங்களே தெரியல. அதுக்காக எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெரியல. அந்த பாடலுக்கு அடக்கு சேர்க்கிற விதத்துல அந்த வரிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க.
1: ஆனா அந்த அந்த வேர்ட்ஸ் அவங்க போடும் போது அது சரியா அதுல ஜாயின் ஆகி போகுது சரியா?
2: ஆமா.
1: உண்மையிலேயே அந்த பாடலை கேட்டு நாங்க கேட்காதவங்க நாங்க யோசிப்போம். அதுதான் பாட்டுண்டு இல்லையா?
2: அது எப்படி அது எப்படி சேர்த்திருக்காங்க பாரு. நம்ம கழவோடு கலகலப்பு அக்கா மகன் அப்படின்னு சொல்றாங்க. அது வரிகளுக்கு ஒத்துப்போகலன்னா கூட அந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல மேடம், அவங்க குழந்தை மாதிரி அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்க இந்த நிறைய ஹிந்தி பாட்டுலாம் பாடும். ஆனா எங்களுக்கு திருப்பி பாட தெரியாது. ஆனா நாங்களா ஒரு வார்த்தை போட்டா
1: இன்னொரு விடயம் பாருங்க. புது பாடல் எல்லாம் அவங்க தெரியுது. அந்த ராகம் தெரியுது. ராகத்தோடு பாடுறா அதானே?
2: நான் ஒரு பாட்டு பாடுறேம்மா.
1: எங்க இளவரசு? அந்த இளவரசு உங்களுக்கு உங்களை நெஞ்சி மட்டும் கேக்குற இளவரசு கடிதத்தை பற்றி மட்டும் கேட்டாங்க. அவர் இப்பவே சொல்லிட்டார். அதாவது உள்ளுக்குள்ள அதாவது இல்ல கதவுல ஒரு ஓரமா உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் இடம் தானே கொடுத்துருக்கு. நீங்க கடிதத்தை பற்றி பேசுறாங்க, அதை மட்டும் கேட்காங்க. வேணுமெண்டா தனிப்பட்ட முறையா வெளியில வந்த அப்புறம் கேளுங்க.
0: கடிதத்தை பத்தி பேசுங்க, பேர் மட்டும் கேட்டாதீங்க.
1: பேர் மட்டும்
2: எதை பத்தி வேணாலும் கேளு, அதை பத்தி மட்டும் கேட்காது.
1: இளவரசு ஆனா இவர் எப்படி நீங்க வெளியில வந்தாலும் நீங்க பேர் எதுன்னு சொல்ல சொன்னா இவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு போத்தல்ல சரியா ஒரு கண்ணாடி போத்தல்ல ஒவ்வொரு பேரும் எழுதி உருட்டி உருட்டி போட்டு வச்சிருக்காரு. இவர் இவருக்கு கடிதம் கொடுத்தாங்க. அதுல அப்படி கைய விட்டு துளாவிட்டு ஒன்று எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவேன். ரெண்டா யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க எல்லாது இல்ல. இப்ப அமைதியா இளவரசு அமைதியா அதை கேட்டுட்டு யோசிக்கிறாரட. நான் கூட அப்படி
2: செய்திருக்கேன்.
1: நான் கூட ஆரம்பத்துல 16 வயதுல இருந்து
2: வாங்க. அண்ணாவுக்கு என்ன குறைச்சல்? கருப்பு தங்கம்.
1: தங்கம்
2: அப்படி என்ன நிறைய இருக்கிறதுல என்ன தவறு?
1: பாட்டு செல்வம் பேச்சில யார சொல்ல போறீங்க? வள்ளி
2: நடந்தா நடந்தா தேரு
1: தேரு அசஞ்சா
2: அசஞ்சா திருவிழா என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவில சொல்ற மாதிரி டைலாக் சொல்ல வேண்டியதான்.
1: போடுங்க போடுங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. அவ கேட்டா இவரோட நிலை என்ன அதை சொல்லுங்க.
2: கேட்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிருப்பாங்க. ஆனா அப்படித்தானே
1: தூங்க வச்சுட்டு அவர் பேச வந்திருக்கிற அதுவும் மொட்டை மாடி
0: இல்லை.
1: அத பாருங்க எவ்வளவு இதாண்ட. அப்ப சரி, அப்ப நீங்க கண்ணன் நீங்க பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்க சிந்தியுங்க. அவர் பாடட்டும் முதல்ல. அடுத்த பாட்டு என்ன சரியா
0: பாருங்க,
1: அவருக்கு பக்கத்துல அங்க பாருங்க எத்தனை பேர் பாருங்க அது கிட்ட கண்ணனுக்கு பக்கத்துல. நீங்க இனி பாட்டை தெளிவு செய்து கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கண்ணன். நீங்க
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. இளவரசு எங்க நீங்க பாடுங்க, இளவரசு இளவரசு பாடுங்க.
2: பாட கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லுன்னு பூத்த செவ்வரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் திலகம், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும், கொய்யாத மாங்கனியை கொடியடைதான் ஏந்தி வரும், மத்தா பூவானம் எல்லாம் வாய்ச்சிரிப்பு காட்டி வரும், மானோடு மீனி ரெண்டை மைவியோ கூட்டி வரும், பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு பொன்னாக கலந்த முன்னூறு நிலவு, பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், செஞ்சாந்து கொழம்பெடுத்து தீக்கி வைக்க சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே, தென் காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, இதே உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ, பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வீரம் கொடுத்தாலும் போதாது சீர்த்தனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி, வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், சித்தாட போட்ட இன்னமணி தேரு இல்லுன்னு பூத்த செவ்வரளி பூவு, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். அவ்வளவுதாம்மா
1: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
1: நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இனிமையாக பாடுவார்கள், அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாக நீங்க அறிமுகப்படுத்திய அத்தனை நண்பர்களும் இனிமையாக பாடுவார்கள், அதே போல நீங்கள் அந்த பாடல் வரிகளும் அப்படியே பார்த்து பாடுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடமா?
2: என்னமா இப்போதைக்கு பார்த்துதான் பாடுனேன்.
1: பார்த்து ஆனா மனப்பாடம்
2: மனப்பாடமா பாடுன வரிகள் முழுசா தெரியாது, அப்புறம் அந்த அக்கா பாடுற மாதிரிதான் ஏதாவது போட்டு பாடலோட வரிகள் தெரியாம இருந்தா கூட தனிமையில பாடல் பாடும்பொழுது அதுக்கு உண்டான வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகளை போட்டு பாடிட்டு போறது
1: சொல்லுங்க.
2: அந்த மாதிரி வரிகளை போட்டு பாடினதெல்லாம் உண்டு, ஆனா இப்போது பாடினது பார்த்துதான் பாடம்.
1: சரி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவர் ஒரு பெரிய பாடகர், அவர் எந்த நேரமும் முதல் பாட ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் போட்டுதான் பாடுவார், நல்லா பாடுவார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: சாத்தூர் நாகராட்சி அண்ணாதான்.
1: அதாவது இந்த வானொலிய உன்னிப்பா கேக்குறாங்கன்றதுதான் அர்த்தம் இளவரசு. ஏனண்டா அது உஷன் சத்தம் போற நாகராஜன் கண்டுபிடிச்சிட்ட அப்படித்தானே? வணக்கம்
3: நாகராஜன். வணக்கம்
1: அண்ணா.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நலம் நலம் நலம்.
2: உடல்நலம் தானே? உடல்நலம் எவ்வாறு உள்ளது?
3: நன்றாக தெரிவிக்கின்றது.
2: நலமே மலர அன்பான
1: எப்பொழுதும்
3: நன்றி நன்றி மிக்க நன்றி.
1: நலமாக இருக்க எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்க எங்களோட சிரிப்பு பேசி
3: உங்கள் அன்புதான்

0: அந்த வயது காலத்துல நீங்க முதல் முதலில் காதல் கடிதம் பெற்றது உண்டா?
1: வருஷம் முதலாவது படம் ரவிசாரம் படம் டைம்ல ஒன்பதாவது படிக்கும் போது நைன்த்
2: படிக்கிறேன்.
0: நாளைக்கு
2: சோறு கிடைக்குமா? தன்னை விட யாராவது கடிதம் குடுக்கறதுக்கு சரித்திரம் உண்டான்னு
1: கேக்குறாரு.
2: எத்தனை வரி எழுதுனீங்க? எத்தனை வரி எழுதுனீங்க?
1: ஒரே ஒரு வார்த்தை.
2: ஒரே ஒரு வார்த்தையா? அது என்ன?
1: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான்.
2: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மூன்று மூன்று சொல்லு.
1: பிடிச்சிருக்கு.
2: மூன்று சொல்லு.
1: மூன்று சொல்லு. ஒரே
2: ஒரே ஒரே அடியா.
0: அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா
2: பாருங்க. அவட இன்ட்ரெஸ்ட்
0: நீங்க ஒத்த வார்த்தையில பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க?
2: பெற்ற வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதை சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க கேக்குது. மாமா மாமா சொல்லுங்க. மாமா
1: அவங்க அவங்க அவங்க எல்லாம் ரெடி இருந்தாங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு.
2: அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இளவரசு
0: அறியாத வயசு.
2: திருமணம் நடக்க இல்ல.
1: இன்னொரு
2: தடவை சொல்லுங்க. என்ன எப்படி எப்படி எப்படி எப்படி?
1: பத்து வருடம். பத்து வருடங்களாக தொடர்ந்தது காதல். 24 வயசு வரைக்கும் நடந்தது. 23 வயசு.
2: ஆடி அப்பா, அதுவரை காதல். ஆனா திருமணம் நடக்க இல்ல. இல்ல
1: திருமணம் நடக்க. ஆனா ரெண்டு வீட்டுலயும் சமூகத்தோடதான் காதல் நடந்துச்சு.
2: ஆனா திருமணம்
1: நடக்கிற ஜாதகத்தில் அதுல போய்
0: சந்தர்ப்ப சூழ்நிலையை ஜாதகம் மாதிரியான சில விடயங்கள் உங்களை பிரித்திருக்கிறது.
2: இல்ல இல்ல இல்ல, அப்படி அல்ல. என்ன நடந்தது அது நாங்க இதற்காக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இனி தான வருஷம் நாங்க லவ் பண்ண போறோம், காதலிக்க போறோம். அப்ப இவருக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காம எங்க என்ன நடந்தது? ஜாதக பொருத்தம் இல்லையா?
1: ஜாதகம் பார்க்கும்போது ஆமா, எனக்கு வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இருக்குது. அவருக்கு செவ்வாய் இல்ல. இதனால வந்து யாராவது பிரிவு ஏற்படலாம்
2: அப்படின்னாங்க.
1: பிரிஞ்சு வாழ்றத வர சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நான் கல்யாணம் பண்ணுறது. அந்த பொண்ணு அப்போ கல்யாணம்
2: பண்ணாங்க.
1: வீட்டுல சம்மதம். எங்க வீட்டுல சம்மதம். அது வீட்டுல சம்மதம் தான்.
0: என்றுமே மாறாதுன்னா மனதுக்குள் நிலைத்து இருக்கும். எப்பொழுது
2: பாருங்க அந்த அனுபவம் பேசுதுங்க சின்ன பையனுக்கு அங்கால. அவர் பாருங்க, அவர் வந்து சொல்லாம சொல்றாருங்க. அவருக்கு அந்த பொவும் தனக்கு அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்ற.
0: வயதான காலம், தள்ளாடும் வயது வந்து வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த
2: முதல் முதல் காதல்
1: மனதில் பண்ணும் போது நிச்சயமான உள்ள எங்க வீடு கிராம சாத்தியமான கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு பாத்துக்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பொண்ணை போய் பார்த்ததே கிடையாது. வீடு கிராம
2: கூட்டிட்டு போய் எங்க பேச்சு நின்றுச்சு. கூட
0: அமைதியா இருக்கு.
2: எங்க
0: நாகராஜண்ணா?
2: நாகராஜண்ணா அண்ணா அண்ணா அண்ணா பேசுங்க. நாகராஜன்.
1: ஐயோ ஹலோ ஹலோ
2: ஹலோ ஹலோ ஹலோ பேசுங்க. கேக்குது கேக்குது சொல்லுங்க.
1: அதான் கல்யாணம் பண்ணு நிச்சயமான ஒண்ணு வீட்டுக்காரமா கூட்டிட்டு நேரம் போய் அந்த பொண்ணு கூட காட்டினேன். இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இனிமேல் வந்து இந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தவங்க இது வரைக்கும் அந்த பொண்ணை சந்திக்கல. அந்த வீட்டுல நல்லது கிடக்குல வீட்டுக்காக போவாங்க வருவாங்க.

0: நான் உடனே போய் அந்த பொண்ணு பேச கிடையாது, வண்டி பேசுறதில்ல.
1: நீங்க பேசுறது இல்ல, அவங்க
0: பேசுறதில்ல.
2: சில உறவுகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வைஸ் மாதிரி, இந்த மாதிரி விடயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓ, ஆனா எல்லாரும் உங்களோட சாத்தியம்மா மாதிரி இருக்க
2: மாட்டாங்க.
1: சாத்தியம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க.
0: அப்படி அப்படி இல்லைங்க, ஆரம்பத்திலேயே நம்ம அதை சொல்லிட்டோம்னா எனக்கு இது வந்து ஊரேந்து காவல போச்சு. சொல்லி பிரச்சனை அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்
2: பகுதியில கண்டது உண்டு. இந்த மாதிரி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மையால பல பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு.
0: அதுவும் நாம நாம நடந்துக்கிற விதத்துல ஆள் வந்து அங்க போறது வர்றது அந்த மாதிரி யாருக்கு சந்தேகம் இருப்பாரு. நாம அங்க போகாம இருக்கிறதுக்கு அது பெஸ்ட். அங்க போய் இப்ப நானே போயிட்டு வந்திருந்தாலும் அது சந்தேகம் ஏதோ ஒரு நாள் வீட்டுல குடும்பத்தை சண்டை வரு, இந்த சண்டை வரும் போது நாம அங்க போகும்போது ஆட்கள் கிடைக்கி அப்ப வந்துரு.
2: பொதுவாகவே பெண்கள்ட்ட ரகசியம் சொல்வதை தவிர்ப்பது நல்லதுன்னா.
1: ஆனா நாகராஜன், அது உங்களுடைய மனைவி, உங்களுடைய மனைவி அப்படி அப்படி இருந்திருக்கிறார். கண்ணன் ஒரு நிமிஷம், நாகராஜன் ஒரு நிமிஷம். கண்ணன் ஒரு பேசுங்க கண்ணன். நீங்க ஏன் இந்த கரகரப்பு வருதுன்னு பாக்கலாம். நாகராஜன், நான் சொல்றேன், எல்லா பெண்களும் அப்படி அல்ல. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை, உங்களுடைய மனைவி, அன்பு மனைவி. அப்படி ஒரு அன்பாக அவர் நடை போடுறது, எல்லா பெண்களும் 99% எந்த பெண்ணுமே அதை அக்ரி பண்ண மாட்டாங்க. கடைசி மட்டும் எங்க பாக்கலாம் கண்ணன்.
3: இப்ப கேக்குதுங்களா மேடம்?
1: உங்களோட பக்கம் தான் அந்த இறைச்சல் வருது, அது அப்போதையும் நான் பார்த்தேன்.
2: இப்போ வரல, இப்ப தெளிவா இருக்கு.
1: நாகராஜனுக்கு எல்லாம் இவ்வளவு சுதந்திரமா நல்ல ஒரு மனைவி என்று பாருங்க. அந்த காதல்ல முத தன் காதலிச்ச காதலி வீட்டையே அவ போய் சென்று வருகிறான். இவர் காட்டி கொடுத்து எல்லாம் இப்பவும் போய் வருகிறான். நல்லதுக்கெல்லாம் போய் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போய் வார. அப்ப அவர் எவ்வளவு கொடுத்து வச்சவர், உங்களால முடியுமா பாத்தீங்களா? எல்லாருக்கும் எழுதின எழுத்து காலத்து தலையில இல்ல
0: அப்படித்தானே?
1: நீங்க போயிட்டு வரீங்க. இளவரசு, இது நல்ல நாங்களும் போயிட்டு வரோம். அவர் அவர் சொன்னது மனைவி போயிட்டு
2: மனைவி காதலிய அவங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி
1: அதெல்லாம் கேட்டுக்கணும். அதெல்லாம் கேட்டுக்கணும் வந்திருக்க. நல்லா இருக்கு.
0: அந்த மாதிரி நான் எங்க வீட்டுல மனைவி அனுப்பிச்சு அவரே போயிட்டு வர்றாரு.
1: இல்ல இவர் போய் வாழ்றது சுகந்த.
3: அவங்க மனைவிய வந்து என்ன சொல்ற அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரியம் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து என்ன எங்க மனைவிக்கு நாங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம்
1: அப்படின்னு நீங்க நரகலோகத்துல போனமா என்ன அங்க போய் வர மட்டும் திக்கி நீங்க அடிக்க நினைச்சு நல்ல கூட வந்து சொல்லு நாங்களும் போயிட்டு வரோம்.
3: அப்படி சொல்ல ஏதாவது விசேஷம்னா நாங்களும் போயிட்டு வரோம் மேடம். நாங்களும்
1: நீங்க நாங்களும் சொன்னது என்ன நீங்க மட்டும்தானே போறீங்க மனைவி வரவா அதை சொல்லுங்க முதல்ல.
3: மனைவி வருவாங்க வர மாட்டாங்க
1: வருவாங்க வருவாங்க
3: கிடைக்காது அவங்க கிடைக்காது
1: சந்தர்ப்பம் கிடைக்காது வந்தா
3: பேந்தென்ன அதிகமா சொல்ல மாட்டாங்க விசேஷம் அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம்.
1: நடுவீட்டுல அங்க சொல்ல மாட்டாங்க இவங்க போயிட்டு வருவாங்க தலைகளா கட்டி வச்சிருவாங்க கால
0: இதற்கேட்டு
1: இளவரசு பாருங்க சத்தம் இல்லாம நிக்கிறார் ஐயோ இளவரசுக்கு ரெண்டு
0: காலையில சாப்பாடு வர மாதிரி போறாங்க
1: இல்ல சின்ன பையன் இளவரசு ரெண்டு விஷயத்த நினைக்கிறாரு இப்ப என்னன்னு நான் சொல்றேன். ஒன்று வந்து ஐயோ நாகராஜன் அவரிட மனைவி மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு யோசிக்கிறேன். ரெண்டாவது அட இவர மாதிரி போய் வர முடியல ரெண்டு பேரையும் வச்சு இவர் யோசிக்கிறார் ரெண்டுமே எனக்கு கிடைக்கல ஏதாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க இளவரசு அடுத்த முறை பேசலாம். அப்ப அப்ப நாகராஜன் நீங்க இந்த சூட்டோட ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம் உங்களுக்கு துணையா இவங்களும் பாடுவாங்க சேர்ந்து வரிய சொல்லுங்க உங்க பாடுவாங்க ரெண்டு பேரும்
0: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏனறியே எழுத்தறியே எழுத்துவேன அறியே
1: எங்க நீங்க
0: எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை
3: படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்துவகனறியேன் எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கம் இல்ல இலக்கணம் படிச்சதில்ல தலக்கணமும் எனக்கு இல்ல அத்தத்தை விட்டு புட்ட அதுக்கு ஒரு பாசம் இல்ல பழகின பாசம் இல்ல அதுக்கு தெரியல அடுத்த வரி புரிய
2: என்னமோ ராகம் என்னென்னமோ தாளம்
3: தலையாட்டும் புரியாத கூட்டம்

0: சச்சம் என்பதும்
1: ஐவாதம் என்பதும் பஞ்ச
0: பரப்பின்
1: அடிப்பறியும் பள்ளிக்கூடம் தானறியும் ஏடறியும் எழுத்தறியும் எழுத்து வர நான் அறியும்.
2: இப்ப இந்த பாட்டை நாகராஜன் மாத்தி பாடுனா நான் போய் அறியேன் போக மாட்டேன் இப்படியே இருப்பேன் என்று பாடுவார். அவர் போனா நான் போயிடுவேன் போய்கொண்டே இருக்கிறேன் என்று பாடுவார். அவர் கண்ணன் பாடுனா இல்லையா?
3: என்னண்டு
2: அவர் பாடுவார் எதுவுமே அறியேன் இனித்தான் அறியேன் என்று பாடுவார். இது ரெண்டு பேரையும் பச்சுத்தான் இப்ப அவர் யோசிச்சு கொண்டு இருக்க பாருங்க. கலகலன்னு பேசிக்கொண்டிருந்த சின்ன பையன், நீங்க ரெண்டு பேர் வந்து அவரை கெடுத்துட்டீங்க பாருங்க. இப்ப அவர் அந்த
3: சிந்தனையிட
2: போய் வர ஒன்று பாட போறார் அவரு.
1: அம்மா சொல்றத நம்பாதீங்க நாகராஜனா, அம்மா சொல்றத நம்பாதீங்க.
2: ஏன் அப்ப அப்ப எப்படி உங்களோட மனம் சொல்லுது எங்க சொல்லுங்க சொல்லுங்க எப்படி என்ன சொல்லுது உங்களோட மனம்?
0: ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு.
2: இப்ப சொல்றாரா அக்கா நாராய அண்ணாக்கு நடக்கிற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, கண்ணன் அண்ணா நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன், அது என் மனசுக்கு தான் தெரியுதுன்னு சொல்றது.
1: ஐயோ அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல.
2: இல்ல அதான்டா இல்ல, நாங்க இத பேசக்கூடாது. பேருந்து ஒரு மாதத்துக்கு அவரோட குரல் கேட்காம விட்டுருங்க. இளவரச பற்றி இப்படி எல்லாம் பேசாங்க பேருந்து, நாங்க பேருந்து வருந்தி வருந்தி கூப்பிடாங்க இளவரசன். சரி இப்ப நாகராஜன் நீங்க பாடிட்டீங்க, உங்களுக்காக அவங்களும் பாடிட்டாங்க வசனமும். இன்னும் நீங்க அழகா அந்த வரிகளை சொன்னீங்க, நல்லா இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளலாம் நாகராஜன். நாங்க
3: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
1: நன்றி
2: நன்றி நன்றி இளவரசு. நன்றி இளவரசு. கண்ணன்
0: சொல்லுங்க மேடம்.
2: நீங்க இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
0: நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட

0: இல்லையே மறந்தது நீதான், நான் இல்லையே நீதானே. சொல்லுங்க மேடம். ஐயோ
1: மன்னிச்சு கொள்ளுங்க அண்ணன், இப்ப எந்த ஆளையும் ஏத்தாம நான் பேசிட்டு. சரி, முதலே வந்து பாடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, முதலே வந்து பாடுங்க. மற்ற ஆளிய உயர்த்தி வச்சுட்டு உங்களோட ஆளி, இது என்னடா இது என்னடா இதுல எதுவுமே ஆடாம இருக்க பாடு என்று பார்த்தா, இப்ப பாருங்க இளவரசு வந்து சொல்ல போறாரு பாருங்க. வணக்கம் இளவரசு.
2: என்னண்டு
1: பாடினது கேட்கலையா உங்களுக்கு? கண்ணன் பாடினது
2: இல்லையே.
1: என்னங்க நீங்க கண்ணன், நீங்க பாடினது கேட்டிருக்குமல்ல?
0: பாடி முடிச்சேன்.
1: பாடி முடிச்ச கேட்கலையா உங்களுக்கு?
2: இல்லமா, இப்போ ரேடியோ சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது.
1: எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்ல, கேக்குதுண்டு எல்லாரும் சொல்றாங்க நல்லா கேக்குது நல்லா. அது என்ன உங்களுக்கு மட்டும் கேட்கல, நான் நினைக்கிறேன் நீங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன்.
0: நினைத்தது யாரோ இளவரசுதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே நீ தானே.

மனமே படிப்பேனும் தினம் தினமே பரவசமானேன் அன்பே நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட நான் தானே பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன் பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன் கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன் பூவிழி மூட முடியவும் இல்லை மூடிய போ

இது புது சொந்தம் அன்பே, நினைத்தது நான் தான் நீ இல்லையே.

0: நினைவினில் நான் அழுகின்றேன். நடந்தது யாவும் நடந்தவைதான்.
1: அவ்வளவுதான் இளவரசு. இளவரசு பாடு, இவ சரியான வரிகள் போட்டு பாடுனாரா கடைசியில?
2: இல்ல,
1: தந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார் போல இருக்கு.
2: ஆமா, அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல, தந்த
2: சிச்சுவேஷன் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம். நீங்க ஒரே லைனை மூணு முறை நாலு முறை சொல்றாங்க.
1: சொல்ற சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இந்த லைன் அடிக்கடி.
2: நீதானே மறந்தாயே, நான் மறக்கலையே.
1: மறக்கலையே இப்ப அடிக்க சொல்லிட்டுதான் வந்தாரு. அதான் விடுபட்டு போய் சொன்னாரு, நான் இந்த ஒரு வரிய அடிக்கடி சொல்லுவேன், நீ கேளு என்று சொல்லியிருக்காரு. தெரியுமா, நானும் யோசிச்சேன்.
3: அருமையா பாடுனீங்க,
1: அருமையா அருமையா இருந்தது. அதுவும் ஜெகபர் சாதி கண்ணா தான் கேட்டுக்க அந்த பாட்டை பாட சொல்லி. அண்ணா, அண்ணாக்கு என்ன சோகமோ எனக்கு என்ன தெரியும். அண்ணாவே மாட்டி வச்சிடலாம்.
0: என்ன பாட்டுன்னு தெரியாம இருந்து அனுப்பியிருந்தாரு. என்ன பாட்டுன்னா வந்தேன்னு சொன்னால அவர் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தாரு.
1: நீங்க ஜெகபர் சாதிக்கு அண்ணாவை தப்ப வைக்கிறீங்க. அவரு என்ன சோகத்தோட பாடுங்க கண்ணன், பழைய வரையும் இதை நேசிக்கலாம். நீங்க என்ன பழைய நினைப்போட இருக்கிறீங்க, நானும் இந்த பாட்டு கேட்டுக்கலான்னு கேட்டிருக்கேன். நீங்க அதை போய் நீங்க தப்ப வைக்கிறீங்க அண்ணாவை. சரியான சூப்பரா நல்லா பாடுனீங்க இளவரசு. இன்னொரு, நான் தான் அவருடைய ஆளிய உயர்த்தாம இருந்துட்டேன். பாட்டு முக்காவாசி முடிஞ்சது, என்னடா இதுல மிக்சம், இதுல கன்சல்ல இது ஆடே இல்லையே பாத்தேன். அடடா, அது நீங்க உண்மைதான். பேந்து பார்த்தா பேந்து நான் பேசுறேன், அவருடைய உயர்த்திட்டு நான் பேசுறேன், எந்த ஆளி உயர்த்தல.
2: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது. நான் வச்சு பார்த்தேன், வேற ஒரு சேனல் வச்சு பார்த்தேன், அதுல பிளே ஆச்சு.
1: என்ன விடைய
2: மாட்டேன், சைலண்டா இருக்கு.
1: இல்ல, என்ன விடைய மாட்டேன், அவரோட பாட்டு எந்த காதுக்கு கேக்குது. நல்ல ஜாலியா நான் முக்காவாசி மட்டும் நான் கேட்டுட்டு தான் கட்டி பார்த்தேன். கண்டிப்பா எல்லாம் ஆடே இல்ல. இதுன்னா ஆடே இல்ல, அப்ப பாட்டு என்ன நடந்தது, இவர் பாடுறது எங்க கேட்டு ஆலி கீழே இருக்கு. அது என்ன, நீங்க விடுபட்ட உடனே அந்த ஆலிய நான் கீழே இறக்கிட்டேன். ஒரு ஒரு நேர் வந்து போனா இறக்குறது தானே, உடனே அப்ப இறக்கிட்டேன். இறக்கிட்டு நான் மற்ற ஆளி உயர்த்தி இருக்குது, இவர் பாடுறார். இது அப்படி
2: எனக்கு மட்டும் அப்படி பிரம்மையா இருக்கு அப்படி நினைக்கிறேன்.
1: இப்படி தாங்க ஒரு நல்ல மனுஷன் பைத்தியமாக்குறது, தெரியுமா? இப்படித்தான் பைத்தியம் வந்து சூட்டுறது, பைத்தியம் ஆக்குறது இப்படித்தான். உண்மையா இப்படி சில சில இடங்கள்ல இப்படி நடக்குது. செய்யாத இல்ல இல்ல, எனக்கு கேட்டு உனக்கு கேட்கலையா என்று கேட்பாங்க. அப்ப அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஐயோ என்ன யோசிப்பாங்க. இப்படி நடக்குது. இப்படி நல்ல ஒரு அறிவாளிய அப்படியே பைத்தியமாக்கிடுறாங்க சில இடங்கள்ல, தங்களோட சுயநலத்துக்காக இல்லையா.
0: இல்ல, பைத்தியம் ஆவறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப அறிவாளியே தான் அப்படி ஆவாங்க. ரொம்ப ரொம்ப அறிவாளி.
1: அப்ப மொத்தத்துல நாங்க ஆக மாட்டேன்னு சொல்லி, அது என்ன உங்களை மாதிரி சொல்லிட்டீங்க. நாங்க ஆக மாட்டோம்னு உங்களை தான் எங்கட குரூப்ல போட்டு. இளவரசு, இப்ப உங்களுக்கு பாடல் நல்லா கேட்டுச்சல்ல, நாங்க பொய் சொல்ல
2: மாட்டோம்.
1: நாங்க பொய் சொல்ல மாட்டோம். நாங்க உங்களே உண்மையா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நாங்க அது பேசினது, அது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த பிள்ளை தான் என்ன மன்னிச்சுக்குங்க, சரியா? ஆளி உயர்த்து மறந்து போங்க, சரியா? இல்ல வரிசை நன்றி.
2: மன்னிப்பு கேக்கல, ரேடியோ கேக்கலன்னு சொன்னேன்.
1: இல்ல இல்ல, தவறு செய்தா மன்னிப்பு கேட்க தானே. இப்ப பாருங்க, கண்ணன் அடிக்கடி தெரியாம போற, நாங்க எல்லாம் போறோம்னு போற, தெரிய வந்தா இவர் மன்னிப்பு கேட்பாரு. இல்ல, அதுவும் எப்படி கேட்பாரு, வாயில கைய வச்சு அப்படியே பொத்தி கொண்டு கைய கட்டி கொண்டு மன்னிச்சிரமா மன்னிச்சிரமா அப்படித்தான் கேட்பாரு, தெரியுமா?
0: நான் டைரக்டா கேட்டுருவேன், டைரக்டா நேரடியா கேட்டுருவேன்.
1: நீங்க கேட்டாலும் அவங்க குடுக்கணும், அவங்க முதல் குடுக்கறத குடுத்துட்டு
0: என்ன கொடுத்தாலும் சரி, மன்னிப்பு கேட்டுருவீங்க முதல்ல.
1: நல்லது நல்லது, இருவருக்கும் நல்லது.
0: அடிக்க வந்தாலும் மன்னிப்பு கேட்டு,
1: அடிக்க வந்தாலும் மன்னிப்பு கேட்பீங்க, அப்படியா? அடிய வாங்கி கொண்டு கேப்பீங்களா?
0: கேட்டு
2: வணக்கம் போட்டா சரியாயிடும்.
1: அது அந்த ஒரு படத்துல சொல்லுவாரு, எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி எடுப்பேன் தெரியுமா, எனக்கு தெரியும் அவங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு. எப்படி பாப்பேன், முதல்ல நான் எனக்கு கைதான், எனக்கு முதல்ல கை வேலை செய்யும், ரெண்டாவது கால் வேலை செய்யும் என்னடா கையால போய் அடிச்சுட்டு காலால் அடிப்பார் போறேன், எப்படி எங்க எப்படி அடிப்பீங்க சொல்லுங்க சொல்ல. முதல்ல அவர் வந்தாலும் கும்பிடுவேன், ஐயா என்ன விட்டுடன்னு கும்பிடுவேன், அப்புறமா கால விழுந்து கும்பிடுவேன்
0: அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் என்ன அடிக்க வந்தா நானும் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன், மன்னிப்பு சாரி சாரிம்மா மன்னிச்சிருமே. அதே மாதிரிதான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு
1: சொல்லிடுவேன்,
0: அதை அடிக்க மாட்டாங்க.
1: என்ன அப்படி சொன்னா அடிக்க மாட்டாங்களா, இப்ப பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு அடி கூட விடும், ஏ அழகா இல்ல என்ன பார்த்து நீ பொய்யா சொல்ற அப்படி.
0: உங்களோட
1: கோவிச்சுக்கொண்டு வந்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டான்.
0: யாரா இருந்தாலும் ஆமா ரொம்ப அழகா கோவத்திலயே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க, சிரிக்கிறாங்களே இதை மட்டும் பாருங்க.
1: ஐயோ
2: இன்னைக்கு இந்த இந்த நேரத்துல இருந்து இத ஒரு கையில எடுக்கிறோம்,
1: நீங்க கையில எடுக்கிற சரி
2: நாளையில இருந்து யார பார்த்தாலும் நீங்க ரொம்ப அழகா
1: இருக்கீங்க, நீங்க கையில எடுக்கிற சரி எதுக்குன்னு தள்ளி நின்று சொல்லுங்க, அவ கையில எடுத்தா வந்து நீங்க தாங்க மாட்டீங்க. நல்லது இளவரசி, நன்றி நன்றி இளவரசி, நன்றி.
2: அப்படி இல்லன்னா
0: நன்றி நன்றி.
1: என்ன சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க, நாராஜா சொல்லுவீங்க, எழுதி கொடுப்பீங்களா?
2: உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எழுதி கொடுத்துருவோம்.
1: ஏதோ அந்த
2: நாராஜா
1: எப்படி அந்த ரிலே
2: வாங்கறாரு
1: இல்ல, அவர் வந்து துணிவா அப்படி போய் டக்குன்னு பைக்க நிப்பாட்டினாரா, இந்த புடி லெட்டர் என்று எழுதி கொடுத்துட்டார், அவர் துணிவா நின்றார் அப்படியே முன்னுக்கு, அவர் சொல்ல மாட்டோம். நீங்க அப்படி இல்ல, ரிலேயில அந்த ஓடுவாங்க இல்ல தடியோட்டம், அத மாதிரி அப்படியே எழுதி கொண்டு கொடுத்தத கையில கொடுத்துட்டு ஓடணும் நீங்க.
0: மேடம் நாங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மேடம் நிறைய, போற வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிருவோம் வரிசையா.
1: இது அந்த படம் வந்தா அப்படியே அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இப்படி போட்டுக்கொண்டு போவாங்க கிராமங்கள்ல.
0: ஆமா அது மாதிரி கூட்டிட்டு போயிருவோம், யார் யாருக்கு ஓகே ஆகுது ரிப்ளை வரும், வேற அடியும் வரும், பாத்து பேசிக்க வேண்டியது.
1: பேசுவீங்க நல்ல வயசானவங்க அப்படியே பல்லும் இல்லாம வந்து ராசா பாட்டிங்க அப்படிதான். இளவரசர்
2: நிச்சயமாமா நிச்சயமா, ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரு, ஒரு பேர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க, அந்த நண்பர் வந்து ஒரு 24 வயது நண்பரா இருப்பாரு,
1: சினிமாவில்தான்.
2: அவர் என்ன செய்வாரு, இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டாரு அந்த பெண்மணிய, ஆனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையில அவரு போய் யாரு என்னன்னு விசாரிச்சு போய் பார்த்தா, அங்க ஒரு 80 வயசு பாட்டியா இருப்பாங்க
1: அவங்க,
2: அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவர் பாத்துட்டு ஓடுவாரு.
1: ஆனா உண்மையிலேயே இந்த பேஸ்புக் மற்றது இந்த வாட்ஸ்அப் இப்ப இந்த காலகட்டத்தில் வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள ஆண் பெண் இருபாலாரும் நடக்கிறது ஏமாத்துறாங்க, பெண்கள் எல்லாம் வயசான பெண் ஒரு சின்ன நல்ல பணம் படைத்தவர்களோட எல்லாம் பேசி தனக்கு திருமணமாக இல்லையே என்று சொல்லி, இது உண்மையிலேயே எங்களுடைய தாயகத்துல நடந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவ வயசானவ, அவ பணங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறா அப்படியே
0: பாட்டி அப்படின்னு கேட்டோம்
1: பாருங்க இளவரசு பேத்தி இருக்கான்னு கேக்குற, இப்ப நானே எப்படி நினைச்சேன்டா, இவர் என்ன சொல்ல போறேன்டா, பாட்டியா இருந்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தா அது நியாயம் சரியா, இது இவர் பேத்தி இருக்கான்னு கேக்குற பாருங்க, இவர் உருப்படுவார அப்படி பாட்டி வந்தா கேக்கணும், பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பள்ளி இல்லாட்டியும் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு
0: உங்க பேத்தி உங்களோட நல்லா இருப்பாங்களா அப்படின்னு
1: நீ இவரே உருப்பிட மாட்டேன். நீங்க கேக்குற கேள்வி உங்க சொத்து மதிப்பு என்ன பாட்டி என்ன கேக்க. சரி, இரண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். இவங்களோட சேர்ந்து நான் சின்ன பிள்ளை நானும் கெட்டு போனேன்னு சொல்லலாம். அன்பு உறவுகள் அழைச்சிருந்தீங்க, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். காட்டலையில் வந்து பேசுவதற்கு பாடுவதற்கு

0: அவங்களோடு பேசினேன் நிறைய. ஏண்டா இன்றைக்கு தான் முதல் நாள், அதனால் பேட்டரி கூட வீக்காக போச்சு பாருங்க. நேர்களை சந்திக்கிறதுக்கு சரி, காட்டிலைக்கு வர வேண்டும். அழைத்து கொண்டிருந்தார் ரதீஷ், நீங்கள் காட்டிலைக்கு வாங்கோ. பாடுறதுக்கு அழைச்சி கொண்டு வந்து கழிச்சிட்டாங்க. ரதீஷ் அடிச்சிருக்கிறார், முத்துவேல் அவர் தான் பாடுறதுக்கு அழைச்சிருக்கிறார். சரி, நீங்கள் இணைப்புக்கு வந்து பாடணும். அடுத்தது எங்களுடைய கல்யாணி அம்மா கூட பதில் சொல்லியிருக்கிறா பாருங்க. அபிராமி கண்மணி அன்போடு சொல்லியிருக்கிறார். வணக்கம் கல்யாணி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? வருஷம் பிறந்ததோட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? இங்கே ரதீஷ் நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கும். கண்ணன் எல்லாரும் எட்டு பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ரெண்டு பேர் பாடினீங்கன்னா பத்து பேர் பாடிடுவீங்க. இல்லை ரெண்டு பேர் பாடாவிட்டால் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு பத்து பேருக்கு சம்மனா பத்து பாட்டு பாடிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, சரியா? யார் பாடினாலும் அது சரியாக வராது. என்ன, நான் தான் பாடி முடிச்சிட்டேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. கதம்பன் நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. வணக்கம் எங்கே ரதீஷ், நீங்கள் நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீங்க, ரெண்டு பேர் இணைப்பில் இருந்ததால் உங்களை எடுக்கல. நலமா இருக்கிறீங்களா ரதீஷ்? கேட்குதா நான் பேசுறது?
1: நலமா இருக்கு, நலமா இருக்கு, எல்லாமே கேட்டு. நீங்க நல்லா அழகா இருக்கு, உங்களை பார்த்து
0: சொத்து மதிப்பு மட்டும் கேட்டுறாங்க. எனக்கு வேற பயம், அதான் சிரிச்சனா. நீங்க அழகா இருக்கு சொல்லிட்டு அம்மா சொத்து மதிப்பு
1: கேட்டுட்டீங்கன்னா அப்படி கேட்க மாட்டேன். எழுதி வைக்கீங்க
0: சொல்லாம எழுதி கொடுப்பீங்க, சொத்து மதிப்பை எழுதி வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி, பாருங்க இவங்க எல்லாம் கடிதம் ஆரம்பத்தில் கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வராங்களா? நீங்க போய் வரீங்களா? அதாவது நீங்க 16 வயதுல 14 வயதுல கொடுத்த கடிதம் கொடுத்தவங்கள்ட்ட இப்பவும் போய் வராறாம் கண்ணன். நீங்க என்ன மாதிரி?
1: நான் வந்து
0: எதுக்கும் பக்கத்துல பாத்துட்டு பேசுறேன். எதுக்கும்
1: இல்ல இல்ல, நான் அதான் யோசிச்சது. அது கொடுத்து பழக்கம் இல்லை எனக்கு, அதனால போகவில்லை.
0: ஏங்க, நீங்க தான் இந்த யாருல வந்து முதல் முதல் அந்த அந்த கதையை சொல்லி வீட்டுல இருந்து கூட பேச்சு வாங்கினீங்க. அது எப்படி மீரா அம்மாக்கு தெரிஞ்சது உங்களோட காதல் கதையாண்டு? பேச்சு வாங்கினீங்களா இல்லையா நீங்க? அதுவும் நீங்க அழகா சொல்லி இருந்தீங்க இல்ல, என்ன பூ கொடுத்தது, எப்படி அந்த கடிதத்துல தெரியாம அந்த பேப்பருக்கு நேரில் எழுதி கொடுத்தது. ஏங்க நாங்க கொஞ்சம்
1: வருஷமாச்சு, நீங்க மறந்து
0: அதுதான். இவன் என்ன சின்ன பிள்ளைதானே, இவன் மறந்துருவானா இது சொன்னாலு நீங்க நினைச்சிட்டீங்க?
1: இல்ல இல்ல இல்ல, நான் வந்து அந்த கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சுங்க, அதனாலதான்.
0: அதை மறந்துட்டீங்களா? இல்ல என்னட்ட சொன்னதை மறந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன்.
1: உங்ககிட்ட இல்ல, நான் உங்ககிட்ட சொன்னதும் மறந்து போச்சு, கொடுத்ததும் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து.
0: நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லுங்க, நாங்க மறக்க இல்லையே. என்ன சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை
1: மறுபடியும் நீங்க மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுனால ரொம்ப சந்தோஷம்.
0: அப்ப இனி போகலான்னு இருக்கிறீங்க அப்படிதானே?
1: நன்றா
0: அச்சா, நல்ல பிள்ளை நீங்க. உங்களுக்கு நாங்க எல்லாரோட சொத்தும் நாங்க உங்களுக்கு எழுதி வைக்கிறோம். என்ன பாட்டு பாட போறீங்க ரதீஷ் நீங்க?
1: ஓ, அப்படி ஒரு வேலை இருக்குதுல்ல. இன்னைக்கு
0: இன்னைக்கு பாடணும் இல்ல, ஏதோ ஒரு ரெண்டு வரி என்ன நீங்க பாடணும், பாடுங்க பாக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன பாத்து? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு உங்களை பாட வைக்கிறதுக்கு. காக்கா காக்கா, காக்கா காக்கா, நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் ரெண்டு கடிச்சா நரி வாயில இருந்த வடைய இருக்கிறது. அப்படிதான் இப்ப நான் கேக்குறேன். பாதி நீங்க ரொம்ப அழகான குட்டி பையன், ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
1: பாட்டு பாடுதான் நிகழ்ச்சியில வந்தா
0: நிச்சயமா பாடவே வேணும், பாடுங்க.
1: இளங்காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வளையாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, முழிச்சு கேட்குதே, கரும்பார மனசில மயில் தோகை விரிக்குதே, மகச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் கூடையும் புடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. ஓகே,
0: நாலு வரி தானு படிக்குதே, நாலு வரி
1: வானவில் கூடையும் புடிக்குதே,
0: நாலு வரி
1: கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதுக்குதே, நீளம் காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வயலாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஓகே,
0: சூப்பர். நான் அந்த நாலு வரி என்று சொன்னோன்னா மற்ற மூன்று வரி வந்துடுச்சு உங்களுக்கு இல்ல?
1: அடுத்த ஒரு பாட்டோட ரெண்டு நாலு பாடலாம்
0: அங்க பாடுங்க.
1: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான உண்ணத்து ராசாத்தியுன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடு, கண்ணு குருவண்ண கீழ் காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணு குருவண்ண கிடுகாது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிழே. அடுத்த
0: தங்கச்சிமிழே
1: பெருகும் சங்கத்தமிழே, மொத்தம் தர நித்தம் தர நித்தம் பெறும் நட்சத்திரம்,
0: யாரோடு என்ன பேச்சு நீதான்
1: கண்ணே, நான் வாங்கும்
0: முழுமையாக நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து முழுமையாக ஒரு பாடலை அப்படியே பாட, இப்ப வந்துட்டீங்க நீங்க, இப்ப முக்காவாசிக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க, நல்ல பாடல் இரண்டு அருமையா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சா கொஞ்ச நேரம் அப்படி மயக்குது மயக்கத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கு? மயங்கக்கூடாது, மயங்க போறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பாட்டு நல்ல பாட்டை கேட்டு மயங்குறவங்க இருக்கிறாங்க, பாடுற பாட்டு பாயாசம் குடிச்சா மயங்க, மற்றது ஒரு அந்த நீங்க சாப்பிடறதுல இருங்க, பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வருமா? பாயாசம் சாப்பிடலாமா இல்ல
1: தானே?
0: ரெண்டும் சாப்பிட முடியாது, அது வந்து வெஜிடேரியனுக்கு தான் பாயாசம் சாப்பிடணும், பிரியாணிக்கு ஃப்ரூட் சலாட் தான் சாப்பிடணும் கடைசியில.
1: இல்ல நான் சொன்னது பாயசம் சாப்பிட்டாலும் மயக்கம் தரும், பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் தரும்.
0: மயக்கம் எப்ப எப்ப
1: வருதுன்னு ரெண்டும் சேர்த்து ஒரு பாத்திரத்துக்கு சாப்பிடக்கூடாது,
0: சாப்பிடக்கூடாது. அதாவது எல்லாரும் கேட்டுக்குங்க, எப்ப எப்ப எது எது எது எதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும் இந்த டாக்டர் தான் சொல்லி இருக்காரு, சரியா?
1: அப்புறம் நல்ல மாத்திரை சாப்பிட்டாலும்
0: அது சரி, ஒரு அடியா போகும் அப்படியே ஆள் இல்ல தூக்க மாத்திரை. நல்லது ரதீஷ், விடைபெற்றுக் கொள்ளலாம். ஷாகுல் வந்த மாதிரி இருக்கு, அவரையும் சந்திச்சிடலாம். என்னண்டு ஏதோ காதல் கடிதம் பண்ணணும் ஓடி வராருங்க, அவரை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே ஷாகுல் நீங்கள் காதல் கடிதம் பண்ணணும் ஓடி ஓடி வந்தீங்க, இங்கே இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம். அது நீங்க தான் அந்த அழகா சொல்லும், எங்க பார்க்கலாம் உங்களுடைய காதல் கதையும் நாங்கள் கேட்டுடுவோம். இப்பவும் போய் கொண்டிருக்கிறீங்களா, அதை என்ன மாதிரின்றது நீங்கள் வந்தால் தான் நாங்கள் அறியலாம். அருமையாக இப்பொழுது 9 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தர் பாடினா சக்சஸ் பாருங்க. காதல் மன்னன் வாரர், வணக்கம், வாங்க.
2: வணக்கம், வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிடலாம்.
0: யார் சொன்னது? உங்க பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது, எல்லாரும் மாறி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ள எதுவும் செய்திடும். சொல்லுங்க, பிரியாணிக்கு எது பொருந்தும்? பிரியாணி சாப்பிட்ட அப்புறம் என்ன கொடுப்பாங்க?
2: பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணில கடைசியில அந்த ஸ்வீட் வச்சிருப்பாங்க, பாயசம், அந்த இது, அந்த அதுனா அந்த கோதுமையில செஞ்சது பாயசம் வச்சிருப்பாங்க.
0: அது என்ன கோதுமையில செய்யற பாயசம்? எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் எனக்கு தெரியும்.
2: அந்த சம்பா கோதுமை இருக்குல்ல,
0: அது எப்படி எப்படி அரிசி பாயசமா?
2: அதுல அரிசி கிடையாது, சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சிருப்பாங்க. அந்த பாயசத்துல எல்லாரும் கல்யாண வீட்டுல இல்லாம
0: வைக்கிறாங்க. தமாஷா பேசல, சீரியஸா சொல்லுங்க. அது எப்படி கோதுமை, கோதுமையில எப்படி பாயசம் செய்யறாங்க சொல்லுங்க?
2: சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? அதுல வந்து இந்த நம்ம பால் டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டின் ஊத்திருப்பாங்க. இந்த
0: பால்
2: அது பேரு என்னது, டின்பால் ஊத்திருப்பாங்க.
0: ஒரு நிமிஷம், கோதுமையில அது எப்படி மாவா இருக்குமா? அது மாவு போல இருக்குமா?
2: அது சம்பா மாவு போல இருக்காது, ஒரு அரை அப்படியே இந்த குருணை இருக்குமா? அது
0: குருணல், கோதுமை குருணல்ல, அது நீங்க சொல்றது ரவைய சொல்றீங்க. ரவை சம்பா கோதுமை, அந்த குருணல், அந்த அரிசியில குருணல்ல பாயசம் செய்திருப்பாங்க,
2: அப்படிதான்?
0: அப்படி சொல்லுங்க நீங்க. இன்னும் நான் கோதுமை மாவுல, நான் மாவு இருக்கல்ல, கோதுமைமா உங்களோட மைதாமா.
2: நீங்க கோதுமை மாவுல வந்து சப்பாத்தி தான் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம்.
0: உண்மையா? நான் அப்படிதான் நினைச்சேன், கோதுமை மாவுல யாருங்க பாயாசம் காய்ச்சினது, அது எப்படி, அதையும் நாங்க பழகிருவோம்
2: அப்படின்னு யோசிச்சேன்.
0: இல்ல காது கேக்குதுங்க, நீங்க கோதுமை கோதுமை, நான் கோதுமை மாவுல எப்படி இவர் பாயாசம் காய்ச்சின, அதையும் நாங்க அறிஞ்சிருவோம். அது குருணல் இல்ல, கோதுமை குருணல் அதுல காய்ச்சி இருக்கிறாங்க. சூப்பர். சரி, எங்க காய்ச்சல் பாயாசம் குருணாகல் இல்ல, அது வந்து எங்க ஊர்ல இருக்கு. நீங்க எங்க குருணல எங்க எப்படி எப்படி நீங்க பாயாசம் காய்ச்சிற விதத்தை முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். எங்க கட்டிக்காரன்
2: பாயாசம் நம்ம காய்ச்சினது கிடையாது, நான் சாப்பிட்டதுதான் அந்த பாயாசம்.
0: அப்ப காய்ச்சிற விதம் தெரியாது உங்களுக்கு பாயாசம்?
2: பேரிச்சம்பழம் இது செஞ்சிருப்பாங்க, ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, அந்த அதுல தூக்கி அதுல வச்சிருப்பாங்க, இல்லாட்டி தக்காளியில அந்த ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, வச்சுட்டு கடைசியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
0: தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யறது அது சொல்லுங்க எனக்கு.
2: தக்காளியில தக்காளி நல்லா இது நெய்ய ஊத்திட்டு தக்காளி நல்லா போட்டு
0: அடுப்புல
2: முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, முந்திரி பருப்பு, திராட்சை, சீனி எல்லாத்தையும் போட்டு தலையில கொட்டி நல்லா பாகு பாக்கி பேரிச்சம்பழம் போடலாம். தலையில தக்காளி தலையில கொட்டி
0: அந்த முந்திரிய முந்திரி, அதாவது தக்காளி தோல் எடுத்துடணும்.
2: ஆமா, தோல் எடுத்துடணும். அது நம்ம கொஞ்சம் அப்படியே வெவிச்ச மாதிரி வெவிச்சோம்னா அப்படியே தோல் வந்துடும்.
0: பொய்யா எல்லாம் சொல்லிடாதீங்க,
2: பேரிச்சம்பழம் இந்த விதைய எடுத்துட்டு பேரிச்சம்பழம் போட்டு இது பண்ணா நல்லா இருக்கும்.
0: அந்த தக்காளிக்குள்ள அப்படியா?
2: தக்காளிக்குள்ள. ஆமா.
0: ஓ, அது நல்லா இருக்கும். அது நீங்க சொல்ல முதலே அது அது யோசிச்சோடனே நல்லா இருக்குன்னு தெரியுது.
2: முஸ்லிம் வீட்டுல எங்க பகுதியில எப்படின்னு பிரியாணி, அந்த பிரியாணிக்கு அந்த இது இருக்கும், அதோட இந்த வெங்காய சட்னி இருக்கும், அப்புறம் தாளிச்சா இருக்கும், அப்போ சிக்கன், இப்ப எல்லாம் வந்து சிக்கனும் 65 போட்டு அதுவும் வறுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம்
0: இருக்கு. நீங்க அந்த வெங்காய சட்னி என்ன சொல்றீங்கல்ல, அது எப்படி வைக்கிறது அத சொல்லுங்க. என்ன
2: இது வெங்காய வெங்காயம் அந்த கேரட் வந்து அப்படியே மெல்லிசா திருவிக்கிறாங்க, பச்சை மிளகா இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இது போட்டு நம்ம இங்க என்ன செய்யறாங்கன்னா கேர் போட்டுக்கிறாங்க. கேர்னா அந்த வெள்ளரிக்காய்
0: அது போட்டுக்காங்க, சின்ன நாவட்டி. அது அது சரி. ஆனா அதுக்கு என்ன சும்மா எலுமிச்சம்பழம் விட்டு உப்பும் போட்டு எடுக்கிறாங்க
2: எலுமிச்சம்பழம் போட்டு செய்யும் போது நம்ம வந்து இதுனா தயிர் ஊத்த கூடாது.
0: தயிர் ஊத்த கூடாது, அப்புறம் எலுமிச்சம்பழம் போடாட்டி தயிர் தான் நல்லா இருக்கும். தயிர் போட்டு உப்பு போட்டு அது அது தெரிஞ்ச உண்டு. இவ்வளவு தூரம் சமையல் கட்டி வச்சிருக்கிறீங்களே, எங்கேயாவது கேட்டரிங் செய்யலாம் இல்ல? அப்படி நீங்க ஒன்று தொடங்கினா சொல்லுங்க, நானும் வரேன். சம்பளாவது போட்டு
2: கொடுப்பேன். ஒரு ஆளு வேணும் இல்ல, அந்த டேஸ்ட் பாக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும்.
0: சரி, உதவிக்கு யாரை யாரும் சேர்த்துக்கலாம். சரி, டேஸ்ட் பாக்க நான் இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கொண்டு உப்பு காணுமாண்டு அப்படியே இருந்த இருந்த ஏன்னா ஒரு இடத்துல இருப்ப, நீங்க எல்லாம் தரணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு
2: சொல்லணும். சந்தானராஜ் சேர்த்துக்கலாம். சந்தானராஜ் ஒரு பார்சல் அப்படின்னு பாரு.
0: மாமா வந்து பார்சல் வாங்க தான் வருவாங்களே, அவரு ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்ப எங்கள்கிட்ட வாரவங்களை யார் யார சேர்த்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? உதவி
2: இல்ல, நம்ம ஒரு அவங்க ஒரு இல்ல உதவிக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வைக்க போறோம்னா அவர் வந்து எப்படி பார்சல் வாங்க வருவாரு கடையில? அவரும் தானே செய்யணும்.
0: உங்களுக்கு மாமா அப்படி அப்படியே மாமா மாதிரி அப்படியே வந்து ஒரு பாசல் என்று கேக்குறது உங்களுக்கு பிடிக்கல, பாவம் இல்ல அவரு. அவர் ஒரு பெரியவர், அவர் வந்து சரி
2: இல்ல பெரியவர் இல்ல, அவர் சித்திக்கு பெரியவர் ஆயிட்டீங்க.
0: நீங்க நீங்க சரி இல்லைங்க, நீங்க நாங்க எல்லாம் இவ்வளவு மதிப்பா மாமா வந்து பாசல் நீங்க அவரை கொண்டு வந்து சமையல்ல விட பாக்குறீங்க. மாமா மாமா கவனமா இருந்துருங்க, அவங்க வீட்டு பக்கம் மட்டும் போயிடறாங்க. அவங்க வீட்டு பக்கம் இவரே என்ன விக்குது பாத்தீங்களா? மாமா பத்தி நீங்க
2: எதுவும் தெரியல, ஹோட்டல் வச்சிருக்கோம்.
0: உங்களோட வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்ல இல்ல, யாரையும் போறதுக்கு அவனா? இவர் இப்படித்தான், வாங்க கிச்சன்ல போய் ஒரு டீ குடிக்கலாம்னு அங்க உங்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க விட்டுருவாருங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு கவனம்.
2: சாப்பாட பத்தி பேசும்போது எனக்கு ஒரு ஜாமம் வந்துச்சு. இந்த சம்சுதீன் கருணா அவர் சொல்லுவார் அடிக்கடி. அது மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி ஒரு மணிக்கு போனேன். அந்த ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க பேசிட்டே அவங்க அண்ணன் தம்பி என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் என்ன செஞ்சாரு, அப்படியே பேசிட்டு இருந்த தம்பியோட நான் உள்ளார போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டு போயிட்டு பாத்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி
0: எங்கயோ
2: போயிருக்காரு, அந்த மாதிரி கதை நடந்தது. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
0: இல்ல எப்படி இல்ல, அவர் சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கண்டு தான் கூட்டிட்டு போனாரு.
2: இல்ல, இவரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, மதியானமா போயிட்டார்.
0: சரி, அவரு போனார், நீங்க இல்ல. போன அண்ணனும் தம்பியும் மாறி மாறி உள்ளுக்க போனாங்க, ஒருத்தருக்கு பேச ஒருத்தர். அப்படியா? ஷாகுல் ஷாகுல்
2: இல்ல, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு இல்ல, நீங்க ஒரு வீட்டுக்கு
0: ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கார், சம்சுதீன் போயிருக்கார். அவர் போய் இருந்த போது அண்ணன் தம்பி இருக்கிற வீடு. அந்த நேரம் தம்பி பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் உள்ளுக்க போய் கன நேரமா வரையல. தம்பி உள்ளுக்க போன நேரம் அண்ணன் பேசிக்கொண்டு கன நேரமா வரையல. ஆனா மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உள்ளுக்க போய். இவர் பட்டினி இருந்திருக்கார், அவ்வளவுதானே? இவ்வளவு கெட்டிக்காரங்கன்னு பாருங்க. அடே அப்பா, இது நீங்க தமாசுக்கு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இஸ்லாமிய மக்கள் உபசரிப்புல ஒரு நாள் அப்படி செய்ய, தாங்கள் சாப்பிடுற அந்த டைம் வந்து யாராவது வந்தா வாங்க எங்க கூட சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போவாங்க. நீங்க இது ஒரு தமாசுக்கு சொல்றீங்க.
2: நீங்க
0: அவர் பட்டு தேறிய ஒருவேளை சாப்பாடு ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க கூப்பிடாம தாங்களே அதுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
2: என்ன
0: பாட்டு பாடலாம் நீங்க?
1: ஏன்
0: இவ்வளவு மெதுவா பேசுறீங்க?
1: நான் திருச்செந்தூரில் போயிட்டு வந்து அவருக்கு
0: என்ன சாகுலுதான் சரவண பைகையில் நீராடி
2: பாடுங்க, உங்களோடய சேர்ந்து நானும் பாடுறேன்.
0: எனக்கு பாட்டு முழுக்க தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க. சாகுல்
2: ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடித்த
0: அது அவ்வளவுதானே, அப்படியெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க முழுமையான பாடல் எடுத்து வரணும். சரி, அடுத்த கல்வியும் கேட்டல்னா, அந்த எத்தனை வயதுல நீங்க காதலிச்சீங்க, எத்தனை வயதுல கடிதம் கொடுத்தீங்க, அந்த முதல் கடிதம் கொடுத்த அந்த பொண்ணு கூட இப்பவும் நீங்க பேசுறீங்களா? இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கு. என்ன சத்தத்தை ஒரு நெட்ஒர்க் இப்ப பலதா இருக்குமே, கேட்காதே இல்லையா? நெட்வொர்க்
2: சரியில்லை,
0: நெட்வொர்க் துப்புரவுக்கு கேட்காத இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே இல்லையா? இந்த கேள்வி
2: கேட்டோன்னே அதுக்கு ஏதோ சொல்றீங்க மட்டும் கேக்குது, ஏதோ அப்படி இதா இருக்கு, அது
0: மக்கள் இல்ல இல்லையா அங்க எல்லாம்?
2: இல்ல, சைனா சைனாக்காரங்க நிறைய இருக்காங்க, இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில இருக்க பாத்தீங்களா, ரெண்டு பேரு வந்திருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல்.
0: இங்க கனடாக்கும் வந்துருச்சு, நேற்று பின்னேரம் நியூஸ் கனடாக்கும் வந்துருச்சு, அமெரிக்கா கனடா.
2: அது எப்படி வரும், நீங்க இருக்கும் போது எங்களா வராது?
0: அது நான் இருக்கும் போதுதான் என்ன தேடி வருது. என்ன சாவுல், இன்னொரு ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாப்ட்வேர்
2: வந்துருச்சு. நீங்க அடுத்த வாரம் ஆகுங்க, நான் போக நினைச்சேன் அடுத்த வாரம் பாட்டு இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க.
0: என்ன அடுத்த வாரம்
2: ஞாயிற்றுக்கிழமையும்
0: தெரியும் இல்ல? ஆஹா, சரி, அவர் விடுபட்டு கொண்டார். சரி, நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் தான் ஏதோ பிள்ளைய இருக்கிறது. சாகுல், பாடலை முழுசா நீங்க ஒரு பாடல் வந்து பாடியிருக்கலாம், நீங்க எல்லா பாடலும் நீங்க பாடுவீங்க. நீங்க இனி அழைப்புக்கு வர்றவங்க தயவு செய்து ஒரு சின்ன விடயத்தை மனசுல கொண்டு அழைப்புக்கு வாங்க. என்னன்னா, நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 6477 15 இந்த இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றா இந்த இணைப்பில் இணைஞ்சு கொள்ள முடியாமல் அந்த அதனுடைய முடியாமல் இருக்கிறது. அதனால நீங்க அழைப்புக்கு வர்றவங்க இனி வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. அதனாலதான் இது கட்டாயி போயிருக்கிறது. ஷாகுல், நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்குவோம், அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வருவதற்கு அதனுடைய

0: பதிவு செய்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இணைப்புக்கு வர முடியாவிட்டால் அந்த இணைப்புக்கு நீங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து யாரும் வர வேண்டிய, இப்பொழுது நீங்க வர வேண்டிய இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணையும் நீங்க பதிவு செய்து வைப்பீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காற்றிலைக்கு வர வேணும். தயவு பண்ணி ஷாகுல் அந்த இணைப்புக்கு வாங்குவோம். முத்துவேல் நீங்க அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து வாங்குவோம். அந்த இணைப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு எங்கே ஷாகுல் ஹமீதை இணைத்துக் கொள்ளலாம். காற்றலையில் சரி, அவர் அந்த இணைப்புக்கு அவர் வர்றதுக்கு தயார் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை கேட்கலாம். இன்று பாடல் வந்து சரியாக 10 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சரவண பொய்கை என்று சொல்லியிருக்கிறார் ஷாகுல். அது நல்ல ஒரு பாடல். சரவண பொய்கையில் நல்ல ஒரு பாடல். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷாகுல். ஷாகுல், அது நீங்க பேசினதுல அந்த தொலைபேசி வலி இழந்துட்டது, அதனாலதான்
1: புயல் கரை கலந்து
0: போயிருச்சு. அல்ல, உண்மையாகவே உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சா அந்த வைரஸ்? இல்ல இல்ல, அந்த நாட்டு பக்கம் எல்லாம் வராது. இல்ல
1: இல்ல இல்ல, இங்க வரல. இல்ல இங்க இலங்கையில மட்டும் ஒரு 2 பேர் அங்க வந்தவங்களும் வந்து.
0: வேற நாடுகள், பல நாடுகளுக்கு வந்து இப்ப அமெரிக்கா வந்து நேற்று ஈவினிங் வந்து நேற்று மாலை வந்து ஒரு செய்தி கனடாவுக்கும் வந்துருச்சு. அது இப்ப எல்லாரும் ரொம்ப பயமா இருக்கு.
1: யாரோ ஊர்ல இருந்து, எல்லாம் ஊர்ல இல்ல இல்ல, யாரோ ஊர்ல இருந்து இங்கே வந்த மாதிரிதான் இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இங்க வந்து
0: எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல,
1: சுற்றுலா பயணிகள் போல
0: இல்ல, சரியா பயந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வைரஸ்.
1: இல்ல இல்ல, அது வந்தா என்னதான் ஆகுறா?
0: அது வந்து எப்படி என்ன, அது முதல்ல காய்ச்சல், அதுல சிம்டம் வந்து அப்படி என்ன, காய்ச்சல் காயும் கொஞ்சம் கோல்டா இருக்கும், சளித்தன்மை ஏற்படும், உடம்புல இயலாத மாதிரி. ஆனா அது லங்ஸோட சம்பந்தப்பட்டு உங்களுடைய சுவாசப்பை அதுல போய் மூச்செடுக்க முடியாமல் நிறைய இறந்து விடுகிறார்கள். அதுக்கு வைத்தியம் இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. அப்ப அதனால எல்லாரும் கவனம். அதனால அந்த அது ஆரம்பிச்ச அந்த சைனாவில அந்த கிராமத்துல அந்த கடைகளை எல்லாம் பூட்டி எல்லா உறவுகளையும் வெளியில வர வேணாம், உங்களோட உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. கதவு பூட்டிக்கொண்டு இருக்க சொல்லி வெளியில யாருமே வரக்கூடாது. மற்றது பிளைட்ல எல்லாம் செக் பண்றாங்க ஒவ்வொரு ஆக்களை, இறங்கும் போதும் ஏறும் போதும் உள்ளுக்கு ஏற்றும் போதும் எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துறாங்க எல்லாரையும். அப்ப கவனமா இப்ப பார்த்தா நேற்று கனடாக்கு வந்தோன்னு பயமாயிருச்சு. இப்ப என்னடா, நாங்கெல்லாம் இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறோம் இல்ல, போய் சில நேரம் இங்க சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன்ல போய் எல்லா பொருட்களும் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். அதாவது எங்கட நாட்டுல கிடைக்காத அங்கிருந்து வராத
1: ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். அங்க நல்ல வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ்
1: அதெல்லாம்
0: தவளை செய்து வச்சிருப்பாங்க, அது பார்க்க எங்களுக்கு தெரியும், பொரிச்சு வச்சிருப்பாங்க.
1: அதுல பொரிச்சு வச்ச அந்த அந்த தவளையில வந்து உங்களுக்கு பெரிய தவளை தானே பிடிக்கும்.
0: என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும் தவளைன்ற? இது நீங்க புதுக்கதை என்ன சொல்றீங்க?
1: தவளையில பெரிய தவளையா உள்ளது மட்டும் தான் நல்லா கரெக்டா போட்டு.
0: அது அது தவளை முழுசா அப்படி பிடிச்சிருக்க மாட்டான், அது ஏதோ
1: என்ன,
0: அது ரெண்டு கால், ரெண்டு கால் பின்பக்க கால தான் பிடிச்சு வச்சுக்கோ தெரியும். நான் பார்த்தது இல்ல, ஆனா பிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா எங்கட செக்ஷனுக்கு எல்லாம் கொண்டு வைக்க மாட்டாங்க, அங்க அவங்க கலக்க மாட்டாங்க, செப்பரேட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிடிச்ச எண்ணெயில தான் பிடிக்கிறாங்க தெரியும்.
1: இல்ல, நானே ஊர்ல பாத்திருக்கேன், அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்களே அவங்க சாப்பிடுவாங்க பச்சை தவளை.
0: அது எப்படி
1: இருக்கும்ல? பச்சை

0: போல.
1: எப்படி அது பச்சையா சாப்பிடுறது?
0: குளத்தில் உள்ள பச்சை
1: சுலுக்கி
0: கையில வச்சு பூனை சாப்பிடுவாங்க, காட்டு போல.
1: பூனையா? பூனை பூனையும் சாப்பிடுவோம், காட்டு பூனை. ஆனா இங்க வேற யாரும் சைனீஸ் அவங்க தான் நினைக்கிறேன், சும்மா பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க. பூனை பிலிப்பைன்ஸ் வந்து நாய் சாப்பிடுவாங்க அவங்க. இது ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பிடுறவங்க வாழ்றதுக்கு எதையெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா?
0: நம்மளுக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கு.
1: நீங்க பாருங்க, சைனாவில ஒரு மார்க்கெட்ல சேல், அதாவது அந்த சேல் வகை, நீங்க எல்லாம் பார்த்து பயப்படுற தேழ்வாக நல்லா பொரிச்சு எல்லாம் வச்சிருக்கலாம், அதெல்லாம் சாப்பிடுறாங்க. பாம்பு, தேள், அந்த எல்லா விஷயங்களும்
0: அவங்க வந்து இல்ல, அவங்க வந்து எதையுமே ஒதுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க,
1: எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க. அதான்டா உண்மை. அது எப்படி அப்படி பழகிட்டாங்கன்னு தெரியல. அதனால சில நேரம் நோய்கள், அதாவது தடை
0: செய்யப்பட்ட
1: எல்லா இறைச்சி வகையும், எல்லா ஊர்வனை எல்லாம் அந்த மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த நோய் பரவ ஆரம்பிச்ச இடத்துல அதெல்லாம் இப்ப மூடி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்டே தடை செய்யப்பட்டதான், அந்த மிருகங்களோட இறைச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க களவா வித்துருக்குறாங்க. அங்க இப்படி எல்லாம் இருக்கிறது. இப்ப சாப்பிடவும் பயமா இருக்குது எங்களுக்கு, கடைகள்ல வாங்கி சாப்பிட எல்லாம். அப்ப நேற்று நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த போகும்போது டிம் ஹோட்டல் அந்த காஃபி கடையில ஒரு தேநீர் வாங்குவோம்னு, சரி வாங்கி தந்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் குடிச்சு கொண்டு வந்த அப்புறம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதுல வேலை செய்யறது ஒரு சைனீஸ் பையன் பேர் செய்யறான், அவன் தான் அந்த டீயை தந்தானு. இது எப்படி இருக்கு? அது ஏன் அப்படி சொன்னாரண்டா, நான் குடிக்காம விடட்டும் என்னட்டு தான் அப்படி சொன்னார். வாங்கி கையில தந்து ஒரு கொஞ்ச தூரம் நான் வாயில வைக்கல சொன்னேன், சைனீஸ் பையன் தான் இது வந்து தந்தது அம்மா, அவர் தான் அங்கதான் வாங்கி அவர் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுல முன்னுக்கு அவர் தான் நிக்கிறாரு. ஆனா நான் பயப்படுறேன், என்ன நோய் என்றது எங்களுடைய காலம் என்னவோ அது எங்களுக்கு வர வேண்டியிருந்தா வரும்.
0: இல்ல இல்ல அப்படி இல்ல, இல்ல அவரு இல்ல இல்ல இல்ல, அந்த நோய் வந்து அந்த நாட்டுல பரவி இருக்கு, அவர் வந்து உங்க நாட்டுல இங்க அங்க இருக்காரு. அவருக்கு வந்து என்ன இதுக்கு தபால் மூலியமா அப்படி வந்துருச்சா, டெலிபோன் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா அவருக்கு வந்துருச்சு அந்த நோய்? அப்படி கிடையாது. அந்த நாட்டுல
1: இல்ல சொல்ல முடியாது.
0: இப்ப வந்து
1: இது இந்த நோய் வெளியில தெரிய முதல் எத்தனையோ பேர் பிளைட்ல இங்க அலங்கலையில வந்திருப்பாங்க இல்ல, இந்த நாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு அந்த நோய் உடனே வெளிப்படாது தானே. எந்த நோயும் அப்படித்தான். இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கோல்டு இருந்தா அது ஒரு இடத்துல எனக்கு தொத்திட்டுதான்டா, எனக்கு ஒரு 2 கிழமைக்கு பிறகுதான், 2 வாரங்களுக்கு பிறகுதான் எனக்கு அது ஆரம்பிக்கும், தெரிய வரும், அது வெளிப்படும். எனக்கு காய்ச்சல் வந்து அப்படி வெளிப்படும், உடனே வராது. இப்ப உங்களோட உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, பாருங்க நான் தைரியமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே எனக்கு வராது. என்னன்னா ஒரு
0: மாதம் அப்படி இல்ல, டீ குடிச்சிட்டீங்களா?
1: எதுக்கு ஒரு மாதம் லீவ் இருக்கு? குடிச்சிட்டேன். அப்ப எல்லாருக்கும் நீங்க அறிவிச்சிருங்க,
0: வாரக்கிழமை
1: நீங்க என்னோட பேசிட்டீங்க, வந்து பேசுறவங்க வந்து பேசுறவங்க
0: ரொம்ப நேரம் தெரியாம பேசிட்டு போயிட்டாங்க,
1: எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க சிரிச்சு சிரிச்சு. சரி, நீங்க அப்ப முழுமையா ஒரு பாட்டு பாடுறீங்களா ஷாவல்? நீங்க
0: இல்ல இல்ல முதலிப்பையும் வந்து அடுத்த வாரம் கட்டிப்பட்டு அடுத்த வாரம் வருவீங்களா? இன்னும் 2 கிழமை இருக்கு, நீ இன்னும் 2 கிழமை இருக்குல்ல, அடுத்த
1: உங்களோட வார்த்தையில சொல்லாதீங்க, உங்களுக்கு ஏதோ கரீனாக்கு, நீங்க இப்படிதான் சொல்லிட்டு போயிங்க. நீங்க இன்றைக்கு சொல்லுங்க, நாளைக்கு வர முடியாது, நிச்சயமா என்னால வர முடியாம போயிடும், ஒன்றிய எனக்கு ஒரு சுயநலம் ஆகும், அது ஏதாவது வந்துடும், அதனால சொல்லாதீங்க நீங்க. சரியா, அது ஏதோ நீங்க இதை மந்திரம் செய்து சொல்லிட்டு தான் போறீங்க, நாளைக்கு பாக்கலாம் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தலை தூக்கலாம நான் படுத்திருப்பேன், ஏதோ ஒரு நோய் வந்து. அது சொல்லாதீங்க சரியா? மாமாவே இதுக்கு சாட்சி, நீங்க முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் என்னால வர இல்லாம இருக்கும். சரியா? ஒவ்வொரு சொல்லு கொடுத்த அழகுலாம் பாட்டு எடுத்து வரச்சோன்னா உங்களை காணையில என்ன நடக்குது? நீங்க வர முடியாமல் இருக்கிறது வேலையா? யாரும் வரையில இப்படித்தான் இவங்க பழச போட்டு இருக்கிறாங்களாக்கன்னு கேட்டுக்கொண்டு. அப்ப நாங்க மாதம் வருஷம் எல்லாம் சொல்லணும் இல்லையா? இன்று தை மாதம்
0: 26
1: மற்றது ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார் ஷாகுல், கேட்டீங்களா நீங்க அவருடைய நிகழ்ச்சியை தமிழன் பாரதி? ஒரு நேரா வந்து ஒரு கண் விருப்ப பாடல் அதுகள் நான் திரும்பவும் அது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க. முதல்ல சில்ல பிள்ளையா பேசி இருக்கிறார், மெல்ல மெல்ல வளருவார். நீங்க ஒரு மூத்த அறிவிப்பாளர், நீங்களும் அவரை வாழ்த்தி இருங்க, வளர வேணும்ட்டு. அவர் இன்னும் வளராம இருக்கல, வளர்ந்துட்டார.
0: அவர் வந்து இசை வாழ்ந்து சீர்கடிக்கிறோங்கிறீங்க, வளர்ந்துட்டார், பறந்துகிட்டு இருக்காரு, நல்லா சீர்கடிச்சு இன்னும் பறக்கணும்.
1: இன்னும் பறக்கணும் பறக்கணும், ஆனா ஒரு வழியா பறந்து போயிடக்கூடாது இல்ல. சுத்தி சுத்தி பறந்து மாதிரி சுத்தி சுத்தி வரணும் எம்டிஆர் எப்படி இல்லையா?
0: பறந்து மாதிரி பறந்து பறந்து சுத்தி சுத்தி வருமா?
1: பறந்து வந்து கீழே கோழி குஞ்சு ஏதாவது சின்ன குஞ்சுமாக தனக்கு இறை ஏதாவது இருந்தா அத சுத்தி சுத்தியே நிக்குமா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோன்னு ஓடிட்டார். இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது என்ன, குட்டியோ குஞ்சோ?
0: இல்ல, பாதிலே குஞ்சிருச்சு.
1: அதாவது பறந்து வந்து தனக்கு இரையாக கோழி குஞ்சோ ஒரு அழகான சின்ன குஞ்சு பறவையோ அல்ல ஒரு குட்டியோ கீழே இருக்கிறத கண்டாதான சுத்தும் அதுல நின்று.
0: அது அழகெல்லாம் பாக்காது, அல்ல அது அழகுகளுக்கெல்லாம் பாக்காது,
1: இல்ல அழகெல்லாம் பாக்கும் அழகான. இல்ல இல்ல, இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறதோ ஒரு குஞ்சோ குட்டியோ அழகான குட்டி, அதுதான் அது சுத்துது சரியா? என்ன சத்தத்தை காணையில, இதெல்லாம் பொறுக்காது உங்களுக்கு.
0: என்ன பாக்கணும், இல்ல மேல இருந்து அது என்ன பாக்கணும், அதுக்கான இறைதான் தேடி பாத்துட்டு இருக்கோம். அது அழகா இருக்கா இல்ல அழகா இல்லையா, அதுக்கு ரக்கமா வச்சிருக்கா இல்ல ரக்கம் இல்லையா, அப்படி எல்லாம் பாக்காது. அதற்கு அதுக்கு தூக்கிட்டு போறேன்னா வலிவு இருக்கா வலிமையா பாக்கணும்.
1: நீங்க பாத்தீங்களா, எது நல்லதா நினைக்கிறீங்களா? நீங்க தூக்கிட்டு போனா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது அது தெரியாது உங்களுக்கு. பறந்து தூக்கிட்டு போயிட்டா பேந்த எங்கன்னு வாங்க மற்ற அறிவு பழதான் நிற்பாங்க, உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது இல்ல வந்து பேசுறதுக்கு. ஒரு நல்லதா சொல்ல மாட்டீங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க எங்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம்
0: வரப்போகுது. இல்ல இல்ல, ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு தெரியுமா, அந்த ஆலமரத்துல வந்து இலைப்பாறு நிறைய பறவைகள் வந்து வந்து போகும் வரும் வந்து போகும் இலைப்பாறு போயிட்டு இருக்கும் வரும் போகும். அது மாதிரி அது ஒரு ஆலமரம், அதுல வந்து நிறைய இலைகள் வந்து தங்கும்
1: தங்கும் போகும்
0: இருக்கும். அது அப்படிதான் சொல்ல முடியும்.
1: அந்த ஆலமரத்துல அழகான ஒரு பச்சை கிளி இருக்கு ஒரு இடம் போகும்.
0: இல்ல அது அழகான பச்சை கிளியா அழகு இல்லாத பச்சை கிளியா எடுத்து அது வந்து அடுத்த விஷயம். அது
1: இதெல்லாம் பொறுக்குது இல்ல, மாமாண்டா வந்து சொல்லுவார், ஏன் ஷாவுல அவ சொல்ல விடுங்களேன் அப்படி அது புள்ள சொல்லிட்டு போட்டுமே சொல்லுவார். நீங்க என்ன
0: சொல்லுங்க, ஏமாத்திக்க கூடாதுன்னு நினைப்பேன். என்ன தானே ஏதாச்சும் சொல்லிட்டு ஏமாத்திக்க கூடாது, அவங்களையும் அவங்கள ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். சரியா,
1: இந்த ஆலமரம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, எதன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். எங்க
0: ஆலமரம் வேலமரம் பச்சை பசங்கிலேயே, அந்த பாட்டு தானே,
1: கிளியும் வருது ஆலமரம். இன்னொரு பாட்டு இருக்கு, ஓங்கி வளர்ந்த ஒரு காடு,
0: என்ன பாட்டு,
1: அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல,
0: இல்ல
1: அது ஆலமரம்.
0: அந்த பாட்டு இந்த பாட்டுல வந்து ஆலம் ஆலமரம் வேணுமா, இது இந்த பாட்டு இல்ல, அச்சம் பசங்கிலி நீ எங்க போற சொல் அப்படிலாம் சொல்லிட்டு வர, நல்லா இருக்கு, ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள பாட்டு.
1: ஆழ்ந்த கருத்துள்ள நான் கேட்ட பாட்டு நீங்க கண்டுபிடிக்கல. ஓங்கி வளர்ந்த ஒரு காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம், ஆலமரத்தினிலே.
0: ஆமா, நீங்க சொல்ல
1: எங்க பாக்கலாம் இந்த பாட்டு என்னன்னு, யாரு கண்டுபிடிச்சா கெட்டிக்காரங்க. சரியா சரியா,
0: அந்த பாட்டு தான்,
1: இல்ல இல்ல நான் சொல்றது வேற. இந்த வரிகள் வேற, ஓங்கி வளர்ந்ததொரு காடு, அதில் ஒரு உயர்ந்ததொரு ஆலமரம், ஆலமரத்தினிலே. சொல்லுங்க சொல்லுங்க, கெட்டிக்காரன் சொல்லுங்க. அங்க யாரோ எழுதிட்டாங்க பாருங்க, நல்லா வாட்ஸ்அப் நல்லா பாருங்க, வாட்ஸ்அப்புக்குல எழுதிட்டாங்கல்ல, நல்லா பாருங்க, கொஞ்ச நேரம் பாருங்க, யாராவது எழுதி இருப்பாங்க பாருங்க.
0: கடவுள் அமைத்து வைத்த மீடை,
1: இது உண்மையா, நீங்க உண்மையா உங்களுடைய ஹார்ட், உண்மையா உங்களுடைய இடப்பக்கம் ஹார்ட் உள்ள பக்கம் கைய வச்சு, வல கைய வச்சு சத்தியமா சொல்லுங்க. நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்குள்ள பாத்தீங்கன்னா உண்மைய கேட்டனு ஓடிட்டாருங்க, உண்மையா சொல்லுங்கன்ட்டு ஓடிட்டாரு. சரி, நீண்ட நேரம் பேசிட்டோம், இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இருந்தாலும் முத்துவேல் நீங்க பாடணுமண்டு ட்ரை பண்ணீங்க, இணைப்புக்கு வாங்க, வந்து நீங்களும் பாடினா நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். ஏன்னா நீங்கள் தான் முதல் தான் நீங்க இணைஞ்சு கொண்ட ஒரு அன்பு உறவு, பாடாமலே போயிட்டீங்க. நான் அந்த பாடலை, அதாவது இது என்ன பாடல் என்று கேட்ட உடனேயே, சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்றீங்களே, ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஆனா இதுல தெளிவா வராது கிருஷ்ணா, இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க உங்களோட பேசலாம். எங்கே, வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சரி, எங்கே கல்யாணி அம்மா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க பதில் எல்லாம் சொல்லிருந்தீங்க, ஆலமரத்து கிளி அது நீங்க சொல்றது பாடல், அது வேற ஒரு பாடல். கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, ஆனா இந்த இணைப்புல வந்து இது சார்ஜ் இல்லாம இருக்கிறதுனால தான் நான் மற்ற இணைப்பு கொடுத்திருந்தேன், அதுக்கு நீங்க இணைப்புக்கு வர பார்க்கலாம். அது வந்து 647-8746-1515 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த பாடல் என்ன என்று கேட்ட உடனே, கண்ணன் கடவுளை அமைத்து வைத்த மேடை என்று அவர் போட்ட உடனே இவர் வந்து சொல்லிட்டார். அவளோட தொடர் கதை எங்களுடைய ஆண்டாள் அம்மா சொல்லி இருக்கிறா பாருங்க, கெட்டிக்காரர் இவங்க எல்லாம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துவேல், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அந்த தொலைபேசி இலக்கம் நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எங்கே, எங்களை குவைட்ல இருந்து ஜார்ஜ் இணைஞ்சு கொள்றார். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க ஜார்ஜ், நலமா இருக்கிறீங்களா நீங்க?
2: நல்லா மேடம்.
1: நீண்ட நாட்கள் உங்களுடைய குரலை கேட்கல, ஆனா பாட்டு மட்டும் வருது உங்களுக்காக.
2: ஆமா ஆமா, நானு ஒரு 2 வாரம் ஊருக்கு போயிருந்தேன்.
1: ஆஹா, சொல்லாம போய் வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
2: ஒரு எமர்ஜென்சில போனேன்.
1: எமர்ஜென்சில போனீங்களா
2: சார்? அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்காரு?
1: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க, எல்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்க. நாங்க பேசுறது நீங்க கேட்கல, ஜாலியா இருக்கிறாங்க.
2: இல்ல எங்க எங்க இந்த அதாவது கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் இதாயிருது, டக்குன்னு இதாயிருது.
1: நீங்க எதுக்கு
2: சரி
1: எதுல கேக்குறீங்க? நீங்க அந்த கிரீன் கலர் இதுலயா கேக்குறீங்க? தமிழ் ரேடியோஸ்
2: இல்ல இல்ல இப்ப இது எல்லோ கலர்.
1: நான் சரி செய்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இப்ப இது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஜோஜ் முதல்ல எல்லா வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல்
2: வாழ்த்து
1: எல்லாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். உங்களோட சார்ந்தவர்கள் ஜான், ஜாய் இவர்களையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. இங்க ஒரு பாட்டு ரெண்டு வரிய பாருங்க, பாக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு உண்டு.
2: கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை, இன்னார்க்கு இன்னார் எழுதி வைத்தார் என்று. அவ்வளவுதான் மேடம்.
1: சரி, அப்ப இவ்வளவு வந்தாலும் நீங்க பாடிட்டீங்க. நாளைக்கு உங்களுடைய பாடல் எல்லாம் வரும், நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி இருக்குது.
2: சரியா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி ஜார்ஜ். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
1: அவர் பாருங்க, அவர் சரியா அந்த பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா. கெட்டிக்காரு சரியா சொல்லியிருக்க. நன்றி ஜார்ஜ். மற்றது சரி, இப்போ இணைஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய கிருஷ்ணா. நீங்கள் இணைகிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க, உங்களுடைய பாட்டையும் கேட்டுடலான்னு நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் காற்றலையில் இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடலையும் நாங்கள் முழுமையாக கேட்டுடலாம். கிருஷ்ணா எங்கே இணைப்புக்கு வாங்க. கிருஷ்ணா முத்துவேல் நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனால் லேட் ஆகிடுது, இனி முத்துவேல் பாட இல்லாது. நீங்கள் இனி பாடுனா பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா அழைப்புக்கு அழைத்து அவரையும் பாட வச்சேன். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
3: வணக்கம். என்ன பாட வைக்காத?
1: ஏதுக்கு
3: பெரிய பெரிய பாடல்கள்? நீங்களே நல்லா பாடுறீங்க,
1: அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது அந்த சொல்லு நீங்க பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் போடும் அழகழகா. சரியா? அந்த நேரம் எங்கேயாவது ஒரு குட்டையில இருக்கிற தவளை தானும் சேர்ந்து கத்துது இல்ல?
3: சேர்ந்து கத்து அந்த தவளை இனிமையா இருக்கு.
1: அது என்னடா நீங்க என்னடா விட்டு, உங்களோட மனசுல ஒரு இறக்க பாவம் இவ அப்படி சொல்லுவோம் என்று வந்து சொல்றீங்க. பாவமா இருக்கு,
3: ஊக்கப்படுத்துவேன்.
1: சரி பாடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, நாங்களும் காவல் இருக்கிறோம். எங்க கிருஷ்ணா வந்து பாடுவாரு, நீங்க எங்க பாடுங்க பாக்கலாம். ரெண்டு வரி
3: என்னன்னு
1: பாருங்க. வாரக்கிழமை பாட போறீங்க? வார வாரம்
3: பழைய பாடுறாங்க. புது
1: பாடுங்க, பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை பாடுங்க பாக்கலாம். நானும் சேர்ந்து பாடுறேன்.
3: எனக்கு என்ன தெரியல.
1: என்ன பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
3: நீ எங்கே நினைவுகள் அங்கே.
1: ஓ நீ எங்கே, அந்த பாட்டா? எங்க பாடுங்க பாக்கலாம்.
3: அந்த பாட்டு
1: நீ எங்கே அப்படியெல்லாம் முதல்ல வரும்.
3: ஓ அது விட அவனுக்கு அதை விட
1: நீ பாடுங்க. எங்க ரெண்டு வரி பாடுங்க, அவ்வளவு போதும்.
3: அதுல என்ன வசன என்ன வரி வருது?
1: என்னண்டு சொல்லுங்க.
3: பிறப்பிடம் பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் உன் இருப்பிடம் எனது மனமல்லவா, ஆயிரம் காலம் ஆன பின்னாலும்

0: சிறகிலேயே நான் பறந்து வரு, என்னுயிரே உன்னை தொடர்ந்து வரு, காணல் நீரில் தோன்றிய நிழல் போல் காதல் என்றும் மறைவதில்லை. நன்றி நன்றி.
1: சூப்பர் கிருஷ்ணா, சக்கர். இவ்வளவு நாளா நாங்க இப்படி எண்ணவே இல்லை, நல்லா பாடுறீங்க.
0: அடுத்த முறை ஒரு புது பாட்டுதான் எனக்கு கரையரன் டெஸ்பியும் பாடுற மட்டும்தான் பிடிக்கும். பாட்டு பாடம் தெரியும்
1: எதுவும், ஆனா நல்ல இனிமையான உங்களுடைய கம்பீரமான குரல்ல முழுமையான பாடல் எடுத்து வரும். பழைய பாடலோ புதிய பாடலோ நீங்க எடுத்து வரணும். இப்ப நீங்க இந்த பாடல நல்லா இருக்குது, சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள்,
0: நன்றி நன்றி.
1: நல்லா பாடுறீங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு திறமையிலே எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். முத்துவேல், நீங்க முடிஞ்சால் நீங்க மற்ற இந்த இணைப்புக்கு வாங்க, கொஞ்சம் கரகரக்கும் தான் என்னால வாங்க. அந்த இணைப்புல உங்களோட பாட்டையும் கேட்டுடலான்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன். கல்யாணி அம்மா, என்ன அந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் மற்றொரு பாடலை நான் கூறினேன். ஓ, ஆலமரத்துக்கிளியன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, எங்கே தமிழன் பாரதி நீங்க ஏதோ இணைப்புல ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆனா அது என்ன என்று தெரியவில்லை. ஷாகுல் கமீர், நீங்க சரவண பொய்கை என்று பாடியிருந்தீங்கல்ல, அது பாட்டு எனக்கு ஞாபகம் வர இல்லை, அதனால தான் நான் எழுதாம விட்டுட்டேன். இப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால எங்கே இணைபவர்கள் இணைந்து நீங்கள் பாடல் பாட எண்ணினால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். 12:24 இப்பொழுது உங்களுடைய நேரம், எங்களுடைய நேரம் 1:54. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக எடுத்து வந்தாலும் ஒரு சின்ன குறை, முத்துவேல் முதலில் இணைந்து இப்பொழுது அவர் பாடாமல் இருப்பது தான் ஒரு சின்ன குறை. இருந்தாலும் முத்துவேல், நீங்கள் இணைப்புக்கு வர முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் சரியாக 12:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. கன்னட நேரம் சரியாக 1:57. எனது எனக்கு சற்று நான் சில நேரங்களில் ஒரு இருமல் மாதிரி ஒரு செருமல் ஒன்று வருகிறது. அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை பேசிக்கொண்டிருக்கும் போது அப்படி எனக்கு வருகிறது. சாதாரணமாக அது அப்படி வரக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும் கேட்பவர்களுக்கு. நானும் முயற்சி செய்து அதை சற்று இல்லாமல் பேசத்தான் பார்க்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா அதனால்தான் சில நேரங்களில் அறிவிப்புக்கு வராமல் நான் இருப்பதற்கு காரணம். சரி, எல்லாரும் 2-2 வரி பாடிட்டு போயிட்டீங்க. நானும் ஒரு 2 வரி பாடல், 2 வரி மட்டும் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து அன்பு என்னும் தேன் கலந்து, அது தெரிந்த வரிகள் கொஞ்சத்தை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.

நிறைய நேர்கள் இணைந்த இருந்தார்கள். சில நாட்கள் இது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு இருந்ததுனால நேர்கள் சற்று குறைவுதான். என்றால் 29 பேர், 30 பேர் பாடிய இடத்துல இப்ப 12 பேர் தான் மெல்ல மெல்ல திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேரை காணவில்லை. அதனால் தான் காட்டில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாடலை நிறைவாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் பாட இருந்த, அதாவது முழுமையாக பாட மாட்டேன், என்ற எனக்கு என்னுடைய குரல் வளம் மட்டுமல்ல என்னுடைய நிலை விட்டு கொடுக்கதில்லை. என்ன கடகடண்டு பேச தொடர்ச்சியாக பாட விட்டு கொடுக்கதில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது. இடையிடையே நான் சிரமுகிறேன், இருமுகிறேன். அதனால எனக்கு தெரிந்த அதை முடிந்த அளவு கொஞ்சம் பாடுகிறேன். என்ன மூச்சு பிடித்து பச பாட முடியாத நிலையா இருக்கிறது, பாடலாம்.

கொடுத்தேன் நல்விருந்து.

0: இந்த மன்னனை தேடிய பாவி. இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொண்டு பாடலை நான் கொஞ்சம் தொடரலாம். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேனப்பா. நீங்கள் வந்து கொஞ்சம் இப்ப இடையில வந்த வழிவா அந்த செருமல் வர முதல் உங்களை இணைச்சு கொண்டுட்டேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: என்ன பழையபடி உங்களுக்கு அந்த இந்த இருமல் தகவல் வருவது போல சிரிக்கிறது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றால் குறைவான நேயர்களாக இருந்தாலும் நிறைவாக பாடி நிறைவுபடுத்துகிறார்கள். அது காரணம் எங்கள் வானொலியில் இடையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வேலைப்பாடு அப்படி என்றும் சிலர் போயிருக்கலாம். சிலர் இன்று நடக்கும் என்று எதிர்பாராமலும் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நேயர்களுள் தொடர்ந்து
0: அப்பா ஒரு நிமிடம் அந்த வானொலியை சற்று நிறுத்திவிட்டு பேச வேணும். இங்க கேக்குது அதை நிறுத்திவிட்டு நீங்கள் பேச வேண்டும்.
1: முதற்கன்னில் தமிழ் வானொலியில் புதிய ஒரு கன்னி அறிவிப்பாளரை நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் என்னோட கூறியபடியம்தான் அவரை இந்த இதுல அறிவிப்பாளராக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்து வெளிக்கொண்டு வந்து இளையமறை காயா இருக்கும் திறமை சாதிகளை வெளிக்கொணர்வதுதான் எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில் இந்த தமிழன் பாரதி அந்த நல்ல ஒரு பெயரோடு வந்து அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருந்தார். ஆரம்பம் கன்னி அப்படித்தான் இருக்கும். மேலும் சிறப்படைந்து எங்களைப் போல் எங்களோடு சக அறிவிப்பாளராக அந்த நிழலில் வருவார் என்று எண்ணி அவரை வாழ்த்துகின்றேன். அவர் உயர்வதற்கு நுழைய இடம் உண்டு. நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு. இந்த வானொலி மூலம் அவர் உலகளாவ தன்னுடைய பெயரை நிலைநாட்டலாம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வானொலி 5 கண்டங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலியா கண்டங்களில் இருந்தும் எனக்கு நேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த நேயர் நேரம் செய்யும் வேளையிலே வாட்ஸ்அப் குரூப் என்று ஒன்று இருக்கின்றது. அது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவர்கள் எழுதும் போலே எங்களுடைய ஏனைய குரூப்புகளும் இருக்கின்றது. தானே அங்கு அன்பு உறவுகள் எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கலாம் கேட்காதவர்களோ தெரியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் அடுத்த அனைத்தையும் சேர்த்து நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய வானொலியில் வந்து கால் வைத்து தங்களுடைய குரல் பதித்து பெயர் கூறும் அன்பு உறவுகள் நிச்சயமாக உலகளாக பரவி கொள்வார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்ளேன். அண்மையிலே இருந்த நான் இப்ப அண்மை என்று கூறுவதை குறைவாக என்னவென்றால் உறையபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், முத்துவேல் அவர்கள் செய்கிறார்கள், இன்னும் பல பேர் காளிதாஸ் அவர்கள் அவர் இவர்களுக்கு முன்பு வந்தவர். ஒவ்வொருவரும் வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். திரு தமிழன் பாரதி அவர்களே, ஒனியமார்க் கெட் செட் கோ. நீங்கள் ஒனியமார்க்கில் இருக்கின்றீர்கள். கெட் செட் கோ இந்த மூன்று தாரக மந்திரத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆரம்பம், ஆயத்தம், ஓடு என்பது போன்று நீங்கள் நிச்சயமாக மலிருந்து வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மகள் மீராவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொள்ளும் வேளையிலே என்று கிட்டத்தட்ட 12 நேயர்கள் வந்து பாடுவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான அம்சம். அது ஒரு வெற்றி என்றுதான் நினைக்க வேண்டும். இனியோர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். மீண்டும் வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். காட்டிலைக்கு வந்தவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஹை பீச் குரலிலே இன்று ஒரு குரல் வந்தது. ஐரோப்பிய மண்ணின் பிரித்தானிய நாட்டில் இருந்து மிகவும் அற்புதமா அவர் பாடமாக்கி மனனம் செய்து பாடுவாரா இருந்தால் அவர் ஒரு சவுந்தரராஜன் என்ற இடத்துக்கு வரலாம். டி எம்
0: சவுந்தரராஜன்
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரபல்யமான பாடல்களை முடலாக வைத்துத்தான் வருவார்கள். அவர்களுடைய அவர்களுடைய குரலால் கவரப்பட்டு தாங்கள் இசைத்து தாங்கள் அதை இழைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணா, நீங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று வரவேற்கிறோம் எங்கள் வானலையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே. சரிதானே மீரா? வருபவர்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று கூடியவரை நானும் ஒரு 4 வரியை கூறிவிட்டு செல்கின்றேன்.
0: எங்கே பாடுங்க?
1: மறந்து போனேன் பாடற காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களுள் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். நான் முடிந்தவரை பாடியிருக்கின்றேன்.
0: நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு.
1: யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத பொன் சிரிப்பு. நிறைவாக நீங்க அந்த 13 வேலை செய்து விட்டீர்கள் பாத்தீர்களா? 14 பேர் வந்து உங்களுடன் 15 ஆகின்றது. நன்றி
0: நன்றி.
1: அந்த நேரம் எடுக்க மகளே அப்பா என்ற சாந்தி போகும். உங்களோட குரல் வளம் சற்று காய்ந்து கொண்டு போகும் கவனம். நன்றி. அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. நான் இப்ப 13 பேரை சேர்த்துட்டேன். வெற்றிதான். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது இரவு நேரம் என்றதுனால கண்ணன் சொல்லியிருக்கிறான், அப்பா பாடல் அருமை என்று சொல்லியிருக்க. அப்படியே அப்பா கண்ணன் மட்டும்தான் இப்ப ரசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நான் பாடி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம். அப்படித்தானே கண்ணன் ஒரு ஆள் தான் கேட்டுக்கொண்டிருக்கான் போல இருக்குது. சரி, நல்லது. இருந்தாலும் நான் அந்த பாடலை கொஞ்சம் போல எடுத்து வர்றேன். சரியா?

சுவை அன்னம் அரண்மனை.

ஒரு மாடி வீட்டு ஏழை. இன்னொரு வரிகள் இருக்கிறது, இருந்தாலும் இவ்வளவும் போதும் உங்களுக்கு. அடுத்த தடவை அது முழுமையாக பாடலாம். என்னால் முடிந்த அளவு நான் அதை பாடியிருக்கிறேன். நல்லதாக இருந்ததோ அல்லது கேட்க சகிக்காமல் இருந்ததோ நீங்கள் பொறுத்து கேட்கத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன் என் அன்பு உறவுகளே. சற்று குரல் வளம் உண்மையிலேயே நன்றாக இருக்கவில்லை எனக்கு. அது பாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், முன்பு போல இல்லை. உங்களோடு பேசி பாடுவதற்கெல்லாம் எனக்கு சற்று இயலாமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் சற்று பொறுத்து தாங்கிக் கொண்டு உங்களோடு முயற்சி செய்து பேசுகிறேன் என்று தான் சொல்லலாம். சரி, நாங்களோட இந்த பாடலோடு எத்தனையோ பாடல்கள் வந்து பாடினாலும் இன்னும் பலரை காணவில்லை. அதனால் சந்தனராஜ் மாமா எல்லாம் அவர் எங்கேயோ வேலையாக இருப்பார் நேற்றே சொல்லிவிட்டார். இனி வருகிற வாரங்களில் எல்லாம் இணைந்து கொள்ளுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பாடலை கேட்போம் முழுசையா முழுமையாக. இந்த பாடலுக்கு பின்பாக நிறைவுக்கு கொண்டு

0: இப்பொழுது தமிழன் பாரதி இந்த பாடல் ஒரு பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இதை ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரலில் இந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். தமிழன் பாரதி, இப்பொழுது 14-15வதாக உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாக போகிறது. சரி, எங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுடலாம் உங்களுடைய பாடல்.
1: அமையும் நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க நிச்சயமா எனக்காக மட்டும் இல்ல, நம்ம நேய உறவுகளுக்காகவும் இத நீங்க ஒளியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நேத்து வச்சவன் மீன் குழம்பு என்னை எழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்சவன் மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, பச்சரிசி சோறு உப்பு கருவா.

தவிர நினைக்கையிலே எனக்கு இப்போயச்சி ஊறுது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நினைக்கையிலே எனக்கு இப்போயச்சி ஊறுது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. பாவக்காய் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. சிறுபாலோ வருத்தாச்சு பதம் பார்த்து எடுத்தாச்சு. கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா. தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா. தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. நித்தம் நிலச்சோறு உன்னை மனக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பழையதுக்கு தோதா புடிச்சிருக்கு நோரு புட்டு

பொட்டு கடலை தேங்காய் புல்டரைச்சு துவையலு சாம்பாரு வெங்காயம் சழுக்காது தின்னாலும் அதுக்கு இன உலகத்திலே இல்லவே இல்லை அள்ளி

0: எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. கூச்சோச்சமா சொல்ல போறேன் பொம்பளதாங்க, சூடா இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. சூச்சமாமா சொல்ல போறேன் பொம்பளதாங்க, சூடா இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க. நித்தங்கத்தும் நெல்லுச்சூரு என்னை மணக்கும் கத்திரிக்கா, தேத்து வச்ச மீன் குழம்போ என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ள அந்த நெனப்போ வந்து மயக்குதையா. அம்மா மிக்க நன்றி அம்மா. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஆசை. ஏன்னா இந்த பாடை கேட்கும் போதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணுன்ற உணர்வு எனக்கு வரும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது சுவையோட சொல்லுவாங்க, சுவையோட சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கைய மட்டுமில்ல, கஷ்ட இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உணவையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கணும், உடைகளையும் அப்படித்தான் நாம் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் புரிஞ்சிக்கிற காலம். அதனால இந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உள்ளூர் ஒரு உணர்வு. நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்லை, நம்முடைய அன்பு உள்ள உங்கள் நேய உறவுகள் ஏன் உங்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் கூட இது சிறப்பான ஒரு இடத்தை தரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியமா இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி. இனிமையாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிடிக்கும். நித்தன் நித்தன் என்ன சோரே என்னை மணக்கும் கத்தரிக்கா, நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அந்த பாடல் யாருக்கும் பிடிக்கும், ஆனா மீன் குழம்பும் கத்தரிக்காய் பொரியல் பிடிக்கும் பார்க்கலாம். சரி, சூப்பரா உண்மையிலேயே அந்த படத்துல காட்சி அமைப்பு கூட நல்லது. இப்ப எல்லாரும் தூங்கிக் கொண்டிருப்ப இருக்கிறவங்க எல்லாரும் நெல்லிச்சோறும் கத்திரிக்காயும் மீன் குழம்பையும் கேட்டு வரப்போறாங்க. அந்த சுத்தத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டாள் ஒழிச்சிருக்கிறார், கண்ணன் ஒழிச்சிருக்கிறார், தமிழன் பாரதி ஒழித்திருக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப எங்களுடைய கிருஷ்ணா ஒழித்திருப்பார், நம்ம ஷாவுல் ஹமீத் ஒழித்திருப்பார், அதுவெல்லாம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நேரம் இருக்கு தூங்குறதுக்கு. சரி நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பத்தை என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முதல் முத்துவேலாமை இணைந்து முத்து என்ற தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்று பாடினார். முழுமையாக ஒரு பாடலை பாட வந்தவர், பின்பு அவர் நேரம் சென்று விட்டது. சரி இருந்தாலும் அடுத்த தடவை அவரை முழுமையாக பாட வைத்து விடலாம். அடுத்த ரேவதி அம்மா இணைந்து நானே நானா யாரோ தானான்னு கேட்டிருந்தார். நானே நானா யாரோ தானா என்று கேட்டிருந்தார். அடுத்த வரதராஜன் இணைந்து ஊதக்காற்று வீசையிலே நேரம் இது நேரம் இது என்று இரண்டு பாடல்களை பாடியிருந்தார். தமிழன் பாரதி அவர் இணைந்து காட்டுக்கென்ன வேலி என்ற பாடலை பாடியிருந்தார். கண்ணன் இணைந்து காதல் கடிதம் வரைந்தேன் என்று பாடலை பாடியிருந்தார். மற்ற கண்மணி அன்போடு அந்த பாடலையும் பாடியிருந்தார். இளவரசு இணைந்து பாத கொலுசு பார்த்து பாடி வரும் என்ற பாடல் பாடியிருந்தார். எங்களுடைய நாகராஜன் இணைந்து பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடியிருந்தார். கண்ணன் மீண்டும் இணைந்து நினைத்தது யாரோ நீதானே என்று பாடியிருந்தார். எங்களுடைய ரதீஷ் இணைந்து இளங்காற்று வீசுதே எச போட்டு பாடுதே என்ற பாட்டும், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி என்ற பாடலை பாடியிருந்தார். ஷாவுல் ஹமீத் இணைந்து சரவண பொய்கையில் என்று பாடியிருந்தார். மற்றது எங்களை ஜார்ஜ் இணைந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் பாடியிருந்தார். கிருஷ்ணா இணைந்து அருமையாக நீ எங்கே உன் என் நினைவுகள் அங்கே என்ற பாடல் அருமையாக பாடியிருந்தார். எங்களுடைய அப்பா இணைந்து சிந்தனை செல்வன் இணைந்து காலங்களில் அவள் வசந்தம் என்று பாடியிருந்தார்கள். மீண்டும் எங்களுடைய தமிழன் பாரதி இணைந்து நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்று பாடியிருக்கிறார். இத்தனை பாடல்களும் அருமையா பாடிய இந்த பாட ஒரு பாடலாம் நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் வருகிற காலத்திலிருந்து சற்று முன்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் இணைய இணைய 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்று மீண்டும் மீண்டும் இன்று மீண்டும் புதிதாக இணைந்த எங்களுடைய அறிவிப்பாளருக்கு மீண்டும் நல்வரவை வரவேற்றுக் கொண்டு மீண்டும் அவர் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை முடித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் அன்பு உறவுகளே, அடுத்து நாளை உங்களை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு. நாளைய தினம் திங்கட்கிழமை எங்களுடைய அன்று மன்றம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். எல்லா நிகழ்ச்சிகளையும் வரிசை கிரமமாக நீங்கள் கேட்க தவற வேண்டாம். புதிய நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லா அறிவிப்பாளர் நிகழ்ச்சியும் அருமையான நிகழ்ச்சி, எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை

அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

0: 85 நாட்டு மக்களுக்கு அற்புத சேவை செய்து 30வது வருடத்தில் கால் பதித்து தொடர்ந்தும் சேவையாற்றும் VSDC டிரைவிங் ஸ்கூல்.
1: வாகன அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்கு நாடுங்கள் VSDC டிரைவிங் ஸ்கூல். தொடர்புகளுக்கு 613-930-0870 செல்வா மாஸ்டர்.

உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டுக் கொள்வதற்கு MTR.com

9 மணி இரவு நேரம். இரவும் பகலும் இணைந்திருக்கும் என்று 2025 ஆண்டின் 2வது மாதத்தின் 4வது மாதம் செவ்வாய்க்கிழமை.

இங்கிதமான இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணி நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று அன்னை தந்தை ஆசான் அன்னை தமிழ் இறைவன் அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் கூறி உங்களையும் வருக வருக என்று வரவேற்று வணக்கம் கூறி இணைந்து கொண்டேன் சிந்தனை செல்வன்.

இங்கிதமான இந்த வேளையிலே இன்று எங்கள் காலநிலையை முதலில் கூறிவிடுவோம். பூஜ்ஜியத்துக்கு கீழே 7 °C இருக்கின்றோம் என்ற காலநிலை வெப்பநிலை அறிவிக்கும் வேளை, அது வெப்பமல்ல குளிர்நிலைதான். அதை நாங்கள் உணர்வதாக இருந்தால், அந்த குளிர் எப்படி இருக்கும் என்று உணர்வதாக இருந்தால், பூஜ்ஜியத்துக்கு கீழே 20 °C இருந்தால் குளிர் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். எல்லாம் உறைந்துவிடும் இல்லையா? அப்படியான உறைநிலை குளிரோடு பூஜ்ஜியத்துக்கு கீழே 7 °C இருக்கின்றோம். நீங்கள் இதற்கு மேலே 4 மடங்கு 5 மடங்கு உயரத்திலே வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்கு பனி இருப்பதை உங்கள் மேனி உணர்ந்து கூறுகிறது. நாங்கள் கண்ணாலே பார்த்து மகிழ்கின்றோம், உள்ளங்கலங்குகின்றோம் என்பவர்களே. அங்கே நான் 2-3 படங்களை ஒளிப்பதிவாக்கி அனுப்பி இருக்கின்றேன். பகலில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், அங்கே நல்ல வெளிச்சமாக பகலவனின் கதிரொளி அழகாக வீசிக்கொண்டிருக்கிறது. அவர் இன்று காலையிலே 7:14 உதித்து விட்டார். மாலை 5:11 வரை இருப்பேன் என்று உறுதி கூறுகின்றார். இருப்பாரோ தெரியாது. இருப்பினும் 10:25 தான் இன்று எங்களுக்கு பகல் வேளை என்று அறிய கிடக்கின்றது, நீண்ட இரவு. அதே நேரத்தில் இரவு நேரத்திலே வெளியே எப்படி இருக்கிறது, மரங்களெல்லாம் அப்படியே உரைத்து போய் நிற்கின்றன. அதிலே பனிபடர்ந்து பளிங்கு போன்று அதிலே பிடித்து இருக்கின்றது. அதிலே ஒளியின் தெறிப்பு விழுந்தபோது அழகாக இருக்குது. அந்த படத்திலே நீங்கள் தொட்டு பிறலால் தொட்டு பாருங்கள், அழகாக காட்சி தரும் அந்த காட்சி. இதுதான் எங்கள் வெளியில் நிலை. ஆனால் உள்ளிருக்கும் நிலை, நாங்கள் தொப்பிகள் எல்லா அங்கிகளும் போட்டுக்கொண்டிருப்போம். அதை போட்டால் நீங்கள் எஸ்கிமோவர் என்றும் நினைத்து விட்டீர்கள். ஆனால் அவ்வளவுக்கு இல்லை நாங்கள், ஏனென்றால் உள்ளே வெப்ப கருவிகள் வேலை செய்து வெப்ப மூட்டிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. மின்னிலே மின்சாரத்திலே நாங்கள் அதன் துணையுடன் இருக்கின்றோம். நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை நான் இன்று கூறும் வேளை, நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு இன்று நாங்கள் எந்த நிகழ்விலே இயங்கப் போகின்றோம் என்று உங்களுக்கு முன்னறிவித்தல் இருந்த வேளையில், வருக வருக என்று வரவேற்று அன்புடன் ஈழமணி திருநாட்டு அருள், அதைவிட அன்பு பேத்தி சிவரஞ்சினி, அதை விட எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் எல்லோரும் படங்களை அனுப்பி வரவேற்பு தந்திருக்கும் இந்த வேளையிலே, பாலக்காட்டிலிருந்து பிரபு அவர்களும் வருக வருக என்று அழைத்திருக்கின்றார். வருக அவர் வழக்கம் போட்டிருக்கின்றார். எல்லோரும் புத்திமதிகள் கூறுகிற வெளியே செல்ல வேண்டாம், அவசியம் என்றால் நீங்கள் வெளியே செல்லலாம் என்று அப்படித்தான் செல்கின்றோம். ஆனால் நாங்கள் அவசியம் ஆனால், அப்படி அதி அவசியம் ஏற்பட்டால் எங்களுக்கு இங்கே சேவைகள் இருக்கின்றன. உண்மையிலே அத்தியாவசிய பொருள் ஏதும் தீர்ந்து விட்டால் வெளியே செல்ல முடியாது. அங்கு பாதைகளை பார்த்திருந்தால்தானே அந்த படத்திலே. அது மட்டுமில்லை, இன்றைய வெயிலின் அதாவது சூரியனின் வெளிச்சம் அழகாக நிலத்திலே படும்பொழுது வெள்ளையாக தெரிகின்றது. அண்ணாந்து ஆகாயத்தை பார்த்தால் அழகான நீல நிறத்திலே வெள்ளை முகில்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது தெரிகின்றது. வானத்தில் வெள்ளையும் நிலத்தில் வெள்ளையும் கொண்ட இடத்திலே நாங்கள் வெள்ளையுள்ளத்தோடு இருக்கின்றோம் என்பவர்களே. அப்படி எங்களுக்கு அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால், அவர்களுக்கு அழைப்பு விட்டால், அவர்கள் கொண்டு வந்து எங்கள் வாசலிலே தருவார்கள். இன்று எனக்கு விநியோகித்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வரவேண்டிய நாள், அவர்களுக்குரிய ஒழுங்குகளை செய்து நான் அப்படியே வீட்டு வாசலின் கதவை திறந்து உள்ளே வைத்திருக்கின்றேன். வெளியே வைத்தால் வரைந்துவிடும் இந்த பைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து அந்த பைக்குள்ளே போட்டுவிட்டு அதற்குரிய பணத்தை சரியாக வைத்திருப்போம். அதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். ஒரு மணி அடித்துவிட்டு போவார்கள். இவ்வளவுதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்படி வைத்தியம் அப்படி நோய் ஏதும் ஏற்படுது என்றால், நாங்கள் உடனே இங்கே 911 என்ற இலக்கத்தை அழுத்திவிட்டால் அவசர கால சேவை ஓடி வந்துவிடும். கொண்டு சென்று எங்களுக்கு சிகிச்சை கொடுப்பார்கள். அதிவேகமான குளிர் எங்களால் தாங்க முடியாது.

எங்கள் இருப்பிடம் நன்றாக குளிர்கின்றது, எங்களால் தாங்க முடியவில்லை என்று அறிவித்தால் நகர சபையினர் உடனே வந்து எங்களுக்கு ஆவணம் செய்து எங்களை எடுத்து சென்று அங்கே பாதுகாப்பான இடத்திலே வைத்து எல்லா வசதியும் செய்து கொடுப்பார்கள். அப்படியான நாட்டிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். அதனால் கவலை இல்லை. நலமாக இருக்கும் இந்த வேளையிலே மயில்சாமி அவர்களும் பாலக்காட்டிலிருந்து அனுப்பி இருக்கின்றார். எங்களுடைய நிலையை நாளாந்தம் வந்து நான் எங்கள் காலநிலையை வாயால் கூறினேன். இப்பொழுது அதை படத்தினை உங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கிறேன். பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். இது இன்னும் 6 வாரங்களுக்கு தொடர்ந்து இருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுது. அதன் பின்பு குளிர் இருக்கும், பனி இருக்காது என்று கூறுகிறார்கள். ஆனால் சொன்னபடி எங்கே நடைபெறுகின்றது? அதனால் எதையும் தாங்கும் இதயத்தோடு வாழ்கின்றோம், நலமாக இருக்கின்றோம் என்ற இந்த நல்ல வேளையிலே இன்று நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? கதம்பத்திலே

சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலை கேட்டவுடன் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்ச்சி தான் என்று உங்களுக்கு தெரிகின்றது. நான் முதலில் அறிவிப்பன் தந்திருந்தேன். ஆயத்தமாக அன்பு பேத்தி ஊ எல்லாம் போட்டு பாடு வாய் திறந்து பேசுவது என்று போட்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே இன்று அழைப்பை தாருங்கள். உங்கள் இணைப்பிலே வந்தவுடன் உங்களுடன் பேசிவிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தருவேன். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அதற்கு முன்பு சொல்லை என்ன சொல் வரும் என்று நீங்கள் எண்ண வேண்டும். நேற்றைய தினம் வந்த பாட்டு சவாரி நிகழ்விலே பாடல்களை தந்தவளை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அந்த இடத்திலே ஆனந்தன் அவர்களுடைய பாடல் மாறி இருக்கின்றது என்று எண்ணுகின்ற அது நேயர் நேரத்தை அவருக்கு கொடுத்திருந்தேன். பாடல் மாறிவிட்டது, அந்த பாடல் மீண்டும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு, வளமையான இலக்கம், உலகின் இந்த பாகத்திலிருந்து அணைக்கலாம். வாருங்கள் சொல்லோடு பாடல்.

0: நேரிலே வந்து அழைத்து நின்று உங்கள் வார்த்தைகளை தாருங்கள், உங்கள் வாக்கு உங்கள் சொல்லை தாருங்கள், நான் என்ன சொல்ல தருகின்றேன் என்று நீங்கள் வந்தால்தான் புரியும். ஓடி வாருங்கள். யார் அந்த அதிர்ஷ்டசாலி முதலில் வருவது? அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் தான் அதிர்ஷ்டசாலியாக வருகின்றார். வணக்கம், வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபசாலி, தாங்கள் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: முகவரியும் நலமும் நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன், மகிழ்வாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அப்படித்தானே?
1: நிச்சயம் ஐயா, நிச்சயம் ஐயா.
0: செல்லக்கிளி பச்சைக்கிளி, அதை வார்த்தையை சொல்ல வேண்டும், சொன்னால்தான் சொல்லாயோ வாய் திறந்த மழலை
1: பச்சைக்கிளி மற்றும் அனைவர்கள் நல்ல நலமாக மகிழ்வார்கள்.
0: அங்கே காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது ஐயா?
1: இன்று பனிப்பொழிவு அதிகம் ஐயா, வெயில் காலையில கொஞ்சம் குறைவு, ஆனா காலையும் இப்ப இரவு பனிப்பொழிவு அதிகமா இருக்கு.
0: இரவு பனிப்பொழிவு அதிகமாக இருந்தா பகலில் வெயிலும் அதிகமாக தோன்றும் அங்கே, இல்லையா?
1: ஆமா ஐயா.
0: பெண்களுக்கு இரவில் பனிப்பொழிவு தோன்றினால் ஆகா இரவிரவா பனி பெய்து கொட்டி மூடி விட்டு போய்விடும், வருகின்ற பகலவன் தன்னுடைய வெப்பத்தை தர முடியாமல் திண்டாடுவர், குளிர் அணுக்கள் அவரை மறைத்துவிடும், அப்படியே படர்ந்து தொடர்ந்து இருக்கும். அங்கே படங்களை பாருங்கள், நான் அனுப்பி
1: இருக்கின்றேன்.
0: அதிலே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதிலே ஒரு விரலை தொட்டு விட்டால் இன்னும் பகிரங்கமா தெரியும் அந்த உள்ளே உள்ளே அந்த இரவு நேர காட்சி. ஒளி வடுகின்றது மரத்திலே, மரம் உறங்குகின்றது, அதிலே இலையும் இல்லை தலையும் இல்லை ஒன்றும் இல்லை, சோகத்திலே இருக்கின்றது. அதிலே வந்து பனிகள் படர்ந்து அதிலே அது உறைந்து வெள்ளி போன்று இருக்கின்றது, பளிங்கு போன்று இருக்கின்றது, இல்லையா? வாழ்த்துக்களை கூறும் உங்களுக்கு நான் ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். உங்களுக்கு உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் பதம் வந்து மணி என்ற பதம். மணி அதில் ஆரம்பிக்கும் ஒரு பாடலை தாருங்கள்.
1: மணி ஓசையும் நல்ல குழல் ஓசையும் அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: மணி ஓசையும் நல்ல, இது என்ன திரைப்படத்தில் ஐயா பார்க்க வேண்டும்? ஓகே, மணி ஓசையும் நல்ல காரியம் இல்லையா, மணி ஓசையும் நல்ல குழல் ஓசையும் என்ற பாடலா?
1: குரல் ஓசையும்,
0: குரல் ஓசையும், குரல் ஓசையும் இனிமையான பாடலா இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் தந்தால் சரியாக இருக்கும் அந்த பாடலை உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். வேற என்ன கூற வாட்டும் நீங்கள்? பெரிதாக இல்லை, நலமாக இருங்கள், அதுவே எங்களுக்கு நல்ல செய்தியாக இருந்தது. உங்கள் பாடலை முடிந்தவரை காட்டலையில் தருகின்றேன். நன்றி, இணைந்து சிறப்பித்தக்கு முதலாவது நேயரா வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி என்று கூறி செல்லும் அன்பு உறவோடு அடுத்த உறவை நான் எதிர்பார்க்கிறேன். அழைக்க வேண்டும் விரைவில். நான் அழைக்கும் வேளையிலே நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி வந்து நின்று எங்களோடு பேசி மகிழ்ந்து உங்க இந்த சொல்லை கேட்டு பாடலை தாருங்கள் என்ற வேளையிலே, யாம் இருக்க பயமேன் வந்துவிட்டார் சரவணன். வணக்கம் சரவணன், வணக்கம் சரவணா. ஐயா சரவணன், உங்களை இணைத்து விட்டேன், உங்களை இணைத்து விட்டேன் சரவணன். வணக்கம் சரவணன், வணக்கம். ஓ ஓ, குளிரல் வணக்கம், வணக்கம், வணக்கம். கேட்டுவிட்டு யாம் இருக்க பயமேன் என்றால் உடனே அருள் கிடைக்காதுதான், சற்று தாமதிக்கத்தான் வேண்டும். நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: நலமாக இருக்கின்றோம். நமது எட்டியார் வானொலி வானொலி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க
0: அனைவரை போலவும், நீங்கள் அப்ப எங்களை போல நீங்கள் இருக்க முடியாது ஐயா, பார்த்தீர்களா எங்களுடைய நிலை எப்படி இருக்கு என்று. சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள்.
2: அந்த உங்க புகைப்படத்தை எங்க நண்பர்களுக்கு ஒரு 4 பேருக்கு எடுத்து ஷேர் பண்ணிக்கிறது.
0: அப்படி செய்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள அப்ப விளம்பரம் செய்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி, இலவச விளம்பரம். சரி, இன்று உங்களுக்கு சொல் எடுத்து பாடுவோம். என்ன சொல் வரும் என்று பார்த்தால் ஆலயம் என்ற பதம் கிடைத்திருக்கின்றது. ஆலயம் என்ற பதத்தில் வருகின்ற பாடலை பார்ப்போம். எங்கே கொண்டு வாருங்கள்.
2: ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன்.
0: கேட்டு என்ன செய்தீங்கள்? அதை கேட்ட என்ன செய்தீர்கள்? கையெழுத்து கூட்டீர்களா? எங்கேயாவது எங்களுடைய ஆலயமணி ஓசை விட்டா உடனே சிவனே அம்மாளாச்சி முருகா என்றெல்லாம் செய்வோம் இல்லையா? அது எங்களுடைய பண்பு. நல்ல பாடல். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை நான் தருவேன் உங்களுக்கு. அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது?
2: சார்,
0: ஐயா மீண்டும் உங்களுக்கு வலைத்தளம் தொலைபேசியை தொல்லை பேசி ஆக்குகின்றது.
2: அது இன்றைய விட நேற்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியல, அப்படி இருந்தது நேற்று.
0: நான் நினைத்தேன் இவருக்கு தகராறு இருக்கின்றது தொலைபேசியில் என்று நான் நினைத்து விட்டேன். நான் நினைக்குமேன்னு நீங்கள் உங்களுடைய ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய வலைத்தளம் தந்த அந்த இணையர்கள் இணைப்பாளர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். எங்களுக்கு நான் இன்னிடத்தில் இருக்கேன், உங்களுடைய அலை சரியாக வருகின்றதை, எனக்கு வரும் அழைப்பு, நான் அழைக்கும் அழைப்புகள் சரியாக சென்றடைவதில்லை என்று அவர்கள் ஏதாவது சீர் செய்வார்கள். நல்லது. உங்களுடைய படம் ஆலயமணியின் இசைக்கு ஓசை, ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். எங்களுக்கு ஆலயமணியின் ஓசை கேட்பதில்லை ஐயா இங்கே. ஏனென்றால் சைவ ஆலயங்கள் நான் இருக்கும் இடத்திலிருந்து ரெண்டு பக்கம் எந்த பக்கம் போனாலும் ஒரு 100-120 கிலோமீட்டர் ஓடி சென்றால்தான் அங்கே நாங்கள் பார்த்து கொள்ளலாம் ஆலயத்தை. அதனால் உங்களுக்கு கேட்கும் அந்த ஆலயமணி எங்களுக்கும் உங்கள் ஊடாக எங்களுக்கும் கிடைக்கட்டும். அந்த ஆலயமணியின் ஓசையை கேட்டு நீங்கள் கையெடுத்து வணங்கும் போது நாங்களும் வணங்குகிறோம். சரியா? நன்றி. அரசடி குப்பம் சரவணா, யாம் இருக்க பயமேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவை அழைக்கின்றேன். நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டு மீண்டும் வரலாம். இப்பொழுது இணைப்பை துண்டிப்போம். அடுத்த உறவாக அன்பு மகள் சாந்தி, நீங்கள் அழைக்கின்றீர்கள். அழைக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும். காற்றலைக்கு வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம் மகளே.
3: நாங்கள்
0: நலமாக இருக்கின்றோம் சாந்தி, நலமாக இருக்கின்றோம். இதெல்லாம் பழக்கப்பட்டு விட்டது. என்ன செய்வோம்? இந்த காலநிலை பழமை காலநிலை ஒரே மாதிரி தான் சாந்தி. இங்கு இருக்கு
3: இரவில் எப்படிங்க ஐயா வெளிச்சம்?
0: இரவு வெளிச்சங்கள் மின் விளக்குகள் இருக்கின்ற அது ஒரு வீதி அம்மா. வீதியும் தெரியவில்லை, வீடும் தெரியவில்லை, புத்தரையும் தெரியவில்லை. பூமரங்கள் எல்லாம் முன்னே மூடி இருக்கின்றது. பார்த்தீர்களா? வாகனங்களை விட்டு விட்டு வந்தால் வாகனத்தின் மேல் படிந்து எடுக்கக்கூடிய வகையில் இருக்க மாட்டாது. வெளியே நிறுத்தி வைப்பவர்களின் நிலை அப்படி இப்படித்தான். இது எளிது ஒரு பரவலான இடம் அம்மா. வீடு இரண்டு பக்கமும் வீடு, நடுவிலே வீதி, இடையிலே பனிக்குவியல்ல. பார்த்தீர்களா? பனி குவிந்திருக்கின்றது. வீதியும் ஒரே நிறம், புற்களும் ஒரே நிறம், கூரை ஒரே நிறம். வானத்தை அண்ணந்து பார்த்தால் வானத்திலே நீல நிறத்துக்கிடையிலே முகில்களும் அதே நிறமாக இருக்கின்றது. இல்லையா? வெள்ளை வெளியர் என்று இப்பொழுது அந்த நீல நிறங்கள் கரைந்து கொண்டு போகின்றது. நான் நினைக்கின்றேன் கலைந்து கொண்டு வேளையிலே பூச்சியத்துக்கு 7 பாகை. இது இன்னும் குறைந்து கொண்டு போக சந்தர்ப்பம் இருக்கின்றது. படிப்படியாக வரும். இது எங்களுக்கு பழக்கங்கள், இது இப்படித்தான் இருக்கின்றது என்று அது வழக்கமாகிவிட்டது. ஆனால் காலநிலை ஒரே மாதிரி தான். பூச்சத்துக்கு கீழே 7 இதற்கு முன்பும் வந்தது தான். அதை நாங்கள் தாங்கணும். இப்பொழுது எங்களுக்கு ஒவ்வொரு வயது ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போகும் அல்லவா? அந்த நிலை சக்தியை நாங்கள் இழந்து கொண்டோம். என்ன இப்பொழுது எல்லா பிள்ளை காலையில் பிள்ளைகளோடு இப்பொழுது நேரம் 10:46 நிமிடம் நான் எழுந்து காலை கடன் முடித்து அங்கங்கு அவர்களுக்கு நான் நலமாக இருக்கின்றேன், வணக்கம் என்ற நல்ல செய்திகளை அனுப்பி கொள்ளுவேன். அவர்கள் வெறும் வீட்டுக்குள்ளே இருக்கவனும் வெளியிலே போக வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் பேத்தி சிவரஞ்சினியும் அங்கிருந்து தாத்தா ஏதும் அவசர அலுவல் இல்லாமல் வெளியே போக வேண்டாம் என்று அருள் எழுதியிருக்கா, வெளியே போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று. சரியா? அதனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். குளிர்தான், குளிருக்கேற்ற வகையிலே நாங்கள் எங்கள் உணவுகள் எங்கள் உடைகளை அணிந்தோடு இருக்கின்றோம் மகளே. காரியமில்லை. இப்பொழுது எனக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் வேலை என்னுடைய பணியெல்லாம் நிறுத்தி நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் தானே, அதனால் வெளியே செல்ல வேண்டியதில்லை. இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள். தர்மபுரியில் எப்படி இருக்கின்றது காலநிலை?
3: இங்க பகல்ல வெப்பம், இரவில் லேசான குளிருங்க.
0: லேசான குளிர் பகல்ல. இரவிலே பனி வீழ்ச்சி, உங்களுக்கு பனி தாக்கம் இருந்தால் பகல்லே வெயிலும் தாக்கமாகத்தான் இருக்கும் இல்லையா? சரி, இந்த நல்ல வேளையிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று நான் கேட்பதற்கு உங்களுக்காக என்னிடம் இருக்கின்ற பதம் எதுவென்று பார்ப்போமா? அந்த பதம் வந்து என்னவென்றால் உங்களுக்கு உயிர் என்ற பதம் வந்திருக்கின்றது. உயிர்,
3: உயிர், உயிரே உயிரே. அந்த பாமும் பம்பாய் பட பாடலுங்க ஐயா.
0: உயிரே உயிரே என்னோட கலந்து விட அந்த பாடல். இனிமையான ஒரு பாடல், ஆறுதலான பாடல். உயிரே உயிரே பம்பாய் திரைப்படுத்த பாடல் உங்களுக்காக தருகிறோம். என்ன திடீரென்று நீங்கள் நினைத்து வருவீர்கள் ஒரு பாடல். நாங்கள் வரியை தந்தவுடன் பாடும்போது அதை கேட்க எங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்ன பாடலாக இருக்கும்னு உங்கள் சிந்தனையும் தூண்டப்படும். கேட்டு மகிழ்ந்துருவோம். அங்கே உங்களுக்கு அழைப்பு மணி ஒன்று ஒலிக்கின்றது. கேட்கின்றேன். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். அழகி ராசன் எல்லோரும் நலம்தானே? கொஞ்சம் அவருக்கு சோர்வு தன்மை தான் அதிக வேணும். நான் நினைக்கிறேன் உணவு மற்றது அந்த மருந்துகளும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். இறைவன் கிருபையால் அவருக்கு இருந்த பாரிய வருத்தம் தீர்ந்திருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட மருந்தின் தாக்கங்கள் மனச்சோர்வும் இருக்கின்றது. நான் காற்றலைக்கு வரும்படி கூறுகின்றேன். வந்தால் நீங்கள் எல்லாம் பூஸ்ட் பண்ணுவோம். ராணி அடிக்கடி சொல்லுவாள், இங்கே வந்தால் நாங்கள் பூஸ்ட் கொடுத்து விடுவோம் என்று. அதை சொன்னால் சிரிப்பார், சிரித்து விடுவோம். சாந்தி எல்லோரும் கேட்கின்ற வர வேண்டுமான்னு கூறுவேன். வாரையை வருகிறேன் அப்பா என்று சொல்லி போட்டிருப்பார். அவர் முடிந்தால் இருக்கிறார்கள், இருக்கிறார்கள் பிள்ளைகள், எங்களை பிள்ளைகள் கொஞ்சம் தூரம் தூரம் இருக்கின்றோம். அவ்வளவு கனடாவிலே அப்படித்தான். அங்கே போல நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழும் நாடு அல்ல இந்த நாடு. அவரவரும் தங்கள் தங்களுடைய கர்மங்களுக்காக பிள்ளைகள்
3: உடல்நிலை சரியில்லை.
0: ஓ ஆமா, உடல்நிலை சரியில்லை என்றால் அதற்கு உதவிகள் இருக்கின்றன. அப்பா நான்
3: இருக்கின்றேன்.
0: என்ன வயது எனக்கு ஒருத்தர் கவனித்துக் கொள்ளுகின்றோம். உறவினர்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லோரும் இங்கே உதவிக்கு இருக்கின்றார்கள். அம்மா கவலைப்பட வேண்டாம், நன்றி. அப்படி தேவையென்றால் உங்களுக்கு அழைப்பு விடுவேன், முடிவாருங்கள். இல்லை என்றால் நாங்கள் அங்கே ஓடி வந்து விடுவோம். இந்த உதவிகளை விட உங்களுடைய அழைப்பு அரவணைப்பு தான் எங்களுக்கு பெரியது. வந்தாலும் ஓட மாட்டார்கள். நல்லதம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. இங்கே அந்த அப்படியான பயங்கரம் இல்லையம்மா, அப்படியான பயங்கரம் இல்லை. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று, நன்றி அம்மா. அடுத்த உறவு யாராக இருக்கின்றார் என்று பார்க்கும் போலே அது என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி அழைத்து கொண்டே இருக்கின்றார். வணக்கம், வணக்கம் சிவரஞ்சினி, வணக்கம், வணக்கம் சிவரஞ்சினி. நீங்கள் வணக்கம் சிவரஞ்சினி, நீங்கள் குழு இலக்கத்திலே அழைக்கின்றீர்களா தனி இலக்கத்திலே அழைக்கின்றீர்களா தெரியவில்லை. பாருங்கள் மீண்டும். வணக்கம் சிவரஞ்சினி, சிவரஞ்சினி வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன், நீங்கள் வேறு ஒரு இலக்கம் போல் தெரிகின்றது. உங்கள் இலக்கத்தில் வாருங்கள். நன்றி. இல்லை சிவரஞ்சினி, நீங்கள் வேறு இலக்கத்தில் வரவுன இந்த இலக்கம் உங்களுடைய தொடர்பு கிடைக்கவில்லை. இது நீங்கள் குழுவில் இருந்து அழைக்கின்ற குழு இலக்கத்துடன் இல்லை, உங்களுடைய இலக்கத்தில் வாருங்கள். வணக்கம் சிவரஞ்சினி, வணக்கம். இல்லை, நீங்கள் குழுவிலே இருந்து வருகின்ற குழு இலக்கம் எனக்கு தொடர்பு

0: உறவுகளே, இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நேரம் 10:51 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:21 என்று காட்டும் இந்த வேளையிலே குழு இலக்கத்திலிருந்து நீங்கள் வருவதாயிருந்தால் அந்த குழுவிலே என்னுடைய எங்களுடைய வானொலி இலக்கமும் இருந்தால் தானே இணைய முடியும்? முடியாது. அதனால் உங்கள் இலக்கத்திலே வர வேண்டும். அழைக்கும் பொழுது நீங்கள் குழு குரூப் போட்டு நீங்கள் பேச அந்த இலக்கத்திலே வருவதென்றால் அந்த குழுவிலே எங்களுடைய இணைப்பும் இருக்க வேண்டும். எங்களுடைய இலக்கம் இருந்தால் தான் அந்த இணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது வரும். வணக்கம் வணக்கம் பேத்தி சிவரஞ்சினி.
1: வணக்கம்
0: தாத்தா. நலமா இருக்கின்றீங்களாம்மா?
1: நலமா இருக்கிறேன் தாத்தா.
0: என்ன ஒரு மாதிரி குரல், ஒரு ஓய்வா இருக்கின்றது?
1: ஆமாம் தாத்தா.
0: சோர்வாக இருக்கு
1: இல்லாமல் கொஞ்சம் கறங்கி விடுது. ஆமாம் தாத்தா. ரத்தம் வந்து உடலில் வந்து சரியான ஓட்டம் இல்லாமல் இருந்தாலும் வறண்டு போய் கால் கை காலும் ரொம்ப வலி அதிகமாயிட்டு தூங்க முடியவில்லை.
0: இரத்தம் கூடுதலாக கட்டியாவதுன்னா பிளட் தின்னர் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுது. இரத்தத்தை மெல்லிசாக்குறது ஒன்று இருக்கு, மென்மையாக்குற மாத்திரை நீ எடுப்பது இல்லையா? அது போட்டால்
1: அவன் சென்று பெண் மருத்துவரிடம் போயிட்டு தான் தாத்தா வந்தேன். அவர் மாத்திரைகள் கொடுத்த ஊறுவது சிரமமாக இருக்கிறது, அதனால எனக்கு ரொம்ப உடல் வலி.
0: அவரிடம் கேட்க வேண்டும் இப்படி செய்கிறது இரத்தம் இறுக்கமாக இருக்கிறபடியால் எனக்கு சோர்வாக இருக்கிறதால் அவருக்கு மென்மையாக்குறதுக்கு பிளட் தின்னு சாதாரணமானது. இந்த சாதாரண பேபி ஆஸ்பிரின் போட்டாலே அதுக்கு சுகம் வந்துவிடும். அடுத்தது உப்பு காணாது உங்களுக்கு. கால் பதி வலித்து எழுப்பதற்கு உப்பு காணா நீர் நன்றாக அருந்த பிறக வேண்டும். மருந்து பேர்த்தி மருந்து கால் மதி முக்கால் என்று கூறுவார்கள். மருந்து கால் அவர் கொஞ்சம் தான் மருந்துங்களுக்கு உதவி செய்யும். மதி எங்களுடைய மதி தான், எங்களுடைய உள்ளம் எங்களுடைய உணர்வு, அதுதான் முக்கியம். கவனமாக இருக்கணும். அடுத்த இரவிலே நீங்கள் நீண்ட நேரம் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் தொலைபேசியில் இருப்பார்களா அல்லது வலைத்தளம் பார்த்து கொண்டிருப்பீர்கள், இணையதளத்தை பார்த்து கொண்டிருப்பீர்களா, தூக்கமளிப்பீர்களா? அது நீங்கள் அந்த இப்பொழுது இருக்கிற தொலைபேசிகளிலே இருக்கிற அந்த நீல நிறமான லைட் அந்த வெளிச்சம் உங்கள் மூளையை வறட்சி அடைய செய்துவிடும். பார்த்தால் மைக்க மனமராது பார்த்துக்கொண்டே இருக்க வேணும் போல் இருக்கும். பின்பு கண்ணை மூடி தூங்கினால் எங்களுக்கு தூக்கம் வராது. அடுத்தது வீட்டுக்கு உங்களுடைய தொலைபேசியை உங்களுடைய தலைக்கு படுக்கையிலே தலைக்கு பக்கத்திலே வைக்க வேண்டாம், வறட்சி அடைய செய்யும்.
1: நான் வந்து அப்பாவின் கைபேசி எல்லாம் தாத்தா என்னுடைய சிம் கார்டை போட்டு நான்
0: அது எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் யாருடையதா இருந்தாலும் பக்கத்திலே வைத்துக்கொண்டு நீண்ட நேரம் பாவித்தால் அப்படித்தானே இருக்கும் பேத்தி?
1: உபயோகப்படுத்துவதில்லை அதிகம். என் கழுத்தொலி வந்து விட்டதால் நான் வந்து உபயோகப்படுத்துவதில்லை. தூரம் ஒரு மேஜையின் மேல் வைத்து விட்டு அதோட ஸ்டாண்ட் இருக்கும் இல்ல, அதில் மேலே வைத்து விட்டு நான்
0: சிறப்பு சிறப்புப்பா. நீங்கள் வளரும் குழந்தைகள் உங்களுக்கு இப்பொழுது உள்ள விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி நன்றாக தெரியும். அதனுடைய பாதிப்புகளும் உங்களுக்கு நன்றாக புரியும். கவனமாக பாதுகாக்கணும். இவ்வளவு காலம் வாழ வேண்டிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முன்னேற்பாடாக இந்த நீங்கள் அந்த இரத்தம் இரத்தம் உறைவதற்கு இறுக்கமாக இருக்குது, இலகுவாக ஓடுவதற்காக இந்த பிளட் தின்னர் என்று கூறப்படுவார், அது நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதிலேயும் இஞ்சி கூடுதலாக பாவித்தால் இஞ்சியிலே அந்த தன்மை இருக்கின்றது, மெல்லிதாக வைத்துக் கொள்ளும் தடை. எனக்கு நான் வந்து மாலை காலையில் சத்திர சிகிச்சைகள் செய்தபடியால் என்னுடைய இதயத்துக்கு இலகுவாக சுவாசத்துக்கு இலகுவாக இருக்க இந்த பிளட் தின்னர் என்றது இரண்டு வேளை எடுக்கின்றேன். இரண்டு வேளை எடுப்பேன் நான். இரண்டு வேளை எடுக்கத்தான் எனக்கு அறிவுறுத்தல். முந்தி ஒரு தடவை எடுத்தனா இப்பொழுது இரண்டு எடுக்க சொல்கிறார். இந்த சத்திர சிகிச்சைகள் எல்லாம் செய்த பின்பு எனக்கும் இந்த இடையூறு இருக்கின்றது. இரவிலே கால் வந்து அந்த நாங்கள் ஓட்டப்போட்டியிலே ஓடினால் எங்களுடைய மசில்ஸ் எல்லாம் வந்து இறிப்போம். அதே போன்று இரவிலே காலை இழுக்கும் விரல் மடிக்காய் இருக்கும். அதுக்கு காரணம் நீரிலே சோடியம் குறைகிறது, உப்பு தன்மையை காணாது. இப்போ வைத்தியசாலை சென்றால் அங்கே நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் போத்தல் கணக்காக மருந்து ஏற்றினாங்கள் என்று சொல்லுவோம் தானே. குளுக்கோஸ் ஏற்றினாங்க, அது குளுக்கோஸ் இல்ல சோடியம், உப்புத்தான் ஏற்றுறார்கள். எங்கள் உடலுக்கு உப்பு தேவை, நீர் அருந்த வேண்டும் அம்மா. அது இப்பொழுது பனி காலம் என்றால் குளிர் என்று நாங்கள் நினைக்கின்றோம், ஆனால் உடல் கொதிப்படையும். இவற்றையெல்லாம் மந்தி சிறப்பு. உங்களுடைய பதிவுகளை பார்த்தேன், மகள்வாக இருந்து இப்படி ஒரு பேத்தி அக்கறை எடுத்து தாத்தாவுக்கு குறி கவனமாக இருங்கள் என்று கூறுகிறார். நான் அருகில் இருந்தால் என்னை பேத்தி எப்படி என்னை பார்ப்பாள் என்று எண்ணிக்கொண்டேன். அடுத்தது நீங்கள்
1: எப்படி எங்க உள்ளவர்கள் எல்லாம் வந்து உயிர் வாழ்கின்ற நினைத்தாலே ரொம்ப பயமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்து.
0: பழக்கப்படும்
1: இருக்காங்க
0: பழக்கம். இந்த இந்த பணியில என்னுடைய பேர குழந்தைகளுக்கு உல்லாசமா விளையாடுவார்கள், ஓடி உருண்டு விரண்டு விளையாடுவார்கள். என பழக்கப்பட்டு விட்டது அம்மா, பழக்கப்பட்டு விட்டது. அது பயம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் இந்த குழுவிலே இருந்து குழு இலக்கத்தில் நீங்கள் இணைத்தால் எனக்கு வேற, ஏன்னா அந்த குழுவிலே நான் இல்லை தானே, அப்ப எனக்கு இணைப்பு கிடையாது. முதலில் நீங்கள்
1: தோழியர்
0: அது நல்லது, அது நல்லது. எங்களுடைய வானலைக்கு வரும்போது இந்த வானொலி இலக்கம் அதுல இருந்தால் தானே அழைப்பு கிடைக்கும், கிடைக்காது அது தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது. சரி, இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் என்னவாக இருக்கும் என்றால், நீ என்ற பதம், நீ, யூ, நீ என்ற பதம். அதிலே என்ன பாடலை நீங்கள் தர முடியும்?
1: நீ வருவாய் என நான் நினைத்தேன்.
0: அடே, நீ வருவாய் என நான் இருந்தேன். அருமையான பாடல், இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். இப்பொழுது வெளியே இருக்கின்றீர்களா, வீட்டிலே இருக்கின்றீர்களா? எங்கே போவது? இப்போது ஒன்பது மணிக்கு மேலாகிவிடுது, எங்கே போவதும் போக முடியாது இல்லையா? நீ வருவாய் என நான் இருந்தேன், இனிமையான பாடல். நேற்று எதனும் எதிர்பார்த்தேன், காணவில்லை. என்ன நடந்தது, உடல் நலம் ஏதாவது?
1: என்ன
0: செய்கிறார்கள், இதற்கு என்ன மருந்தை கொடுக்கின்றார்கள் வைத்தியர்கள்? இவ்வளவு காலம் வைத்தியர்கள் கொஞ்சம்,
1: ஆமா தாத்தா, சத்து ஊசி என்று சொல்லி போடுறாங்க, அது நிரோபியன் பேர் சொல்றாங்க.
0: அதுக்கு காசுக்கு தானே அதெல்லாம், சும்மா இல்ல தானே, காசுதானே அவர்கள் வரைச்சது. சும்மா சாதாரணம் வந்து அங்க பாத்து இங்க பாத்து எல்லாம் செய்ததோடு காசுதான் கேட்பார்கள். இது இப்பொழுது அதானே கூறுகிறார்கள்.
1: நல்ல உணவெல்லாம் சாப்பிடுகிறேன், நல்ல உணவெல்லாம் சாப்பிட, கேழ்வரகு, கம்பு, தினமும் வந்து இந்த முருங்கை சாறு குடிக்கிறேன்.
0: அப்புறம்
1: காய்கறிகள் தான் நான் சாப்பிடுவேன். நான்
0: அப்படி என்றால் இந்த நல்ல, அப்ப இந்த இயற்கை சத்துக்களை எல்லாம் அவர்களுடைய மருந்துகள் முறைக்கின்றது போல் தெரிகிறது. இப்பொழுதுதானே ஆங்கிலத்திலே அழகாக சொல்கிறார்கள், மெடிக்கல் மாஃபியாக்கள் என்று சொல்லி, சரியா? எதற்கு எல்லாவற்றுக்கும் வைத்தியரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பாட்டி வைத்தியத்தை பின்பற்றினாலே சிறப்பாக. அது நீங்கள் கிராம பகுதியோ நல்ல விவசாய பகுதிகளில் இருக்கின்றீர்கள், இயற்கையாக எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களால் உணர்வுகள். சரி, நீ வருவாய் என நான் இருந்தேன், நீங்கள் வந்து விட்டீர்கள், சொல்லிவிட்டீர்கள். உங்கள் பாடலை நான் காற்றலையில் ஒளிபரப்புவேன். கேட்டு மகிழ்வோம். அன்பு பேத்தி, நலமாக மகிழ்வாக இருங்கள். சரியா? நன்றி, நன்றி அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Thank you.

0: தாமதம் இனி ஏதும். கிருஷ்ணா அனுஷ்யா, யார் வந்திருக்கின்றீர்கள் காற்றலைக்கு?
1: கிருஷ்ணன்.
0: வணக்கம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம். கிருஷ்ணன் வந்து நிலம் கேட்டால் நாங்கள் நிலமாகத்தானே இருக்க வேண்டும் உங்கள் அருளால். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருங்கள். பணிகள் எல்லாம் முடிந்து வருகின்றதா ஓரளவு?
1: இன்னும்
0: இரண்டு நாட்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கின்றீர்கள். என்ன வாழ்த்துக்கள். அங்கே சரி, பணி சிறப்பாக நிறைவேறும் வேளையிலே பனி எப்படி இருக்கின்றது?
1: பனி அவ்வளவுதான் இல்லையா, லேசாக இருக்கு.
0: அதேன் ஐயா, அப்படி ஏனென்றால் அது உங்களுக்காகத்தான். குளிர்கள் அதிகமாக வரக்கூடாது, அது நெய்தலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை என்றெல்லாம். சரி சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுக்காகத்தான் காலநிலை இருக்கின்றது போல தெரியும். அப்போ இரவிலே பனி குளிர் இல்லை என்று கூறுகிறீர்கள். பகலில் வெப்பம் எப்படி இருக்கின்றது?
1: வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, முந்தி விட
0: இருக்கத்தான்
1: கூடிக்கிட்டு
0: இருக்குதையா? இன்னும் இன்னும் இருக்குதையா இன்னும் வெப்பம் உங்களுக்கு சரியா? சரி, இன்று நீங்கள் வந்திருக்கும் இந்த நல்ல வேளையிலே உங்களுக்காக ஒரு பதம் காத்து கொண்டிருக்கிறது, நதி என்ற பதம். நதி, அந்த பதத்தில் அந்த பதத்தை தாருங்கள்.
1: நதி எங்கே போகிறது கடலை தேடி?
0: அப்படியா?
1: எங்கே போகிறது இரவை தேடி?
0: ஓ ஓ ஓ ஓ, நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை. ஏனையா நாள் இரவை தேடி போகின்றது?
1: அதுதான் மறுநாள்
0: அது நான் நினைத்தேன். நதியும் இரவிலே தின்னு தூங்க போகுதாக்கு மனுஷன். எங்கே ஐயா போகும்? பள்ளத்தை நோக்கித்தானே ஓடும், பள்ளத்திலே கடல் இருக்கின்றது. சரி, வாழ்த்துக்கள். நதி எங்கே போகிறது இனிமையான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்டவுடன் ஓடி வந்து நில்லாயோர் நின்று என்று கேட்டவுடன் நின்று தந்துவிட்டீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை தருகிறேன். பணி சிறப்பாக அமைய வேண்டும், ஓய்வு நன்றாக எடுக்க வேண்டும். மீண்டும் எத்தனை நாள் மீண்டும் ஓய்வு கிடைக்கும் உங்களுக்கு?
1: ஒரு மாத காலம்.
0: அடேங்க அப்பா, ஒரு மாதம் ஜாலி தான் உங்களுக்கு. என்ன அங்கும் இங்கும் அங்கும் ஓடி திருவீர்கள். ஆனால் வருவது கோடை காலம் அல்லவா, வெப்பத்தை அனுபவிக்க வேண்டும். நதி எங்கே போகிறது என்ற பாடலை தரும் இந்த வேளையிலே மகள் அனுஷ்யாவும் உங்களுடன் வந்தாரா?
1: இருக்காங்க.
0: குரல் கேட்டு விட்டேன் அனுஷ்யா. எப்படி மகளை இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே எங்களுடைய அயல் பற்றி, எங்கள் வீட்டு, எங்கள் கலையகத்துக்கு வெளியே வீட்டுக்கு வெளியிலே நிலம் எப்படி இருக்கிறது படம் அனுப்பியிருந்தேன், கிடைத்ததா தளத்திலே? அப்படியான இடத்துல தான் நாங்கள் வாழுகிறோம். சரியா? நீங்கள் வெளியே சென்றால் அழகிய பூங்கன்றுகள், மரங்கள், காட்சிகள், பறவைகள், குருவி ஓடுகிற சத்தங்கள், மரத்திலே இருக்கிற பூக்களிலும் தென்னையிலே இருக்கிற காய்கள் என்றெல்லாம் பார்ப்பீர்கள். எங்களுக்கு பார்க்கவே எதுவும் இல்லை. மரம் இருந்தாலும் மரத்தில் இருக்க இலைகள் எல்லாம் ஒடிந்து தடியாக குச்சியாக நிற்கிறது, அதிலே பனிதான் படர்ந்திருக்கின்றது. காட்சியாவது பார்த்து கொள்ளுங்கள். இப்படியான இடத்துலே தான் அப்பா இருக்கின்ற. இதைத்தான் காலையிலே வந்தவுடன் நான் உங்களுக்கு கூறுவது. காலை எழுந்தவுடன் இதைத்தான் காட்சியாக பார்க்கணும். ஆனால் வாகனங்கள் செல்கின்றது, வாகனங்கள் செல்ல பார்க்க மக்கள் நடமாட்டங்கள் இல்லை, மிருகங்கள் பறவைகள் பட்சிகள் எதுவுமே காண முடியாது. அப்படி இருக்கின்றோம். சரி, அங்கே உணவெல்லாம் ஆயத்தமாய் முடிந்தால் தோசையா இட்லியா? இட்லிக்கு சாம்பாரா சம்பளா என்ன சட்னியா என்ன செய்தீர்கள்? தேங்காய் சட்னி சிறப்பான உணவு. எனக்கு இங்கே என்னுடைய மகள், எனக்கு உங்களுக்கு ஆப்பம் தெரியுமா? பால் ஆப்பம், ஆப்பம் சுடுவது, ஆப்பம் செய்வது, ஆப்பம் எத்தனையோ அவருக்கு விருப்பமான உணவு அந்த உணவு. அதை எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி அவருக்கு சரியான பதம் பிடிக்கவில்லை போல் தெரிகின்றது. வெளியிலே எடுத்து சாப்பிட்டு அவருக்கு திருப்தி வருவதில்லை. இப்பொழுது அது எல்லாம் ஏதோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நல்லதொரு பதத்தை கண்டுபிடித்து எடுத்து விட்டார். இப்போ மூன்று நேரம் அதுதான் சாப்பிட வேண்டும் போல் தெரியும். இருந்தப்பா அப்பம் எனக்கும் விருப்பமானது தான் இந்த அப்பம். ஆனால் அவ அதை செய்யும் பொழுது நல்லா இருக்கு மகளே என்று சொன்னால் போதும், பெரிய சந்தோஷம். ஒன்றும் சொல்லாது விட்டா மண்ணுன்னு இருப்பா. நல்லா இருக்கு மகளே, சிறப்பாக இருக்குன்னு கட்டி காரி கண்டுபிடித்து விட்டா. இந்த ஆனால் எனக்கு பரிதாபமாக இருந்தேன்டா. அவருக்கு அவருக்கு விருப்பமான உணவு அந்த உணவு. அவ எத்தனை தடவை எங்கு சென்றாலும் திருப்தி அடைய மாட்டா. அப்படி வாங்கி கொடுத்தா அவருக்கு ஏதோ ஒரு ருசி அவன் அக்கிலே இருக்கின்றது போல இருக்கின்றது. இப்பொழுது அவ இந்த யூடியூப்புகள் மற்றும் நண்பர்கள் தோழியர்களோடு பேசி பேசி பேசி கண்டுபிடித்து அதற்கேற்ற ஆயத்தங்களை கொண்டு வந்து செய்து செய்து பிடித்து விட்டார் பதம். அது பெரிய ஒரு ஒலிம்பிக் பந்தயத்திலே கப் அடித்தது போன்ற ஒரு ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறாள் அவள். சிறப்பு சிறப்பு. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடலை கேட்போம் உங்கள் வாயால். உங்களுக்கு வருகின்றது ஒரு பாடல் அம்மா. அந்த பாடல் வந்து எப்படி வருகின்றது? கோவில் என்று கூறுகின்றது. கோவில் என்ன பாடலை தருகிறது?
2: கோவில் மணி ஓசை கண்டு செய்வதாரோ. அந்த பாட்டு
0: மிகுதி மிகுதியும் பாட வேண்டும். கோவில் மணி ஓசை தன்னை செய்த இனிமையான பாடல் உடனே வந்து விட்டது. அந்த பாடல் வரிய பாடல்கள் இன்னொரு தடவை.
2: கோவில் மணி யோசை கொண்டு செய்வதாரோ, அங்கு வந்ததாரோ,
0: இங்கு கேட்டதாரோ. பஞ்சலி பஞ்சலி பஞ்சலி. சரி, அங்கே அங்கேயும் ஒரு கிளி கத்துக்கிறது ஆண்களி, இங்கேயும் ஒரு ஆண்களி. இது தாத்தா கிளவி சிறப்பு. சிறப்பு பாட வந்து விட்டு கிளி வாயெடுத்து இப்ப சொல்லெடுத்து பாடுகின்றதான் சொல்லாயோ வாய் திறந்தான் பாடிக்கொண்டே இருக்கு. வாழ்த்துக்கள் அனுசியா. இனிமையான ஒரு பாடல், கிழக்கே போகும் ரயில் திரைப்படுத்து பாடல் அந்த பாடல். அந்த பாடலை உங்களோடு சேர்ந்து அங்க கிளியும் சேர்ந்து பாடுவதை கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள்.

0: இந்த வழியிலே அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், வர வேண்டும் மீண்டும் என்று கூறிக்கொண்டு சொல் ஆயோ வாய் திறந்து நிகழ்ச்சியிலே சொல்லோடு பாடல் தந்து கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் நான் சொல்லுத்தர நீங்கள் பாடல் தர இணைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒலிக்க இருக்கின்றது சொல்லோடு பாடல். அதிலே முதலாவதாக வந்து இணைந்திருந்தார் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர் வரியை கூறியிருந்தார். அந்த தரியோடு ஒரு பாடல், ரெண்டு மூன்று பாடல் வருகின்றது. உங்கள் பாடல் நான் நினைக்கிறேன் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்திலா இருக்கலாம். அந்த பாடலை கேட்போம். இப்பொழுது ரேவதியை இணைப்போம். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம். வணக்கம் ரேவதி.
1: மருத்துவரிடம் சென்று இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை.
0: ஒரு வாரம் தானே இப்பொழுது நீங்கள் ஈழத்து நாட்டில் இருந்து வந்து, அதாவது தீண்ட பயணம் அம்மா. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் உங்களுடைய விமானம்? 8 மணி நேரம்.
1: விமானம் 1 மணி நேரம் தான்ப்பா. விமானம் 1 மணி நேரம் தான்.
0: அங்கே சுற்றாடல் சுத்தி அடித்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கண்டு இலங்கையை சுத்தி வந்தீர்கள். ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். அதோட உணவுகளும் உங்களுடைய வழக்கமான உணவை விட அவர்களுடைய கட்டுப்பாடான உணவுகளோட தான் இருந்திருப்பீர்கள்.
1: அதோடு
0: தூக்கம், தூக்கம் சரியான உங்களுடைய இயல்பாக இருந்த தூக்கத்துக்கு மாறுபாடாக
1: அமைந்தது.
0: ஊன் உறக்கம் இல்லாத விட்டால் உடல் அலுப்பு ஏற்படுவது வழக்கம். அது அந்த அசதி ஒரு நாள், இப்ப எங்களுடைய அட்டவணைப்படி வாழ்ந்து வந்த ஒரு நாள் வாழ்க்கை பயணம் அது மாறிவிட்டால் அது 6 நாள் செல்லுமாமா திருப்பி அதை சரியான நிலைக்கு வருவேன். அப்ப நீங்கள் கிட்டத்தட்ட 8 நாள் சென்றா 48 நாள் போக வேண்டும். ஒரு நாள் எங்களுடைய அட்டவணையில் இருந்து விலகிவிட்டு, அதாவது தூக்கத்தை மாறி உணவை மாறி நடைமுறைகள் மாறிவிட்டது என்றால் அது சீருக்கு வருவதற்கு 6 நாள் செல்லுமா. இப்படி அனுபவத்தால் கூறுகின்றார்கள் அனுபவஸ்தர்கள். அப்ப அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓடி சென்று அதாவது பத்தியம், அதற்கு வைத்தியம் செய்கின்றோம். அந்த மருந்துகள் வந்தவுடன் மருந்துகளின் தாக்கம் எங்கள் உடலே இருக்கும். ஆதலால் ஓய்வு தேவை, ஓய்வு நிச்சயம் தேவை. அது அடுத்தது எங்களுடைய வயதும் தானே அம்மா. ஓரளவு நாங்கள் வயது முதிர்ந்தவர்களாக வந்துவிட்டால் எங்களுக்கு இந்த உடல் உழைப்பு ஆரம்ப காலம் போல் உடல் உழைப்பு இருக்காது, குறைவாகத்தான் இருக்கும். நல்லது. இந்த வழியில வந்த அன்பு உறவுகள் பாடல்கள் தருகின்றார்கள். நான் பதத்தை கொடுத்து கொண்டிருக்கேன். அதற்கு முன்பு இன்னும் ஒரு செய்தி. நேற்றைய தினம் அன்பு அருள் அவர்கள் ஈழத்திரு நாட்டிலிருந்து பேசி, அவருக்கு தொலைபேசி கொஞ்சம் தொலைபேசியா இருந்து நேற்றைய தினம் தனக்கு பிறந்த நாள் தந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறும் வேளையிலே கூறியிருந்தேன் எங்கள் ரேவதி அங்கே வந்திருந்தார். எங்கள் உறவு அல்லவா எனக்கு தெரியாமல் அவரும் அங்கே நீங்கள் சென்ற கிழக்கு மாகாணம் திருகோணமலையிலே இருந்திருக்கின்றார். அவர் அங்கேதான் இப்பொழுது நிற்கின்றார். அப்ப அவர் நான் தவற விட்டு விட்டேன், நான் உடனே தேற்றி விட்டேன். உலகம் உருண்டையானது, இன்னும் ஒரு தடவை வராதா சந்தர்ப்பம் பார்க்கலாம். அவரும் வரலாம். இல்ல வந்த இடத்தில் தவற விட்டு விட்டார் உங்களை. அது என்னிலே தவறு, நான் அதை அறிவித்திருக்க வேண்டும். இருப்பினும் நீங்கள் வந்து குழு, நான் இது அவர் வந்து குழுவாக வந்தவர், குழு உருவ சுற்றுலா வந்தவர்களே கொஞ்சம் கடினம் தானே மகனே என்று கூறிவிட்டேன். இருப்பினும் அந்த நினைவுகள் இருக்கின்றது. உறவு இல்லவா என்று உடனே கூறினார். எங்க உறவு தானே
1: என்று.
0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இப்பொழுது
1: நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன்ப்பா.
0: அது கூற போறேன். முதல் கூறவில்லையா? சரி, அதற்குத்தான் அதற்குத்தான் அவர் நன்றி கூறியிருந்தார். என்னிடம் முதலும் கூறிய அவருடைய வலைத்தளம் சரியாக இருக்கவில்லை. அத்தோடு அங்கு ஒரு வலைத்தள பிரச்சனை, அதாவது தொலைபேசி கட்டுப்பாடுகள் ஏதோ இருக்கின்றன. பதிவு செய்ய அந்த அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத தொலைபேசிகள் தொழிற்படாது, உடனே பதிவு செய்ய வேண்டும். மற்றது அந்த தொலைபேசி ஏன் அந்த சட்டம் என்றால், வெளிநாடுகளிலிருந்து செல்பவர்கள் இனமாக நண்பர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்ற தொலைபேசிகள் எல்லாம் இணைப்பு அங்கே அரசாங்கத்தோட கட்டுப்பாடு, அங்கே உள்ள வலைத்தளத்துக்குள்ளே அகப்படாமல் இருக்கின்றது. அதனால் அவர்கள் சில சில தில்லுமில்லுகள் செய்ய வாய்ப்பிருக்கிறது, பல விதமான சம்பவங்கள். அதனாலே தொலைபேசி தொடர்புகள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடைபட்டிருந்தது. இப்பொழுது எல்லாம் சரியாக வந்துவிட்டது என்று எண்ணுகிறேன். நீண்ட நேரம் பேசும்போது நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள், கவனத்தை கொள்வோம். உங்களுக்காக இருக்கின்ற ஒரு பதம் என்னவென்றால், இங்கே இருக்கின்றது உங்களுக்காக, தரக்கூடிய பதம் எது? நல்லதோர் பதம் வருகின்றது உங்களுக்காக. நான் என்ற பதம், நான், ஐ,
1: நான்
0: கொடுங்கள்.
1: நான் ஏன் பிறந்தேன், நாட்டிற்கு நலம் பெற துணிந்தேன், என்றும் நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
0: உடனே செயல்படுகின்றது முன்றியல் தோல் வானொலி. உங்கள் பாடல் அக்செப்டட், உங்கள் பாடல் தெரிவு செய்யப்பட்டு
1: விட்டது.
0: ஆப்பமா, இப்ப ஆப்ப திருவிழா தான் நம்ம இங்கே. ஆப்ப நாள், ஆப்ப பெருநாள் வருகின்றது. ஆப்ப பெருநாள்,
1: ஆப்பம் வாரம், ஆப்பம் வாரம்,
0: இது ஆப்ப வாரம், இது ஆப்ப மாதமா போகும்போது. அவளுக்கு விருப்பமான ஒரு உணவு. எனக்கு சில வேளை கவலை ஏற்படுகிறது. அழைத்து கொண்டு செல்லும் இடங்களிலே ஆப்பத்தை கண்டால் பார்ப்பார், பெற்றுக் கொடுத்தால் அதை அவருக்கு அந்த பூரண திருப்தியோட உண்ண மாட்டார். பூரண திருப்தி அவ ஏதோ ஒரு சுவையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு சுவையை வைத்துக் கொண்டு அதே போன்று அது என்ன பண்றாலும் இந்த சுவை மாற்றத்துக்கு காரணம் தேங்காய். இங்கு வந்து தேங்காய், உயிர் தேங்காய் வாங்குவது கடினம். அதிலும் நாங்கள் இருக்கிற கிராமத்திலே துப்புரவாக அந்த நாங்கள் அந்த கிரீம் அல்லது பெட்டி புட்டி பால், தேங்காய் பால் அப்படி அதுதான் வாங்கி செய்யணும். இல்ல அந்த சுவை, அந்த சுவை வராதுதான். என்ன அதுக்குள்ளே அவர்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி, அதாவது வந்து அதை பதப்படுத்தி வைப்பதற்காக நீண்ட நாள் உபயோகம் என்று குறிப்பிட்ட திகதியை விட்டு இத்தனை என் திகதி வரைக்கும் பாவிக்கலாம் என்று அதற்குள்ளே ஒரு அமிலத்தை பாய்ச்சுகிறார்கள் இல்லையா, ஒரு ஒரு ரசாயனத்தை விடுகிறார்கள். சமைக்கும் போது சமையல் பாத்திரத்துக்கு, சமைக்கிற பாத்திரத்துக்கே போட்டு போடுவாங்க. வெட்டி வெளியில வைத்தால் கூட இந்த வெளியில இருக்கின்ற இந்த வெளிப்பகுதியில இருக்கின்ற அமிலங்கள் கலந்த, வாயுக்கள் கலந்த இடத்துல ஏதோ ஒரு வாயுவை அது உள்ளிழுத்துக் கொள்ளுமா அந்த வெங்காயம். அதனால தான் பெரிய பெரிய சமையல்காரரை பாருங்கள், உடனே வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அதற்குள்ளே போட்டு விடுவார்கள் பாத்திரத்துக்குள்ளே, சமைக்கிற பாத்திரத்துக்கு. அதை வெட்டி வைத்து நாங்கள் பாய்ப்பதில் இங்கே நாங்கள் பெரிய வெங்காயம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வெங்காயம் எங்களுக்கு அதிகம். அப்ப வெட்டி பாதியை வைத்து விட்டு மீதியை தான் சமைப்போம். அப்ப மீதியை நாங்கள் வெளியே வைத்து விட்டு ரெண்டு நாள் செல்லும் எடுக்கிறதுக்கு பழுதாகாது. ஆனால் அதிலே அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு விடும், அதாவது காய உடைந்து தீய இதை எடுத்து வைத்துக் கொள்ளுமாம் அது. அதாவது எங்களுக்கு தேவையற்ற வாயுக்கள் இந்த காற்றலையில் இருக்கின்றன, வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் அதை இழுத்துக் கொள்ளுமாம். வெட்டின பின்பு அந்த ஈரத்தன்மை, வெட்டின பின்பு அதன் உள்ள காரத்தன்மை அதை இழுத்துக் கொள்ளுமாம் என்று ஒருவர் ஒருவர் போட்டிருக்கின்றார். அதை கவனிக்க ஆனால் எங்களுக்கும் கூறுவார்கள், வெங்காயம் வெட்டி வைக்கக்கூடாது, எடுத்து வைக்க வேண்டும்,
1: மீதி வைக்க கூடாது,
0: மீதி வைக்க பார்த்து காரணம் அதுதானே. நல்லதம்மா, நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியை கேட்டீர்கள். நாங்கள் பிறந்தபடி உடனே அமல்படுத்த வேண்டும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம்.
1: எம்டிஆர் வானொலி கேட்க, எம்டிஆர் வானொலி கேட்க, அப்பாவோட உரையாட, அதனால் நான் பிறந்தேன்.
0: ஓ அப்படியா, வாழ்த்து மகளின் இந்த வார்த்தையை கேட்க நானும் பிறந்தேன். வாழ்த்துக்களம்மா, நன்றி இறைவனுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி அம்மா,
1: வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி. நேரம் சரியாக 11:16 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:46 என்று காட்டுகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கன்னடா கலையகத்தில் தினமும் உரைக்கும் கதம்பத்திலே இன்று சொல்லோடு பாடல், அதாவது சொல் தரும் பாடல், சொல்லோடு பாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே மணி ஓசையும் என்ற பரி தந்திருந்தார். மணி என்ற பதத்தை கொடுத்தவுடன் ஒரு பாடலை தந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். இங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம்.

இது மணியோசையும் கை வளையோசையும் என்றுதான் வருகின்றது. முதலே மணியோசையும் என்ற வரி இருந்ததால் அதை எடுத்தேன். நான் மணியோசையும் குரலோசையும் நல்ல குரலோசையும் என்று ஒரு மணி ஓசையும் நல்ல குரலோசையும் என்றுதான் நீங்கள் தந்தீர்கள். ஆனால் அது வளையோசையும் என்று பாடுகின்றது. வரிகள் மாறிவிட்டதோ தெரியவில்லை. இந்த பாடலை கேட்போம். இதுவும் மணி என்ற பதத்தோடு தானே வருகின்றது ஜெகபிரசாதிக்கு அவர்களே.

அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்ற திரைப்படத்திலே ஒலித்த பாடல் மணி ஓசையும் என்று கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை ஜெகபர் சாதிக் அவர்கள் அனுப்பி வை கூறிவிட்ட வேளையிலே சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்து இனிமையான பாடலை தந்த உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. செவ்வாய்க்கிழமை தோன்றும் சொல்லோடு பாடல்.

சொல்லாயோ வாய் திறந்த நிகழ்விலே வந்து மணி என்றதை கேட்டவுடன் மணியோசையும் என்ற பாடலை தந்த ஜெகபர்சாதிக்கு அவர்களை தொடர்ந்து வந்த யாமிருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் சரவணா, உங்களுக்கு ஆலயம் என்ற பதம் வந்தவல்ல, மணியோசை கேட்டால் ஆலயம் வர வேண்டும். உடனே தந்துவிட்டார் பாடலை. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற திரைப்படுத்து என்ற பாலும் பழமும் திரைப்படுத்து பாடலை நினைவூட்டி கொண்டு செல்கின்றது அந்த பாடல். கோவில் மணி ஓசை கேட்டால் ஆலய மணி அப்படி இருக்கும் என்று அதை கேட்டுவிட்டு என்ன செய்வோம் என்பதை கூறும் பாடலாக வருகின்றது. சரவணா, உங்கள் பாடல்.

தம் குலப் பெண்களோடு கருத்தோடு ஒருமித்து வந்த கருத்தாளமுள்ளோர் காவியமான பாடல். இனிமையான அந்த பாடலை பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து உடனே தந்துவிட்டார் சரவணன். மணி யோசை கேட்டவுடன் என்னென்ன நடக்க வேண்டும் அதிகாலையிலே என்ற கடமை உணர்வும் பண்பும் கற்புள்ள பெண்களும் எங்கள் பண்பை காப்பாற்றும் மாதர்களும் புரியும் பயன்களும் அங்கே என்னென்ன நிகழும் என்பதையும் அழகாக எடுத்து கூறிய அந்த பாடலை கேட்டோம் அல்லவா. ஆலயத்தின் மணி ஓசை கேட்டவுடன் ஓடி சென்று ஆலயத்துக்கு செல்கின்றோம் ஆன்மாவை லயிக்க செய்வதற்காக. இந்த வேளையிலே உடனே சாந்தி அவர்கள் வந்து ஒரு பாடலை தருகின்றார். அவருக்கு உயிர் என்ற பதத்தை கொடுத்தவுடன் அங்கே பொருத்தி விட்டார் இந்த பாடல். இந்த உயிர்கள் அத்தனையும் ஓசை கேட்டு எழுந்து எங்கே செல்ல போடுமோ அங்கே செல்லும். அதே போன்று இங்கேயும் ஒரு ஓசை கேட்டவுடன் செல்வதற்காக அழைப்பதற்காக ஒரு பாடல் வருகின்றது. உயிரே உயிரே என்னோடு கலந்து விடு என்ற பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அதற்கு முன்பு இது முன்னியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல்.

இனிமே சேர்க்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே உயிரே உயிரே என்று ஒரு பாடல் சாந்தி நீங்கள் தந்தீர்கள், அந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம் அந்த பாடல் வருகின்றதா என்று. இதுவோ அந்த பாடல், அந்த பாடலை கேட்டு மகளாக போகின்றோம். மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்தில் திடீரென்று வந்து நீங்கள் பாடலை தந்தவுடன் தந்து செல்லும் அந்த பண்பினை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கே அந்த பாடல்?

இனிமையான அந்த பாடல் கூட ஓசை கேட்டு எழுந்து வந்தவுடன் இணைந்து விடுவதை கூறுகின்றது. ஆன்மாவெல்லாம் ஆலயமணியின் ஓசை கேட்டு அங்கு சென்று இறைவனோடு ஒன்றுவது போன்று இங்கும் ஒன்று இருக்கின்றது. அன்பு உறவுல இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சொல்லோடு பாடல்

சொல்லாயோ வயதிறந்து அந்த பாடலை கேட்டவுடன் ஓடி வந்து சொல்லோடு பாடல் அந்த இடத்திலே சொல்லை தாருங்கள் பாடலை தருகின்றேன் என்று பல விடயங்களை பேசிவிட்டு அன்பு பேச்சு தந்தார். ஒரு பாடல் அவருக்கு கிடைத்த பதம் நீ என்ற பதம். நீ என்ற பதத்தை கொண்டு ஆரம்பிக்கும் எத்தனை பாடல் இருக்கும் வகையிலே அவர் ஒரு பாடலை தந்தார். அந்த பாடல் என்ன கூறுகின்றது? சுஜாதா திரைப்படத்தில் கூறுகின்றது, நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடல். எங்கே அந்த இனிமையான பாடலை இப்பொழுது சிவரஞ்சிதி உங்களோடு நாங்களும் கேட்போம். இது சொல்லோடு பாடல்.

சுஜாதா திரைப்படத்த பாடலை எதிர்பாராமல் கூறியவுடன் இந்த பாடல் என்று கூறினார். அது சுஜாதா திரைப்படத்த பாடலாக இருந்திருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டு இருப்பது ஒருவரை ஆயத்தங்கள் எல்லாம் புரிந்துவிட்டு இதை வந்து வருவாய், நீ வருவாய், இதை பார்ப்பாய், ரசிப்பாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் அவர் வந்துவிட்டால் எப்படி இருக்கும், வரவில்லை, வருவார், வந்தால் இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு அற்புதமான ஒரு பாடல் சொல்லாயோ சொல்லோடு பாடல் சொல்லாயோ வாய் திறந்து என்ற வேளையிலே சொல்லிவிட்டு சென்ற பாடலை ஒலித்ததை கேட்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 11:41 தொட்டு விட்டோம். உங்களுக்கு 10:11 என்று காட்டும் இந்த இரவும் பகலும் இணைந்திருக்கும் வேளையிலே சொல்லோடு பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

இனிமையான இந்த பாடல் கூட ஆகாய வேளை ஆகாய வீதியிலே மேற்கிலே சூரியன் போகும் பொழுது மனதில் எண்ணங்கள் பல தோன்றும். ஓடி ஆடி உழைத்துவிட்டு வீடு சென்று நாடி வந்தவர்கள் இருந்தால் அவர்களோடு இணைந்து நாங்கள் இளைப்பாற வேண்டும், களைப்பாற வேண்டும், மகிழ வேண்டும், உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அந்த மனோ நிலை எப்படி இருக்கும் என்பதை கேட்டு சொல்லாயோ வாய் திறந்து என்று பாடும் பாடலை ஒலிபரப்பி சொல்லோடு பாடல் நிகழ்வை கேட்டு மகிழ்ந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளும், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளும். மொன்றியல் தமிழ் வானொலியின் 28வது வருட சேவையிலே சிறம்பட சேவைகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த வானொலி என்ற எல்லோராலும் போற்றப்படும் இந்த வேளையிலே புதிது புதிதாக அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியிலே. அன்பு உறவுகள், படைப்புகள் பல இருக்கின்றன. படைப்புகள் பல இருக்கும் வேளையிலே புதிய படைப்புகளை எதிர்பார்க்கின்றோம் என்று நான் அறிவிப்பு தந்தது உண்டு. ஒருவர் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்யும் வகையாக அந்த நிகழ்ச்சிக்கு படைப்பை தருவதாக எண்ணி சிலர் அனுப்புவார்கள். அதுகளை எல்லாம் எங்கள் குழுவினரால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்னா ஒருவர் ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றார் அவற்ற படைப்பிலே, அந்த படைப்பிலே நீங்களும் கொண்டு வந்து புகுறாமல் நீங்கள் ஒரு புதிய படைப்பை தர வேண்டும். இப்போ உதாரணமாக பாட்டுக்கு பதில் பாட்டு, பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் அறிவித்தல் தந்திருக்கின்றோம், நீங்கள் உங்கள் படைப்பு கிடைத்தாருங்கள் என்றால் அது வந்து என்ன கருக்களால் ஏற்படப்படியும் உலக அனுபவங்கள், புராண இதிகாச உண்மைகள், மக்களுக்கு தேவையான நிதர்சனமானவற்றை, அறவழியில் செல்லும் மனித நேயத்துடன் செல்லும் பாங்கான கருத்துக்கள் உள்ள பதங்களை அடுக்கி பாடல்களை தெரிவு செய்வது கடினமான விடயம். அதை நீங்கள் படைக்க வேண்டும். அதை படைத்து கொடுப்பவர்கள் சிறப்பாக இங்கே பலர் தந்திருக்கின்றார்கள். பலருடைய பாடல்கள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது, தந்திருக்கின்றார்கள். அது பொருத்த பாடலாக தான் இருக்க வேண்டும். அதில் வார பதங்கள் ஒரு ஓசநேயம் படபெற வேண்டும். அதை சொல்லும் பொழுது மற்றவர்கள் மனதிலே பதியக்கூடியதாக இருக்கணும். அப்படித்தான் அன்று திருவள்ளுவர், ஔவையார் போன்றோரெல்லாம் தந்த வார்த்தைகள் இன்றும் எங்கள் மனதிலே பதிந்து கொண்டு அழியாத இடம்பெற்று உண்மை கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அவர்கள் சொல்லாதவற்றை நாங்கள் சொல்லப்போவது இல்லை. அவர்கள் தரும் வேளை அதே போன்று நாங்களும் எங்கள் முயற்சியிலே பதங்களை அடுக்கி அந்த பதங்களுக்கு ஏற்ற பாடல்களை தொகுத்து தர வேண்டும். பாடல்கள் கோடிக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன. எந்த பதத்தை எடுத்தாலும் பாடல்கள் எடுக்கலாம், ஆனால் பதங்கள் சேர்ப்பது மிக முக்கியமாக இருக்கணும். ஒரு இரு அன்பு உறவுகள் தரும்பொழுது சில சில மாற்றங்களை செய்துவிட்டு நான் ஒளிபரப்பது உண்டான எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் மாற்ற முடியாது தானே. அதனால் சிந்தித்து உங்களுக்கு நேரம் போதிய அளவு நேரம், உலக அனுபவம் நிறைய இருக்கின்றது, வாழ்ந்துகட்ட அனுபவங்கள் இருக்கின்றது, பட்டறிவுகள் பல இருக்கின்றது. அதிலே வரும் உண்மைகள், உண்மை கருத்துக்கள், தத்துவார்த்த உண்மைகளை நீங்கள் தரமாக பிரித்து எடுத்து அதற்கு பதங்களை பொருத்தி தொடுத்து பாடல்களை தந்துவிடும் பொழுது அவை தெரிவுக்குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு நான் கூறியிருந்தேன். தெரிவுக்குழுவில் அறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள் போன்ற ஆன்மீகவாதிகள் கூட இருக்கின்றார்கள். அவர்களோடு கலந்து ஆலோசித்து தான் இந்த பதங்களை நாங்கள் வெளியே தருவதுண்டு, அந்த பாட்டும் பதத்தை வெளியே விடுவதுண்டு. இங்கே எத்தனையோ பேர் அனுப்பியிருக்கின்றார்கள், ஆனால் அதை இப்போ காரியமில்லை. அது ஒரு புதிய படைப்பு, சிறந்த படைப்பு, அது எல்லோரும் தரலாம். அவர்கள் இந்த சரியானது தெரிந்தெடுக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். அதே வேளையில் ஒருவர் செய்கின்ற ஒரு நிகழ்வுக்கு நானும் தருகின்றேன் என்று அது தேவையில்லை. ஒருவர் ஏற்கனவே ஒருவர் ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார், அதை நானும் தருகிறேன். அப்படித்தான் ஒருவர் தந்து கொண்டிருந்தார், அவர் காற்றலைக்கே வருவதும் இல்லை. அவர் தந்துவிட்டு போடுறியா போடுறீங்களான்னு கேட்டுக்கொண்டே இருப்பார். அது போடக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கு, அது பொருத்தப்படாததாகவும் இருக்கும். அதனால் பொருத்தப்படுவதாக இருந்தால் அது அப்படி போடப்பட்டிருக்கின்றது. பொருத்தப்பாடுடைய படைப்புகள் வெளியே வரும். இது தனிப்பட்ட என்னுடைய கருத்து அல்ல, எங்கள் குழுவினருடைய கருத்து. 28 வருடமாக இயங்கிக் கொண்டு வரும் மொழிகள் தமிழ் வானொலி. அதனால் படைப்புகளை தரும்பொழுது அன்பு நேயர்களே, நீங்கள் புதிய உங்களுடைய உத்தியிலே உங்களுடைய திறமையை காட்டும் வகையிலே படைப்புகளை தயாரிக்க வேண்டும். வேண்டுமென்றால் எங்களோடு பேசி என்ன படைப்பு என்று அதற்கு உதவிகள் வேண்டுமென்றால் சில தரவுகளை நாங்கள் தருவோம். அதை வைத்து நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களிடம் கேட்பதில்லை தானே. கேட்காமல் நீங்கள் செய்வது அவ்வளவு பொருத்தப்பாடாக தெரியவில்லை. ஒருவர் ஒரு நிகழ்வை தந்தால் அந்த நிகழ்வை அப்படியே அவரையே செய்ய விட்டுவிடும். அதற்கு நாங்கள் ஒத்தாசை புரிகிறோம் என்று நீங்களும் அதிலே பங்கு பெற்றதில் பிரயோசனம் இல்லை. நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு வேறு ஒன்று உங்கள் எண்ணத்திலே தீர்மானித்து நீங்களாக தயாரித்து தரணும். அது யார் இப்பொழுது பாருங்கள், இங்கே எங்களுக்கு சமையலை பற்றி யாரும் இப்பொழுது முந்தி கொடுத்திருந்தார்கள், சமையல் பற்றிய ஒரு நிகழ்ச்சி. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை காணவில்லை போல் இருக்கின்றது. நான் மறு ஒலிபரப்பிலே நாங்கள் கேட்கணும். அப்படியானால் அது புதிய
கருத்துக்களை புகுத்தி புதிய நிகழ்வாக தாருங்கள். அது நாங்கள் ஆராய்ந்து அதை ஒருவரப்போவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல் அன்புடன் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவரம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து அருள் ஒடுத்தது போல் ஓடி வந்திருந்தார். அவர் வந்து தந்த வேளை அவருக்கு கிடைத்த பதம் நதி. நதி என்பது சாதாரணமானது ஒன்று இல்லை, எவ்வளவு வளம் கொண்டது அந்த நதி வந்து. ஆனால் எங்கேதான் இவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அந்த நதி இறங்கி ஓடி கடலுக்குத்தான் போகப் போகின்றது. அந்த உண்மையை வைத்து கவிஞர் இயற்றிய பாடலை இசை திலகம், திரை இசை திலகம் மகாதேவன் ஐயாவின் இசையிலே ஒலிக்கும் ஒரு பாடலை தந்திருந்தீர்கள். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடல் இது. சொல்லோடு பாடல், நதி என்ற சொல்லோடு பாடலை தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல், கிருஷ்ணா கேட்போம்.

சிறப்பான ஒரு பாடல், சொல்லோடு பாடலே கிருஷ்ணா, நீங்கள் தந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இருவர் உள்ளம் என்ற திரைப்படுத்த பாடல். உயர்ந்த மலை உச்சியிலிருந்து நதியானது ஊற்றெடுத்து கடல் எங்கு இருக்கின்றது என்று இடம் தேடி தடமாற்றம் இல்லாமல் விழுந்து விழுந்து நெளிந்து நெளிந்து வளைந்து வளைந்து தன்னை செப்பனிட்டு கொண்டு என்று கடலிலே சேர்ந்து அடைகின்றது, அணைகின்றது. அதே போன்று இங்கே காதல் என்ற எண்ணம், அன்பு என்ற எண்ணம் ஆணின் உள்ளத்திலே இருந்து உதித்து தேடி ஓடுவது பெண்ணின் உள்ளத்தை தான் நாடி சென்று அங்கே சேருகின்றது. அதே போன்று பெண்ணென்ற உள்ளத்திலே, பெண்ணின் உள்ளத்திலே ஊற்றெடுத்த அந்த அன்பு என்ற ஆறு ஊற்றெடுத்து சென்று தேடி ஓடி நிறைவு சுழிவெல்லாம் நாடி நாணங்கள் அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு அத்தனையும் அடக்கி ஓடி சென்று ஆணின் உள்ளத்தோடு அடங்குகின்றது. நதி ஊற்றெடுத்து பாய்ந்து கடலிலே அடங்குவது போல அன்பு ஊற்றெடுத்து ஆணின் உள்ளத்திலும் பெண்ணின் உள்ளத்திலும் அன்பு என்று சங்கமிக்கின்ற அன்பாக சங்கமிக்கின்றது. இனிமையான ஒரு பாடலை அற்புதமாக பாட கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களுக்கு நேரம் இப்பொழுது 10 மணி இரவு 22 நிமிடத்தை சேர்த்து 10:22 என்று காட்டுகின்றது. எங்களுக்கு 11:52 நிமிடம் என்று காட்டும் வேளையிலே விரைவில் நண்பகலை காணப்போகின்றோம். இங்கே வானத்திலே தெளிவான வெளிச்சம், தெளிவான ஒளி தெரிகின்ற வேளையிலே வானம் நீலமும் வெள்ளையும் கலந்து முகிலோட்டம் வெள்ளையாகவும் வானம் நீலமுமாக காணும் பொழுது காற்றடக்கம் அடக்கமாக இருக்கின்றது. மரங்கள் அப்படியே உரைத்து நிற்கின்றன. விழுந்த பனி குவிந்து அப்படியே இருக்கின்றன. புதிய பனியை காணவில்லை. பகலவனின் ஒளியும் தெரிகின்றது. இருக்கின்றோம். அடுத்த கட்டிடத்தின் கூரையிலிருந்து லேசாக சூரியனை கண்டவுடன் அது மேலே இருக்கின்ற பனித்துகள் கரைந்து கீழே ஒழுக பார்க்கும் வேளையிலே அது ஒளி நீராக வந்து கீழே விழ முடியாமல் இடையிலே அப்படியே நிற்கின்றது. தடி போல நிற்கின்றது அந்த தண்ணீர். நாங்கள் அதை சென்று எட்டி பிடித்து முறித்து இந்த குளிர் களியை சாப்பிடுவது போன்று வாயிலே பிள்ளைகள் வைத்து சாப்பிடுவார். நல்ல தண்ணீராக இருக்கும் அந்த தூய்மையான தண்ணீர். அது நீர் அப்படியே விழுந்து நிற்கின்றது, அப்படியே பார்க்க தெரிகின்றது. அப்படியான உரைநிலையிலே நாங்கள் இருக்கும் இந்த வழி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம், சொல்லோடு பாடல்.

0: வாய் திறந்து சொல்வதற்காக வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடருங்கள் உங்கள் பணியை என்று கூறும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அனுஷியா அவர்கள் பாடுவதற்கு முன்பு, இப்பொழுது அவருடைய பாடல் வருவதற்கு முன்பு, அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார், இணைப்போமா? அங்கே அவருடைய அழைப்பு சென்று விட்டது. ஜெயா, உங்களுடைய இணைப்பு மறைந்து விட்டது, மீண்டும் ஒரு தடவை அழைக்க வேண்டும். மணி என்ற பதம் கேட்டோம், ஆலயத்தை கேட்டோம், உயிரே ஓடி வந்தது. அன்பு பெரி, நீ வருவாய் என்று பார்த்திருந்தார்கள். நதி எங்கே, அன்பு எங்கே ஊற்றெடுத்து செல்கின்றது என்ற விவரங்களை கேட்டு மகளும். இந்த வேளையிலே அனுஷாவுக்கு கிடைத்த பதம் கோவில். மணி ஓசை எங்கிருந்து வரும்? கோவிலிருந்து வரும். அந்த கோவிலிருந்து வரும் ஓசை தானாக ஒலிக்காது, முன்பு, இப்பொழுது தானாக ஒலிக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது அந்த தானியக்கி இயந்திரங்களை முடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது அந்த நேரம் வந்தவுடன் எல்லா ஆலயங்களிலும் அந்த மணியோசை சரியாக அடித்துக் கொள்ளுகின்றது. ஆனால் முன்பு அப்படி இல்லை. பூஜை ஆரம்பிக்கின்றது, ஆலயத்தின் அபிஷேகம் தொடங்கப் போகின்றது, அதற்கு முன்பு அழைப்பு மணி என்றெல்லாம் கோவிலில் மணி வித்தியாசமாக அடிக்கிறதுங்க. அந்த மணியை இழுத்து அடித்துக் கொள்வார்கள். அப்படி ஓசை வரும்பொழுது யார் அதை செய்திருப்பார்கள் என்று எண்ணும் வகையிலே ஒரு பாடல் அமைந்திருந்தது. கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்து பாடல். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்டு மகளை இருக்கின்றோம். இது அனுஷியா அவர்கள் தந்த பாடல். அனுஷியா, ஆயத்தமாக பாடியே காட்டி விட்டீர்கள், அதை விட ஒரு பாடலாக வரப்போகின்றது. இருப்பினும் ஒரு தடவை கேட்போம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததா?

ஆண்டவனின் சன்னிதானத்தில் அடியவர்களை சங்கமிக்க வைத்து அருள் கொடுக்கும் வேளையிலே அந்த மணி ஓசை அழைப்பை தந்து அனைவரையும் இணைத்து ஆலயத்தில் இறைவனோடு சங்கமிக்க வைக்கின்றதல்லவா? இங்கே இந்த மணி ஓசையை கேட்டவுடன் இந்த மணி ஓசையை செய்தவர் யாரோ என்று எண்ண வைத்து ஓடி வந்து பார்க்க வைத்து பரஞ்சோதியும் பாஞ்சாலியும் இணைந்து ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்தை கூறியதை அமைத்த பாடல் இந்த பாடல். அவர்களை சந்திக்க வைத்து காளையையும் கன்னியையும் சங்கமிக்க வைத்தது இந்த மணியும் செய். இனிமையான இந்த பாடலை அன்புடனே வந்து பாடியும் காட்டியிருந்தார் அனுஷியா. உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சொல்ல தமிழ் தெரியாமல் தெரியாது, நாங்கள் அது பேசுவதில்லை என்றெல்லாம் ஆரம்பத்திலே கூறினீர்கள். தமிழிலே பாடலை பாட வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் கிருஷ்ணனுடைய அருள்தான் காரணமாக இருக்கலாம் போலும் தெரிகின்றது. கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ என்ற பாடலை கேட்ட இந்த வேளையிலே நண்பகல் 12:01 எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த வேளையிலே உங்களுக்கும் 10:31 இரவு என்று கூறி நித்திரைக்கு போவதற்கு நாங்கள் தயாராகின்றோம் என்று கூறுவது போன்று கூறுகின்றது. ஒரு சிலர் நித்திரைக்கு சென்றும் இருக்கலாம், ஒரு சிலர் குழந்தைகளை தாளாட்டி தூங்க வைத்துவிட்டு நாங்கள் ஒலிய காற்றலையிலே பேச வழிக்கிட்டால் குழந்தைகள் தூக்கத்தை கரைத்துவிடுமே என்றும் தயங்குகிறார்கள் என்றும் தெரிகின்றது. அதை விட கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து கொண்டு நீங்கள் வானொலியிலே இரவிலே வீட்டிலே இருந்து கொண்டு பேசுவதற்கும் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். பாடலை கேட்டு தொகுப்பினை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கும். இந்த வேளையிலே சூரியனுடைய ஆட்சி கூடிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது வெயில் நன்றாக இருக்கின்றது. வெளிச்சம் பலமாக வரும்பொழுது அந்த சூரியனுடைய ஒளி கதிர் அந்த பனியின் மேலே பட்டு பனி குவியலின் மேல் வெள்ளை விளையரென்று பளிங்கு போன்று இருக்கின்றது. அதிலே பட்டவுடன் அது தெரித்து எங்கள் கண்ணுக்கு பார்க்க முடியாமல் இருக்கின்றது. நான் கலையகத்துக்குள்ளே இருந்து சாளரத்தின் ஊடாக பார்க்கின்றேன், வெளியே தெரிகின்றது, ஆனால் கண் கூசுகின்றது. அங்கே கருப்பு கண்ணாடி அணியத்தான் வேணும், கூலிங் கிளாஸ் என்று கூறுகிறோம் இல்லவா, அந்த கண்ணாடி அணியத்தான் வேணும் என்ற நேராக எங்களால் பார்க்க முடியாது அந்த ஒளியை, அந்த ஒளியை பனியிலே விழுகின்ற ஒளியை நேர. அதனால் வாகனத்தை செலுத்தும் பொழுதெல்லாம் மிகவும் கடினமாக இருக்கும். அந்த ஒளி தெறிப்பு வந்து கண்ணாடிக்குள்ளாலே வந்து எங்களுக்கு கண்ணுக்கு படும் பொழுது நாங்கள் வாகனத்தை சரியாக செலுத்த முடியாமல் விபத்துக்குள்ளாகின்றோம். அதனால் தான் அங்கே அந்த கருப்பு கண்ணாடியை அணுகின்றார்கள். அதனால் தான் அந்த முன் கண்ணாடி முன்புறத்திலே இருக்கின்ற அந்த பெரிய கண்ணாடிக்கு பாதி அளவுக்கு கருப்பு நிறம் பூசியிருப்பார், பச்சை நிறம் பூசியிருப்பார்கள். கொஞ்சம் அப்படியே நிறங்கள் பூசுவது அதற்காகத்தான். அற்புதமாக இருக்கின்றது. என்னுடைய காட்சியை பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது. எனக்கு குளிர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. இன்னும் இப்படி மாறி மாறி இந்த குளிர் எங்களுக்கு வரும் வேளையில் இனிமையான பாடலை சொல்லோடு பாடல் நிகழ்விலே நீங்கள் வந்து எதிர்பாராமல் நீங்கள் வந்தவுடன் பதம் கிடைத்தவுடன் தரும் பாடல்கள் அவ்வளவு அற்புதமான பாடல்களாக கேட்க கேட்க இனிக்கும் பாடலாக இருக்கின்றது. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொல்லோடு பாடல்.

இனிமையான அந்த பாடல் என்ற நிகழ்ச்சியை அலங்கரித்து வாருங்கள், வந்து பாடுங்கள், சொல்லை தருகின்றோம், கேளுங்கள். அந்த சொல்லுக்குரிய பாடலை உடனடியாக நினைவிலே வரும் பாடலை தாருங்கள், கேட்டு மகிழ்வோம் என்று கேட்ட வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து தங்கள் மனதிலே பட்ட உடனே வந்த நினைவிலே வந்த பாடலை தந்தார்கள். அத்தனையும் முத்தான பாடல்களாக இருக்கின்றது. அன்பு உறவுகளை, கேட்க கேட்க இனிமையான பாடலும் கருத்தாளம் உள்ள பாடல்களாக இருக்கின்றது. கவி கட்டுடன் வந்த அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையில் எங்கள் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அன்புடனே வந்திருந்தார் சென்னை ரேவதி. அன்பு மகளே, நீங்கள் வந்து பலபடி எங்களை எங்களோடு பேசினீர்கள் தான். சொல்லோடு சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்து வாழ்த்தம் தெரிவித்து நீங்கள் வந்து கலந்துவிட்டு உங்களுக்கு உடனே நான் என்ற பதத்தை கூறியவுடன் நான் ஏன் பிறந்தேன் என்ற அற்புதமான ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் உண்மையிலே பல கேள்விகளை தொடுத்து எங்களை நாங்கள் ஏன் இந்த பூமியிலே பிறந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்ற தத்துவார்த்த ரீதியாக வந்த ஒரு பாடலாக இருக்கும். கேட்டு மகிழ்வோம் என்ற எண்ணும் வேளையிலே ஒலிக்க இருக்கின்றது ரேவதி. உங்களோடு நாங்கள் முனைந்திருக்கின்றோம். ஒலிக்கின்றது சொல்லோடு பாடல். நான் தந்த சொல் நான், நீங்கள் தந்த பாடல் நான் ஏன் பிறந்தேன்.

0: குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுத போக்குறீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமில்ல நாடே.

நிந்த

0: நீங்கள் கூறும் வார்த்தைக்கு பாடல்களை அப்படியே தந்து ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அந்த வார்த்தைகளிலே 1000 அர்த்தங்கள் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தினமும் மலரும் கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைந்து கொடுத்த பதத்துக்கு உடனே பாடலை தந்து சேர்க்கின்றீர்கள். எவ்வளவு அற்புதமான சிறப்பான ஒரு அம்சம். ஏனென்றால் கோடிக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கும் இந்த தென்னகத்து திரையுலக பாடல்களே, எந்த பாடலை கொடுப்பது, எந்த பாடலை தெரிவு செய்வது என்று நீங்கள் கவலைப்படும் வேளையிலே அந்த பாடலை நீங்கள் பதத்தை தந்தவுடன் பாடலை தருகின்றீர்கள் என்றால் உங்கள் இதயத்திலே எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கின்றன பாடல்கள் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்று உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரம் சரியாக 12:11 ஆகிவிட்டது. இன்னும் சில நிமிட நேரங்களில் எங்களுடைய வானொலியை நிறைவுக்கு வரலாம். நிகழ்ச்சியை நாங்கள் பூர்த்திக்கு கொண்டு வரும் வேளையிலே சொல்லாயோ வாய் திறந்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகின்றார் என்னுடைய அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜெயா. வணக்கம் வணக்கம் அன்பு பேத்தி. வணக்கம்
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் குண்டு குண்டு பேத்தி. நான் நலமாக இருக்கின்றேன் பேத்தி. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? அங்கே ஒரு பெரிய ஒரு விடயம் என்னவென்றால் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை எல்லோரும் கேட்டு மகளும் வேளையிலே பச்சை பாலகர்களும் கேட்கின்றார்கள் என்று தெரிகின்றது. சரியா? அந்த பாடலை தலையை உயர்த்தி உயர்த்தி கேட்கின்றான் என் பூட்டன் கொள்ளு பேரன். சரியா? கூட்டத்தில் கொள்ளு பேரன். அங்கே பார்த்தேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் அந்த படத்தை. அப்புறம் அப்படியே இருந்து கையை உண்டி தலையை நிமித்தி தலையை ஆட்டி ஆட்டி அப்படியே கண்ணை தூண்டி பார்க்குறான், கேட்கின்றார் அந்த பாடலை, நிகழ்ச்சியை கேட்கின்றார். அவருக்கு இப்பொழுதே உள்ளத்திலே தாத்தாவின் குரலும் பதிந்து விடும் என்றுதான் எண்ணுகின்றேன். இல்லையா? நன்றாக இருந்த பார்க்க மகிழ்வாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசைகள் என்றென்றும் உங்களுக்கு.
1: நன்றி.
0: எப்படி நீங்கள் தூக்கத்துக்கு போகவில்லை? பாடலை கேட்டு எல்லாம் தூங்கி விட்டாங்களா எல்லோரும்? வாழ்த்துக்கள். இதுதானே காலம். இனிய பொழுது பெரியவர் என்ன செய்கிறார் சுந்தரேஷன்?
1: பெரியவர் பாடசாலைக்கு போய் கொண்டு இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கிறார்.
0: நன்றாக படிக்க வைங்கள். இதுதான் வயது. அவர் உங்கள் கருத்துக்குள்ளே வைத்திருக்கணும், மடியிலேயே வைத்திருக்க, உங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் இந்த வயது. டீன் ஏஜர் இப்பொழுது அவர். 13 வயது வந்து விட்டது அல்லவா? 14 இடையூறான காலங்கள், டேஞ்சரஸ் டைம், டீன் ஏஜஸ். நீங்கள் எல்லாம் அப்படித்தானே இருந்து வந்து விட்டீர்களா? அனுபவங்கள் அவர் நல்ல பையன், நல்ல என்ன. நீங்கள் தானே 3 ஈஸ்வரரை வைத்திருக்கின்றீர்கள், ஜம்புக ஈஸ்வரன், சுந்தரேஸ்வரன், பிரகதி
1: சின்னவன்.
0: எல்லா ஈஸ்வரரையும் உங்களகம் வைத்திருக்கும் சக்தியாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த சொல்லோடு பாடல் என்ற விதத்திலே உங்களுக்காக நான் ஒரு பதத்தை தரட்டுமா? காத்துக்கொண்டிருக்கும் பதம், அந்த பதம் என்னவென்றால் உங்களுக்காக தரக்கூடிய பதம் எதுவாக இருக்கலாம் என்ற எண்ணும் வேளையிலே எனக்கு தெரிகின்றது என்ன பதம் எங்கே காணவில்லை, உங்களுக்கான பதத்தை காணவில்லை. உன் என்ற பதம், உன் பதம், அதிலே என்ன பாடலை உங்களால் தர முடியும்? அற்புதமான பாடல்கள் இருக்கின்றன. கனவு என்ன பாடல்? அந்த பாடல். அது என்ன பாடல்? அது நல்ல பாடல் தானே அந்த பாடல். நீங்கள் மூளுக்கு விருப்பமான பாடல தரலாம். நான் சும்மா இருக்க ஹம்பிங்குடைய பேத்திய கண்டுபிட
1: சந்தோஷம்.
0: இந்த பாடல் இப்ப உன் என்ற பதத்துக்கு தாத்தாவும் பேத்தியும் இணைந்து தரும் பாடலாக கேட்போம். அப்படி இறுதி நேரத்தில் அங்கே எழுதி கொண்டிருந்தீர்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன் வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டு நீங்கள் எங்களோடு தான் நினைந்திருக்கின்றீர்கள். அந்த மகிழ்ச்சியோடு இருந்த வேளையில் இறுதியாக அதை வந்து ஒரு பாடலை தரவும் வேண்டும் என்று ஓடி வந்து விட்டீர்கள். உங்களுடைய சிந்தனையை குழப்பி விட்டுனாலும் வேறு என்ன உன்னிலே வேறு என்ன பாடல் வரக்கூடும்?
1: இல்லை இல்லை இல்லை அப்போ வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதுவும் நல்ல பாடல் தான்.
0: நீங்களும் ஒரு பாடலை சிந்தித்து பாருங்களேன். உன் என்ற பதத்திலே
1: உன்னால் முடியும் தம்பி தம்பி இருக்கும் உன்னை நம்பி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற பாடலை உங்கள் தெளிவாக எடுத்துக்கொண்டேன். உன் மார்பில் தினமும் அந்த பாடலை தாத்தாவும் பேத்தியும் கேட்ட பாடலாம் எடுத்துக்கொள்ளுகிறேன். சரியா? வாழ்த்துக்கலாமா. சிறப்பு பிள்ளைகள் மகிழ்வாயிரம் அவன் பேரை பேரை பார்த்து அப்படி அப்படி என்னென்னு பார்க்கலான் என்னுடைய பேர். அந்த அந்த பாடல் பாடுகின்றது மொழியல் தமிழ் வானொலியிலே பாடல்
1: கேட்குறேன்.
0: அப்படியே திரும்பி திரும்பி பார்க்கலானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவர் ஒரு பாடகராகவும் பெறலாம் தானே. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். சிறப்பாக மகிழ்வாக இருங்கள். இனிமையாக இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு நன்றி. உங்கள் பாடலை நான் தருகின்றேன். காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சொல் ஆயோ வாய் திறந்து என்ற பாடலை தந்து பதம் தந்து பாடலை கேட்கின்ற சொல்லோடு பாடல்.

0: the feeling of adding something to watch
1: for. சொல்லாயோ வாய் திறந்து அந்த பாடலை பாடிக்கொண்டு உங்களை அழைக்கும் வழியிலே நீங்கள் வந்து பதத்தை கொடுத்தவுடன் சொல்லிவிடுகிறீர்கள் பாடலை. அந்த வகையிலே அன்புடன் குண்டு பேத்தி ஜே ஜேயா வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு அற்புதமாக அந்த பேர குழந்தையை பற்றியும் பேசி மகளும் இந்த வேளையிலே அவர் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன் என்ற பதத்தை கொடுத்தேன். உடனே உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற பாடலை தர இருந்தால் நான் இடையிறுத்து விட்டேன். இருப்பினும் அந்த சிந்தனையை தாளவிடாமல் என்னுடைய தடையை மீறி அவர் உடனே உன்னால் முடியும் தம்பி தம்பி என்ற அற்புதமான ஒரு பாடலை தந்திருக்கின்றார் தானே. அந்த பாடலை கேட்டுவிடுவோம் இப்பொழுது. ஜெயா உங்கள் பாடல் எங்கே பேரனும் கேட்டுக்கொண்டிருப்பான்.

உன்னால் முடியும் தம்பி திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். உன்னால் முடியும் தம்பி தம்பி என்று உணர்ச்சி வசமாக நாங்கள் எண்ணக்கூடிய வகையிலே எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எழுச்சியை காட்டுவதற்கு நாங்கள் எழுச்சியோடு தெரிஞ்சு எங்களால் முடியும் என்ற நம்பிக்கையும் துணிமையும் மூட்டும் பாடலாக கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இனிமையான இந்த பாடலை தந்த ஜெயா உங்களுக்கு நன்றி. நீங்கள் எந்த பதத்தை கொடுத்தாலும் எங்களால் பாடல்களை அள்ளி கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஓடி வந்து துணிவோடு உங்களால் முடியும் என்பதை நிரூபித்து காட்டி சென்ற அன்பு உறவுகள் ஜெகபர் சாதிக், சரவணன், சாந்தி, சிவரஞ்சினி, கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி, ஜெயா, உங்களுடைய துணிவையும் நம்பிக்கையும் பாராட்டுகின்றேன். நான் ஞாபக சக்தியையும் பாராட்டுகின்றேன். எடுத்தவுடனே பாடலை தருவதற்கு எல்லாராலும் முடியாததான் சிந்திப்பார்கள். பாடல்கள் தெரியும், உடனே வராது. வேகம் விவேகம் என்று ஒன்று இருக்கின்றது. வேகமாக விவேகமாக இருக்கும். விவேகம் இருந்தால்தான் வேகமும் வரும். வேகம் இருந்தால்தான் விவேகம் வரும். ஒன்றோடு ஒன்று பின்னிப்பணையப்பட்ட ஒரு உணர்வு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை என்று கூறியிருக்கின்றேன். 12:23 எங்களுக்கு காட்டும் விலை உங்களுக்கு 10:53 விரைவில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வரப்போகணும் நிகழ்ச்சிக்கு வரப்போகின்றோம் என்று தடுமாறுகின்றது வார்த்தைகள். என்ன காரணம் தெரியவில்லை. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் என்றதை உணர்த்துகின்றது அன்பு உறவுகளே.

இந்த பாடல் எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளை இறுதி நேரத்தில் ஒரு பாடலை தரலாம், தந்து நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். என் மனதிலே தோன்றிய பாடலை நான் ஜெயா அவர்கள் கேட்டபொழுது உன் என்ற பதத்துக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா. அவருடைய சிந்தனையை நான் தடைக்கவில்லை. அவருக்கு அந்த உன்னால் அந்த துணிவு அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த பாடலை அவர் தந்த வேளையிலே நானும் ஒரு பாடலை கொண்டேன். அது என் மனதில் நடுகிறும். அந்த வரி என்னை பிடித்த வரி. ஏனென்றால் மொன்றியல் தமிழ் வானொலியைத்தான் நான் தினமும் கேட்பது. மொன்றியல் தமிழ் வானொலியோடு தான் நான் வாழ்கின்றேன். அந்த வகையிலே மொன்றியல் தமிழ் வானொலி எங்கள் மூச்சு என்பதை எடுத்து கூறும் வகையில் இந்த வரும் பாடலின் முதல் வரியிலே இருக்கின்றது. உன் மார்பில் வெளி தூங்கு என்ற அந்த பாடல் நினைத்தேன் வந்தாய் என்ற திரைப்படுத்த பாடலாக இறுதி பாடலாக என் விருப்பமாக தந்துவிடுகிறேன். உன் என்ற பதத்துக்கு அந்த பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு

உள்ளம் நிறைந்த கரத்தோடு நினைவிலும் கனவிலும் தூங்குகின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியே. உடல் பொருள் ஆவி அத்தனையும் உன்னோடுதான் என்று அன்பு மகளின் வழியிலே அவள் காட்டிய பாதையிலே இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே இணைந்திருக்கும் வேளையில் உங்களோடு பேசி மகளும் அந்த பாக்கியம் இறைவன் கொடுத்தவளே நன்றி எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இனிமையான இந்த பாடலோடு நிறைவேறுகின்றது சொல்லோடு பாடல். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. இப்பொழுது நேரம் சரியாக 12:31 கனடாவிலே உங்களுக்கு நேரம் 11:01 ஆகிவிட்டது. இணைவோம் என்றோம், இணைந்தோம், பாடல் தந்தோம், கேட்டோம், மகிழ்ந்தோம் என்று கூறி எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறும் வேளையிலே இறுதியாக எப்பொழுதும் போல அன்னை தந்தை ஆசான் அன்னை தமிழ் இவற்றையெல்லாம் கழித்து இந்த ஒரு நிலையை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலியில் அமர்த்திவிட்ட இறைவனுக்கும்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். நேரம் 11:30 கனடாவில், 7 திருநாட்டிலும் இந்தியாவிலும், இப்பொழுது பாரத நாட்டிலும் 9:00 என்று காட்டும் இந்த நல்ல வேளை 2025 ஆண்டின் 6 மாதத்தின் 16 நாள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. என்று கதம்பம், கதம்பத்தில் என்ன இருக்கும் என்பது தெரிவதற்கு முன்பு அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு அறிவித்த இறைவன் எல்லோரையும் காக்கும் அவர்களுக்கு முதற்கண் மனம் திறந்து வணக்கம் கூறி அவர்களை எங்கள் வானொலியோடு இணைத்து கொண்டு முகம் தெரிந்து தெரியாத என் அன்பு நீய நெஞ்சுங்களே, உறவுகளே, உங்களையும் வருக வருக என்று காற்றலைக்கு வரவேற்று வணக்கம் கூறி இணைந்து கொள்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

விபரீதமான இந்த நல்ல வேளை எங்களுக்கு முற்பகலாக இருக்கின்றது, உங்களுக்கு இரவுகளாக இரவாக இருக்கின்றது. எங்கள் காலநிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். 24 வகை செல்சியஸ் நல்ல வெப்பத்தோடு இருக்கின்றோம். வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. எங்கே நாங்கள் ஒரு வாகனத்துக்குள்ளோ அல்லது வீட்டின் உள்ளே இருந்தால்தான், வெளியே சென்றால் அந்த வெப்பத்தை எங்களால் உணர முடியாது, வெப்பமாகவும் தோன்றாது. ஏனென்றால் இன்னும் குளிர்நிலை இருக்கின்றது, நிலம் இன்னும் குளிர்ந்த நிலையில் இருக்கின்றது. இன்னும் புற்களுக்கும் பூக்கண்டுகளுக்கும் மரங்களுக்கும் செடிகளுக்கும் நாங்கள் நீர் தெளிக்கவில்லை, நீர் பாய்ச்சவில்லை. அவ்வளவு தூரம் குளிர்மை இருக்கின்றது. இருப்பினும் பச்சை பசல் என்று பசுமையாக வானம் தெளிவாக இருக்கின்றது. இந்த வேளை உங்களுக்கு அப்படி இருக்கின்றது என்று கூறுங்கள். ஆனால் நாங்கள் வீட்டின் உள்ளேயும் அலுவலகத்துக்குள்ளேயும் மண்டபத்துக்குள்ளேயும் இருக்கும் வேளையிலே குளிரூட்டியைத்தான் பாவிக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே

கட்டடங்களை வீடுகளை அமைக்கும் பொழுது அவர்கள் குளிரை மையமாக வைத்துத்தான் அந்த உபகரணங்களை உபயோகிக்கின்றார்கள். எக்காரணம் கொண்டும் காற்று வெளிக்காற்று உள்ளே போக முடியாது, உள்ளிருந்து வெளியே போகிறதுக்கேற்ற வசதிகளை செய்து வைத்திருக்கின்றார்கள். உள்ளுக்குள்ளே எங்களுக்கு வெப்பமான காலத்தில் குளிரையும் குளிரான காலத்தையும் வெப்பமையும் ஏற்றுக்கொள்வதற்காக கருவிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சுவர்களை எல்லாம் அமைக்கும் பொழுதும் தளங்களை அமைக்கும் பொழுதும் கூரைகளை அமைக்கும் பொழுதும் வெப்பத்தை உள்வாங்கி தேக்கி வைக்கக்கூடிய தன்மையிலே தான் அவர்கள் வைத்திருப்பார்கள் என்ற குளிர் நாடு. இந்த 12 மாதங்களிலும் எப்பொழுது குளிரும் எப்பொழுது பெரும் வெப்பம் வரும் என்று எங்களுக்கு அறிய முடியாது. அப்போ வீட்டிலே குளிர்காலம்தான் குளிரோடு இருக்கிறோம் என்றல்ல, கோடை காலத்திலும் குளிரோடு இருக்கும் வண்ணம் உள்ளுக்கு குளிர் சுவர்ந்து கொண்டிருக்கும். அதற்காக நாங்கள் குளிரூட்டியை உபயோகிப்போம். இப்பொழுது நான் கலையகத்துக்குள்ளே வந்திருக்கும் பொழுது எங்களுடைய குளிரூட்டி வேலை செய்கின்றது, வேலை செய்கிற குளிரூட்டப்பட்டிருக்கின்றது. நான் சாதாரணமாக அணிந்திருக்கின்ற ஆடைக்கு மேலே ஒரு குளிர்ச்சட்டையும் நான் அணிந்திருக்கின்றேன். காரணம் குளிர் எங்களுக்கு குளிர் தாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த இயற்கையான குளிர் வழியாலே வீட்டினுள்ளே செயற்கையான குளிர் இதனால் உடல்நிலைகள் பாதிக்கப்படுவது உண்டு என் அன்பு நேயர்களே. கடந்த ஓரிரு நாட்கள் என்னால் காற்றலைக்கு வர முடியவில்லை. எங்களால் நேரொலிக்கு மட்டும்தான் வர முடியவில்லை. ஏன் நிகழ்ச்சிகள் ஒழுங்காக நிகழ்ந்து கொண்டிருந்தன, எல்லோரும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றீர்கள். இடையிலே நல்ல நாட்களும் ஏற்பட்டிருந்தது. இங்கே கனடாவிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கணிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்த வருடம் தந்தையர் தினத்தை மிகவும் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடினார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் ஆசிய நாடுகளிலே இப்பொழுதுதான் இந்த நவநாகரிகமான கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் வருகின்றதே தவிர முன்பு எந்த நாளும் எங்களுக்கு பண்டிகை நாள் போன்று தாய் தந்தை உறவினர் சகோதரங்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்தோம். அதனால் எங்களுக்கு தினமும் அந்நியர் தினம்தான், தினமும் தந்தையர் தினம்தான், தினமும் மழலையர்கள் தினம்தான், தினமும் குடும்ப வாழ்தான். இப்பொழுது வேகமாக விரைந்தோடும் காலத்திலே 24 மணி நேரங்கள் ஒரு நாளுக்கு போதாமல் இருக்கின்றது மக்களுக்கு. அதனால் தங்களுடைய வைபவங்களை கொண்டாட்டங்களை பண்டிகைகளை வீட்டு காரியங்களை மங்கள சுபகாரியங்களை எல்லாம் செய்வதற்கு அவசரமாகத்தான் ஒவ்வொன்றும் செய்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது போக்குவரத்து விஞ்ஞான வசதி ஏற்பட்டபடியால் கனடாவிலும் அதாவது 5 கண்டங்களிலும் சிறந்து வாழ்கின்றார்கள் உறவுகள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு இடம் சென்று வருவதற்கு காலம் நேரம் போதாமல் தான் இருக்கின்றது. அதனால் எங்களுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் சில வைத்திய சோதனைகள் இப்படி வந்து கொண்டிருக்கின்றபடியால் உங்களுக்கு 2-3 நாட்கள் நான் இந்த நேரத்தில் எனக்கு அந்த நியமனங்கள் வந்தபடியால் உங்களோட நேரலையில் சந்திக்க முடியவில்லை. இருப்பினும் ஏனைய நிகழ்வுகள் ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டது உங்கள் பொறுமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது சுமூகமாக வந்திருக்கின்றோம். எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. கலையகத்தை பொறுத்தவரை நாங்கள் இருவர் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம். குழுக்கள் தங்களாக தங்களுடைய கடமைகளை செய்கின்றார்கள். இந்த ஒலியலையை பொறுத்தவரை நானும் மகளும் தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்துதலை மகள் செய்து கொண்டிருக்கும் வேளை ஏனையவற்றை நானும் பார்த்து கொண்டிருக்கின்றபடியால் நேரொலிக்கு வருவதற்கு சில தடை. மகள் சுகமாக இருக்கின்றார். அவருக்கு இப்பொழுது சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நியமனங்கள் இன்று நாளை என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வைத்தியர்கள் அழைக்கும் நேரத்தில் தானே அந்த நியமனத்தை நாங்கள் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கள் நேரத்துக்கு இந்த நோயை எங்கள் நேரத்துக்கு எங்கள் சுகத்துக்கு எங்களுடைய சௌகரியத்துக்கு வர வளைக்க முடியாது. நோய் வர வேளையிலே தான் அதை நாங்கள் நாடி சென்று சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஆவணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவதால் சில தடைகள் ஏற்படுகின்றது. உங்கள் பொறுமைக்கும் புரிந்துணர்வுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன் என் அன்பு நேயர்களே. இன்று சூரிய பகவான் கூட தன்னுடைய கடமையை சரியான வகையிலே செய்து கொண்டிருக்கின்றார். இன்று 5:11 வெளிச்சம் வந்துவிட்டது. ஆனால் 5 வெளிச்சம் எங்களுக்கு தெரிய துவங்கிறது. புலர்கின்றது பொழுது என்று தெரிந்து விட்டது. அதிகாலை 5:11 புலர்ந்து விட்டது முற்றாக. தெளிந்த வெளிச்சமாக தெளிந்த வானமாக பச்சை பசல் என்ற காட்சியோடு மிகவும் அழகாக எங்கள் அயல் மிருகங்கள் பறவைகள் பிராணிகள் எல்லாம் உலாவரக்கூடியதாக இருக்கின்றது. அதிகாலையிலே பறவைகளின் சத்தங்கள் எல்லாம் அழகாக மிகவும் இனிமையாக கேட்கின்றது. எங்களுக்கு
இன்று 8:48 மாலை ஆகி இரவாகும் வேளையிலே பகல் ஒலித்து சூரிய பகவான் நிலைப்பார் என்று எதிர்ப்பு கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 15 மணித்தியாலங்களுக்கு மேலே, 15.5 மணித்தியாலத்துக்கு மேலே நீண்ட பகல் நாளில் இருக்கின்றோம். இன்று முருகல் தமிழ் வானொலியில் நேரலைக்கு வந்து கதம்பத்திலே என்ன செய்வோம் என்று வந்து திங்கட்கிழமை, திங்கட்கிழமை என்றால் என்ன நிகழ்வு நிகழும் என்பது உங்களுக்கு தெரியும்.

பாட்டு சவாரி, திங்கள் தோறும் மலரும் பாட்டு சவாரி என்றும் மலர்கின்றது. இதை நான் தெரியப்படுத்தியிருந்த வேளையிலே அன்புடன் வரவேற்றிருந்தார்கள். வானொலியை கேட்டு எங்களுடைய வலைத்தளத்தை பார்த்து, எங்களுடைய இணையதளத்தை பார்த்து, எங்களுடைய தளத்தினை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உறவு விஜயராகவன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெகவர் சாதிக் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், அரசடிக்குப்பன் சரவணன் இவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் என்ற நிகழ்வை நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டன. இது ஆரம்பிப்பித்து விட்டது. இது பாட்டு சவாரி 117வது பாரமாக வெற்றிகரமாக இயங்க இருக்கின்றது. இன்றைய 117வது பாட்டு சவாரிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வளமை போல 5 பாடல்கள் இன்றும் போட்டியில் வந்து கொதித்திருக்கின்றது நேயர்களே.

0: முதல் பதமாக ஒரே பதத்தை தாங்கி ஐந்து பாடல்கள் பல படங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஐந்து திரைப்படத்து பாடல்கள் இன்றும் ஒலிக்க இருக்கின்றன. இந்த ஐந்து பாடல்களை முறையே ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் கேட்டு எங்கள் இதயத்தில் எந்த பாடல் எங்களை இதமாக தழுவிச் செல்கின்றது, எந்த பாடல் கருத்து சுறைவாக இருக்கின்றது, எந்த பாடல் இசை நன்றாக இருக்கின்றது, எந்த பாடலின் குரலாளர்கள் சிறப்பாக பாடி இருக்கின்றார்கள், எந்த பாடல் வந்த திரைப்படம் சிறந்த திரைப்படம், எந்த பாடலுக்கு நடித்தவர்களின் நடிப்பு தரமாக இருந்தது, கதை தரமாக இருந்தது, கதையோட்டம், படப்பிடிப்பு, ஒளிப்பதிவுனி பலதும் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு பாடலை கேட்ட வகையிலே நாங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஒளிப்பதிவாளர் படத்தை படமாக்கி இருக்கின்றார், கதையை எப்படிப்பட்ட தயாரிப்பாளர் அந்த கதையை காட்சியை அமைப்பதற்கு தன்னுடைய பொருளை செலவழித்திருக்கின்றார், எப்படிப்பட்ட இயக்குனர் இந்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் வைத்து இயக்கி இருக்கின்றார்கள், எப்படியான நடிகர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடித்து அந்த கதை பாடலே வரும் கருத்துக்களை திரைப்படத்துக்கு ஏற்றவாறு வெளிப்படுத்தி நடித்திருக்கின்றார்கள் போன்ற பல விடயங்களை நாங்கள் நினைத்து பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட இந்த பாடல், எந்த பாடல் எங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துகிறது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான கட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படியான ஞாபகத்தை எந்த பாடல் ஊட்டுகின்றன பல வகையிலே உங்கள் உள்ளத்தை தொடலாம். எல்லோருக்கும் ஒரு பாடல் எல்லோருக்கும் படும் என்றும் இல்லை, எல்லோருக்கும் எல்லா பாடல்களும் பிடிக்கும் என்றும் இல்லை. உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் மனதிலே நினைத்து அதற்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இரகசிய வாக்கெடுப்பு வளமை போல 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்கள் வாக்கினை பதிவு செய்யலாம். அன்பு உறவுகளே,
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: பாட்டு சவாரி வரும் நேரத்தை காத்திருந்து எதிர்பார்த்து இப்பொழுது பாட்டு சவாரி காற்றலைக்கு வந்துவிட்டதே, பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது என்று எண்ணும் வேளையிலே என்ன பாடல்களை தரப்போகின்றார் என்று மொன்றியல் தமிழ் வானொலி என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக முதல் பதம் ஒரு பதம் ஒரே பதமாக இருக்கும், இனிய வரிகள் மாறுதலாக இருக்கும், கருத்து மாறுதலாக இருக்கும். அப்படி வர பதம் எதுவாக இருக்கும் என்ற தரவை நான் கொடுக்க இருக்கின்றேன். இந்த தரவை கொண்டு என்ன பதமாக இருக்கும் என்று கண்டுபிடித்து யார் முதலில் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும் மேலதிகமாக. அது மட்டுமல்லாமல் பாட்டு சவாரிக்கு வாக்களிக்க வரும் வேளையில் உங்கள் மனதிலே பதிந்திருக்கின்ற நீங்கள் நினைத்து வைத்திருக்கின்ற பாடலையும் கேட்டுச் செல்லலாம், அதுவும் ஒரு விறப்பாகும். இது இப்பொழுது தரவை கொண்டு என்ன பதம் என்று யார் முதலில் பதவியில் இடுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு பாடல் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதம் 3 எழுத்தை கொண்ட ஒரு பதம். இந்த 3 எழுத்தும் ஆரம்பிக்கும் அந்த பதம் உலோகங்களில் ஒரு உலோகத்தை குறிக்கின்றது. உலோகம் என்றால் வெள்ளி, பவுன், பித்தளை, தங்கம், வைரம், வைடூரியம் என்றது. வைடூரியம் லோகம் அல்ல, தங்கம் போன்ற இரும்பு, வெள்ளி, உருக்கு என்றெல்லாம் இருக்கின்றது தானே. தகரம் அந்த உலோகங்களை அடிப்படையாக வைத்திருந்து பெறுமதியான ஒரு உலோகத்தை தான் இந்த பதம் ஆரம்பிக்கின்றது. ஆனால் அந்த பதத்தில் இறுதி எழுத்து இதே பதியப்படவில்லை, முதல் 3 எழுத்தும் தான் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. புரிகின்றதா? இப்பொழுது அது என்ன பதம் என்று யார் கண்டுபிடித்து தரப்போகின்றீர்களோ அவர்கள் தாருங்கள் என்று எண்ணும் போலவே அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி, எங்கே பார்ப்போம் யாருடைய பதில் கிடைக்கின்றது என்று பார்ப்போம்.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
0: யார் சரியான பதத்தை தருகின்றார்களோ அவருக்கு முதல் பாடல் கிடைக்கும். நான் கூறியிருந்தேன் அந்த உலோகத்தின் குறிக்கும் பெயரில் இறுதி எழுத்து அதிலே இல்லை, இறுதி எழுத்து பெறாது, முதல் 3 எழுத்து தான் வரும். இங்கே இருவர் தங்களுடைய பதத்தை தந்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் சரியாக அனுப்பியிருக்கின்றார் என்று தெரிகின்றது. அவர் யாராக? மூவர் அனுப்பியிருக்கின்றார்கள். மூவர்களையும் யாருடைய பதம் சரியாக இருக்கின்றது அமைகின்றது என்று பார்க்கும் பொழுது இங்கே மூவர் அனுப்பியிருக்கிறார். கிருஷ்ணன் அனுப்பியிருக்கின்றார், சிறுவை சந்தன்ராஜ் அனுப்பியிருக்கின்றார், வளமை போல ஜெகபர் சாதிக் அவர்களும் அனுப்பியிருக்கின்றார். இந்த 3 பதத்திலே வெற்றியாளர் யார் என்று தெரிவு செய்வது 3 லோகம் சரியான லோகங்களை தந்திருக்கின்றீர்கள். ஆனால் இந்த பாடலை குறிப்பிடும் லோகம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் பாடல் வர இருக்கின்றது, அதில் தெரிய இருக்கின்றது. சிறுவை சந்தன்ராஜ் அவர்களுடைய பதம்தான் சரியான பதமாக வந்திருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கான வெற்றி பாடலை நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். கிருஷ்ணன் அவர்கள் வெள்ளி என்று அனுப்பியிருக்கின்றார், அதுவும் உலோகத்தில் ஒன்றுதான். சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தங்கம் என்று அனுப்பியிருக்கின்றார், அதுவும் ஒரு லோகம்தான். ஜெகபிரசாதிக் அவர்களும் மூன்று எழுத்து என்றவுடன் செம்பு என்றும் கூறியிருக்கின்றார். தங்கம்தான் சரியாக வர இருக்கின்றது. தங்கத்திலே அந்த இறுதி எழுத்தை தவிர்த்து தங்கத்தை குறிக்கும் பதமாக ஒலிக்க இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒழுங்காக சரியாக சிந்தித்து எழுதியிருக்கின்றீர்கள், கண்டுபிடிப்பது கடினமாகத்தான் இருக்கும். சரி, இந்த பாடல்கள் ஐந்தும் வந்து ஒலிக்க இருக்கின்றது. பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள், மல்குடி சுபா அவர்கள், டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள், சின்னக்குயில் சித்ரா, சுவர்ணலதா அம்மா, விஜய் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஐயா, பி சுசீலா அம்மா இவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இங்கே ஏ ஆர் ரகுமான் ஐயா அவர்கள், தேவா அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள், பிரபல மூத்த இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களும் இதற்கு இசை கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எங்கே பாடல்களை ஆரம்பிப்போம் என்பு உறவுகளே. முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் மின்சார கனவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு மால்குடி சுபாவாவும் இணைந்து பாடியிருக்கும் வேளையில் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசை கொடுத்திருக்கின்றார். பாடல் பாட இருக்கின்றது. அந்த பாடல் இப்படி பாடுகின்றது. முதலாவது பாடலை

ஒலித்து சென்ற பாடல் மின்சார கனவு திரைப்படத்தில் ஒலித்த பாடல். முதலாவது பாடலை கேட்டோம். தங்கம் என்ற பத கருத்தை வைத்து தங்க என்று ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வரவில்லை தங்கம் என்ற. அடுத்த பாடல் எப்படி ஆரம்பிக்கின்றது என்று பார்ப்போம். அடுத்த பாடல் பாஷா திரைப்படத்தில் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாட வேண்டும் என்று தேன்சை தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். பாடுகின்றது இப்படி.

இரண்டாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. அந்த பாடலும் தங்க என்று ஆரம்பித்து உங்களுக்கு பாடி காட்டியது பாட்ஷா திரைப்படத்தில் இருந்து. அப்படி என்றால் மூன்றாவது தங்கம் எப்படி வருகின்றது? நெஞ்சினிலே என்ற திரைப்படத்திலே மறைந்த சுவர்ணலதா அம்மா அவர்களோடு விஜயும் பாடிய பாடலாக தேவாவின் இசையில் ஒலிக்க இருக்கும் இந்த பாடல்.

தங்கம் என்ற பொருளிலே வந்து தங்க என்று ஆரம்பித்து ஐந்து பாடல்கள் ஒலிக்க போட்டிக்கு ஆயத்தமாக இருந்தவர்களிலே மூன்று பாடல்கள் ஓடி முடித்துவிட்டன. எங்கள் காதோரம் கேட்டு மகிழ்ந்து விட்டோம். நெஞ்சோரத்தில் நிலைக்கும் பாடலாக வரும் அடுத்த பாடல் என்ன படமாக இருக்கும், அந்த பாடல் யார் பாடியதாக இருக்கும், அந்த பாடலை பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று சங்கர் கணேஷ் அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடல் என்ன திரைப்படத்திலே ரகுபதி ராகவ ராஜா என்ற ராம் என்ற திரைப்படம், ரகுபதி ராகவ ராஜா ராம் திரைப்படத்திலும் தங்க என்ற பொருள் தாங்கி வரும் இனிமையான பாடல் இப்பொழுது நான்காவது வரிசையிலே நின்று எங்கள் காதோரம் ஒலிக்கின்றது.

இனிமையான நான்காவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டோம் அன்பு உறவுகளை. இப்பொழுது எங்கள் இதயத்திலே பெரிய போராட்டம் இருக்கின்றது. எந்த தங்கம் சிறந்த தங்கம் என்று தெரிவு செய்யும் பொறுப்பு எங்கள் கையில் இருக்கின்றது என்று எண்ணுகிறீர்கள். இருப்பினும் இன்னும் ஒரு பாடல் வரை இருக்கின்றது அல்லவா? அந்த பாடல் எந்த படமாக இருக்கும்? அந்த பாடல் எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தங்க என்ற பதத்தை தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று தெரிவு செய்யப்பட்டு அந்த பாடலை கொடுக்கும் வழியிலே அதுக்கு சரியான இசை அமைப்பாளர் எல்லோராலும் போற்றப்படும் கலையுலகமை போற்றும் நானும் மதிக்கும் எங்கள் அன்பு ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே மலர்ந்த பாடல் ஐந்தாவது வரிசையில் நின்று நானும் வருகின்றேன் போட்டிக்கு கேளுங்கள் என்று ஒலிக்கின்றது. இப்படி

முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு.

இனிமையான ஐந்து பாடல்கள் தங்கா என்று ஆரம்பிக்கும் முதல் பதத்தோடு ஒலித்து ஓய்ந்தது அன்பு உறவுகளே என்று பாட்டு சவாரி 117 மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் தினமும் மலரும் நிகழ்ச்சிகளிலே திங்கட்கிழமை தோறும் அலங்கரிக்குது காற்றலையை பாட்டு சவாரி. அந்த பாட்டு சவாரியிலே 116 பாட்டு சவாரிகளை கேட்டு மகிழ்ந்து தெரிவு செய்த வேளையிலே 117வது பாட்டு சவாரி இன்று மலர்ந்தது. ஐந்து பாடல்களோடு தங்க என்ற பதத்தோடு ஆரம்பித்திருக்கின்றது. அந்த தகவலை கேட்டு முதலில் அறிவித்தவர் தந்தவர்கள் பலர். என்ன பதம் என்று அதிலே சந்தன்ராஜ் அவர்கள் சரியான பதத்தை தந்திருக்கின்றனர். அவருக்கான வெற்றி பாடல் காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஐந்து பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக தலை சிறந்த கலைஞர்களால் தயாரிக்கப்பட்டு வெளிவிடப்பட்ட பாடல்களாக கேட்டு மகிழ்ந்தோம். இந்த ஐந்து தங்கங்களிலும் எந்த தங்கம் எங்கள் இதயத்தை தொட்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது சில நிமிட நேரங்களில் நீங்கள் வாக்குச்சாவடி திறக்கப்பட இருக்கின்றது. 6478746415 என்ற இலக்கத்தோடு அழைத்து இரகசியமாக நீங்கள் வாக்குகளை அளித்து இன்றைய பாடலை தெரிவு செய்து கொள்ளலாம். அந்த வகையிலே ஐந்து பாடல்களின் வரிகளும் அங்கே உங்களுக்கு புலனத்திலே தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி இறுதி வரைக்கும் இடையிடையே பல்லவி சரணங்களும் ஐந்து பாடல்களுக்காக ஒலிக்கப்படும். உங்கள் ஞாபகத்திற்காக எங்கே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தீர்வு செய்து தீர்க்கமான முடிவோடு ஓடிவந்து இன்று வாக்கினை தர இருக்கின்றீர்கள். வாக்கினை பெறுவதற்கு வாக்குச்சாவடி இதோ திறக்கப்பட்டு விட்டது. வாருங்கள், 6478746415 என்ற இலக்கத்தோடு காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு நான் மேலும் அதிக நேரம் கொடுக்கவில்லை. இதோ வானொலிக்கு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை.

0: காட்டு சவாரி 117 முதலில் வரும் உறவினை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதி. தாங்கள் மீராமா நலமறிங்களையா?
0: வணக்கம் வணக்கம். முகவரி தந்து முழுமையாக இணைந்து கொண்ட அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களே, நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். அம்மாவும் நலமாகத்தான் இருக்கின்றார். என்றாலும் காற்றலைக்கு வருவதற்கு இன்னும் சற்று பலம் வேண்டும். அவருக்கு விரைவில் வருவார் என்று கூறும் இந்த நற்செய்தியோடு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற செய்தி கேட்டு மகிழ்ந்தோம். அனைவரும் நலமன்ற வேளையிலே அங்கே பச்சைக்கிளி செல்லக்கிளியும் நலமன்றதை தெரிந்தோம்.
1: ஆமாயா ஆமாயா, எல்லாம் அனைவரும் நலமா இருக்கு.
0: நலம் நலம் நலம் நலம். பாடல்கள் எப்படி இருந்தன? 5 பாடல்களும்
1: அருமையான பாடல்.
0: நீங்கள் அங்கே ஊகித்திருக்கின்றீர்கள், லோகத்தை கண்டுபிடித்து. உங்களுடைய ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததற்கும், இடையிடையே எங்களோட காற்றலையில் எங்களுக்கு ஏற்பட்ட பல தடைகளின் மத்தியிலே ஒலிபரப்பு தாமதித்த வேளையிலும் நீங்கள் கிருஷ்ணன் சில்வர் சந்தன்ராஜ் போன்றோர் எங்களுக்கு மஞ்சள் கடலாசி அனுப்பி எங்களை விழிக்க வைத்து தொடுதிருப்போடு இயங்க வைத்தீர்கள். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு பல தரப்பட்ட தொல்லைகள் ஏற்பட்ட காலநிலை ஒருபுறம் இப்பொழுது நல்லதாக இருந்தாலும், வேறு வேறு நிகழ்ச்சிகள், எங்களுடைய வைத்திய சோதனைகள், அதற்கிடையில் இந்த ஒரு இங்கே தானே ஒவ்வொரு முறைக்கு ஒவ்வொரு நாள் தருங்க. அன்னை நாள், தந்தை நாள், பிள்ளை நாள், மழலை நாள் என்றெல்லாம் ஒரு நாட்கள். அது நாங்கள் எதிர்பார்ப்பதல்ல, இனியோர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்களுடைய வரவுகள் கலையத்துக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு கெடுபிடிகள் இருந்ததுனாலே 2-3 நாட்கள் நேரொழிக்கு வர முடியவில்லை. இருப்பினும் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள். உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களுக்கும் அழைப்புகளுக்கும் அனுசரணைக்கும் நன்றி.
1: நன்றி.

0: காற்றலைக்கு வந்து விட்டோம் ஜெகபிரசாதிக் அவர்களோடு.
1: நல்லதோர்
0: பாடலை தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எங்களுக்கு குளிர்நிலை வெளியே வெப்பமாக இருக்கின்றது, வீட்டுக்குள்ளே குளிரூட்டிய போட்டிருக்கின்றோம். அது குளிர துவங்கிறது கலையகத்தை முழுமையாக அடைத்திருக்கிறபடியால் எனக்கு கூதலாக இருக்கின்றது. அதனால் இந்த கம்பளி சட்டையை போட்டுவிட்டு உங்களுக்கு அதை அறைய
1: தந்திருந்தேன்.
0: இப்பொழுது நல்ல பாடலை தந்திருக்கேன் உங்களுக்காக. என்ன பாடலை நான்
1: எனக்கு படம் வந்து சிநேகிதி. படத்துல இருந்து தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா அப்படின்னு
0: விருப்பம் பல தடவை கேட்டிருக்கேன்.
1: ஆமாயா
0: பாடலும் வந்ததுதான் போட்டிக்கு வந்தது இந்த பாடல். தங்க தெரிவிலே தங்க நிலவே
1: நீ இல்லாமல்
0: நல்ல பாடல் அது. நீ இல்லாமல்
1: ஆமாயா
0: நல்லது. ஜெகபர் சாதிக் அவர்களை அடுத்த உறவு அழைக்கின்றார். நான் அவரிடமும் செல்லுகின்றேன். உங்களுடைய இணைப்புக்கும் வாக்களிப்புக்கும் நன்றி. நல்ல பாடலை கேட்டிருக்கீர்கள், நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அடுத்த உறவாக எங்களுடைய அன்பு உறவு தேவா இருக்கின்றார் இணைப்பிலே. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா. நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா பேசுகிறேன்.
0: நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா என்று அழகாக தன்னுடைய பெயரை பதிவு செய்கின்றார். ஊரையும் பெயரையும் பதிவு செய்யும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தேவா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் செல்வ செழிப்போடன் இருக்கிறேன் ஐயா.
0: ஆஹா, செல்வ செழிப்பன் செல்லும் பொழுது 16 செல்வங்களும் அங்கே அடங்குகிறது ஐயா. வாழ்த்துக்கள். இதுதான் போதுமென்ற மனமே பொருந்து பொஞ்சை மறந்து இதுதான் இதுதான் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது பெருந்தன்மை. அது பெரிய பெருங்குணம். வாழ்த்துக்கள். குறை குற்றம் எதுவும் பார்க்காமல் எல்லாவற்றையும் நேர்மறையாக எடுத்து எங்களுக்காக இந்த உலகம் நினைத்து செல்வ மகிழ்வோடும் பல சிறப்புகளோடு செல்வத்தோடு வாழும் மேலும் பல செல்வங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அங்கே அம்மா எப்படி இருக்கின்றார்? அம்மாவும் நலமாக இருக்கின்றார். நீங்கள் கூறிய பதவிகளில் அடங்கி நலமாக
2: இருக்கின்றது.
0: சரி, நின்று நாங்கள் நேற்று தினம் போல் இருக்கு. நீங்கள் எனக்கு அழைத்திருக்கிறீர்கள். நான் எடுக்க முடியவில்லை என்றால்
3: நிகழ்ச்சி ஓடி உங்க நிகழ்ச்சி ஓடி இருந்துச்சு. அதுக்காக
0: செய்ய பார்த்தீர்கள். நேற்றைய தினம் எனக்கு அங்கு இங்கே பல குழந்தைகள் தானே எல்லோருடையரும் எல்லோரும் எனக்கு குழந்தைகள் தானே. தந்தையர் தினம் என்ற ஒரு தினம் இங்கே விடவில்லை. எல்லோரும் வந்து அன்பு தொல்லைகள் அதிகரித்து விட்டது. அதனால் தொலைபேசி கூற முடியவில்லை. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை காற்றலைக்கு விட்டு பாக்கு சாப்பாடுக்கு செல்வோம். அதுதான் முக்கியம்.
2: போவோம்
0: பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அன்புடன் தேவாவுடன் தேவா நல்ல பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த வழியில தேவாவுக்காக என்ன பாடல் விருப்ப பாடலாக கேட்க விரும்புகிறீர்கள்?
1: பாடல் வந்து இது இந்த போய்வா மகனே போய்வா என்னும் அந்த பாடல்
0: கர்ணந்திரை இல்ல திருவிளையாடு
1: திரு அம்மையா
0: போய்வா மகளே போய்வா என்ற பாடல் அதுதான் பார்ப்போமா?
1: இது திருவிழா இல்ல
0: போய்வா மகளே போய்வா நெஞ்சில் புன்னகேசம் வந்து போய்வா அந்த பாடல் அது வேற வந்து பாடல் உங்களுக்கு தருகின்றேன். இனிமையான பல கருத்தும் இருக்கின்றது அதிலே தங்க விக்ரம் தங்க மகள் தங்க
1: சிரமப்பட்டு இம்மு இல்லாம எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க.
0: நன்றி தேவா, உங்களுடைய விளக்கத்துக்கு மீண்டும் சந்திப்போம், பார்ப்போம் என்று எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. அடுத்த உறவு ஆயத்தமாக இருக்கிறார், அவரிடமும் சென்று பார்ப்போம். வணக்கம், நன்றி. முன்னிலை தமிழர் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வாக்கினை கொண்டு ஓடி வந்து சுமந்து கொண்டு வந்து நிற்கின்ற வாக்கினை தருவதற்கு இங்கே பாருங்கள். மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பெயர் சொல்லி ஊர் சொல்லி வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா, நான் சிதம்பரத்திலிருந்து தேவநாதன் பேசுகிறேன். ஐயா
0: சிதம்பரத்திலிருந்து எங்கள் தேவநாதன் அவர்கள் இனிமையாக ஆரம்பத்திலிருந்து வாக்களிப்பதற்கு சுறுசுறுப்பாக இருக்கின்றார் என்று தெரிய வருகின்றது. இங்கே அழைப்புகளில் பார்த்து நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறோம் ஐயா. அம்மாவும் நீங்களும் எப்படி உள்ளீர்கள்?
0: நலமாகவும் நலக்குறைவாகவும் நலம் மலர்ந்தும் மலம் மீண்டும் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையோடும் இருக்கின்றோம். மனித வாழ்க்கை இப்படித்தான். நான் நலமாக இருக்கின்றேன். அம்மாவுக்கு தான் இந்த பல்லோடு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள். இங்கே எடுத்தவுடன் எடுத்த நாங்கள் நினைத்த வைத்தியரிடம் செல்லவோ இல்லை நினைத்த நேரத்துக்கு செல்லவோ முடியாததானே தேவநாதன். அந்த நியமனங்களுக்காக பார்த்தோன்னா இப்போ அவருக்கு இரண்டாவது சிகிச்சை முடிவடைந்திருக்கின்றது. இன்னும் 3 தடவைகள் அவர் போக இருக்கின்றார். அந்த அதனால இந்த பல்லோடு சம்பந்தப்பட்டதபடியால் வந்து பேச்சுக்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்றபடியால் கொஞ்சம் வல்லமையும் குறைந்திருக்கின்றார். ஆனால் நலமாக இருக்கின்றார். நன்றி தேவா. நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை எங்கள் வியாபாரத்தை கவனிப்போம், வாக்குச்சாவடிக்கு செல்வோம். அப்படியா?
2: நன்றி.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. அன்பு உதவநாதன் அவர்களே, நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த பாடலை நீங்கள் ஐந்து பாடல்களையும் தெரிவித்து, ஐந்து பாடலுக்கு ஒரு பாடலை முதலாவது பாடலாக தெரிவித்தீர்கள். பாடலை கூற வேண்டும், அந்த நீங்கள் முதலாவதாக தெரிவித்த பாடலுக்கு ஏதாவது காரணம் கூற முடியுமா?
1: தங்கமகன் என்று
0: இல்லை, இல்லை, பாடலின் பெயர் நீங்கள் எனக்கு பாடலை கூற தேவையில்லை. தங்கம் என்ற ஆரம்பத்தில் அந்த பாடல் நீங்கள் தெரிந்த அந்த குறிப்பான பாடலுக்கு காரணம் தெரியும். பாடலை கூற வேண்டாம், என்ன காரணத்தை கூறலாம், அது பொருள்கள் கூற வேண்டும். காரணம்
1: அதில் வரும் சொற்கள், சொற்கள் நயம் ரொம்ப மனதை கவர்ந்ததா இருந்தது.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு தேவநாதன் அவர்களே, உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என பழைய பாடல்கள் ரொம்ப மனதிற்கு இதமாக இருக்கும்.
0: இனிமையான ஆலய மனிதரை படமாக தங்கத்திலே.
1: ஆமா, ஆலய மனிதன். ஆமா, அது மனதை கவர்ந்த பாடல், அதையே ஒளிபரப்புங்கள் ஐயா.
0: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் ஆலய மனிதையா?
1: இல்ல, தங்கத்திலே
0: பாகப்பிரிவினை திரைப்படமா இருக்கலாம்.
1: ஆமாம் ஐயா, குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஐயா.
0: ஏன் இதிலே அந்த அன்பில குறைவதில்லை, அங்கத்திலே குறைவிருந்தாலும் சிங்கத்தின் கால்கள்
1: அன்பு
0: சிதறப்பட்டாலும். நல்ல பாடல் அந்த பாடல். இது இப்ப நான் கூறிய திரைப்படம் இது, மறந்துவிட்டேன் அந்த திரைப்படத்து பாடல். அந்த பாடல் பாகப்பிரிவினை, பாகப்பிரிவினை. நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்கள் நீங்கள் அந்த படம் மறந்தவர்களே இல்லையா?
1: இருந்தாலும் மனதை கவர்ந்த
0: அற்புதமான பாடல், எனக்கு விருப்பம்.

0: இதுல தொடர்பு இணைந்துள்ளார். பெயர் வந்து ரவி, ரவி ரவி என்ற பெயர். அவர் வணிகவியல்ல வந்து ரிட்டையர் ஆயிட்டார் சார். அதனால வந்து அவரு, ஆமா அவரும் நல்லாவே பாடுவாரு, உங்க ப்ரோக்ராமுக்காக காத்துட்டு இருக்காரு.
1: ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடுவோர் பாடலாமுக்கு அவர் வந்து இணைந்துள்ளார். இப்பொழுது இணைய விருப்பம் என்றால் வந்து பாட்டுக்கு அவர் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுதும் இது இருக்கிறாரா?
0: இப்பொழுது வெளியில் உள்ளார்.
1: அவருக்கு நீங்கள் விவரத்தை கொடுங்க. இந்த இந்த இலக்கத்தை எங்கள் வானொலி இலக்கத்தை கொடுங்கள். 6477-6415 என்ற இலக்கத்தோடு நேரொலி நிகழ்வு. அவர் வந்து எந்த நிகழ்வுலையும் அவர் பங்கு பெற்றார். நன்றாக பாடக்கூடியவர் என்றால் வரவேற்கக்கூடியபடி எந்த உங்களை போலதான் இவர் பாடுபவராக இருப்பார். அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாடுவோர் பாடலாம்னு அவர் பாடி காட்டலாம், இணைந்து கொள்ளலாம், தொடர்ந்து அவர் பாடிக்கொண்டே இருக்கலாம். நன்றி தேவநாதன், உங்களுடைய இணைப்புக்கும் அழைப்புக்கும் உங்களுடைய பகிர்வுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.

0: இனிமையான பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அதை கருத்தில் கொண்டு ஓடி வந்து இணைந்து வாக்கு நீ தருகின்றார்கள். அடுத்த உறவாக வருபவர் இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்.
0: ஓ, அரசடி குப்பம் சரவணன் என்றால் யாம் இருக்கு பயமே என்று கூறுவேன். அன்பு உறவு, வணக்கம் வணக்கம். உங்களை வருக வருக வென்று மொன்றியல் தமிழ் வானொலியில் வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் இருக்கின்றோம். உங்களைப் போலவும் நமது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து நேர் உறவுகளைப் போலவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: எல்லோரும் போலையும் நலமாக இருப்பது மிக கடினம் ஐயா. உலகத்திலே எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் நீங்கள் எல்லோரும் போலையும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று எவ்வளவு பக்குவமாக கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் அந்த பதத்துக்கு. நன்றி நன்றி நன்றி. நான் கொஞ்சம் உஷாராக கூறுவேன். நாங்கள் 24-25 காணுகிறோம் இப்பொழுது.
1: நீங்கள்
0: முந்திக் கொண்டுதான் இருக்கிறீர்களே. ஆனால் சரவணா, நான் 24-25 பாகை வைப்பேன். உள்ளுக்கல்ல, நான் உள்ளுக்கு இங்க குளிர்ச்சாட்டை போட்டிருக்கேன். படம் அனுப்பியிருக்கேன் உண்மையை தெரிவிப்பதற்காக. வெளியே குளிர் வெப்பநிலை இப்படித்தான் குளிர்தை. அவரும் இதோட வெளியே போவது கடினம் என்றால் இன்னும் பூமி ஆறவில்லை, குளிரிலிருந்து ஆறவில்லை. அவ்வளவு தொகையான பனியை உள்வாங்கி வைத்து கொண்டு உறிஞ்சி வைத்து கொண்டு பூமி தாய் எங்களுக்கு மேலே குளிர்மையை தந்து கொண்டிருக்கின்றார். அப்படி தராது விட்டால் இங்கு தாங்க முடியாது. தெரியும் தானே, வனத்தீ ஏற்படுறது, காட்டு தீ ஏற்படுகிற நாடுகள் இப்பொழுதும் ஏற்பட்டு இன்னும் நூறவில்லை. இனி தொடர்ந்தபடி எரிந்து கொண்டுதான் இருக்க போகின்றது. சரி, இந்த வேலையில நீங்கள் 34 கண்டு 36 கண்டு நீங்கள் பெரியவர்கள் தான் முந்திக் கொண்டு செல்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வருவோமா?
1: ஏன்னா
0: வியாபாரம் முக்கியம் அல்லவா?

0: காட்டலைக்கு வந்து விட்டோம். யாம் இருக்க பயமேன் என்ற சரவணன் ஐயா அவர்களோடு சரவணா நல்லதோர் பாடலை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்போம் முடிவிலே. இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி இருந்தது உங்களுக்கு?
1: ஐந்து பாடலும் எல்லாமே நல்ல பாடல்கள் தான்.
0: இங்கே ஒரு தகவல் ஒரு தகவல் மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய பதிவுகளே, என்னுடைய குழுவினரால் தெரிவு செய்து தந்த பாடல்களே, ஐந்தாவது பாடிய தங்கப்பதக்கத்தின் மீதே என்ற எங்கள் தங்கம் திரைப்படத்து பாடலுக்கு இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இசை அமைத்தது ஜி ராமநாதன் ஐயா என்று தந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் பேசும்பொழுது எங்களுடைய பழைய பாடலே பாடல் நிபுணத்துவம் கொண்ட எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களுடைய பார்வையிலே அவருடைய தெரிவுகளை சென்று அவர் சரி பண்ணி பார்த்தபோது அது எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார். நீங்களும் ஒரு தடவை பார்த்துக் கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுவோம். நீங்கள் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்காக சரவணன்?
1: நீங்க சொன்னது கர்ணன் படத்துல இருந்து பாடல்
0: என்ன பாடல்?
1: நிலவும் மலரும்.
0: அருமையான பாடல் ஐயா. மலரட்டுமே,
1: அந்த மலரட்டுமே, அந்த அந்த மலரட்டுமே சொல்லி முடிச்சிருப்பார்ல கவிஞர், அதே பாடல் அதே மேன்னு வேற ஒரு பாடல் இருக்குல்ல, அன்பு நடமாடும் கலைக்கூடமே. இந்த பாடல்
0: அவர்களை தேடி விருதுகள் சென்றவர்கள் ஐயா. இப்பொழுது விருதுகளை தேடி செல்கின்ற கலைஞர்கள் தான் இருக்கின்றார்கள். காசை கொடுத்து விருது வாங்குவார்கள். சும்மா ஒரு பாட்டுக்கு ஒரு வரிய பாடிவிட்டு அதுக்கு யாரோ ஹம்பிங் செய்கிறார்கள், யாரோ உறவுகளுக்கு ஆட்டியோ பேர் வருகின்றது. இதெல்லாம் போலியா போடு. இதனால் தான் நம் முன்னோர்கள் கூறியிருந்தார்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு அறிவுரை இருக்கின்றது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? கண்ணால் காண்பது கூட அது இப்பொழுது ருசுவாயிருக்கு. இப்பொழுது வந்திருக்கிறது ஏஐ, ஏஎஸ்ஐ என்ற வலைத்தளங்களில் விஞ்ஞானத்தில் வந்திருக்கிறது தானே தொழில்நுட்பம். ஆள் இல்லாமல், உருவம் இல்லாமல் தாங்களே ஒரு உருவத்தை உருவாக்கி படங்களை தான் செய்து போகிறார்கள். அதை பார்ப்பது பொய் என்றார்கள். அதையெல்லாம் உண்மையான செய்திகள் இப்பொழுது வலைத்தளத்தில் வர்றது. எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை கடந்து போட்டுவிட்டு கண்ணால் காண்றது போல படத்தை போட்டுவிட்டு எழுதுகிறார்கள் பொய்யான தகவல்களில். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நல்லது. உங்கள் பாடல் ஒலிபரப்பும் நிலவும் மலரும் மலரட்டும் மே மே மே என்று பல்லவியிலிருந்து சரணம் வரைக்கும் ஒலி கேட்டும் கேட்டு மழுவோம் சரவணா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்கள்?
1: யாருங்க
0: நண்பர்கள்? கனகராஜ்.
1: நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: விஜயகுமார் எல்லாம் நல்லா இருக்கின்றார்கள். வாழ்த்துக்களையா, மீண்டும் சந்திப்போம். இணைந்தமைக்கு நன்றி. விரைவில் நாங்கள் விடை காணுவோம். எந்த பாடல் முதலாவதாக வருகின்றது என்று வாழ்த்துக்கள். நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: அன்புள்ள தேவநாதன் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இது இரகசிய வாக்கெடுப்பு என்று ஆரம்பத்திலிருந்து இதுவரை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் விடைகளை பதிலாக நீங்கள் தளத்திலே எழுதியிருப்பது தவறான ஒரு காரியம். தயவு செய்து உடனடியாக அதை அழித்து விடுங்கள். நன்றி. நன்றி தேவநாதன். இது இரகசிய வாக்கெடுப்பு, நீங்கள் அப்படி செய்வது அழகல்ல, முறையல்ல. தயவு செய்து அதை நீக்கிவிடவும்.
1: என்று அறியாமல் தடுமாறி

முனையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் பாட்டு சவாரி 117 இணைந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி தேவநாதன் ஐயா அவர்களே, உங்களுக்காக நான் ஒரு அறிவித்தல் தந்தேன். உடனடியாக அதை இங்கே நாங்கள் அதிபர் குழுவினர் கவனித்து விட்டார்கள். இது வந்து இரகசிய வாக்கெடுப்பு என்று கூறியிருந்தேன். நீங்கள் ஒருவர் தளத்திலிருந்தே நேர்வருக்கும் தெரியவிருந்தானே ஐயா. நாங்கள் அதனால் தானே இரகசியமாக கொண்டு சென்று வாக்களிப்பு நிலையத்து கொண்டு செல்வோம். தவறுதலாக அதை செய்துவிட்டீர்கள். எந்த உறவுகளும் அந்த தவறனை மீண்டும் புரியக்கூடாது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.

நேரம் சரியாக நண்பகலை தாண்டி 12:42 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு எத்தனை மணியாக இருக்கும் என்று தெரியுமா உங்களுக்கு? இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தமிழ்நாட்டிலே ஈழமணி திருநாட்டிலே இரவு நேரம் 10 மணியை தாண்டி 12 நிமிடத்தையும் கூட்டிக் கொண்டிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய பருவ காலத்துக்கேற்ப நேரங்கள் மாறி காட்டிக் கொண்டிருக்கின்றன. நேரங்கள் மாறினாலும் வானமும் பூமியும் ஒன்றுதானே, அங்கு வாழும் மனிதர்களும் ஒன்றுதானே. வாழும் நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வளமையாக வரும் திங்கட்கிழமை கதம்ப நிகழ்வாக பாட்டு சவாரி. இன்று 117வது பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தெரிவு செய்யுங்கள், வாருங்கள், மிகுதி பேரும் வந்து வாக்கினை தாருங்கள்.

0: கண்டு முல்லைக்கும் பல்லக்கும் ஆடை சுமந்து மெல்ல தமிழ்.
1: நன்றி யாமிருக்க பயவின் சரவணன் அவர்களே. தங்கப்பதக்கத்தின் மேலே அந்த பாடல் இசையமைப்பாளர் நாங்கள் பதிவிலே கூறியிருந்தேன் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் என்று. அதை சரியாக நேர்படுத்துவதற்காக ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து எனக்கு தெரிவித்த போது அதை நான் சரவணனோடு கலந்துரையாடியவளே சரவணனும் அதை கலந்துரையாடி தெரிவு செய்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து அதை இசையமைப்பாளர் பிரபல மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையமைப்பில் தான் அந்த பாடல் வந்திருக்கின்றது என்பதை தெரிவு செய்து கொண்டு நான் தெரியப்படுத்தி பதவியிலே கொண்டு வருகிறேன். அதனால் ஐந்தாவதாக ஒலிக்கும் தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற பாடல் எங்கள் தங்கம் திரைப்படம் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார்கள் என்ற சரியான செய்தியை நாங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு தருகின்றோம். ஜெகபர் சாதிக் அவர்களுக்கும் சரவணனுக்கும் என்னுடைய நன்றிகள்.
0: கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அழைக்க வந்தேனே. இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்கப்பதக்கத்தின் மேலே
1: இப்பொழுது வலைத்தளங்களில் இணையதளங்களில் ஊடகங்களில் வருகின்ற படங்கள் செய்திகளை உண்மையென்று நம்ப முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இவ்வளவு தவறுகள் இருக்கின்றன, இப்படி ஏன் அவர்கள் அதை திருப்பி மீண்டும் சரிபார்ப்பதில்லையா? ஆனால் அந்த வலைத்தளத்தின் மேலதிகாரிகள் அந்த அதை வச்சிருக்கின்ற நிறுவனங்களுக்கு மொழி தெரியாது. அதனால் அவர் எந்த மொழியில் என்ன பேசுகிறார் என்பதை அவர் பார்க்க மாட்டார். அவர்கள் பார்ப்பது இந்த வலைத்தளத்திலே வரும் செய்தியை ஒருவர் பதிவிட்டிருந்தால் அந்த பதிவை எத்தனை பார்வையாளர்கள் பார்க்கின்றார்கள் என்றுதான் அவர்கள் பார்த்து தொகையான ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேற்பட்ட பார்வையாளர் பார்க்கும் அந்த பதிவாளர்களுக்கு சில உதவியை பணம் கொடுப்பார்கள். வரியுடன் செய்து பணம், ஒரு சிறு பணம், அது மேலே அமெரிக்க டாலர் கனேடிய டாலர் என்று வரும் பொழுது இலங்கை இந்திய நாட்டிலே பெருந்தொகையாக தெரிகின்றது. எங்களுக்கு பெருந்தொகை பணம் தெரியும். ஒரு அதிர்ச்சியான அப்பட்டமான ஏதாவது பொய்யோ என்னமோ ஒரு செய்தியை போட்டுவிட்டால் மக்கள் திறந்து திறந்து திறந்து பார்ப்பார்கள். பார்வையாளர் கூடினால் எங்களுக்கு பணம் வரும் என்று பத்திரிகா தர்மம் இல்லாமல் ஊடக தர்மம் தெரியாமல் ஏமாற்றுகிறார்கள் என்பதை நான் நேரடியாக பகிரங்கமாக கூறிக்கொள்ளுகின்றேன். ஆதலால் ஊடகத்திலே செய்தியாளர் சாதாரண வலைத்தளத்தில் வருகின்ற சமூக செய்தியிலே வருவதெல்லாம் உண்மை என்று நாங்கள் நம்ப வேண்டும். அதில் காட்டப்படுகின்ற காட்சிகள் எல்லாம் உண்மை என்பதை நாங்கள் நம்பக்கூடாது என்ற ஒரு நல்லறிவை உங்களுக்கு தருகின்றேன். இதையும் நம்ப முடியும். அதனால் தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று. இப்பொழுது அது எல்லாம் ருசுப்படுத்தப்படுது. வரும் செய்திகள் அத்தனை விமானம் விழுந்தவுடன் விமானம் விழுந்ததற்குரிய காரணத்தை கூறுகிறார்கள், யாரில் பிழை என்று கூறுகிறார்கள், எல்லாம் தெரிந்தவர் மாதிரி எழுதுகிறார்கள். எங்கோ விழுந்து கிடக்க அந்த படத்தை உடனே பிடித்த படம் மாதிரி எங்கெங்கு கிடக்கிற படங்களை எல்லாம் கொண்டு அதிலே போட்டு விடுகிறார். அந்த காட்சிகள் யாவும் நாங்கள் பார்ப்பதும் பிழை, அதில் வரும் செய்திகளும் பிழையாக, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்கிறதும் பொய்யாக இருக்கின்றது. இந்த வழியில் உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள் என்று முகவரியை தெரிந்து கொள்வோமா?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனத்திலிருந்து எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார். நலமாக இருக்கின்றீர்களா கிருஷ்ணன்? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், வணக்கம் என்றும் கூறிக்கொள்ளுகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன்.
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம்,
1: வாழ்த்துக் கொள்கிறேன். அங்கே உங்கள் உறவினர்களா நண்பர்களா குரல் கொடுக்கின்றார்கள்? அயலவர்கள் அழைக்கின்றார்கள் உங்களோடு கலகலப்பாக இருப்பதற்காகவும். அவர்களையும் வரவேற்றுக் கொள்வோம். நல்லோசை தானே, நல்லது. நலமாக இருக்கின்றீர்கள், நல்ல செய்ய தந்திர. அங்கே மகள் பேர மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இந்த வேளையில் நாங்கள் வந்தபடியே ஒரு தடவை வியாபாரத்தை கவனிப்போம். காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம் ஐயா,
1: செல்வோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் அன்புடன் கிருஷ்ணாவுடன். கிருஷ்ணா ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி இருந்தது, நல்ல தெரிவுகள் என்று தெரிந்ததா? நல்ல இந்த நீங்கள் தெரிவித்தது அந்த பாடல் உங்களை கவர்ந்ததுக்கு ஏதாவது வரிகள் எதுவும் கூற வேண்டாம், ஏதாவது காரணம் இருக்கா? இசையா அல்லது வாழ்த்துக்கள், சிறப்புகள் சுருக்கமாக நன்றாக இருந்தது, சுருக்கமான பதில தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். எத்தனை நாள் உத்தேசம் அங்கே கிருஷ்ணகிரியில இருப்பதற்கு? என்றா நாளையா இல்லை இந்த வாரமா?
1: ஒரு நான்கு நாட்கள்.
0: ஏனென்றால் அங்கே பணி முடிந்து விட்டது போல் இருக்கிறது இல்லையா, புதிய பணி ஆரம்பிக்கவில்லை பார்த்தீங்களா? தெரிந்து கொண்டேன், நன்றி. அப்படியானால் உங்கள் துணைவியாரும் இப்பொழுது வாக்களிக்க வசதியா இருக்கின்றாரா அல்லது முடியாதா? வாழ்த்துக்கள், சிறப்பு, மகிழ்வாக இருங்கள், நலமாக இருங்கள், பக்குவமாக மீண்டும் நாங்கள் சந்தித்து பேசிக் கொள்வோம், ஆரோக்கியமாக இருங்கள். நன்றி கிருஷ்ணா அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் கூறுங்கள்.
1: பாடல் கூறவில்லை.
0: அதுதானே பார்த்தீங்களா, விட்டு விட்டு கிருஷ்ணகிரி போனோன்னு நான் மறந்து விட்டேன், நீங்கள் மறக்கவில்லை. கட்டிக்கார என்ன பாடலை தருவோம் கிருஷ்ணா?
1: தங்க கிளிய மொழி பேசு சக்கரை இதழே கவிப்பாடு.
0: நல்ல பாடல. இந்த தங்க கிளி என்பதிலே நான் வந்து கட்டுரை எழுதி, விவாதம் எழுதி பாடசாலையிலே அதை படித்த போது அது கூட்டத்தில் படிப்போம், அதுக்கு எனக்கு எல்லாம் பட்டம் கட்டி விட்டார்கள். ஏனென்றால் அங்கே தங்க கிளி என்று ஒரு பெண்ணும் படித்தாளங்களோட சேர்த்து வச்சு இந்த பையன்கள் கதைகள், அதனாலே அப்படித்தானே என்ன? சரி, இனிமேல் தங்க கிளியனோட ஞாபகம் வந்து விடுமோ, இருக்காவோ அப்படி இருக்காவோ. சரி, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல், பழைய பாடல் கேட்போம், தங்க கிளியே மொழி பேசு. வாழ்த்துக்கள், சிறப்பு, நன்றி. நன்றி கிருஷ்ணா, இணைப்புக்கு பந்தமைக்கு பங்களித்தாக்கு நன்றியை கூறிக் கொள்கிறேன். அடுத்த உறவும் வருகின்றார், அவரிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தது யாரோ?
2: இந்தியாவில இருந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதல
0: அவர்களே, அக்குவர அணுகுற பார்த்தா அப்படி அடையாளாட்டே அப்படியே தூக்கி போட்டு விடுவீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி நன்றி விஜயராகவன் அவர்களே. அங்கே புதுச்சேரி மாநிலம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது காலநிலை?
2: காலநிலை வெயில் கடுமையாக இருக்கு, மழை வருவது போல் காட்சி அடிக்கிறது, ஆனால் வரவில்லை,
0: ஆனால்
2: வராது,
0: வரும் ஆனால் வராது. ஆனால் அப்படி இருக்கிறதே ஒரு ஒரு சுகம் இருக்கு, வெயிலாக இருக்கும் ஆனால் மழை வருவது போல இருக்குமாக இருந்தால் அந்த காலநிலை நன்றாக இருக்கும், எங்களுக்கு வெளியே போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம். இப்பொழுது பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டீர்கள், இழைப்பாறுதல் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வழியிலே உங்களுடைய நேர காலங்கள் அப்படி சொல்கின்றன, பொழுதுபோக்குகள் அப்படி இருக்கின்றன. நீங்கள் பணியிலிருந்து இளைப்பாறை வீட்டில் இருக்கும் இந்த வேளையிலே இப்பொழுது உள்ள காலகட்டங்கள் எப்படி செல்கின்றது உங்களுக்கு? அதாவது அந்த சலிப்பு தட்டுகிறதா, அல்லது மேலும் சமூக சேவைகள், பொது நட்புகள், உறவுகளோடு நாடி செல்லுதலோடு நீங்கள் கலகலப்பாக இருக்கின்றீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: அதே போல எப்பொழுது இருக்கிறோமோ அதே போல இருக்கும், அப்படியே இருக்கேன்.
0: அப்படிதான் சமூக சேவைகள், சமூக தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு ஓய்வு பெற்றது என்ற அந்த எண்ணம் இல்லை இல்லையா? நன்றி. ஆனால் உங்களோட பணிக்காலத்தில் நடந்தவை எல்லாம் மீண்டும் மீண்டும் மீட்டிக்கொள்ளும் மனதிலே இல்லையா? நன்றாக ஓய்வெடுங்கள், சமூக பணியிலே சிறப்பாக நடக்கணும், இறைவன் நல்லவர்கள் புரியட்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோமா வாக்களிப்பதற்கு?
2: செல்வோம் செல்வோம்
0: செல்வோம்.

0: நானும் விஜயராகவன் அவர்களும் பாதுகாப்பாக வாக்குச்சாவடியிலிருந்து வெளியே வந்துவிடும். அங்கே வாக்குச்சாவடியில் எந்த விதமான செலவில்லை. அவர் வந்தவுடன் அவருடைய அங்கே பதிவெல்லாம் அப்படியே இருக்கின்றது. ஆதார் அட்டையை காட்டினார். எந்த வினாவும் இல்லை. வாக்குச்சீட்டு உடனே பதிவு செய்தார், வந்துவிட்டார். சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் விஜயராகவன் அவர்களே. இந்த நீங்கள் தெரிவித்தது அந்த பாடல் முதல் பாடலாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தருகின்றேன். ஆனால் எது வருதுன்னு தெரியவில்லை. போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் விருப்பமான பாடல் ஒன்றாக இருக்கும். உங்கள் விருப்பம் நல்ல பாடல் தான் அது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள் விருப்பமாக பாடலாம்?
1: மீராமா பிடிக்காங்க இருக்காங்க. மீராமா பிடிக்காங்க
0: இருக்கு. நான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்பொழுது மூன்று சந்திப்பு வைத்தியரோடு நடைபெற்று விட அந்த பல்லோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் மூன்று நியமனம் இருக்கின்றது. அது வரைக்கும் அந்த மருந்துகள், தடுப்பு மருந்துகள் அப்படி என்று எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். உணவு வகைகளும் சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. உறக்கமும் சரியாக வராதானே, அதனால் அவருக்கு வல்லமை காணாது. இந்த பேசுவதற்கு பல்லு நோ அதுகள் இருக்கும்பொழுது கடினம் தானே விஜயராகவன். அதனால் தான் அவர் வானொலிக்கு வரவில்லை. விரைவில் வருவார், குணமடைவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஆனால் அவர் காற்றலைக்கு வந்தால் மேலதிகமான உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. எல்லோருடன் பேசும் பொழுது மிகவும் கலகலப்பாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார் என்று எண்ணுகிறேன். விரைவில் வர வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி விஜயரா. என்ன பாடல?
1: அயோத்தியா படம் வந்து அயோத்தியா.
0: அயோத்தியில் என்ன பாடல ஐயா?
1: காற்றோடு பட்டம் போல.
0: ஓ காற்றோடு பட்டம் போல, நல்ல பாடல். அந்த பாடல் விஜயராவன் அவர்கள் கேட்ட பாடல். அந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்புறேன். இந்த ஐந்து பாடல்களும் அப்படி இருந்தது என்று கேட்கும்போது.
1: ஐந்து பாடலுமே கேட்ட பாடல்கள், அருமையான பாடல்கள். அனைத்து பாடலுமே அருமையான பாடல்கள்.
0: அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரே நேரத்தில் ஐந்து பாடலையும்.
1: யேசுதாஸ் பாடிய பாடல் இருக்கு, இடம்பெற்றிருக்கு. யேசுதாஸ் பாடல் பாடல் இருக்கு.
0: எஸ்வி பாலபண்டிதண்டே இருக்குது.
1: அருமையான பாடல்.
0: என்னுடைய ஜி எம் சவுந்தரராஜன் ஐயாவுடைய பாடல். இப்படி எல்லோருடைய பாடலும் இருக்கின்றது. எல்லோரும் கலந்து பாடியிருக்கின்றார்கள். காற்றோடு பட்டம் போல என்ற பாடல் நல்ல கருத்தான பாடல் தான். புதிய திரைப்படுத்த பாடல் அயோத்தி கேட்டு மகிழ்ந்தெல்லாம் விஜயராகவன் அவர்களே இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஆரோக்கியமாக மகிழ்வாக சிறப்பாக இருங்கள். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் ஐயா.
0: வணக்கம வணக்கம் ஐயா. எளிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து விட்டு வாக்களித்து செல்லும் இந்த வேளையில் நேரம் சரியாக 12:58 என்று எங்களுக்கு காட்டுகின்றது. ஒரு மணியை மன்னிக்க வேண்டும், ஒரு மணியை விரைவில் பிடித்திடப்படலாம் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. காற்றில் யாராவது இருக்கின்றீர்களா? இருந்தால் வந்து இணைந்து கொள்ள வேண்டும், அழைக்க வேண்டும். 6477-4-6-1-5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்திற்கு. இப்பொழுது எங்களுடைய நேரத்தை கூறியபடியால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். ஈழத்திலும் தென்னகத்திலும் எவ்வளவு நேரம்? இரவு நேரம் 10:29 என்று காட்டிக்கொண்டார். விஜயராகவன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். கூறுங்கள். விஜயராகவன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இருக்கின்றீர்களா? சென்று விட்டீர்களா? சென்று விட்டாரா? சரி, இணைப்பு துணிக்கப்பட்டு விட்டது. முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் கனடா கலையகத்திலிருந்து ஒருவிருப்பாகிக் கொண்டிருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். அந்த பாடல்கள் பாட்டு சுவாரி 117 அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பதத்திலே ஆரம்பிக்கும் 5 பாடல்கள் கேட்கின்றோம். இந்த 5 பாடல்களும் எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்து இந்த வாரத்தில் பதிவு செய்ய இருக்கின்றோம். இது 117வது பாட்டு சவாரி.

0: சந்தோஷம் தரும்.
1: சரியாக நண்பகலை தாண்டி ஒரு மணியிலே கால் வைத்து விட்டோம் நாங்கள் என்று கடிகாரம் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில நீங்களும் சரியாக 10:30 இரவு நேரம் என்று கண்டுவிட்டீர்கள். நித்திரைக்கு போகாமல் விழித்திருந்து வானொலியை கேட்டு எங்கள் பாட்டு சவாரியை கேட்டு ரசித்து வாக்களித்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு என்னுடைய நன்றி. வாக்களித்து சென்றவர்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே வாக்களிக்க வருபவர்கள் விரைவில் வர வேண்டும். இனி அவர்கள் வெளிச்சம் தர துவங்கி விடுவார்கள். விரைவில் அவர்கள் மூடிவிடுவார்கள் தானே. அவர்கள் மூடிவிடுவதற்கு முன்பு வாக்குச்சாவடிக்கு வந்து உங்கள் வாக்கினை பதிவு செய்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆண்டுதோறும் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களை சுற்றி பாடல்கள் இசையை விலகி நாங்கள் இசையை விலத்தி இசையை விட்டுவிட்டு நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் இசைக்கலாம் இசைக்காமல் இருக்கலாம் ஆனால் இசையை கேட்காமல் இருக்க முடியாது ரசிக்காமல் இருக்க முடியாது. கட்புலன் அற்றவர்கள் கூட கேட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்பு செவிப்பிலனால் கிடைக்கின்றது எங்களுக்கு. அந்த மெய்யின்பம் தரும் அந்த இசை எங்களை ஆட்டி படைக்கின்றது. இந்த உலகத்தில் அசையும் ஒரு பொருள் தரும் ஓசை அது இசையாகத்தான் எங்களுக்கு இருக்கும். இசையால் வசமாகா இதயம் எது என்ற வகையிலே தென்னகத்து திரைப்பட உலகிலே அதுவும் தமிழ் திரைப்பட உலகிலே எங்கள் வாழ்க்கையை சித்தரித்து காட்டும் இத்தனை கருத்துள்ள பாடல்கள் கதைகள் அது காட்சியாக்கப்பட்டு படமாக்கப்பட்டு வந்தபோது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் திசை மாற்றங்கள் ஏற்பட்டது. இத்தனை சீரிய பழக்க வழக்கங்கள் பண்புகள் பண்பாடுகள் வளர்க்கப்பட்ட ஒரு ஊடகம். ஆனால் அது திசை மாறி செல்கின்றது. முன்பு ஒரு பாடலை எங்கள் மெலிசைமேனுடைய இசையிலே வந்தது கிழக்கு வானில் பறக்கிறது என்ன மேற்கு திசையை நோக்கி பறக்கின்றது திசை மாறி போகின்ற பறவைகள் என்றெல்லாம் திரைப்படங்களும் பாடல்களும் எங்களுக்கு வந்திருக்கின்றன. காற்றோடு பட்டம் போல என்று ஒரு பாடலை தந்திருந்தார். காற்றோடு செவியில் வந்து போகும் பாடல்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இப்பொழுது வரைக்கும் 5 பாடல்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் வந்து தெரிவு செய்து வாக்களித்து செல்ல வேண்டும். இந்த வாக்களிப்புகள் ரகசியமாக எடுக்கப்படுகின்றது என்றது உங்களுக்கு தெரியும். வாக்களிப்பு முடிவிலே எந்த பாடல் சிறந்த பாடல் என்பதை தெரிந்து கொள்வோம்.

இன்றைய போட்டியில் செல்லும் பாடல்கள் ஐந்துக்கும் பல்லவியும் சரணமும் இடையிடையே பாடிக்கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு ஞாபகத்தை ஊட்டும் வகையிலே பாடலை கேட்போம். முழுமையாக ரெண்டு முழுமையாக இந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு உங்கள் விருப்ப பாடல்களும் இருக்கின்றது. இங்கே முதல் இன்று என்ன பதத்திலே வருகின்றது என்ற தரவை கொண்டு சரியான பதத்தை தந்த சந்தன்ராஜ் அவர்கள் வருவார். அவரும் வாக்களித்துவிட்டு அவருக்கு விருப்பமான பாடலையும் இன்று ஒலிபரப்ப இருக்கின்றோம். எங்கே ஓடி வாருங்கள், காலத்தை தாமதிக்காமல் விரைவாக வந்து இணைந்து உங்கள் வாக்கினை பதிவு செய்து விருப்ப பாடலை கேட்டு செல்லுங்கள்.

இனிமையான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 117 வாக்கெடுப்பு நிலையம் வாக்குச்சாவடியிலிருந்து முதலாவது ஒளி பாய்ச்சப்பட்டிருக்கின்றது என்பது உறவுகளே. இன்னும் 2 தடவைகள் அவர்கள் ஒளி தருவார்கள். அத்துடன் வாக்குச்சாவடி மூடப்படும். அதற்கிடையிலே வரவேண்டியவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். உங்கள் வசதியை பொறுத்து வாருங்கள், வந்து விரைவாக உங்கள் வாக்கினை தந்து செல்லுங்கள்.

0: இரண்டாவது வெளிச்சம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது வாக்குச்சாவடியில் இருந்து. இன்னும் ஒரு வெளிச்சத்துக்காக காத்திருக்கின்றோம். அதன் பின்பு முடிவுகளை அறிய தரலாம் என்ற நம்பிக்கையோடு தொடர்கின்றது பாட்டு சவாரி 111. இந்த வழியில் உறவு வருகின்றார், இணைத்துக் கொடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் சிலுவை சந்தன்ராஜ், சரியான பதம் தந்து வெற்றி பாடலை பெற்றிருக்கின்றீர்கள் என்று. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்
1: எப்படியா நம்ம நண்பர் தான் வருவார் நினைச்சேன்.
0: உலோகம் மாறிவிட்டது கொஞ்சம் பரமதி சரியா கவனிக்கல.
1: மூன்று
0: மறைந்திருக்கின்றதே எண்ணவில்லை. வாழ்த்துக்கள் சிறப்புகள். நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை பல தொல்லைகள் தொலைபேசி தொல்லைகளில் இருக்கும்போதே நாங்கள் வாக்குச்சாவடி பாருங்கள்.
1: நிச்சயமா.

0: வந்துவிட்டோம் காத்தலைக்கு. சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் என்று?
1: நிச்சயமாக எனக்கு எல்லாமே நம்ம தலைவருக்கு பிடிச்ச பாட்டா வந்துருச்சுயா.
0: தலைவருக்கு
1: பதில் பாட்டுல வர்ற பாடல் எல்லாம் இல்ல வந்து போச்சு. இந்த வேலையிலயா ஒரு பாடல் கேப்பையா, இங்கிலீஷ் காரன் அப்படிங்கிற திருப்பி ஒரு அழகிய பாடல் கேப்பா. யாரது யாரது இடைவிடாம இசைப்பது
0: பரிசு பாடல். ஓ, இங்கிலீஷ் காரன்ல யாரது யாரது என்ற பாடலா?
1: இடைவிடாமல் இசைப்பது
0: யாரது யாரது. இந்த வேலையில இன்னும் ஒரு பாடல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது, வெற்றி கண்டுபிடிப்பு. என்ன பாடல் எவ்வளவு பேர்?
1: அதான் அதான் வெற்றி பாடல்.
0: இந்த பாடல்
1: இடைவிடாமல்
0: உங்களுக்கு பாடணும். சரி, என்ன பாடல எவ்வளவு பேர்?
1: நிகழ்ச்சி பாடல் வந்து கனவு கண்ணி அப்படிங்கிற திருப்பத்துல வந்து
0: கனவு கண்ணி.
1: மீனா மீனா, நீ என்ன மீனா?
0: நல்லபோல மீனா ரோஜா ஆண்டு மீனா, நீ என்ன மீனா? கனவு கண்ணி
1: மீனா, மீனா நீ என்ன மீனா? ஆமா, ரெண்டு மீனா வரணும். மீனா மீனா, நீ என்ன மீனா?
0: இன்னொரு மீனா வருது. மீனா மீனா, நீ என்ன
1: கனவு கண்ணி?
0: அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்தா நீ என்ன தேனா என்று வந்து விடுவேன். நன்றி சந்தன்ராஜ் அவர்களை, இணைந்தமைக்கும், காடலை கண்டுபிடித்ததற்கும், வெற்றி பாடல் தந்தமைக்கும், விருப்ப பாடல்கள். இணையரோடு பேசுவோம், அங்கே பேசுவோம். வணக்கம், வணக்கம் சகாய ஆன்சியர் ராணி சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம் மகளே ராணி, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் அம்மா,
2: எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நலமாக இருக்கிறேன் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்காங்க. மழை பெய்ததா? அப்ப எப்படி நல்லா இருப்பீர்கள்? சரி, வாழ்த்துக்கள். இருப்பினும் இருப்பினும் நல்லா இருக்கின்றோம் என்ற நல்ல பண்போடு கூறியிருக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்கள் இப்பொழுது ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. செல்வோமா மகளே, செல்வோம்.

0: வாக்களித்ததோடு மட்டுமல்லாமல் தந்தையர் தின வாழ்த்துக்களை மகள் தந்திருக்கின்றீர்கள். நன்றி. அந்த வாழ்த்தை பெரிதாக கருதி கொள்கிறேன். எனக்கும் இங்கே நிறைய எல்லோரும் வந்து தந்தார்கள். அதில் நீங்களும் வந்து இப்பொழுது தந்திருக்கின்றீர்கள். உங்கள் சார்பில் நாங்கள் எல்லா தந்தையர்களுக்கும் வணக்கத்தை அப்பாவும் மகளும் சேர்ந்து கூறிக்கொள்வோம். என்ன எல்லோருக்கும் தந்தையர் தின
1: வாழ்த்து.
0: நன்றி அம்மா. என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: எனக்கு நாட்டாம படத்துல இருந்து மீனா பொண்ணு. மீனா பொண்ணு.
0: நீங்களும் மீனாவில போறீங்களா? சரி சரி. மீனா பொண்ணு, மீனா பொண்ணு.
1: உங்களே கேட்டுட்டாங்க.
0: அதனால நீங்களும் கேட்கணும் தானே. சதி பதி என்றது நாட்டாண்மையில. சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இனிமையாக வந்து மகள் பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றீர்கள். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே. இருவருக்கும் நன்றி மக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான இந்த வேளையிலே ராணி வந்து ராணியும் சந்தன்ராஜ் முனியர்களாக வந்து வாக்களித்து விட்டு வெளியே வரும் வேளையில் ஒளியும் வருகின்றது. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வாக்கும் முடிவடைகின்றது. வந்து இருவரும் வந்துவிட்டார்கள். வாக்களித்து விட்டு வெளியே வரும்பொழுது வெளிச்சமும் வந்துவிட்டது. அதனால் வாக்குச்சாவடி அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது வாக்கு எண்ணிக்கைகள் அங்கே கொடுக்கப்பட்டு இந்த பாடல் என்ற பதிவு எனக்கு கிடைக்கும். நான் கூறுகின்றேன், இந்த இறுதி நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். சாந்தி அதற்கு முன்னே அழைத்து கொண்டிருந்தவர், அவரை எடுத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் சாந்தி. ஒரு தடவை முயற்சி பண்ணுகிறேன், அங்கே கையை காட்டி விட்டு வாக்குச்சாவடி நிறுத்தியிருக்கேன். கூறுங்கள், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா சாந்தி?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். காலதாமதாக நாங்கள் எல்லோரும் நலமாக, நீங்கள் நலமாக. கூறுங்கள். வாக்குச்சாவடி அடைக்கின்றார்கள். அதற்கிடையில் வந்து ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைவோம். அப்படியே இருங்கள், அழைத்து செல்வோம்.

0: விரைவாக வாக்களித்து வெளியே வந்தனர். நாங்கள் செல்லும் வேளையிலே அவர்கள் அடைத்த கதவை ஒரு கதவு ஒற்றை கதவிலே வைத்திருந்தார்கள். அவர்களது சாந்தி நுழைந்து விட்டார். நுழைந்து அவர்கள் தன்னுடைய வாக்கை பொறுப்பாக முதலில் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார். எழுதி கொண்டு வந்து அப்படியே ஒப்படைத்து விட்டார். வாழ்த்துக்கள் சாந்தி. இறுதியிலும் அந்த வாக்களித்ததற்கு நன்றி. நலமாக இருக்கின்றீர்களா மகளே? நலமாக இருக்கின்றீர்கள். அங்கே உங்களோட காரந்தை தர்மபுரியிலே எப்படி இருக்கின்றது சாந்தி? இணைப்பு துல்லியமில்லை உங்களுக்கு. இணைப்பு துல்லியமில்லை என்று எண்ணுகின்றேன் சாந்தி. ஆனாலும் இணைந்தவங்க அழகி இந்த சத்தம் தருகின்றார். நன்றி சாந்தி.
1: ஐயா
0: கூறுங்கள்.
1: சரியாக விட்டு விட்டு கேட்கிறேன்.
0: அதான் நான் பார்த்தேன். அழகி அழகி
1: வாழ்த்துகள் ஐயா.
0: நன்றி மகளே, நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்த்துக்களை பெற்றேன். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் உங்கள் தந்தையாருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எங்களுக்கு தினமும் தந்தையர்கள் தானே அம்மா, எப்பொழுதும் மனதில் நிறைந்திருக்கு வாழ்த்துக்கள் அம்மா. அங்கே இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அழகியும் எனக்கு
1: நன்றாக இருக்கிறது
0: ஐயா. உடல்நிலைகள்
1: வரவில்லை.
0: ஓ காரணம் பல தொல்லைகள், அதோடு பிறந்த நாள் வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அழகியும் அழகியும் எனக்கு அழகியும் எனக்கு குரல் கொடுத்தது போல் தெரிகின்றது. தந்தையர் தின வாழ்த்து குரல் கொடுத்திருந்தார். யாரோ வந்திருக்கின்றார்கள். அங்கே தர்மபுரியிலே காலநிலை எப்படி இருக்கிறது மகளே?
1: இங்கு கொஞ்சம் இன்று மழை வரும் போல இருந்தது, அப்புறம் வரலைங்க.
0: வரும் வரும் வராது, வந்தால் நல்லதுதான், வராவிட்டால் நல்லது. உடல்நிலைகள் கேட்டீர்கள். நாங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கணுமா? காலநிலை மாறி மாறி இருப்பதாலும் ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கும் வந்து இந்த வைத்திய பரிசோதனை இப்போ மூன்று நியமனம் முடிந்து விட்டது. இன்னும் மூன்று நியமனம் வைத்தியருடைய இருக்கின்றது. அதற்கு சென்று வருவது இந்த வைத்தியர்கள் தருகிற நேரம் எங்களுக்கு இங்கே கனடா நேரம் எங்களுடைய நேரலை நேரமாக இருக்க கதம்ப நேரத்திலே தான் அது கிடைக்கின்றது. எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது அந்த நியமனத்தை. கிடைப்பது அரிது, வைத்தியரின் நியமனம் கிடைத்தால் நாங்கள் சென்று வர வேண்டும். செல்லாமல் எத்தனை நாள் காலதாமதமாகிவிடும் வருத்தங்கள் தெரியாது. அதனாலே கொஞ்சம் கடை இதை இந்த நேரலை நிகழ்ச்சியிலே நானும் மகளும் நினைந்திருக்கின்றோம். இருவருக்கும் ஏதாவது தவறுண்டா வந்து கொள்ள முடியாது. வேறு ஆக்களை மாற்றியும் நாங்கள் இதிலே செய்ய முடியாது. அதனால் நிகழ்ச்சியில மற்றும் மற்றவர்களுடைய நிகழ்ச்சியில தந்து கொண்டிருந்தோம் இருக்கின்றோம். உங்களுடைய அன்புக்கும் அனுசரணைக்கும் நன்றி அம்மா. விரைவில் இன்னும் மூன்று நியமனம் இருக்கின்றது. அவற்றை முடித்து கொண்டு கொஞ்சம் பலம் பெற்று வருவார் காற்றல். ஆனால் அவர் காற்றலைக்கு வந்துவிட்டால் எல்லா வைட்டமின்ஸும் அவருக்கு கிடைத்துவிடும். உங்களிடமிருந்து உறவுகளிடமிருந்து அவருக்கு எல்லா வைட்டமின்ஸும் கிடைக்கும், வந்து விடுவார். கொஞ்சம் சோர்வில் இருக்கின்றார். உணவு கட்டுப்பாடுகளும் உணவு எல்லா உணவும் உண்ண முடியாது. பல்லோடு சம்மந்தப்பட்டதல்லவா உங்களுக்கு தெரியும் தானே. கொஞ்சம் ஹியூமன் அப்படி நல்லது. இறுதி நேரத்திலாவது வந்து விட்டீர்கள், இணைந்து விட்டீர்கள். என்ன
1: பாடல்? தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி.
0: ஓ
1: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி,
0: அந்த பாடலும் உங்களுக்கு தெரிவுக்கு வந்த பாடல்கள் ஒன்றுதான். ஆனால் இவைதான் தெரிவித்து தங்கை சங்கிலி மின்னும் பைங்கிலி தூரல் நின்று போச்சுன்னு அந்த திரைப்படத்து பாடல். உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்புவேன். இறுதியிலும் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய வாழ்த்துகள். தந்தையர் தின வாழ்த்துக்கள் தந்ததை மகள்வோடு ஏற்றுக்கொண்டேன். மகள் தந்த வாழ்த்து உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் ஆசிகளும். மீண்டும் சந்திப்போம் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: மொன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை வாக்குச்சாவடி நிறைவேற்றப்பட்டு விட்டது. வாக்குச்சாவடியில் எங்களுக்கு இன்னும் ஓரிரு வினாடிகளுக்குள்ளே கிடைத்துவிடும். உங்களுக்கு பதிலை கூறுகின்றேன்.
1: முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அடைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே.
0: கையிலே கிடைத்துவிட்டது உங்களுடைய விபரம். அதை கூறுவதற்கு முன்பு இன்று இந்த பதக்கத்தில் மேலே, தங்கப்பதக்கத்தின் மேலே என்று ஆரம்பித்து இந்த பாடல்கள் வந்தது. தங்க தேரோடும் தங்க நிறத்துக்கு தங்க மகன் தங்க தாமரை என்று வரும்போது முதல் பதமாக தங்க என்ற தங்கம் என்ற அந்த உலோகத்தின் பெயரை அறிவித்து வெற்றியாளராக சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் விரும்பி திகழ்கின்றார். அவருக்கான பாடல் ஒலிபரப்ப காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையிலே உங்கள் மிகவும் ஆவலாக இருக்கின்றீர்கள். எந்த பாடல் வெற்றி பெற்ற பாடல் என்று அறிவதற்கு என்பதை நான் நன்கு அறிவேன். மேலும் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படாமல் கருத்தில் கிடைத்த விடைகளை தர இருக்கின்றேன். சிறப்பாக இன்றைய பாடல்கள் ஒலித்து சென்றன என்றதும் சிறப்புடன் வந்து நீங்கள் அலங்கரித்தீர்கள் என்ற மகிழ்வையும் தெரிவிக்கும் இந்த வேளையிலே பாடல்கள் மிகவும் போட்டியாக இல்லாமல் ஒருமுகப்பட்ட போட்டி தான் சிறப்பாக இருந்தது. அந்த வகையில் இன்று மொத்தமாக இணைந்து கொண்டவர்கள் மொத்தம் 9 உறவுகள், 9 வாக்குகள் கிடைத்து 9 பேர் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். மிகவும் சிரமத்திலும் நேரம் இருந்தும் இல்லாமலும் இருக்கின்ற தருணத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து நீங்கள் இணைந்து சிறப்பித்து வெற்றி பாடலை தெரிவு செய்தது என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி எங்கள் எல்லோரையும் மகிழ வைக்கும் இந்த வேளையிலே. எந்த பாடல் என்று தெரிந்தால்தானே அது மேலும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே இப்பொழுது நான் படிக்க இருக்கின்றேன். வந்த பாடல்களுள் 5 பாடலையும் கேட்டு மகிழ்ந்துவிட்டு ஒரு வளமை போல 2 பாடல்கள் இல்லை 3 பாடல்கள் இல்லை 1 பாடல் தூரத்தை வைக்கப்பட்டு விட்டது. அவருக்கு இடமே கிடைக்கவில்லை, முதலாவது இடம் கிடைக்கவில்லை. ஆனால் ஏனையவர்கள் 2வதாக 3வதாக 4வதாக விரும்பும் பாடலாக தந்திருக்கின்றார்கள். இருப்பினும் 1 பாடல், 2 பாடல், 3 பாடல்கள் 2வது இடத்தை பிடிக்கின்றது. 3வது இடத்துக்கு இங்கே இடமில்லை. அதனால் 3 பாடல்கள், அவை தங்க மகன் என்ற பாஷா திரைப்படுத்த பாடல், தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை என்ற பாடல், அடுத்து தங்க தேரோடும் அழகிலே என்ற பாடல். ஒவ்வொரு இதயத்தை தழுவி தலா 1 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் நிற்கின்றன. அடுத்த பாடல் 6 புள்ளிகளை பெற்று 1வது இடத்தை, அதிக புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்ற பாடலாக பதிவு செய்யப்படுகின்றது அந்த பாடல். 5வதாக பாடிய தங்க பதக்கத்தின் மேலே என்ற எங்கள் தங்கம் திரைப்படுத்த பாடல், இசை அரசரும் இசை அரசியும் பாடிய இசை மெல்லிசை மன்னரின் இசையிலே மலர்ந்த பாடல். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த 6 பாடலையும் ஒரு முகமாக புள்ளியிட்டு வெற்றி பெற வைத்த உங்களுக்கு நன்றியை கூறி, ஏனைய பாடல்கள் 3 பாடல்களை தங்கள் உண்மையான மன விருப்பத்தின்படி தெரிவித்த அந்த பாடல்களை புள்ளியிட்டவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வேளையில், இந்த தங்க தாமரை மகளே நல்லதொரு பாடல், அந்த பாடல் யாரும் முதலாவதாக தெரிவு செய்யவில்லை, ஒருதட்டு மனதையும் கவரவில்லை என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் சிறந்த பாடல் என்று நாங்கள் தெரிவு செய்த இந்த 5 சிறந்த பாடல்கள் தான். இந்த 6 பாடல்களையும் 6 பாடல்களையும் தந்த உறவுகள் யார் என்று அறிய நீங்கள் ஆவலோடு இருக்கும் வேளையில் அந்த உறவுகளின் பெயர் கடந்த வாரம் நான் போட்டி முடிவிலே வெற்றி வாக்களித்தவர்களை தரவில்லை. ஜெகபர் ஷாதிக் அவர்கள், தேவா, அடுத்து சரவணன், கிருஷ்ணன், விஜயராகவன், ராணி, நினைக்க வேண்டும் சாந்தி, இந்த 6 பேரும் தந்திருக்கிறார். மீண்டும் படிக்கின்றேன். ஜெகபர் ஷாதிக் அவர்கள், தேவா அவர்கள், அடுத்து சரவணன் அவர்கள், அவரை தொடர்ந்து கிருஷ்ணன் மற்றும் விஜயராகவன் இவர்கள், மேலும் சாந்தி, இந்த 6 பேரும் தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற பாடலுக்கு புள்ளியிட்டு முதலாவது பாடலாக வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை தெரிவு செய்ததற்கு இடமளித்து நேரத்தை ஒதுக்கி வந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி கூறும் வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி அதிபருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அவரும் சில உதவிகள் செய்திருந்தார் இந்த பாடலை தெரிவு செய்வதில் குழுவினரோடு இணைந்து. இந்த வேளையில் நல்ல பாடலை தெரிவு செய்த மகிழ்ச்சியோடு இணைய பாடலும் சிறந்த பாடல்கள் தான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தந்திருக்கின்றார் வந்த 6 பேரும் 9 பேரும் தந்ததுக்குள்ளே தான் நாங்கள் இந்த புள்ளிகளை தெரிவு செய்திருந்தோம். அதனால் இந்த வாரம் மொன்றியல் தமிழ் வானொலியில் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற பாடல் முதலாவது பாடலாக தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். பதிவு செய்யப்படுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் நன்றியோடு வந்து இணைந்து நல்ல கருத்தை தந்த வேளையில் சந்தன் ராஜ் அவர்கள் இந்த வெற்றியாளர்களாக, அதாவது இந்த பதத்தை கண்டுபிடித்த வெற்றியாளராக இருந்தவருக்கு யாரது யாரது என்ற இங்கிலீஷ்காரன் திரைப்படுத்த பாடல் விருப்ப பாடல் என்றபடியில் அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்பலாம் என்று எண்ணுகிறேன். ஒலிக்கின்றது பாடல். சந்தன் ராஜ் அவர்களே, உங்கள் வெற்றி பாடல்.

யாரது யாரது இந்த பாடலை கேட்டது என்று பார்த்தால் அது எங்கள் வாண்டி கெர்சிலுபை சந்தன்ராஜ் அவர்கள் கேட்டிருந்த பாடலாக ஒலித்தது. ஏனது ஏனது ஒலித்தது என்றால் என்று தங்கம் என்ற பதத்தை சரியாக கண்டுபிடித்து வெற்றியை தேடிக்கொண்ட சந்தன்ராஜ் அவர்களை மகள வைக்கும் வேளையிலே எங்களை மகள வைத்து சென்றது அந்த பாடல். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் திங்கள் தோறும் மலரும் பாடல் சவாரி 117. பாட்டு சவாரி 117 விரைவாக அல்ல, சாதாரணமாக தரமாக ஒலித்து சென்றது என்ற பதிவுகளை நான் இங்கே ஏனைய தளங்களில் பார்த்திருக்கின்றேன். இங்கே வெற்றி பெற்றவருடைய பெயர்களை எல்லாம் கூறிய போது நாங்கள் எங்கள் சிவபிரசாதிக் அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் தந்து சொல்லி எழுதியிருக்கின்றார். இறுதி நேரத்தில் மோடி வந்து விரைவாக இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய வைக்க வேண்டும் என்று இணைந்து சிறப்பித்து சென்ற அனைத்து உறவுகளுக்கும் ஆரம்பத்திலிருந்து காத்திருந்து ஓடி வந்து வாக்குகளை தந்து நிகழ்ச்சிகளை சிறப்பித்து சென்ற உறவுகளுக்கும் இந்த நன்றியை கூறும் வகையிலே மொத்தமாக ஜெகபிரசாதிக் அவர்கள், தேவா அவர்கள், தேவநாதன் அவர்கள், சரவணன் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், விஜயராகவன் மற்றும் சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள், சகாய ஆன்சுராணி, சாந்தி இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் இந்த வேளையிலே நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து எனக்கு பல வழிகளிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளுக்கும் உலகளாவை இருக்கின்ற நேயர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 117. வர முடியாமல் இருந்து யோசிக்கும் அன்பு உறவுகளை யோசிக்க வேண்டாம். மேலும் நிகழ்ச்சிகள் பல உண்டு, எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளலாம், கேட்கலாம். மறுகோலி அரப்பிலும் இதை கேட்டு மகிழுங்கள் என்று கூறி இன்றைய பாட்டு சவாரி நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். எல்லாம் வல்ல இறைவா, வளமாக நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருப்பதற்கு நீ அமைத்து அனுப்பி வைத்த இந்த உலகத்தில் நீங்கள் படைத்துவிட்ட நாங்கள் மனிதாபிமானம், மனித நேயம், அறம் என்பதை தழுவி வாழ்ந்தால் சுவர்க்கம்தான் இது. நீங்கள் சுவர்க்கம் என்று இங்கே தான் அனுப்பி வைத்தீர்கள். நாங்கள் சுவர்க்கத்தை விட்டு பஞ்சமா பாதகங்களுக்குள் சென்று ஆசைகளில் ஈடுபட்டு புலன் வழி சென்று துன்பங்களை நாடி இதை நாங்கள் நரகம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் உண்மையான சுவர்க்கம் எங்கே என்றால் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இந்த பூமி.

தான். இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை நல்ல விடயங்களும் எங்களுக்காகத்தான். அத்தோடு மட்டுமல்லாமல் ஏனைய உறவுகள் அறியாமையாக இருந்தாலும் பகுத்தறியக்கூடிய ஆறாவது அறிவை படைத்து விட்டான் கடவுள். அந்த ஆறாவது அறிவை படைத்து மனிதனையும் மனித சுபாவத்தோடு அறனோ அறத்தோடு வாழ்வோம் என்றால் புலன்வழி சென்று ஆசைகளினால் ஈர்க்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் என்னவோ இந்த அனர்த்தங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அனர்த்தம் வருவதற்கு எங்களுடைய கவலையினும் எங்களுடைய அறியாமைதான் காரணம். பகுத்தறிவு வேண்டும், புரிந்துணர்வு வேண்டும், அது ஒன்றுமே இல்லை, மனிதநேயம் இருக்க வேண்டும். நாங்கள் எப்படியும் வாழலாம் என்பது எங்கள் உரிமை, ஆனால் நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது எங்கள் கடமை. கடமையும் உரிமையும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது கடமை தான் முன்னே நிற்கின்றது. கடமையை நாங்கள் பின்பற்ற வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு, எங்களை படைத்தவனுக்கு. அதனால் சொர்க்கமாக அனுப்பப்பட்ட இந்த பூமியிலே நாங்கள் அனுபவித்து அங்கே தேவா வந்து கூறிய வார்த்தை இன்னும் என் மனதில் நிற்கின்றது. நலமாக மகிழ்வாக சந்தோஷமாக முழு செல்வத்தோடு இருக்கின்றேன். அந்த செல்வம் மகிழ்ச்சி என்ற செல்வத்தோடு, அந்த மகிழ்ச்சி என்ற செல்வத்துக்குள் 16 பரற்கரிய செல்வங்களான 16 உள்ளடக்கப்படுகின்றன. திருப்தி என்பது அதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றது, திரி தீண்டியாக இருக்கிறது. திருப்தி என்ற எண்ணம் எங்கள் மனதில் இருந்தால் சுவர்க்கம்தான். அதனால் மனிதநேயத்தோடு அறத்தோடு நாங்கள் வாழ்வோம். இறைவா எங்களை காப்பாற்ற வேண்டும். அனுகூலத்தோடு, உங்கள் அனுகூலத்தோடு மேலும் தொல்லைகள் துன்பங்கள் இல்லாமல் அமைதியாக நெடுமூச்சுடன் நாங்கள் வாழ வேண்டும். நிம்மதியான வாழ்வு கண்டு இந்த பூலோக வாழ்க்கையை அனுபவித்து உன்பாதம் பெற வேண்டும். அதற்கு இறங்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்களோடு நான் இணைந்து வேண்டி விரும்பி அன்னை தந்தை ஆசான் இவர்களை அளித்த அன்னை தமிழ் இவர்களுக்கு நன்றி கூற வைத்த இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி இன்றைய பாட்டு சவாரி 117 இனிது நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2025 ஆண்டின் 6வது மாதத்தின் 16வது நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 117.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, பொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடாவில் இப்பொழுது நேரம் கலையகத்து நேரம் 11:32. எழுத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் 9:02 இரவு வேளை என்று காட்டிக்கொள்கின்றது. இரவும் பகலும் அணிந்திருக்கும் இந்த நல்ல இங்கிதமான வேளையிலே பூஜ்ஜியத்துக்கு கீழே 7 வெப்பத்தில் குளிர்நிலையிலும், அதை நாங்கள் வெளியில் உணர்வதாக இருந்தால் 0 கீழே 14 குளிர் எப்படி இருக்கும், அப்படியான குளிரில் இருக்கின்றோம். ஆனால் கலையகத்துக்குள் வெப்பமாக இருக்கின்றது. எங்களுடைய வெப்பத்தை தரும் கருவி நன்றாக பணிபுரிகின்றது. இன்றைய தினம் கதிரவன் தன்னுடைய ஒளிபரப்பி உலகுக்கு மகிழ்வு கொடுக்கவென்று அவர் வரவேண்டிய நேரம் காலை 7:04 கனடா நேரம். அவர் சரியான நேரத்துக்கு வந்து தன் கதிர்களை நீட்டி ஒளிகளை பரப்பி அழகாக வைத்திருக்கின்றார். பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கின்றது. ஆனால் அவருடைய வெப்பத்தை எங்களால் உணர முடியவில்லை. அவர் இன்று மாலை 7:10 வரை எங்களோடு உலாவுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இப்பொழுது நீண்ட பகல் என்பதை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இரவும் பகலும் வந்து செல்கின்றது, குளிரும் வெப்பமும் வந்து செல்கின்றது. அவற்றுக்கு இடையேதான் உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பூமியும் வானமும் ஒன்றுதான். மேலும் கீழும் இருக்க இடையிலே இருக்கும் நாங்கள் இந்த பருவ காலத்துக்கு பக்குவமாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். வருடம், மாதம், திகதி, கிழமைகள் நடந்து கொண்டிருக்கின்றதா, நகர்ந்து கொண்டிருக்கின்றதா, ஓடிக்கொண்டிருக்கின்றதா என்று பார்த்தால் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. இந்த இப்பொழுது மறு ஒளிபரப்பிலே நாங்கள் கேட்டிருந்தோம் புது வருட வாழ்த்துக்களை அனைவரும் மகிழ்வோடு வந்து வாழ்த்துகின்றார்கள். ஆனால் அது 3 மாதம் ஆகிவிட்டது. 2023 19 3 மாதத்தில் இருக்கின்றோம். வெகு விரைவில் கடந்து கொண்டிருக்கின்றது எங்கள் மாத நாட்கள். ஏனென்றால் ஒரு வட்டத்துக்குள்ளே 2 கரங்களை வைத்து சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டே திரிகின்றது மணி கடிகாரம். அதேபோல் வாழ்க்கை வட்டத்துக்குள்ளே நாங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றோம். அது எப்படி எண்களை கடந்து கொண்டு செல்கின்றதோ அதுபோல எங்களுக்கும் எண்ணற்ற கடமைகளை நாங்கள் புரிந்து கடந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று இந்த நேரத்திலே உங்களோட காற்றலையில் வந்து நான் கலந்து கொள்ளும் ஞாயிற்றுக்கிழமை இனிமையான இந்த இங்கிதமான வேளையிலே உங்களோடு என்னை இணைத்து ஊடகத்தில் பணிபுரிய வைத்து இதயத்தால் ஒன்றுபட்டு உள்ளத்தால் ஒன்றுபட வைத்திருக்க ஏதுவாக இருக்கும் எல்லாம் நல்ல இறைவன், நல்ல அன்னை, நல்ல தந்தை, நல்ல ஆசானை எனக்கு கிடைக்க வழி செய்து என்னை ஆளாக்கி வைத்து உங்களோடு இணைய வைத்திருக்கும் வேளை அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் என்று நெஞ்சுருக கூறி, அன்பு நேய நெஞ்சங்களே, என் அன்பு உறவுகளே, முகந்தெரிந்த தெரியாத உறவுகளை, உங்களையும் மொன்றியல் தமிழ் வானொலியோடு இன்றைய நிகழ்வுக்கு வாருங்கள், இணையுங்கள் என்று உங்களை வரவேற்று வணக்கம் கூறி இணைவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இன்று ஞாயிற்றுக்கிழமை எதுவாக இருக்கலாம் என்றுதானே எண்ணுகிறீர்கள்? இதுதான்.

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் என்று பாடலை தரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே நாங்கள் இணைந்து விட்டோம். வருக வருகவென்று அழகான படம் ஒன்று இணைத்து வரவேற்றிருக்கும் அன்பு ஜெகபிரஜாத சாதிக் அவர்களே, உங்களுக்கு நன்றி. அன்பு மகளே, ரேவதி நீங்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு என்று தெரிந்தவுடன் அப்பா வருக என்று எழுதியமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். மற்றவர்களும் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இதிலிருந்து என்னுடைய ஒலி அங்கு தங்களுக்கு கிடைக்கின்றது, எங்கள் வானொலி இணைப்பு துல்லியமாக இருக்கின்றது என்பதை நான் ருசுப்படுத்தி கொள்ளுகின்றேன். இந்த இதமான இனிமையான வேளையிலே எங்கே ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழ்வதற்கு, ஆடல் வந்தால் எங்களுக்கு தெரியாதுதான், பாடலை கேட்டு மகிழ்ந்துருவோம். இனிமையான உங்கள் அற்புதமான விதம் விதமான குரல்களிலே ஒவ்வொருவருடைய குரலை கொண்டு நாங்கள் இது என்னார் என்று அடையாளம் காண்பது போன்று மொன்றில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலும் நீங்கள் வந்து பாடும்போதே உங்களை நாங்கள் அடையாளம் காணுவோம். உங்கள் வளர்ச்சி தெரிகின்றது, எங்கள் மகிழ்ச்சி புன்னகை எல்லாம் தவழ்கின்றது. 26 வருடங்களாக என் அன்பு மகள் வானரசி மீரா அவர்கள் இந்த நிகழ்வை கொண்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் சில மணி நேரம் என் அன்பு நீ நெஞ்சங்களின் குரலை வெளியே கொண்டு வர வேண்டும், அவற்றுள் பாடல் வல்லமை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், பாடலுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், அதிலே நாட்டம் கொண்டு தங்களையும் பாடகர்கள் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், இந்த பாடுவோர் பாடலாமுக்காக தங்களை தயாரித்து கொண்டு வந்து பாடுபவர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து இலை மறை காயாக என் அன்பு உறவுகள் இருக்கக்கூடாது, அவர்கள் வெள்ளிடம் மலைக்கு வர வேண்டும், உலகம் அறிய வேண்டும் என்று உலகளாக பறந்து பாடுமுங்கள் நேய நெஞ்சங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஜனரஞ்சகமான வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி. இன்று நேற்றல்ல 26 வருடங்கள் இந்த வானொலியில் வந்து பாடலுக்கு குரல் கொடுத்து ஆரம்பித்தவர்கள், வரி எடுத்தவர்கள், இன்று அற்புதமான பாடகர்களாக, பாடல் குழுவினர்களிலே பாடுபவர்களாக, பாடல் குழுவினர்களை அமைத்தவர்களாக, ஏன் திரைப்பட தென்னகத்து திரைப்படத்தின் பின்னணி பாடகராக, சங்கீத ஞானம் பெற்றவர்களாக இதில் நாட்டம் கொண்டு வளர்ந்து அவர்கள் தங்களுடைய முகவரியை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அது மொன்றியல் தமிழ் வானொலிக்கு பெருமையாக இருக்கின்றது. நாங்கள் பெற்ற செல்வங்கள் என்றுதான் அவர்களை எண்ணிக்கொள்ளுகின்றோம். இப்பொழுது முதலில் பாடுவதற்காக ஒரு அன்பு ஒரு அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுகிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்கள் சிவபுரி சோமசுந்தரம் ஐயா அவர்களே,
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: உள்ளனையா? நலமாக உள்ளனையா? நீங்கள் நலமாக உள்ளீரா?
0: நலமாக, மகிழ்வாக, குதூகலமாக இருக்கின்றேன். எப்படி நேற்று பாட்டுக்கு பதில் பாட்டு அசத்தி விட்டீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அது அந்த நீங்கள் கேட்ட பாடல்கள் என்று நான் ஒலிபரப்பு செய்த பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர்கள் விருப்பம் கேட்டீர்களா?
1: ஆமா, இப்ப சொன்னீங்க.
0: இல்லை, உங்களுடைய பாடல்கள் எல்லாம் ஒலிபரப்பப்பட்டது அதன் பின்பு ஒரு நிகழ்வாக இன்று காலை. சரி, வாழ்த்துக்கள். சரி, இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்த நீங்கள் முதலில் என்ன பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு கேட்பதற்காக ஒலிபரப்புவதற்காக?
1: நான் வந்து என்ன பாடல் கேட்கிறேன், பாடுக்குமா?
0: பாடலும் ஒரு பாடல் பாட வேண்டும், அதே நேரத்தில் இன்று உங்களுக்கு நான் ஒலிபரப்புவேன் ஒரு பாடல், அது என்ன பாடலாக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம்.
1: அது வந்து இதயக்கனி படத்துல இருந்துங்க. இரவை ரசிப்போம் நிலவில் மயங்கின்னு சொல்லி தொட்ட இடம் எல்லாம் தித்திப்புடன் இருக்கும் முத்து தமிழ் மார்பில் தத்தை மொழி சொன்னார்.
0: அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய வரிகளை கூறுங்களேயா, மல மல தொட்ட இடம் எல்லாம். இது என்ன இதயக்கனி? இதயக்கனி இல்லையா?
1: ஆமா, இதயக்கனியே தாங்க, அதுல மாற்றமே இல்லை.
0: அதில் ஒரு மாற்றம் இல்லைன்னா இதயம் கனி தானே. சரி, அந்த பாடல் உங்களுக்காக வழங்கப்படும். இந்த வேளையிலே இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வே உங்கள் தேனான குரலிலே தித்திப்பாக நாங்கள் மகிழ்வதற்கு என்ன பாடலை
1: பாடப்போகின்றீர்கள்?
0: அது வேற ஒரு வரி, ரெண்டு வரி, மூன்று, அப்படித்தான் எல்லோரும் வந்தார்கள் என்று சிறந்த முழு பாடகர்களாக இருக்கின்றார்கள். பாட கேட்போம், உங்களால் முடிந்தவரை முதல் முதலில் வந்து விட்டீர்கள், இதிலே பாடினால் தானே பாடல் கிடைக்கும் உங்களுக்கு. பாடுங்கள்.
1: திரும்புமா பாத்தை விரும்புமா? அதுக்கு சார் எனக்கு உடனே தெரியலங்க அந்த பாடல். அதுதான்
0: தெரிந்த பாடல் ஒன்று, ஒரு நாலு வரிய பாடுங்களேன். பூங்காற்றை பூங்காற்று திரும்பும் உங்கள் பாட்டை விரும்பும், பயப்பட வேண்டாம், பாடுங்கள்.
1: இந்த பாடல எனக்கு அவ்வளவா நினைவு இல்லைங்க.
0: அப்படியா? நான் அடுத்த வாரம் நினைவு. இப்பொழுது நேரம் இருக்கின்றது, நீங்கள் இன்னொரு பாடலை நினைவுறுத்தி கொண்டு வந்து பாடலாம், இன்னும் ஒரு தடவை வரலாம்.
1: வரலாங்களா?
0: ஆமா, பூங்காது திரும்புமா என்ற பாடல் பாடினீர்கள் இரண்டு வரியை. சரி, அதே போல நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு இவ்வளவு நேரம் இருக்கின்றது, அநேக உறவுகள் வருவார்கள். நீங்கள் ஒரு பாடலை தீர்மானித்து ஓரளவு பாடக்கூடியதாக எடுத்துக்கொண்டு பாருங்கள் மீண்டும் ஒரு தடவை. அதை விட உங்களுடைய பாடல் தொடத்தொட மலர்வதைன்னா அந்த தொட்டகிடம் எல்லாம் அந்த பாடலும் என்று ஒளிபரப்பாகும். நன்றி சோமசுந்தரம் அவர்கள், நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற நிகழ்வு. பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாமுக்கு முதலில் இணைந்தவர் எங்கள் அன்பு சோமசுந்தரம் அவர்கள். பூங்காற்று திரும்புமா, என் பாட்டை விரும்புமா என்று பாடி சென்றார். நிச்சயமாக அவர் பாட்டை நாங்கள் விரும்புவோம். அதற்காக இந்த ஆனந்த பூங்காற்று திரும்பும் உங்கள் திசை பக்கம் சங்கீத பூங்காற்று என்று கூறிக்கொண்டு ஜெகபரிசாதி ஐயா அவர்களை அழைப்போம். வருகின்றார், இனிமையான பாடல்களை பாடக்கூடியவர், பாடக்கூடியவர். வணக்கம், வணக்கம் ஜெகபரிசாதி அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதி, தாங்கள் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நான் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி? செல்ல கிளி பச்சை கிளி எல்லோரும் நலமாக
2: அனைவரும் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: சிறிது நேரத்தில் பச்சைக்கிளி வந்து என்னோட பேசும் ஐயா, உங்களுக்கு
2: என்னுடைய
0: குரல் அதுக்கு தெரியும். சரி, இன்று இந்த வேளையில நீங்கள் நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையில என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
2: நான் பாட போல பாடலையா? நான் ஒரு பாடல் பாடுறேன்.
0: பாருங்கள்.
2: கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை வாசல் என்றால்

0: திருத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார்? இல்லை, ஊருக்காக கொடுத்தார். படைத்தவள் மேல் படியும் இல்லை, வசித்தவள் மேல் பாவம் இல்லை. இருப்பவர்கள் மறைத்து கொண்டார், இல்லை என்போ தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை.
1: இனிமையான ஒரு பாடல். இவ்வளவு திறமையை நீங்கள் வைத்துக் கொண்டு நேரம் இன்மையால் நீங்கள் வந்து பாடுவதில்லை, அற்புதமா
0: பாடுவதில்லை.
1: நல்லா இருந்த ஒரு பெருமை உண்டு. நீங்கள் பாடிய பாடல் வரிகளிலே எனக்கு ஒரு பெருமை தட்டியது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்று பொதுவாக பாடிய அந்த பாடலை நீங்கள் ஒருவரை மனதிலே வைத்துக் கொண்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் என்று பெண்மையிலே பாடி பெருமை செய்து, அது வாழ்த்துக்குரிய பெருமைக்குரிய நன்றாக ஊன்றி அதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய சொந்த எழுத்தை அதுக்குள்ளே மாற்றி பாடினீர். இந்த வல்லமை எல்லாருக்கும் கிடையாது. சிறப்பான ஒரு பாடல். நான் குரலை நிலவா பச்சை கிளி வந்து பாடும் என்று நீங்கள் பாடத்து வங்கியுடன் குரல் கேட்டு அதுவும் வந்து பாடுகின்றது கேட்டீர்களா? இதை விட வேறு என்ன இன்பம்
0: இல்லையா?
1: இதை விட இன்பம் வந்து பாடுகின்றது. சிறப்பாக பாடுவீர்கள் ஜெகபிரசாதிகளே. மேல்வரும் நாட்களிலே நீங்கள் முழுமையாக பாடுவீர்கள் என்ற நம்பிக்கை
0: எனக்கு.
1: உடல் பூரண நலம் அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே அப்படிங்கிற பாடல்.
1: அந்த முதல்வரியே பாடுங்கள்.
0: என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா இல்லை மூத்தவளா? இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே.
1: சிறப்பு சிறப்பு பார்த்தீர்களா? ரெண்டு பாடல்கள் பாடிவிட்டீர்கள், சிறப்பாக இருக்கின்றது. இதே முறை காயா இருக்க வேண்டாம் ஜெகபிரசாதிக்கிற. நல்ல இசை மலை பொழிவீர்கள் எங்கள் நிகழ்ச்சியிலே. அடுத்து நல்ல நல்ல பாட்டுக்கு பாட்டும் பதமும் நிகழ்வு மன்னிக்க வேண்டும் தரங்களுக்கு பாட்டும் பதமும் அற்புதமான கருத்துக்களோடு கொண்டு வருவீர்கள். நல்ல பேச்சுக்களை பேசுகிறீர்கள், நீங்கள் பாடுவீர்கள். சகலகலா வல்லுநரான் நீங்கள் பெற வேண்டும், ஆண்டவர் அருள் புரிய வேண்டும். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும்
0: உங்களுடைய ஆசியம் இல்லையா?
1: ஆசீர்வாதம் என்று உண்டு, ஆண்டவர் அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. முடிந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வந்து இன்னொரு பாடல் பாடுங்கள். நன்றி நன்றி ஐயா.
0: நன்றி
1: ஜெகபிரசாதிக் அவர்களே. இவர்கள் எல்லோரும் பாடுவதற்கு நன்றி. பின் நின்றவர்கள் இன்று முன்னுக்கு வருகின்றார்கள். காரணம், அவர்களை அறியாமல் அந்த ஆர்வம் தூண்டப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மறு ஒலிபரப்பு ஒன்று ஒன்று இருக்கின்றபடியால் அந்த மறு ஒலிபரப்பிலே அவர்கள் தங்களை தாங்கள் உணர்ந்து கொள்ளும் ஒரு பாங்கினை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். தங்களை தாங்கள், நான் எப்படி பேசியிருக்கின்றேன், நான் இப்படி பாடியிருக்கின்றேனா, நான் இப்படி கூறியிருக்கின்றனா, இப்படி வாழ்த்தியிருக்கின்றேனா என்று உங்கள் குரலில் நீங்கள் செய்ததை நீங்களே கேட்டு மாறக்கூடிய வேறு எந்த வானொலியிலும் இது இல்லை. அக்காரணம் என்னவென்றால் உங்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும். நாங்களும் உங்களை, நான் இப்பொழுது புதுவருட நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த போது என்னை அறியாத எனக்கு புலகாங்கிதமாக இருந்தது, பசியே இல்லை. அன்பு உறவுகள் ஒவ்வொருத்தருடைய குரலும், ஒவ்வொருத்தரும் வந்து இருக்கின்ற இல்லாத உறவுகளின் குரல் கூட நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது. சிறப்பான பாடல். ஜெகபிரசாதிக் அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் நான் பெருமைக்கு குறவில்லை, 1613 லிசனர்கள், அதாவது என்னை ரசிப்பவர்கள், என்னுடைய நிகழ்ச்சியை கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். அவரோட பதிவுகள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ அவ்வளவு பேரும் உங்களுடைய குரலை கேட்கின்றார்கள் என்றதான் அதனுடைய அர்த்தம். இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டு அந்த பதிவு மறு ஒலிபரப்பை எல்லோரும் விரும்புகிறார்கள். கடந்த காலத்து சம்பவங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கொடுக்கின்றார்களே, எப்படி என்று கேட்கின்றார்கள். இது சாதாரணமானதல்ல. 26 வளர்ச்சி, 26 கட்டி காத்து கொண்டிருக்கின்ற ஒரு வானொலி. நன்றி உறவுகளே. அடுத்து கிருஷ்ணன் ஐயா வந்துவிட்டார். அவர் வளமையாக வந்து பாட வேண்டியவர் என்று ஓடி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே. வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன் ஐயா.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். குழந்தை எப்படி இருக்கிறா? காதலே பூன் அனுப்பி அனுப்பி கிடைத்த சந்தோஷத்தில் இருக்காவா? தொட்டு தொட்டு அழுகிறாவா?
2: இல்லை இல்லை,
1: முகம் வித்தியாசமா இருக்கிறது பார்க்கும் போது இல்லையா? முதல் பார்த்ததுக்கு இப்போது பார்ப்பதற்கு அந்த வளர்ச்சியும் அழகும் தெரிகின்றது மலரை பார்க்கும் பொழுது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அவருக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்கள். சரி, மாமா சென்று விட்டாரா ஆனந்தராமன் ஐயா அவர்கள்? அழகர் சுவாமி கோவிலுக்கு சென்று வர அவ்வளவு நேரம் பிடிக்கும் ஐயா? பேருந்துலயா போவீர்கள், தொடர் உந்துலயா?
2: வேணும்னு சொல்லுவோம், மினி பேருந்து. 25 டிக்கெட்டு.
1: ஆஹா, அதுல போனீர்களா? நல்ல. நீங்கள் சொந்தக்காரர் எல்லாம் சேர்ந்து புக் பண்ணி போறதா? வாழ்த்துக்கள், சிறப்புகள். புனிதமான யாத்திரை, அற்புதமான சுரங்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது, கேட்டு மகிழ்கின்றோம்.
2: பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, ரெண்டு ஊருக்கும் போயிட்டு
1: வந்தோம். ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வருடத்திலே நீங்கள் கூடுதலான அளவு யாத்திரைகள் செய்கிறீர்கள், ஆலயத்துக்கு சென்று வருகின்றீர்கள் இல்லையா?
2: உண்மைதானே,
1: அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஐயா. வாழ்த்துக்கள். அந்த மண்ணிலே, அது புனித பூமி தானே, எங்களுடைய பாரத பூமி. நல்லது, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்க வேண்டும், மேலும் வளர வேண்டும். சரி, இன்று உங்களுடைய இனிமையான குரலிலே இங்கே என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வதற்கு பாடுங்கள். உங்கள் நேரம் இந்த நேரம்.
2: படம் முதலாளி. ஏரிக்கரையின் மேலே, ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையிலே, என் அருமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடை நடந்து சிந்திடும் மயிலே, ஆதி தீரனில் கொஞ்சம் பேசுவோம் குயிலே, தென்னை மரச்சோலையிலே சிட்டு போற போற பெண்ணே, தென்னை மரச்சோலையிலே சிட்டு போற போற பெண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வாரேன், சேர்ந்து பேசி போவும் கண்ணே, நில்லு கொஞ்சம் நானும் வாரேன், சேர்ந்து பேசி போவும் கண்ணே, அண்ணம் போல நடை நடந்து சிந்திடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, மாமரத்தோப்பினிலே மச்சாம் வரும் வேலையிலே, மாமரத்தோப்பினிலே மச்சாம் வரும் வேலையிலே, கோபம் கொண்ட மானை போலே ஓடலாம பெண்மையிலே, கோபம் கொண்ட மானை போலே ஓடலாம பெண்மையிலே, அண்ணம் போல நடை நடந்து சிந்திடும் மயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. நன்றியா.
1: அண்ணம் போல நடை நடந்து, அருமையான பாடல். அண்ணம் போல நடை நடந்து குறுங்க அந்த வரியை. அண்ணம் போல நடை நடந்து நெல்லு கொஞ்சம் நானும் வாரேன், பேசுவோம் குயிலே. எவ்வளவு அற்புதமாக சவுந்தரராஜன் ஐயா அந்த காலத்தில் இளமை குரலே பாடிய ஒரு பாடல்.
2: அந்த பாடல் ராகத்தோட பண்ண நல்லா
1: இருக்கும். நீங்கள் பாடினீர்கள் தானே அந்த ராகத்தோட, உடனே எங்களுக்கு புரிந்து விட்டது தானே. இது உச்சஸ்தாயில் என்று கூறுவார்களா? நான் உண்மையிலே உச்சஸ்தாயி இல்லைத்தான். அவருடைய சாரீரம் அப்படி, அந்த சாரீரத்துக்கு ஏற்ப அடானாவ ராகம் என்று கூறுகிறார்கள். கன்னடா என்றால் ஆவேரி என்றால் இது ஒரு போட்டியிலே ஒரு சர்ச்சைக்குரிய ராகம்தான். அது உங்களுடைய மாமாவை கிட்ட அழகாக தெரியும், அவருடைய காலத்து பாடல். இனிமையான அந்த பாடலை நீங்கள் துணிந்து எடுத்து வந்து ஒரு தொலைபேசியிலே பாடுகிறீர்கள்னா நீங்கள் எவ்வளோ வல்லவர் ஐயா. பெரிய மேடை பாடகர்கள் எல்லாம் இதில் வந்து பாடும் பொழுது இந்த பாடல் பாடுவதற்கு கஷ்டப்படுவார்கள், எல்லோரும் இந்த பாடலை பாட மாட்டார்கள். ஏறி கரையின் மேலே என்று ஒரு இழுவை, ஒரு பெரிய ஒரு ராகம் ஒன்று வரும் என்று அதுக்குள்ள தலக்கு வைப்பார் சவுந்தரராஜன். தனக்கண்டு ஒரு முத்திரை பதித்த ஒரு பாடல், இனிமையான பாடலை இன்று கேட்கக்கூடியது. மேலும் முழுமையாக மிட்டோடு பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த பாடல் நினைவூட்டியமைக்கு. இந்த பாடலை கேட்டுவிட்டால் என்பு ஒன்றவர்களுக்கு பல சரித்திர ஞாபகங்கள் வரும் ஐயா. அற்புதமான எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் தேவிகா அம்மாவும் நடித்திருக்கின்றார்கள். அந்த அதிலே அந்த வரிகளிலே எனக்கு ஒரு சலனம் இப்பொழுதுமா இருக்கின்றது. தென்னமர சோலி என்றும் மாமர தோப்பு என்றுதான் அதில் வருகின்ற வரி இல்லையா? தென்னைமரையிலே சிட்டு போலே போற பண்ணே. அந்த சோலை என்பது தென்னை மரத்தை சோலி என்று கூறுவார். தென்னஞ்சோலை என்று சொல்வதை விட தென்னந்தோப்பு என்று கூறுவார்கள். மாமரங்கள் நிறைய உள்ள இடத்துல மாஞ்சோலை என்று கூறுவார்கள். மாந்தோப்பண்ணும் கூறுவார்களா? இருக்கலாம், பாடகர்கள் புலப்பட மாட்டார்கள். இனிமையான ஒரு பாடலை எங்களோடு கொண்டு வந்து கலந்துருக்கடை, அதை பற்றி பேச வைத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் அவர்கள், இனிமையாக பாடினீர்கள். அந்த பாடலை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் பாடியதற்கு முதலே நன்றி, நன்றாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
2: படம் திருவிளையாடல்.
1: ஆமாம்.
2: இல்லாத ஒன்றில்லை, அது டிஆர் மகாலிங்கம்
1: பாடுவார். பாடுங்க மீதியையும். இல்லாத ஒன்று இல்லை, உங்களுக்காக அந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். நீங்கள் மீண்டும் வந்து இன்னும் ஒரு பாடலை பாடப்பண்ணல் பாடலாம். ஒரே நேரத்தில் அந்த ஆதங்கத்தில் கூறுகின்றீர்கள். நீங்கள் இதை சாதாரணமாக நீங்கள் எடுத்து வர்ற பாடல்கள் நல்ல உயர் ஸ்தான ஸ்தாயில் வரக்கூடிய பாடல்கள். அந்த பாடலை ஒரே அடியாக பாட முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து மீண்டும் வரங்கள், மீண்டும் வளையுங்க. இன்று இந்த நிகழ்ச்சி முடியும் வரை நீங்கள் வந்து பாடலாம். சரிதானே?
2: நன்றி.
1: நன்றி கிருஷ்ணன் ஐயா அவர்களே, நன்றி. அனுசுயாமா பாடுவாரா? இல்லை. பேர்த்தி பாடுவாளா? இல்லை. நன்றி. சென்று விட்டார். இனிமையான பாடல்கள். நான் பாடகர் அல்ல, நானும் ஒரு வரியே இரு வரியே சாதாரணமாக பூவோடு சேர்ந்த நாரம் என்பது போல நானும் உச்சரித்து பார்க்கின்றேன். இனிமையான வேலை இந்த வேலை. ஆதங்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம், ஆறுதல் அடைய வேண்டும். ஆறுதலாகத்தான் வர வேண்டும், ஆனால் அமைதியாக இருந்து வர வேணுமே தவிர ஆறுதலாக காலம் கழித்து வர வேண்டாம். ஓடி வாரங்கள் விரைவில் பாடல்களை முடித்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு கொண்டு வர வேண்டும். அல்ல, இன்னும் எத்தனையோ பாடகர்கள் இருக்கின்ற ஓடி வர வேண்டும். திருப்புகள் சொல்லுபவர்களும் இன்று திருப்புகளை கொண்டு வந்து பாடலாம். ஓடி வாருங்கள்.

எளிமையான பாடல்கள். பாடுவோர் பாடலா நிகழ்வுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்கள். பதிவிலே இட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளை நான் படிக்கின்றேன். எல்லோரும் வாருங்கள், வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு. இதுதான் எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் ஒரு பெருமை. ஒவ்வொருவரை ஒவ்வொருத்தர் தட்டி கொடுத்து அவர்களை விட்டுக் கொடுக்காமல் அவர்களை ஏற்றி ஏற்றி விடுவதற்கான உற்சாகத்தை அளிப்பது, அது எல்லோருக்கும் அந்த பண்பு வருவதில்லை. எங்கள் முன்னியல் தமிழ் வானொலி உறவுகளிடம் அது உண்டு என்பதை நான் நிறைய பார்த்திருக்கின்றேன். எங்கே ஓடி வாருங்கள், அடுத்து வரப்பவர் யாராக இருக்கலாம், வருவார்கள். நெஞ்சு நிறைய பாடல்களை வைத்துக் கொண்டு இதை பாடவா அதை பாடவா என்று நினைக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள், வந்து பாட வேண்டும். நேரம் சரியாக 11:57 தொடப்போகின்றது எங்களுக்கு. உங்களுக்கு இப்பொழுது 9:27 இரவு நேரம். எங்கே ஓடி வந்து பாட வேண்டும்.

0: வணக்கம். கே எஸ் ராஜா அவர்களே. ஐயா வணக்கம். வணக்கம், உங்களை நினைத்து
1: விட்டேன்.
0: நான் நலமாக இருக்கிறேன் கே எஸ் ராஜா அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்க வேண்டும். கேட்டபடியால் தானே பேசுகிறேன். நான் பேசுவதும் உங்களுக்கு கேட்கின்றது. சிறப்பு வாழ்த்துக்கள். சரி, நலமாக இருக்குவதை கூறினீர்கள், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். என்ன பாடலை ஆயத்தமாக கொண்டு வந்தீர்கள் என்று எங்களை பாடி மகளை வைப்பதற்கு பாடுங்கள்.
1: நான் வந்து நினைவெல்லாம் நித்தியாங்கிற படத்திலிருந்து பனிவிழும் மலர்வனம்
0: பாடல்
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சிறப்பான பாடல், கொண்டு வாருங்கள், கேட்போம்.
2: பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஏகேகே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம்,

குற்றம் துளிர்விடும். கைகள் இடைதனில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பணிவிழும் மலர்வனம். உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ஏ இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம் கா

0: இயர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளியேறி ஒளி மழையில் நனைந்து மகிழும் வானம் பாடி பணிவிழும் மலர்வனம். உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், தேகை இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பணிவிழும் மலர்வனம், பணிவிழும் மலர்வனம், பணிவிழும் மலர்வனம்.
1: நல்லதுயா, நன்றியா.
2: இனிவரும் முனிவர், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிவரும், அற்புதமான பாடல் ஐயா தெளிவெடுத்து தயார் பண்ணி கொண்டு வந்தீங்க. எத்தனை தடவை பாடி பார்த்தீர்கள் நீங்கள் இந்த பாடலை?
1: இது வந்து ஒரு 4-5 தடவை நம்ம வானொலியிலேயே பாடியிருப்பேன். அது கொஞ்சம் பிராக்டிஸ் வந்து தொடர்ந்து அதை பாடி பாடி வர்றதுனால கொஞ்சம்
2: சிறப்பு. செந்தமிழும் நாப்பழக்கம் என்றதனால் தான் கூறும். நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை செய்வதாலே அது நன்றாக பாடமாக்கி வந்து அது சுலபமாக வரும். திடீரென்று பாடாமல் நன்றாக இருந்தது பாடல். இனிமையாக இவ்வளவு தூரம் ராஜா பாடுவாரன் நான் வேறு யாரோ ஒன்று நினைத்து என் குரலை இப்படி இவ்வளவு அடக்க ஒடுக்கமாக சிறப்பாக பாடுகிறாரு என்று. அதில் பிடித்த வரி, எனக்கு பிடித்த வரி இனிவரும் முனிவரும் என்று அந்த வரியை நன்றாக கவர்ந்தது. இனிமையான பாடல் முழுமையாக தந்திருக்கின்ற வாழ்த்துக்கள். தயார் நிலையில் வந்து பாடி சிறப்பிக்க வேண்டும் பாடுவோர் பாடலாமே என்று பாடியமைக்க என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள். என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக?
1: எனக்காக ஐயா, எனக்காக வந்து திருவிளையாடல் படத்துல ஐயா, பழைய படம் திருவிளையாடல், சிவாஜி கணேசன், பாட்டும் நானே பாவமும் நானே அந்த பாடல். சிறப்புனா அதுல ஒண்ணு, அதுல என்ன சிறப்பு அப்படின்னா, எங்களை என்னோட எனது நண்பர் வந்து அந்த படத்துல தமிழ் வாசிச்சிருக்கிறார்.
2: அவர் தான் கூறுவீர்கள் அடிக்கடியா
1: என்ன? ஆமா ஆமா, அவர் வந்து இறந்து விட்டாரு. இருந்தாலும் அவருடைய அந்த பாடல், அந்த படம் வந்தாலே அவருடைய நினைவு எனக்கு வந்துடும்.
2: அவர் தானே உங்களுக்கு தில்லானா மோகன் அம்பாளையும் வாசிச்சிருக்கிறாரா?
1: ஆ, தில்லானா மோகன் அம்பாள், சாரி, தில்லானா மோகன் அம்பாள் தான், திருவிளையாடல் கிடையாது.
2: தில்லானா மோகன் அம்பாள் தான் முன்பு கூறுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அதனால தான் நான்
1: கேட்டேன். தில்லானா மோகன் அம்பாள் தான், இதுல இதுல திருவிளையாடல் கிடையாது. தில்லானா மோகன் அம்பாள்
2: அதெல்லாம் உங்களுக்கு இந்த தமிழ் காட்சி
1: பாட்டு. ஆமா,
2: பாட்டும் நானே பாவம் நானே, பாட்டும் நானே பாவம் நானே என்ற பாடத்து பாடலிலே தவில் வருகின்றதா? தவில் இசை,
1: தமிழ் இசை,
2: ஐந்து விதமான வாத்தியம், ஐந்து விதமான வாத்தியங்கள் வருகிறது. நீங்கள் மாறை மாறை கூறுகிறீர்கள் போல் இருக்கிறது. நல்லது. கே எஸ் ராஜா அவர்களே, நீங்கள் புகைப்படத்தோடு மட்டுமல்ல பாடல்லையும் கட்டிக்காரனாக இருக்கின்றீர்கள். பாட்டும் நானே பாவம் நானே என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். மலர்வனம், பனிவிழும் மலர்வனம், நல்ல பாடல். மீண்டும் முடிந்தால் மீண்டும் நீங்கள் வந்தொரு தடவை பாடலாம். நன்றி ராஜா அவர்களே, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி, வணக்கம்.
2: அடுத்த உறவு, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ராஜா நீங்கள் ஒலிபர உங்கள் தொலைபேசியை துண்டிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அடுத்த உறவு அழைத்துக் கொண்டிருக்கின்றார். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. ராஜா நீங்கள் உங்களுடைய ஒலியை இதை நிறுத்த வேண்டும். வாய்ஸ் கால் நீங்கள் அழைப்பிலே இருக்கின்றீர்களோ, உங்கள் தொலைபேசியை தடை நிறுத்த வேண்டும் ஐயா. இதனால் தான் மற்றவர்கள் வந்து பேச முடியாமல் இருக்கிறது. ராஜா ராஜா,
1: ஒரு நிமிஷம் ஐயா,
2: துண்டிக்க வேண்டும் உடனடியாக. நன்றது, நல்லது. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாமல் அன்பு உறவுகள் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 12:05 நிமிடத்தை தொட்டுவிட்டது. ராஜா அவருடைய இணைப்பு இன்னும் துண்டிக்கப்படும். இப்பொழுதுதான் துண்டிக்கப்பட்டது. ரேவதி மகளே வந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
2: பாட்டு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நிகழ்ச்சிகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது?
3: நன்றாக
2: போய்கொண்டு. மறு ஒலிபரப்பு கேட்கும் பொழுது உங்களை எல்லாம் நாங்கள் மீட்டி பார்ப்பது போல, நீங்கள் எல்லாம் உங்களை மீட்டி பார்ப்பது போல் இருக்கின்றது இல்லையா? பேரன் எப்படி இருக்கின்றார்? பேரன் அவரும் ஒரு பாடகர் தான்.
3: தூங்கிட்டாரா? ஆமா, இப்பொழுது அவரு இதுல கம்ப்யூட்டர்ல விளையாடிண்டே பாட்டு போட்டு
2: விளையாடிட்டு. நல்லது, நல்லது. சரி, அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் பாடலாம். நீங்கள் நலமாக இருக்கும் போல கால் வலி எப்படி இருக்கின்றது?
3: அதுக்கு அப்பா ரெய்கின்ற ஒரு ஹீலிங் தெரபி பண்ணிருக்கேன்ப்பா.
2: பண்ணிருக்கேன். நான் கூறின அந்த எண்ணெய் பாவித்தீர்களா ஆலிவ் ஆயில்?
3: அதுவும் செய்கிறேனப்பா. அது வாங்கவில்லை. எண்ணெய் கடை இது இந்த எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் இன்னும் வாங்கிட்டு வரல. எங்க பையன்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வரேன். இது வந்து ஏதோ இது ஏதோ ஹீலிங் பண்றதா அண்ணமோ பயிற்சி ரேக்கியா
2: பழகாமல் இருந்தா அவரும் கூட பழகாமல் இருந்தா சரி. அவர் உங்களிடம் பழகாமல் இருந்தா சரி. வைத்தியர்கள்
3: அவள் தானப்பா. அவள்
2: அவள் சரி சரி அவள் நல்லது. இப்பொழுது என்ன பாடலை பாடுவோம் மகளே?
3: அப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்தா தான் என்னன்னு பாட போறேன்.
2: கொஞ்ச நேரம் இல்ல, நிறைய நிறைய நேரம் இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நிறைய நேரம் இருக்க வேண்டும். பாடங்கள் மகளே கேட்போம்.
3: இன்னும் கொஞ்ச நேரம் இருசரம் என்ன அவசரம் நில்லு பொண்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன ஏசரம் என்ன அவசரம் நில்லு பொண்டேன்.

வளைய விட்டாயே, நீ வந்து வந்து போயேன் அந்த அலைகளை போலே, வந்தா உன் கையில

0: என் பிள்ளைக்கு தகப்பன் ஆவணும், அந்த அலையோரும் நம்ம பசுங்க கொஞ்சி விளையாடணும். நீ சொந்தமாக கிடைக்கணும், நீ சொன்னது எல்லாம் நடக்கணும், நம்ம உலகம் ஒண்ணு என்று நாம் உருவாக்கணும்.
1: சிறப்பு, சிறப்பான பாடல். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் பாடினால் என்ன என்றுதான் கேள்வி வருது. அற்புதமான பாடலம்மா, நல்ல கருத்துக்களோடது. பொறுமையிலே பூமி தான் பெரியது என்று நாங்கள் அறிகிறோம், அதைவிட பெரியது பெண்மை என்று கூறப்பட்டிருக்கின்ற பெண்மை. அங்கே பாருங்கள், இந்த கடல் அலையலை போல அடிச்சு ஓங்கி கொண்டிருக்க ஆசையோடு இருக்கும் ஒரு ஆடவன், இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளன்னு சொல்லும் பொழுது அவ சொல்றாதானே, கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளையா, காலம் கொஞ்ச காலம். அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். கருத்தோட பிள்ளைகுட்டி எல்லாம் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும், நல்ல கற்பனையோடு வந்த பாடல். அந்த கருத்துக்களை நாங்கள் அழகாக புரியக்கூடியதாக நீங்கள் சொற்தெளிவோடு பாடினீர்கள். வாழ்த்துக்கிழமை. அதில் அந்த இறுதியிலே அந்த ஓ, அது இன்னும் சிறப்பு, மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருந்தது. நன்றாக இருந்தது மகளே, சிறப்பாக பாடுகிறீர்கள், உங்களுக்கு நல்லா கவனிக்கிறீர்கள், நல்லா கவனித்து நன்றாக ஆயத்தப்படுத்தி வந்து இன்றைக்கு நான் பாட வேண்டும் என்று எல்லோருடைய பாராட்டையும் பெறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இத்தோடு
2: போகாது,
1: இத்தோடு பொறுத்து கொள்ளாமல் ஒரு திருப்புகள் கொண்டு வர வேண்டும், இன்னும் ஒரு பாடலும் கொண்டு வரலாம். நீங்கள் வாழ்த்துக்கள்மா, நன்றி மகளே, நன்றி மகளே, நன்றி நன்றி. மகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அவர் சந்தோஷப்படுவார், அம்மா வந்து பாடுகிறார் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்த உறவை அழைப்போம், இது யாராக இருக்கலாம்? வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம்,
3: வணக்கம் தாத்தா,
1: கொண்டு பேத்தி, வணக்கம, வணக்கம். ஜெய ஜெயா அவர்களே, நலமாக இருக்கின்றீங்களாம்மா? ரேவதி பாடல் கூறவில்லை, வந்து கூறுவார் என்று நினைக்கிறேன். கூறுங்கள். ஒழுங்காக செய்கிறேன் பேட்டி, எல்லாம் ஒழுங்காக கவனிக்கின்றேன், மாத்திரைகள், மருந்துகள், தூக்கங்கள், உணவுகள் எல்லாம் சரியாக செய்கின்றேன். நன்றி, நன்றி, அக்கறையோடு விசாரிப்பதற்கு நன்றி அம்மா. பணி முடிஞ்சது என்று பணி இல்லையா மகள பேட்டி? ஞாயிற்றுக்கிழமை. ஹலோ, பாட்டும் கேட்பார் என்னிடம் வந்து சுந்தரேசனோட விளையாடபுரம் அப்படித்தான் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், சரி, சந்தோஷம். இந்த சந்தோஷமான நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை பாட போகிறீர்கள்?
3: அபியும் நானும் படுத்துறேன் தாத்தா.
1: அபியும் நீங்களும் பாட போகிறீங்களா? பாடுங்கள், பாடுங்கள்.

போ சென்று சங்கீதம் கேட்டதில்லை உன் மகளின் புன்னகை போக்கு புன்னகைக்க தெரியவில்லை என் பிள்ளையிட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை முத்துக்கள் தெரிக்கின்ற மலலை போல ஒரு உள்ளுறு மொழிகளில் வார்த்தை இல்லை தாய்க்கும் தந்தைக்கும் தாய் அமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வாவா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பின்பூவேவா பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் கையோடு என் இதயம் துடிக்க கண்டேன் தெய்வ மகள் தூங்கையிலே சில தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை கண்டே சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போதும் என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டே மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மிசையில்லாமகள் என்று சொன்னே பெண் பிள்ளை தனியரை புகுந்ததிலே ஒரு குருக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டே வாவா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாவின் பூரணமே பெண் போவேவா வாவா என் தேவதையே பொய் வாய் பேசும் தாரகையே பொய் வாவின் பூரணமே பெண் போவேவா வான்மீதக்கும்.

0: வாணிடவா தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே. நன்றி தாத்தா.
1: பாடிட்டாளே பாடிட்டாளே என்ன குண்டு பேத்தி, இனிமையான பாடல். இது ஆண் குரலில் வந்த பாடலா பெண் குரலில் வந்த பாடலா?
0: இது ஆண் குரல் தாத்தா.
1: ஆனால் ஆண் குரலில் வந்த பாடலில் அந்த சாரத்தை பெண் குரலில் வந்து அழகாக பாடணும். எப்பொழுதும் எல்லோருக்கும் குழந்தைகள் என்றால் அலாதி பிரியம், தேவதைக்கு ஒப்பிட்டு கூறுவார்கள் பெண் குழந்தைகளை. அதே போன்றுதான் நீங்களும் வந்து இந்த குழந்தை பாசம் உள்ள ஒரு பாடல், இனிமையான பாடல் முழுமையாக பாடி காட்டியிருக்கிறது. நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் என் கொண்டு பேத்தி. பாடிட்டாலே பாடிட்டாலே எங்கள் கொண்டு பேத்தி. சரி, என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் பேத்தி?
0: எனக்கு தாத்தா குங்கும போட்டு கவுண்டர் படத்துல இருந்து தாத்தா அந்த
1: என்ன பாடல் நீ பொட்டு வைத்து தாங்க கொடுமா,
0: அந்த பையனுக்கு அந்த அந்த பாடல் தாத்தா.
1: அது வேண்டாமா? என்ன பாடல் நினைத்து விட்டு பேந்து கொடுக்கிறீர்களா? இன்னொரு பாட்டு பாட வரும்போது
0: பூவும் காற்றும் சேரும்
1: அந்த பாடல்
0: வாசம் வருகிறது அந்த பாட்டு தாத்தா.
1: ஓ, அப்ப காத்து விளையாடி அது பாடாது இல்லையாமா? இனிமையான பாடல் இனிமையா பாடினீர்கள், நல்ல பாடலையும் கேட்டிருக்கீங்க. இந்த பாடலை நான் உங்களுக்கு தருவேன். கேட்டு மகளா முடிந்தால் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை அவருக்கு நான் நினைத்து இந்த பாடலை கேட்கும் பொழுது அவருக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள். அக்கா வேண்டுமாங்கண்ணா?
0: என்ன தாத்தா?
1: அவர் வந்து உங்களுடைய சகோதரியின் மகன் என்ன? ஒளிபரப்பு செய்வேன். இப்பொழுது வந்து பாடியவாள் இனிமையான பாடல், நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் பயிற்சி எடுத்து மீண்டும் மீண்டும் வந்து பாட வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பு பேத்தியின் பாடலை கேட்டு மகளோடு. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். சுகம்
2: கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, தென்னை இள நீரின் பதமாக.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: இனிய இரவு நேர வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் பகல் வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியம் ஆகிவிட்டோம். நலமாக இருக்கின்றீர்களா சந்தனராஜ் அவர்களே?
3: நலமா இருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். எல்லோரும் வந்து அன்பாக பாடி செல்கின்றார்கள். அந்த வேளை நீங்களும் வந்து உங்கள் பாடலை தர வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலை பாடாத கேட்போம். சந்தன்ராஜ், என்ன நடந்தது?
3: நானும் ஒரு பாடல் பாடியா? கேக்கலையா?
1: கேட்கல.
3: தொலைபேசி ஆகுதா?
1: ஆமா, இப்பொழுது கேட்கின்றது. நீங்கள் பாடுங்கள். தொலைபேசி உங்களுக்கு சதி, உங்களுக்கு சதியாளர்கள் இது எதிர்கட்சியின் சூழ்ச்சியாக இருக்கலாம். எதிர்த்தாலும் பழி போடுவதற்கு ஒரு அக்கள் வேண்டும் தானே. நாங்கள் தவறு செய்வதில்லை, இது எதிர்கட்சியின் தவறு தான். மழை பெய்தாலும் பாடுவோம், கேட்போம் பாடலை.
2: முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதது பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டில் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால்

அவளது மனமாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும் கால் தடமே பதியாத கடல் தீவு அவள் தானே அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன் கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள் தானே அதன் பல்லவி சரணம் புரிந்தும் மௌனத்தில் இருந்தேன் ஒரு கரையாக அவள் இருக்க மறுகரையாக நான் இருக்க இடையில் தனிமை தழும்புதே நதியா காணல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா நிகழ்

மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அமைதியுடன் அவள் வந்தாள், விரல்களை நான் பிடித்துக் கொண்டேன், பல வானவில் பார்த்தே வழியில் தொடர்ந்தது பயணம். உறக்கம் வந்தே தலை கூத மரத்தடியில் இளைப்பாறி கண் திறந்தேன், அவளும் இல்லை கசந்தது நிமிடம். அருகில் இருந்தால் ஒரு நிமிடம், தொலைவில் தெரிந்தால் மறு நிமிடம், கண்களில் மறையும் பொய்மான் போல் ஓடுகிறாள். அவளுக்கும் எனக்கும் நடுவினிலே திரையொன்று தெரிந்தது எதிரினிலே, முகம் மூடி அணிந்தால் முகங்கள் தெரிந்திடுமோ.

0: பாடுவது மில்லினம் வல்லினம் இடையினம் இடையிடையே புகுந்து உங்களை நடைபோடு வைத்தது இந்த பாடல். அந்த பாடகரும் அப்படித்தான், அற்புதமான ஒரு மறக்க முடியாத ஒரு பாடல், முழுமதி அவளது முகமாம். ஆனால் அந்த பாடல்களை கேட்கும் பொழுது இசை வந்து எங்களை தடுக்கின்றது, அந்த வரிகளை நாங்கள் கிரகிக்க முடியாமல் இருக்கிறது. இங்கே நீங்கள் பாடும்பொழுது தனியே வரிகளை மட்டும் தருகின்றீர்கள், அந்த வரிகளை நாங்கள் முழுமையாக கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றது, ரசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து வித்தியாசமான குரல். இப்போ அந்த பாடகர் பாடினவற்ற குரலை கேட்டுவிட்டோம் இசையோடு, இசை கருவிகளின் உதவியோடு. ஆனால் இது உதவி எதுவும் இல்லாமல் உங்களுடைய குரலை முழுமையாக நீங்கள் அப்படியே அர்ப்பணிக்கின்றீர்கள். இரண்டாவது, நீங்கள் பாடும் பொழுது உங்கள் பாடலை நீங்கள் கேட்க முடியாது. இப்போ பாடகர்களுக்கு அந்த தலையில பூட்டியிருப்பார்கள், அவர்கள் ஹெட் வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் பாடுகின்றார்கள். சுருதியை கவனிப்பார், சுருதி அவர்களை அந்த உயர்வு தாழ்வு இல்லாமல் கொண்டு செல்லும். உங்களுக்கு அதுகள் ஒன்றும் இல்லை, அது எவ்வளவு கட்டிக்காரர் நீங்கள். சிறப்பாக இருந்தது சந்தன்ராஜ், நீங்கள் இன்று பாடிய பாடல் அற்புதமாக நல்லது, ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு வந்து பாடினீர்கள். சிறப்பு, வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் வளர வேண்டும், எங்களை மகள வைத்திருக்கின்றீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
1: என்ன
0: பாடல் தருவது? இதே பாடல் தான் உங்களுக்கு வேணுமா? அது மட்டுமல்ல, நீங்கள் அங்க இருக்கும் இடம் தனியிடம் இல்ல, மற்றவர்கள் வீட்டிலிருந்து அமைதியாக அறைய பூட்டி போட்டு பாடலாம். நீங்கள் அப்படி இல்லையே, பகிரங்கத்திலே பப்ளிக் மேடையில பாடுவது போல, பகிரங்க மேடையில பாடுவது போல அல்லவா, அங்காடியில இருந்து கொண்டு பேசுகிறீர்களா உங்களுடைய வேலை இடத்துல? இந்த இடத்துல அன்பு மகளுக்கு ஒரு பெரிய நன்றி, என்ன நல்ல இடையூறு இல்லாமல் அவரை பாட வைத்ததுக்கு கடையை கவனித்துக் கொண்டு. இது மறுநாள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை. அன்புடன் தேவா அழைக்கின்றார், அவரை காணவில்லை, சென்று விட்டார். வணக்கம், வணக்கம் பாடகி சாந்தி அவர்களே.
2: ஐயா வணக்கம்.
0: என்னம்மா அந்த திரைப்பு, பாடகி தானே நீங்கள்? எல்லா நிகழ்வுலையும் வந்து எல்லா நிகழ்வுலையும் வந்து அசத்தி கொண்டிருக்கின்ற மகள், வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடலை தரப்போகுது?
2: இன்னைக்கு நினைத்தாலே இனிக்கும்ல அந்த பாடலுங்க ஐயா, இரு குரல்லையும் வருங்க ஐயா.
0: இன்று மட்டும் நினைத்தாலே இனிக்கும் இல்ல மகளே, எப்பொழுது நினைத்தாலும் இனிக்கும் தானே உங்களில். எங்க பாடுங்கள் அம்மா, கொண்டு வாருங்கள் பாடுங்கள்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா ரிசரி பாடுனதுங்க ஐயா.
0: இப்பொழுது சாந்தி அவர்கள் பாடுகிறார்கள். எங்க பாடு?
2: பாடலாசிரியர்.
0: ஓ, வாழ்த்துக்கள்.
2: முடிஞ்ச அளவுக்கு பாடுறேங்க ஐயா.
0: முடிஞ்ச அளவுக்கு இல்ல, பாடல் முடியும் வரையும் பாடுங்க. அந்த முடிஞ்ச அளவுக்கு நன்று பாடுங்க. கடிகாரி.
2: இனிமே நிறந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பாட்ஸ். புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு?

சும்மா மயங்கி மயங்கி ஆட வாங்களே, பறந்தா மேகங்கள் ஓடினால் வானங்கள் பாடினால் கானங்கள் ஆடுவோம் மாறுங்கள். து து து து து து து து அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூர்வாங்கம், இனி யார் சொந்தம் மரணும். ஏ அடியே ராஜாத்தி சிரிச்சா ரோஜா பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம், எதுக்கு பூவாங்கம், இனி யார் சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவழம் நகை முத்து நீ விண்ணுலகம் பூதோட்டமா. பருவம் ராகங்கள் அழகே கானங்கள் சுகமே பாடல்கள் சேருவோம் வாருங்கள்.

இனிமே நேர்ந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பார்ட்ஸ், புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் எதுக்கு, கண்ணீர் எதுக்கு? ஜாலி பார்ட்ஸ், கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணே மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு, ஜாடை கிட்டாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. கமலா கல்யாணி வசந்தா வந்தாளா, மூணே மூணு பொண்ணுங்க, பார்வை மத்தாப்பு, ஜாடை கிட்டாப்பு, மூணுக்கும் நாலரை கண்ணுங்க. ஒரு கட்டு, ஒரு மெட்டு, ஒரு மொட்டு, ஒரு சிட்டு, அந்த மூணுக்கு நான் ஒருத்த மாப்பல. ஒரு தி பிஏவா, ஒரு தி எம்ஏயா, இரண்டையும் சேர்த்தாக்க அடுத்தது பாமாவா. துத்து துத்து துத்து துத்து து உலகம் இருக்கு, இதுல உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பார்ட்ஸ், புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு? ஜாலி பார்ட்ஸ். எவனோ சொன்னானா, எவனோ கேட்டாளாம், அதைய நாம கேட்கணும். நமக்கு நான் நாமே தான், கணக்கு ஒன்னேதான், சரியா போட்டு பார்க்கணும். எவனோ சொன்னானா, எவனோ கேட்டாளா, அதைய நாம கேட்கணும். நமக்கு நாமே தான், கணக்கு ஒன்னேதான், சரியா போட்டு பார்க்கணும். புது மனசு, புது வயசு, புது ரசனை, எது பெருசு? நம் பொன்னுலகம் நம் கையிலே.

0: கவலை விட்டாச்சி, ஜு ரு ரு இனிமே நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு? லவ்லி பாய், புது இளமை இருக்கு, வயதும் இருக்கு, காலம் இருக்கு, கண்ணீர் எதுக்கு? ஜாலி பாய், அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களேன், அடமன்னாதி மன்னன்மார்களே, சும்மா மயங்கி மயங்கி ஆடவாங்களேன். பறந்தா மேகங்கள், ஓடினால் வானங்கள், பாடினால் கானங்கள், ஆடுவோம் அருங்கள். நன்றி ஐயா.
1: என்ன கொசுர எல்லாம் விட்டு அழகாக துத்து துது துத்து துது துது ஜுச்சு ஜுஜு அழகாக பாடியிருக்கு, அழகாக பாடியிருக்கு. முடிஞ்ச விரை பாடுவதண்டல்ல, நீங்க என்னால் முடியும் பாட என்று பாடி காட்டியிருக்கீர்கள் சாண்டி. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. அசரி, இந்த பாடல் வீட்டுல இருந்து பாடுகிறீர்களா வெளியில இருந்து பாடுகிறீர்களா?
0: வீட்டுல
1: தனியா, அவர் இல்லையா அங்கே? சிறப்பம் இந்த பாடல் மேடைகளிலும் சரி, நாங்கள் ஒலிய யூடியூபிலும் கேட்கும் பொழுது இந்த பக்கவாத்தியங்கள்லாம் எங்களை கலகலப்பாக வைத்திருந்தது. ஆனால் இங்கே நீங்கள் அதுக்கு சோடை போகவில்லை. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த டெம்போ குறையாமல் நன்றாக பாடினீர்கள். அது மிகவும் கடினம். அதுக்காக தான் அந்த ஜுச்சு ஜுஜுப்பி இடையிலே அந்த கொசுறுகள் வருவது. உங்களுடைய ராகதாள பல்லவிகளை நீங்கள் கவனமாக வைத்திருப்பீர்கள், அந்த இடத்திலே நிற்பீர்கள் என்பதை கணக்கிடுவதற்காக. அற்புதமான பாடலம் அந்த பாடல், மிகவும் கடினம் அந்த பாடல். இரண்டு மூன்று பேர் சேர்ந்து பெரிய கோலாகலமாக மேளதாளங்களோடு பாடுகிற பாடல், ஒரு தொலைபேசியிலே அழகாக பாடுகிறீர்களே. இப்போ உங்களுக்கு இணை அவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுக்கு அவர்களுக்கு இணை நீங்கள் அல்ல, உங்களுக்கு இணையாக அவர்கள் இல்லைன்னு தான் கூற வேண்டும். நீங்களும் அவர்களைப் போன்ற பக்கவாத்தியங்கள், இசை அமைப்பாளர்கள், வசதிகள், இடைவெளிக்கு ஏற்ப எல்லா வசதிகளும் இதை விட சிறப்பாக பாடுவீர்கள் தானே அம்மா? சிறப்பான பாடல், முழுமையாக நன்றாக மனனம் செய்து சிறப்பாக கொண்டு வந்து டெலிவரி செய்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் வளர வேண்டும். அது வந்த உடனே பாடகி என்று கூறியது நீங்கள் ப்ரூவ் பண்ணி போட்டீங்க.
0: நன்றி
1: நன்றி அம்மா, நன்றி அம்மா. அப்ப இன்று திருப்புகள் இல்லையா, இன்று வருவீர்களா?
0: வரங்க ஐயா, வரங்க ஐயா.
1: வாங்க, என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் மகளுக்கு?
0: என்ன பாடலுங்க? என்ன சத்தம் இந்த நேரம் பாடுங்க ஐயா.
1: உங்களோட சத்தம் தான் வந்தது இப்ப. என்ன சத்தம் இந்த நேரம், நீங்க பாடின பாடிச்சதும் தான் வந்தது. என்ன சத்தம் இந்த நேரம் பாடல் உங்களுக்காக தருகின்றேன். கேட்டு மூலம் உண்மையிலே நிறைவாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றது அம்மா. நாங்கள் பாடுவோர் பாடலாம், நீங்கள் எல்லாம் வந்து பாடும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சியாக. கட்டிக்காரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்த நன்றி அம்மா, மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடுவோர் பாடலாம், அன்பு உறவுகள் அற்புதமாக வந்து பாடி எங்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.

0: தென்னை இளநீரின் பதமாக கண்ணெதிரில் கண்ணெதிரில் பெண்மை சதுராட இங்கே காதோரம் வந்து பெண்மை பாடுகின்றது எங்களுக்கு. இனிமையான பாடல்களை இதமாக மகிழ்வாக தயார் நிலையில் கொண்டு வந்து பாடி காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்களம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே என்னுடைய அடுத்த பகுதிகளிலே வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கும், எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இனிமையான நிகழ்வு என்று சொல்லி இந்த பாடுவோர் பாடலாம் ஒரு வித்தியாசமான நிகழ்வு. எங்களை பாடகர்களை உருவாக்கி கொண்டு வந்து இப்போ நல்ல நல்ல பாடகர்களை நாங்கள் கேட்கக்கூடிய வகையில் இருக்கின்றார்கள். இவர்களும் எதிர்காலத்தில் ஒரு மேடை பாடகர்களாகவோ, அது நாங்கள் கவனி திரைப்படத்துறையினர் கூட எங்களோட வானொலி ரசிகர்களாக இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் உங்களுக்கும் தெரியக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். சந்தர்ப்பங்கள் யாருக்கு எங்கே கிடைக்குதோ கூற முடியாது. வருகின்றான் என் சிங்கக்குட்டி கண்ணன் அவர்கள். வணக்கம் வணக்கம் சிங்கக்குட்டி கண்ணா. கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் பா. வணக்கம் வணக்கம் வணக்கம் பா. வணக்கம்
0: வணக்கம் மானே, எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா?
1: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக இருக்கின்றேன், நான் நலமாக இருக்கின்றேன். அங்கே நல்ல நல்ல பழைய பாடல்கள் எல்லாம், தத்துவ பாடல்கள் கேட்கின்றீர்கள் தளத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மை இந்த எதிர்க உங்கள் போன்றவர்கள் தான் இதை கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் இசைத்துறையில் வந்த கருத்துக்களை எல்லாம், பாடல்களின் திறமைகளை எல்லாம் நன்றி உங்களுக்கு. பணி முடிந்து வந்து விட்டீர்கள் என்று பணி இல்லை தானே?
1: ஞாயிற்றுப்பா இருக்குப்பா. இப்பதான்
0: அப்பா சாப்பிட்டாச்சா?
1: என்ன இல்லைங்கப்பா. இனிதான்
0: இல்லை பேத்திய பார்த்தாச்சா? தாத்தா பாத்து சிரித்தாவா?
1: கையசைத்தாவா?
0: அங்கே பாபா என் தேவதை என்ற ஒரு பாடல் கேட்டீர்களா? இனிமையாக இருந்த என் பேத்தி
1: என்ன
0: பேத்தியல்லோ பேர குழந்தையின் பாடல் இனிமையாக தான் இருந்தது. அங்கே சரி, கண்ணனுடைய பாடல் இதுவாக இருக்கும், கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கேட்பது? அது ஏனென்றால் அது குறவந்தேன். அதை ஏனென்றால் பாபா என் தேவதை, அது ஒரு தேவதை தானே எங்களை குழந்தைகள் எல்லோரும் இல்லையா? குழந்தை செல்வம் கிடைப்பது அரிது ஐயா, இறைவனுடைய வரம். சரி, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது, வாழ்த்துக்கள். சரி, எங்கே என்ன பாடலை பாடுவோம் என்று கண்ணா?
1: அப்பா இது நீதிக்கு தலைவனங்கள் இருந்துங்கப்பா. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்தி பூ.
0: இது எங்களோட கே எஸ் ராஜா அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல். கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம், அவரும் கேட்பார்.
1: சரிங்கப்பா. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன்.

இன்னும் ஆறாறு வந்து பாராட்ட. பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அது பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன்.

அன்னை வளர்ப்பதிலே நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட.

போன்றவை கூறும் அறிவுரைகள், நோய் தீர்க்கு மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன்.

பிள்ளை வளர்ந்தீரில் நாடும் நலம் பெறலாம், நாடும் நலம் பெறலாம். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆறா

கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வது நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்ந்ததில்லை. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவிலே தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான்

0: அச்சராப்பு உணர்வோடு என் மகன் பாடியிருந்தார், உணர்வோட பாடியிருந்தீர்கள். இந்த பாடலின் சாரமகனே, ஆறு கரையினில் அடங்கி நடந்தால் காடு நாடு எல்லாம் வளம் பெறுமாம். அதைத்தான் அன்னை தாலாட்டிலே அந்த கருத்தை வைத்துத்தான் தாலாட்டி விட அடுத்தவர்கள் வந்து வளர்ந்த பின்பு பாராட்டுகிறார்கள். அதற்கு அடியிட்டவள் அன்னை. அற்புதமான ஒரு கருத்து அது. அன்னை எங்களுக்கு பாடியதாகவும் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு பாடுவதாகவும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பிள்ளை வளர்ப்பு அன்னை கையிலே தான் இருக்கின்றது. அந்த அன்னை வளர்ப்பு சரியாக இருப்பது தந்தை நீராக இருக்க வேண்டும், நெறியாக இருக்க வேண்டும். அற்புதமான ஒரு பாடல். பாடலை நாங்கள் இசையோடு கேட்கும் பொழுது அந்த இசையும் எங்களை கூட்டி செல்லுகின்றது. ஆனால் இங்கே தனியாக ஓசை மட்டும், உங்கள் ஓசை மட்டும் வந்து வித்தியாசமான குரல். அங்கே நாங்கள் ஆண் குரல் பெண் குரல்லே அந்த பாடலை கேட்டு சலித்து விட்டோம். ஆனால் புதிதாக நீங்கள் வந்து பாடும்பொழுது நாங்கள் விழிப்போடு கேட்டுக்கொள்ளும் எப்படி பாடுகிறார். அந்த நீங்கள் அந்த பல்லவியிலே வருகிற வித்தியாசத்தை கூட அழகாக நீங்கள் நெளித்து சுளித்து பாடியிருந்தீர்கள். நன்றாக இருந்த அம்மானே, வாழ்த்துக்கள், சிறப்புகள். என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்கள் வளர வேண்டும். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: அப்பா, இது பெரிய வீட்டு
0: பண்ணக்காரன்.
1: அதுல இருந்து பாரப்பா பழனி எப்பா பட்டணமா பட்டணமா அந்த பாட்டுங்கப்பா.
0: அந்த பாடல் ஐயா பெரிய வீட்டு பண்ணைக்காரன் இல்ல, பெரிய இடத்து பெண் என்ற திரைப்படத்தில்.
1: பெரிய பெரிய இடத்து பெண் மன்னிக்கும்,
0: பெரிய இடம் சொல்லிட்டீங்களே, பெரிய இடம் சொல்லியாச்சு தானே, என்னதுக்கு மன்னிப்பு. பாரப்பா பழனியப்பா, அருமையான பெரியல். அதுல வண்டியில வருவாரு பாரப்பா பழனியப்பா. சில ரெண்டு மூணு நாட்களுக்கு முந்தைய எங்க லியோ ஐயா அந்த பாடல் கேட்டிருந்தார். நல்ல நல்லது ஒரு பாடல், பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா. பட்டணத்து காதலப்பா பாதியிலே போகுமப்பா, பட்டிக்காட்டு காதலுக்கு கட்டியான பாண்டுவார்.
1: இனிமையா டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல எம்ஜிஆர் பாட்டு நிறைய தத்துவ பாட்டு இருக்குப்பா, அது புற வரிசையை கேட்டு
0: இப்பொழுதுதான் உங்களுக்கு தெரிகின்றது இல்லையா? உண்மையான அந்த வரிகளை கோத்தவர் கண்ணதாசன் போன்ற பெரிய பெரிய கவிஞர்கள், அவர்களுக்கு விருது தேடி சென்ற கவிஞர்கள் எல்லாம், அவங்களுக்கு பொக்கிஷங்கள் அவர்கள் எல்லோரும். இப்பொழுது விடுங்கள், இப்பொழுது பாதி ஆங்கிலம் பாதி நன்ன பாதி டிண்டு, அந்த இசையமைப்பு இசை கருவிகளும் இல்லைன்னா பாடலே இல்லை. வாய் திறந்து பாடுற அளவுக்கு நான் பாடகர்களே இல்லை இப்பொழுது. நன்றி மகனே,
1: இனிக்க இனிமையா
0: பாடுங்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள் மேலும் சிறக்க வேண்டும். நன்றி. அடுத்து வந்து விட்டால் என் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள். வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா.
2: அப்பா
0: வணக்கம் மகளே ஷியாமலா.
2: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா.
0: நல்லா இருக்கீங்களாம்மா?
2: நல்லா இருக்கேன்ப்பா. அது தைரியத்தான்ப்பா பாட வந்திருக்கேன்.
0: அதுக்கு தான் பாட வந்து. அங்க உங்களோட உறவினர்கள் எப்படி இருக்கின்றனர்? ஆந்தையும் புறாவும்
2: எல்லாம் ரொம்ப நலமா இருக்காங்கப்பா.
0: அமைதியான இடம், நல்லதொரு உலகம்.
2: இங்க மழை பெய்யுதுப்பா இன்னைக்கு.
0: நல்ல மழையா?
2: நல்ல மழை இல்லை, கொஞ்சோண்டு மழை,
0: கொஞ்சோண்டு மழை. இங்கே எங்களுக்கு மழையே இல்லை, ஆனால் மழை மாப்பு மாதிரி இருந்து இன்று கொஞ்சம் வெயிலாக இருக்கிறது. ஆனால் 14 டிகிரி -14 இருக்கணும். சரி, அங்கே என்ன பாடலை மகளை எல்லோரும் வந்து அசைச்சுக்கிறாரு? அங்கே என்ன மகளும் வந்து பாட போகிறோம். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: எல்லாரும் அசைத்துவாங்க, என்னால் முடியாதுப்பா.
0: அதெல்லாம் அப்படி உன்னால் முடியும் தம்பி என்றதால் உன்னால் முடியும் மகளே. பாடுங்கள், நீங்கள் பாடகி. எங்கே என்ன பாடலை பாடுவோம்?
2: பங்காளிகள் படத்துல சின்ன அரும்பு மலர்.
0: ஓ, நல்ல பாடல் அம்மா அந்த பாடல். அன்று கேட்டு இருந்தீர்கள், நல்ல பாடல் கொண்டு வாருங்க, கேட்போம் உங்களோட குரல்ல.
2: பாடுறேன்ப்பா.

0: எல்லாரும் நன்றியப்பா.
1: அப்பா கை தட்டி விட்டார். பாடிட்டாளே மகள், பாடிட்டாளே. சிறப்பாக இருந்தவன், நல்ல உருக்கமாக இருந்தவன், நல்ல அன்பாக இருந்த இந்த பாடல். அன்பை அப்படியே கொண்டு வரப்போன்னு உணர்வோடு பாடுகிறீர்கள். இதை விட வேற என்ன வேண்டும்?
0: என் மகன் ஜெயவீர பாண்டிய எனக்கு எப்போதும் தாலாட்டு பாடி தான் பார்த்து வைப்பேன்.
1: அதனால அந்த இது வந்து விட்டது. உணர்வோடு பாடியிருக்கிறீர்கள், தாய் அன்போட, தாயின்ற உணர்வோடு பாடு. நல்ல ஒரு பாடல் இந்த, நல்ல கருத்தும் அந்த பாடல். பிள்ளைகளை தாலாட்டும் போது எதிர்காலத்திலும் அவர்களுக்காகவும் எங்களுக்காகவும், எங்களுக்கு மன ஆறுதலும் அவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேணும் என்ற எண்ணத்தோடு தானே பெற்றோர் வளர்ப்பது. நல்ல பாடல், இனிமையான பாடல். முன்பும் ஒரு தடவை தளத்திலேயும் கேட்டிருந்தீர்கள். இந்த உங்களோட குரல்லே அழகாக ஏற்ற இறக்கங்கள் வைத்து. இப்போ என்ன வித்தியாசம் பாட திரைப்படத்திலே வந்து பின்னணி பாடகர் பாடுபவர்களும் இன்று நீங்கள் பாடுகிறீர்கள், என்ன வித்தியாசம்? நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏனென்றால் ஒரு பக்க வாத்தியங்கள், ஒரு நெறியாளர்கள், உதவியாளர்கள் எதுவும் இல்லை, ஒரு பந்தாவும் இல்லாமல் ஒரு தொலைபேசி எடுத்து ஒரே இடத்துல நின்று பாடுகிறீர்கள் அம்மா. அது எவ்வளவு சிறப்பு, சிரமமான காரியம், முடியாத காரியம் அம்மா. ஆனால் நீங்கள் பயிற்சி பெற்று அதை பாடி பாடி அதை கிரகித்து சிந்தித்து மனதிலே அதை சுமந்து விட்டீர்கள் பாடலே, அது வழியே வருகின்றது. அவ்வளவுதான், இசை கூட்டுகிறீர்கள். அழகாக இருந்த பாடம், அந்த சாயல் அப்படியே இருக்கின்றது நீங்கள் பாடும் பொழுது. இப்போ ஒரு பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது அந்த ரசனை எப்படி இருக்கின்றதோ அது அப்படியே இருக்கின்றது. வாழ்த்துக்களம்மா, சிறப்புகள், மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி என் அன்பு மகளே சியாமலா. உங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டார் என்னுடைய ஆனந்தமான ஆனந்தன் ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில். அடுத்த உறவு அவர் அழைக்கும் போது இன்னும் ஒருவர் வருகின்றார்கள். யார் முந்துகிறார்கள்? வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. நான் கோவையிலிருந்து ஏஆர் நாகப்பன்.
1: ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் வருகிறார். நான் சியாமலாவிடம் பாடலை கேட்காம விட்டுவிட்டு அவங்க மீண்டும் வந்து கூறுவார் என்று எண்ணுகிறேன். சரி, எங்கே நாகப்பன் நல்வரவாக உங்கள் வரவு நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதையா? நீங்களும் நலமாக இருக்கிறீர்களா?
1: அப்படியே உள்ளேன், அப்படியே உள்ளேன், குதூகலமாக உள்ளேன். என் உறவுகள் வந்து பாடுகின்றார்கள் என்று மேலும் நான் புலகாங்கிதம் அடைந்திருக்கின்றேன். ஞாயிறு என்றவுடன் தினம் பாடுபவர் பாடலாம் என்று ஓடி வந்து விட்டீர்கள். பணியில்லை தானே வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, எங்கே உங்களுடைய சங்கீத ஞானத்தை அவிழ்த்து விடுங்கள், நாங்கள் கேட்பதற்கு அவளோடு இருக்கின்றோம்.
2: இல்ல இல்ல, நம்ம வந்து ஒரு பாட்டை பாடிட்டு போயிருந்தோம்.
1: உங்களால் முடியும் ஐயா, பாடுங்கள், பாடுங்கள், பாடுங்கள். தட்டினால் தானே ஓசை வரும். எல்லோரும் தட்டுகிறார்கள் சித்தம்பரம், நானும் தட்டுவேன் என்று இல்லாமல் நானும் தட்டுறேன், ஓசை வருகின்றது என்று. நானும் பாடுகிறேன், பாடல் வருகின்றது என்று பாடும் கொண்டு வர. நன்றாக இருக்கும், நீங்கள் இப்பொழுது நன்றாக வளர்ந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கெட்டிக்காரன்
2: ஐயா, ஏற்கனவே கேட்ட பாடல் தான், அடிக்கடி கேட்ட பாடல் தான். நேர் விருப்பத்தில் அடிக்கடி கேட்ட பாடல்,
1: நேர் விருப்பத்தில் கேட்ட பாடல். சரி, பாடுங்கள்.
2: படம் வந்து சின்னத்தேவன்.
1: ஓ, அது இல்லையா? சின்னத்தவன் திரைப்படத்தை எங்கே கேட்போம்?
2: பாடல் இசை இளையராஜான் போட்டிருக்கு.
1: கேட்போம் உங்கள் குரலில்.
2: பித்தாள காட்டுக்கு மத்தாள ஏதுக்கு தானாக பாடுமே, மந்தார பூவுக்கு மாறாப்பு ஏதுக்கு மூடாம ஆடுமே, இது மூடாமல் ஆடாது ஊர் கூடி பார்க்குது, உன்னை பார்த்தாலே ஆசாதி ஏற்றால காத்துக்கு மத்தால ஏதுக்கு தானாக பாடுவேன், ஏய் மந்தார பூவுக்கு மாறாப்பு ஏதுக்கு மூடாமல் ஆடுவேன், கல்லழகர் கோயில் உள்ளே உன் நாட்டமா சிற்பம் இல்ல, எட்டிலுன்னு என்ன சொல்லாதே, வெக்கமுன்னு பொய்ய சொல்லாதே, என்ன வச்சு பாட்டு கட்டு, கையில் வரும் நோட்டு கட்டு, நோட்டு வந்தா வந்த கையோட வாங்கி கொடு பத்து பாவாட, எதிரில இருக்குது பணியாரும் எடுத்துட்டா எனக்குள்ள பசி போகும், இதுக்கெல்லாம் அவசரப்படலாமா, இருக்குது கொடுக்குறேன் பொறுமாமா, இது என்ன கூத்து பேச்ச மாத்து, இனி தாங்காதம்மாமானே, ஓய் குத்தால காட்டுக்கு மத்தால ஏதுக்கு தானாக பாடுவேன், போய் மந்தார பூவுக்கு மாறா புயலுக்கு மூடாம காடுமே பொன்னாகத்தான் நீ எல்லாம் போனால் என்ன கும்பகோணம் இப்போ அங்கே மக மகந்தான் காண காண ரொம்ப சுகந்தான் அம்மாடியோ வேணாம் வேணாம் பட்டதெல்லாம் போதும் போதும் போனவங்க என்ன ஆனாங்க சொர்க்கத்தையே தேடி போனாங்க உன்னைக்கு பிரிஞ்சிட முடியாது எனக்கு ஒரு தனி சுகம் கிடையாது நமக்குன்னு இருக்குது வயக்காடு உழைக்கெல்லாம் நமக்கு என்ன குறைபாடு கிடைக்குமா மாமா வயலும் வாழ்வும் அது போல யோகம் ஏது புத்தால காட்டுக்கு மத்தாலும் ஏதுக்கு தானாங்க பாடுமை மந்தார பூவுக்கு மாறாப்பு ஏதுக்கு மூடாம ஆடுமே இது மூடாம ஆடாது ஊர்கோடி காட்டுது உன்னை பார்த்தாலே ஆத்தாடி வேர்க்காக மூக்குது புத்தால காட்டுக்கு மத்தால எதுக்கு தானாக ஆடுமே மந்தார பூவுக்கு மாறாப்பு எதுக்கு மூடாமே நன்றி ஐயா
1: வாழ்த்துக்கள் நாகப்பன் ஏய் என்ற பதத்தை அங்கே பொருத்தித்தான் அந்த பாடலுக்கு மிகை ஏற்படுத்த வச்சிருக்காங்க அங்க மிகைப்படக்கூடிய வகையில இல்லாமல் சரியான டைமிங்குக்கு அதை கூறிய அந்த பாடல் வரிகளை எடுத்து விட்டீர்கள் கட்டிக்காரர் எனக்கு இதில் பிடிச்ச வரியை தெரியுமா ஒரு வரி ஒன்று ரெண்டாக பிடிச்சிருது ஐயா எதிரில இருக்குது பணியாரம் எடுத்து சாப்பிட்டா பசியாரம் நல்ல வரி அந்த வரி சரியா அதுக்கு என்ன ஐயா அவசரம் அவசரப்படாதே நான் அளவாக உங்களுக்கு உங்களுக்கு முடிய உங்களால் முடியக்கூடிய வகையில் உள்ள ராகங்கள் அமைந்த பாடலை எடுத்துக்கொண்டு வரதை நீங்கள் வல்லவர் நான் முன்பு இதை கவனித்திருக்கின்றேன் சிறப்பாக முழு வரிகளையும் நன்றாக கொண்டு வந்து பாடு இந்த பாட கேட்டு இருக்கின்றோம் தான் அது அவர்களின் குரலே ஏதோ தடி தடி தண்டு குடம் குட்ட குட்டான் எல்லாம் போட்டு கடப்படா கடப்படன்னு அடிச்சு எங்களை குழப்பி விட்டு இது நீங்கள் அப்படி அழகாக தெளிவான அந்த வரியை அழகாக என்று தானே கண்டுபிடிச்சேன் இந்த பாடல எதிரில இருக்குது பணியாரம் எடுத்து சாப்பிட்டா பசியாரம் அதுக்கு என்ன அவசரம் ஐயா நான் ஆறுதலாக எடுத்து தாரேன் பசியாரம் என்ன அற்புதமான வரி அடுத்து நாங்கள் கும்பகோணம் போய் வந்தா என்ன கூட கேட்டிருக்காங்களே அந்த பாடல சல்லாபமான ஒரு பாடல்
2: இது என்னன்னா இத இந்த பாட்டு வந்து கும்பகோணத்துல மகாமகன் நடக்கும் போது இந்த பாட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு அது என்ன 91 நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும் போது தம்பி இறுதி வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது மகாமகன் நடந்தது அதுக்கு போயிருந்தோம் அப்பதான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்ட வருஷம்
1: 91-92
2: அதை வச்சு ஒட்டி இருந்ததுல 4 வருதுங்க ஐயா அந்த பாட்டு இந்த பாட்டுல அப்ப வந்து என்னன்னா மங்காமகத்துல வந்து நாங்கெல்லாம் போயிருந்தோம் அப்ப அந்த நேரத்துல வந்து என்னாச்சுன்னா 11 போல எங்களெல்லாம் ஒரு கோயில வச்சு அடைச்சிட்டாங்க சாயந்தரம் 5 வரைக்கும் வெளியே வர முடியல ஆனால் இல்ல ஆனா அந்த நேரத்துல மகாமக குளத்துல இருந்தவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆள் வந்து ஒரே நேரத்துல நெருக்கடி பண்ணி தள்ளி இருக்கிறாங்க தள்ளினதுங்க அந்த மகாமக குளத்தினுடைய செவறு இடிஞ்சு விழுந்து ஒரு 300 பேருக்கு மேல
1: இறந்துட்டாங்க
2: ஜெயலலிதா அம்மா வந்தாங்க பாக்கணுங்கிறதுக்காக முதல்ல வந்திருக்காங்கன்னு
1: பாக்க
2: 300 பேருக்கு மேல இறந்துட்டாங்க ஒரு 1000 ஆள் வந்து காயமடைஞ்சாங்க மகாமகத்தை
1: முன்னிட்டு கும்பகோணத்துல
2: அது எங்களுக்கு எல்லாம் வந்து அந்த நேரம் நாங்க வந்து காலையில 6 குளிச்சுட்டு இந்த குளம் இருக்கும் அந்த குளத்துல வந்து ஒரு 20 தீர்த்தம் இருக்கும் அதுல தீர்த்தத்தெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஒரு 10 போல சாமி கும்பிட வந்த கோயில் அந்த நேரத்துல நடந்திருக்கு ஒரு 5 வரைக்கும் எங்களெல்லாம் எங்கேயுமே விடல கோயிலுமே வச்சு
1: அடைச்சிட்டாங்க அதுதான் இந்த கும்பகோணத்துக்கு போய் வரலாம்னு இவங்க கேட்கறாங்க இந்த பாடல என்ன அப்ப கும்பகோணத்துக்கு பெரிய சரித்திரம் உள்ள பாடல் தெரிவு செய்து சரித்திரத்தையும் குறித்து அற்புதமா பாடி இருக்கிறீர்கள் நாகப்பன் சிறப்பா இருந்தது உங்களோட பாடல் இப்ப நான் சிந்திக்கிறேன் அதுதான் சொர்க்கத்தை தேடி போனாங்க ஆனா இந்த எதிரில இருக்கு பணியாரம் எடுத்து சாப்பிட்டா பசியாரம், அந்த மாதிரி எனக்கு நன்றாக உரை
2: தெரியாதான்.
1: நான் ஒரு அர்த்தத்துலதான் கிடையாது, இப்ப பசியாரம் நேரம் தான், இங்க நேரம் 12 மணியா பசிய நிமிடம். எளிமையான பாடல், நீங்கள் அழகாக அந்த பாடல் வரிகளை உங்களால் உச்சரிக்கக்கூடிய வகையில், அந்த ராகத்தை விடாமல் செய்யக்கூடிய வகையிலான பாடல்கள் எடுத்துக்கொண்டு வருவதில் நீங்கள் வல்லவர். கிரெட்டிக்காரன் நான் யோசிக்கிறேன், நாகப்பன் இவ்வளவு திறமை உள்ளவர், திறமைகளை மனதுக்களை வைத்துக்கொண்டு அந்த நேரம் பாட்டுலாம் நமக்கு சரிவராத ஐயா என்று ஓடின மனிதன் என்று முழுமையாக வந்து அழகாக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும், பாடுவோர் பாடலாம் நேர் விருப்பத்திலே
2: போட்டு
1: இந்த பாடலே போடுமா உங்களுக்கு குத்தால அருவிக்கு? சரி,
2: குத்தால காட்டுக்கு
1: குத்தால காற்று, ஆமா குத்தால காற்று, அதே மத்தளம் போடுது அறியுது குத்தால காற்றுக்கு என்ற பாடல் உங்களுக்கு
2: தெரியல.
1: நல்ல பாடல், நல்ல பாடல், நல்லா நீங்கள் பாடின அப்புறம்தான் அந்த பாடலின் சிறப்பு எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் ஒரு சில பாடல்கள் கொண்டு வந்து புதிதாக கேட்ட பாடல்கள் நான் கேட்டு பார்த்தேன், அதில் விடயம் இருக்கின்றது என்று தெரிகிறது. இனிமையாக பாடியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம், இணைந்து சிறப்பித்து அழகாக பாடி காட்டினவுக்கு வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி. எங்கேயும் எங்கள் ஆனந்தமான ஆனந்தன் வந்தபோது எத்தனை பேர் அவரை தள்ளி விட்டு கூடி வந்து பாடிவிட்டு போறாங்க, 2-3 பேர். ஆனந்தன் இப்பொழுதுதான் பிறகு. வணக்கம் ஆனந்தன். ஆனந்தன் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: நலமாக நான் இருக்கேன். நீங்க பாட வேண்டும் வந்த உங்களை தள்ளி விட்டார்கள், அடுத்தவர் இருவர் உங்களை தள்ளி விட்டார். பொறுமைசாலி, பொறுமைசாலி.
3: விண்ணப்ப வழக்கலான்னு பார்த்தேன், எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, விண்ணப்ப அழைக்கலான்னு பார்த்தேன், இணைப்பு கிடைச்சிட்டு.
1: இல்ல இல்ல, நாங்கள் அப்படியும் உங்களை விடுவோமா? விடமாட்டோம். ஆனந்தமான ஆனந்தன் அல்லவா என் மகள் கூறுவர், ஆனந்தமான ஆனந்தன் அவர்கள் என்று அதை நான் பிடித்துக் கொண்டேன். இப்படி சரி, எப்படி நலமா இருக்கின்றீர்கள் ஆனந்தன்?
3: நலமா இருக்கிறேன். அம்மா நலமா இருக்காங்களா?
1: நலம் பெற்று வருகின்றார்கள், நலம் பெற்று வருகிற. அடுத்த வாரம் ஒரு இரத்த பரிசோதனை இருக்கின்றது, நான் தான் அதை ஏற்பாடு செய்து கொடுத்து அந்த வாரம் செய்ய சொல்லி. ஏனென்றால் மருந்து தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பிறப்பு எங்களுக்கு தெரிய வேண்டும். சாதிய சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இதில் முன்னேற்றம் இருக்கா இல்லையா என்பது தெரிவதென்றால் அது நாங்கள் பிளட் இரத்து பரிசோதனையில் தான் தெரிய வரலாம். அதை நான் செய்ய சொல்லியிருக்கேன். நான் வைத்தியர் இருக்கிற இடத்துக்கும் இவ இருக்கிற இடத்துக்கும் தூரம், வைத்தியரிடம் சென்று இவ காலையிலே சென்று இரத்து பரிசோதனை செய்து மீண்டும் வருவதற்கு நேரப்பற்றாக்குறை. அதனால் அவள் இருக்கும் இடத்திலே ஒரு வைத்தியர் இருக்கிறார், அவரிடம் சென்று இரத்தத்தை பரிசோதித்தால் அவரே கூறிக்கொள்வார். அவர் இரத்தத்தை கூறுவார், இரத்தத்திலே என்ன என்ன இருக்கின்றது அதை பார்க்கிறது. அது அடுத்த வாரம் நடைபெறும் என்று எண்ணுகிறேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, சான்றாக சார்பாக அது வளர்ச்சியாக நல்லதாக இருக்க வேண்டும்.
3: சிறப்பாக இல்லாம உங்களுக்கு சிறப்பாக.
1: நன்றி ஆனந்தன், நன்றி. அத்தோடு என்னுடைய ஃபாரூக் அவர்களுடைய செய்தியை இப்பொழுது கூறணும். அவர் என்னோட பேச முடியாததான், இப்போது 2-3 தானே அவர் கண்காணிப்போடு இருக்கின்றார். ஆனால் சிகிச்சை நிறைவு பெற்று வந்து இனி என்ன முடிவு எடுக்கிறார்களோ தெரியாது. அவர் தொடர்ந்து சவுதி அரேபியாவில் தான் இருக்கின்றாரா இல்லை நாட்டுக்கு செல்ல போகிறார், அது எங்களுக்கு தெரியாது. அந்த அவர் பணிபுரிகிற நிர்வாகத்தினர் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இதே ஒரு சிகிச்சை எங்கள் நாட்டிலே என்றால் எவ்வளவு கடினம், திடீரென்று ஏற்பட்டு விட்டால் அதற்குரிய வைத்தியர், அதற்குரிய செலவு எவ்வளவு எவ்வளவு இல்லாம இருக்கு எங்களுடைய நாட்டில், எத்தனை லட்சம் வேண்டும். ஆனால் இவர்
3: பணியிடத்துக்கே நாள் பிடிக்கும்.
1: ஓ, கண்டறிந்து அதற்கு வைத்தியத்தை கொண்டு வந்து வைத்தியர் பேரம் பேசி எல்லாம் செய்கிறார். ஆனா இவருக்கு திடீரென்று அதை வெளிநாடு என்றபடியால், வெளிநாடுகளிலே அதுதான் ஐயா உண்டு. அது ஒரு நான் அன்றும் கூறி, இந்த நாட்டை ஆளுகின்ற அமைச்சருக்கும் சரி, இந்த நாட்டில் வாழுகின்ற பிரச்சைக்கும் சரி, வைத்தியம் ஒரே மாதிரித்தான் இருக்கும், ஏற்ற இறக்கம் இல்லை. இங்கே வந்து காசு கட்டி எல்லாம் பெருசாக செய்கிற வைத்தியசாலை என்று நான் அறியவில்லை, அப்படி என்ற ஒன்று இல்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரித்தான், நல்லாக அவங்க கவனித்து அவரை பாதுகாத்து அந்த வைத்திய சத்திர அது பெரிய பாரிய சிகிச்சை. பாரிய சத்திர ஜெயிச்சு இதயத்தை அனுபவிச்சு சாதாரணமானது அல்ல. நான் அனுபவித்த எனக்கு தான் தெரியும். எங்கள் நாட்டிலே பல லட்சம் ரூபாய்கள் செல்லும், பல லட்சம் ரூபாய்கள் செல்லும். இது இங்கே இந்த வைத்திய தர்மம் உள்ள வெளிநாடுகளில் உடனடியாக அதை பார்க்க மாட்டார்கள், செய்து விடுவார், செய்து உடனே காப்பாற்றி விடுவார்கள். அவரை எடுத்து அவருக்கு உதவிகள் இல்லை, குடும்பத்தினர் அங்கு இல்லை, அவர் பணிபுரிய சென்ற இடம் தானே. இப்ப பணியில இருக்கின்ற இரண்டு நண்பர்களோடு தான் அவர் ஒரு ஒரு அறையிலே இருக்கின்றார். அந்த இடம் பிறக்கும் அதை இப்பொழுது எழும்ப இருக்க நடக்க ஐயோ கூட கடினமாக இருக்கும். இரும தும்மு எல்லாம் கஷ்டம் ஐயா.
3: அதுக்கேற்றூடாது
1: எழும்புற விதம் கூட வித்தியாசம் வகையெல்லாம் கூடி சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அங்கே தாதிமார்களை வைத்து அதுக்கேற்ற வைத்திய வசதி அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர் இப்பொழுது பணிக்கு செல்லக்கூடிய நிலையில் வருவாரோ என்று நான் நினைக்கவில்லை. சில சமயம் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் ஊருக்கு. ஊரிலே சென்று அவர் கொஞ்சம் ஆறுதல் அடைந்திருந்தார். எவ்வளவுதான் உடல் மாறி வந்தாலும் மனம் ஒன்றிருக்கல்லவா, அம்மா அப்பா மனைவி மக்கள் குழந்தைகள் அதோட இருப்பது போன்ற ஒரு உணர்வு, அந்த ஸ்பரிசம் வேண்டும் ஐயா அவர்களுக்கு இல்லையா. நாங்கள் இவ்வளவுதான் பேசினாலும் இப்ப நான் பதில் வந்து அவரோட பேசவில்லை, எழுத்து மூலம்தான் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நலம் பெறுகிறார் என்ற செய்தியை நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். சரி, இந்த வேளையில எல்லாம் நலம் விசாரித்து எங்களை ஆனந்தமான ஆனந்தன் இன்னும் பாடலை பாடிய எங்களை ஆனந்தம் அடைய வைக்க போகிறீர்கள்.
3: இது ஒரு பொன்மாலை பொழுது பாடல்
1: பாடுங்கள்
3: கேட்போம். பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன் மாலை பொழுது, ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும்,

0: மலமிடும் பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ, இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன் மாலை பொழுது வானம் எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கது சேதி தரும். வானம் எனக்கொரு போதி மரம் நாளும் எனக்கது சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும் திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்தி, இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை போணுகிறாள். இது ஒரு பொன் மாலை பொழுது
1: இனிமை இனிமை இனிமையான பாடல். இந்த கால அளவீடுகள் சரியாக நீங்கள் எடுத்து ஒரு சுருதிப்பட்டி பக்கத்திலேருந்து அதை எப்படி உங்களை அளவிட்டு உங்களை மேலே கீழே போக விடாமல் கூறுகிறதோ அதை நீங்களாவே உங்களுக்குள்ளே வைத்து செய்து
2: விட்டீங்க.
1: பெரிய பாடல்களுக்கு சுருதிப்பட்டி இல்லாமல் பாடமாட்டார்கள் அவர்கள். அவருக்கு தம்புரா இல்லாமல் பாடமாட்டார். அவர்கள் அந்த சாபாசா இல்லாமல்
2: பாடமாட்டார். அந்த சத்தம் இருந்தாதான் அந்த சத்தம்
1: மாறிவிடும். எங்கள் சந்தன் ராஜுக்கு எதிர்கட்சியின் சூழ்ச்சியில சில இருந்தும் அந்த போட்டியிலே அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் ஆதங்கம் நீங்கள் நான் பாட வேண்டும் என்று உங்களை தயார் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாட்டுக்கு பாடல் நிகழ்வு நிகழ்ச்சியை அலங்கரிப்பது ஒரு பக்கம் இருக்கும். உங்கள் திறமையை வெளியே கொண்டு வர நான் பாட வேண்டும் பாட வேண்டும் என்னென்னாக பாட வேண்டும் என்ற எண்ணம். அதற்கு முதற் காரணம் இந்த மறு ஒலிபரப்பு. நீங்கள் அந்த மறு ஒலிபரப்பை கேட்கும் பொழுது தெரிகின்றது, ஓ நான் இன்னிடத்திலே எப்படி பாடினா சிறப்பு என்று உங்களை நீங்கள் தேற்றிக் கொள்ளவும் அதில் உள்ளவற்றை குறைகளை கண்டுபிடித்து திருத்திக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கின்றது. வாயினாலே பக்கவாதியம் பாதிப்பீர்கள் கட்டிக்காரன் தானே பிரதா போடுவதில் அழகாக அற்புதமாக இருந்தது சிறப்பு வாரம். நாளை என்ன என்ன பாடல் உங்களுக்கு நான் ஒலிபரப்ப வேண்டும்?
2: சத்யா படத்துல இருந்து வலையோசை கொடுத்துருங்க.
1: வலையோசை கழகம் அந்த பஸ்ல ஏறி போற பாடலாம்.
2: இந்த பொன்மலை பொழுது பாடல் பாடல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்ம வானொலியில எனக்கு இந்த பாட வாய்ப்பு கொடுத்த வானரசு மீராம்மா அவர்களுக்கும் தங்களுக்கும் ஒன்றில் தமிழ் வானொலிக்கு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே மிக சந்தோஷம் இந்த பாடல்
1: பாடியதுக்கு. சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு நடித்த நடிகர் இப்பொழுது நாடகங்களிலே எல்லாம் வருகின்றார். வயசாகி விட்டது. நாடகத்தில் எல்லாம் நடிக்கின்றார் நன்றி. அவர் இன்னும் அந்த குரல் அவருடைய குரல் இன்னும் அவருடைய அந்த குரல் வன்மை இப்பொழுதும் சிரமமாக இருக்கின்றது. ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஆனால் இதுக்கு பாடியவர் யார் இந்த பாடலை? தீபன் சக்கரவர்த்தியா
2: சொல்லுங்க.
1: இந்த பாடலை
2: பாலசுப்ரமணியம்
1: பாடிய பாடல், இனிமையான ஒரு பாடலை நீங்கள் வந்து பாடிய அந்த உணர்வோடு ராகத்தோடு இசையாக அந்த ஏற்ற இறங்கள் கால அளவோடு கணக்காக எடுக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சிறப்பு.
2: என்னோட குரலை ஒலிக்கி வச்சு அதை எப்படி வானொலிக்கு இந்த அமீராம்மா உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன். இன்னைக்கு
1: உண்மையிலே
2: சந்தோஷம்.
1: எந்த விதமான குறையும் இதுல சொல்லுவதற்கு இல்லை உங்கள் ஒருவரிடம். ஏன்னா நான் உங்களை விட கீழே எனக்கு இந்த அளவு கூட பாட முடியாது. சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. நான் பாடகனும் அல்ல. என்னுடைய தந்தையார் என்னுடைய தமையனார் என்னுடைய தமையனாருடைய பிள்ளைகள் எல்லோரும் இசைக்குழுவை வச்சிருக்கின்றார்கள். நன்றாக பாடக்கூடியவர்கள். டென்மார்க் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இரண்டு இசைக்குழு வச்சிருக்கின்றார்கள். என்னுடைய பிரா மக்கள் அண்ணாவனுடைய மக்கள் நன்றாக பாடுவார்கள், நன்றாக பாடுவார்கள். சரி, இந்த உங்களோட பாடம் அப்ப அம்மா பாடுபாவா அல்லது பாடமாட்டாவா?
2: அவர்கள் அவர்கள் கொஞ்சம் பணியா இருக்கிறாங்க.
1: ஓ, கடந்த வாரமும் ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று கூறினீர்கள். பார்ப்போம் எப்பொழுது அரங்கேறுகிறார் என்று பார்ப்போம். நல்லா இருந்தது ஆனந்த், சிறப்பாக பேசி மகிழ்ந்தோம். சிறப்பான பாடல், எங்களால் மறக்க முடியாத ஒரு நல்ல பாடலை, ஒரு பிரசித்தி பெற்ற பாடலை கொண்டு வந்து அழகாக பாடி காட்டினீர்கள். இது ஒரு பொன் மாலை பொழுது என்பது போல இது ஒரு பாடல் பாடும் வேளை, பொன்னான வேளை எங்கள் முன்னேற்ற வானதி என்று கூறி விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் ஆனந்தன். அரங்கேற்றம் காணுவோமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பெற வேண்டும் சுகுணா ஆனந்தன் அவர்களே. அன்பு மகள் ரேவதி, ரேவதி வணக்கம் மகளே. வணக்கம் அம்மா. வேறு குரல் வருகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே. பாடல் கேட்கின்றதா நான் பேசுவது?
1: திருப்புகளும் கொண்டு வந்திருக்கேன். அந்த பாடல் ஒண்ணும் பாடுறேன்பா.
0: சரி, எங்க கொண்டு வாருங்கள் திருப்புகளை கேட்போம்.
1: இது கௌளை ராகம்பா.
0: கௌளி ராகமா?
1: கௌளை, கௌளை டிஎம்எஸ் பாடின பாடல் தானப்பா.
0: திருச்சிற்றம்பலம் கொண்டு வாருங்கள்.
1: முத்தை தர்

பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்த பதம் வைத்து பைரவி திக்கோட்கனடிக்க கழுகொடு கழுகாட.

0: திருச்சிற்றம்பலம் அப்பா.
1: திருச்சிற்றம்பலம் கவுளை ராகத்திலே வரிகளின் சொற்களும் அழகாக தவழ்ந்து சென்றது. இனிமையான ஒரு பன்னிசை. அம்மா, கவுளைக்கும் மாயா மாளவ கவுளைக்கும் என்ன வித்தியாசம்
0: அப்பா? எனக்கு எனக்கு மாயா மால கவுளை வந்து அந்த பூர்ண ராகம் அது என்ன சொல்வாங்க, அதுல எட்டு ஸ்வரங்களும் வர்றதுப்பா.
1: ஆமா,
0: கவுளை ஒருவேளை
1: அதனோட நாங்கள் ஆரம்பத்திலே சங்கீதத்துக்கு போனால் மாயா மாளவ கவுளை அந்த ராகத்திலே தான் சரிகமா 17 சுரங்களை கற்று தருவார். நல்லது, வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு இந்த முத்தை தெரு பத்தி திருநகை என்ற திறப்புகளை பன்னிசையாகவோ பாடலாகவோ சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இரண்டு விதமாகவும் பாடியிருக்கின்றார். இருப்பினும் அதிலே தாளத்திலே ஆதி ரூபம் தாளங்கள் வரும்பொழுதுதான் நம்ம அதிலே அந்த பாடலை எவரொருவர் சரியான முறையிலே எழுத்து பிழை இல்லாமல் சொற்பிழை இல்லாமல் உச்சரித்து வருகின்றாரோ அவரிடம் தமிழ் வாழும், அவரால் தமிழை ஆள முடியும். என்னுடைய தமிழர் தான் அவர், தமிழ் வாழும், தமிழை அவர் ஆள முடியும். உங்களால் எந்த சொல்லு எந்த எழுத்து எப்படி மாறி வந்தால் வல்லினம் மெல்லினம் உடையினம் ஒன்றாக அடுத்தடுத்து வந்தால் கூட புகுத்தி நீங்கள் அந்த ஓசை நயப்படக்கூற முடியும் இந்த முத்தை திரு பத்தி திருநகை பாடல் பாடுபவர்களால். அந்த சிறப்பு இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றார். நன்றிகள் மகளே, நன்றிகள், வாழ்த்துக்கள். நல்லதோர் திருப்புகளை உங்கள் வாயால் கேட்டு மகிழ்ந்தது முன்னியல் தமிழ் வானொலி அன்பு உறவுகளும் நானும். சிறப்பு
0: ஒரு சினிமா பாடலப்பா. எனக்கு தேவையான பாடல் வந்து நேருக்கு நேர், நேருக்கு நேர் நின்று பார்த்தது பார்வை, அந்த பாடல் வேணுமா?
1: சரி, நேருக்கு நேர் நின்று பார்த்தது பார்வை என்ற பாடல் தருகின்றேன். சரி, அந்த சின்ன பாடலை பாடுங்கள்.
0: இப்பொழுது இரண்டாவது பாடலை பாடுகிறேன்.
1: பாடுங்கள், முடிந்தால் பாடுங்கள். முடியும் தானே உங்களால்?
0: முடியும், முடியும்.
1: நன்றாக சுவாசித்து
0: பாட சொன்னாக்கா எப்படியா இருந்தாலும் ஓடி வந்துருவேன்,
1: ஓடி வந்துருவேன். ஒரு தடவை நெடுமூச்சு எடுத்து நல்ல புராண வாயுவை உள்ளெடுத்து பாடுங்கள்.
0: சரியப்பா. நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ, இன்று எந்த கண்ணில் விழுந்தாலோ, நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ.

ஜாடை அது தெய்வம் தோன்றும் மேடை. மழைத்துளிகள் முத்து முத்தாக விழுவதை போன்ற சிரிப்பு என் கவிதையின் வடிவம் அவளே. நேற்று

இன்று எந்த கண்ணில் விழுந்தாலோ, கம்பன் பாடும் சீதை மலர் கண்ணன் பார்த்தராதை, ஒன்றாய் வந்த கோலம் அவள் உள்ளம் பிள்ளை போலும், சிரித்து தண்ணீர் போல் குளிர்காலத்தில் வெப்பமாக இருக்கிறாள், கோடையில் குளிர்கிறாள். நேற்று வரை விண்ணில் இருந்தாலோ, இன்று எந்த கண்ணில் விழுந்தாலோ, அவள் மனம் ஆண்மவள்.

0: இன்று எந்த கண்ணில் விழுந்தாலோ,
1: என்று வேற நெஞ்சில் விழுந்தாலோ என்றால் இன்னும் நன்றா இருந்தது. எங்கள் எல்லோருடைய நெஞ்சிலும் விழுந்தாள். இனிமையம்மா, இனிமையான பாடல். அதிகம் காற்றலைக்கு வரவில்லை இந்த பாடல். இன்று நீங்கள் உங்கள் குரலே அற்புதமாக பாடியது மட்டுமில்ல, அங்கே வசனமும் வந்ததப்பா சொல்லும், அப்படியே கவிதையும் வந்ததப்பா, சொட்டுது சொட்டுது. வாழ்த்துக்கள், தமிழ் விளையாடுது.
0: நன்றி
1: மகளே.
0: அது கருந்தேள் கண்ணாயிரம் பாடல்.
1: கருந்தேள் கண்ணாயிரம் என்றால் இப்படி இருக்குமா? கருந்தேள் கண்ணாயிரம் நன்றாக இருந்தது மகளே.
0: கொட்டி விடும் அல்லவா?
1: ஆமா, கொட்டும்.
0: பாடல் மூலமே கொட்டி விடும்.
1: ஆனால் அது சங்கீதத்தை கேட்டால் அது கொட்டினாலும் விஷமுகிறாது. கொல்லும் கொல்லும் கொல்லும் பாம்பை கூட விஷத்தை அடக்கும் தன்மை அந்த மகுடிக்கு உண்டு. மகுடி வாசித்து விட்டால், இசையை கேட்டால் அது மயங்கிவிடும். அதனால் தான் இறைவன் கூட மகுடி ஒன்று அவர்கள் அதுக்கு இசையிலே விருப்பமானபடியால் தான் சர்ப்பத்தை அவர் அணிந்திருக்கின்றார். சர்ப்பம் இசையை ரசிப்பதில் வல்லதாம். அது அது ஒரு ஒரு கதை இருக்கின்றது. நல்லதம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்தீர்கள்
0: என்று
1: சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். உறவு ஒருவர் அழைக்கின்றார். நன்றி, நன்றி மகளே.
0: நன்றி,
1: நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்கே சாந்தி? வர வேண்டும், வர வேண்டும். திருப்புகளோடு திருப்புகளோடு வருகின்றால் சாந்தி, வாருங்கள், கொண்டு வாருங்கள். எப்படி இருக்கு நீங்க? நலந்தானே? எங்கே திருப்புகள் கொண்டு வருகின்றீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. திருப்புகளும் வளர்கின்றது, நாங்களும் அருளோடு வளர்கின்றோம், ஆன்மீகத்தோடு இணைகின்றோம். கொண்டு பாருங்கள் உங்கள் திருப்புகளை.

அழகு பிறவி நடந்து இளைஞனாய் அருமழலை மிகுந்து புதலை மொழி புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலை மிகுந்து புதலை மொழியை புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறை போது நண்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறையோது மண்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் பெரியவர்களாசை மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனை உன்றம் அடி சேராய் தெரிவேர்களாசை மிஞ்சி

வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவா, மணமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா.

பவனி வரவே புகுந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீரா. பவனி வரவே உகந்து மயிலின் இசைமே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீரா. பரமபதமே செறிந்த முருகனென வே உகந்து பழனிமலை மேலமந்த பெருமாளே. பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து

0: நீங்கள் பார்த்து நன்றாக படித்திருக்கின்றீர்கள். அந்த சொற்கள் தடுமாறாமல் வந்து
1: செல்வராஜன் போட்டிருக்குங்க ஐயா.
0: நான் தானே வேற யார்?
1: தெரியலங்க ஐயா.
0: நான் தான் வேற யார்? நான் தானே செல்வராஜ். அந்த பாக்கியம் உங்களுக்கு
1: கிடைக்கவில்லை.
0: திருப்புகழ் என்பது அதுதான். திரும்ப திரும்ப நீங்கள் அதை ஆலயத்தை நீங்கள் வீட்டிலே வணங்குவதுண்டு. வீட்டிலே வணங்கும் போது இந்த திருப்புகளையும் ஒரு தடவை மீண்டும் படித்து படித்து வந்தால் சரி. அடுத்த வாரம் நீங்கள் வந்து சிறவண்டிய திருப்புகளை இன்று தெரிவு செய்து இன்றிலிருந்து சாமி கும்பிடும் போது அந்த திருப்புகளை படித்து கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு பயிற்சியும் வரும், தமிழும் வளரும், ஆன்மீகமும் வளரும், எங்களுக்கும் அன்பு அருள் கிடைக்கும். நன்றி அம்மா, சிறப்பாக இருந்தது உங்களுடைய வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இது முன்னியல் தமிழ் மீண்டும் சந்திப்போம். முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் விரைவாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். ஷியாமலா அவர்கள் அழைத்திருந்தார்கள், ஒரு பாடல் தரவில்லை. உடனே ஷியாமலா அவர்கள் வாருங்கள், வந்து உங்களுடைய பாடலை தாருங்கள். முடிந்தால் ஒரு பாடலையும் தரலாம். இனிமையாக பாடி செல்கின்றீர்கள் அன்பு உறவுகள். உங்களுடைய பாடல்களையும் திருப்புகளையும் கேட்டு நாங்கள் மகிழ்வோம். ஒரு திருப்புகளுடன் வளர்ந்த இந்த ஒன்றியல் தமிழ் வானொலி இப்பொழுது இரண்டாவது திருப்புகளையும் கொண்டு வந்து கொடுத்து விட்ட அருளை எண்ணி நாங்கள் மகிழ்கின்றோம். முருகனுடைய அருளை எண்ணி, முருகன் திருப்புகளுக்குரியவர். ஏனைய கடவுள்கள் இருந்தாலும் முருகனுக்குத்தான் அதுக்கு கூடுதலான பங்கு உண்டு. அவருடைய அருள் இன்னும் தன்னுடைய புகழை திருப்புகழை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும், வரலாளவ உலகளாவ கேட்க வேண்டும் என்று உரத்து இந்த இதில் வந்து பாடுகிறீர்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. எங்கே சியாமலா உங்களுடைய பாடல் தரவில்லை மகளே, நீங்கள் பாடலையும் தந்தால் நன்றாக இருக்கும். இது முன்னிற் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். அங்கே சியாமலா வந்து விடுவார். வணக்கம் சியாமலா.
2: அப்பா நான் பாட்டு சொல்லாம ஓடி போயிட்டேன்ப்பா.
0: நான் கேட்காம விட்டுட்டேன் மகளே, அதான் நடந்தது. நான் கேட்டிருந்தா நீங்க சொல்லி இருப்பீங்க. குருங்களே என்ன
2: பாடுறா?
0: என்ன பாடு?
2: பராசக்தி படத்துல கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே அந்த
0: பாட்டுப்பா. பாடல் நீண்ட காலத்துக்கு முந்தின பாடலம்மா அந்த பாடல். கொஞ்சம் மொழி செய்ய சொல்லும் கிளியே, கோமள தாமரை கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே. அது பாட போகிறீர்களா? நான் உங்களுக்கு பாடலாக தருகின்றேன்.
2: அது பாடலாம் கொடுத்துருங்க. ஆனா நான் இன்னொரு பாட்டு பாடுவேன்.
0: பாடுங்கள் பாடுங்கள், நிறம் இருக்கின்றது. பாடுங்கள், பாடலாம் பாடுங்கள்.
2: இல்லப்பா நேரம்
0: குறைந்த பாடுங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, பாடுங்கள் பாடுங்களம்மா.
2: சரிப்பா பாடுறேன்ப்பா. பிருந்தாவன சாரங்க ராகத்துல அமைஞ்ச பாட்டுப்பா. கலியுக வரதன்னு.
0: கலியுக வரதன், ஓகே.

0: நன்றி.
1: சிறப்பா இருந்தம்மா பழனியை பற்றி மீண்டும் ஒரு பாடல் அற்புதமானபட எங்களோட ஆன்மீகத்தையும் வளர்க்க உங்கள் நிறைய என் அன்பு உறவுகளிடம் ஆன்மீகம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும், அதற்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். இனி ஒரு தருணத்தில் நாங்கள் தனியா திருப்புகழ் தேவாரம் இப்படியானதுக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வருவோம் என்று எண்ணுகின்றேன். நான் அதற்கு அம்மாவோட பேசி எங்களுடைய நேர அட்டவணையை எடுத்து நானே வந்து நேர நிலையில் வந்து அது பேசக்கூடிய பாடக்கூடிய வகையில செய்வோம். இனிமையாக இருந்த சியாமலா அவங்களுடைய பாடல் அற்புதமான அந்த படத்தில் இந்த கண்ணுதல் கடவுள் யாரம்மா?
2: சிவன் தான்பா.
1: எப்படி ஏன் கண்ணுதல் என்று வருகின்றது, என்ன காரணம்?
2: முகத்தில் நெத்தியில கண்ணு இருக்கலப்பா, நெற்றிக்கு நுடையில் அவர் தானப்பா.
1: ஆமா, நெற்றிக்கு நுகல் என்றும் ஒரு பெயர் உண்டு, நுதல்னு சொல்லி. அந்த சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்தத்தான் அதை நான் குறிப்பிட. தமிழ்லேயே எவ்வளவு ஆழங்கள் இருக்கின்றது, அந்த பாடல்கள் வர ஒவ்வொரு சொல்களுக்கும் கருத்தோடு
2: சொல்லுவீங்கல்லப்பா. தமிழ் நிகழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கும், தமிழ்ல பேசுறது இல்ல, தமிழ் வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லுவேன். அது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். அப்ப கேட்கும் போது அந்த பஞ்சனை கட்டிலுக்கு நீங்க பஞ்சனை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி சொல்லியிருந்தீங்க.
1: தமிழோவியம் தான். சரி, மீண்டும் தமிழோவியம் எடுத்து வருது.
2: அது நிகழ்ச்சி பேர் ஞாபகம் இல்லப்பா எனக்கு.
1: தமிழ் ஓவியம்.
2: நன்றி பா.
1: தமிழ் ஓவியம்.
2: நன்றிப்பா. ஓ சரிப்பா, சரி.
1: நீண்ட காலம் செய்து கொண்டு வந்து நேரம் பெற்றாக்குறையால நாங்கள் நிறுத்திவிட அற்புதமான
2: ஆர்வமா கேட்போம்.
1: நிறைய வரவேற்புகள் அம்மா, அந்த தமிழ் ஓவியத்துக்கு நிறைய வரவேற்பு. தொகுத்து வழங்குற விதம், அடுத்தது அதுல வர்ற விடயங்கள், உலக மக்கள்
2: என்னுடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பாப்போம்.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். இனிமையா பாடல் தந்தீர்கள். நன்றி, நன்றியடா. மீண்டும் சந்திப்போம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. கனடாவில் நேரம் 1:32 நிமிடம். நேரம் செல்வது காலையும் இல்லை, நான் அதை சமாளித்துக் கொள்வேன் என்றால் வாரம் ஒரு நாள் தான் இந்த நிகழ்வு மலர்கின்றது. எங்கள் அன்பு உறவுகளின் ஆதங்கம் அவர்களுடைய அந்த ஆரவாரமாக வந்து தாங்கள் ஆரவாரம் என்ற சொல்லை கேட்டுக்கொள்ள ஆரவாரம் என்ற ஆரவாரம் என்றது அமளி துமளி என்றதெல்லாம் இருக்கின்றது எங்களோட பதங்களிலே. ஆரவாரமாக ஆதங்கமாக அன்பாக வந்து பாட வேண்டும் என்ற விருப்போடு இருக்கும் இந்த நேரத்தில் சாந்தி 2வது பாடல் தருவதற்காக அழைத்திருந்தீர்கள். நீங்கள் திருப்புகளோடு சென்று விட்டீர்கள். ஏனென்றால் திருப்புகள் நீண்டதொரு திருப்புகளை தந்தபோலே உங்களுக்கு ஓய்வு தேவை. அதனால் தான் நான் அடுத்த உறவை முடித்தேன். இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய பாடலை தந்து செல்லலாம். கிருஷ்ணன் அவர்கள் 2வது பாடல் தருவதற்கு அழைத்தார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. படுத்து தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை, தூங்க மாட்டார், அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். எங்கே வாருங்கள் சாந்தி, உங்களுடைய பாடலை கொண்டு வாருங்கள். 2வது பாடலை. இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை, கனடா கலையகம். ஆனந்தன் அவர்கள் மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே. எங்கே சுகுணா ஆனந்தன் அரங்கேற்றத்தை கேட்போம்.
3: அவங்க வராங்க, அவங்க நாம என்னுடைய தனிப்பாடல் தாயா போவோம்.
1: இப்போ நீங்கள் தான் ஆவர்த்தனம் போட போறீங்களா? தனி ஆவர்த்தனமா?
3: தனிப்பாடல் தாயா.
1: கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
3: இருவர் உள்ளத்துல படையறீங்க கன்னிதிரை தோண்டி.
1: கொண்டு வாருங்க.
3: கண்டிப்பா. கன்னிதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் மாற்றினால் நேற்று வரையே மாற்றினால் கண்ணெதிரே தோன்றினால் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணமெனும் போர்வையும் பின்னி வரும் நாணமெனும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தலெனும் தோகையும் கொண்டு இன்று கண் எதிரே தோன்றினான் கனிமுகத்தை காட்டினான் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவா என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானால் இன்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள்.

0: நன்றி
1: அந்த சுச்சு அச்சொட்டாக தந்தீர்கள் ஐயா. என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இளைய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினாள். இனிமையான ஒரு பாடலையா. இந்த பாடலை மையமாக வைத்து நான் சிறுகதை எழுதியிருக்கின்றேன், நாடகம் எழுதி நடித்திருக்கின்றோம். கனடாவில் வந்து இந்த இந்த பாடல் உள்ளடக்கி ஒரு நேர்காணல் ஒன்று செய்தேன் நான், அதாவது இன்றைய நேர் ஒன்று செய்திருந்தேன். அதை விட காற்றோடு கதையும் காணவும் இந்த பாடலை வைத்து
0: எழுதியிருக்கிறேன்.
1: எங்கள் வானொலியில் செய்திருக்கிறேன். அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல். பல வகையாலும் எங்களை கவர்ந்த ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். இறுதியா நல்ல ஒரு பாடலை வந்து பாடி என் மனதையும் தோண்டி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன். அந்த இச்சு சிச்சு மறக்க முடியாத ஐயா. அந்த பாடல், அந்த பாடலுக்கு முத்திரையே அந்த இச்சு தான் சரியா. அதுக்கு பல அர்த்தங்கள் எடுக்கலாம். அந்த இச்சுவை வைத்து பல அர்த்தங்கள் எடுக்கலாம். அந்த அந்த பாடலையும் வைத்து அற்புதமான கவிஞர் அற்புதமான பாடல். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்புகள். நன்றி ஆனந்த.
0: நன்றி.
1: சாந்தி, உங்களை தள்ளிவிடுங்க. தேவா வருகின்றாரா? வணக்கம் வணக்கம். அடுத்து யார் வர போன பாடல் முடி? இப்பொழுது சாந்தி அவர்கள் வர வேண்டிய நேரம். சாந்தி, உங்களை காணவில்லை. சாந்தி வர வேண்டும். ஓகே, ஜெயா வந்திருக்கா. ஜெயா கொண்டு வாருங்கள் ஒரு பாடலை. ஜெயா
2: வணக்கம்.
1: வணக்கம் பேத்தி. வணக்கம், பாடுங்கள். கொண்டு வாருங்கள். என்ன பாட போகிறீர்கள்? தேவாரமா பாடலா? பாடல் பாட போறானோ? பாடுங்கள் பாடுங்கள் பேத்தி. எங்க ஒரு பாட்டுக்காரன் பாடகாரி
2: பட்டுப்பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சி நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கறக்க துடிக்கிருந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே.

என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னால, எப்போது என்ன தொட்டு பாட போற தன்னால, செண்பகமே செண்பகமே தென் பொதிகை.

0: செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, மூணாம் பீரையை போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. மூணாம் பீரையை போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ, இழுத்தது என்ன பூவிழிதானோ, எள்ளும் பூச நாசி பத்தி பேசி பேசி தீராது, உன் பாட்டு காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, தேடி வரும் என் மனமே தேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. நன்றி தாத்தா.
1: சிறப்பு சிறப்பு, சந்தனமே சந்தனமே என்று பாடியிருந்தீர்கள் அம்மா. அதுல ஒரு வரி வந்து மூணாம் பிறை பொட்டை போலே என்று ஒரு வரி வந்தது அல்லவா? அது எப்படி இருக்கும்? அந்த பொட்டை எப்படி இருக்கும் அம்மா? வட்டமா இருக்கும்.
0: மூன்றாம் பிறை கொஞ்சம் லைட்.
1: அப்ப அதை அதை யார் வைப்பு அந்த பாடல, அந்த பாட்டு, அந்த பொட்டு யாருக்குரியது, யார் வைப்பார்கள்? திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இல்லையா? திருமணமானவர்கள் முழு குங்குமப்பட்டு முழு பொட்டு வைத்துக் கொள்வார்கள். திருமணம் அந்த பாடலே அவள் கன்னி என்பது, அவள் திருமணம் ஆகவில்லை என்பதன் குறிக்கிறதுக்கு அந்த மூணாம் முறை பொட்டண்டு வந்திருக்கின்றது. மூணாம் முறை பொட்டண்டு வந்தது அவ ஒரு கன்னி அந்த பாடல், அந்த கதாநாயகி அந்த கதையின்படி. சரியா? மூணாம் முறை பொட்டு திருமணமானவர்கள் அப்படி இருக்கணும் பிறமே இருக்கிற மாட்டார்கள் தானே? கன்னி பெண்கள் தான் அழகு அழகுபட அப்படியான வர்ணங்களே வேணும் இல்லாது. வாழ்த்துக்கிழமா சிறப்பு, ஒவ்வொரு பாடல்கள்லேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு என்பதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நாங்கள் கருதி கொள்ளவும். சும்மா எழுத மாட்டார்கள் அன்றைய கவிஞர்கள் எல்லோரும். வாழ்த்துக்கிழமா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்தீர்கள் எங்கே ஷாமா. நன்றி அம்மா. சாந்தி அவர்களை காணவில்லை இன்னும். அடுத்து வருகின்ற அசிங்கா குட்டி கண்ணன், வணக்கம். வணக்கம் கண்ணா. சும்மா இருக்க முடியாது, வாழத்தான் வாருங்கள் வாருங்கள் கண்ணா. எங்கே என் சிங்கக்குட்டி பாய போகின்றது? எப்படி பாய போகின்றது? பாடுங்கள்
2: அப்பா. மாட்டுக்கார வேலை பாட்டுங்க.
1: அந்த பாடம் கொண்டு போறீங்களா? மாட்டுக்கார வேலை கொண்டு வாருங்க. மாட்டுக்கார வேலை பாடல், என்ன பாடல்?
2: ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே. குங்கும கலையோடு குலங்காக்கும் பெண்ணை, குளத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. குங்கும கலையோடு குலங்காக்கும் பெண்ணை, குளத்தில் பசு என்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உந்தன்

சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே.

சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு. சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு. பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு. பூ போல வை துன்னை காப்பதன் பாடு, பூ போல வை துன்னை

0: மகளே.
1: ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ, இனிமையான பாடல் ட்ரியோவோட வந்திருந்தார். இங்க இப்பொழுதுதான் ஜெயா பேசிய போது மூணாம் முறை பொட்டன்று ஒரு வரியை எடுத்து கூறினேன். இதிலே குங்கும கலையோடு குலம் காக்கும் பண்ணி என்று அதை ருசுப்படுத்தி வந்து விட்டது. குங்கும பொட்டோட யார் குலம் காக்கிற பெண்? குலமாக குலப்பெண், குடும்பப்பெண், மனம் முடித்தவர்கள். அதனால தான் அவர் அந்த குங்கும பொட்டு அந்த அப்படி குலங்காக்கும் பெண் போல இந்த பசுவும் எங்களுக்கு கன்று போட்டு தருகின்றது, பால் தருகின்றது, எங்களுக்கு நாங்கள் கையெடுத்து வணங்க வேண்டும். ஒரு பாடல், அற்புதமான தத்துவ பாடல், இனிமையாக எடுத்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள் கண்ணா. நன்றாக பாடியிருந்தீர்கள். ட்ரியோ ட்ரியோ ட்ரியோ, நல்லா இந்த அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் ஐயா. எங்கே சாந்தி அம்மா, வரவில்லையா நீங்கள்? உங்கள் பாடலை கொண்டு வரவில்லை. இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை, கனடா கலையத்திந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் ஆடலுடன் பாடுவோர் பாடலாம். நேரம் 1:46 காட்டுகின்றது, எங்களுக்கு உங்களுக்கு 11:16 என்றுதான் காட்டுகின்றது. வாழ்த்துக்கள்.

0: சாந்தி அவர்களை 2 தடவை 3 தடவை அழைத்தீர்கள், உங்களுடைய அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கிடையே உங்களை தள்ளி வைத்து அடுத்தவர்கள் வந்துவிட்டார்கள். பார்த்தீர்களா, அவ்வளோ கெட்டிக்காரர் பாடுவதற்கு முண்டி அடித்து கொண்டு வருகின்றார்கள். அடுத்து நாகப்பன் ஐயா அவர்களும் அழைத்தது போல் தெரிகின்றது. தேவா, நீங்கள் அழைத்து அழைத்து எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றீர்கள். தேவா, நீங்களும் வந்து ஒரு 4 வரி பாடலாம் தானே, வரலாம் தானே? வணக்கம், வணக்கம், வணக்கம். நாகப்பன் அவர்களே வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம். பாருங்க, கொண்டு பாருங்கள், என்ன பாடல் பாட போகிறீர்கள்?
1: மற்றொரு பாடலுக்கு வாய்ப்பு.
0: கொண்டு பாருங்க.
1: படம் வந்து ஏற்கனவே அடிக்கடி கேட்ட பாடல் தான். அதை விட்டு சுத்தி சுத்தி வேற பக்கம் வர்றதில்லை.
0: அதை விட்டு வார இல்ல, சுத்தி சுத்தி ஒரே இடத்துல தெரிஞ்சது பாடமாது. பாடக்கூடியே தானே கொண்டு வரணும். கொண்டு வாருங்கள்.
1: பாடல் வரிகள் நாம் காதல் வந்து பொய்யாக உன்னை சுற்றினாலே உள்ளுக்குள்ளே பொல்லாத பூ பூக்கும். பூக்கள் என்று கை நீட்டி நீயும் போடும் போது புவிதல்கள் சொல்லாமல் தீமூட்டும். உன் பார்வையிலே ஒரு மாற்றம் நடக்கும், உன் வாழ்க்கையிலே இனி மௌனம் குதிக்கும். உன் தேவதையை நீ காணும் வரைக்கும் பல பூகம்பங்கள் உன் நெஞ்சில் வெடிக்கும். காதல் வந்து பொய்யாக உன்னை சுற்றினாலே உள்ளுக்குள்ளே பொல்லாத பூக்கும். ஒற்றை வார்த்தை பேசும் போதும் கற்றி கூந்தல் மோதும் போதும் நெற்றி குத்தி காய்ச்சல் வந்து குடியேறும். நண்பனோடு இருக்கும் போதும் தன்னந்தனிமை நெஞ்சம் தேடும். அங்கும் எங்கும் கண்கள் தேடி தடுமாறும். பொன்னோடும் கனவோடும் யுத்தம் ஒன்று வந்திடுமே. தண்ணீரை தந்தாலும் காதல் இன்பம் என்றிடுமே. காதல் என்றும் கடலை போலே கரையை யாரும் கண்டதில்லை. காதல் கையில் மாட்டிக்கொண்டால் ஐயோ பிடிக்கும் பைத்தியமே. காதல் வந்து பொய்யாக உன்னை சுற்றினாலே உள்ளுக்குள்ளே பொல்லாத பூக்கும். காற்றில் கையை வீசிட தோன்றும் மேகம் பார்த்து பேசிட தோன்றும். காதல் வந்து செய்யும் மாயம் தெரியாதே. நேரம் கெட்ட நேரத்தில் எடுக்கும் நடக்கும் போதே பறந்திட குடிக்கும். காதலுக்கு காதல் செய்ய தெரியாதே. பறவைக்கு வேறாரும் பறக்க கற்று தருவதில்லை. நீயாக முன்னேறு நண்பன் உதவி தேவையில்லை. கஷ்ட நஷ்டம் கணக்கை பார்த்தால் இதையும் வாழ முடியாது. தட்டு தட்டு மீண்டும் தட்டு காதல் கதவை திறந்திடுமே. காதல் வந்து பொய்யாக உன்னை சுற்றினாலே உள்ளுக்குள்ளே பொல்லாத பூக்கும். பூக்கள் என்று கை நீட்டி நீயும் தோடும் போது பூமிதல்கள் சொல்லாமல் தீமூட்டும். நன்றி ஐயா.
0: முழுமையாக பாடிவிட்டீர்கள். கெட்டிக்காரன் ஒரு வரி பாடுங்கள் என்றால் விட்டுட்டு ஓடினவரை இப்போ முழுமையாக கொண்டு வந்து 2வது பாடலும் தந்திருக்கின்றார். சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் வர வேண்டும், வளர வேண்டும். நீங்கள் நல்ல பாடகராக வர வேண்டும். வந்து விட்டீர்கள், வந்து விட்டீர்கள். நீங்கள் வட்டத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு 2வது தடவை வந்து அலங்கரி தோக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம் ஐயா. அப்படி இல்லை, தானாக வந்த சந்தனம் ஒன்றும் மணந்து கொண்டே இருக்கும் ஐயா. தானாக வந்த சந்தனம் தான் அது என்றும் நீங்கள் தானாக வந்த சந்தனம் தான். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறது கேட்க உங்களுடைய பாடல்களை கேட்க சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கு. உங்களோட குரல் எங்களிடம் ஒழித்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி,
1: நன்றி.
0: எங்கே எங்களுடைய அன்பு மகள் சாந்தி 2-3 தடவை அழைக்கும் பொழுது அவளை தள்ளிவிட்டு ஓடிவிட்டார்கள். எங்கே சாந்தி விட்டு விடாப்படியாக அலையுங்கள், பார்க்கும் கேட்டு பார்ப்போம். உங்களோட அடுத்த பாடல் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது.

0: இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சாந்தி வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் சாந்தி.
1: வணக்கம்
0: வணக்கம். தள்ளி தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த புள்ள வந்து பாடலுக்கு பாடுவதற்கு ஓடி வரைக இல்ல.
1: ஆமாங்க ஐயா, நான் இந்த நீங்க பாடினவங்க யாருன்னு கேட்டீங்க இல்லைங்க, அது பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள் அத சொல்ல வந்தங்க ஐயா. அப்புறம் நீங்க பாடலான்னு
0: சொன்னோன்னு சரி, செல்வராஜன்டே விட்டுருக்கலாம் தானே, செல்வராஜன்டே விட்டுருக்கலாம் தானே. வாழ்த்துக்கலம்மா, வாழ்த்துக்கள். தம்பியம்மா, எங்கே உங்கள் பாடலை கொண்டு, உங்கள் பாடலை தான் எதிர்பார்த்தேன், இரண்டாவது பாடலை.
1: சரிங்கய்யா, இருக்கீங்களாங்கய்யா,
0: உங்களோட பாடல் ஒன்றை கேட்க விரும்புகிறோம். மீண்டும் பாடகியல்லவா?
1: சரிங்கய்யா,
0: கொண்டு வாருங்கள். களை களை கட்டி இருக்கிறது எங்களுடைய பாடுவோர் பாடலாம், கொண்டு வாருங்க. அம்மா கேட்டுக்கொண்டிருப்பாரு, அங்கிருந்து கேட்டுக்கொண்டு சந்தோஷப்படுவாரா?
1: சரிங்கய்யா.
0: தாலாட்டு பாடல்கள்.

0: நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள் சாந்தி. நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள், காலம் போய்விட்டு தூக்கம் மாறி போச்சு. எங்களுக்கும் தூக்கம், தூங்காமல் இருப்பவர்கள் தூங்க செய்ய. நல்ல ஒரு பாடல் அம்மா, தாளாட்டு மாறி போனது என்ற ஒரு கருத்தாளமுள்ள ஒரு நல்ல பாடல். இனிமையாக வந்து பாடினீர்கள். உங்களை நாங்கள் பலவந்தமாக கூப்பிட்டு பாட வைக்கவில்லை, உங்களால் முடியும், அதனால் தான் வருதும் இரண்டு பாடலை பாடினபோல நீங்களும் பாடலாம். இனி அடுத்த வாரம் தானே எங்கள் குரலில் பாடப்போகின்றீர்கள், அதனால் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்தேன் குறைவில்லாமல். நிறைய நன்றி மகளே. வாழ்த்துக்களம்மா. என் குரலை என் ஓசையை கேட்டு ஓடி வந்து நீங்கள் அந்த எங்களுக்கு பாட வைத்து எங்களை பாட மகளை வைத்து வைக்க என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி அம்மா, நன்றி. இது மண்ணில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது பாடுவோர் பாடலாம்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை அற்புதமாக வந்து அலங்கரித்து சென்ற அன்பு உறவுகள் மொத்தம் ஆன்மீகத்துடன் இணைந்து 21 பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. இறைவனுக்கு நன்றியை கூற வேண்டும். இறையருளும் கூடி வந்திருக்கின்றது என்றால் ஒரு திருப்புகளுடன் இயங்கிக் கொண்டிருந்தோம். இன்று 2 திருப்புகள் பக்தி பாடல்கள் என்றெல்லாம் வர துவங்கிவிட்டது. எங்களுக்கு எங்களுடைய வழி அதுதானே, ஆன்மீகமும் தமிழும் தானே. இனிமையான பாடல்கள் இதமாக வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனிச்சிறப்பை காட்டியிருந்தார்கள். ஒவ்வொருத்தரிலையும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. நான் அவர்களையெல்லாம் புகழ்வதற்காகவோ அல்லது தலையிலே ஐஸ் வைக்க வேண்டும் என்று சொல்லி சிறந்த பாடகர்கள் நான் கூற பெறவே இல்லை. நாங்களெல்லாம் பாடகர்கள் அல்ல. பாடகர்கள் என்பது வேறு, பாடுவார்கள் என்பது வேறு. இவர்களால் பாட முடியும், பாடுவார்கள் என்று பாட வைப்பதற்காக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் மொழிகள் தமிழ் வானொலியின் இந்த பாடுவோர் பாடலாம். 26 வருடங்களுக்கு இத்தனை உறவுகளை நாங்கள் முழுமையாக்கி இருக்கின்றோம் என்பதை எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. இன்றும் வந்து பாடியவர்கள் ஒரு வரியோடு ஓடி சென்றவர்கள், இரு வரியோடு ஓடி சென்றவர்கள், ஒருவரே வந்து வந்து பாடிக்கொண்டு போவார் முன்பு, இப்பொழுது எல்லோரும் பாடுகின்றீர்கள். அந்த அந்த அந்த அந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றீர்கள். அந்த ஆற்றலை பெறுவதற்கு காரணம் உங்களுடைய முயற்சி, ஓ உங்களுடைய எண்ணம், உங்களை நீங்கள் உந்து, அதாவது வந்து இதை சொல்கிறது தன் ஊக்கம் அண்டு தன் நெடுப்பு ஊக்கம், நீங்களாகவே ஊக்கம் எடுத்து இதை நான் பாட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து பாடுங்க. ஒரு பாடல் பாடுகிறவர்கள் இரண்டாவது பாடலையும் பாட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் பெறுகின்றது அல்லவா, எங்களுக்கும் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. ஒவ்வொரு பாடல்களும் பெறும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசமான குரல்களில் அந்த பாடல் எவ்வளவு அழகாக இருந்தது, அத்தனையும் கேட்டு மகிழ்ந்தோம். நீண்ட நேரம் நான் எடுக்கவில்லை, எனக்கு நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. 2:30 இரண்டரை மணி தியாகங்கள் இயங்கி இருக்கின்றோம். இந்த இனிமையான சந்தர்ப்பத்தை தந்த இறைவனுக்கு இந்த வேளையை போல் எங்களுக்கு இந்த வேளையும் மகிழ்வாக சந்தோஷமாக இனிமையாக இருக்க வேண்டும். ஆண்டவா உறவுகள் அத்தனை பேருக்கு நலத்தையும் ஒத்துழைப்பையும் நல்ல ஆற்றலையும் கொடுக்க வேண்டும். உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் நோயற்ற வாழ்வு காண வேண்டும். குறைவற்ற செல்வம் அது ஒன்றே தான். எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும். மனித நேய நிறைய வேண்டும். அதற்கேற்ற வழியை தர வேண்டும். எங்களை அதற்கேற்ற வழியிலே செல்ல எங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். எங்களை வழி நடத்த வேண்டும். நாங்கள் செய்யும் பிழைகளையெல்லாம் களைந்து அதற்கு திசை திருப்பி நல்ல வழியில் நாங்கள் செல்வதற்கு எங்கள் புத்தியை நல்ல புத்தியாக தர வேண்டும் என்று எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு இறைவா இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தவனுக்கு நன்றி கூறி மீண்டும் நாங்கள் காத்ததை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் வருகின்ற இரவு உங்களுக்கும் இருக்கின்ற பகலும் இரவும் எங்களுக்கும் நல்ல பொழுதுகளாக அமைந்து நாளை சந்திப்போம் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் கடவுளை வணங்கி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்களை இணைக்க இருக்கின்றேன். உங்கள் அபிமான பாடல்களை நீங்கள் மனம் வந்து கேட்ட நேயர் நேரத்திற்காக, இது உங்கள் நேரம், நேயர் நேரம், பாடல்களை கேட்போமா?

அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், ஆகாய வெண்ணிலாவே என்று ஆரம்பம். அந்த பாடலை கேட்பவர் வேறு யாருமல்ல, எங்கள் அன்பு நீ நெஞ்சம் நீண்ட நாள் உறவு கோவை குமார். உங்கள் பாடல் உங்களுக்காக உங்கள் காற்றாலையில் கிடைக்கின்றது இப்பொழுது.

அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து இளமை இதோ இதோ என்று ஆரம்பிக்கும் பாடல். அந்த பாடலுக்குரியவர் காற்றலையில் எங்கள் நீண்ட நாள் உறவு மயிலை பட்டாபி கூமாப்பா கபிலன் முனுசுவாமி ரஹமத்துல்லா அவர்களோடு பவித்ரா பத்மஸ்ரீ முருக்குரவி அவர்களோடும் மட்டுமல்லாமல் சேலம் அருட்தந்தை சிங்கராயன் அவர்கள் இணைந்து கேட்கும் அந்த பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது நேயர் நேரத்தில்.

அடுத்து ஒலிக்கும் பாடல் ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து. ஆவாரம்பூ ஆறேழு நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு. அந்த பாடலை தருபவர் வர யார் மல்ல, வண்டிக்கு சிலுவை சந்தன் ராஜா அவர்கள்.

மதியம் நேரத்திற்கான அடுத்த பாடலை கலந்து விடுகின்றார் காற்றலையில் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள். அவர்கள் தன்னோடு இணைக்கின்றார்கள் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி மற்றும் முகமது அயூப் பக்கீர் முகமது. இவர்களும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை. அந்த பாடலை இப்பொழுது நாங்களும் அவர்களோடு இணைந்து கேட்டு விடுவோமா நேயர் நேரத்திலே?

பூங்கொடி காடு வந்த காரணம்.

நேயர் நேரத்திலே உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று கேட்கின்றீர்கள். கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. இந்த பாடல் வருகின்றது காரைக்கால் சேப்பு விஜயராகவன் அவர்களுக்காக.

நேர் நேரத்திற்கான பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவு ஆட்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, சந்தோஷ்குமார், உதயகுமார், மணி, துளசி இவர்களோடு ஆரணி, சங்கீதவாடி தசரதன், பிரபாவதி இவர்கள் அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல் பொன்னு மணி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் தெரியுமா என்ற பாடல்.

அடுத்து ஒலிக்கும் பாடல் மண்ணுக்கேற்ற மைந்தன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் எல்லோருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த கலைஞர் இளநாங்கூர் லியோ அவர்கள் ஓடுகின்ற வண்டியோட என்ற அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளை உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம்.